0: உலக விமான நிலையமும் தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பை உறுதி செய்து விமான நிலைய செயல்முறைகளை தயாராக்க அந்த நடவடிக்கை என்று சவுதி அரேபிய சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் கூறியது. இந்நிலையில் சவுதி அரேபியாவின் தென்மேற்கேயுள்ள ஹமிஷ் முஷித் ஆகாயப்படை தளத்தில் ஹவுதி குழு தாக்குதல் நடத்தியிருக்கிறது. சவுதி அரேபியா அதை உறுதிப்படுத்தவில்லை. மத்திய கிழக்கில் விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஏமனின் ஹவுதி கிளர்ச்சி குழுவின் தாக்குதலால் கவலை அதிகரித்திருக்கிறது. லுஃப்தான்சா, ஏர் பிரான்ஸ், KLM உள்ளிட்ட பல அனைத்துலக விமான நிறுவனங்கள் ரியாதுக்கான விமான சேவைகளை தற்காலிகமாய் நிறுத்தியிருக்கின்றன. அமெரிக்காவின் டெல்டா விமான நிறுவனம் அடுத்த ஆண்டு மார்ச் வரை ரியாதுக்கான சேவையை தொடங்குவதை ஒத்திவைத்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மிகுந்த கவனத்துடன் விமானங்களை இயக்கும்படி விமான போக்குவரத்து அதிகாரிகள் அறிவுறுத்தியிருக்கின்றனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளை தவிர்க்க ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் இடையிலான சில விமான சேவைகள் நீண்ட மாற்றுப்பாதையில் இயக்கப்படுகின்றன. மலேசியா தனது குடிமக்கள் உம்ரா புனித பயணத்தை ஒத்திவைக்கும்படி அறிவுறுத்தியிருக்கிறது. சவுதி அரேபிய விமான நிலையங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல் அதற்கு காரணம். புனித மக்கா நகரில் எந்த தாக்குதலும் இல்லை. இருப்பினும் சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு நிலவரம் தொடர்ந்து கவலைக்குரியதாக இருக்கிறது என்பதை மலேசியா சுட்டியது. இதற்கிடையே சவுதி அரேபியாவில் தங்கள் நாட்டு புனித பயணிகள் மிகவும் கவனமாக இருக்கும்படி இந்தோனேசியா கேட்டுக்கொண்டது. அதிக அபாயமுள்ள இடங்களை தவிர்த்து அதிகாரிகளின் வழிகாட்டுதலை பின்பற்றி நடந்து கொள்ளும்படி அது கூறியது. நேபாளத்தில் பெருவெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் வெளிநாட்டு மலையேறிகள் 100க்கும் அதிகமானோர் சிக்கியிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. போதி கந்தகி ஆற்றில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் வார இறுதியில் பெருவெள்ளம் ஏற்பட்டது. மலையேற்ற பாதைகளையும் பாலங்களையும் வெள்ளம் அடித்துச் சென்றது. 300க்கும் அதிகமானோரை அதிகாரிகள் பத்திரமாய் மீட்டனர். அவர்களில் வெளிநாட்டினர் 12 பேர். எவரும் மாண்டதாக தகவல் இல்லை. கிராமவாசிகள் 5 காணவில்லை. ஆற்றில் வெள்ளம் வடிய தொடங்கியிருக்கிறது. இன்று மீண்டும் மீட்புப் பணி தொடரும் என்று நேபாள ராணுவம் கூறியது. இந்தியாவில் ஆயிரக்கணக்கானோர் உச்சநீதிமன்றம் நோக்கி பேரணி நடத்தியிருக்கின்றனர். வாக்காளர் பட்டியல் முறைகேடு தொடர்பில் தலைமை தேர்தல் ஆணையாளர் பதவி விலக வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துகின்றனர். பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஆளும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சாதகமாக வாக்காளர் பட்டியல் திருத்தப்பட்டது என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. 130 மில்லியனுக்கும் அதிகமானோர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. வாக்காளர் பட்டியலில் SIR எனும் சிறப்பு தீவிர மறு ஆய்வுக்கு எதிராக காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி உள்ளிட்டோர் நீதிமன்றத்தை நாடியிருக்கின்றனர். இந்தியாவின் புதுடில்லியில் இன்று 8வது புளூம்பர்க் புதிய பொருளாதார கருத்தரங்கு தொடங்குகிறது. 3 கருத்தரங்கில் அரசாங்க தனியார் துறை தலைவர்கள் 500க்கும் அதிகமானோர் கலந்து கொள்வர். உலகளாவிய சவால்கள் குறித்து ஆராயப்படும். குறிப்பாக வர்த்தகம், தொழில்நுட்பம், உலகளாவிய பொருளாதார மாற்றம் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்படும். இந்திய அரசாங்க பிரதிநிதிகள் குழுவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையேற்கிறார். அவர் கருத்தரங்கில் முக்கிய உரையாற்றுவார். இந்தியா முதன்முறை புளூம்பர்க் புதிய பொருளாதார கருத்தரங்கை ஏற்று நடத்துகிறது. கடந்த சில நாட்களாக இந்தியாவில் இளைஞர்களும் எதிர்க்கட்சியினரும் தீவிரமாக போராட்டம் நடத்துகின்றனர். இந்நிலையில் திரு மோடியின் உரை கூர்ந்து கவனிக்கப்படும். பாகிஸ்தானில் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் ஆதரவாளர்கள் 100க்கணக்கானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹைபர் பக்துன்குவா மாநிலத்தில் அவசர நிலை சட்டம் பிறப்பிக்கப்பட்ட பிறகு அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. திரு இம்ரானின் பாகிஸ்தான் தரிகே இன்சாப் கட்சி அந்த மாநிலத்தை ஆட்சி செய்கிறது. மாநில அதிகாரிகள் கிளர்ச்சியாளர்கள் பிரச்சினையை சரியாக கையாள தவறிவிட்டனர் என்று பாகிஸ்தான் மத்திய அரசாங்கம் கூறுகிறது. சிறையில் இருக்கும் திரு இம்ரானை விடுதலை செய்ய வலியுறுத்தி அவருடைய ஆதரவாளர்கள் தலைநகர் இஸ்லாமாபாத் நோக்கி அணிவகுத்தனர். அதை தடுக்கவே மாநிலத்தில் அவசர நிலை சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்று தரிகே இன்சாப் கட்சி குற்றம் சாட்டுகிறது.
1: சொல்லும் பொருளும் இன்டர்செப்ஷன், இடைமறிப்பு. இணையத்தில் தீங்கு விளைவிக்கும் ஊடுருவல் முயற்சிகளை இடைமறிக்க தகுந்த பாதுகாப்பு தேவை. இன்டர்செப்ஷன், இடைமறிப்பு.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
3: இது இன்னொரு செழிப்பான செவ்வாய்க்கிழமை.
4: சூரிய வெப்பத்துல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50, SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விக்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்துல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இதை கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
5: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
6: ஆமா,
5: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
6: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழாக்கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
5: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் சிங்கே.

0: வணக்கம் சிங்கே. என்ன சிங்கே லேட்டா வருது?
1: லேட்டா வந்தாலும்
0: லேட்டஸ்டா வரோம்
1: பாபா மாதிரியே. வாய்ந்த பதில்களை ஒரு மருத்துவர் தான் வழங்க முடியும் இல்லையா?
0: ஆமா, அவர்தான் நாம இன்னும் கொஞ்ச நேரத்துல சந்திக்க போறோம். அவரு வழங்கும் தகவல்களை நீங்க நேரடியா பார்த்து கேட்டு, அது மட்டும் இல்ல உங்களுடைய கேள்விகளையும் நீங்க பதிவு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மீடியா ஹோப் ஒலி 968 என்கிற எங்களுடைய பேஸ்புக் பக்கத்திற்கு நீங்கள் வரலாம்.
1: இப்போ ஒலி 968 உங்களுக்காக வானிலை நிலவரம்.
0: இன்று இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர். அதோடு PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 127 173 இடைப்பட்டிருக்கிறது. இது ஆரோக்கியமற்ற நிலை.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
3: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
1: ஓர் அமெரிக்க டாலர்
0: 1.28 வெள்ளி.
1: ஓர் யூரோ
0: 1.43 வெள்ளி.
1: ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட்
0: 1.69 வெள்ளி.
1: ஓர் ஆஸ்திரேலிய டாலர்
0: 89 காசு.
1: 100 இந்திய ரூபாய்
0: 1.30 வெள்ளி.
1: 100 இலங்கை ரூபாய்
0: 39 காசு.
1: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன்
0: 3 வெள்ளி 19 காசு.
4: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுக்காசின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுக்காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: பாஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டவுன் பஸ் ஸ்நாக்ஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
2: சிங்கப்பூரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் வண்டஷாப் திருவிழா அக்டோபர் 14 தேதி வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் ஊ, ஏசப்யோ என இன்னும் பல 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளன.

விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14 தேதி வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றே செல்லுங்கள் oneshop.sg.

0: நேரம் இப்பொழுது சரியாக காலை 8:18 ஆகிவிட்டது. வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு செவ்வாய் அன்றும் நாம ஒரு மருத்துவ நிபுணரை சந்திப்போம். பல முக்கிய தகவல்களை நாம தெரிஞ்சுக்குவோம். குறிப்பா நம்ம ஆரோக்கியத்தை எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிற தகவல்களை நாம பெற்றுக் கொள்வோம்.
1: இந்த நிகழ்ச்சியில நாங்க இன்னும் என்னென்ன தலைப்புகளை பற்றி பேசலாம், குறிப்பா எந்தெந்த நிபுணர்களை சந்திச்சா சிறப்பா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை Facebook Live இருக்கு இல்லையா, அந்த காணொலிக்கு கீழே நீங்க பதிவிடலாம், அல்லது வாட்ஸ்அப் எங்களுக்கு அனுப்பலாம்.
0: 9678896 என்ற எனக்கு உங்களுடைய பரிந்துரைகளை நீங்க அனுப்பி வச்சிடலாம். சரி, இன்று நாம அங்திங்ஃபாங் மருத்துவமனையிலிருந்து டாக்டர் விஜயராஜ் திருநாவுக்கரச நாம சந்திக்கிறோம்.
1: வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க டாக்டர்? உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இணைந்ததற்கு ரொம்ப நன்றி.
2: ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் கலந்து ஆலோசிக்கிறதுல இந்த விஷயத்துல.
1: நிச்சயமா நிச்சயமா, முதல் முறையா நம்ம சந்திக்கிற வணக்கம் செய்ய நிகழ்ச்சியில முக்கியமான ஒரு தலைப்பு தொட்டு, அதாவது தூக்கம். இப்ப டாக்டர், தூக்கம்னு சொல்லும் போது சில பேர் சொல்லுவாங்க நான் 7 மணி நேரம் தூங்கினேன், சில பேர் 8 மணி நேரம் தூங்கினேன், சில பேர் 10 மணி நேரம் தூங்கினேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எது எப்படியோ, எவ்வளவுதான் தூங்கினாலும் சில நேரத்துல எழுந்திருக்கும் போது இன்னும் களைப்பா இருக்கே அப்படின்னு ஒரு சிலருக்கு தோணலாம். அந்த ஒரு சிலர் உங்க முன்னாலே உட்கார்ந்து இருக்கலாம். ஆக இந்த தூக்கம், நல்ல தூக்கம்னு சொல்லும் போது அதை பெற்றுக்கொள்ள நாங்க என்ன செய்யணும் டாக்டர்?
2: ஓகே, முக்கியமான பிரச்சனை தான் அது, எல்லாருக்கும் நடைமுறையில இருக்கிற பிரச்சனை தான் அது. நான் முதல்ல தூக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி விக்டர் பிராங்க்ன்னு ஒரு நரம்பியல் நிபுணரும் மனநல சிறப்பு நிபுணரும் எழுதின ஒரு பொன்மொழியை மேற்கோள் காட்ட விரும்புறேன். ஸ்லீப்புங்க தூக்கங்கிறது வந்து ஒரு கை கெற்ற நூறுத்துல வந்து உட்கார்ற புறா மாதிரி. அதாவது நம்ம எப்ப அந்த புறாவை பிடிக்கணும்னு நினைக்கிறோமோ அது ஜஸ்ட் பறந்து போயிடும். அதே மாதிரிதான் நமக்கு எல்லாருக்கும் தூக்கம். காலையில நம்ம எந்திரிக்கணும், 5 மணிக்கு எந்திரிச்சு நான் ஏர்போர்ட்டுக்கு போகணும்னு நம்ம பிளான் பண்ணுவோம், அதை நினைச்சிட்டே இருந்தோம்னா தூங்க முடியாது. அதனால தூக்கம் வந்து எவ்வளவு நேரம் தூங்குறோங்கிறதே முக்கியம் கிடையாது, தூக்கத்தோட தரம் தான் முதல்ல முக்கியம். 8 மணி நேரம் படுக்கையில இருந்தா மட்டும் அது தூக்கம் ஆகாது, ஆழ்ந்த தூக்கம் வேணும். தூக்கத்துல வந்து பல நிலைகள் இருக்கு. நமக்கு வந்து லேசான தூக்கம், ஆழ்ந்த தூக்கம், ரெம் தூக்கம்னு சொல்லுவோம், அதாவது அந்த கனவுகள்லாம் வர்ற தூக்கம். இந்த மாதிரி தூக்கம் வந்து பல நிலைகள் இருக்கும்போது ஆழ்ந்த தூக்கம் ஒருத்தருக்கு இருந்தாதான் அவர் வந்து தூங்கினதுக்கான புத்துணர்ச்சியை காலையில அவர் உணர முடியும். அதே மாதிரி தொடர்ச்சியான தூக்கம் இருக்கணும். பலமுறை எந்திரிச்சு போறது, பலமுறை ஒண்ணுக்கு அல்லது சிறுநீர் கழிக்க எந்திரிக்கிறது, இல்ல குரட்ட சுவாச தடை இருந்தது, அப்புறம் தூக்கத்துல ஒழுங்குமுறையும் வேணும். இந்த மாதிரி நைட்ல கரெக்டா ஒரு ஒரே நேரத்துல படுத்து ஒரே நேரத்துல எந்திரிக்கிறது வந்து நம்மளோட உடம்புல வந்து ஒரு ஒரு சர்கேடியன் கிளாக்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வெளியில சூரியனும் நிலாவும் இருக்க மாதிரி நம்ம உடம்புலயும் வந்து இரவு நேரம் பகல் நேரம்னு பிரிச்சு தெரிஞ்சுக்கிற தன்மை இருக்கு. அது பாதிக்கும் பொழுதும் நல்ல தூக்கம் வராது.
1: இப்போ
2: அதனால தூக்கத்தை
1: சொல்லுங்க சொல்லுங்க.
2: இல்ல, தூக்கத்தோட தன்மையை நம்ம தரம் தெரிஞ்சு நல்ல ஆழ்மன தூக்கம் இருந்தாலும், அதே மாதிரி தொடர்ச்சியான தூக்கம் இருந்தாலும் தான் நமக்கு வந்து நல்ல தூக்கம்னு அதை சொல்ல முடியும்.
0: அதாவது குறைந்த நேரத்திற்கு நம்ம தூங்கினாலும் அது வந்து நல்ல ஆழ்ந்த தூக்கம், அந்த REM ஸ்லீப் அப்படின்னு சொல்லிருந்தீங்க இல்லையா, அது இருந்தா நீங்க வந்து களைப்பில்லாம கொஞ்சம் புத்துணர்ச்சியோட நீங்க எழுந்திருக்கலாம் இல்லையா?
1: சுறுசுறுப்பா,
2: கரெக்டா. ஆமா, REM-க்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்கு, அதாவது N3 ஸ்டேஜ் சொல்லுவோம், அதுதான் ஆழ்மன தூக்கம். REM ஸ்டேஜ்க்கு முன்னாடி வர ஸ்டேஜ் அது.
0: சரி,
1: இப்போ தூக்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதன் ஒரு பகுதியா வர்றதுதான் இந்த குரட்டை விடும் பழக்கம். சில பேருக்கு அது இயல்பாவே இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க, சில பேருக்கு எங்க அப்பாவுக்கு எங்க தாத்தா இருந்துச்சு அதனால எனக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க, சில பேர் அதை நகைச்சுவை எடுத்துட்டு போவாங்க. ஆனா அதுக்கு பின்னால அறிவியல் ரீதியா ஒரு குறைபாடு இருக்கா, அதை நம்ம சரி செய்யலாமா, இப்படி ஒரு கேள்வி உங்க எங்க எங்க மனசுல இருக்கு, அதை பத்தி நீங்க சொல்லுங்க.
2: நீங்க கேக்குறது முக்கியமான கேள்வி கூட. குரட்டை வந்து பல நேரங்கள்ல வந்து நகைச்சுவையா தான் பாத்துக்கிறோம், அது சாதாரண பிரச்சனையா தான் எதிர்கொள்றாங்க. ஆனா வந்து குரட்டை வந்து வெறும் சத்தமா பார்க்காம அது வந்து அடுத்த நாள் உங்களோட அடுத்த நாளை பாதிக்க ஆரம்பிச்சதுன்னா அது வந்து நம்ம சீரியஸா எடுத்துக்கணும். அதே மாதிரி குரட்டை வந்து முக்காவாசி நேரம் வந்து பேஷண்டால அவங்களா மனித அவங்களால சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க தூக்கத்துல இருப்பாங்க, ஆழ் உறக்கத்துல இருப்பாங்க. பக்கத்துல இருக்கிறவங்க அல்லாட்டி அப்பா அம்மாவோ இல்ல கணவன் மனைவியோ இல்லன்னா ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாவது வெளியில டூர் போயிருக்கும் போதோ தூங்கும் போது என்ன நீ தூங்கினா என்னால அவ்வளவு சத்தமா இருக்கு என்னால தூங்க முடியலன்னு சொல்லுவாங்க. குரட்டை மட்டும் குரட்டை மட்டும் நமக்கு இது இல்ல, அது மூச்சை நிறுத்துவாங்க நடுவுல, நல்ல சத்தம் போட்டு கொட்ட விடுவாங்க, திடீர்னு அமைதியாயிட்டு திரும்ப ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் பிரச்சனை கிடையாது. காலையில வந்து பகல் எல்லாம் டயர்டா இருக்கிற மாதிரி தூக்க கலக்கமாவே இருப்பாங்க, போதுமான நேரம் நைட்ல சரியா தூங்காததுனால வாகனம் ஓட்டும் போதோ இல்ல சிக்னல்ல நிக்கும் போதோ லேசா கண்ணு சொல்லுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு காலையில தலைவலியோடவே எழுந்திருப்பாங்க, எப்ப எழுந்திருச்சாலும் ஒரு புத்துணர்ச்சி இல்லாம தலைவலியோடவே இருப்பாங்க. அதனால வெறும் குரட்டை மட்டும் முக்கியம் இல்ல, குரட்டையோட இந்த சிம்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து இருந்துச்சுன்னா நம்ம வந்து கொஞ்சம் உடனே சுதாரிச்சுட்டு மருத்துவர் அணுகிறது நல்லது.
0: ரொம்ப சிறப்பா சொல்லிருந்தீங்க டாக்டர். இப்ப குரட்டை அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்லீப் அப்னியா அப்படிங்கற ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் டாக்டர்.
2: ஓகே, நம்ம எல்லாருமே நம்ம தூங்கும் பொழுது தொண்டையில் உள்ள சதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தளருது. அப்படி தளர்வு அதிகமாகி காற்று செல்லும் பாதை வந்து மூக்குல தொண்டைக்கு பின்னாடி அடைபடும் பொழுது நமக்கு ஆக்சிஜன் வந்து நுரையீரலுக்கு ஒழுங்கா போய் சேராது. அதுக்கு என்ன சொல்லுவோம்னா தூக்கத்துல மூச்சு திணறல்னு சொல்லி சொல்லுவோம். அது வந்து ரெண்டா பிரிப்பாங்க, ஒண்ணு வந்து தடுப்பு, தடுப்புனா இந்த இடத்துல தொண்டையில உள்ள சதைகள்னால வர்ற பிரச்சனை, இன்னொன்னு வந்து சென்ட்ரலா நம்ம நரம்பியல் மண்டலத்திலேருந்தே தூக்கம் கண்ட்ரோல் பண்ற இடத்துல இருந்து வர்ற பிரச்சனை. நம்ம இங்க வந்து தடுப்பு பிரச்சனை மெயினா பார்ப்போம், அதாவது தொண்டை பின்னாடி உள்ள சதை இருக்கிறதுனால, அதனால அடப்பு இருக்கிறதுனால அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நல்லா தூங்கும்போது அடைச்சடைச்சு போறதுக்கு பேரு தான் ஸ்லீப் அப்னியான்னு சொல்லி சொல்லுவோம். அது யாருக்கு அதிகம் ரிஸ்க் அதிகம் வரும்னு நினைச்சீங்கன்னா, உடல் பருமன் பெருசா இருக்கிறவங்களுக்கு, தடித்த கழுத்து உள்ளவங்களுக்கு, அப்புறம் தொண்டையில வந்து பெரிய பெரிய சதை வச்சிருந்தவங்களுக்கு டான்சில் சொல்லி சொல்லுவோம், அந்த சதை நல்லா பெருசா வளர்ந்துருந்தாலோ, அப்புறம் அதே மாதிரி வந்து ஆண்களுக்கு கொஞ்சம் அதிகம் அது பெண்களை விட, அதே மாதிரி மாதவிடாய் கடந்த பெண்களுக்கு இது கொஞ்சம் அதிகமா வரும்.
0: சரியா சொல்லிருந்தீங்க டாக்டர். சரி, இப்ப டாக்டர் நமக்கு வந்து தூக்கம் சரியில்லாம இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ள நாம வந்து என்னென்ன அறிகுறிகளை வந்து கவனத்துல கொள்ளணும்?
2: ஓகே, தூக்கம் சரியில்லாம இருக்கிறதுக்கு முதல்ல நான் சொன்ன மாதிரி காலையில ஒரு புத்துணர்ச்சி இருக்காது. காலையில எழுந்திருக்கும் போதே நமக்கு வந்து காஃபி வேணும், டயர்டா இருக்குங்கிற ஃபீலிங் இருந்துட்டே இருக்கும். அதே மாதிரி காலையில வந்து வேலையில இருக்கும் பொழுதும் சின்ன சின்னதா தூங்கி தூங்கி எழுந்திருப்பாங்க, கொஞ்சம் டயர்டா இருப்பாங்க. இப்ப டிவி பார்த்துட்டு இருப்பாங்களோ இல்ல யாராவது வெளியில ஒரு கூட்டத்துல கலந்துட்டு இருக்கும் பொழுது அவங்களே அறியாம கண்ணை மூடிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொன்னு நைட்ல தூங்கும் பொழுது எந்திரிச்சு எந்திரிச்சு எந்திரிச்சு சிறுநீர் கழிக்க போறதுமே ஒன் ஆஃப் த இதுதான், ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ் தான். அது இல்லாம சில பேருக்கு வந்து உயர் ரத்த அழுத்தம் இருக்கும், அது வந்து குறையவே குறையாது. டாக்டர் போய் பார்ப்பாங்க, மருந்து நிறைய மாத்திரை எடுத்துப்பாங்க, ஸ்டில் வந்து குறையாம இருந்துச்சு. இதெல்லாம் வந்து நம்ம வந்து இது இருக்கிறதுக்கான அறிகுறி. இதெல்லாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம டாக்டர் பாக்குறது நல்லது.
1: பிரமாதம். இன்னும் நம்ம சில கேள்விகள் கேட்கணும்னு ஆசைப்படுறோம், நேர்களுக்கும் ஒரு சில கேள்விகள் இருக்கலாம். நீங்க பேஸ்புக்ல பக்கமா வந்து உங்களுடைய கேள்விகளை அங்க பதிவிடலாம். இப்போ ஒரு விளம்பர இடைவெளி, அதை தொடர்ந்து நம்ம பேசுவோம் மருத்துவர்கிட்ட. இணைந்த எங்களோட இது வணக்கம்
0: சிங்கை. போக்குவரத்து நிலவரம். விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. பிஐஇஐ நோக்கி செல்லும் கிளெமென்டி அவென்யூ 6 அந்த பகுதியில் காமன்வெல்த் அவென்யூ வெஸ்ட் இருக்கு பிறகு முதலாம் தடத்தில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. பிஐஇஐ நோக்கி செல்லும் கார்பரேஷன் ரோடு பூன்லே வேக்கு பிறகும் விபத்து ஏற்பட்டுள்ளது. இரண்டாம் தடத்தை தவிர்க்கவும். அப்பர் ஸ்ரேங்கூன் ரோடை நோக்கி செல்லும் பாலஸ்டியர் ரோடு சிடிஇக்கு பிறகு மூன்றாம் தடத்திலும் விபத்து.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி குறிப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா 20 ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள், 300 மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கலை தெருக்கள், ஹரியாசி வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள். துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 போகிர் 3 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா தீபாவளி விற்பனை அனுமதி இலவசம்.
7: New Watchil, StarHub Premier Plus. ஒளி வழிகளில் பிரீமியர் லீக் ஆட்டங்கள் மீண்டும் தொடங்க இருக்கின்றன. பிரபல குழுக்கள் போட்டியிட இருக்கின்றன. அனைத்து ஆட்டங்களையும் நீ வாட்சில் நேரடியாக பார்த்து மகிழுங்கள். பிரீமியர் பிளாஸ் மாதாந்திர திட்டத்தின் வழி அதிக சுதந்திரம் அல்லது ஸ்போர்ட்ஸ் பிளாஸ் பிரீமியர் பிளாஸ் பண்டல் என உங்களுக்கு பிடித்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம். பிடித்த குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். நீ வாட்சில் StarHub Premier Plusக்கு பதிவு செய்யுங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செலுத்தலாம். செல்லுங்கள் நீ வாட்ச் .sg/

0: தூக்கம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையின் ஒரு பெரிய பகுதியா இருக்குது. இந்த தூக்கம் சிறப்பா நமக்கு அமையலன்னு சொன்னா அதன் பக்க விளைவுகளை அடுக்கிக்கிட்டே போகலாம். இதை பத்திலாம் நாங்க சொல்லங்க மருத்துவர் டாக்டர் விஜயராஜ் திருநாவுக்கரசு அவர்கள் நம்மளோட இணைந்து ரொம்ப பொறுமையா பதில்களை வழங்கிட்டு இருக்காரு. டாக்டர், இப்போ தூக்கம் அப்படிங்கறத வந்து நாம அதிக அளவுல முக்கியத்துவம் கொடுத்து பாக்குறது இல்லையோன்னு தோணுது. இதுக்கு நானுமே விதிவிலக்கு இல்ல. உதாரணத்திற்கு 5 மணி நேரம் தான் தூங்க முடியும்னு சொன்னா பரவாயில்ல பாத்துக்கலாம் நாளைக்கு அப்படின்னா வந்துருவேன். வந்த பிறகுதான் சளி கொட்டும், தலை வலிக்கும், சரியா வேலை செய்யாம முடியாம போகலாம். அது மட்டும் இல்ல, கவனம் இல்லாம போகும். ஆக இது எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறது தூக்கம் தானு சொல்லலாம் அந்த இடத்துல.
1: கரெக்டு தான், நீங்க சொல்றது எல்லாமே கரெக்டு தான். தூக்கம் வந்து நம்ம உடம்புக்கு மட்டும் இல்ல மூளைக்குமே வந்து ஒரு ஓய்வு தேவைப்படுது. நைட்ல நாள் முழுக்க நம்ம உழைக்கிறோம், அப்புறம் வந்து மீடியாக்கள்ல இருக்கிறோம், லைட் எக்ஸ்போஸ் ஆகுது கண்ணுக்கு, டயர்ட் ஆகுது, மூளை கண்டினியூஸா உழைச்சிட்டே இருக்கிறதுனால நம்ம தூங்கும் பொழுது நமக்கு தூக்கத்தோட முக்கியமான பணியே வந்து நம்ம இட்ஸ் லைக் இது வந்து ஒரு ஃபைல் ஆர்கனைஸ் பண்ற மாதிரி தான். தூங்கும் பொழுது நம்ம எந்தெந்த விஷயங்கள் நடந்துச்சுன்னா அதாவது வந்து லாங் டேர்ம் ஞாபகத்துல இருக்கணுமா இல்ல எங்க இருக்கணுங்கிறத ஆர்கனைஸ் பண்றது நம்ம தூக்கம் தான். அது மட்டும் இல்லாம ஹார்மோன்ஸ்ல சேஞ்ச் இருக்கும், உடம்புக்கு தசைகளுக்கு எல்லாம் ஒரு ரெஸ்ட் கொடுக்கறது, எல்லா முக்காவசி உடம்புல இல்ல எல்லா பாத்திலயுமே வந்து ஒரு ரெஸ்ட் கொடுக்கறது வந்து இந்த தூக்கம் தான். இந்த தூக்கத்தை நம்ம கெடுத்துட்டு வெறும் ரொம்ப ஷார்ட்டா தூங்கிட்டு காலையில எந்திரிக்கும் பொழுது அதனாலதான் வந்து நீங்க சொன்ன மாதிரி காலையில தலைவலி வரும், நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, கவனம் செலுத்துறதுல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நிறைய பேர் வந்துட்டு வேலையிலயுமே வந்து நிறைய தவறுகளை ஏற்படுத்திட்டே இருப்பாங்க, நினைவாற்றல் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி கூட இருக்கும். இது வந்து ஓவராலா வந்து உற்பத்தி திறனையுமே குறைக்கும். நல்ல இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றவங்க வந்து உற்பத்தி திறனையும் குறைக்கும். அது மட்டும் இல்லாம மைக்ரோ ஸ்லீப்னு சொல்லி சொல்லுவோம், இப்படி உட்காந்துட்டு இருக்கும் போது அப்படியே தூங்குவாங்க, திரும்ப திடீர்னு முழிப்பாங்க. இது வந்து ஓவரால்
2: தமிழ்ல வந்து கோழி தூக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா?
1: கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், கோழி தூக்கம். டக்கு டக்குன்னு தூங்கி எந்திரிப்பாங்க, கோழி உட்கார்ந்து இருக்கும் போது தூங்கும்ல அதே தான் கோழி தூக்கம் தான். நிறைய பேர் பண்ணுவாங்க அது தூக்கம் பற்றாததுனால. அதனால நம்ம ஒரு 6-7 மணி நேரம் நல்லா தூங்கணும், டீப் ஸ்லீப் தூங்குறது தான் நல்லது.
0: இப்படி ஒவ்வொரு நாளும் தூக்கமின்மையால பாதிக்கப்படுறதுனால இது நாளடைவுல பெரிய பெரிய மூளை சார்ந்த பிரச்சனைகளையோ கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சில அறிக்கைகள் சொல்லுது. இது உண்மையா டாக்டர்?
1: கரெக்ட், ஆமா உண்மைதான். இப்ப நிறைய அறிக்கைகள் இப்ப இந்த நிலையே வந்து நாங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு காரணம் இது வந்து உடம்புல மத்த பகுதிகளை பாதிக்கிறதுனாலதான். இந்த ஆக்சிஜன் கம்மியா இருக்குங்கிறது தான் மெயின் முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டியதே. நம்ம தூக்கத்துல ஆக்சிஜன் கம்மியானதுனாலதான் இந்த மூச்சு திணறல் பிரச்சனையே வருது. ஆக்சிஜன் கம்மியாச்சுன்னா என்ன ஆகும், உடம்புல வந்து இனஃபா ஆக்சிஜன் இல்ல, இல்லைன்னா என்ன ஆகும், மூளை வந்து நம்மள வந்து எழுப்பிட்டே இருக்கும், எனக்கு ஆக்சிஜன் பத்தல, உடம்புல ஆக்சிஜன் பத்தலன்னு. சோ நம்ம எந்திரிச்சு திரும்ப ஒரு தூக்கத்தை போட்டு திரும்ப நல்ல ஒரு நல்ல டீப்பா ஒரு மூச்சு இழுத்து திரும்ப தூங்குவோம். இந்த மாதிரி கான்ஸ்டன்டா வந்து உடம்புல ஆக்சிஜன் கம்மியா இருக்கு கம்மியா இருக்குன்னா நம்ம இதயமோ எல்லாமே லங்ஸ் நுரையீரலோ எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராவா ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. இது நாளடைவுல என்ன பண்ணுதுன்னா பிளட் பிரஷர் காஸ் பண்ணுது, அப்புறம் வந்து இதய துடிப்பு வந்து அப்நார்மலா துடிக்க வைக்குது, ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வருது. இது வந்து நம்ம கோக்னிஷன் சொல்லி சொல்லுவோம், அதாவது மூளையில வந்து நம்ம நல்ல மூளை நினைவாற்றல வந்து குறைச்சிட்டே வருதுனால டிமென்ஷியா கூட கூட லிங்க் பண்றாங்க இந்த கண்டிஷனை. அதனாலதான் இதை வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம்.
2: ஆமா, சோ எனவே தூக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வந்து நம்ம நிராகரிக்காம அதை வந்து அலட்சியப்படுத்தாம கண்டிப்பா நம்ம தூங்கியே ஆகணும். நிறைய பேர் கையடக தொலைபேசியை வந்து 20 நேரத்துல பயன்படுத்திக்கிட்டே தூங்காம இருக்காங்க. அதுல நானும் ஒருத்தி
0: அப்படிதான் இருக்காங்க.
2: ஆமா,
0: அந்த விழிப்புணர்வு அதிகரிக்கிறது தான் இந்த உரையாடலே.
2: கண்டிப்பா கண்டிப்பா. சரி,
1: நீங்க
2: சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க.
1: இல்ல, இந்த சூழ்நிலையில கையடக்கம் இல்லாமையோ ஐபேட் இல்லாமையோ இருக்க முடியாது. ஏன்னா இப்ப ஃபுல்லா டெக்னாலஜி வளர்ந்துருக்கிறதுல வந்து நமக்கு வந்து போன் இல்லாம எங்கேயுமே போக முடியாது. தூக்கம், இந்த தூக்கமின்மை இல்லாத இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா தான் நான் பாக்குறேன். இந்த போன் யூஸ் பண்றதையும் ப்ளூ லைட்னு சொல்லி சொல்லுவோம், இந்த குடுக்கறதுனால பிரெயின்ல ஸ்டிமுலேஷன் இருந்துகிட்டே இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு தேவையான மெலட்டோனின்ங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சிருது. மெலட்டோனின் வந்து எதுக்குன்னா நம்ம தூக்கத்தை தூண்டுறதே மெலட்டோனின் தான் உடம்புல. அந்த மெலட்டோனின் குறைஞ்சதுனால அவங்களுக்கு தூக்கம் வராம திரும்ப வந்து போன் எடுத்து நடுவுல தூக்கி தூக்கி பாக்குறது தூக்கத்தை பாதிக்குது.
2: கண்டிப்பா டாக்டர், நீங்க ரொம்ப சரியா தான் சொல்லிருக்கீங்க, பிரமாதமா சொல்லிருக்கீங்க. ஏன்னா எனக்குமே வந்து அந்த பிரச்சனை இருக்கு, இந்த கையடக்க தொலைபேசியை பாக்குறதுனால அந்த வெளிச்சத்தினால சரியா தூங்க முடியாது. சரி, புஷ்பா ராணி வந்து ஃபேஸ்புக் வாயிலாக கேள்வி ஒண்ணு கேட்டிருக்காங்க, இரண்டு கேள்விகளை கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி என்னன்னா, வயது அதிகரிக்கும் பொழுது தூக்கத்தின் தரம் குறைவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க.
1: இது வந்து வயசுல நம்ம நிறைய விஷயங்கள் குறையும், நம்ம உடம்புல வந்துட்டு நிறைய மாற்றங்கள் தெரியும், ஹார்மோன்ஸ்ல வந்து குறைச்சலா இருக்கும். இயல்பாவே நம்ம வந்து தூக்கம் வந்து குறைச்சலா தான் தேவைப்படுதுன்னு நிறைய ஆய்வு அறிக்கைகள் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு இதுதான் பர்டிகுலரான காரணம்னு சொல்லி சொல்ல முடியாது. இது வயசுல வந்துட்டு நம்ம மசில் எல்லாம் வந்து உடம்புல தசைகள் எல்லாம் சோர்வடைகிறது போல, நம்ம செக்ரீஷன்ஸ் எல்லாம் உடம்புல வந்து கம்மியாகிறது போல, எச்சு குறை சுரக்கிறது கம்மியாகிறது மாதிரி, கண்ணு ட்ரை ஆகிற மாதிரி தூக்கமும் குறைச்சல் தான் தேவைப்படுது உடம்புக்கு. ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொரு வகையான தூக்கம் தேவைப்படுது. நம்ம ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டீங்கன்னா, 4-12 வயசு உள்ள 12 மாசம் உள்ள குழந்தைங்களுக்கு 12-16 மணி நேரம் தூக்கம் தேவைப்படுது. அதே மாதிரி தவழ்ற குழந்தைக்கு 1-2 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு 11-14 மணி நேரம் தூக்கம் தேவைப்படுது. ஸ்கூல் போற குழந்தைங்களுக்கு 10-13 நேரம் தேவைப்படுது. அப்புறம் 13-18 வயசு இந்த டீனேஜ் பசங்களுக்கு 8-10 மணி நேரம் தேவைப்படுது. ஸோ ஒவ்வொரு உடம்பு நிலைக்கும் ஒவ்வொரு வகையான தூக்கம் தேவைப்படுது. இது நாளடைவு நம்ம உடம்புல உள்ள மற்ற மாற்றங்கள் மாதிரி தூக்கமும் குறையிறது இயற்கை தான்.
2: ரொம்ப தெளிவா சொல்லிருந்தீங்க டாக்டர். அடுத்த கேள்வி ஒன்னு கேட்டிருக்காங்க. இப்ப சிலருக்கு வந்து இரவுல தூங்கும் பொழுது திடீர்னு உடல் அதிர்வு ஏற்படுது, உயரத்துல இருந்து கீழே விழுற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது, இதனாலேயே வந்து தூக்கம் கலையுது. இதற்கு என்ன காரணம், இதனால நம்ம உடல்நல பிரச்சனையின் அறிகுறியா டாக்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க புஷ்பா.
1: ஓகே, இது நிச்சயமான முக்கியமான பிரச்சனை தான். சில பேர் என்ன ஆகும்னா, நம்ம கனவு காண்றது வந்து நம்ம நிறைய ஸ்ட்ரெஸ்ஸோட போய் படுக்கிறோம். மன ஏதாவது யோசிச்சுட்டே, நாளைக்கு இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டே படுக்கும் போது மனம் வந்து எப்போதும் கான்ஸ்டன்டா ஒரு அழுத்தத்திலே இருந்துட்டு இருக்குது. இந்த அழுத்தம் என்ன ஆகும்னா, நமக்கு வந்து கனவா பிரதிபலிக்கும். சில பேருக்கு வந்து நம்ம திடீர்னு குதிக்கிற மாதிரி இருக்கும், டக்குன்னு உதறி எழுந்திருப்போம். அது வந்து நம்ம அந்த ரெம் ஸ்லீப்னு ஒரு ஸ்டேஜ்ல தான் நடக்கும். அது ரெம் ஸ்லீப்ங்கிற ஒரு நிலை வந்து தூக்கத்துல உடம்புல வந்து எந்த டோனும் இருக்காது, மசில் டோனே இருக்காது. இப்ப நீங்க ஒரு பறவையோ இல்ல ஒரு அனிமலோ ஒரு நாயோ பூனையோ பக்கத்துல தூங்கும் போது சடனா அதுவும் உழுவும் பார்த்திருப்பீங்க. அந்த ஸ்டேஜ் வந்து அதே ஸ்டேஜ் தான் நமக்கும், எல்லாருக்கும் அந்த ஸ்டேஜ் உண்டு. இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம ஆக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு தான் உடம்பு வந்து நம்மள வந்து தூக்கி போடாம இப்ப கீழே உடுற மாதிரி தான் நம்ம உழமாட்டோம், உடுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், டக்குன்னு தூக்கம் கலையும். இந்த மாதிரி ரெகுலரா நடந்துட்டு இருந்துச்சுன்னா நீங்க வந்து மருத்துவரை கலந்து ஆலோசிக்கிறது நல்லது.
0: டாக்டர், இப்போ இணையத்துல விதவிதமான நுட்பங்கள்லாம் வந்திருக்கு, தூங்கும் போது இதை செய்யுங்க அதை செய்யுங்க எப்படி பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு எல்லாத்துக்குள்ள நான் போக வரும்ல. ஆனா பரவலா சொல்லப்படுற ஒரு யுத்தி அப்படின்னு சொல்லலாமே என்னன்னா, உங்க வாயை வந்து இந்த டேப் செய்துட்டு நீங்க தூங்குனீங்கன்னா இன்னும் நல்லா தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும்ன்றாங்க. அதுக்கான இந்த டேப் இருக்கு இல்லையா, அதை கூட விற்பனை செய்யறாங்க, அதை பல பேர் வாங்குறாங்க. சொல்லப்போனா பிரபலங்கள் கார்பந்த ஆட்டக்காரர்கள் இருந்து நடிகர்கள் இருந்து ஓ நான் வாயை டேப் பண்ணிட்டு தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயற்சியில ஈடுபடுறாங்க, செய்யறதாவும் காட்டுறாங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன?
1: இது ரொம்ப முக்கியமான கேள்விதான் நீங்க கேட்டிருக்கிறீங்க. இதுக்கு பேர் ஸ்லீப் மேக்ஸிங்னு சொல்றாங்க. இப்ப கரண்டா வந்து ட்ரெண்டா இருக்கு, எல்லாரும் ஸ்லீப் மேக்ஸிங்கிறது வந்து எவ்வளவு என்ன பண்ணா நம்ம வந்து தூக்கத்தை வந்து மேக்சிமைஸ் பண்ணலாம், எவ்வளவு தூரம் நம்ம நீட்டி முடக்கலாம்ட்டு நிறைய இது நல்ல விஷயங்களும் இருக்குதுல. இந்த டேப்பிங் வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன், வந்து நான் வந்து என்னோட பேஷண்ட்ஸுக்கும் நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். இதோட ரிஸ்க் என்னன்னா, எங்க இருக்கிறவங்க சின்னதா டேப் போட்டுறதுனால ஒன்னும் பெருசா ஒன்னும் பாதிப்பு இருக்க போறது இல்ல. ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரு வயசானவங்க மூச்சு திணறல் இருக்கவங்க இந்த மாதிரி டேப்பை போட்டு தூங்கினாங்கன்னா மூச்சு அடைச்சி நாளைக்கு அடுத்த நாள் ரொம்ப பிரச்சனை ஆயிடும். அதனால நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. நேரத்துக்கு போய் தூங்குறது, ஒரு நல்ல தூக்கத்துக்கு முன்னாடி ஒரு வார்மான ஒரு ஷவர் எடுத்துக்கிறது, குளிக்கிறது, குளியல் எடுத்துக்கிறது, அரை கப் பால் எடுத்துக்கிறது 2 மணி நேரத்துக்கு முன்னாடி, ஏன்னா அதுல உள்ள இயற்கையான மெலட்டோனின் இருக்கு, அந்த மாதிரி செய்யறதெல்லாம் பரவாயில்ல. என்னுடைய அனுபவத்துல இந்த ட்ராக் பண்றதே நான் வந்து என்கரேஜ் பண்றது கிடையாது, ஆதரிக்கிறது கிடையாது. சில பேர் வந்து கையில வாட்ச் போட்டுட்டு டெய்லி தூக்கத்தை வந்து இத்தனை மணி நேரம் நான் தூங்கியிருக்கேன் காலையில, எனக்கு இத்தனை மணி நேரம் நான் நல்லா தூங்கியிருக்கேன், டீப் ஸ்லீப் இருக்கேன்னு சொல்லி சொல்லிட்டு வராங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, இது வந்து ஒரு ஆங்ஸைட்டியை கிரியேட் பண்ணுது. டெய்லி வந்து நமக்கு அழுத்தம் வந்துருது, ஐயோ நாளைக்கு நல்லா தூங்கல போல இருக்கு, நான் என்னால பர்ஃபார்ம் பண்ண முடியாது போல இருக்குங்கிற ஒரு அழுத்தம் வருது. அதனால இந்த டேப் போடுறதோ தூக்கத்தை ட்ராக் பண்றதோ ஒன்றும் தேவையில்லை. நல்ல நல்ல மனநிலையோட அமைதியா டிவி போனை தள்ளி வச்சுட்டு நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு ஒரு 2-3 மணி நேரம் முன்னாடி சாப்பிட்டுட்டு போய் படுத்து தூங்கினாலே போதுமானது.
2: அற்புதமான குறிப்புகளை நீங்க வந்து முன் வச்சிருந்தீங்க டாக்டர். பால் குடிக்கிறது, கைடக தொலைபேசிய வந்து ஒரு பக்கம் தள்ளி வைக்கிறது, தொலைக்காட்சி பார்க்காம இருப்பது, அது மட்டும் இல்ல இப்ப சமூக வலைதளங்கள்ல பாக்குறத எல்லாத்தையும் நீங்க நம்பி செஞ்சிடாதீங்க அப்படிங்கிற முக்கியமான கருத்தை இன்னைக்கு முன் வச்சிருக்கீங்க.
0: பொதுவாவே இப்ப நீங்க சொன்ன பெரும்பாலான இந்த குறிப்புகள் எல்லாம் நமக்கு தெரிந்ததா கூட இருக்கலாம், ஆனா அதை செயல்படுத்துறோமா அப்படிங்கறதுதான் கேள்வி. குறிப்பா நான் இத சொல்றேன்னா, நான் சொன்னா சஜினி சொன்னா கேட்பாங்களோ இல்லையோ, டாக்டர் சொன்னா கேட்பாங்க. அதனாலதான் உங்க வாயிலிருந்து அந்த குறிப்புகளை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டோம். உங்க நேரத்தை ஒதுக்கி ரொம்ப பொறுமையா இந்த தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி டாக்டர். பயன்படுத்திக்கிறோம், நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கறதுதான் இங்க கேள்வி. ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் போது இன்னைக்கு என்ன சாதிக்க போறேன் அப்படிங்கிற வெறியோட எழுந்திருக்கீங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் தூங்க போகும் போது இன்னைக்கு நல்லா தூங்க போறேன் அப்படிங்கிற முடியோட போங்க. உங்க வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்க.
2: சரி, இந்த தகவலோடு நாங்க பேஸ்புக்ல இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். மீண்டும் உங்களை நாங்க வானலைகள்ல சந்திக்கிறோம். நேரம் இப்பொழுது சரியாக காலை 8:39 ஆகிவிட்டது.
3: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
4: இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்,
0: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.

0: பரணியின் இசையில் சார்லி சாப்ளின் திரைப்படத்தில் இருந்து உன்னிகிருஷ்ணன் ஸ்வர்ணலதா பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலியேறியது. விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. தடத்தில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. ஜலான் சுல்தானை நோக்கி செல்லும் விக்டோரியா ஸ்ட்ரீட் கலாங் ரோடிற்கு பிறகும் இரண்டாம் தடத்தில் விபத்து. புக்கெட் பாத்தோக் ஸ்ட்ரீட் 21 நோக்கி செல்லும் புக்கெட் பாத்தோக் ஈஸ்ட் அவென்யூ 3 புக்கெட் பாத்தோக் ஈஸ்ட் அவென்யூ 6 பிறகு இரண்டாம் தடத்திலும் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாய் ஆலுகாசில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
6: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
5: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாய் ஆலுகாசில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால் இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாய் ஆலுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே.
7: ஜாய் ஆலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
8: சொல்லுங்கள் ராஜமாதா.
9: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
8: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
9: காலை 7 மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
8: 7 மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
9: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
8: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
9: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
10: தொலைக்காட்சி
9: அட
10: வானொலி
9: அடடா
10: மின் இலக்கம்
9: பிரமாதம். ஆனா என்னோட வியாபாரம் சின்னது.
10: அது போதும்.
11: உங்க வியாபாரத்தோட அங்கீகாரத்தையும் நம்பகத்தன்மையையும் வளர்க்க மீடியாகாப் வழங்குகிற நம்பகமான தொலைக்காட்சி வானொலி மின் இலக்கம் ஆகிய தளங்களின் மூலம் பயன்பெறுங்க.
12: ஆரம்பிக்க நீங்க தயாரா?
11: சிறந்த வளர்ச்சிக்கு பெரிய பிராண்டாக இருக்க அவசியம் இல்லை. மீடியாகாப் வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழையுங்க 6333-9888. மின்னஞ்சல் முகவரி mae@mediacorp.com.sg. போங்க mediacorp.sg/readysetgrow.

0: வசந்தம் வாயிலாக ஒலி 9.68 கேட்டுக்கொண்டிருக்கும் நீர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 9.68 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 9.68
1: கேட்டாலே பரவசம்.
2: நிகழ்ச்சிக்கு வந்த அனைவருக்கும் நன்றி.

0: பிறகு ஜூடி பேக் ஒன்றும் வழங்கப்பட்டது. மீடியாகாப் கலைஞர்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியையும் அங்கு படைத்தார்கள். போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றுக் கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்த சுகாதார பங்காளிகள் இபீன் மற்றும் கிரீன் லைஃப். Fit and Fun Everybody Knows நிகழ்ச்சியின் ஒரு கூறாக மீடியாகாப் ஏற்பாடு செய்தது.
1: கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அரசாட்சி திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. ஹரிஷ் ஜெயராஜினி, செயல் ஹரிஷ், ராகவேந்திரா ஹரிணி அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. நேரம் இப்பொழுது சரியாக காலை 8:59 ஆக இன்னும் சில வினாடிகளே உள்ளன.
2: ஒலி 9:08
3: போக்குவரத்து அதிகமாக இருக்கின்றது. கிளெமண்டி அவென்யூ 6 PIE நோக்கி செல்லும் வழியில் கிளெமண்டி அவென்யூ வெஸ்ட்க்கு பிறகு முதல் தடத்தில் காரணம் அங்கே விபத்து. போக்குவரவு நெரிசல் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. ECP நகரம் செல்லும் வழியில் PIE அதற்கு பிறகு உள்ள 4 தடத்தில் காரணம் வாகனம் போக்குவரத்து நிலவரம். ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கம. ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
8: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
9: ஆமா,
8: நகைகளை வாங்கும் போது 40% வரை தள்ளுபடியா?
9: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழாக்கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40% வரை தள்ளுபடியும் உண்டு.
8: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
10: பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா கான்சர்ட். இசை ஞானி இளையராஜாவின் 50 கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியத்தில் சனிக்கிழமை November 14 இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், SPB சரண் என பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். October 10 88 வெள்ளியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். sistic.com.sg.

0: வீட்டு
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
3: வணக்கம் சிங்கே.
2: சிறை திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க, சூரஜ், சந்தோஷ், சின்மயி அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
4: இதமான பாடல்கள் உங்களை தேடி வருது, ஒன்னொன்னா நீங்க கேட்க தயார்னா இதோ 90களுக்கே போக போறோம் இந்த பாடல்களின் வாயிலா.

0: நேர்மாணவர்களை முழுமையா கேட்டு நீங்க ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தொடர்ந்து வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில சஜினி ரவிஜி எங்களோடு இணைந்திருங்கள்.
1: ஒலி ஒன்பதாம் இப்ப உங்களுக்காக வானிலை நிலவரம்.
0: இன்று நீங்க இடியுடன் கூடிய மழையை எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
1: அதோடு சிங்கப்பூரில் PSR எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 126 173 உட்பட்டிருக்கும். இது ஆரோக்கியம் அற்ற நிலை. வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் புண்ணி ரைஸ்.
3: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
4: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
3: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
4: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
3: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
4: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.

0: தள்ளுபடி 10 முதல் 70 விழுக்காடு வரை உங்கள் ஹனிஃபாவில்.
1: சிங்கப்பூரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் வாட்டர் ஷாப் திருவிழா அக்டோபர் 14 வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சீட்டிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பிட்டா, கினோஹிமிட்சு, ஒம்ரோன், டாக்டர் ஊ, ஏசப்பியோ என இன்னும் பல 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளன. பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றே செல்லுங்கள் wondershop.sg.

0: இசை ஞானி இளையராஜாவோட இசையில இரண்டு பாடல்களை கேட்டீங்க. பாண்டியன் சின்ன ஜமீன் படத்துல இருந்த பாடல்கள் வந்தன. ரெண்டு பாடல்களையும் மனோஜ் சித்ரா பாடியிருந்தாங்க.
1: தேவாவின் இசையில் கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்தில் இருந்தோ
0: மூன்றாம் தளத்தில் காரணம் அங்கே விபத்து. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
6: ஏன் அவசியம்னா,
5: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
6: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறதும் அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம். பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangon Road, Take a Place, B1-25.
5: இப்போதே அழையுங்க. 6334-1055-6334-1055.
7: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
8: ஆமா,
7: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
8: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
7: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
9: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
10: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
9: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 வெள்ளி கூட கொடுக்கல.
10: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
9: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
10: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
9: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
10: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
9: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
11: உங்களுக்கு தெரியுமா,
0: இதே நாள் October 13 1925 பிறந்தவர் மார்கரெட் ஹில்டா தேச்சர் என்ற இயற்பெயரை கொண்ட பிரிட்டனின் முதல் பெண் பிரதமர் மார்கரெட் தேச்சர்.
1: இப்ப வாங்க மார்கரெட் தேச்சரை பத்தி சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்வோமா?
0: மார்கரெட் தேச்சர் பிரிட்டனின் முதல் பெண் பிரதமர் மட்டும் இல்ல, இவங்க தான் பிரிட்டன்ல 20வது நூற்றாண்டுல ஆக அதிக காலம் பிரிட்டிஷ் பிரதமரா இருந்த நபரும் கூட.
1: இவங்க ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில இருந்து வேதியியல் பட்டம் பெற்றிருக்காங்க. இந்த பட்டத்தை பெற்ற பிறகு ஜே லியோன்ஸ் அண்ட் கோ என்கிற நிறுவனத்திற்காக சாஃப்ட் சர்வ் ஐஸ்கிரீம் என்ற பனிக்குழை தக்க வைத்துக் கொள்ள உதவும் இமால்சிஃபையரை உருவாக்குனாங்க.
0: 1977 செய்தியாளர் இவங்கள சிறுமப்படுத்துறதுக்காக அயன் லேடி அப்படிங்கிற புனைப்பெயரை கொடுத்தாங்க. ஆனா அதையே தன்னுடைய பலமா, சொல்ல போனா அவங்களுடைய பட்ட பேரா மாத்தி உலகத்தையே அசர வைத்தாங்க மார்கரெட் தேச்சர். இத்தகவலை வழங்கியோர்
12: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர் கெட்டியானது, சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர்.

0: சூடான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: 9:33 ஆகிவிட்டது. ஒலி 9:08 இப்ப உங்களுக்காக தங்க விலை நிலவரம்.
4: 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 167 வெள்ளி 90 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
5: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஒலி 9:08.

0: ராஜ்குமாரோட சில பாடலை கேட்டீங்க. மறுமலர்ச்சி பற்றிய பாடல் இடம்பெற்றது.
1: போக்குவரத்து
0: நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ். இன்னும் கிளம்பலையா?
5: பாரு, என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
4: கவலையை விட, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் முல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தன. முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
5: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
4: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்ப கடை, சிங்கப்பூர்.
6: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கே.
7: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
6: சுவையா?
7: இந்த காஃபி.
6: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்ப இங்க எப்படி?
7: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
8: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
9: இந்த அக்டோபரில் மீ லிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். என்ன நடந்தது வலையொலியில்?
10: விளக்கம் கேட்டபோது பதில் கிடைக்காததால் பீட்டர் அந்த சிறுவனின் முகத்தில் குறைந்தது 5 முறை குத்தினார், அறைந்தார்.
9: மீ லிசன் வலையொலிகளுடன் இடைவிடாத பொழுதுபோக்கை அனுபவியுங்கள்.
0: ஒலி 968
1: தேதியான இன்று நம்ம மோனிகாவுக்கு பிறந்த நாள். மோனிகா அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பூஜா ஹெக்டே தாங்க சொன்னேன்.
0: 1990 இதே நாள் அக்டோபர் 13 தேதி பிறந்த பூஜா ஹெக்டேக்கு இன்று 36 வயது பூர்த்தியாகுது.
1: இன்று
0: பல படங்கள்ல, குறிப்பா தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு பல மொழிகளை நடிச்சிருக்கிற பூஜா ஹெக்டே நடிப்புல அடுத்ததா காஞ்சனா 4 அப்படிங்கிற படம் வெளி வரப்போகுதா தகவல்கள் சொல்லுது.
1: இந்த திரை தகவல உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை, அணிமணி.

0: இசையமைத்து சித்ரா சுஜாதாவோடு பாடியிருந்த இரண்டு பாடல்களை நீங்க கேட்டிருந்தீங்க. என்னுடைய தோழன் பூமணி திரைப்படங்கள்ல இருந்து.
1: 9:50 ஆகிவிட்டது. போக்குவரத்து அதிகமாக இருக்கின்றது. பல இடங்கள்ல கவனமாக பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா நகரை நோக்கி செல்லும் ECP PIEக்கு பிறகு 4 தடத்தில் வாகனம் பழுதாகியுள்ளது. செராங்கூன், குறிப்பாக அப்பர் செராங்கூன், அங்கே ஆங்மோக்கியோ அவென்யூ 1 நோக்கி செல்லும் வழியில் ஆங்மோக்கியோ அவென்யூ 3 பிறகு முதல் தடத்தில் வாகனம் பழுதாகியுள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
6: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே. என் வீட்டையும் இவங்கதான் புதுப்பிச்சாங்க.
5: விலை எப்படி?
6: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
7: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். 900-2-21-96. செல்லுங்கள் newmtechgroup.com.

0: இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ். சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டவுன்பஸ் ஸ்நாக்ஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: மேஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் கான்சர்ட். இசை ஞானி இளையராஜாவின் 50 ஆண்டுகள் கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியத்தில் சனிக்கிழமை நவம்பர் 14 இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், SPB சரண் என பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். அக்டோபர் 10 88 வழியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். sistic.com.sg.
2: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை, வணக்கம் சிங்கே.
4: இப்படி சம்பந்தமே இல்லாம சஜினி சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அதுக்கு பின்னால ஒரு காரணம் தான் இருக்க முடியும்.
5: ஏன்னா இப்பதான் டிகில் டீல்ஸ் பாகத்தை நான் கேட்டேன். ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு ரவி. அந்த பாகத்தை கேட்ட உடனே எனக்கு பல பேய் கதைகள் ஞாபகத்துக்கு வருகின்றன.
4: உங்களை மாதிரி பல பேருக்கும் வந்து இப்படிப்பட்ட கதைகளை கேட்டிருக்கலாம், அல்லது அவங்க வந்து பாத்திருக்கலாம், அல்லது அவங்க படிச்சிருக்கலாம். எது எப்படியோ அதை பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டா வாட்ஸ்அப் அனுப்பலாம்.
5: 9678898 என்ற எண்ணுக்கு ஹேஷ்டாக் திகில் THIGIL அப்படின்னு பதிவிட்டு உங்களுடைய கதைகளை வாட்ஸ்அப் வாயிலாக எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்.
4: காலங்காலத்தால இப்படி எல்லாம் பேசுறீங்களே அப்படின்னு சில பேர் சொல்லலாம். எப்ப பேசினா என்னங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னா நீங்க இப்ப கூட போய் கேட்கலாம். மீ லிசனிங்களுடைய செய்திக்கு போங்க. அங்க பாட்காஸ்ட் அப்படிங்கிற பகுதியில திகில் டேல்ஸ் அப்படிங்கிறத டைப் செய்தீங்கன்னா எல்லா பாகங்களும் வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு தைரியம் இருந்தா, உங்களுக்கு வேணும்னு சொன்னா நீங்க கேட்கலாம். சரியா?
5: இந்த தகவலோடு நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். மீண்டும் உங்களை நாங்கள் நாளை காலை 6 மணிக்கு டான வந்து சந்திச்சிடும்.
4: நாளைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு தீபாவளி பரிசு காத்துக்கிட்டே இருக்குது. அது என்ன அப்படிங்கறத நாளைக்கு சொல்றோம்.
5: இப்ப நாங்க வீட்டுக்கு போறோம். நன்றி, வணக்கம்.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். காலை மணி 10, மீடியா கோப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துங்கோ. தேசிய சுற்றுப்புற அமைப்பு தீயறியும் இடங்களையும் புகைமூட்டம் உருவாகும் பகுதிகளையும் தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. எல்லை தாண்டிய புகைமூட்ட மாசுச்சட்டத்தின் கீழ் முன்னர் தொடங்கப்பட்ட விசாரணையும் தொடர்கிறது. இந்தோனேசியாவின் சில பகுதிகளில் காட்டுத்தீ பற்றி அறிவதால் சிங்கப்பூரில் காற்று தூய்மைக்கேடு மோசமடைந்திருக்கிறது. தற்போதைய புகைமூட்டம் தொடர்பில் என்ன நடவடிக்கை பரிசீலிக்கப்படுகிறது என்பதை தேசிய சுற்றுப்புற அமைப்பு விளக்கிச் சொல்லவில்லை. சிங்கப்பூரின் எல்லை தாண்டிய புகைமூட்ட மாசுச்சட்டத்தின்படி வெளிநாடுகளில் ஏற்படும் தீச்சம்பவங்களுக்கு பொறுப்பான நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் செயல்களுக்கும் சிங்கப்பூரின் புகைமூட்டத்திற்கும் இடையே உள்ள நேரடி தொடர்பை நிரூபிப்பது மாபெரும் சவால். அதிகாரிகள் போதுமான ஆதாரங்களை திரட்ட வேண்டியிருக்கிறது. 2014 எல்லை தாண்டிய புகைமூட்ட மாசுச்சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் கீழ் இதுவரை எந்த நிறுவனத்திற்கும் அபராதம் விதிக்கப்படவில்லை, வழக்கும் தொடரப்படவில்லை. சட்டத்தின்படி சிங்கப்பூரில் புகைமூட்டம் ஏற்பட காரணமான நிறுவனங்களுக்கு நாளொன்றுக்கு 100,000 வெள்ளி வரை அபராதம் விதிக்கப்படலாம். அதிகபட்ச அபராத வரம்பு 2 மில்லியன் வெள்ளி. 2015 சிங்கப்பூர் புகைமூட்டத்தால் மோசமாக பாதிக்கப்பட்டது. அதில் தொடர்புடைய சந்தேகத்தில் 4 இந்தோனேசிய நிறுவனங்களிடம் விசாரணை தொடர்கிறது. 10 ஆண்டு கடந்த பிறகும் இதுவரை எந்த முடிவும் இல்லை. சிங்கப்பூரில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையிலேயே தொடர்கிறது. காலை 9 மணி நிலவரப்படி மேற்கு பகுதிகளில் 24 மணி நேர காற்று தூய்மை கேட்டு குறியீடு 172 இருந்தது. சிங்கப்பூரின் மற்ற பகுதிகளில் அந்த குறியீடு 127 169 வரை பதிவானது. காற்று தூய்மை கேட்டு குறியீடு 100 கடந்தால் அது ஆரோக்கியமற்ற நிலை. மக்கள் கவனமாய் இருக்கும்படி தேசிய சுற்றுப்புற அமைப்பு அறிவுறுத்தியது. மலேசியாவும் இந்தோனேசியாவும் தங்கள் குடிமக்கள் மிகுந்த கவனத்துடன் சவுதி அரேபிய பயணத்தை திட்டமிடும்படி அறிவுறுத்தியிருக்கின்றன. ரியாத் அனைத்துலக விமான நிலையத்தில் ஆகாய தாக்குதல் நடத்தப்பட்டதால் அந்நாடுகள் அவ்வாறு கூறின. புனித மக்கா செல்லும் உம்ரா பயணத்தை தள்ளி வைக்கும்படி மலேசியா தனது குடிமக்களிடம் கேட்டுக்கொண்டது. மக்காவில் தாக்குதல் ஏதும் நடக்கவில்லை. இருப்பினும் ரியாத் தாக்குதல் பாதுகாப்பு குறித்த கவலையை ஏற்படுத்தியிருப்பதாக மலேசிய வெளியுறவு அமைச்சர் மஹமது ஹசன் கூறினார். உம்ரா பயணம் சென்றுள்ள தனது குடிமக்கள் நிதானமாய் இருக்கும்படி இந்தோனேசியா கேட்டுக்கொண்டது. அதிக அபாயமுள்ள இடங்களுக்கு செல்லாமல் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கும்படி அது வலியுறுத்தியது. ரியாத் அனைத்துலக விமான நிலையத்தின் மீது வார இறுதியில் 2 தாக்குதல் நடத்தப்பட்டது. 14 பேர் மாண்டனர், 300 பேர் காயமடைந்தனர். பிலிப்பீன்ஸ் சமூக ஊடகங்களை சிறார் பயன்படுத்த கட்டுப்பாடு விதிக்கும் நாடுகளின் பட்டியலில் இணைகிறது. 13 வயதுக்குட்பட்டோர் சமூக ஊடக கணக்கு தொடங்க தடை விதிக்கும் மசோதா பிலிப்பீன்ஸ் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 18 வயதுக்குட்பட்டோர் சமூக ஊடகத்தை பயன்படுத்த கட்டுப்பாடு விதிக்கவும் மசோதா வழியமைக்கிறது. நாடாளுமன்றத்தின் 2 அவைகளும் அவற்றின் மசோதாக்களில் உள்ள வேறுபாடுகளை சீரமைத்து இறுதி வடிவத்தை தயாரிக்க வேண்டும். பிறகு மசோதா அதிபரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்படும். நேபாளத்தில் பெருவெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் வெளிநாட்டு மலையேறிகள் 100க்கும் அதிகமானோர் சிக்கியிருப்பதாக தெரியவந்திருக்கிறது. புதி கந்தகி ஆற்றில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் வார இறுதியில் பெருவெள்ளம் ஏற்பட்டது. மலையேற்ற பாதைகளையும் பாலங்களையும் வெள்ளம் அடித்துச் சென்றது. 300க்கும் அதிகமானோரை அதிகாரிகள் பத்திரமாய் மீட்டனர். அவர்களில் வெளிநாட்டினர் 12 பேர். எவரும் மாண்டதாக தகவல் இல்லை. கிராமவாசிகள் 5 காணவில்லை. ஆற்றில் வெள்ளம் வடியத் தொடங்கியிருக்கிறது. இன்று மீண்டும் மீட்புப் பணி தொடரும் என்று நேபாள ராணுவம் கூறியிருக்கிறது. அமெரிக்க குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் ஜனநாயக கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இலஹான் உமரின் வீட்டில் சோதனை நடத்தியிருக்கின்றனர். வேறொரு குற்றவியல் விசாரணையின் ஒரு பகுதியாக நீதிமன்ற அனுமதியோடு வாஷிங்டன் வட்டாரத்தில் உள்ள அவரது வீட்டில் சோதனை நடத்தப்பட்டதாக அமெரிக்க நீதித்துறை கூறியது. இருப்பினும் விசாரணை குறித்த கூடுதல் விவரத்தை அது வெளியிடவில்லை. அரசியல் எதிரிகளை குறிவைப்பதற்காக ட்ரம்ப் நிர்வாகம் சட்ட அமலாக்க அமைப்புகளை பயன்படுத்துவதாக திருவட்டி ஒமர் சாடினார். தாம் தவறு ஏதும் செய்யவில்லை என்றார் அவர். அமெரிக்காவின் இடைத்தவணை தேர்தல் நெருங்கும் வேளையில் திருவாட்டி ஒமரின் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. உக்ரைனில் உள்ள 6 எரிசக்தி நிலையங்கள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. 33 பேர் காயமடைந்தனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் இல்லை. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எரிசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதலை உடனே நிறுத்தும்படி போர் நிறுத்த ஒப்பந்தம் அறிவித்திருந்தார். அடுத்த சில மணி நேரத்தில் ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறினார். போர் நிறுத்த உடன்பாட்டை மதித்து நடப்பதில் ரஷ்யாவுக்கு விருப்பமில்லை என்பதை தாக்குதல் எடுத்துக்காட்டுவதாக திரு ஜெலன்ஸ்கி கூறினார். பிரான்சில் நூற்றுக்கணக்கான பேரங்காடிகளில் இணைய தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அங்குள்ள குளிர்சாதன பெட்டிகளும் உறைய வைக்கும் கருவிகளும் செயல்பட முடியாத நிலை ஏற்பட்டது. பல மில்லியன் யூரோ மதிப்புள்ள உணவுப் பொருட்கள் கெட்டுப்போயிருக்கலாம். மாபெரும் பேரங்காடிகளின் சுமார் 400 கிளைகள் பாதிக்கப்பட்டன. குளிர்சாதன அமைப்புகளை தொலைவிலிருந்து இயக்க பயன்படுத்தப்படும் மென்பொருள் இந்த இணைய தாக்குதலில் குறிவைக்கப்பட்டிருக்கிறது. பிரான்ஸ் அதிகாரிகள் இணைய குற்ற விசாரணையை தொடங்கியிருக்கின்றனர். பாதிக்கப்பட்ட பேரங்காடிகள் குளிர்சாதன அமைப்புகளை மீண்டும் வழக்க நிலைக்கு கொண்டுவர மும்முரமாய் முயல்கின்றன. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
3: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.

0: சொல்றீங்க? தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
1: ஆமா.
0: நகைகளை வாங்கும் போது 40% வரை தள்ளுபடியா?
2: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழாக்கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40% வரை தள்ளுபடியும் உண்டு.
0: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
3: தொலைக்காட்சி,
4: அட
3: வானொலி,
4: அடடா
3: மின் இலக்கம்,
4: பிரமாதம். ஆனா என்னோட வியாபாரம் சின்னது.
3: அது போதும்.
5: உங்க வியாபாரத்தோட அங்கீகாரத்தையும் நம்பகத்தன்மையையும் வளர்க்க மீடியாகாப் வழங்குகிற நம்பகமான தொலைக்காட்சி, வானொலி, மின் இலக்கம் ஆகிய தளங்களின் மூலம் பயன்பெறுங்க.
3: ஆரம்பிக்க நீங்க தயாரா?
5: சிறந்த வளர்ச்சிக்கு பெரிய பிராண்டாக இருக்க அவசியம் இல்லை. மீடியாகாப் வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழையுங்க 6333398888. மின்னஞ்சல் முகவரி mae@mediacorp.com.sg. போங்க mediacorp.sg/readysetgrow.
6: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
7: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
8: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
9: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
10: கல்லுல ஊத்தும் போது சொயின்னு கேக்குங்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
7: எங்க நிகழ்ச்சியில நல்ல நல்ல பாடல்கள் கேட்கலாம்,
9: சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது.
7: திங்கள் முதல் வெள்ளி வரை
9: காலை 10 முதல் பிற்பகல் 2 வரை
4: ஆனந்தம் ஆரம்பம்.
6: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா.

0: We back, baby. We back, baby. We back.
1: Halima par, Kader par,
2: அதுதான் we are back. இருவரும் சேர்ந்து நிகழ்ச்சியை படைக்கும் போது கண்டிப்பா இன்னும் இரட்டிப்பு சந்தோஷமாக இருக்கும். நேற்று நான் நிகழ்ச்சியை முடிக்கும் போதே சொல்லி இருந்தேன், நாளைக்கு நான் தனிக்கட்டு ராணியா இருக்க மாட்டேன், என்னோட சேர்ந்து நம்முடைய அப்துல் காதர் நிகழ்ச்சியை வழங்க சொல்லும் போது ஒரு தெம்பு பறக்குது காதர், ஏன் அப்படின்னு தெரியல.
1: ஏன்னா வார இறுதி நாள் வந்து நல்ல அப்படியே ஒரு உற்சாகமா கேள்வி போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு சின்ன கான்பரன்ஸ் இருந்தது, அங்க போயிட்டு வந்த பிறகு ஒரு புதிய உற்சாகம், ஒரு பிறந்த குழந்தை மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது. அங்க நிறைய விஷயங்கள் அது கத்துக்க பல வாய்ப்புகள் கிடைத்தன. சோ அத பத்தி கொஞ்சம் அங்கங்கே துணுக்கள் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருப்பேன். சரியா?
2: கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க வந்து என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க, எவ்வளவு விழிப்புணர்வுகளை நீங்க வந்து சேகரிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு நம்ம நேர்கள்கிட்ட நீங்க சொல்லும் போது நீங்களே கத்துக்கிட்டதை நீங்களே வச்சுக்க கூடாது, மற்றவர்கிட்ட நீங்க பகிர்ந்து கொள்ளணும்.
1: ஞானம் என்பது எப்போதுமே ஒரு விளக்கை போல, அது வந்து நம்ம எப்போதுமே பகிர்ந்து கொண்டே இருக்கணும், அப்பதான் அந்த ஒளி பரவும்.
2: ஆமா, அந்த ஒளியோட இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்க போறோம். உங்களுக்காகவே நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாமே நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். ஆனா நிகழ்ச்சியின் தொடக்கத்திலேயே எல்லாமே சொன்னா எப்படி
1: முடியாது? நீங்க 4 மணி நேரம் அப்படியே பயணிச்சு வரணும்ல, அதனால நீங்க கொஞ்சம் அப்படியே ஒன்னா கூட வந்துட்டே வாங்க, நாங்க உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம்.
2: இது உங்க ஆனந்தம், ஆரம்பிக்கலாம் வாங்க.

0: மஞ்சள் தங்கத்துடன் யாராவது மஞ்சள் தங்கத்தை தான் அணியணும்னு யார் சொன்னது? இப்ப மஞ்சள் தங்கம், ரோஸ் கோல்ட், வெள்ளை தங்கம்னு நிறைய தெரிவுகள் வந்திருக்குங்க. இத நீங்க சேர்த்து அணிவதிலும் ஒரு அழகு இருக்குது. மஞ்சள் தங்கம் கொஞ்சம் பாரம்பரியமான தோற்றம் தரும், ரோஸ் கோல்ட் மென்மையான தோற்றம் உங்களுக்கு தரும், வெள்ளை தங்கம் நீங்க அணிச்சீங்கன்னா நவீனமான அழகையும் அது சேர்க்கும். ஆனா மூன்றையும் அதிகமா நீங்க கலக்காம இரண்டு நிறங்களை மட்டும் முதல்ல நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கானு முதல்ல நீங்க பாருங்க. நிறங்கள் மாறினாலும் தங்கத்தின் அழகு குறையாது. சரியா நீங்க இணைத்தீங்கன்னா இன்னும் தனித்துவமாக தெரியும். ஆஹா, பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்குதேன்னு தோன்றும். முக்கியமான குறிப்பு, எல்லா தங்க நகைகளும் ஒரே நீளத்துல இருக்க கூடாது. ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் இடைவெளி இருந்தா ஒவ்வொரு வடிவமும் தனியாக தெரியும், பார்க்கறதுக்கும் அழகா இருக்குங்க. இந்த தகவல் உங்களுக்கு வழங்கினது ஜுவல்லர்ஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்
1: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு. அவசியம் போகணும்.
0: ஏன் அவசியம்னா,
1: குழந்தைங்க, முதியோர், நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
0: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறதும் அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம். பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தா ஜோசியனை நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 ஸ்ட்ரைங்கன் ரோட், டேக் அ பிளேஸ், B1-25.
1: இப்போதே அழையுங்க. 6334-1055-6334-1055.
2: டைமண்ட் பர்ல் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் படைக்கும் ரசா வீணை இசையால் நம் மனங்களை மீட்டும் ராஜேஷ் வைத்யா, காந்த குரலால் நம்மை வசீகரிக்கும் சந்தீப் நாராயண், இரு மாபெரும் இசைக்கலைஞர்கள் ஒரே மேடையில் ஓர் அபூர்வ சங்கமம். மரபின் அழகு, புதுமையின் பரவசம், இசை மழையில் நரங்க வாருங்கள். ரசா, அக்டோபர் 25 7:00 விக்டோரியா அரங்கில். உங்கள் நுழைவுச் சீட்டுகளை sistic.com.sg இணையதளத்தில் உடனே பெற்றுக் கொள்ளுங்கள். ரசா, மாபெரும் இசை நிகழ்ச்சி.
0: என்ன நடந்தது? இந்த பணிப்பெண்ணின் அறையின் கதவை
3: தட்டினான்.
0: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும், தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து, அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீலிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியா கபோலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

0: எஸ் ஹலிமா,
1: உங்களுக்கு ஈக்கியா போக பிடிக்குமா?
0: போனோம் போக பிடிக்கும். ஏன்னா அங்க போனீங்கன்னா ஒரு வீட்டுல அந்த வாங்குற பொருள் பார்க்க எப்படி இருக்கும், எந்த மாதிரியான பொருட்கள் வாங்கலாம், அதுவும் அவங்க வந்து இந்த வெரி கன்வீனியன்ஸ் வாங்கல, உங்களுடைய அந்த சின்ன இடத்துக்கு கருவிகளான பொருந்தும், அந்த அலமாரி பொருந்தும் போன்ற விஷயங்கள் வந்து ரொம்ப அழகா அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணிருப்பாங்க, காட்டியிருப்பாங்க.
1: அப்ப நீங்க ஒரு பாப் தி பில்டர் சொல்லலாமா, காதர் தி பில்டர் அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா சில பேருக்கு அதை அழகா ஒருங்கிணைத்து அந்த பினிஷ் ப்ரொடக்ட வாங்க பிடிக்கும், அதாவது அந்த அலமாரியே வாங்கி வீட்டுல வைக்கணும் அவ்வளவுதான். ஆனா நம்மளே ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து ஒன்னு ஒன்னா அந்த ஆணியெல்லாம் எங்கெல்லாம் எடுத்து பார்த்து அதை அடிச்சு சுத்தியல மண்டையில போடாம செய்யறது வந்து ஒரு பெரிய கலை.
0: ஆமா,
1: அப்படிப்பட்ட வேலையை உங்களுக்கு செய்ய பிடிக்குமா? எனக்கு பிடிக்காது.
0: நான் வந்து பாப் தி பில்டர் கிடையாது, டாம் தி டிஸ்ட்ராயர். நான் சொன்னல சின்ன வயசுல எனக்கு பொருள் கிடைக்கும் போது அது அக்கவர் ஆறுடைய திறந்து பார்க்க
1: முடியும்,
0: அந்த டைப்பு. ஆனா எனக்கு
1: இக்கே நீங்க போனீங்கன்னா எல்லாமே அக்கவர் ஆணி வேற தான் பிரிச்சு வச்சிருப்பாங்க, நம்ம தான் அதை சேகரிக்கணும் ஒழுங்கா ஒருங்கிணைத்து. இப்ப
0: என்னுடைய அறையில நான் இரண்டு பொருட்கள் வந்து இக்கேல வாங்கினேன். ஒண்ணு வந்து புக் ஷெல்ஃப், புத்தகங்கள் அடுக்கிற வந்து ஒரு ஷெல்ஃப்,
1: அதை நீங்களே செய்யணும்.
0: ஆமா, இரண்டாவது வந்து பக்கத்துல இருக்கிற ஒரு சைட் டேபிள், அது ரெண்டையும் நான் தான் ஒன்னா பில்ட் பண்ணேன்.
1: அப்ப நீங்க பாப் தி பில்டர் தான்.
0: ஆமா, அதெல்லாம் தான். ஆனா கஷ்டப்பட்டேன், எந்த ஸ்க்ரூ எங்க போகணும் தெரியாது. ஆனா அவங்க வந்து கைடன்ஸ் கொடுப்பாங்க. சரி, ஏன் பாப் தி பில்டர் சொல்றீங்க?
1: இப்ப கஷ்டப்பட்டேன்னு சொன்னீங்க இல்லையா? ஆனா கஷ்டப்பட்ட பிறகு அதை நீங்க முடித்த பிறகு அந்த பினிஷ்ட் ப்ரொடக்ட் நீங்க பார்க்கும் போது நீங்க எப்படி உணர்ந்தீங்க?
0: நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். வாவ்,
1: கடையில வாங்கிய ஒரு பொருளை விட நாமே செய்த ஒரு பொருள் மீது நமக்கு கொஞ்சம் கூடுதல் பாசம் இருக்குமா, அந்த பெருமை இருக்குமா? அதனாலதான் நம்ம ஒரு புத்தக அலமாரிய ஒருங்கிணைத்து வைக்கும் போதும் சரி, ஏதாவது ஒரு கைவினை பொருளை நம்மளா செய்து அதை விற்கும் போதும் சரி, அதுடைய மதிப்பு இன்னும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வேல்யூ இன்னும் அதிகமா இருக்கு. ஏன்னா சும்மா நம்ம வாங்கி அது வீட்டுல வைக்கலையே, அதுல நிறைய உழைப்பு நிறைய நேரம் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா?
0: இதுவே மத்தவங்க பில் பண்றதை நம்ம பார்த்து ரசிக்கும் போது அலிமா தி அப்சர்வர்.
1: வீட்டுக்கு வரும் காதர். இப்ப அந்த பிளே பென் கேஜ் மாதிரி இருக்குல்ல, ஏன்னா அவர் எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்காரு. அத நான் கட்டல, வீட்டுல இருக்கிற என்னுடைய கணவரும் என்னுடைய தம்பியும் தான் கட்டினாங்க.
0: ஏன்னா நீங்க ஹலிமா த மம்மி.
2: துப்புரித்தனமா பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாள தாண்ட போடணும். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, தாளமா போடுற?
3: சொன்னதை கேட்டு தான் தாளம் போடுறேன்.
2: கண்ண வரைக்கும் கீழது வாய் துடுக்கு,
3: இன்னும் கூட கிழியும் காது தடுக்கு.
2: புரியாம பேசாத, பல்ல தட்டுவேன்.
3: பேசுறதே புரியாது, பொக்கே ஆயிடுவேன்.
2: ஆற பார்த்து பேசுறது நினைக்குதா?
3: நீ வளர்த்ததப்படி நான் இன்னா பண்ணுவேன்.
2: ராங்கு பண்ணாத, என் கையில ராங்கு காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
3: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சா ராங்கா போடு மாட்டி, நான் போடுன்றீங்களா? அப்படி சொல்லு, ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை.

0: தூண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்கள்.
3: மல்லிகா, உங்க பொண்ணு கல்யாணத்தை சிறப்பா செஞ்சிருக்கீங்க. அதுவும் அந்த மலர் மாலைங்க கண்ண பறிக்குது.
4: ஆமா, ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கட மாலைனா கண்ண பறிக்கத்தான் செய்யும்
3: நினைச்சேன். நாங்களும் வாழையடி வாழையா ஜோதி ஸ்டோர்ல தான் வாங்குவோம். அந்த கைவண்ணமே தனிதான்.
4: நிச்சயமா, எல்லா சுப வைபவங்களுக்கும் தனித்தன்மை வாய்ந்த மாலைகளுக்கு என்றுமே ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை, N1 கேம்பல் லேன்.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும்.
3: உழைப்பாளி படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், கவிதா சுப்பிரமணியம் கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது. நேரம் சரியா 10:44 ஆகுது. இப்ப நம்ம ஒரு கதையை கேட்க போறோம்.
4: ஒரு ஊர்ல ஒரு உழைப்பாளி, அது ஒரு ஆமை, கடினமா உழைக்கும் ஒரு ஆமை. எவ்வளவு மெதுவா வேலை செஞ்சாலும் அது கடினமா உழைச்சிட்டு இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு ஆசை இருந்தது. அந்த ஆசனா, அந்த ஆமை எப்பொழுதுமே ஒரு பெரிய மரம் இருக்குமா, அந்த மரத்து மேல அப்படியே மெதுவா ஏறி ஏறி ஏறி அந்த கிளைகள் கிட்ட போயிட்டு என்ன செய்யும், கொஞ்சம் மூச்சு எழுத்து அப்படியே குதிக்குமா. குதிச்சு நேரமே
3: உழுந்து
4: முதுகுல அடி அதுல திருப்பி அந்த ஓடையெல்லாம் உடையல, திரும்பிட்டு மறுபடியும் ஏறுமா. மறுபடியும் ஏறி அப்படியே போயிட்டு அந்த கிளையில நடந்து அப்ப கொஞ்சம் மூச்சு இழுத்து விட்டு அப்படியே குதிக்குமா, டேர போய் விழுந்துருமா. இதே மாதிரி பல நாட்களுக்கு இது முயற்சி பண்ணிட்டே இருந்துச்சு. இதை வந்து பல நாட்கள் அதை பார்வையிட்ட இரண்டு பறவைகள்,
3: சரி
4: அது ரெண்டும் பேசிக்கிச்சுக்கலாம் தமிழ்ல. அதாவது
3: பறவைகள் தமிழ்ல பேசுது,
4: இது பாரு இவன் ரொம்ப கஷ்டப்படுறான், நம்ம போய் அவங்கள்ட்ட உண்மையா சொல்லிடுவோம், அவன் வந்து ஒரு தத்து எடுக்கப்பட்ட ஆமைன்னு.
3: என்னது
4: அந்த ஆமை இத்தனை நாளா தான் ஒரு பறவை நினைச்சிட்டு இருக்கு. புரியுதா? இந்த கதையில என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க யாரு உண்மையிலே யாருன்னு நீங்க ஆராய்ந்து உங்களுக்கு என்ன திறன் இருக்கு, உங்களால என்ன செய்ய முடியும் அதை உணர்ந்து செய்யுங்க. பிறர் இதை செய்யறாங்க, பிறர் இந்த மாதிரி இருக்காங்க, அதை பார்த்து நீங்க செயல்படுங்கன்னா அது உங்க தனித்துவம் வாய்ந்த உங்களுடைய திறனை வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காது. நீங்க யாருன்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையாது. இப்படிதான் நம்ம வந்து இந்த சமூக வலைதளங்கள்லாம் வந்த பிறகு பல பேர் பல விஷயங்கள் செய்யறாங்க, அதை பார்த்து நம்ம இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் ஆசைப்படுறோம். நாம யாரும் உண்மையிலே உணர்ந்தோமா, அதான் கேள்வி. இப்ப
3: பாருங்களே, ஒரு மீன் எப்படி மரத்தை ஏற முடியாதோ, இல்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு மீன் எப்படி மரத்தை ஏற முடியாதோ, ஒரு ஆமை எப்படி பறக்க முடியாதோ, அதே போல இன்னொருத்தவங்களால செய்ய முடியற ஒரு திறன் நமக்கு அது இல்லாம இருக்கலாம். அதுக்குன்னு நம்ம நமக்கு திறமையே இல்லைன்னு சொல்லிட முடியாது. நமக்கு கண்டிப்பா திறமைகள் இருக்குது. நம்ம திறமைகளை கண்டறிந்து அதற்கு ஏற்ப நீங்க உழைத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்க.
4: அதான் இயற்கையில எல்லாமே அது அப்படின்னு படைக்கப்பட்டிருக்கு. பறவைகள் வானத்துல பறக்கணும், ஆமைகள் கடல்ல மிதக்கணும்.
3: ஆமைகள் கடல்ல மிதந்து
4: ஹலிமாவும் காதரும் எப்போதுமே நிகழ்ச்சி படைக்கணும்.
3: சூப்பர் ஐயா.

0: மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது முன்னூற்றி 321
2: சிங்கப்பூரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் வண்டஷாப் திருவிழா அக்டோபர் 14 தேதி வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பிட்டா, கிரோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் ஊ, ஏசப்யோ என இன்னும் பல 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளன. பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14 தேதி வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு, இன்றே செல்லுங்கள் oneshop.sg.

0: மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அறிவிக்கும் சேவையும் உண்டு. Taste of India, 77 ரங்கூன் சாலை, ஃபேர்பாக் MRT அருகில். அழையுங்கள் 6341-5158.
1: மேஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா
2: இளையராஜா லைவ் இன் கான்சர்ட்.
1: இசை ஞானி இளையராஜாவின் 50 ஆண்டுகள் கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியத்தில் சனிக்கிழமை November 14 இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், SPB சரணின பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். October 10 88 தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள்.
3: நேரம் சரியா 11:02 ஆகுதுங்க. இப்ப உங்களுக்காக எந்த ஒரு அங்கம் காத்துக்கிட்டே இருக்குது?
4: இன்ட்ரோ மியூசிக் ஓவர். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த இடம் வந்து 1938 கட்டப்பட்டது. ஒரு புகழ்பெற்ற வங்கி நிறுவனத்தின் உரிமையாளர்,
3: வங்கி நிறுவனத்தின் உரிமையாளர்
4: அவருக்காக இந்த இடம் கட்டப்பட்டது. இந்த இடத்துல நிறைய கண்ணாடிகள் உள்ளன. இவ்வளவு
3: நாங்க 2 இடங்கள் கொண்டு வந்தோம். ஆனா காதர் என்ன சொன்னார்னா, என்னோட இடம் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு, நான் என்னோட இடத்துடைய குறிப்புகள் தான் கொடுப்பேன்னு.
4: வெரி போரிங். அவர் சைனீஸ் கார்டன் பத்தி சொன்னாங்க.
3: ஓகே, பண்ண மாத்துங்க, பண்ண மாத்துங்க நீங்க. இல்ல சரி, உங்களோட இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு, நான் ஒத்துக்கிறேன்.
4: சரி, சைனீஸ் கார்டன் எல்லாம் எங்க இருக்கு அந்த இடம்?
3: சைனீஸ் கார்டன் எங்க இருக்கு அந்த இடம்? என்னப்பா கேக்குறீங்க? இந்த பக்கம் வாங்க, உங்க
4: குறிப்பு. மறுபடியும் நான் கொடுத்த குறிப்புகள் என்னுடைய வந்து ரொம்ப வித்தியாசமான சுவாரஸ்யமான ஒரு இடம் இது. உண்மையிலே பயங்கரமா ஆராய்ச்சி செய்து நான் இதை கொண்டு வந்திருக்கேன், இந்த இடத்துக்கு கொண்டு
3: வந்திருக்கேன். பயங்கரமா ஆராய்ச்சி செஞ்சு, ஐயோ முடியலப்பா என்னால. அந்த இடத்த சொல்லும் போது நேர்கள் வர போறாங்க வீடியோ காப்புக்கு. நீங்க வந்து நினைவு படத்துல இருந்து TM சவுந்தரராஜன் பீசஸ் எல்லாம் கொண்டு வரும் பாடல் சண்டைப்பட
4: வேணாம். ஒரு புகழ்பெற்ற வங்கி நிறுவனத்தின் உரிமையாளருக்காக இந்த இடம் கட்டப்பட்டது. இந்த இடத்துல நிறைய கண்ணாடிகள் உள்ளன.
3: சரி, எந்த ஒரு இடம் அது அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்ப்போம்.

0: இன்ட்ரோ கேட்ட ஞாபகம். ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி. உள்ள மகிழ சமைக்க உதவும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி. மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: రాజన్
1: రాణి
2: రాజభోగం తరవంద
0: உறவு படத்துல இருந்து பி பி ஸ்ரீனிவாஸ் எல் ஆர் ஈஸ்வரி கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது. அதற்கு முன்னால ஆயிரத்தில் ஒருவன் படத்துல இருந்து பாடலை கேட்டு இருந்தோம். இப்ப உங்களுக்காக
3: சில மணிகள்
0: குறிப்புகளை மீண்டும் சொல்லலாமா?
4: இந்த இடம் வந்து 1938 கட்டப்பட்டது. ஒரு புகழ்பெற்ற வங்கி நிறுவனத்தின் உரிமையாளருக்காக இந்த இடம் கட்டப்பட்டது. இந்த இடத்துல நிறைய கண்ணாடி உள்ளது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்க ரஷிதா த கேத்தே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தினேஷ் வந்து பார்க் வியூ ஸ்கொயர் சொல்லியிருக்கிறாரு. இங்க மற்றொரு பதில் அனுப்பியிருந்தாரு சரவண ராஜு. இவரு கேட்வே பில்டிங் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. பார்க்க வந்து ஒரு காகிதம் மாதிரி இருக்கும். எப்போதும் பார்த்து அதை நான் ரசிப்பேன், பயணம் செய்யும்போது நான் பார்த்து ரசிப்பேன் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு.
0: ஆனா அந்த இடம் கிடையாது
4: கிடையாது இவங்க சொன்ன இந்த இடம் எல்லாம் கிடையாது.
0: சரி, இன்னொரு பெரிய ஒரு குறிப்பு நம்ம வழங்கலாமா? ஆனா ரொம்ப தெரியற குறிப்பாக இருக்க கூடாது.
4: சரி,
0: தெரியணும் ஆனா தெரியாம இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு குறிப்பு.
4: சரி, இந்த இடத்தினுடைய கட்டமைப்பு இருக்குல்ல, அந்த எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா, 1930களில் இங்கிலாந்துல ஆர்ட் டெக்கோ ஸ்டைல் சொல்லுவாங்க,
0: சரி,
4: அதை ஒட்டிதான் இதை வந்து அவங்க டிசைன் பண்ணிருக்காங்க.
0: நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்குது. சரி, சில பேரு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்தை பற்றி. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க பகிர்ந்து கொள்றோம். இப்ப வாங்க தலைவன் படத்தில் இருந்து பாடல் கேட்கலாம். இது ஆனந்த.

0: ஒரு செழிப்பான செவ்வாய்க்கிழமை.
1: சூரிய வெப்பத்துல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50, SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விக்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்துல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இத கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
2: கட்டி பியூரிஃபால இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
3: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
4: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
5: ஆமா,
4: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
5: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
4: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.

0: டாம்பஸ் இது நம்ம ஊர் ஸ்நாக்ஸ். சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டாம்பஸ் ஸ்நாக்ஸ் இது நம்ம ஊர் ஸ்நாக்ஸ்.
1: இவ்வாறு நட்சத்திரமா ஒளியில வலம் வராங்க பாடகர் இசையமைப்பாளர் அவருடைய பிறந்த நாள் அக்டோபர் 16 தேதி இருக்கிறது. இந்த வாரம் முழுவதும் அவ்வப்போது அவருடைய பாடல்களை நம்ம கேட்போம். அந்த வரிசையில இப்ப பழைய பாடல்கள் தொகுப்புன்னு கிடையோ தெரியும். ஆனா
2: நம்ம வந்து இப்போ ஒரு விஷயத்த சொல்லிடுறானிமா, இப்ப அவருடைய பாடல் கேட்கறதுக்கு முன்பு இந்த வாரம் அவருடைய பிறந்த நாள். அதே ஒரு நாளுக்கு முன்பு அக்டோபர் 15 தேதி ஜெயில 2 திரைப்படம் வெளியாகுது. அந்த படம் மட்டும் ஹிட் ஆச்சு, அதுதான் அவருக்கு பெஸ்ட் பிறந்த நாள் பரிசு.
1: ஆனா அந்த அல பொலேலோ பாட்டுக்கு வந்த விமர்சனத்தை நீங்க கேட்டீங்களா பாத்தீங்களா
2: என்னாச்சு? அந்த மலையாளத்துல இல்லைன்னு
1: சொல்லிட்டு அழகா அலசி ஆராயணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. சரி, அந்த பக்கம் நம்ம போவேணா
2: இல்ல?
1: ஆனா அந்த பாட்டு இல்ல. இப்போ கொஞ்சம் மென்மையான ஒரு பாடல் மோஹித் சௌஹான் அனிருத் கொண்டு வராங்க.

0: செலவு பண்ணி நிலவரம்.
1: ஒரு வெள்ளி 28 காசு,
2: ஒரு யூரோ
1: ஒரு வெள்ளி 43 காசு,
2: ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட்
1: ஒரு வெள்ளி 69 காசு,
2: ஒரு ஆஸ்திரேலிய டாலர்
1: 89 காசு,
2: 100 இந்திய ரூபாய்
1: ஒரு வெள்ளி 32 காசு,
2: 100 இலங்கை ரூபாய்
1: 39 காசு,
2: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியரிங்க
1: 3 ரிங்கேட் 19 காசு.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: வித்தியாசமான பல பிரியாணி சமைச்சு பாத்திருப்பீங்க, ஆனா உருளைக்கிழங்கு தம் பிரியாணி சமைச்சிருக்கீங்களா?
1: என்ன சொல்றேன்?
0: ஆமாங்க, உருளைக்கிழங்கு தம் பிரியாணி. இத சமைக்க தேவையான பொருட்களை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். மசாலா விடுதி தயாரிக்க இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு 2 பற்கள், பச்சை மிளகாய் 2, சிவப்பு மிளகாய் 2, தயிர் 1 மேசுக்கரண்டி, புதினா இலைகள், கொத்தமல்லி தழை. அடுத்து பிரியாணி தயாரிக்க பாஸ்மதி அரிசி 200 மில்லிகிராம், உருளைக்கிழங்கு 200 மில்லிகிராம், நெய், எண்ணெய், வெங்காயம் 2, தக்காளி 3, மஞ்சத்தூள் 1/4 தேக்கரண்டி, அன்னாசிப்பூ, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, குங்குமப்பூ, உப்பு, இவைதான் தேவையான பொருட்கள் பிரியாணி சமைக்க. இப்ப செய்முறையை தெரிஞ்சுக்கலாமா? உருளைக்கிழங்கு தம் பிரியாணி செய்ய முதல்ல பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவி தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து 30 நிமிஷம் ஊற வச்சிருங்க. அடுத்து ஒரு வெங்காயத்தை மெல்லிசா நறுக்கி அதை வறுத்து வைத்துக் கொள்ளுங்க. அடுத்து ஒரு கடாயில வேக வைத்த உருளைக்கிழங்கை எடுத்து கொஞ்சம் உப்பு சேர்த்து பொன்னிறமா வறுத்துக்குங்க. அரிசியை சமைக்க ஒரு பாத்திரத்துல தண்ணீர் ஊற்றி சூடேறினதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ, பிரியாணி இல சேர்த்து அதனுடன் ஊற வச்ச அரிசி சேர்த்து 1/4 பாகம் வேக வச்சு அதை வடிவ கட்டி எடுத்து வைத்துக்கோங்க. அதோட சூடான பால குங்குமப்பூ சேர்த்து கரைத்து வைத்துக் கொள்ளுங்க. மசாலா விடுதி தயாரிக்க மிக்சியில பூண்டு, இஞ்சி, சிவப்பு மிளகாய், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தலை, புதினா இலை, அதோட தயிர் சேர்த்து விழுதாக அரைத்துக் கொள்ளுங்க. இப்ப உருளைக்கிழங்கு தம் பிரியாணி சமைக்க கடாயில நெய் சேர்த்து சூடான பிறகு அதோட பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பொடியா நறுக்கின தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிங்க. அந்த கலவையில அரைச்சு வச்ச மசாலா விழுதை சேர்த்து பச்சை மணம் போகும் வரைக்கும் வதக்குங்க. பச்சை மணம் போன பிறகு அதுல வேக வைத்த உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. அடுத்து அதுல வறுத்து வைத்த வெங்காயம் சேர்த்து நல்லா கிளறின பிறகு வேக வைத்த அரிசி சேர்த்து நல்லா பருப்பி விடுங்க. அதனுடன் கரைத்த குங்குமப்பூ பால் சேர்த்து வறுத்த வெங்காயத்தை சேர்த்து கடாய ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சூடான சுவையான உருளைக்கிழங்கு தம் பிரியாணி தயார். அசத்துங்க. தரமான பஞ்சு போன்ற நறுமணம் உள்ள ஹவுஸ் பிராண்ட் பொன்னி அரிசியை குடும்பத்துடன் உண்டு மகிழுங்கள், சந்தோஷமாக அனுபவியுங்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்றது.
2: குறுஞ்செய்தியா?
3: ஆமா, யூசேஃப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகள் வரும் அக்டோபர் மாதத்துல கிடைக்க போறத என் தோழி நினைவூட்டுற.
2: நல்லதுதான், நான் அத பத்தி எப்போதும் மறந்துடுவேன்.
3: இந்த 2 தள்ளுபடிகளும் பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டத்தின் ஒரு பகுதின்னு உனக்கு தெரியுமா?
2: ஓ, அது என்ன?
3: பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டம் தகுதி பெறும் சிங்கப்பூர்களுக்கான நிரந்தர ஆதரவு திட்டம். இதுல யூசேஃப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகளும் அடங்கும்.
2: அப்போ இது ஒரு முறை மட்டும் வழங்கப்படுற உதவி இல்லன்னு தெரியுது.
3: ஆமா, மத்திய கழக நிலவரத்தால அறிவிக்கப்பட்ட ஆதரவு திட்டத்தின்படி வரும் அக்டோபர் மாதத்துல யூசேஃப் தொகை வழக்கத்தை விட 2 மடங்கா கிடைக்க போகுது.
2: தகவலுக்கு நன்றி. அடுத்தடுத்து வர்ற என்னுடைய கட்டணங்கள்ல இந்த தள்ளுபடிகள் வந்திருக்கான்னு கவனிக்கிறேன்.
4: வரும் அக்டோபர் மாதத்தில் தகுதி பெறும் 1 மில்லியனுக்கும் அதிகமான சிங்கப்பூர் HDB குடும்பங்கள் 190 வெள்ளி வரையிலான கூடுதல் யூசேஃப் தொகையையும் 1 மாதம் வரையிலான சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடியையும் பெற உள்ளன. மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg/gstv/rebates.
5: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
6: குமார் மெஸ், இப்போது 321 கிளெமென்டி மால் 6 வேர்டன் சாலை.
7: சரி, இப்ப பல குறிப்புகளை கொடுத்த பிறகு பல பேரும் சரியான பதில்கள் அனுப்பிட்டாங்க. முதல் மறுபடியும் குறிப்பிய சொல்லிடலாம். 1938 இந்த இடம் கட்டப்பட்டது. உறுப்புகள் புகழ்பெற்ற வங்கி நிறுவனத்தின் உரிமையாளருக்காக இந்த இடம் கட்டப்பட்டது. நிறைய கண்ணாடி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். முக்கியமா 1930களில் ஒரு ஓவியம், ஒரு மாடர்ன் கட்டமைப்பு, அதை வைத்து ஒரு வணிக ரீதியா ஒரு கட்டமைப்பு வைத்து இந்த இடம் கட்டப்பட்டதுன்னு சொன்ன பிறகு பல பேரும் பதில்
8: அனுப்பிட்டாங்க. சொல்லலாம்
7: அதிகமா இந்த இடம் பாத்தீங்கன்னா அவங்க காட்டியிருந்தல இந்த படம், அதை பார்க்கும்போது ஏதோ ஒரு வேற்றுலக வாசி ஸ்பேஸ்ஷிப் மாதிரி இருக்கும், வித்தியாசமா இருக்கும். இந்த இடத்த வந்து முக்கியமா நீங்க சொன்ன மாதிரி சி குவான் சாங் ஹவுஸ் என்று அழைப்பாங்க. இத ஏன் கட்டினாங்கன்னா, இப்ப புகழ்பெற்ற OCBC இருக்குல்ல வங்கி, அந்த வங்கி நிறுவனத்தின் உரிமையாளருடைய மகனுக்காக தான் இந்த இடம் கட்டப்பட்டது. ரொம்ப வித்தியாசமான ஒரு கட்டமைப்பு இது. அவங்க ஆங்கிலத்துல குறிப்பிட்டிருக்காங்க, எக்ஸலன்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் த 1930s மாடர்ன் ஸ்டைல். அதாவது இங்கிலாந்துல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட டீலா வா பவிலியன் அப்படின்னு ஈஸ்ட் செசக்ஸ் இருக்கிற இங்கிலாந்துல இருக்கிற அந்த ஒரு கட்டமைப்பு வைத்துதான், அந்த வடிவமைப்பு வைத்துதான் இந்த இடத்த அவங்க கட்டியிருக்கிறாங்க. பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. அழிமா அந்த காலத்துல ரொம்ப வித்தியாசமான ஒரு கட்டணமாக இது இருந்திருக்குது.
8: ஆமா, எனக்கு என்னன்னா அந்த காலத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த ஜியோமெட்ரிக் வடிவத்துல அருமையான நிறங்கள்ல இந்த ஒரு இடத்தை செஞ்சிருந்தாங்க. 30களிலேயே இவ்வளவு அழகா வடிவமைச்சிருக்காங்களே அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
7: இந்த இடத்தினுடைய மதிப்பீட பாத்தீங்கன்னா 2007 கணக்கிடும் போது 425 மில்லியன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதன் பிறகு இந்த இடத்த யூஆர்ஏ இருக்காங்களே அவங்க வந்து எடுத்து அவங்களுடைய அவங்களுக்கு கீழே வந்து இப்ப அது பாத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடம் வந்து ஒரு புகழ்பெற்ற இடமாக இருந்தது நிறைய புகைப்படங்கள் எடுப்பதற்கு.
8: பார்க்கும் போது
7: இல்ல இப்ப இப்ப இந்த மாதிரி இருக்கு. அந்த
8: காலகட்டத்தில்
7: ரவியதான் அனுப்பணும்.
8: திகில் டீல்ஸ்ல இருக்கிற ஒரு இடம் மாதிரி இருக்குது. ஆனா அந்த காலத்துல கண்டிப்பா ரொம்ப அழகா தான் இருந்திருக்கும் இல்லையா?
7: ஆமா, நிச்சயமா ரொம்ப அழகா.
8: இப்பதான் ஏன்னா அந்த இடத்துல யாருமே இல்ல, காலியான ஒரு இடமா இருக்கு. அதனால உள்ள போகும் போது சந்திரமுகில நம்ம வடிவேல் உள்ள போகிற மாதிரி தான் நம்ம போகணும்னு
7: நினைக்கிறேன்.
1: இத்தகவலை வழங்கியோர்
9: அதிக தூய்மை அதிக சுவை சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம் சுவையான குளிர்ச்சி அளவற்ற மகிழ்ச்சி.

0: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: நீங்க ஆசாசிய சுடும் வடைய சாப்பிடுங்க, இப்படி சொல்லணுமா? சேர்த்துக்கொள்ளுங்க. மாவு கடினமாக இருக்கணும். மாவு தளர்ந்து இருந்தா எண்ணெய் அதிகமா குடிக்கோங்க. அதோட வடைக்கான அந்த மாவு அரைக்கும் போது சில துண்டு ஐஸ் கட்டிகளையும் சேர்த்து அரைச்சீங்கன்னா மாவு குளிர்ச்சியாக இருக்கும், நன்கு புடைக்கவும் செய்யும். அதன் பிறகு உங்க வடையை சுட்டு பாருங்க, நீங்களும் சொல்வீங்க
2: அருஞ்சுவை நாக்கில உட்கார்ந்து நடனம் ஆடுது.
3: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: நேரம் சரியா 11:54 நண்பகல் 12 மணி. செய்திகளுக்கு நேரம் நெருங்கிட்டு இருக்கு. சதக் சரம் செய்தியை வாசிக்க வந்துட்டாரு.
3: சதக் சருக்கு முன்னாடி
2: ஒரு
3: மியூசிக் போட்டுடலாமா? அக்டோபர் நவம்பர் வரும்போது வெளியூர் பயணம் போகணும்னு ஆசைப்படுவாங்க. அதை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல் வந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க.
2: உங்களுக்கு மலேசியா வாசுதேவன் கொண்டு வரும் பாடல் இதோ.

0: முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா 20 ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள், 300 மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசின் வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 போங்கர் 3 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா தீபாவளி விற்பனை அனுமதி இலவசம். அதுக்கு
1: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
2: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
1: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 வெள்ளி கூட கொடுக்கல.
2: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
1: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
2: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
1: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
2: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
1: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
3: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
4: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
5: வணக்கம் நண்பகல், மணி 12. மீடியா காப் ஒலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகுத்துல்லா. சிங்கப்பூர் தேசிய இணைய பாதுகாப்பை 3 முக்கிய அம்சங்களில் வலுப்படுத்துகிறது. இணைய அச்சுறுத்தலை முன்கூட்டியே கண்டறிவது, அரசாங்கத்திற்கும் தொழில்துறைக்கும் இடையே ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவது, இணைய தாக்குதல்களை விரைவாக சமாளிக்க செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவது ஆகியன அந்த 3 அம்சங்கள். புதிய தேசிய இணைய பாதுகாப்பு உத்தியின் கீழ் அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இணைய அச்சுறுத்தலை கையாள தொடர் கண்காணிப்பு மிகவும் முக்கியம் என்று தேசிய பாதுகாப்புக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சர் கா சண்முகம் கூறினார்.
6: We need to consistently monitor and hunt for threats, identifying weaknesses before adversaries do so and correcting them quickly.
5: சிங்கப்பூர் அனைத்துலக இணைய வாரத்தின் மாநாட்டில் அமைச்சர் சண்முகம் பேசினார். தற்போதுள்ள செயற்கை நுண்ணறிவு மாதிரிகளில் சிறந்த ஒன்றை சிங்கப்பூர் தனது இணைய பாதுகாப்புக்கு பயன்படுத்தும் என்றார் அவர். சொந்தமாக ஒன்றை உருவாக்காமல் தற்போது புழக்கத்தில் உள்ள பல்வேறு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப திறனை ஆராய்வதில் சிங்கப்பூர் முதலீடு செய்யும் என்று அவர் சொன்னார். சிறந்ததை ஆராய்ந்து தேவைக்கேற்ப பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அமைச்சர் கூறினார். NHG தேசிய சுகாதாரக் குழுமத்தின் கீழ் உள்ள 4 மருத்துவமனைகளில் தொலைபேசி சேவையில் தற்காலிக தடை ஏற்பட்டுள்ளது. அதை சீரமைக்கும் பணி மும்முரமாய் நடப்பதாக குழுமம் கூறியது. ஈஷோன் சமூக மருத்துவமனை, தந்தோக்சங், குத்தக்வாட், உட்லண்ட்ஸ் மருத்துவமனைகள் ஆகிய 4 தேசிய சுகாதாரக் குழுமத்தின் கீழ் செயல்படுகின்றன. அங்கோக்கியோ, ஈஷோன் உள்ளிட்ட 10 பலதுறை மருந்தகங்கள், மனநலக் கழகம், தேசிய தோல் நிலையம், தேசிய தொற்றுநோய் தடுப்பு நிலையம் ஆகியனவும் குழுமத்தின் கீழ் இயங்குகின்றன. மருத்துவமனைக்கும் மருந்தகங்களுக்கும் செல்வோர் கூடுதல் நேரம் காத்திருக்க நேரலாம் என்று தந்தோக்சங் மருத்துவமனை ஃபேஸ்புக் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. சுகாதார குழுமம் சேவை தடங்களுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டது. அவசர தேவையுள்ள நோயாளிகளும் பொதுமக்களும் சுகாதார குழுமத்தின் இணைய பக்கத்தை நாடலாம். ஹெல்த் ஹப், எனர்ஜி ஹெல்த் செயல்கள் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். தேசிய சுற்றுப்புற அமைப்பு தீ எரியும் இடங்களையும் புகைமூட்டம் உருவாகும் பகுதிகளையும் தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. எல்லை தாண்டிய புகைமூட்ட மாசு சட்டத்தின் கீழ் முன்னர் தொடங்கப்பட்ட விசாரணையும் தொடர்கிறது. இந்தோனேசியாவின் சில பகுதிகளில் காட்டுத்தீ பற்றி எறிவதால் சிங்கப்பூரின் காற்று தூய்மைக்கேடு மோசமடைந்திருக்கிறது. சிங்கப்பூரின் எல்லை தாண்டிய புகைமூட்ட மாசு சட்டத்தின்படி வெளிநாடுகளில் ஏற்படும் தீச்சம்பவங்களுக்கு பொறுப்பான நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். தற்போதைய புகைமூட்டம் தொடர்பில் என்ன நடவடிக்கை பரிசீலிக்கப்படுகிறது என்பதை தேசிய சுற்றுப்புற அமைப்பு விளக்கிச் சொல்லவில்லை. சிங்கப்பூரில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையிலேயே தொடர்கிறது. முற்பகல் 11 மணி நிலவரப்படி மேற்கு பகுதிகளில் 24 மணி நேர காற்று தூய்மை கேட்டு குறியீடு 174 இருந்தது. சிங்கப்பூரின் மற்ற பகுதிகளில் அந்த குறியீடு 129 170 வரை பதிவானது. காற்று தூய்மை கேட்டு குறியீடு 100 கடந்தால் அது ஆரோக்கியமற்ற நிலை. மக்கள் கவனமாய் இருக்கும்படி தேசிய சுற்றுப்புற அமைப்பு அறிவுறுத்தியிருக்கிறது. மலேசியாவும் இந்தோனேசியாவும் தங்கள் குடிமக்கள் மிகுந்த கவனத்துடன் சவுதி அரேபிய பயணத்தை திட்டமிடும்படி அறிவுறுத்தியிருக்கின்றன. ரியாத் அனைத்துலக விமான நிலையத்தில் ஆகாய தாக்குதல் நடத்தப்பட்டதால் அந்நாடுகள் அவ்வாறு கூறின. புனித மக்கா செல்லும் உம்ரா பயணத்தை தள்ளி வைக்கும்படி மலேசியா தனது குடிமக்களிடம் கேட்டுக்கொண்டது. மக்காவில் தாக்குதல் ஏதும் நடக்கவில்லை. இருப்பினும் ரியாத் தாக்குதல் பாதுகாப்பு கவலையை ஏற்படுத்தியிருப்பதாக மலேசிய வெளியுறவு அமைச்சர் முகமது ஹசன் கூறினார். உம்ரா பயணம் சென்றுள்ள தனது குடிமக்கள் நிதானமாய் இருக்கும்படி இந்தோனேசியா கேட்டுக்கொண்டது. அதிக அபாயமுள்ள இடங்களுக்கு செல்லாமல் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கும்படி அது வலியுறுத்தியது. ரியாத் அனைத்துலக விமான நிலையத்தின் மீது வார இறுதியில் 2 தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. 14 பேர் மாண்டனர், 300 பேர் காயமடைந்தனர். பிலிப்பீன்ஸ் சமூக ஊடகங்களை சிறார் பயன்படுத்த கட்டுப்பாடு விதிக்கும் நாடுகளின் பட்டியலில் இணைகிறது. 13 வயதுக்குட்பட்டோர் சமூக ஊடக கணக்கு தொடங்க தடை விதிக்கும் மசோதா பிலிப்பீன்ஸ் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோர் சமூக ஊடகத்தை பயன்படுத்த கட்டுப்பாடு விதிக்கவும் மசோதா வழியமைக்கிறது. நாடாளுமன்றத்தின் 2 அவைகளும் அவற்றின் மசோதாக்களில் உள்ள வேறுபாடுகளை சீரமைத்து இறுதி வடிவத்தை தயாரிக்க வேண்டும். பிறகு மசோதா அதிபரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்படும். இந்தியாவில் ஆயிரக்கணக்கானோர் உச்சநீதிமன்றம் நோக்கி பேரணி நடத்தியிருக்கின்றனர். வாக்காளர் பட்டியல் முறைகேடு தொடர்பில் தலைமை தேர்தல் ஆணையாளர் பதவி விலக வேண்டுமென்று அவர்கள் வலியுறுத்துகின்றனர். பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஆளும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சாதகமாக வாக்காளர் பட்டியல் திருத்தப்பட்டது என்று எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டுகின்றன. 130 மில்லியனுக்கும் அதிகமானோர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. வாக்காளர் பட்டியலில் SIR எனும் சிறப்பு தீவிர மறு ஆய்வுக்கு எதிராக காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி உள்ளிட்டோர் நீதிமன்றத்தை நாடியிருக்கின்றனர்.
7: சொல்லும் பொருளும் இன்டர்செப்ஷன், இடைமறிப்பு. இணையத்தில் தீங்கு விளைவிக்கும் ஊடுருவல் முயற்சிகளை இடைமறிக்க தகுந்த பாதுகாப்பு தேவை. இன்டர்செப்ஷன், இடைமறிப்பு.
5: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
2: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
1: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
3: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறாங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392221222. வாரத்தில் 7 நாட்களும்
4: டைமண்ட் பால் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் படைக்கும் ரசா வீணை இசையால் நம் மனங்களை மீட்டும் ராஜேஷ் வைத்யா காந்த குரலால் நம்மை வசீகரிக்கும் சந்தீப் நாராயண், இரு மாபெரும் இசை கலைஞர்கள் ஒரே மேடையில் ஓர் அபூர்வ சங்கமம். மரபின் அழகு, புதுமையின் பரவசம் இசை மழையில் நிறைய வாருங்கள். ரசா October 25 27 மணிக்கு விக்டோரியா அரங்கில். உங்கள் நுழைவுச் சீட்டுகளை sistic.com.sg இணையதளத்தில் உடனே பெற்றுக் கொள்ளுங்கள். ரசா மாபெரும் இசை நிகழ்ச்சி.

0: கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது. உங்களுக்காக இந்த பாடல்களும் காத்து கொண்டு
1: இருக்கின்றன.
0: எங்கப்பா சொன்னேன் அந்த பாடல தான பாட ஒலிபரப்பிடு. இந்த மாதிரி பம்புல மாட்டி விட கூடாது. உற்சாகமும் தேவை இல்லையா? அதனால இந்த பாடல்கள் கண்டிப்பா உங்களுக்கு உதவும்னு நாங்க நம்புறோம். சரி வாங்க, வானிலை இன்றைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு
1: புரியுது. நீங்க ஒளிபரப்புற பாடல்கள் வானிலைக்கு ஏற்ற மாதிரிதான் இருக்குது. நல்ல மழை பெஞ்சு அப்படியே எல்லாருக்கும் மலாஸ் ஆயிரும், ரிலாக்ஸ் ஆயிருவாங்க. இன்று இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலாம்னு முன்னறிவிக்கப்பட்டிருக்கு. வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ்க்கும் 34 டிகிரி செல்சியஸ்க்கும் இடைப்பட்டிருக்கும்.
0: PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டுக்குரிய இடி எப்படி இருக்குதுன்னு பாக்கலாம் வாங்க. மத்திய பகுதியில் 170, மேற்கு பகுதியில் 174, வடக்கு பகுதியில் 129, கிழக்கு பகுதியில் 156, தெற்கு பகுதியில் 134. காற்று தர குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
3: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் புண்ணியரிசி.

0: மருதமலை படத்துல இருந்த கார்த்திக் சுஜித்ரா மேகா கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது இப்ப உங்களுக்கு.
1: போக்குவரத்து நிலவரம்
2: MCE நோக்கிச்செல்லும் AY அங்கு பாட்ஸ் டவுன் அவென்யூ எக்ஸிட் கருகில வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாயிருக்கு.
0: TPE நோக்கிச்செல்லும் KPE சுரங்கப்பாதை பயல் லேபா ரோட் எக்ஸிட்டில் வாகனம் பழுதாக இருக்குதுங்க. போக்குவரத்து நெரிசல் உட்லண்ட்ஸை நோக்கிச்செல்லும் BKE உட்லண்ட்ஸ் ரோட்டுக்கும் உட்லண்ட்ஸ் அவென்யூ மூன்றுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில்
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
4: மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம் சுவையின் அற்புதம்.
5: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
6: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
5: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
6: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
5: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
6: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
7: சுவை குறைந்த விலை, அதுக்கு மெட்ராஸ் காபி ஹவுஸ் தான். காலையில சுட சுட சிற்றுண்டி, மத்தியானம் சுவையான சாப்பாடு, காரோ இருப்பு எல்லாமே சிறப்பு. மெட்ராஸ் காபி ஹவுஸ், சிங்கப்பூர்ல 8 கிளைகள். தேக்கா தீபாவளி சந்தையில அக்டோபர் 10 முதல் நவம்பர் 8 வரை. கடையின் 29-30 ஜெக்சலாம் எக்ஸ்போவில் அக்டோபர் 16 முதல் 25 வரை. கடையின் 143. ஒரு முறை சுவைத்தால் மீண்டும் மீண்டும் வரவேற்கும் மெட்ராஸ் காபி ஹவுஸ். 8196-48-06.
8: We're gonna blow the speakers, baby.
9: Woli, engeyum eppodum
10: rumbalan parakkudha paramela
11: danga ta konda tari
12: takaran takaran takaran
13: woli wonder are
14: it tara bulbul tara mullaku pota bulbul tara
15: unga manasukku pidicha paadalgalode
16: appadi pole pole pole
17: dala modala mo
18: kutta ai ai kutta
12: woli wonder are it
0: keep calling parvasam.

0: இல்லாட்டி எப்போ அப்படின்னு சொல்ற அளவுக்கு அடுத்த ஒரு தகவல் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. பல பேரும் வெளியூர் பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கலாம். நீங்க இன்னும் புக் பண்ணலனா ஒரு நல்ல செய்தி இப்ப நாங்க கொண்டு வரோம் உங்களுக்கு.
1: இப்போ இல்லாட்டி எப்போ, அது சரியாதான் நீங்க போட்டிருக்கீங்க அலிமா. ஏன்னா இப்ப இந்த அக்டோபர் நவம்பர் மாதம் சொல்லும் போது பல பேரும் வெளியூர் பயணம் போறதுக்குன்னு ஆசைப்படுவாங்க. சரியா, இப்ப இந்த காலகட்டத்தில் தான் என்ன செய்யறாங்கன்னா, அதாவது அக்டோபர் 25 ஆரம்பிக்கிற நாள்ல இருந்து உங்களுக்கு SIA சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், அது மட்டும் இல்லாம ஸ்கூட்ஸ் 420,000 டிஸ்கவுண்ட் கொடுக்கறாங்க. ஆமா, கழிவுகள் கொடுக்கறாங்க பயணச்சீட்டுகளுக்கு. ஆமா,
0: உதாரணத்துக்கு
1: நீங்க டனாங், வியனா, டோக்கியோ 61 நாடுகளுக்கு அவங்க வந்து குறிப்பிடல, ஃபுல்லா இங்க குறிப்பிடல. இந்த நாடுகளுக்கு நீங்க வந்து பயணம் செய்யும் போது உங்களுக்கு கழிவுகள் இருக்கு. ஓகே, SIA சரியா, நீங்க வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்ல பயணம் செய்யும் போது பிரிஸ்பெயின், ஹோச்சிமின் சிட்டி, சான் பிரான்சிஸ்கோ, தைபே, இந்த மாதிரி மொத்தம் 77 நாடுகளுக்கு நீங்க வந்து கழிவுகளை செல்லலாம்.
0: டிசம்பர்ல நீங்க இருப்பீங்க தானே, வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க
1: இல்லையே? நான் இல்லையே,
0: இருக்கீங்க பார்த்தேன். ஓ, இவ்வளவு சலுகைகள் இருக்குதா? சரி, போட்டுருவோம் ஒரு பயணச்சீட்டு புக்கிங் போட்டுருவோம்.
1: ஆமா, நீங்க வந்து அக்டோபர் 24 இருந்து 26 சண்டைக்கு போனீங்கன்னா அங்க இந்த டிராவல் ஃபேர் நடக்குது அலிமா. அங்க போய் பார்க்கலாம், பல நாடுகள்ல எங்க போக விருப்பப்படுறீங்களோ அங்க உங்களுக்கு கழிவுகள் உள்ளத
0: கண்டிப்பா உங்களுக்கு இந்த கழிவுகளை பார்த்த பிறகு காதல் வந்துருங்க.

0: மூன்றுக்கும் என்ன தொடர்பு? அங்கத்துல உங்களுக்கு நாங்க இன்றைக்கு மூன்று குறிப்புகளை எடுத்துட்டு வந்திருக்கோம். முதல்ல வெங்காயம், இரண்டாவது ரஷ்ய பொம்மை, மூன்றாவது இந்த பிறந்த நாட்கள். இந்த பிறந்த நாட்களுக்கெல்லாம் இல்ல ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு நம்ம பரிசு கொடுக்கும் போது என்ன செய்வோம்?
1: ரேப்பிங் பேப்பர்
0: அதை பயன்படுத்துவோம் இல்லையா? அந்த ரேப்பிங் பேப்பர் தான் மூன்றாவது குறிப்பு.
1: சரி, மத்த ரெண்டு புரியுது, அது என்ன ரஷ்யன் பொம்மை?
0: நீங்க கூகுள் செஞ்சு பாருங்களேன்,
1: அது என்ன ரஷ்யன் பொம்மை?
0: கூகுள் செஞ்சு பாருங்க. வெங்காயம், ரஷ்ய பொம்மை, ரேப்பிங் பேப்பர், இந்த மூன்றுக்கும் இருக்கும் பெரிய ஒரு தொடர்பு என்ன?
1: ரஷ்யன் டாலர் சொல்லும் போது இங்க ஏதோ ஒரு பின்மணி தெரியுறாங்க.
0: ஆமா, இது வந்து இந்த
1: ஒரு புகழ்பெற்ற
0: புகைப்படத்துல அதே தான். நேர்களே, இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். இப்ப நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளுங்க. நேரம் சரியா 12:36 ஆகுதுங்க.
1: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
2: டவுன் பஸ். இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.

0: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
1: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
0: விலை எப்படி?
1: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
2: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002221 96. செல்லுங்கள் newmtechgroup.com.
3: சிங்கப்பூரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் வண்டர்ஷாப் திருவிழா அக்டோபர் 14 வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பிட்டா, கிரோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் ஊ, ஏசப்யோ என இன்னும் பல 70 வீடுகள் வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளன. பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு, இன்றை செல்லுங்கள் wondershop.sg.
4: நேரம் சரியா 12:43 ஆகுதுங்க. நாங்க இன்றைக்கு கேட்ட கேள்வி, வெங்காயம் ரஷ்ய பொம்மை, இந்த நெஸ்டிங் டால் அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்றாவது,
5: ஒரு பரிசை மடிக்கும் தாள், அந்த ரேப்பிங்
4: பேப்பர், அந்த ரேப்பிங் பேப்பர். இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தோம். மாஹிதர் என்ன சொல்றாரு?
6: ரேப்பிங் பேப்பர் இந்த மூன்றுக்குள்ள தொடர்பு, ஒன்றுக்கு ஒன்று ஒன்றாக இருக்கும்.
4: ஒன்றுக்கு சொல்ல முடியாது, ஆனா நாங்க எதிர்பார்க்கிற விடை அது கிடையாது. இது ரொம்ப சுலபமான ஒரு விடை தாங்க.
5: பரமேஸ் ராஜ் என்ன சொல்லிருக்காங்கன்னா, அதை திறக்கலாம் அல்லது கிழிக்கலாம்.
4: ரேப்பிங் பேப்பர், ஆமா, நீங்க கிழிக்கலாம். சில பேர் அதை ஒழுங்காவே கிழிக்க மாட்டாங்க. எப்படி நீங்க அதை அழகா பாத்து பாத்து கிழிப்பீங்களா?
5: சிறுவை பிள்ளையா இருக்கும் போது கிழிச்சிருவேன்.
4: இப்போ
5: என்னடா இருக்குன்னு அவசரம் குடுக்க,
4: மரம் கொத்தி மாதிரி.

0: கண்ணலியா
1: பாரு, என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
0: கவலையை விட, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் முல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் ஃபேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
1: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
0: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
2: சொல்லுங்கள் ராஜமாதா.
3: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
2: ஓ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
3: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7.5 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
3: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
3: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: ரஷ்யன் நெஸ்டிங் பொம்மை இந்த பரிசுகளுக்கு பயன்படுத்தும் தாள் அதாவது ரேப்பிங் பேப்பர் இந்த மூன்றுக்கும் இருக்கும் தொடர்பு என்னன்னு கேட்டிருந்தோம்.
1: உரிக்க உரிக்க உள்ள ஒரு சென்டர்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், லைக் ஆனியன் நம்ம மேல் உள்ள தோல் உரிச்சோனும் உள்ள ஆனியன் இருக்கும். அதே மாதிரி அந்த ரஷ்யன் டால் உட்டால செஞ்சதுனால உள்ள வந்து ஸ்மால் உட்ஸால அந்த ரஷ்யன் டால் செய்யப்பட்டிருக்கும். அதே மாதிரி ரேப்பிங் பேப்பர்ல வந்து மேல பேப்பர் இருக்கும், உள்ள வந்து கிஃப்ட் நம்ம வச்சிருக்கோம்.
0: அதேதான், அதாவது சுருக்கமா சொல்றா ஒரே வார்த்தையில லேயர்ஸ் உணவு பொருள்களும்
2: நினைக்கிறேன். அதுலயும் நிறைய லேயர்ஸ் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு பெண்ணின் மனமும் அதுலயும் நிறைய லேயர்ஸ் இருக்கு.
0: ஆண்களுடைய மனசுல வந்து லேயர்ஸ்
2: வேற, நம்மளா உள்ளத உள்ளபடிதான். பெண்கள் தான் ஆடும் அது ஆடும் இல்ல
0: இல்ல இல்ல, நீங்க வந்து வெங்காயம் மத்தவங்களுக்கு கண்ணீர் தான் குடுப்பீங்க.
2: அது உரிக்கும் போதுமா சமைச்சு பாருமா சுவையை கொடுப்பேன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழடியில் முதலில் வளமை போலின்றும் மங்கள வாத்தியசியாக நாதீஸ்வர தவிலிசை.

அதிசர தவிலிசியை தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வடக்கம் தமிழடியில் தொடர்கின்றது பக்திப்பாமலைகள். பக்திப்பாமலைகள் வரிசையில் முதலில் விநாயகர் துதியாக ஸ்ரீஹரி குழுவினர் பாடிய

விநாயகர் துதியாக நீங்கள் கேட்டது ஸ்ரீஹரி குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள், பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது. கிறிஸ்தவ கீதமாக ராமு டெய்சி குழுவினர் பாடியது.

கேட்டது கிறிஸ்தவ கீதமாக ராமு டெய்சி குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வடக்கம் தமிழடியில் இனி தொடர்கின்றது. இஸ்லாமிய கீதமாக அனீஸ் அகமது அதாயி குழுவினர் பாடிய

கேட்ட இஸ்லாமிய கீதத்தை தொடர்ந்து நயினை நாகபூசணி அம்மன் புகழ் மாலையுடன் அவர் வர்ண ராமேஸ்வரன் குழுவினர் பாடிய

கேட்டது வர்ண ராமேஸ்வரன் குரலில் ஒலித்த நயன நாகபூசணி அம்மன் புகழ் மாலை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வடக்கம் தமிழதியில் பக்தி பாமலர்கள் வரிசையில் தொடர்கின்றது. கிறிஸ்தவ கீதமாக பிரியங்கா குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது பிரியங்கா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வணக்கம் தமிழதியில் பக்திப்பா மாலைகள் வரிசையில் தொடர்கின்றது. இஸ்லாமிய கீதமாக அனிஸ் அகமது குழுவினர் பாடிய

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி திருமுருகன் போல் மாலையாக வீரமணி தாசன் குழுவினர் பாடிய இந்த பாடல்.

கேட்ட திருமுருகன் புகழ் மாலையாக வீரமணிதாசன் குழுவினர் பாடிய அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறதே. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழடியில் காலை ஒலிபரப்பான வடக்கம் தமிழடியில் ஒலித்த பக்தி பாமாலைகள்.

0: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்திய இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியூ டு மார்சல் ஃபோர் 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 6 67 20 40 00.
1: ஒரு கவிதை சொல்வாயா?
2: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
3: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன் 93 210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பரிசு லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூ கை பரிசு 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:06, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:06. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது.

0: வணக்கம். தமிழில் நச்சிந்தனை நேரம். நச்சிந்தன நேர நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு அழகான நச்சிந்தனையை வழங்கலாம். அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதி பத்மராணி, நல்லமா இருக்கிறீங்களா?
1: ஒரு முறை ராகவேந்திரரின் பக்தர் ஒருவர் தன் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக வந்த கஷ்டங்களாலும் சோதனைகளாலும் மனமுடைந்து சுவாமிகளிடம் வந்தார். குருதேவா, நான் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்யவில்லையே, குறைதுக்கும் நல்லதையே நினைக்கின்றேன். ஆனால் எனக்கு மட்டுமே இத்தனை சோதனைகள், என்னை உடைப்பதற்காகவே கடவுள் இந்த துன்பங்களை தருகிறாரா என்று கண்ணீருடன் கேட்டேன். சுவாமிகள் புன்னகைத்தவாறு தன் மடத்து சீடரை அழைத்து, அங்கே கிடக்கும் அந்த தங்க கட்டியையும் இந்த மண்பானையும் எடுத்து வா என்றார். சீடர் இரண்டையும் கொண்டு வந்தார். சுவாமிகள் பக்தரிடம், இந்த மண்பானையை ஒரு கல்லால் பலமாக தட்டினால் என்னவாகும் என்று கேட்டார். சுவாமி, அது உடைந்து தூள் தூளாகிவிடும் என்றார் பக்தர். சரி, இந்த தங்க கட்டியை சுத்தியலால் அடித்து நெருப்பில் போட்டால் என்னவாகும் என்று கேட்டார் மீண்டும். பக்தர் யோசித்து, தங்க முடியாத சுவாமி, நெருப்பில் வெந்து சுத்தியல் அடிபட்டு தன்னிடம் இருக்கும் அழகுகளை எல்லாம் இழந்து மேலும் பிரகாசமான ஆவரணமாக மாறும் என்றார். சுவாமிகள் அன்புடன், அதைத்தான் இறைவனும் செய்கின்றார். உன் மனம் மண்பானையை போல பலவீனமாக இருந்தால் சிறு சோதனை கூட உன்னை உடைத்துவிடும். ஆனால் உனக்குள் இருக்கும் ஆன்மா தங்கத்தை போன்றது. உனக்கு வரும் சோதனைகள் உன்னை அழிப்பதற்காக அல்ல, உனக்குள் இருக்கும் ஆன்மீக பலத்தையும் சகிப்புத்தன்மையையும் உனக்கே வெளிப்படுத்தி உன்னை சொக்க தங்கமாக மாற்றுவதற்காகவே வருகின்றன. சோதனையை கண்டு ஓடாதே, அதை உன்னை செதுக்கும் உளியாக நினை என்றார். பக்தர் தன் தவறை உணர்ந்து மன தெளிவுடனும் புது நம்பிக்கையுடனும் சுவாமிகளை வணங்கி சென்றார். நினைவில் கொள்க, மரத்தின் கிளைகளில் அமரும் பறவை கிளையை நம்பி அமர்வதில்லை, தன் சிறகுகளின் பலத்தை நம்பியே அமர்கிறது. சோதனைகள் வரும்போது குருவின் அருளையும் உன்னுள் இருக்கும் ஆன்மீக பலத்தையும் நம்பு. ஸ்ரீமன் மூலராமோ விஜயே என்று கூறி
0: அவர்களை தொடர்ந்து பாலன் அவர்கள் இணைந்திருக்கின்றார் வைபரோடாக. வணக்கம் பாலன்.
2: இனிமையான காலை வணக்கம் ராஜாண்ணா.
0: நிலமா இருக்கிறீங்களா?
2: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. கலைய உறவுகள் எல்லோரும் நிலமாக,
0: எல்லோரும் நிலமாக நன்றி. சாருங்கள் உங்கள் நட்சத்திரையை.
2: ரொம்ப நன்றி ராஜாண்ணா, ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவ குமாரனுக்கு நாளத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு நமது அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிமையான கால வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சுகநலங்களை விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்கள் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி சேர்த்து நாமத்தை ஜெயவல்ல பகல் எடுத்துக்கொண்டு தண்டல் நீச்சமுடைய வேலைப்பிள்ளை பாலன், சுத்த வேதாமத்துல புனித ஜோவேல் பிக்கர்ஸின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 14-20 முடிய. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடிவர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாயிருக்கிறது. அது சங்காரம் போல சர்வ வல்லவிடத்திலிருந்து வருகிறது. நம்மை விட்டு கண்களை விட்டு நம்முடைய கண்களை விட்டு ஆகாரமும் நம்முடைய தேவனின் ஆலயத்தை விட்டு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நீக்கப்படவில்லையோ? விதையானது மண்கட்டிகளின் கீழ் மங்கி போயிட்டு பயிர் தீண்டு போகிறதினால் பண்டக சாலைகள் பாழாகி களஞ்சியங்கள் இடிந்து போயின. மிருகங்கள் எவ்வளவாய் தவிக்கிறது. மாட்டு மந்தைகள் தங்களுக்கு மேய்ச்சல் இல்லாததினால் கலங்குகிறது. ஆட்டு மந்தைகளும் சேதமாக்க போய் சேதமாய் போய் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். அக்கினி வனாந்திரத்தின் மேய்ச்சல்களை பட்சித்து நெருப்பு வெளியின் விருச்சங்களை எல்லாம் எரித்து போடுகிறது. வெளியின் மிருகங்களும் உம்மை நோக்கி கதறுகிறது. நதிகளின் தண்ணீர் எல்லாம் வற்றி போயிற்று. அக்கினி வனாந்திரத்தின் மேய்ச்சல்களை பட்சித்து போட்டது. கத்தர் நல்லவர், அவர் என்றும் இரக்கம் உள்ளவர். நன்றி, வணக்கம் ராஜாண்ணா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள். அவர் பாலன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். பாலனை தொடர்ந்து பாலனில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் ராஜா. யுவசரி குணராஜா கிடைக்கிறேன்.
0: யுவசரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
3: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி சாருங்கள். உங்கள் நட்சத்திரி
3: நன்றி. உங்களுக்கும் வணக்கம் கூறி எல்லோருக்கும் கால வணக்கம் கூறிக்கொண்டு இன்று சரதிசுசேன் மூன்றாவது நாள் திருக்காரியின் துசைன் இன்றைக்கு நான் திருக்காரியின் பாடல் வந்து சிறப்பு வந்தேன். நம்ம வாழ்வானவள் துற்காவாக்குமானவள் வானில் நின்றவள் இந்த மண்ணில் வந்தனள் தாழ்வற்றவள் துர்கா தாயுமானவள் தாவம் நீங்கியே என்னை தாங்கும் துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே உலகை ஈண்டவள் துர்க்கா உமையுமானவள் உண்மையானவள் எந்தன் உயிரை காப்பவள் நிலவில் நின்றவள் துர்க்கா நித்தியானவள் நிலவி நின்றவள் எந்தன் நிதியும் துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே செம்மையானவள் துர்க்கா ஜெபமுமானவள் அம்மையானவள் அன்பு தந்தையா

0: என்னுள் பழுத்த துட்கையே தேவி தேவி துட்கையே தேவி துட்கையே ஜெய தேவி துட்கையே துன்பமற்றவள் துர்க்கா துரிய வாழ்பவள் துறையுமானவள் இன்பத் தோணியானவள் அன்பு உற்றவள் துர்க்கா அவைய வீடவள் நன்மை தங்கிட என்னுள் நடக்கும் துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே குருவுமானவள் துர்க்கா குழந்தையானவள் குலமுமானவள் எங்கள் குடும்ப தீபமே திருவுமானவள் துர்க்கா திருசூலிமாயவள் திருநீட்டில் என்னிடம் திந்திகளும் துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே ராகு தேவனின் பெரும் பூசையேற்றவள் ராகு நேரத்தில் என்னை தேடி தருபவள் ராகு காலத்தில் எந்தன் தாயே வேண்டினேன் ராகு துர்க்கையே என்னை காக்கும் துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே கன்னி துர்க்கையே இதய கமல துர்க்கையே கருணை துர்க்ககையே வீர ககன துர்க்கையே அன்னை துர்க்கையே என்றும் அருளும் துர்க்கையே அன்பு துர்க்கையே ஜெய துர்க்கை துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தென்னாளுடைய தினனே போற்றி என்னாட்டவர்க்கும் முறைவா போற்றி இன்பமே தூக எல்லோரும் வாழ்க திருச்சி தம்பலம் நன்றி வணக்கம் ராஜா
1: நன்றி இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நிகழ்ச்சியில் வைபரோடாக இணைந்திருக்கின்றார் ராணி சம்பந்தர் அவர்கள் வணக்கம் ராணி
2: காலை வணக்கம் ராஜாண்ணா
1: நலமா இருக்கிறீங்களா
2: ஆமா நான் நலமா இருக்கிறேன் நன்றியண்ணா நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கும் ஒரு நாள் மாத்திரமும் அனைத்து நாள் நலமும் நலமாக இருக்கு இறைவனை வேண்டிக் கொண்டு ஐப்பசி மாதம் 13ஆம் தேதி பொதுக்காலம் 28ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் கேட்குதா ராஜாண்ணா
1: நல்லா கேட்குது நீங்க தாருங்க நல்ல சத்தமா தாருங்க
2: ஓகே நன்றியண்ணா சகோதர சகோதரிகளே கிறிஸ்து அடிமை நிலையிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு உரிமை வாழ்வை அளித்துள்ளார் அதில் நிலைத்திருங்கள் மீண்டும் நமக்கு உரிமை மீண்டும் அடிமைத்தனம் அடிமத்தலை என்னும் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் நீங்கள் விருத்த சேதனம் செய்து கொண்டால் கிறிஸ்துவால் உங்களுக்கு பயனே இல்லை விருத்த சேதனம் செய்து கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் திருச்சட்டம் முழுவதையும் கடைப்பிடிக்க கடமை உண்டு என்பதை நான் மீண்டும் வற்புறுத்தி கூறுகின்றேன் திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் இறைவனுக்கு ஏற்புடையவராக முயலும் நீங்கள் கிறிஸ்துவுடன் உறவற்று போய் விட்டீர்கள் அருளை இழந்து விட்டீர்கள் ஆனால் நாம் தூய ஆவியின் துணியால் நம்பிக்கையின் வழியாய் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக்கப்படுவோம் என்னும் எதிர்நோக்கு நிறைவேறும் என ஆவலோடு காத்திருக்கின்றோம் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழ்வோர் வித்தசேதனம் செய்து கொண்டாலும் செய்து கொள்ளாவிட்டாலும் அவர்களுக்கு எப்பயனும் இல்லை அன்பின் வழியாய் செயலாற்றும் நம்பிக்கை ஒன்றே இன்றியமையாதது இது ஆண்டவர் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி சிந்தனைக்கு சம நீதியா சடங்கு மயமா பரிசியர் என்றால் பிரிந்து நிற்பவர் என பொருள் மக்கப்பெயர் காலத்தில் கோவிலை மீட்கும் போராட்டத்தின் போது அதில் பங்கேற்காமல் விலகி நின்றவர்களையே பரிசியர் என அழைக்கும் வழக்கம் ஏற்பட்டது அந்த குழுமத்தை சார்ந்த பரிசியர் ஒருவர் தம்மோடு உணவருந்த இயேசுவை கேட்டதும் அவரும் இசைந்து சென்றார் இச்செயல் பிரிவினையாளர்களையும் ஒருங்கிணைத்து அரவணைக்கும் இயேசுவின் பெருந்தன்மையை எடுத்து சொல்கின்றது இது இயேசுவிடம் குடிகொண்டிருந்த சமநீதி பார்வை ஆனால் இயேசு கைகழுவாமல் பந்தியில் அமர்ந்து விட்டாரே என ஆதங்கப்பட்ட பரிசெயரின் எண்ணம் சடங்குமய பார்வை பெரும்பாலும் வெளிப்புற தோற்றங்களை வைத்தே நமது மதிப்பீடுகள் அமைந்து விடுகின்றன ஆபத்தான அப்பார்வையை அப்புறப்படுத்தி அகத்தேடலுக்கு எப்போதுதான் முக்கியத்துவம் கொடுக்க போகின்றோமோ நன்றி, வணக்கம் ராஜண்ணா.
1: நன்றி, இணைந்து கொண்டு

0: உங்களுக்கு நன்றிகள். அவர் ராணி சம்பந்தர் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானிலையில் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம் சண்முகநாதன், நலமா இருக்கிறீங்களா?
1: நீங்கள்
0: எல்லோரும் நலமா இருக்கோம். நன்றி.
1: இனிய காலை வணக்கங்கள். என் தேசத்துக்குரிய உறவுகளே, நானே நீங்கள் இல்லாமல் அலங்கார கந்தனின் பாதங்களை பற்றி பிரார்த்தனை. எல்லாமல்ல சத்திய சாய் பகவான் தெய்வீகபுரம், செவ்வாய்க்கிழமை 13 அக்டோபர் 2026. நாம் ஏன் தேவியை வழிபட வேண்டும்? அந்த முயற்சியில் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் என்பதை பகவான் என்ற அன்புடன் விளக்குகிறார். சங்கல்பங்களும் எண்ணங்கள் சாதனாவிற்கும் ஆன்மீக முயற்சி இடையே உள்ள தொடர்பு என்ன? அது புகைக்கும் நெருப்புக்கும் இடையிலான தொடர்பை போன்றது. புகை அதிகமாக இருக்கும்போது நெருப்பு மறைக்கப்படுகிறது. நெருப்பு குறைந்துவிட்டு எரியும் போது புகை மறைக்கப்படுகிறது. அதேபோல பராசக்தி, அதாவது ஆன்மீக ஆற்றல் அதிகரிக்கும் போது விரகிருத்த சக்தி, உலகியல் ஆற்றல் குறைகிறது. ஒருவரின் ஆன்மீக ஆற்றல் குறையும் போது உலகியல் ஆற்றல் அதிகரிக்கிறது. ஆன்ம ஆற்றலை வளர்க்கவும் இயற்கையின் ஆற்றலை கட்டுப்படுத்தவும் மனிதன் உலகியல் விஷயங்களில் வைராக்கியத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். சங்கல்பங்களிலிருந்து தான் இச்சாசக்தி, அதாவது உறுதியான விருப்ப ஆற்றல் தோன்றுகிறது. இந்த இச்சாசக்தியை அறிவித்துடன், பௌத்தறிந்துடன், பேசித்துடன் போன்ற பல ஆற்றல்களுக்கு மூலமாகும். இந்த இச்சாசக்தியை வளர்க்க ஒருவர் தேவியை வழிபட வேண்டும், அதாவது உருவ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். மேலும் இந்த இச்சாசக்தியை வளர்க்க நாம் படிப்படியாக நம் ஆதரவை குறைக்க வேண்டும். இதை நிரூபிக்க ஒரு நேரடி அனுபவம் உள்ளது. உதாரணமாக ஒருவருக்கு பலவிதமான பானங்களை அருந்தும் ஆசை இருந்தால் ஆரம்பத்தில் அவற்றில் இளவற்றின் மீதான ஆதைகளை கைவிடுவதன் மூலம் மற்ற ஆதைகளை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரலாம். இதன் மூலம் மன உறுதி இச்சாசக்தி வளர்கிறது. காலப்போக்கு மற்ற ஆதைகளை கைவிடுவது எளிதாகிறது. வேதாந்த மொழியில் இது வைராக்கியம் என்று விவரிக்கப்படுகிறது. வைராக்கியம் என்பது இல்லறத்தை துறந்து காட்டிற்கு செல்வதல்ல, மாறாக இறை சிந்தனைகளை வளர்த்து கொண்டு உலகில் உணர்வுகளை குறைப்பதே ஆகும். நீங்கள் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்தால் அந்த அடி எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் சரி, 100 மைல் தூரம் கூட உங்களால் நடந்து கொண்டு செல்ல முடியும் என்று பகவான் உலகில் கூறியிருக்கிறார். அந்த கூறிக்கொண்டு மற்றவர்கள் நாளை சந்திக்கிறேன். உங்கள் அன்புடன் நேசிக்கும் சண்முகநாதன். வணக்கம். வணக்கம் ராஜா.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் சண்முகநாதன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் பொங்கையூர் ராஜா அவர்கள். வணக்கம் பொங்கையூர் ராஜா.
2: காலை வணக்கம் ராஜா. ஜெயமலையிலிருந்து பொங்கையூர் ராஜா. நலமா இருக்கிறீர்களா?
0: நலமா இருக்கின்றோம். நீங்கள்?
2: நாங்களும் நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமாய் வாழ இறைவனை வேண்டிக்கொண்டு காலை எழுந்தவுடன் அமைதி பொறுமையுடன் இல்லத்தில் இருக்கும் இறைவனை தூய்மையான இடத்தில் வைத்து மன தூய்மையோடு வணங்கி வழிபட்டு ஆரோக்கிய வாழ்வாக வாழ்வோம். நோயற்ற வாழ்வே எல்லா குறைவற்ற செல்வமாகும். இறைவன் அனைத்தையும் அறிவான் என்ற பயபக்தியோடு வாழ்வோமானால் இறைவன் வழி நடத்தலில் வாழ்க்கை பயணம் தொடர்ந்து செல்லும். இளமையிலிருந்து முதுமை வரை நாம் வாழ்க்கையில் நல்லதை செய்தோமா, நம்மால் இயன்ற தர்மம் புண்ணியம் செய்தோமா, யாருக்கும் பயப்பட தேவையில்லை, யாருக்கும் அடிமையாகவும் வாழ தேவையில்லை. இதனிடம் பயபக்தியாக வாழ்ந்தாலே போதும். அன்றைய காலம் விடைபெற்று சென்று விட்டது. இன்றைய கால சூழ்நிலை அறிந்து வாழும் போது, வாழ்க்கையினும் வரமுறைக்குள் வாழும் போதும், இறைவனோடு இளமை முதல் முதுமை வரை இறைவனம் அர்ப்பணித்து வாழும் போதும், இறைவனம் செயல்பாடுகளை அறிந்து இறைவன் மட்டும் கைவிட மாட்டான். முதுமையில் இறைவன் முழுமையாக வாழ வைப்பான், அதுவும் ஆரோக்கிய வாழ்வாக. வாழும் காலம் வரை இறை நம்பிக்கையோடு வாழும் போது உண்மைத்தன்மை நாங்கள் உணரலாம். வாழ்க்கை நல்லதை செய்து கொண்டு வாழும் போது இறைவன் சோதிப்பது ஏன்? நமக்கே இந்த சோதனை என புலம்பிக் கொண்டே இருக்கின்றோம். இறைவன் தரும் சோதனைக்கு பின்னால் பல உன்னதமான காரணங்கள் உள்ளன. இறைவன் பக்குவப்படுத்துகின்றான். தங்க நெருப்பில் வெந்துதான் ஆபரணங்களாக மாறும். அதுபோல இறைவன் நமக்கு தரும் சோதனைகள் நம்மை அழிக்க அல்ல, நம் மனதையும் ஆன்மாவையும் பக்குவப்படுத்துவதே ஆகும். நம்மை நாமே அறிந்து கொள்ள நாம் எத்தனையோ அளவுக்கு மனத்தைரியமாக பொறுமையாக நம்பிக்கையுடன் இருக்கின்றோம் என்பதை நமக்கே உணர்த்துவதாகத்தான் இறைவன் நம்மை சோதிக்கின்றான். அதிகம் இரக்கம் அதிகம் அன்பு வைத்துக் கொள்ளக் கூடாது என்பதையும் இறைவன் உணர்த்துகின்றான். இறைவன் எல்லாம் நம் நன்மைக்குத்தான் செய்கின்றார். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நிரந்தர வசந்த காலம், மரத்துக்கு இலையுதிர் காலத்தை வைத்த இறைவன் வசந்த காலத்தையும் வைத்திருக்கின்றான். சோதனை தற்காலிகமானவை, அவற்றை கடந்தால் மிகப்பெரிய நன்மைகளும் நிம்மதிகளும் உண்டாகும். இறைவனை நம்பி வாழ்வோம். இறை நம்பிக்கூடு வாழும் போதும் இறைவன் கைவிட மாட்டான். நம் மனச்சாட்சிக்கு அது தெரியும், இறைவனுக்கும் அது புரியும். இறை ஆசையுடன் நலமாக வாழ்வோம். மீண்டும் ஒரு நல்ல நச்சியோடு, வாழ்க்கை அனுபவத்தோடு, இறைவன் அனுபவத்தோடு நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ராஜாண்ண,
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
2: நன்றி, வணக்கம் ராஜா.
0: அவர் பொங்கையோர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து காத்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம் ராஜா. நேவிஸ் பிலிப்.
0: வணக்கம் நேவிஸ் பிலிப். நலமா இருக்கீங்களா?
3: ஆமாம், நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு நச்செய்திக்கு முன் வாழ்த்தொலியாக, கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது. அல்லேலூயா. இந்திய நச்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதியது, அதிகாரம் 11 திருவசனங்கள் 37-41 முடிய. அக்காலத்தில் இயேசு பேசிக் கொண்டிருந்த போது பரிசேயர் ஒருவர் தம்மோடு உணவு அருந்தும்படி அவரை கேட்டுக்கொண்டார். அவரும் போய் பந்தியில் அமர்ந்தார். உணவு அருந்து முன்பு அவர் கை கழுவாததை கண்டு பரிசேயர் வியப்படைந்தார். ஆண்டவர் அவரை நோக்கி கூறியது, பரிசேயரே, நீங்கள் சின்னத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகின்றீர்கள், ஆனால் உங்களுக்கு உள்ளே கொள்ளையும் தீமையும் நிறைந்திருக்கின்றன. அறிவிலிகளே, வெளிப்புறத்தை உண்டாக்கியவரே உட்புறத்தையும் உண்டாக்கினார் அல்லவா? உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாக இருக்கும். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே மக்குப்புகள். இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, இயேசு தூய்மையான எண்ணம் கொண்டிருந்தார் என்பதற்கு இன்றைய நற்செய்தி வாசகம் ஒரு நல்ல உதாரணம். இயேசு பேசிக் கொண்டிருந்த போது பரிசேயர் ஒருவர் தம்மோடு உணவருந்து வரும்படி இயேசுவை கேட்டுக்கொள்கின்றார். பரிசேயர் யார்? இயேசுவோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்கள். இயேசுவை எப்படி தொலைக்கலாம் என்று சதுசேயர்களோடு சதியில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்கள். தங்களை நீதிமான்கள் என்று காட்டிக் கொண்டவர்கள். இயேசுவை விரோதியாக பார்த்தவர்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களின் வீட்டுக்கு கூட இயேசு செல்வதற்கு தயாராக இருக்கின்றார். இது அவருடைய தூய்மையான எண்ணத்தின் வெளிப்பாடு. தூய்மையான எண்ணம் என்றால் என்ன? தூய்மையான எண்ணம் என்பது விழுமியங்களோ மதிப்பீடுகளோ இல்லாத வாழ்க்கை அல்ல. மாறாக கருத்துக்களை கருத்துக்களாக மட்டும் பார்க்கின்ற மனநிலை. அதனை ஓர் ஆளோடு பொருத்தி பார்க்காமல் கருத்துக்களாக மட்டும் பார்க்கின்ற ஒரு உயர்ந்த எண்ணம். இன்று ஒருவர் நாம் ஒத்துக்கொள்ளாத கருத்தை சொல்கிறார் என்றால் அவரையே நாம் வெறுக்கக்கூடிய மனநிலை நம்மிடம் இருக்கின்றது. இதுதான் கருத்துக்களை மனிதர்களோடு பொருத்தி பார்ப்பது. கருத்துக்களில் நாம் முரண்படலாம், ஆனால் மனிதரை அன்பு செய்ய நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அது கடினமான சோதனைதான். பயிற்சியின் மூலமாக மட்டுமே இந்த பண்பை நமதாக்க முடியும். அதனை நமது வாழ்வில் நாம் செயல்படுத்த முயற்சி செய்வதை இன்றைய வாசகம் நமக்கு அறிவுறுத்துகின்றது. நமது வாழ்வில் நாம் பல மனிதர்களோடு உறவை முறித்துக் கொள்வதற்கு அவர்களின் கருத்துக்களில் நமக்கு இருக்கும் முரண்பாடுகளை அன்றி பெரும்பாலும் தனிப்பட்ட முறையில் அவர்களோடு பகைமை இருக்காது. ஆக கருத்துக்களில் காணப்படக்கூடிய முரண்பாடுகள் நம்மை மற்றவர்களை எதிரியாக பார்க்கக்கூடிய மனநிலையிலிருந்து விடுபட நாங்கள் இறையருள் வேண்டுவோம். நம்முடைய வாழ்க்கையிலும் பெரு சடங்கு சார்ந்த சம்பிரதாயங்களுக்கு காரியங்களுக்கு நாம் அதிக நேரத்தை செலவிடுகின்றோம். நம்முடைய வாழ்க்கை முறை மாற்றப்பட வேண்டும் என்பதில் அக்கறை இல்லாதவர்களாக இருக்கின்றோம். அந்த எண்ணம் மாற வேண்டும். இறைவனுக்கு உகந்தவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுது நிலையை நிறைய வேண்ட நிறை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு உலக நாட்டின் மக்களின் சாந்தி சமாதானம் அமைதிக்காகவும் நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன். ராஜா, நன்றி, வணக்கம்.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இணைந்திருக்கின்றார் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள். வணக்கம் குணநாயகி.
4: வணக்கம் ராஜா.
0: நல்லமா இருக்கீங்களா?
4: ஓம், நான் நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: எல்லோரும் நல்லமா இருக்கிறோம். நன்றி
4: நன்றி நன்றி. எல்லோருக்கும் கால வணக்கங்கள் கூறி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு திருப்பதி பெருமாளின் கண்கள் ஏன் மூடப்பட்டுக்கிறது தெரியுமா? திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்யும் பொழுது அவருடைய கண்களை மட்டும் சரியாக பார்க்க முடியாதபடி நாமம் விட்டு மறைத்திருப்பதை கவனித்ததுண்டா? அதற்கான உண்மையான காரணம் என்ன என்பதை பார்ப்போம். உலகிலேயே திருப்பதி வெங்கடாசலபதி கோவில் தான் பக்தர்கள் அதிகமாக வந்து செல்லும் கோவிலாக கருதப்படுகிறது. ஆந்திர மாநிலத்தில் சித்தூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் இக்கோவில் விஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படும் வெங்கடாசலபதிக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. திருப்பதியில் உள்ள பெருமாளின் கண்களுக்கு தெய்வீக ஆற்றல் இருப்பதாக நம்பப்படுகிறது. ஏழுமலையானின் கண்களில் இருந்து வரும் சக்தி வாய்ந்த கதிர் வீச்சை மனிதர்களால் தாங்க முடியாது என்பதால் தான் திருப்பதி ஏழுமலையானின் கண்கள் நாமம் போட்டு மறைக்கப்பட்டுள்ளது. ஆனால் வியாழக்கிழமை மட்டும் திருப்பதி பெருமாளின் கண்கள் திறந்திருக்கும். இதற்கான காரணம் என்னவென்றால், வியாழக்கிழமை காலை பெருமாளுக்கு திருப்பாவாடை சேவை நடைபெறும். இதை அன்னை கூடோத்சவம் என்று சொல்வார்கள். வியாழக்கிழமை காலை 6 மணிக்கு திருப்பதி ஏழுமலையான் அணிந்திருக்கும் ஆபரணங்களை எல்லாம் கலைந்து விடுவார். பின்பு பெருமாளுக்கு இடப்படும் நாமத்தின் அளவை நன்றாக குறைத்து கண்கள் நன்றாக தெரியும்படி செய்வார்கள். வெங்கடாச பெருமாளுக்கு எதிராக மலை போல புளியோதரையை குவித்து வைப்பார்கள். இந்த புளியோதரையை நேராக கருவறையில் உள்ள பெருமாளுக்கு நிவேதனமாக படைப்பார்கள். வியாழக்கிழமையின் அபிஷேகத்தின் போது திருப்பதி ஏழுமலையான் தன்னுடைய 3வது கண்ணை திறக்கிறார் என்பது ஐதீகம். வியாழக்கிழமை அன்று திருப்பதி ஏழுமலையானின் கண்களை பக்தர்கள் நன்றாக தரிசனம் செய்ய முடியும். வியாழக்கிழமை பெருமாள் அணிந்திருக்கும் ஆபரணங்களை சுத்தம் செய்வதற்காக கலட்டும் பொழுது அணிகலன்கள் சூடாக இருக்குமாம். அன்ன கூடோற்சவத்தின் போது பெருமாளின் முன்பு மலை போல புளியோதரையும் இதர இனிப்பு பண்ணங்களான பாயசம், லட்டு, அப்பம் மற்றும் தேங்காய், பூ, சந்தனம், குங்குமம் ஆகியவை நெய்வேத்தியமாக பெருமாளின் முன்பு படைக்கப்பட்டிருக்கும். மந்திரங்கள் ஒலிக்க ஏற்கனவே போடப்பட்டிருக்கும் பெரிய நாமத்தை எடுத்துவிட்டு சிறிதாக நாமம் போடப்படும். இதனால் பெருமாளின் பார்வை நேராக மனிதர்களின் மீது விழாமல் நேராக புளியோதரையின் மீது விழும்படி அமைத்திருப்பார். எனவே அவரின் பார்வையின் வீரியம் குறையும் என்று நம்பப்படுகிறது. புளியோதரை ஒரு திரை போல செயற்பட்டு பக்தர்களை காப்பதாகவும் சொல்லப்படுகிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பேற்றார். நன்றி. அன்பு உறவுகள், இதுவரை நச்சந்திரன் வீரன் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பிட்ட அத்தனை அன்பு உறவுகளுக்கு நன்றிகளை தெரிவித்து வானொலியில் வலம் பெறுகின்றது இன்றைய நாள். உங்களுக்கு எப்படி ராசிகளுக்கான பலாபலன்களோடு தமிழகத்தின் தலைசிறந்த யோகிரர் மகேஷ் ஐயா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்று 13 அக்டோபர் மாதம் செவ்வாய்க்கிழமைக்கு உரியது.
5: மேஷராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் அற்புதமான பலன்கள் தேடி வரும், கூடி வரும். நன்னா இருக்கு இன்றைய தினம். உங்களால மற்றவங்களுக்கு சிறப்பா இருக்கு, எனக்கு சிறப்பாகவும் இருக்கு. நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாள். நிறைய விஷயங்கள் பேசி மற்றவால கன்வீன்ஸ் பண்ணுவேன், புரிய வைப்பேன். சேல்ஸ்ல இருந்துட்டு இருக்கிறவ இன்னைக்கு பிரமாதமான உங்களுடைய டார்கெட்லாம் அச்சீவ் பண்ணிடுவீங்க. பேங்க்ல ஒர்க் பண்றவா, பினான்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவா, அதே மாதிரி சேல்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, ஹோம் ப்ராடக்ட் விற்பனை பண்ணிட்டு, டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கிறவங்க, பொட்டிக் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஹேர் டிசைனராக இருந்துட்டு இருக்கிறவங்க, பியூட்டிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்க, மாலில் கடை வச்சுட்டு இருக்கவங்க, இன்சூரன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். மேஷராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அன்பானவா பிரியமானவா, யாத்துக்கார என்னை திட்டின்றே இருக்கார், என் மனைவி என்னை திட்டின்றே இருக்கா அப்படின்னு சொன்னவாள்லாம் அன்பா பிரியமா பேசுவான். குழந்தைகள் மூலமா பெரியவர்களுக்கும், பெரியவர்கள் மூலமா குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். இரண்டாவது குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்லா அற்புதமா இருக்கு. எனக்கு தம்பி தான் வேணும், தங்கச்சி தான் வேணும்னு குழந்தை சொல்லும் பொழுது இரண்டாவது குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு அற்புதமா இருக்கு. இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு அற்புதமான வழிபாடாக அமையும். மேஷராசி நண்பர்களுக்கு ரிஷபராசி நண்பர்களே, ரிஷபராசிக்கு இன்றைய தினத்துல ரொம்ப நல்லா இருக்கு. ஒபிசிட்டி பிரச்சனை மட்டும் இருக்கக்கூடாது, வயிறு சம்பந்தமான பிரச்சனை, அஜீர்ண கோளாறு, இதுல கவனமா இருக்கணும். வாக்கிங் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணணும், உட்காந்து பிராணாயாமம் பண்ணணும். அப்படி பண்ணிக்கும் பொழுது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம், மன வலிமை, உடல் வலிமை, ஆன்ம வலிமை ரொம்பவுமே பிரமாதமா இருந்துட்டு இருக்கும். இந்த ஆத்மா நன்னா இருந்தா தான் பரமாத்மா கூட நம்மளுடைய மனசு போய் ஐக்கியமாகும். இந்த ஆத்மாவுக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு, மனசார வேண்டிக்கணும். அப்படி வேண்டறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ரிஷப ராசி நண்பர்கள் இன்னைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்றவாளுக்கு பிரமாதமா இருக்கு, சக்சஸா வந்துடுவேன், வேலை கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கிறதுக்கு உண்டானதா இருக்கும். சார், 53 வெயிட்டிங்ல இருக்கா, நீங்க ஜெயிப்பீங்க, வேணா பாருங்க எத்தனை பேர் வெயிட்டிங் இருந்தாலும் நீங்க ஜெயிப்பீங்க. உங்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து டகடகன்னு கண்டிப்பா கிடைச்சோடும், சக்சஸ் பண்ணிவிடுவேன். ரிஷபராசி நண்பர்கள் இன்றைய தினத்துல, ரிஷபராசி நண்பர்கள் நீங்க பட்டிமன்ற பேச்சாளராக இருந்துருக்கோ, கோயில் அர்ச்சகராக இருந்துருக்கோ, யோகா ஆசிரியராக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஹோம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்பனை பண்ணியிருக்கோம், ஃபர்னிச்சர் சம்பந்தமாக எலக்ட்ரானிக் ஹோம் அப்ளையன்சஸ் வச்சுட்டு ரிஷபராசி நண்பர்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அற்புதமா இருக்கும். ஒரு கம்பெனியில் நான் தான் சார் ஜிஎம், நான் தான் சார் சிஇஓ அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் அற்புதமா இருக்கு. ரிஷபராசிக்கு இன்றைய தினத்துல வணங்கக்கூடிய தெய்வம் நவக்கிரக வழிபாடு, நவக்கிரக வழிபாடு, பெருமாள் வழிபாடு, கிருஷ்ணர் வழிபாடு அமோக பலன்களை தரும் வழிபாடு. மிதுனராசினியர்களே, மிதுனராசிக்கு இன்றைய தினம் இப்படி கிரக நிலைகளை எடுத்து பார்க்கும்போது சூப்பரா இருக்கு, பிரமாதமா இருக்கு. இன்றைய தினத்தில் எங்கேயும் வெளியில் போயிட்டு வருது, ஃபேமிலியோட ஒரு டின்னருக்கு போயிட்டு வருது, ஃபேமிலியோட ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வருது, ஃபேமிலியோட ஒரு கிரக பிரவேசத்துக்கு போயிட்டு வருது, ஃபேமிலியோட ஏதேனும் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. என்னமோ மனசு சரியில்லை, இன்னைக்கு வெளியில் போய் சாப்பிடுவோமா அப்படின்னு இன்றைய தினத்தில் எங்கேயும் போயிட்டு வருவேன். இன்றைய தினத்தில் பிரசித்தி பெற்ற கோயில் காரியம், பிரசித்தி பெற்ற இடங்கள், அன்பானவா பிரியமானவாளை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம் மிதுனராசி நண்பர்களுக்கு ஏற்படும். மிதுனத்துக்கு இன்றைய தினத்துல இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். மிதுனத்துக்கு இன்றைய தினத்துல குழந்தைகள் மூலமா பெருமை உண்டு. மிதுனத்துக்கு இன்றைய தினத்துல ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவா, மிதுனத்துக்கு இன்றைய தினத்துல மீடியேட்டராக, அதாவது ஏதாவது ஒரு பொருளுக்கு வெளிநாடு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையா இருக்கும். ஃபுட்டு சம்பந்தமா பண்றவங்க, அற்புதமான ஸ்நாக்ஸ் சம்பந்தமா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கு. இன்றைய தினத்துல வணங்கக்கூடிய தெய்வம், வணங்கக்கூடிய தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வைப்பார். கடகராசி நேயர்களே, கடகராசிக்கு இன்றைய தினத்துல இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்குறது, காசு வேணுமே சார் வாங்குவேன், சேமிப்பேன், ஜெயிப்பீங்க, இனிமே எல்லாமே நம்ம சக்சஸ் தான் அப்படின்னு அதற்குண்டான ஸ்டெப்ஸ் எடுத்து வைப்பீங்க. உங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நிறைய விஷயங்கள்ல உங்க முன்னாடி போட்டா போட்டி போட்டவா, உங்க முன்னாடி சவால் விட்டவா, உங்க முன்னாடி கிண்டல் கேலி பண்ணவா முன்னாடி வைராக்கியத்தோட ஜெயிச்சு காமிப்பேங்கிற எண்ணத்துல செயல்படுவில் கண்டிப்பா கடகராசிக்கு வெற்றி உண்டு. கடகராசி நேயர்களே, ஸ்போர்ட்ஸ்ல சூப்பரா இருக்கு, உங்களுக்கு பிரமாதமா இருக்கு. வீட்டில் வந்து தோட்டம், மாடி தோட்டம் வைக்கிறது, தோட்டம் வச்சுருக்கிறவா, வயல் வச்சுருக்கிற, விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு சிறப்பாக இருக்கு. கடகராசி நண்பர்கள் உரம், அதே சமயத்தில் கடை, இந்த டூ வீலர் ஷோரூம், ஃபோர் வீலர் ஷோரூம் வச்சுருக்கிறவங்க, பர்ஃப்யூம் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, வீடு வாடகை கூட்டிருக்கிறவா, கடை வாடகை கூட்டிருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வ வழிபாடு பார்த்துட்டுனா பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு, சிம்மராசிக்கு கிரக நிலைகள் பார்த்தா கொஞ்சம் இன்னைக்கு அலைச்சல்கள் இருக்கும், நிறைய விஷயத்துக்கு லூஸ்டாக கூட்டுடுவல், டபடபன்னு பேசிடுவல், அதுக்கப்புறம் யோசிப்பல், ஆஹா தெரியாமல் பேசிட்டேனே, இது கொஞ்சம் இந்த வார்த்தையில் அப்படி டக்குன்னு அது நான் ஒன்று சொல்ல வந்தால் அவன் ஒன்று புரிஞ்சுண்டா அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் இன்றைய தினத்தில் ஏற்படும் கவனம் என்பது தேவை. சிம்மராசிக்கு எதிலும் வெற்றி எதிலையும் சாதிக்கக்கூடிய யோகங்கள்லாம் இருக்கு. கொஞ்சம் அமைதியாக இருந்தால் காரியத்தில் டக்கு டக்குன்னு வெற்றி பெற்றுடுவேன். அப்படி தான் பல விஷயத்தை நீங்கள் சாதிச்சிருக்கீங்க. சிம்மராசிக்கு இன்றைய தினத்தில் அனுகூல்யம் உண்டு, வெற்றி உண்டு, லாபமும் உண்டு. சிம்மராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா மகாலட்சுமி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு, கன்னிராசிக்கு இன்றைய தினத்தில் நல்ல நாள், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், பணவரவுகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். யார் வேணா எதை வேணா பேசிட்டு போட்டோம், காசெல்லாம் முக்கியமானு கேட்டால் முக்கியம் தானே, காசுக்காகவா எப்படி பண்ணுறேன், ஐயோ என்ன தப்பாவா பண்ணிட்டு, வியாபாரம் சரியாக பண்ணிட்டு இருக்கேன், அரசாங்கம் சொன்னபடி நான் கரெக்டாக அக்கௌண்ட்ஸ் கரெக்டாக கணக்கு வழக்கு காமிச்சு சரியாக ஸ்ரத்தையா பக்தியா என் தொழிலில் கவனமாக இருக்கிறது தப்பா, இப்படி நிறையா பேர் உங்களை தொழில் பண்ணிட்டு இருந்தால் எப்போ பார்த்தாலும் வேலையான்னு கேட்பான், இல்லை ஃபேமிலியிலேயே பார்த்துட்டு இருந்தால் ஏன் வேலைக்கு போலையா இப்படியும் கேட்பான். ஸோ கன்ஃபியூஷனே ஆகாதீங்க, தெளிவாக இருங்க, இப்படி தான் மற்றவா பேசுவா, இந்த காதில் வாங்கி காதிலேயே வாங்க வேண்டாம். கன்னிராசி என்பர்கள் பணத்தை சேர்க்கறது, குடும்பத்தை நல்லா வச்சுக்கிறது, சம்பாத்தியம் பண்ணுறது, சேமித்து வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் நகை வாங்கிறது, வீடு வாங்கிறது போன்ற விஷயங்கள் பண்ணுங்க. நீங்கள் பேசுகிற மைண்ட் வாய்ஸ் கேட்குறது காசு வேணுமே சார், அதற்கு தான் முயற்சி பண்ண சொல்கிறேன், கண்டிப்பாக வெற்றி பெறுவேல். கன்னிராசி என்பர்களுக்கு இன்றைக்கி கிரக நிலைகள் சாதகமாக இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு, அருணாச்சலேஸ்வர வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களே, துளாராசிக்கு நீ நட்சத்திர தினம், கவனமாக இருக்கணும், கோச்சிக்கப்படாது, டென்ஷன் ஆகப்படாது, அவசரப்படப்படாது, மற்றவாளை பற்றி பேசப்படாது, இரவு நேர பிரயாணம் வேண்டாம், நீங்கள் நினச்சது நடக்கும், சக்ஸஸ் ஆகும், புது காரியங்கள் பண்ணலாம், அடுத்தது என்ன பண்ணுறதுங்கிற ஒரு ரெசல்யூஷன் மனசில் எடுத்துகிட்டு ஜெயிக்கணும், அழகாக பேப்பரில் எழுதி வச்சுட்டு புது புது காரியங்களை செயல்படுத்துறது அற்புதமான பலன்களை கொடுக்கும், இருக்கக்கூடிய தொழிலில் புதுசாக மாடிஃபை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், புது ஆட்களை வேலைக்கு எடுக்கிறது, வேலை ஆட்கள்கிட்ட ரகசியங்களை சொல்கிறது, இது எல்லாமே சக்ஸஸ் ஆகும். இன்றைய தினத்தில் துளாராசி நண்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு, அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு அற்புதமான வழிபாடு. விருச்சிகராசி நேயர்களே, இன்னைக்கு கொஞ்சம் விரயம் உண்டு, சில நேரங்களில் பார்த்துட்டல்னா யதார்த்தமாக இருந்து போய் இப்படி விரயமாயின்ருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வருது செலவாகுது, வருது செலவாகுது, சில பேருக்கு வரதே இல்லை, அப்போ ஏதோ ஒரு பாக்கியம் உண்டு, செலவு பண்ணுறதுக்கு பகவான் கொடுத்துட்டுருக்கார், கவலைப்படாதீங்க, சேமிக்கிறதுக்கும் கொடுப்பார், அது பெருகிறதுக்கும் கொடுப்பார், எல்லாமே நடக்கும், ஆனால் கொஞ்சம் அது வெயிட் பண்ணி நிதானமாக இருந்தால் சக்ஸஸ்ஃபுல் ஏற்படும். விருச்சிகராசி என்பர்கள் கோவப்பட வேண்டாம், டென்ஷன் ஆக வேண்டாம், மருத்துவர் சொன்ன விஷயத்தை கடைப்பிடிக்கணும், டைம்லி ஸ்லீப், எக்ஸசைஸ், யோகா, தியானம், வாக்கிங்கு, அதே சமயத்தில் பிராணாயாமம் ரொம்ப அவசியம். இன்றைய தினத்தில் ஸ்போர்ட்ஸில் ஆக்டிவாக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. விருச்சிகராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் லாபங்கள் கூடி வரத்துக்கு அம்பாள் வழிபாடு ரொம்ப விசேஷமான வழிபாடு ஒரு பக்கம், முருகனை வழிபடுறது சிறப்பான வழிபாடாக அமையும். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்கு இன்றைய தினத்தில் சாதகம் உண்டு. ஒவ்வொரு விஷயங்கள்லையும் இன்னைக்கு லாபங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். நினைச்சது வெற்றியாகும். வீடு, பொருள், இடம் எல்லாமே கூடி வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் வரும். ஒரு தடங்கள் வந்து இந்த காரியம் வெற்றி பெறும். தடங்களை மட்டும் பொறுத்துண்டா போதும். மீது எல்லாம் சக்சஸ் சக்சஸ் சக்சஸ். அந்த மாதிரி சக்சஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும், கூடி வரும். தனுசு ராசிக்கு இன்றைய தினத்தில் தூற்றுவோர் தூற்றட்டும், போற்றுவோர் போற்றட்டும், எல்லாம் பகவானுக்கேன்னு சொல்லிவிட்டு செயல்படுத்துறது அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாவது. மன யோசனை பலத்தை தரும்னு சொல்லுவாள். இன்னைக்கு அப்படி ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட் டக்கு டக்கு டக்கு டக்குன்னு எல்லா விஷயங்களும் நடத்தி கொடுக்கும். கூட பின்னி கொடுத்துன்னு, அதே மாதிரி சிறு குறு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவா, பெட்டி கடை வச்சுருக்கிறவா, மளிகை கடை வச்சுருக்கிறவங்க, எலக்ட்ரானிக்ஸ் கண்டை சம்மந்தமாக வச்சுருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி கண்டக்டராக இருந்துருக்கிறவங்க, ஓட்டுநராக இருந்துருக்கிறவங்களுக்கு, ஹாஸ்பிட்டலில் நர்சிங் வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்துருக்கிற தனுசு ராசி அன்பர்களுக்கு பல போராட்டங்கள் என் லைஃப்பில் அனுபவிச்சுருக்கேன் சார்னு வருத்தப்பட்டவாளுக்கு மாறும், கவலைப்படாதீங்க. வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. துர்கை அம்பாள் வழிபாடு, காளி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி நேயர்களுக்கு, மகர ராசிக்கு இன்னைக்கு கிரக நிலைகள் வியாபாரத்துக்கு உண்டான கிரக நிலை. ஒரு பக்கம் விரயம், ஒரு பக்கம் வெற்றி, ஒரு பக்கம் பிரயாணம், ஒரு பக்கம் அலைச்சல், ஒரு பக்கம் பார்த்துட்டோம்னா தூக்கம், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சே ஆகணும். இப்படி எல்லாமே இப்படியும் அப்படியுமா, பகல் இரவு, வலது இடது அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினத்தில் ரெண்டு விஷயங்களும் இருக்கும். டிபெண்ட்ஸ் யுவர் தசா, புக்தி, அந்தர சூக்ஷம, ஜாதகத்தினுடைய அமைப்புகளை வச்சு நல்லதே நடக்குதா இல்லை எதிர்மறையாக நடந்து அதுக்கப்புறம் நல்லது நடக்கிறதாங்கிறத பொறுத்து இருக்கு. மகர ராசி அன்பர்கள் சினிமா தேட்டர் வச்சுருக்கோம், கல்யாண மண்டபம் வச்சுருக்கோம், நகைக்கடை வச்சுருக்கிறோம், கோல்டு சம்பந்தமான வியாபாரம், சில்வர் சம்பந்தமான வியாபாரம், ஸ்விட் ஃபண்ட்ஸ் ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே போன்று பார்த்துட்டோம்னா ஃப்ரூட் கடை வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயின்னு இருக்கிறதா, இடம் மாறணும்னு நினைச்சவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஒன்று பிடிச்சிட்டு ஒன்றை விடணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு, முருகர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களுக்கு, கும்பராசிக்கு இன்றைய தினத்தில் நன்னா இருக்கா, நன்னா இருக்கு. சாதகமாக இருக்கா, சாதகம் உண்டு. நாலஞ்சு நாளாக அந்த பிரச்சனைகள் தீர்ந்து, அப்பாப்பா அப்பாப்பா அப்பா நான் பட்ட பாடு, உட்கார முடியல, எந்திரிக்க முடியல, தூங்க முடியல, படுக்க முடியல, ஏதாவது கேள்வி கேட்டால் பயமாக இருந்தது, நான் ஏதாவது சொல்லி அங்கே ஏதாவது பிரச்சனை வந்து நான் ஒன்று சொல்லி அவா புரிஞ்சுட்டு, இதெல்லாம் இப்போ பேசுகிறதே கம்மி பண்ணிட்டேன், பேசாமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்போவும் என்னை கிண்டல் பண்ணுறேன், நான் என்னவா பண்ணுறது அப்படின்னு யோசனை இருக்குது. பழிச்சு எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு முன்னேற்றம் உண்டு, நல்லது உண்டு. இன்றைக்கி பிரயாண வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும், வியாபாரம் அனுகூல்யமாகும், நல்ல சூழ்நிலைகள், நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அமைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் ஓஹோ வெற்றிகள் கூடி வரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. கும்பராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பூர்வீக சொத்து லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்லா படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான தினம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய வழிபாடு பார்த்துட்டோம்னா நவகிரக வழிபாடு, விசேஷமான வழிபாடு, பெருமாள் வழிபாடு மன திருப்தி தரும், அற்புதமான வழிபாடு. ஐயப்ப சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்களே, மீனராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய தினத்தில் சாதகம் இருக்கா, இன்னைக்கு நட்சத்திர நாள் அவ்வளவு விசேஷம் இல்லை. நம்ம யதார்த்தமாக பேச போய் தப்பாக புரிஞ்சுப்பா, யதார்த்தமாக சொல்ல ஏன் கோவப்படுற இல்லை ஏன் கோவப்படுறேன்னு அவள் நம்மளை கோவப்படுத்தி விடுவா. நான் கோவமே படலையே, நான் கோவமே படலையே அப்படின்னு சத்தமெல்லாம் உள்ளே போயிடும். அப்போ அவள் சத்தமாக பேசிட்டு உங்களை ஏன் சத்தமாக பேசுகிற அப்படின்னு கேட்பா. உங்களுக்கே குழப்பம் ஆகிடும், நான் எதுவுமே பண்ணாமல் என்ன ஏன் இப்படி சொல்கிறேன். வேற ஒன்றும் இல்லை, கிரக நிலைகள் சரியில்லைன்னா இது அத்தனையுமே வரும். அதனால் பார்த்து கவனம் கவனம் கவனமாக ஒரு விஷயத்தை லீட் பண்ணால் நல்ல பலன்கள் கூடி வரும், தேடி வரும். அதனால் குழப்பம் வேண்டாம், விட்டு கொடுத்து போகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனதில் உறுதி வேண்டும், அதே மாதிரி விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். இரவு நேர பிரயாணம் வேண்டாம், மற்றவங்களை பற்றி காசிப்ஸ் பேச வேண்டாம், பேசினவாட்டை என்டர்டெயின் பண்ண வேண்டாம். இன்றைய தினத்தில் ஆகாத உணவுகளை சாப்பிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் மன தைரியமும் மன உளைச்சல்களும் எல்லாமே இறைவன் கொடுத்த ஒரு விஷயம்தான் அப்படின்னு நினைச்சுட்டு இறைவனை வழிபடுறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, அம்பாள் வழிபாடு அற்புதமான பலன்களை கொடுக்கும் வழிபாடாக அமையும். மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல்.
0: அன்பு உறவுகள், இதுவரை 12 ராசிகளுக்கான பலாபலன்களை கேட்டீர்கள், தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள். அவர்களுக்கும் எமது நன்றிகள். தொடர்ந்து வானலையில்

0: உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இதய நிறைந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம்
0: பத்மராணி ராஜரத்னம், சொல்லுங்கள் பத்மராணி. கேப்போம்.
1: இன்றைய தினம் லா குரோனோ பிரான்சிஸ்கும் சண்முகநாதன் மற்றும் ரதீஷ்குமார் ஜானிஜா ஜானிஜா அந்த மகள் சாயிரா
0: சாயிரா
1: மற்றும் திருமதி பாக்கியநாதன் மகன் ஜெனா இதை சொன்னாரு பேர் ஜெனான்றதான் நடைபெறுகிறது. ஜெனாவுக்கும் பிறந்த நாள். மூவரும் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அவர்கள் என்றென்றும் சகல வளங்களும் பெற்று நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழ வாழ்த்தி விட வருகிறது. நன்றி வணக்கின்ற
0: மைத்துனியும் என்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். வாணி சுதன் எழுதி வையுங்க. வாணி வாணி பவனுடைய தங்கச்சி வாணி சுதன். நன்றி வாழ்த்துகள்.
1: வணக்கம்.
0: இந்த தகவலை அறிய தந்த பத்மராணிக்கும் எமது இதய பூர்வ நன்றிகளை தொடர்ந்து அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
1: அபிராமி
0: அம்மா பேத்தி சாய் சாரா மற்ற வாணி
1: வாணி பவன் தங்கச்சி
0: மச்சாள் மச்சாள்
1: பவந்த தங்கச்சி
0: பவந்த தங்கச்சி வாழ்லா
1: வாணி திருமதி வாணி சுதன்க்கும் நால்வருக்கும் உங்கள் குடும்ப சார்பான இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர்கள் நலமாக ஆரோக்கியமாக இருக்க வாழ்த்தி விட வருகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் நன்றிகள். அவர் வதனா அவர்கள் பதனாவை தொடர்ந்து வைபரூடாக அணிந்திருக்கிறார். எங்கள் வாட்ஸ்அப் மகாராணி வந்திருக்கிறார். வணக்கம் வாட்ஸ்அப் மகாராணி.
2: இனிய வணக்கம். எங்களுடைய அன்பான ராஜாண்ணாவோடு உரையாடுவது மகிழ்ச்சி. நல்ல நாளா அம்மியட்டுக்கும் உங்களுக்கு.
0: எப்படி இருக்கிறீங்க?
2: கொண்டு இன்று நல்லா இருக்கிறேன் அண்ணா.
0: நன்றி.
2: கடவுள் துணியோட இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் எங்கள் சிந்தனை சிப்பி சண்முகநாதன் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள். மற்றும் ஜெனா அவர்களுக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள். வாணி சுதன் அவர்களுக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள். இன்னும் ஒரு ஆளை விட்டுட்டேன்.
0: சாய் சாரா ஒரு ஆள், மற்றது ஜெனா ஒரு ஆள்.
2: ஆமா, ஜெனா சொல்லிட்டேன். சாய் சாராக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள். இவர்கள் எல்லோரும் நீண்டாய் நிறை செல்வம் அட்ட ஐஸ்வர்யம் சகல சபாக்கியங்களோடும் சீரோடு சிறப்போடு செல்வாக்காய் பதினாறும் பெற்று பெருவாழ் வாழ வேண்டும் என்று குலதெய்வமாய நல்லூர் கந்த நருளாசி கிடைக்கு வேண்டி வாழ்த்துகிறேன். வாணி மஞ்சள் குங்குமத்தோட தீக்க சுமங்கலியாக வாழ்க வாழ்கின வாழ்த்தி விட பெறுகிறேன். நன்றி வணக்கம் அண்ணா.
0: நன்றி சகோதரி, உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள்.
2: நன்றி நன்றி வணக்கம்.
0: அவரை தொடர்ந்து வந்திருக்கின்றார் ரஜினி நாகேந்திரம் அவர்கள் வைஃபர் ஊடாக. வணக்கம் ரஜினி.
3: வணக்கம் ராஜா. அண்ணா
0: நலமா இருக்கிறீங்களா?
3: ஓம் நாங்கள் நலமாகவே இருக்கிறோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு ரா சண்முகநாதன், ஜெனா, சாய் சாரா, வாணி நால்வருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில், சாயிரா நால்வருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விட வருகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி சகோதரி, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் இணைந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
4: இனிய காலை வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் அவர்கள், நலமா இருக்கீங்களா?
4: நாங்கள் குடும்பத்தில் எல்லோரும் நலமாகவும் சந்தோஷமாக இருக்கிறோம் அண்ணா. அதே போல நீங்களும் இனிய அன்பு உறவுகள் எல்லோரும் நலமாக வளமாக வாழ எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அன்பு நேராகிய திரு சண்முகநாதன் அவர்களுக்கும் ஜெனா அவர்களுக்கும் சாயிரா குட்டிக்கும் மற்றது திருமதி வாணி அவர்களுக்கும் நால்வருக்கும் எமது குடும்ப சார்பான மன நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நால்வரும் என்று போல் என்றென்றும் சீரும் சிறப்புமாக அந்த எண்ணெய் அபிராமியின் நற்கடாட்சியத்தோடு நலமாக வளமாக வாழ வேண்டுமென்று வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடப்படுகின்றேன் அண்ணா.
0: நன்றி சகோதரி, அன்பான வாழ்த்துக்கு நன்றிகள்.
4: நன்றி அண்ணா, நன்றி.
0: அவர் சகோதரி சிவசுந்தரங்கம் அவர்கள், அவர்களை தொடர்ந்து பதனி அவர்கள் வைபருடாக அணிந்திருக்கின்றார்கள். வணக்கம் பதனி.
5: வணக்கம் அண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா?
5: ஆமாம், நாங்கள் நலமாகவே இருக்கிறோம். நீங்களும் அப்படியே என்றென்றும் நலமாகவே இருக்க எல்லாம் வெள்ள இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். சாய் சாரா, ஜெனா, வாணிசுதன், சண்முகநாதன், இந்த நால்வருக்கும் எங்கள் குடும்பம் சார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எல்லோரும் இன்று போல் என்றென்றும் சகல சவாக்கியத்தோடு ஆரோக்கியமாக நூறாண்டு காலம் வாழகணும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இது நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப்போடாக இணைந்திருக்கின்றார் எங்கள் புங்கையூர் ராஜா அவர்கள். வணக்கம் புங்கையூர் ராஜா.
6: காலை வணக்கம் ராஜான்னு புங்கையூர் ராஜா. நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
6: நாங்களும் நலமா இருக்கின்றோம். இன்று பிறந்த நாளை கொண்டாடும் திரு சண்முக அண்ணருக்கு சகல ஐசலும் பெற்று, சகல செல்வம் பெற்று, என்றென்றும் சிரஞ்சீவியாக மனைவி பிள்ளையுடன் உற்றாவர்களை இல்லா கலந்து முருகந்திருவள் பாலித்து ஆரோக்கிய வாழ்வாக பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென எனது குடும்ப சாரை வாழ்த்திக் கொள்கிறோம். இன்று பிறந்த நாளை கொண்டாடும் சாஹிப் ஜெனா வாணி சுவர் மூவருக்கும் முருகன் திருவள் பாலித்து ஆரோக்கிய வாழ்வாக பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென எனது குடும்ப சாரை வாழ்த்திக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் ராஜா அண்ணன்.
0: நன்றி சகோதர, அன்பான வாழ்த்துகளுக்கு நன்றிகள்.
6: நன்றி, வணக்கம் ராஜா.
0: அவர் புங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருக்கும் வைபருடாக இணைந்திருக்கும் அன்புரோ, வணக்கம்.
7: வணக்கம் ராஜா. வணக்கம்.
0: வணக்கம் திருமதி குணநாயகி, நலமா இருக்கிறீங்களா?
7: ஓமாம், நல்ல சுகமா இருக்கிறேன், நன்றி. இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் எங்கள் திருவாளர் சண்முகநாதன், சாயி சாரா, ஜெனா, வான் நால்வருக்கும் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். எல்லோரும் உடல் உள்ள ஆரோக்கியத்தோடு என்றென்றும் சிறப்பாகவும் நீடூழி வாழ வேணும் என்றும் வாழ்த்திக் கொண்டு விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள்.
7: நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வாட்ஸ்அப்போடாக இணைந்திருக்கும் அன்பு உறவு, வணக்கம். வணக்கம் சாந்தினி, நலமா இருக்கிறீங்களா சாந்தினி?
8: ஓம் நன்றி, நாங்கள் நலமாக அம்மா நல்லால இருக்கின்றோம். நீங்களும் அப்படியே குடும்பத்தோட நலமா இருக்கணும் என்று அந்த தாயை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு சண்முகநாதன் அவர்களுக்கும் திருமதி வாணி சுதனுக்கும் மற்றது சாரா அவர்களுக்கும் ஜெனா அவர்களுக்கும் நாலு பேருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு அவர்களை நால்வரும் அசல சபாக்கியத்தோடு நீண்டாயிலோடு ஆரோக்கியத்தோட வாழ்வாங்கு வாழ வேணும் என்றெல்லாம் வெள்ளங்கள் அபிராமி அம்மா வேண்டிக் கொண்டு உங்களிடம் அன்பா விடப்பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, அன்பாக வாழ்த்து கூறிய உங்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். அவர்களுக்காக நாம் தரும் பாடல்

0: ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலுடைய நிறைவுக்கு வருகின்றது இன்றைய வாழ்த்தோர் வாழ்த்தலாம். இன்றைய வாழ்த்தோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியில் வாழ்த்தப்பட்ட அத்தனை அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழ் குடும்பம் தங்களது இதய நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. நேரம் சரியாக 9:02 ஐக்கிய ராஜ்யத்தில் 8:02 எமது முதன்மை செய்திகள் ஆரம்பமாகும் வரை ஒரு சில வர்த்தக விளம்பரங்கள்.
1: கடவுள்
2: கைவிடுத்த மாதிரி இருக்கிறதுக்கேமா நான் போறேன். அவர்கிட்ட போய் கதைச்சு வீட்டை எடுத்து புது வீடு இன்சூரன்ஸ் பிள்ளைகளுக்கு போடணும் பிள்ள அந்த மாதிரி செய்வார் என்று சொல்லி நினைக்கிறேன்.
1: மறக்காதீங்க ஜோஸ் ஜெயரத்னத்தை.
2: ஓ, கடைசி வரையும் மறக்க மாட்டேன்.
3: ஆம், உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெயரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெயரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23.

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

0: அவரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிழான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம்
1: In der AU 18604 Volkeswil Zürich Switzerland.
0: இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள் பிசரியா மம்மா மியா GMPH, சஜிகா கேஷ் அண்ட் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிழான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்தமூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12. தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82. தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83. சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிழான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிழான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: ஒழிச்சாங்க விட்டு மானம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல. என்ன செய்யறது
1: அப்பா? இந்த தப்புல பணம் ஒன்றும் வரதில்ல அப்பா. இந்த ஹெட்போன் உடைஞ்சு போச்சு.
2: சரி சரி, இந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய்தான். ஜோயின்ற போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782 81 88 14. மறந்து விடாதீர்கள் ஜோய், 0782 81 88 14.

0: பிரசல் நகரில் எமவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சாய் இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர்ஷ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47, அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 சைபர்.
1: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
2: எத்தனை பேருக்கு?
1: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
2: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வரணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
1: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
3: என்ன சமயலோ
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பரிசுலாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவு பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67, அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.
4: ராஜா,
5: ஓ ஹேமா, எப்படி சொன்னா இருக்கீங்களா?
4: என்ன அடையாளம்?

0: ஆன் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பொலிவுடன் பொண்டு பண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டு பண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள் போன்ற
1: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷனா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். மாகாண சபை தேர்தல்கள் குறித்து சகல அரசியல் கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட எதிர்பார்த்துள்ளோம். தேர்தல் முறைமையில் காணப்படும் சட்ட சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையில் பாராளுமன்ற செயற்குழுவுக்கு பல யோசனைகளை முன்வைத்திருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். வவனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் பட்டிக்குடியிருப்பு கிராம அலுவலர் பிரிவுக்குட்பட்ட தமிழ் மக்களின் பூர்வீக எல்லை கிராமங்களில் ஒன்றான விண்ணாங்கம்பட்டி கிராமத்தை மீள குடியமைத்த நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அந்த பகுதி மக்கள் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துராசா ரவிகரன் அவர்களிடம் உருக்கமான வேண்டுகோள் ஒன்றினை முன்வைத்திருக்கிறார்கள். சட்டிக்குளம் கப்பச்சி கிராம மக்கள் நீண்ட காலமாக எதிர்கொண்டு வந்த போக்குவரத்து சிரமங்களுக்கு தீர்வு வழங்கும் வகையில் புதிய கப்பாச்சி பாலத்துக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையில் நடைபெற்றது. நீர்ப்பாசன திணைக்கழகத்தின் நிதியொதுக்கீட்டின் கீழ்

அரசியல் பதட்டங்கள், பணவீக்க அழுத்தங்கள், அதிக எரிபொருள் விலைகள் மற்றும் இறுக்கமான நிதி நிலைமைகள் போன்ற சவாலான உலகளாவிய சூழலுக்கு மத்தியிலும் 2026 ஆண்டின் முதல் பாதியில் இலங்கையின் நிதி அமைப்பு ஸ்திரமாக கட்டியெழுப்பப்படுவதாக இலங்கையின் மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் கீழ் புதிதாக 75 எரிபொருள் டப் நிலையங்களை நிறுவுவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா தெரிவித்த விடயம் தொடர்பாக மேலதிக தகவல்கள் வந்துள்ளன. நடப்பாண்டின் முதல் 9 மாதங்களில் சிறுவர்கள் மீதான துஷ்பிரயோகம் மற்றும் வன்முறைகள் தொடர்பில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு மொத்தம் 9613 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அதிகார சபை மீண்டும் தெரிவித்துள்ளது. தண்டனை அனுபவிக்கும் மகாசங்கத்தினர் மற்றும் ஏனைய மதகுருமார்கள் சிறைச்சாலையினுள்ளும் வெளியிலும் அணிய வேண்டிய ஆடைகள் தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினை குறித்து ஆராய்வதற்காக அது தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவை உடனடியாக கூட்டுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா கோரிக்கை விடுத்திருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் மகன் யோசித ராஜபக்ச கடற்படையில் இணைவதற்கு தேவையான கல்வி தகமைகளை பூர்த்தி செய்யாத நிலையில் கடற்படையில் இணைக்கப்பட்டு பிரித்தானியாவின் சிறப்பு பயிற்சியை பெற்றதன் மூலம் அரசாங்கத்துக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் வழக்கு தொடர்பில் இன்று கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் அவர் முன்னிலையாகியிருக்கிறார். இதற்கிடையில் முன்னாள் முதற் பெண்மணி சிராந்தி ராஜபக்சாவுக்கு இறுதிய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட உள்ளதா என்பது குறித்து ஆராய்ந்து இன்று பிற்பகல் 2 மணிக்கு முன்னர் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரகம சிறைச்சாலை அத்தியட்சர்களுக்கு இன்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கான வானூர்தி கொள்வனவுடன் தொடர்புடைய ஏபஸ் ஒப்பந்தத்தில் 100 மில்லியன் ரூபாய் கையூட்டல் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பான வழக்குக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இன்று கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றில் தற்போது முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். முறையற்ற ராஜேந்திர கடவுச்சீட்டை வைத்திருந்த குற்றச்சாட்டில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்ட சசி வீரவன்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற ரணசிங்க முதியான் சொலகே சித்யா உதயந்தியின் தண்டனை தொடர்பான நடவடிக்கைகளை எதிர்வரும் 26 தேதி வரை ஒத்திவைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாம்பர சம்பந்த் தசநாயக்கா கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அவர் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பான விவரங்களை தற்போது வெளியிட்டிருக்கிறது. தனது தாவர நாட்டு மேடையில் 15 வயதுடைய சிறுவன் ஒருவனை தொழிலாளியாக அமர்த்திய ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ஒருவரை கிக்கருகுடுவ போலீசார் நேற்று கைது செய்திருக்கிறார்கள். நீதிமன்றத்தை அவமதித்த குற்றத்துக்காக உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் சிறைத்தண்டனை அனுபவித்து வரும் கலகொட அத்தே ஞானசார தேரரின் காவி ஆடையை களைவதை தடுப்பதற்கும் அவரை விடுவிப்பதற்கும் உயிர்த்தியாகம் செய்தாவது அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக உறுதியளித்து பௌத்த பிக்குகள் உள்ளிட்ட குழுவினர் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையிலிருந்து மெகசின் சிறைச்சாலை வரை பாத யாத்திரையை கடந்த 10ஆம் தேதி ஆரம்பித்தார்கள். இந்த நிலையில் இன்று 4வது நாளாகவும் தொடர்ந்து அந்த பாத யாத்திரை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அரசாங்கத்துக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் மற்றும் பௌத்த சாசனம் குறித்த கவலைகளை முன்வைத்த ஐக்கிய மக்கள் சக்தியின் உயர்மட்ட குழுவிடம் ஆதாரங்கள் இல்லாமல் எவரையும் குற்றம் சாட்டுவது பொருத்தமற்றது என்று மல்வத்து பீடத்தின் மாநாயக திப்பட்டுவாவே சுமங்கல தேரர் வலியுறுத்தியிருக்கிறார். கொழும்பு துறைமுக நகரில் வெளிநாட்டு முதலீட்டு நிறுவனங்கள் மற்றும் வர்த்தகர்களை அச்சுறுத்தி கப்பம் கோரும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறப்படும் சீன பிரஜையொருவர் மத்திய குற்றப்புணர்வு பணியகத்தினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கொழும்பில் உள்ள இரவு நேர களியாட்ட விடுதிகளுக்கு போதைப் பொருள் விநியோகித்ததாக கூறப்படும் 4 ஜமேக்கா பிரஜைகள் கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மன்னார் யாழ்ப்பாணம் வீதியில் இடம்பெற்ற பேருந்துபத்தில் 1 உயிரிழந்திருப்பதோடு 3 பெண்கள் காயமடைந்திருக்கிறார்கள். ஜால தேசிய பூங்காவின் 1ஆம் மற்றும் 2ஆம் வலயங்கள் எதிர்வரும் அக்டோபர் 16ஆம் தேதி முதல் மீண்டும் திறக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மன்னார் மாவட்டத்தில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் 9 பாடங்களிலும் ஏ சித்திகளை பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் விருது வழங்கும் நிகழ்வு நேற்று மன்னார் வலய கல்வி பணிமனையின் மண்டபத்தில் நடைபெற்றிருக்கிறது. மேல் சப்ரகம மத்திய உவா வடமேல் வடமத்திய கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களிலும் மன்னார் மற்றும் பவனியா மாவட்டங்களிலும் ஆங்காங்கே பலத்த இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் பலத்த மின்னல் தாக்கங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு

அதிகமாக காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்திய செய்திகளில், இந்தியாவில் ஆயிரக்கணக்கானோர் உச்சநீதிமன்றம் நோக்கி தேரணி நடத்தியிருக்கிறார்கள், வாக்காளர் பட்டியல் முறைகேடு தொடர்பில் தலைமை தேர்தல் ஆணையாளர் பதவி விலக வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இந்தியா கூட்டணி தலைவர்கள் தாக்கல் செய்த மனுவில் 14 பிழைகள் இருந்ததாக உச்சநீதிமன்ற பதிவாளர் அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்தியா கூட்டணியில் இருந்து வெளியேறிவிட்டதால் இனி அவர்கள் நடத்தும் போராட்டங்களில் தாங்கள் பங்கேற்க வேண்டிய அவசியம் இல்லை என்று திராவிட முன்னேற்ற கழகம் தெரிவித்துள்ளது. தலைநகரின் நிர்வாக மையமான புதுடில்லி மாவட்டத்தை அண்மைக்கால போராட்டங்கள் முற்றிலுமாக முடக்கியதை தொடர்ந்து ஜந்தர் மந்தர் இனி அங்கீகரிக்கப்பட்ட போராட்ட களமாக இருக்காது என்று டெல்லி காவல்துறை நேற்று அறிவித்தது. அதற்கு மாற்றாக புதுடில்லி மாவட்டத்துக்கு வெளியே 3 புதிய இடங்களை போராட்டங்களுக்கான புதிய இடங்களாக காவல்துறை அறிவித்துள்ளது. டெல்லியில் நடைபெற்ற போராட்டங்கள் தொடர்பாக வதந்திகளை பரப்பிய மற்றும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையிலும் பகிரப்பட்ட 300 பதிவுகளை நீக்க நகர காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. பிம்ஸ்டெக் கூட்டமைப்பின் முதலாவது உள்துறை அமைச்சர்கள் மாநாடு டெல்லியில் இன்று நடைபெறுகிறது. தமிழ்நாட்டின் முழுநேர ஆளுநராக நியமிக்கப்பட்ட ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேகருக்கு முதல்வர் விஜய் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஜிம் வீரமணி மீதான புகார்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் அவரிடமிருந்து காவல்துறையினருக்கு பண பட்டுவாடா செய்யப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் உள்ளிட்டவை குறித்து அவரிடம் அதிகாரிகள் கேள்வி எழுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. காவிரி நீர் விவகார வறட்சி காலங்களில் நீரை பயந்து கொள்வது குறித்து காவிரி நீர் மேலாண்மை ஆணையமே இறுதி முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. மேற்காசிய பிராந்தியத்தில் தொடர்ந்து வரும் போர்ச்சூழல் காரணமாக ஏர் இந்தியா நிறுவனம் வான்வழி கட்டுப்பாடுகளால் கடந்த ஆண்டை விட அதிக பாதிப்புகளை எதிர்கொண்டு வருகிறது. இந்திய எல்லைக்கு சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மொங்லா துறைமுகத்தை விரிவுபடுத்தி நவீனமயமாக்குவதற்காக சீனாவுடன் சுமார் 3200 கோடி மதிப்பிலான சலுகை கடன் ஒப்பந்தத்தில் வங்கதேசம் கையொப்பமிட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு எதிராக இன்ஸ்டாகிராமில் முன்வைக்கப்படும் விமர்சனங்கள் நீக்கப்படுவது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கடிதம் எழுதியிருக்கிறார். தமிழகத்தில் தமிழக வெற்றிக்கழக அரசு பெண்களுக்காக அறிவித்துள்ள வெற்றி பயணம் இலவச பேருந்து திட்டத்தை ரத்து செய்ய கோரி பெரம்பலூரில் தனியார் பேருந்து ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் மற்றும் ஓட்டோ ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். உலக போர் சூழல், கப்பல் வாடகை உயர்வால் பொள்ளாச்சி தென்னைமட்டை தொழில் கடும் நலிவை சந்தித்துள்ளதால் வட்டியில்லாத கடன் வழங்குமாறு அரசுக்கு உற்பத்தியாளர் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெங்காயம் உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலையேற்றத்தால் கடந்த செப்டம்பரில் இந்தியாவின் சில்லறை பணவீக்கம் 5.54% அதிகரித்துள்ளது. இதில் குறிப்பிடத்தக்க அம்சமாக இந்தியாவிலே அதிகபட்ச சில்லறை பணவீக்கம் தமிழகத்தில் பதிவாகியிருக்கிறது. வரத்து குறைந்துள்ளதால் ஒட்டன் சத்திரம் காய்கறி சந்தையில் முருங்கைக்காய் விலை அதிகரித்து 1 கிலோ முருங்கைக்காயின் சில்லற விலை சராசரியாக 52 ரூபாய் வரை விற்பனையாகி வருகிறது. இனி சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 280 ரூபாய் குறைந்து 1,09,480 ரூபாவுக்கும், கிராமுக்கு 35 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,685 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளிலே, உக்ரைனில் உள்ள 6 எரிசக்தி நிலையங்கள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. 33 பேர் காயமடைந்தார்கள். உக்ரைனின் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. எமனின் ஹவுதி கிளர்ச்சி குழுவின் தாக்குதலால் கவலைகள் அதிகரிக்கின்றன. மலேசியா தனது குடிமக்கள் உம்ரா புனித பயணத்தை ஒத்திவைக்கும்படி அறிவுறுத்தியிருக்கிறது. சவுதி அரேபிய விமான நிலையங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல் அதற்கு காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. சவுதி அரேபியா மீது கடந்த வார இறுதியில் நடத்தப்பட்ட தொடர் தாக்குதல்களுக்கு பதிலடியாக யமனில் ஈரான் ஆதரவு ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள சனாவில் சவுதி தலைமையிலான கூட்டுப்படையினர் வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இதில் ஒருவர் உயிரிழக்க 12 பேர் காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சவுதி அரேபியாவுக்கும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையிலான போரை ராஜீய ரீதியில் முடிவுக்கு கொண்டுவர தாங்கள் மத்தியஸ்தம் செய்ய தயாராக இருப்பதாக ஈரான் மீண்டும் அறிவித்திருக்கிறது.
அமெரிக்க குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் ஜனநாயக கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இல்கான் உமாரின் வீட்டில் சோதனை நடத்தியிருக்கிறார்கள். பிரான்சில் 14 வயது சிறுவன் பள்ளி தலைமை ஆசிரியரையும் ஆசிரியர் ஒருவரையும் சுட்டு காயப்படுத்தியிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பிரான்சில் நூற்றுக்கணக்கான பேரங்காடிகளில் இணைய தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளன. அங்குள்ள குளிர்சாதன பெட்டிகளும் உறைய வைக்கும் கருவிகளும் செயல்பட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. பல மில்லியன் யூரோ மதிப்புள்ள உணவுப் பொருட்கள் கெட்டு போயிருக்கலாம் என்று குறிப்பிடப்படுகிறது. கஃபூர், இன்டர்மாஷே, மொனோபுரி போன்ற மாபெரும் பேரங்காடிகளில் உட்பட சுமார் 400 கிளைகள் இதனால் பாதிப்படைந்திருக்கின்றன. பாகிஸ்தானின் வடமேற்கு மாகாணமான கைபர் பக்துங்காவில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்டதை தொடர்ந்து பதவியிழந்த முன்னாள் முதல்வர் சோஹேல் அப்ரிதி, சட்டப்பேரவைத் தலைவர் பாபர் சலீம் சுவாதி, பிடிஐ கட்சி மாகாண தலைவர் ஜுனைத் அக்பர் உள்ளிட்ட 8 முக்கிய தலைவர்களை காவல்துறையினர் காவலில் எடுத்து விசாரித்து வருகிறார்கள். ஈரானில் ஆட்சியாளர்களுக்கு எதிராக போராடிய இளைஞருக்கு மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கு ஒரு சில மணி நேரத்துக்கு முன்பு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவரது காதலியுடன் தொலைபேசியில் திருமணம் நடந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. மீண்டும் ஒருவரையொருவர் சந்தித்துக் கொள்ளவே முடியாது என்பது நன்கறிந்த காதலர்கள் சிறைச்சாலை தொலைபேசி வாயிலாக திருமண உறுதிமொழி எடுத்துக் கொண்டு முறைப்படி திருமணம் செய்து கொண்டார்கள். திருமணம் முடிந்ததும் இளைஞர் நேராக மரண தண்டனை நிறைவேற்றும் இடத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கலிமந்தானில் 3 மாதமாக புயமூட்டத்தால் தவிக்கின்ற மலேசிய கலிமந்தான் மக்கள் இந்தோனேஷிய அரசாங்கத்துக்கு எதிராக வழக்கை தொடர்ந்திருக்கிறார்கள். இந்தோனேஷியாவில் நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு முன்பே மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்க பள்ளிவாசிகளின் ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தும் திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேபாளத்தில் பெருவெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் வெளிநாட்டு மலையேறிகள் 100க்கு அதிகமானோர் மாட்டிக்கொண்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. அவர்கள் வெவ்வேறு பகுதிகளில் இருப்பதாக அதிகாரியொருவர் தெரிவித்திருக்கிறார். இந்தோனேஷியாவின் பாலி தீவில் 3.6 கிலோகிராமுக்கு அதிகமான திரவ கொக்கைனுடன் பிரேசிலை சேர்ந்த பெண்ணொருவர் பிடிபட்டிருக்கிறார். அமெரிக்காவைச் சேர்ந்த பொருளாதார நிபுணர்கள் ரோபர்ட் இஹால், மைக்கேல் உட்போர் இவர்களுக்கு 2026 ஆண்டின் பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சார்ஜருடன் கைபேசி இணைக்கப்படாமல் இருந்தாலும் சார்ஜரை மின்சார பிளக்கில் செருகி வைத்திருப்பதும் சில சந்தர்ப்பங்களில் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்ற எச்சரிக்கை தற்போது விடப்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் சர்வதேச டி20 போட்டிகளில் இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர் அபிஷேக் சர்மா புதிய சாதனையை படைத்திருக்கிறார். இந்தியா மேற்கிந்திய தீவுகளிடையான 4வது டி20 போட்டி நாளை ஹைதராபாத்தில் நடைபெறுகிறது. சீனாவில் நடைபெறும் ஷங்காய் மாஸ்டர்ஸ் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் முன்னணி வீரரான ஸ்பெயினின் கார்லோஸ் அல்காராஸ் நேற்று அதிர்ச்சி தோல்வியை சந்தித்திருக்கிறார். இந்திய டென்னிஸ் வீராங்கனையும் கோவையைச் சேர்ந்தவருமான மாயா ராஜேஸ்வரன் ரேவதி தனது டென்னிஸ் போட்டிகளின் முதல் பட்டத்தை வென்று அசத்தியிருக்கிறார். அந்த வெற்றியின் மூலமாக அவர் இந்திய டென்னிஸ் நட்சத்திரம் சானியா மிர்சாவின் 22 ஆண்டுகால சாதனையையும் முறியடித்திருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 369.78 ரூபாய், இந்திய பெறுமதியில் 106.42 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 331 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.21 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 397.27 ரூபாய், இந்திய பெறுமதியில் 114.34 ரூபாய், ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 437.47 ரூபாய், இந்திய பெறுமதியில் 125.91 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 231.97 ரூபாய், இந்திய பெறுமதியில் 66.76 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலையொலிப்பான வணக்கம் தமிழடியிடம் பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷங்கரி, விடி சூப்பர் ஸ்டோர் உடத்தினர், சாசல் கார்ஷுடா கோடிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தா ஐயோ மரக்கறியண்டா.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:32 ஐக்கிய ராஜ்யத்தில் 8:32 காலை புகுந்த நிகழ்ச்சி சற்று தாமதமாக இடம்பெறுவதையிட்டு எமது மனவருத்தத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சை விட்டு அகலாத பாடல்களை கேட்டு மகிழலாம். அதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0033 1 48 32 15 40. அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம்.
2: வணக்கம்
1: சதீஷ், நலமா இருக்கிறீங்களா? நலமா இருக்கிறோம். என்ன பாடலுக்கு கேக்குறீங்க சதீஷ்?
2: இதே நமது கொடி பறந்துட வேண்டும் என்ற பாடலை கேட்கின்றேன்.
1: கோட்டையிலே நமது கொடி பறந்துட வேண்டும்.
2: ஆமா,
1: என்ன கொண்டு வச்சுக்கிறீங்க?
2: மதுரையை
1: மீட்ட சுந்தரபாண்டியன் பெரும்பாலும் நினைக்கிறேன், அது வந்தா சரியா? நீங்க இணைந்து கொண்டு சிறப்பிட்டமைக்கு நன்றி.
2: நன்றி.
3: தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பொலிவுடன் பொண்டுபண்டே மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டுபண்டே மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால் மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட், 1 Avenue Edwin Bio 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்துவிடாதீர்கள், பொண்டுபொண்டே ரேன் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டே மார்க்கெட்.

0: ஒலித்த பாடலை சதீஷ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். வாட்ஸ்அப் ஊடாக பொங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் ராஜா.
1: வணக்கம் ராஜா. என்ன பொங்கையூர் ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கிறோம். நீங்கள்?
1: நாங்களும் நலமா இருக்கிறோம் ராஜா. என்ன
0: என்ன பாடல்?
1: திரைப்படம் வந்து புன்னக தேசம் பாடல் வந்து, காற்றிலே பாட்டு வரும், கனவுகள் சேர்ந்து வரும், பாடகன் உள்ளம் எங்கும் வெள்ளமாக பொங்கும் சங்கீதம்.
2: காற்றிலே பாட்டு வரும், உங்களை விட்டு காற்றிலே வருது பாட்டு.
1: காற்றிலே வந்து இங்க டிஆர்டில வந்து இறங்குது எங்களை இதுகளுக்கு வீட்டை வந்து இறங்குதானே ராஜா. நீங்க அங்க வந்து போடுறீங்க, இங்க வந்து காற்றில் வந்து எங்களுக்கு இறங்குது.
0: அப்ப நீங்க கேட்டு மகிழ்கிறீங்க. நன்றி. உங்களுக்கான பாடல் வருகின்றது.
1: நன்றி. வணக்கம் ராஜா. நன்றி. வணக்கம்.

0: ஒழித்த பாடலை பொங்கியூர் ராஜா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் மதனி, நலமா இருக்கீங்களா?
1: ஆமாம், நலமாகவே இருக்கிறோம். நீங்களும் அப்படியே இருக்க வேண்டும். குடும்பத்தோடு நலமாகவே இருக்கணும் என்று வேண்டிக் கொண்டு நான் ஒரு பாட்டு கேட்க போறேன். ஸ்ரீகாந்தினர் அடிப்பில் வந்த பாட்டு வந்து எனக்கு படம் தெரியலன்னா, பாவைனி மல்லிகை பால்நிலா புன்னகை என்று வரும்.
0: பாவைனி மல்லிகை,
1: பாவைனி மல்லிகை, இந்த பால்நிலா புன்னகை, அந்த பூக்களுக்கு நடுவில் காரங்க எத்தனை கை வருகிறது அண்டு, அந்த கை, அந்த கையால இருக்கா கேட்டு பார்ப்போம்.
2: என்ன படத்துல தெரியாத
1: படம் தெரியாம ஸ்ரீகாந்தின் நடிப்புல வந்து
2: ஸ்ரீகாந்தோட யார் நடிச்சது
1: தெரியல.
2: தெய்வீக ராகங்கள்,
1: தெய்வீக ராகங்கள்,
2: அதுல கைதான் கூட வருது.
0: நீங்க சொல்ற கைதான் கூட வருது.
2: பாவையில வந்து பையன்னா, நீ மல்லிகை, அதுல பையன்னா வருது,
1: பூப்பு வருது,
0: அவர் மதனி மோகன் அவர்கள் இணைந்து கொண்டார். ஏர்மலிலிருந்து அவர் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானலையில் வலம் பெறுகின்றது. தெய்வீக ராகங்கள் திரையிலிருந்து.

0: ஒலித்த பாடலை மதனி முகன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் வந்த பாடல் என்ற பாடல். இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம். வணக்கம். நீனா நலமா இருக்கீங்களா? எல்லோரும் நலமா இருக்கிறோம். என்ன பாடல் மீனா? பொட்டு வச்ச தங்க கூட மண்ட பாட்டு. பொட்டு வச்ச நீ
1: தாப்பாஸ்தவன்
0: உண்மையாவா? இல்ல அவர் படிக்க இல்ல.
1: என்ன பொட்டு வச்ச தங்க கூட மனோவும் படிக்கிறார் கொஞ்சம்.
0: ஆமா மனோவும் கொஞ்சம் படிக்கிறார். நீங்க அவருக்கு கணக்கு காசு கொடுத்து கணக்கு படிப்பீங்க. அது
1: என்ன செய்யறது அந்த நேரத்தில் அவ்வளவுதான்.
0: பொட்டு வச்ச நீ பொட்டு நீ பொட்டு வச்ச தங்க கூட
1: நீ ஊருக்கு நீ மகுடம்
0: வாலா அவ குடம் மகுடம் எத்தனை குடம் வருதுன்னு பாருங்க.
1: படிச்சிருக்கீங்களா?
0: அப்ப உங்களுக்கான பாடலை தருகின்ற கேட்டு
1: நன்றி வணக்கம்.

0: ஒலித்த பாடலை வீணா மகேஷ் அவர்கள் வெளிப்பட்டிருந்தார். இந்த பாடலை பாடியவர்கள் மனுவோடு இணைந்து மலேசியா வாசுதேவன், சின்ன கோயில் சித்ரா, கங்கி அமரன் அவர்களுடைய கவிதை வரி நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
1: நாங்களும் நலமா இருக்கோம். நீங்களும்?
0: அப்படியே. சத்தமே சத்தமே வருது இல்லை, இவ்வளோ சாப்பிட இல்லையா? இவ்வளோ அப்போ வருது, கொஞ்சம் கொஞ்சம் வருது. இப்போ என்ன பாடல, என்ன பாடல கேட்குறீங்க?
1: நான் வந்து வைரவி காத்திருந்தார் படத்துல வந்து இன்றைக்கே நீ ஆனந்தமா
2: என்ற பாடல கேக்குறீங்க?
1: ஆமா.
2: அப்படியே என்ன ஆனந்தம் உங்களுக்கு?
1: இந்த பாடல கேட்கணும் போல தான் கேக்குறேன்.
2: கேட்கணும் போல இருக்கு கேக்குறீங்க?
1: ஆமா.
2: அப்ப பாட்டுல ருசி இல்ல?
1: இல்ல இல்ல, பாட்டுல எல்லாம் இருக்கு,
2: எல்லாம் இருக்கு.
1: அப்ப கங்கி அமரன் வரையும் ஜெயச்சந்திரனும் வாணிகிராமா பாடிய பாட்டன்.
2: அப்படியா? அவர்கள் பாடுகின்ற பாடல் நீங்கள் கேக்குறீங்க? இன்றைக்கு இணைந்த
1: ஆனந்தமும்.
2: உங்களுக்காக பாடல் வருகின்றது, கேட்டு மாளுங்கள். நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் சுபாசினி பத்மநாதன் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் வானிலைக்கு மலர்கின்றது.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில். மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷனா கோணிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அம்பாந்தோட்டை திசமகராம பிரதேச செயலக பிரிவில் அமைந்துள்ள எல்லகல ஆரம்ப பாடசாலை வளாகத்தில் கடற்படையின் சமூக பணி திட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட மீள்நீர் சுத்திகரிப்பு நிலையம் நேற்று பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. வெலிகம பிரசபையின் 2027 ஆண்டுக்கான பாவேடு இன்று நடைபெற்ற வாக்கெடுப்பில் ஒரு மேலதிக வாக்கினால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. மாகாண சபை தேர்தல்கள் குறித்து சகல அரசியல் கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட எதிர்பார்த்துள்ளோம். தேர்தல் முறைமையில் காணப்படும் சட்ட சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையில் பாராளுமன்ற செயற்குழுவுக்கு பல யோசனைகளை முன்வைத்திருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். வவனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் பட்டிக்குடியிருப்பு கிராம அலுவலர் பிரிவுக்குட்பட்ட தமிழ் மக்களின் பூர்வீக எல்லை கிராமங்களில் ஒன்றான விண்ணாங்கம்பட்டி கிராமத்தை மீள குடியமர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அந்த பகுதி மக்கள் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துராசா ரவிகரன் அவர்களிடம் உருக்கமான வேண்டுகோள் ஒன்றினை முன்வைத்திருக்கிறார்கள். செட்டிக்குளம் கப்பச்சி கிராம மக்கள் நீண்ட காலமாக எதிர்கொண்டு வந்த போக்குவரத்து சிரமங்களுக்கு தீர்வு வழங்கும் வகையில் புதிய கப்பாச்சி பாலத்துக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையில் நடைபெற்றது. நீர்ப்பாசன திணைக்கழகத்தின் நிதியொதுக்கீட்டின் கீழ் 136 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்படும் இந்த பாலத்தின் மூலம் விவசாய குடும்பங்கள் உட்பட சுமார் 400 குடும்பங்கள் நேரடி பலனை பெற இருக்கின்றன. இலங்கையில் கொழும்பு துறைமுக நகரம் புதுப்பிக்கத்தக்க சக்தி, சுற்றுலாத்துறை, தொலைத்தொடர்பு மற்றும் உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல துறைகளில் புதிய பொருளாதார வாய்ப்புகள் இதனால் உருவாகியுள்ளதாக ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். நடப்பாண்டின் 2வது காலாண்டில் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட கடன்களின் அளவு 25.4% அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அதுடன் புவிசார் அரசியல் பதட்டங்கள், பணவீக்க அழுத்தங்கள், அதிக எரிபொருள் விலைகள் மற்றும் இறுக்கமான நிதி நிலைமைகள் போன்ற சவாலான உலகளாவிய சூழலுக்கு மத்தியிலும் 2026 ஆண்டின் முதல் பாதியில் இலங்கையின் நிதியமைப்பு ஸ்திரமாக கட்டியெழுப்பப்படுவதாக இலங்கையின் மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் கீழ் புதிதாக 75 எரிபொருள் டப் நிலையங்களை நிறுவுவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்கா தெரிவித்த விடயம் தொடர்பாக மேலதிக தகவல்கள் வந்துள்ளன. நடப்பாண்டின் முதல் 9 மாதங்களில் சிறுவர்கள் மீதான துஷ்பிரயோகம் மற்றும் வன்முறைகள் தொடர்பில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு மொத்தம் 9613 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அதிகார சபை மீண்டும் தெரிவித்துள்ளது. தண்டனை அனுபவிக்கும் மகா சங்கத்தினர் மற்றும் ஏனைய மதகுருமார்கள் சிறைச்சாலையினுள்ளும் வெளியிலும் அணிய வேண்டிய ஆடைகள் தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினை குறித்து ஆராய்வதற்காக அது தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவை உடனடியாக கூட்டுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா கோரிக்கை விடுத்திருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் மகன் யோசித ராஜபக்ச கடற்படையில் இணைவதற்கு தேவையான கல்வி தகமைகளை பூர்த்தி செய்யாத நிலையில் கடற்படையில் இணைக்கப்பட்டு பிரித்தானியாவின் சிறப்பு பயிற்சியை பெற்றதன் மூலம் அரசாங்கத்துக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் வழக்கு தொடர்பில் இன்று கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் அவர் முன்னிலையாகியிருக்கிறார். இதற்கிடையில் முன்னாள் முதற் பெண்மணி சிராந்தி ராஜபக்சாவுக்கு இறுதிய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட உள்ளதா என்பது குறித்து ஆராய்ந்து இன்று பிற்பகல் 2 மணிக்கு முன்னர் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரகம சிறைச்சாலை அத்தியட்சகர்களுக்கு இன்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கான வானூர்தி கொள்வனவுடன் தொடர்புடைய ஏபஸ் ஒப்பந்தத்தில் 100 மில்லியன் ரூபாய் கையூட்டல் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பான வழக்குக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இன்று கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றில் தற்போது முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்.
முறையற்ற ராஜேந்திர கடவுச்சீட்டை வைத்திருந்த குற்றச்சாட்டில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்ட சசி வீரவன்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற ரணசிங்க முதியால் சொலகே சிந்தியா உதயந்தியின் தண்டனை தொடர்பான நடவடிக்கைகளை எதிர்வரும் 26ஆம் தேதி வரை ஒத்திவைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாம்பர சம்பந்த் தசநாயக்கா கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பான விவரங்களை தற்போது வெளியிட்டிருக்கிறது. தனது தாவர நாட்டு மேடையில் 15 வயதுடைய சிறுவன் ஒருவனை தொழிலாளியாக அமர்த்திய ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ஒருவரை கிக்கருகுடுவ போலீசார் நேற்று கைது செய்திருக்கிறார்கள். நீதிமன்றத்தை அவமதித்த குற்றத்துக்காக உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் சிறைத்தன்மை அனுபவித்து வரும் கலகொட அத்தே ஞானசார தேரரின் காவி ஆடையை களைவதை தடுப்பதற்கும் அவரை விடுவிப்பதற்கும் உயிர்த்தியாகம் செய்தாவது அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக உறுதியளித்து பௌத்த பிக்குகள் உள்ளிட்ட குழுவினர் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையிலிருந்து மெகசின் சிறைச்சாலை வரை பாத யாத்திரையை கடந்த 10ஆம் தேதி ஆரம்பித்தார்கள். இந்த நிலையில் இன்று 4வது நாளாகவும் தொடர்ந்து அந்த பாத யாத்திரை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அரசாங்கத்துக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் மற்றும் பௌத்த சாசனம் குறித்த கவலைகளை முன்வைத்த ஐக்கிய மக்கள் சக்தியின் உயர்மட்ட குழுவிடம் ஆதாரங்கள் இல்லாமல் எவரையும் குற்றம் சாட்டுவது பொருத்தமற்றது என்று மல்வத்து பீடத்தின் மாநாயக்க திப்பட்டுவாவே சுமங்கல தேரர் வலியுறுத்தியிருக்கிறார். கொழும்பு துறைமுக நகரில் வெளிநாட்டு முதலீட்டு நிறுவனங்கள் மற்றும் வர்த்தகர்களை அச்சுறுத்தி கப்பங்கோரும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறப்படும் சீன பிரஜையொருவர் மத்திய குற்றப்புணர்வு பணியகத்தினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கொழும்பில் உள்ள இரவு நேர களியாட்ட விடுதிகளுக்கு போதைப் பொருள் விநியோகித்ததாக கூறப்படும் 4 ஜமேக்கா பிரஜைகள் கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மன்னார் யாழ்ப்பாணம் வீதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் 1 உயிரிழந்திருப்பதோடு 3 பெண்கள் காயமடைந்திருக்கிறார்கள். ஜால தேசிய பூங்காவின் 1ஆம் மற்றும் 2ஆம் வலயங்கள் எதிர்வரும் அக்டோபர் 16ஆம் தேதி முதல் மீண்டும் திறக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மன்னார் மாவட்டத்தில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் 9 பாடங்களிலும் ஏ சித்திகளை பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் விருது வழங்கும் நிகழ்வு நேற்று மன்னார் வலய கல்வி பணிமனையின் மண்டபத்தில் நடைபெற்றிருக்கிறது. மேல் சப்ருகம மத்திய உவா வடமேல் வடமத்திய கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களிலும் மன்னார் மற்றும் பவனியா மாவட்டங்களிலும் ஆங்காங்கே பலத்த இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் பலத்த மின்னல் தாக்கங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்திய செய்திகளில் இந்தியாவில் 1000கணக்கானோர் உச்சநீதிமன்றம் நோக்கி பேரணி நடத்தியிருக்கிறார்கள். வாக்காளர் பட்டியல் முறைகேடு தொடர்பில் தலைமை தேர்தல் ஆணையாளர் பதவி விலக வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இந்தியா கூட்டணி தலைவர்கள் தாக்கல் செய்த மனுவில் 14 பிழைகள் இருந்ததாக உச்சநீதிமன்ற பதிவாளர் அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்தியா கூட்டணியில் இருந்து வெளியேறிவிட்டதால் இனி அவர்கள் நடத்தும் போராட்டங்களில் தாங்கள் பங்கேற்க வேண்டிய அவசியம் இல்லை என்று திராவிட முன்னேற்ற கழகம் தெரிவித்துள்ளது. தலைநகரின் நிர்வாக மையமான புதுடில்லி மாவட்டத்தை அண்மைக்கால போராட்டங்கள் முற்றிலுமாக முடக்கியதை தொடர்ந்து ஜந்தர் மந்தர் இனி அங்கீகரிக்கப்பட்ட போராட்ட களமாக இருக்காது என்று டெல்லி காவல்துறை நேற்று அறிவித்தது. அதற்கு மாற்றாக புதுடில்லி மாவட்டத்துக்கு வெளியே 3 புதிய இடங்களை போராட்டங்களுக்கான புதிய இடங்களாக காவல்துறை அறிவித்துள்ளது. டெல்லியில் நடைபெற்ற போராட்டங்கள் தொடர்பாக வதந்திகளை பரப்பிய மற்றும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையிலும் பகிரப்பட்ட 300 பதிவுகளை நீக்க நகர காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. பிம்ஸ்டெக் கூட்டமைப்பின் 1வது உள்துறை அமைச்சர்கள் மாநாடு டெல்லியில் இன்று நடைபெறுகிறது. தமிழ்நாட்டின் முழுநேர ஆளுநராக நியமிக்கப்பட்ட ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேகருக்கு முதல்வர் விஜய் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஜிம் வீரமணி மீதான புகார்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் அவரிடமிருந்து காவல்துறையினருக்கு பண பட்டுவாடா செய்யப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் உள்ளிட்டவை குறித்து அருணிடம் அதிகாரிகள் கேள்வி எழுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. காவிரி நீர் விவகார வறட்சி காலங்களில் நீரை பயந்து கொள்வது குறித்து காவிரி நீர் மேலாண்மை ஆணையமே இறுதி முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. மேற்காசிய பிராந்தியத்தில் தொடர்ந்து வரும் போர்ச்சூழல் காரணமாக ஏர் இந்தியா நிறுவனம் வான்வழி கட்டுப்பாடுகளால் கடந்த ஆண்டை விட அதிக பாதிப்புகளை எதிர்கொண்டு வருகிறது.
இந்திய எல்லைக்கு சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மொங்லா துறைமுகத்தை விரிவுபடுத்தி நவீனமயமாக்குவதற்காக சீனாவுடன் சுமார் 3200 கோடி மதிப்பிலான சலுகை கடன் ஒப்பந்தத்தில் வங்கதேசம் கையொப்பம் விட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு எதிராக இன்ஸ்டாகிராமில் முன்வைக்கப்படும் தர்சனங்கள் நீக்கப்படுவது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கடிதம் எழுதியிருக்கிறார். தமிழகத்தில் தமிழக வெற்றிக்கழக அரசு பெண்களுக்காக அறிவித்துள்ள வெற்றி பயணம் இலவச பேருந்து திட்டத்தை ரத்து செய்ய கோரி பெரம்பலூரில் தனியார் பேருந்து ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் மற்றும் ஓட்டோ ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். உலக போர் சூழல், கப்பல் வாடகை உயர்வால் பொள்ளாச்சி தென்னைமட்டை தொழில் கடும் நலிவை சந்தித்துள்ளதால் வட்டியில்லாத கடன் வழங்குமாறு அரசுக்கு உற்பத்தியாளர் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெங்காயம் உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலையேற்றத்தால் கடந்த செப்டம்பரில் இந்தியாவின் சில்லறை பணவீக்கம் 5.54% அதிகரித்துள்ளது. இதில் குறிப்பிடத்தக்க அம்சமாக இந்தியாவிலே அதிகபட்ச சில்லறை பணவீக்கம் தமிழகத்தில் பதிவாகியிருக்கிறது. வரத்து குறைந்துள்ளதால் ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் முருங்கைக்காய் விலை அதிகரித்து 1 கிலோ முருங்கைக்காயின் சில்லற விலை சராசரியாக 52 ரூபாய் வரை விற்பனையாகி வருகிறது. இனி சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 280 ரூபாய் குறைந்து 1,09,480 ரூபாவுக்கும் கிராமுக்கு 35 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,685 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளிலே உக்ரைனில் உள்ள 6 எரிசக்தி நிலையங்கள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. 33 பேர் காயமடைந்தார்கள். உக்ரைனின் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. எமனின் ஹவுதி கிளர்ச்சி குழுவின் தாக்குதலால் கவலைகள் அதிகரிக்கின்றன. மலேசியா தனது குடிமக்கள் உம்ரா புனித பயணத்தை ஒத்திவைக்கும்படி அறிவுறுத்தியிருக்கிறது. சவுதி அரேபிய விமான நிலையங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல் அதற்கு காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. சவுதி அரேபியா மீது கடந்த வார இறுதியில் நடத்தப்பட்ட தொடர் தாக்குதல்களுக்கு பதிலடியாக யமனில் ஈரான் ஆதரவு ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள சனாவில் சவுதி தலைமையிலான கூட்டுப்படையினர் வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இதில் ஒருவர் உயிரிழக்க 12 பேர் காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சவுதி அரேபியாவுக்கும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையிலான போரை ராஜீய ரீதியில் முடிவுக்கு கொண்டுவர தாங்கள் மத்தியஸ்தம் செய்ய தயாராக இருப்பதாக ஈரான் மீண்டும் அறிவித்திருக்கிறது. அமெரிக்க குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் ஜனநாயக கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இல்கான் ஒமாரின் வீட்டில் சோதனை நடத்தியிருக்கிறார்கள். பிரான்சில் 14 வயது சிறுவன் பள்ளி தலைமை ஆசிரியரையும் ஆசிரியர் ஒருவரையும் சுட்டு காயப்படுத்தியிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பிரான்சில் 100 கணக்கான பேரங்காடிகளில் இணைய தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளன. அங்குள்ள குளிர்சாதன பெட்டிகளும் உறைய வைக்கும் கருவிகளும் செயல்பட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. பல மில்லியன் யூரோ மதிப்புள்ள உணவுப் பொருட்கள் கெட்டு போயிருக்கலாம் என்று குறிப்பிடப்படுகிறது. கஃபூர், இன்டமாஷே, மொனோபுரி போன்ற மாபெரும் பேரங்காடிகளில் உட்பட சுமார் 400 கிளைகள் இதனால் பாதிப்படைந்திருக்கின்றன. பாகிஸ்தானின் வடமேற்கு மாகாணமான கைபர் பக்துங்காவில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்டதை தொடர்ந்து பதவி இழந்த முன்னாள் முதல்வர் சோஹேல் அப்ரிதி, சட்டப்பேரவைத் தலைவர் பாபர் சலீம் சுவாதி, பிடிஐ கட்சி மாகாண தலைவர் ஜுனைன் அக்பர் உள்ளிட்ட 8 முக்கிய தலைவர்களை காவல்துறையினர் காவலில் எடுத்து விசாரித்து வருகிறார்கள். ஈரானில் ஆட்சியாளர்களுக்கு எதிராக போராடிய இளைஞருக்கு மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கு 1 சில மணி நேரத்துக்கு முன்பு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவரது காதலியுடன் தொலைபேசியில் திருமணம் நடந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. மீண்டும் ஒருவரையொருவர் சந்தித்துக் கொள்ளவே முடியாது என்பது நன்கறிந்த காதலர்கள் சிறைச்சாலை தொலைபேசி வாயிலாக திருமண உறுதிமொழி எடுத்துக் கொண்டு முறைப்படி திருமணம் செய்து கொண்டார்கள். திருமணம் முடிந்ததும் இளைஞர் நேராக மரண தண்டனை நிறைவேற்றும் இடத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கலிமந்தானில் 3 மாதமாக புயமூட்டத்தால் தவிக்கின்ற மலேசிய கலிமந்தான் மக்கள் இந்தோனேஷிய அரசாங்கத்துக்கு எதிராக வழக்கை தொடர்ந்திருக்கிறார்கள். இந்தோனேஷியாவில் நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு முன்பே மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்க பள்ளிவாசல்

அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சார்ஜருடன் கைபேசி இணைக்கப்படாமல் இருந்தாலும் சார்ஜரை மின்சார பிளக்கில் செருகி வைத்திருப்பதும் சில சந்தர்ப்பங்களில் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்ற எச்சரிக்கை தற்போது விடப்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், சர்வதேச டி20 போட்டிகளில் இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர் அபிஷேக் சர்மா புதிய சாதனையை படைத்திருக்கிறார். இந்தியா மேற்கிந்திய தீவுகள் இடையான 4வது டி20 போட்டி நாளை ஹைதராபாத்தில் நடைபெறுகிறது. சீனாவில் நடைபெறும் ஷங்காய் மாஸ்டர்ஸ் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் முன்னணி வீரரான ஸ்பெயினின் கார்லோஸ் அல்காராஸ் நேற்று அதிர்ச்சி தோல்வியை சந்தித்திருக்கிறார். இந்திய டென்னிஸ் வீராங்கனையும் கோவையைச் சேர்ந்தவருமான மாயா ராஜேஸ்வரன் ரேவதி தனது டென்னிஸ் போட்டிகளின் முதல் பட்டத்தை வென்று அசத்தியிருக்கிறார். அந்த வெற்றியின் மூலமாக அவர் இந்திய டென்னிஸ் நட்சத்திரம் சானியா மிர்சாவின் 22 ஆண்டுகால சாதனையையும் முறியடித்திருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு ஜூரோ இலங்கை பிரமதியில் 369.78 ரூபாய், இந்திய பிரமதியில் 106.42 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 331 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.21 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 397.27 ரூபாய், இந்திய பிரமதியில் 114.34 ரூபாய், ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 437.47 ரூபாய், இந்திய பிரமதியில் 125.91 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 231.97 ரூபாய், இந்திய பிரமதியில் 66.76 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல், கார்ஷுலா கோனேஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகானங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்.
1: ஐயோ ராஜான லாச்ச பிள்ளைக்கு வந்தான்,
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்கு போய் பார்த்தனா மரக்கறியண்டா அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
2: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
4: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
3: Viti Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Gargelle Gonesse
3: Mélodie et Tordre-Gelke Viti Cash and Curry Paris Lachapelle Tordre Télévisie Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: நேரம் சரியாக 10:20 ஆகிய ராஜ்யத்தில் 9:20 இந்த நேரத்தில் பட்டிமன்ற புகழ் பாரதி பாஸ்கர் அவர்கள் ஆற்றிய உரை ஒன்றை உங்களுக்காக தருகின்றோம்.
7: என்றால் பள்ளிக்கு போவதற்காக அழுகிற குழந்தைகளே இல்லாத ஒரு பள்ளி சூழலை இவர்களால் வெற்றிகரமாக உருவாக்க முடிந்திருக்கிறது. அது எப்படின்னு புரிந்து கொள்வதற்கு அந்த சிஸ்டம்ல நம்ம இருந்தாதான் புரியும். ஆனா நம்மை சுற்றி சாதாரண பள்ளிகளில் படிக்கிற குழந்தைகளை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா பள்ளிக்கூடத்துல எப்ப இருப்பாங்கன்னா வீட்டுக்கு போறதுக்கான பெல் அடிக்கிற போதுதான் மகிழ்ச்சியா இருப்பாங்க. அந்த பெல் அடிச்ச உடனே சில சமயம் நான் என்னுடைய குழந்தைகளை கூப்பிட்டு வரதுக்கு எல்லா நாளும் போக முடியாது, ஏன்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் தான், ஸோ எல்லா நாளும் ஸ்கூலுக்கு போய் கூட்டிட்டு வர முடியாது. ஏதாவது சில நாள் பிள்ளைகளை கூப்பிட்டு வர்றதுக்காக போனா அந்த கேட்டுக்கு வெளியில நான் நின்றுட்டு இருப்பேன்,

0: பெல்ல அடிச்ச உடனே தீப்பிடித்த கட்டிடத்தில் இருந்து வெளியே ஓடி வருவது போல பிள்ளைகள் ஓடி வருவார். அப்புறம் இந்த புயல்லாம் எங்க ஊர்ல ரொம்ப வரும், உங்க ஊர்ல கிடையாது, நீங்களா கொடுத்து வச்சவங்க. சென்னையில வந்து நவம்பர் மாசம் வந்துட்டாலும் நாங்க உயிரை கையில பிடிச்சிட்டுதான் இருப்போம். அதுல என்ன ஆகும், லேசா காத்தடிச்சு மழை வருதுன்னு வச்சுக்கோங்க, கார்த்தால 6 மணிக்கு என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? உடனே பிள்ளைங்க எல்லாம் டிவியை போட்டு பார்க்கும், ரொம்ப ஆர்வமா இந்த உலகத்தில் புயலால் என்னென்ன பாதிப்புகள். அதுக்காக இல்ல, இன்னைக்கு ஸ்கூல் லீவ் விடுறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. காலையில 6 மணிலேருந்து டிவியை போட்டு லீவ் சொல்லிட்டாங்களா, லீவ் சொல்லிட்டாங்களா, லீவ் சொல்லிட்டாங்களான்னு பிள்ளைகள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். எல்லாத்தையும் விட என்னன்னா, ஒரு ஆசிரியர் கிளாஸ் நடத்திட்டு இருக்காரு, அவர் இந்த உலகத்தில் இருக்கிற போர் சூழலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு முக்கியமான பிரச்சனை இல்ல, எவ்வளவு பெரிய போர் சூழல் இருக்கிறது இங்கே. யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் என்ன நடக்கிறது, காசாவில் பாலஸ்தீனுக்கு இஸ்ரேலுக்கு என்ன நடக்கிறது, அப்படிலாம் சொல்லிக்கும் போது ஆசிரியருக்கு வந்து அப்படியே உணர்ச்சி வசப்பட்டுட்டார். உலகத்துல இப்படியே போயிட்டு இருந்தாதா, நீங்க எல்லாம் பாருங்கடா, ஒரு நாளைக்கு 3வது உலக போர் வந்துவிடும், விரைவில் வரும், வந்தே தீரும் அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு ஆசிரியர்கள் ஒரு மாணவன் கை தூக்கினான். ஆசிரியருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு, நம்ம பேசுறதுல ஒரு சந்தேகம் வந்திருக்கு. கேள்றா மாப்பிள, கேள்டா என்னடா சந்தேகம் உனக்கு. அந்த பையன் எந்திரிச்சு கேட்டான், சார் 3வது உலக போர் வரும் சொன்னீங்கல்ல. ஆமா சொன்னேன், அன்னைக்கு ஸ்கூல் லீவ் விடுவாங்களா சார். அவங்களுடைய மொத்த சிந்தனையுமே அந்த பள்ளி கட்டமைப்பு என்பது தருகிற அழுத்தத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுவதை சார்ந்தே குழந்தைகள் இயங்குகின்றன. அப்ப நாம யோசிச்சு பார்க்கணும்ல, எதற்காக இவ்வளவு அழுத்தத்தை ஒரு சூழல் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு பெற்றோர்களான நாம் யோசிக்கவில்லை என்றால் வேறு யார் யோசிப்பார்கள்? இந்த அழுத்தம் அழுத்தி அழுத்தி அழுத்தி கரித்தூள் கூட வைரமாகி விடுகிறது அல்லவா? அப்படித்தான் இந்த அழுத்தத்தை கொடுத்து கொண்டே இருந்தால் குழந்தைகளிலிருந்து வைரக்கற்கள் புறப்பட்டு வருவார்கள் என்பது ரொம்ப பழைய கால சிந்தனை. இட் மே நாட் பி ட்ரூ. அழுத்தப்பட்ட எல்லா கரியுமே வைரமாகி இருந்தால் இந்த உலகம் முழுவதுமே வைரங்களால் தான் நிரம்பி இருக்க வேண்டும். ஏதோ அங்கொன்று இங்கொன்றுதான் வைரங்கள் கிடைக்கின்றன. அப்ப பாக்கி கரி என்ன ஆனது? ஏன் நம்முடைய குழந்தைகளை நாம வந்து கோழிப்பண்ணை நடத்துவது போல ஒரு இடத்துல அடைச்சு இதைதான் படிக்கணும், இதைதான் செய்யணும், இப்படி மார்க் வாங்க? அதுலயும் ரொம்ப முக்கியம், இங்க இருக்கிற பெற்றோர்களை நான் ரொம்ப பாராட்ட விரும்புறேன், இதிலிருந்து வெளியே வந்து எங்கள் குழந்தைகளுக்கு ஒரு இயல்பான வளர்ச்சியை கொடுக்கிற பள்ளி சூழல் வேண்டும் என்ற முடிவை நீங்கள் எடுப்பதற்கே நிறைய தைரியம் வேணும்னால உங்களை முதலில் மிகவும் நான் பாராட்டுகின்றேன். நம்முடைய மனப்பான்மையே என்னன்னா மந்தை மனப்பான்மை தான். நாம ஒரு டிசிஷன் எடுக்கிறோம்னா எதனால எடுத்தோம்? இப்ப நான் வந்து கெமிக்கல் இன்ஜினியர் தான், நான் எதனால் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன்? பிறந்த உடனேயே எனக்கு கெமிஸ்ட்ரி மேல அப்படி ஒரு ஆர்வம், என்னை கடவுள் படைத்ததே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை தெரிஞ்சு, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் எதற்காக இன்ஜினியரிங் அப்ளை பண்ணேன்னா ஒரே ஒரு காரணம் தான், பக்கத்துல கீதா அப்ளை பண்ணா, எதிர்த்தாப்புல சுஜாதா அப்ளை பண்ணா, அதனால நானும் அப்ளை பண்ணேன். அப்போ ரொம்ப சேஃப். நம்ம என்ன நினைக்கிறோம்னா மற்றவர்கள் போன பாதையிலேயே போறதானங்க சேஃபா இருக்கும் என்று நினைக்கின்றோம். அப்போ இரு பாதைகள் இருக்கின்றன நண்பர்களே, வாழ்க்கையில எல்லா முடிவுகளுக்கும் முன்னால் இரு பாதைகள் இருக்கின்றன. The path that is comfortable and the path that is correct. எது வசதியானதோ அது ஒரு பாதை, எது சரியானதோ அது இன்னொரு பாதை. பெரும்பாலான சமயங்களில் வசதியான பாதையில் போக வேண்டும் என்றுதான் நாம் நினைக்கிறோமே தவிர சரியான பாதையில் போக வேண்டும் என்பதை நாம் நினைப்பதே இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற பெற்றோர்கள் எல்லாரும் போற மாதிரி போயிட்டா நல்லா இருக்கும் என்று நினைக்காமல் எங்கள் பிள்ளைகளினுடைய மொத்த திறமையையும் வளர்த்தெடுக்கின்ற பள்ளிச்சூழல் வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்க தான் பயனீர்ஸ், நீங்க போற பாதையில நீங்க முதல்ல போறீங்க, உங்களுக்கு முன்னாடி ரொம்ப பேர் கிடையாது, உங்க ஃபேமிலிலேயே எவ்வளவு பேர் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் எதுக்குப்பா. இப்போ இருப்பதே போட்டி சூழல், பிள்ளைங்களை நீ ஒன்னாம் கிளாஸ்ல இருந்தே அடிச்சு பிடிச்சு முன்னேற மாதிரி வளர்த்தாதான் நாளைக்கு பன்னெண்டாம் கிளாஸ் வரும்போது 10 பேரை கீழே தள்ளிட்டு அவன் முன்னாடி வருவான். எதுக்கு இந்த ரிஸ்க்? இதை உங்கள்ட்ட சொல்லிருக்காங்களா இல்லையா? உங்க உறவுக்காரங்க சில பேர் சொல்லிருப்பாங்க, யாரும் சொல்லலன்னு பக்கத்து வீட்டுக்கார ஆண்டி சொல்லியிருக்கோம். அதை மீறி இல்ல, இதுல இருக்கிற நன்மைகளை புரிந்து கொண்டு நீங்க பயனீர். ஆனால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு முன்னால் போனவர்கள் குறைவாக இருப்பார்களே தவிர உங்களுக்கு பின்னால் வருகிறவர்கள் குறைவாக இருக்க மாட்டார்கள். இதுதான் வழியாக இருக்க போகிறது. ஏன்னா நம்ம எஜுகேஷன் எப்படி உருவாக்கி விட்டுருக்கோம்னா, ஒண்ணுமே இல்லைங்க, நான் கோயம்புத்தூர் ஃபிளைட்ல வந்தேன். அங்க ஃபிளைட் எடுக்கும் போதே லேட்டு. நம்ம கேள்வி கேட்க முடியுமா சொல்லுங்க? ஒரு கேள்வியும் கேட்க முடியாது. நாம ஒரு நிமிஷம் லேட்டா வந்தா உள்ள சேர்ப்பாங்களா? சேர்க்க மாட்டாங்க. அவங்க அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் லேட் ஆனாலும் நம்ம கேட்க முடியாது. ஸோ ஃப்ளைட்டு லேட் ஆயிடுச்சு. அப்புறம் கோயம்புத்தூர்ல லேண்ட் ஆகும்போது அவங்களுக்கு அந்த பர்மிஷன் கிடைக்கல, சுத்தி சுத்தி வந்தாங்க. ஸோ ஆக மொத்தம் 1 hour மேல லேட் ஆயிடுச்சு. ஆனா இறங்கி அந்த லேண்ட் ஆன உடனே அவங்க சொல்லுவாங்க, உடனே எந்திரிச்சு நிக்காதீங்க மக்கா, ஏன்னா ஃப்ளைட் வந்து இப்பதான் போயிட்டு இருக்கு, கொஞ்ச நேரம் உட்காந்தே இருங்கன்னு அந்த ஏர் ஹோஸ்டஸ் அக்கா கெஞ்சுது. யாரோ ஒருத்தர் கேக்குறாங்களா? ஃப்ளைட் இறங்கின உடனே போன் எடுத்து ஹலோன்னு கத்துறாரு ஒருத்தர். இப்பதான் PM அவருக்கு போன் பண்ணிருக்காரு. இவர் ஆலோசனை வழங்கவில்லை என்றால் இந்திய அரசாங்கம் நடக்காதல்லவா, அதனால கத்துறாரு. அப்புறம் எல்லாரையும் முந்தி அடிச்சுட்டு முன்னாடி போறாரு. நான் யோசிச்சு பார்த்தேன், எல்லாரையும் முந்தி அடிச்சுட்டு முன்னாடி போறவன் எவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு போவான்? ஒரு 5 நிமிஷம் சீக்கிரம் போனா ஜாஸ்தி. ஏன் அப்படி முந்தி அடிச்சுட்டு போகணும்னு தோணுது? ஏனென்றால் அதுதான் நமக்கு கற்பிக்கப்பட்டு இருக்கிறது. எந்த இடத்துலயும் பின்தங்கிடாத, முன்னாடி போ, முன்னாடி போ, ஃபர்ஸ்ட் ஆயிரு. நிறைய அப்பா மக்கள் பிள்ளைகளுக்கு 7 ஆரம்பிச்சு பேர் வைப்பாங்க, உண்டா இல்லையாங்க? நிறைய அப்பா அம்மா இப்ப எங்க தலைமுறையெல்லாம் அப்படி கிடையாது. ஜெயலட்சுமி, சந்தான லட்சுமி, இந்த பேர்லாம் ரொம்ப காமன். எஸ்ல போய் பேர் வைக்கலாமா அப்படிலாம் யோசிக்கவே மாட்டாங்க அந்த பேரண்ட்ஸ். இப்ப இந்த ஜெனரேஷன் பேரண்ட்ஸ் எல்லாம் ஏ, சில அப்பா அம்மா ஒரு ஏ போடாம 2 ஏ போடுது. அதிரான பேர் இருந்தா ADHIRA கிடையாது, ADHIRA. நான் கூட கேட்டேன், ஏமா 2 ஏ போடுற? ஏன்னா வகுப்புல முதல் ஸ்டூடெண்டா அந்த ஸ்டூடெண்ட் தான் இருக்கணுமா, பேர்ல கூட பின்தங்கிட கூடாதோ. இந்த மனநிலை எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாக்க, பிள்ளைகள்ட்ட கான்ஸ்டன்ட் பையன் வந்து சொல்றான், அம்மா நான் பிசிக்ஸ்ல 85 வாங்கியிருக்கேன்மா. உடனே அநேக வீடுகள்ல என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? 85 வாங்கியிருக்கேடா கண்ணு, வெரி குட். அப்படி எந்த வீட்லயும் நடக்கிறது எனக்கு தெரியல. மொத்த கேள்வி என்ன கேள்வியா இருக்கும் சொல்லுங்க சும்மா. ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் இருக்க இருக்க எனக்கு போய் சேர்றேனே தெரியல. பல வீடுகளில் முதல் கேள்வி எனக்கு, 85 வாங்கியிருக்கியா, குட், யூ கேன் டூ பெட்டர். அடுத்த தடவை இதை கூட அப்படியே சொல்லுவாங்க. மொத்த கேள்வி என்ன? நீ 85 சரி, உன் கிளாஸ்ல எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவாளே உமா மகேஸ்வரி, அவ எவ்வளவு மார்க்? இந்த பையன் வந்து உடனே மூஞ்சி இப்படி வச்சுட்டு, ஆ அவளுக்கு வேற என்ன வேலை, எப்ப பாரு 95 வாங்குறா. அது பிள்ளை, நீ பிள்ளைய, அதுதான் பிள்ளை. இப்படித்தான் பிள்ளைகளோடு நம்மளுடைய டிஸ்கஷன்ஸ் அண்ட் டயலாக்ஸ் இருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து, இப்போ ஆனுவல் டே நடந்ததுங்க, உங்க ஸ்கூலை பத்தி எனக்கு தெரியாது, சென்னையில் இருக்கிற பள்ளிகளை வச்சு சொல்றேன். உடனே ஆனுவல் டேக்காக போட்ட உடனேயே ஒரு 5-6 அம்மா கிளம்பி வந்துடும். கிளம்பி வந்து, என் பிள்ளை ஏன் சேர்க்கல, எதனால் என் பிள்ளையை நீங்கள் சேர்க்கவில்லை? உடனே அந்த டீச்சர் வேற வழியிலமா சேர்த்துக்கிறோம் சொல்லி ஒன்னு போடுறாங்க. அப்பவாது மகிழ்ச்சி அடமா? அப்பவும் கிடையாது. என் பிள்ளை ஏன் நடு ஸ்டேஜ்ல நிக்கல, ஓரமா ஏன் நிக்க வச்சீங்க? என் பிள்ளைனா இலக்காரமா உங்களுக்கு? இல்ல, பேரண்ட்ஸ் வந்து இவ்வளவு தூரம் பசங்களோட சேர்ந்து படிப்பது அவசியமானு எனக்கு தெரியலங்க. இந்த பள்ளியில அப்படிலாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். கூடவே எங்க ஆபீஸ்ல வேலை செஞ்சிருந்த ஒரு அம்மா மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. தண்ணியை தெளிச்சு எழுப்பி, என்னம்மா என்னாச்சு அப்படின்னா, அன்னைக்கு அந்த அம்மாவுடைய மகள் +2 எக்ஸாம்ல கெமிஸ்ட்ரி பிராக்டிகல்ஸ், என் மகளுக்கு என்ன சால்ட் வந்ததோ இது மயக்கமா விழுந்துருச்சு. இது மயக்கமா விழுந்துனா மகளுக்கு காப்பர் சல்ஃபேட் வருமா? காப்பர் சல்ஃபேட் தான் பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற சால்ட் அப்படி வருமா? எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவங்க. நான் சொன்னேன் முன்னாடியே, பிகாஸ் ஐ எம் எ ஒர்க்கிங் மதர், எல்லா நாளும் பிள்ளைகளை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரத்துக்கு எனக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா ஒரு நாள் மட்டும் போயிருந்தேன். என் முதல் மகள் அப்ப 7th ஸ்டாண்டர்ட்ல படிச்சுட்டு இருந்தா. அந்த நாளை என்னால மறக்கவே முடியாது. நான் போயிட்டேன். ஆனா என்ன அன்னைக்கு பேங்க் லீவு, பட் ஸ்கூல் வாஸ் ஒர்க்கிங். அதனால நம்ம கூட்டிட்டு வரலாம், அது ஒரு நல்ல அனுபவம் இல்ல. நம்ம போய் நின்று பிள்ளை ஓடி வந்து நம்ம முகத்தை பார்த்து அப்படியே பளிச்சுன்னு சிரிக்கும், ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அதனால நான் போய் நின்றுட்டு இருந்தேன். பக்கத்துல நிறைய அதர் மதர்ஸ் எல்லாரும் நின்றுட்டு இருந்தாங்க. இன்னும் இப்ப பெல் அடிக்க போகுது. அப்ப ஒரு அம்மா வந்து இன்னொரு அம்மா, எல்லா 7th ஸ்டாண்டர்ட் பிள்ளைகளோட அம்மாக்கள், ஒரு அம்மா இன்னொரு அம்மா கிட்ட கேக்குறாங்க, ஏய் சாப்டர் 7 5C என்னப்பா ஆன்சர்? உடனே இன்னொரு அம்மா சொல்லுது, 18% பா. இன்னொரு அம்மா, நோ இட் இஸ் நாட் 18, இட் இஸ் 19%. எனக்கு வேர்த்து வேர்த்து கொட்டுது. ஏன்னா லீவ் அலோன் ஆன்சர் டு 5C, சாப்டர் 7 என்னன்னு எனக்கு தெரியல. உடனே நானே என்னை பார்த்து, நீ ஒரு மோசமான தாய், உன் பிள்ளையினுடைய படிப்பில் உனக்கு அக்கறையே இல்லை, எனக்குள்ள நானே. பட் இப்ப என்னுடைய மகள் பள்ளி படிப்பை முடிச்சு கல்லூரி படிப்பை முடிச்சு இப்ப ஷீ இஸ் எ சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். நான் யோசிச்சு பாக்குறேன், எனக்கு சாப்டர் 7 ஆன்சர் டு 5C தெரியாததுனால என்னுடைய மகளினுடைய கல்வி எந்த விதத்திலும் குறையவும் இல்லை, உயரவும் இல்லை. அப்ப ஏன் வந்து ஐ எம் சாரி டு சே பட் மோர் தென் ஃபாதர்ஸ், அம்மாக்கள் அவங்களுக்கு எதையோ ஒன்று ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. என்னுடைய மகள் எவ்வளவு, என்னுடைய மகன் எவ்வளவு பெரிய ஆள் பாரு. இப்படி செய்யறதுனால என்ன பிரச்சனை வருகிறது என்றால், அந்த குழந்தைகளுக்கு தன்காலில் தானே நிற்கிற உறுதி என்பது போக போக குறைந்து கொண்டே. எங்க அம்மா பாத்துப்பாங்க, ஒண்ணு இல்ல. ஒரு டீச்சர் இப்பெல்லாம் எந்த டீச்சரை அடிக்க கூடாது, மாண்டிசேரியில அந்த வழக்கமே கிடையாது. இங்க மாத்திரம் இல்ல, எல்லா பள்ளிகளிலும் ஆசிரியர்கள் அடிக்கவே கூடாது. ஆனா ஒரு டீச்சர் ஒரு பையன்ட்டு ஏதோ சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கறத நான் கடைசியில சொல்றேன். ஏதோ சொல்லியிருக்காங்க. உடனே பையன் வீட்டுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே மறைஞ்சிருக்கான். ஒன்றும் செய்யலை, தப்பா எதுவும் செய்யலை. ஒரு லெட்டர் எழுதிட்டு வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கான். அந்த லெட்டர் அம்மா எடுத்து பார்க்குது, ஆசிரியர் எனக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தி விட்டார். அவ்வளோதான், வீடு முழுக்க கிளம்பி பையனை தேடி, பையன் அங்கே உட்காந்துருக்கான். ஐயோ ஆசிரியர் மன உளைச்சல் ஏற்பட, கிளம்பு ஸ்கூலுக்கு போகலாம். உடனே அம்மா அப்பா எதிர்த்த வீட்டு ஆயா பக்கத்து வீட்டில் இருக்கிற பாட்டி எல்லாம் கிளம்பி ஸ்கூலுக்கு வந்தாச்சு. வந்து அந்த டீச்சர்கிட்ட, டீச்சர் பயந்து யோசிச்சு யோசிச்சு பார்க்குறாங்க. நான் மன உளைச்சல் ஏற்படுத்துகிற மாதிரி சொன்னதாகவே டீச்சருக்கு ஞாபகம் இல்லை. அப்புறமா அந்த பையனை கூப்பிட்டு மன உளைச்சல் ஏற்படுத்துற மாதிரி டீச்சர் என்னடா சொன்னாங்க, படி படின்றாங்க. என்ன படின்னு சொன்னாலே மன உளைச்சல் வந்துருது. அப்ப நாமெல்லாம் வாங்கின அடிக்கல என்ன கணக்குன்னே எனக்கு தெரியல. நாங்களும் செம்ம பெடல் எடுப்பாங்க, டீச்சர்ஸ் முட்டி போட வைப்பாங்க. முட்டி போடுறது மண்ணில் முட்டி போடணுன்றதுக்காக நாங்களே மண்ணை எடுத்துட்டு வந்து நாங்களே அது மேல முட்டி போடணும். அப்படிலாம் நாங்க பண்ணியிருக்கோம். ஆனா பெற்றோர்கள் அந்த அளவு தாங்களே அதுல அந்த கல்வியில ஈடுபடணும்னு நினைக்க மாட்டாங்க. இப்ப இப்படி ஒரு சூழலை நாம் ஏன் உருவாக்கி கொண்டே இருக்கிறோம்? இப்ப கம்பாரிசன் என்பதை பெற்றோர்கள் மிக அதிகமாக செய்கிற தலைமுறை இந்த தலைமுறை தான். ரொம்ப ஒப்பிடல். இப்ப அவன் என்ஜினியரிங்ல வந்து எவ்வளவு ஸ்கோர் எடுத்திருக்கான், எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான் என்பது அல்ல பிரச்சனை. இப்ப இந்த அம்மாவுடைய நாத்தனார் மகளும் அதே பிளஸ் டூல மார்க் வாங்கியிருக்குன்னா அது எவ்வளவு வாங்கியிருக்கு, நீ எவ்வளவு வாங்கியிருக்கு, இந்த ஒப்பிடல் தான். பக்கத்து வீட்டில் இருக்கானே அவன் பேர் ஏதாவது வச்சுக்கல, ஒரு முரளி ஏதாவது வச்சுக்கான். பக்கத்து வீட்டு முரளி எவ்வளவு மார்க் வாங்குறான், அவன் தான் பையன், நீ ஏன் மார்க் வாங்க மாட்டேன்ற, நீ பையனே இல்லை என்று பெற்றோர்கள் சொல்லுவது எந்த தைரியத்தால்? ஒரே தைரியம் தான். அந்த குழந்தை எந்திரிச்சு அப்பாவை பார்த்து, பக்கத்து வீட்டு முரளியோட அப்பா என்ன சம்பளம் வாங்குறாரு, நீ என்ன சம்பளம் வாங்குறன்னு கேட்க மாட்டான் அப்படின்ற ஒரே ஒரு தைரியத்தால் தான். அதனால்தான் ஒரு கவிஞர் சொன்னார், ரோஜாவை மல்லிகையோடு அல்ல, ரோஜாவை ரோஜாவோடு கூட ஒப்பிடாதீர்கள் என்று ஒரு கவிஞர் சொன்னார். ஒவ்வொரு ரோஜாவுக்கும் தனித்தனியான அழகு உண்டு, தனித்தனியான வாசம் உண்டு, தனித்தனியான மலர்ச்சி உண்டு. கடவுள் அந்த பூவை ஏன் படைத்திருக்கிறார் என்பது கடவுளுக்கும் அந்த பூவுக்கும் இருக்கிற ஒப்பந்தம். பெற்றோர்களான நாம் இடையிலே புகுந்து புது ஒப்பந்தங்களை போடவே முடியாது. அப்ப இந்த சூழலில் சில சமயம் அக்னி மாதிரி பெற்றோர்களினுடைய, அது கோபம் கூட சொல்ல மாட்டேன், ஆங்ஸைட்டி, நம்ம பிள்ளை நல்லா வந்துடணும்ன்ற ஒரு ஆங்ஸைட்டி, அது அனல் காற்று மாதிரி வீசுகிற போது அந்த பிஞ்சுகள் கருகி விடுகின்றன. இப்போ பெற்றோர்களுக்கு இடையிலேயே இப்படி ஒரு பியர் பிரஷரும் போராட்டமும் இருந்தால் பள்ளிகளுக்குள்ளே எப்படிப்பட்ட பியர் பிரஷரும் போராட்டமும் இருக்கும். ஒரு பள்ளியை இன்னொரு பள்ளி முந்த வேண்டும் எவ்வளவு பெரிய வேகம், எவ்வளவு முன்னெடுப்பு. இந்த பிள்ளைகளை சில பள்ளிக்கூடங்களில் பிளஸ் டூல அவங்க நல்ல மார்க் வாங்க வைக்கணும்ன்றதுக்காக பிராய்லர் கோழிகளை போல அடைத்து வைத்திருக்கிறார்கள். உண்மையில பிராய்லர் கோழியை அடைச்சு வச்சிருந்த பாத்திருக்கீங்கல்ல, பிள்ளைகளை அப்படி அடைத்து வைத்திருக்கிறார்கள். டைம் டேபிள் கொடுத்து காலையில 6 to 8 மட்டும் படிக்கணும், நீ 8:30 தயாரே, 9 ஸ்கூலுக்கு வரணும், 9 to 2:30 மணி மட்டும் ஸ்கூல், அங்க திரும்பி போன உடனே 3:30 மணியிலிருந்து 6:30 மணி வரை படிக்கணும். எப்படி முடியுது? They are not robots. அதுவும் ஒரு மனித உயிர் தானே. அப்போ மாண்டிசோரி மாதிரியான கல்வி அமைப்புகள் நமக்கு எதை கொடுக்கிறது என்றால், எல்லா பிள்ளையும் என்ஜினியர் ஆகணும் என்பது கிடையாது. உங்களுக்கு யார் சொன்னது என்ஜினியரா இருக்கிறவங்க தான் உயிரோட இருப்பான் இந்த உலகத்துல? யார் சொன்னது? நீ இப்ப டாக்டர் ஆனாதான் இந்த உலகத்தில் உனக்கு எதிர்காலம் இருக்கிறது, இல்லை என்றால் எதிர்காலம் இல்லை. யார் சொன்னது? ஒவ்வொரு குழந்தைக்குள்ளேயும் நேச்சுரலான ஏதோ ஒரு திறமை இருக்கிறது. அந்த திறமையை அடையாளம் காட்டுவதற்கு பள்ளியால் தான் முடியும், பெற்றோர்களால் கூட அது முடியாது. ஏனென்றால் நம்முடைய பாசம் என்பது மிக அதிகமானது. என் பிள்ளை தப்பே பண்ண மாட்டோம். எந்த அம்மாவை கேட்டு பாருங்க, ஒரு 16-17 வயசுல மகன் இருக்கிற எந்த அம்மா வேணா கேட்டு பாருங்க, என் பையன் செய்யவே மாட்டோம். பக்கத்துல கூட தெரியுது இல்ல, எல்லாம் அதுதான் சொல்ல, கூட தெரியுதோட அம்மாவும் அதே தான் சொல்லும். உண்மையில நம்முடைய பிள்ளைகள் டீனேஜுக்கு வரும்போது நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, டு ஐ நோ மை சன், டு ஐ நோ மை டாட்டர் என்று நாம் நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டும். என் மகன் யார் என்று எனக்கு தெரியுமா, என் மகள் யார் என்று எனக்கு தெரியுமா? ஏன்னா நம்முடைய மன பிம்பங்களில் அவர்கள் சிறு குழந்தைகளாகவே வாழ்கிறார்கள். 60 வயசாயி அம்மாவுக்கு 82 வயசானா அவனுக்கு என்ன தெரியும்? சின்ன பையங்குது, அவரே தாத்தா ஆயிட்டார் இப்போ. ஆனா நம்முடைய மனத்தில் நம்முடைய பிள்ளைகள் சின்னஞ்சிறு குழந்தைகளாக மாத்திரமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த குழந்தைகள் யார் என்பதை அவர்களுக்கு அடையாளம் காட்ட பெற்றோர்களால் முடியவே முடியாது. அதுக்கு பள்ளிகள் தான் உதவி செய்ய முடியும். அதுக்கு நானே ஒரு உதாரணம். எனக்கு நான் 5வது வகுப்பில் படிக்கிற போது எனக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருந்தது. டீச்சர் என்ன எந்த கேள்வியும் கேட்டக்கூடாது, இந்த ஒரு குறிக்கோள் தான் எனக்கு இருந்தது. இதை தாண்டி ஒரு குறிக்கோள் கிடையாது. என்ன பிரச்சனைனா, வாழ்க்கையிலேயே பெரிய பிரச்சனை நம்ம அக்காவோ நம்ம அண்ணாவோ நம்ம படிக்கிற ஸ்கூல்லயே படிக்கிறது தான். எனக்கு அந்த பிரச்சனை இருந்தது. எங்க அக்கா என் ஸ்கூல்ல தான் படிச்சா, என்ன பண்ணாலும் ஆசிரியர்கள், ஹேமாவினுடைய தங்கையா நீ, கிளாஸ்ல பேசவே மாட்டேன், நீ ஓயாம பேசிய, கடவுள் என்ன படிச்சதே பேசறதுக்கு தானே, நான் எப்படி பேசாம இருப்பேன்? அப்ப யாரும் ஸ்டேஜ் எல்லாம் கொடுக்கல, அதனால பக்கத்துல இருக்கிற பிள்ளையோட பேசிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு ஒரே ஒரு லட்சியம் தான், டீச்சர் என்ன கேள்வி எதுவும் கேட்டக்கூடாது. டீச்சர் எந்திரிச்சுன்னு, ஏன் எந்திரினா கூட நான் பின்னாடி திரும்பி பார்த்து நானா மிஸ் அந்த டெக்னிக் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஆனா எங்க தமிழ் டீச்சர் என்ன ஒரு நாள் மேடையில பேச வச்சாங்க. ஒவ்வொரு வாரமும் ஒரு பிள்ளை வந்து மேடையில பேசணும், எங்க ஸ்கூல்ல பேச வச்சாங்க. நான் சொன்னேன், எனக்கு வரவே வராது டீச்சர், நீ தான் பேசுற, கொன்ற பேசு. அந்த 3 நிமிஷம் ஸ்பீச்சுங்க, அதை கூட என்னால மேடையில சொல்ல முடியல, மறந்து போய் அவமானப்பட்டு கீழே இறங்கிட்டேன். அப்ப எங்க டீச்சர்ட்ட போய் சொன்னேன், டீச்சர் இனிமே நான் மேடையில ஏறவே மாட்டேன் டீச்சர், லைஃப் முழுக்க இனி ஒரு மேடையில நான் ஏற மாட்டேன் நான் சொன்னேன் எங்க டீச்சர். எங்க டீச்சர் என்ன சொன்னாங்க தெரியுமா, அடுத்த வாரமும் நீ தான் பேசுறன்னு. இல்ல டீச்சர் எனக்கு மறந்து மறந்து போகுது டீச்சர், வேணாம் டீச்சர், அடுத்த வாரம் நீ தான் பேசுற. எங்க தலைமுறையில் எப்படின்னா, டீச்சர் திட்டினாலோ ஏதோ அப்படி சொன்னாலோ வீட்டுல போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம், அந்த தவற மாத்திரம் நாங்க செய்யவே மாட்டோம். ஏன்னா வீட்டுல வேற 2 கூடுதலா விழும், இங்க 1 முடிஞ்சது வீட்டுல 3 ஆகும். வீட்லயும் சொல்ல முடியல, ஸ்கூல்லயும் சொல்ல முடியல, அடுத்த வாரம் மேடம், அடுத்த வாரமும் மறந்து போச்சு டீச்சர். இப்ப டீச்சர் வேணாம் டீச்சர், விட்டுருங்க டீச்சர், நான் வரல டீச்சர், இந்த ஆட்டமே வேணாம் டீச்சர், அடுத்த வாரமும் நீ தான் பேசுற. 7 எங்க டீச்சர் என்ன மேடையில ஏத்தினாங்க. எனக்கு புரியவே இல்லை எங்க டீச்சருக்கு ஏன் என் மேல இவ்வளவு கோவம், ஏன் இப்படி செய்யறாங்க, எனக்கு தான் வரலையே. ஆனா 7வது முறை பேசுகிற போது தங்கு தடங்கள் எதுவும் இல்லாம ஆடியன்ஸை பார்த்து அந்த ஐ கான்டாக்ட் சொல்லுவாங்க. மேடை பேச்சினுடைய முதல் விஷயமே ஐ கான்டாக்ட் தான். எதிரே உட்கார்ந்து கேட்பவர்களினுடைய கவனத்தை நீங்கள் முழுவதுமாக பெற்றிருக்கிறீர்களா என்பதை ஐ கான்டாக்ட்னால தான் கேட்க முடியும். அப்புறம் எது வெற்றிகரமான மேடை பேச்சு அப்படியே அருவி மோதி கொட்டினாருப்பா. என்னென்னவோ பேரெல்லாம் சொல்றார். ரஷ்ய எழுத்தாளர்கள் பேரை சொல்லிக்கிறார், கிரேக்க எழுத்தா. அதுதான் நல்ல பேச்சுன்றது கிடையாது. உங்க பேச்சில இருக்கிற வார்த்தைகளுக்கு எவ்வளவு வலிமை இருக்கிறதோ, பேச்சுக்கு நடுவில் இருக்கிற மௌனத்துக்கும் அவ்வளவு வலிமை இருக்கிறது. த பாஸ் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. எந்த இடத்துல நிறுத்தணும், எந்த இடத்துல திருமணம், எப்படி ஆடியன்ஸ், இது எல்லாம் சேர்ந்தது தான் மேடை பேச்சு. இதற்கு இதுதான் என்று நான் தெரிந்து கொள்வதற்கு நான் 7 முறை அவமானப்பட வேண்டி இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த ஆசிரியர் அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாது, இருக்காங்களான்னு தெரியாது, ஆனால் அவர்களை நன்றியோடு நான் நினைத்துக் கொள்கிறேன். அந்த டீச்சருக்கு தெரிஞ்சிருக்கு எனக்குள்ள ஏதோ ஒரு பேச்சாளர் இருந்தார் என்பது. அதுதான் ஆசிரியர்கள். ஏன்னா அவங்க எல்லா பிள்ளைகளையும் பாக்குறாங்க, அவங்களுக்கு தெரியும் இந்த பிள்ளைக்கு இது வரும், இந்த பிள்ளைக்கு இது வரும், இது இதுதான் பலவீனம், இது பலம் என்று தெரிந்தவர்கள். அதனால் அப்படிப்பட்ட வளர்த்தெடுப்பு முறை எல்லா பிள்ளையும் என்ஜினியர் ஆகணும், எல்லா பிள்ளையும் டாக்டர் ஆகணும் என்பது கிடையாது. அந்தந்த குழந்தைகளுக்கு இருக்கிற நேச்சுரலான பேஷன் எது, எது அவனுக்கு செய்யற போதே நல்லா செய்ய வருகிறது என்பதை தெரிந்து கொண்டு அதை வளர்த்தெடுக்கிற முறைதான் மாண்டிசோரி கல்வி முறை. இந்த பள்ளியில நான் பார்த்த அந்த இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தேன், அவங்க ஆனுவல் ரிப்போர்ட்டை படித்தேன். குழந்தைகளுக்கு ஃபார்மிங், விவசாயத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள் என்று கேள்விப்பட்ட போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நீங்க கோயம்புத்தூர்ல கூட அதை செய்யலன்னா வேற எங்கங்க செய்ய முடியும், எங்க ஊர்ல செய்ய முடியுமா? அதான் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. சின்ன குழந்தைகளுக்கு நீங்க அமெரிக்காவில் உங்க உறவுக்காரங்க ஷோரா யாராவது அமெரிக்கால இருப்பாங்க, அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பாப்பா இருக்கு வச்சுக்கோங்க, ஒரு 4 வயசு 5 வயசு பாப்பா, அது கிட்ட பால் எங்க இருந்து வருதுன்னு கேட்டு பாருங்களேன். பால் மால்ல இருந்து வருதுன்னு தான் சொல்லும், ஏன்னா மாலுக்கு போய் தான் பால் வாங்கிட்டு வர்றாங்க. அதனால அந்த பிள்ளை என்ன நினைக்கிறது, அங்கே தான் உருவாக்குப்பா. அது சரிப்பா, மாலுக்கு எங்க பால், எங்க இருந்து பால் வருது தெரியவே தெரியாது, ஏன்னா மாட்டையும் அவங்க பார்த்தது கிடையாது, மாடு என்ற ஒன்றே அந்த குழந்தை. அதனால என்ன பண்ணுவாங்க, இங்க இருந்து டோர் கூட்டிட்டு போய் பஸ்ல பிள்ளைய போட்டுட்டு மாட்டை பார்ப்பதற்காக கூப்பிட்டு கொண்டு போவார்கள். அதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தா நம்ம குழந்தைகள் எவ்வளவோ அதிர்ஷ்டசாலி இருக்கு. தெருவிலேயே 10 மாடு பர்மனண்டா இருக்கு. இப்போ இந்த மாதிரியான சூழல் குறைந்து கொண்டே வருகிறது. ஏனென்றால் நாம் மலைகளை எல்லாம் பாதி மொட்டை அடிச்சிட்டோம். எங்க ஊர்ல பாருங்க, சென்னையில பாருங்க, 6 பாட்டுக்கு போயிட்டு இருந்தது. அந்த வழியில தான் வீடை கட்டுவோம், பிடிவாதம் பிடிச்சு நாங்க வீட்டை கட்டிருக்கோம். அது வெள்ளம் வரும்போது அது இது ஏன் வழிப்பா, நீ இருக்க கூடாதுன்னு வீட்டுக்குள்ளெல்லாம் புகுந்து போகுது. அது அப்ப நாம என்ன சொல்றோம், தண்ணீர் எங்கள் வீட்டுக்குள் போய்விட்டது அல்ல, தண்ணீரின் வீட்டு வழியில் தான் நீ வீட்டை கட்டி இருக்கிறாய், அதுவோ வழியில வரல, நீ தான் அதோட வழியில போயிருக்க. எல்லா விதத்திலும் இயற்கையை பகைத்துக் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெக்கமே இல்லாம அதை செய்யறோம். ஒவ்வொரு மணல் லாரிக்கும் பின்னாலும் ஆற்றினுடைய கண்ணீர் போகிறது இல்லையா? ஆற்றினுடைய கண்ணீர் தானே அந்த லாரியில பயணம் செய்கிறது. எந்த விதமான 2வது எண்ணமும் இல்லாமல் இயற்கையை சூறையாடுகிறோம். அப்ப பிள்ளைகளா இருக்கிற இந்த வயதில் விவசாயி தான் இந்த உலகத்துக்கான அச்சாணி என்ற பாடத்தை எப்படி அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம்? எனக்கு ஒரு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க, திருக்குறள்ல பல திருக்குறள்கள் ரொம்ப ஆச்சரியமானவை. ஆனா எல்லா திருக்குறளையும் விட எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குறள் உண்டு. திருவள்ளுவர் சமூகம் அன்றையிலிருந்து தொடங்கி இன்றி வரை ஜாதியால் பிரிக்கப்பட்ட சமூகமா தான் இருக்கு. மாற்றங்கள் வந்திருக்கிறது, ஆனா எல்லாமே மாறிவிட்டது என்று சொல்ல முடியாது. அப்ப ஜாதி அடுக்குகளில் இது கீழே இது மேலே என்ற அடுக்குகள்லாம் திருவள்ளுவர் காலத்தில் கட்டாயமாக இருந்திருக்க வேண்டும். அதிலே அதற்கு நடுவில் இருந்து கொண்டுதான் வள்ளுவர் சொல்லுகிறார், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று சொல்லியிருக்கின்றார். உழுவார் உலகத்துக்கு அச்சாணி என்று சொல்லுகின்றார். எல்லாத்தையும் விட பெரிய ஆளார்னா விவசாயி தான்டா, ஏன்னா மண்ணில் இருந்து அவன் தான் உணவை எடுத்து பசித்த வயிறுகளுக்கு சோறு போடுகிறவன் என்று சொல்லுகின்றான். இப்ப நாம பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணும்னா, ஒரு தட்டுல சோத்தை கொடுக்கறோம், இது எனக்கு பிடிக்கவே இல்லை, ஐ டோன்ட் வாண்ட் திஸ், நான் பீஸா ஆர்டர் பண்றேன்னு ஒரு குழந்தை ஒரு வீட்டில் சொன்னால், அந்த குழந்தையினுடைய அப்பா முத ஆள், ஆமா நான் கூட நினைச்சேன், நல்லவேளை நீ சொல்லிட்டேன்றது. ஆனால் நான் சொல்ல வேண்டியது என்ன என்றால், உண்ணுகிற உணவை அலட்சியம் செய்கிறவன் அந்த உணவை சமைத்தவரையும் அலட்சியம் செய்கிறான். அது மாத்திரமல்ல, அந்த உணவு அவனுடைய தட்டுக்கு வருவதற்கு காரணமாயிருந்த விவசாயியையும் அலட்சியம் செய்கின்றான். அப்ப உண்பதை பற்றி மகாபாரதத்திலே ஒரு கதை இருக்கிறது. ஒரு அரசன், அவன் சின்ன வயசுல இருந்து போர்க்களத்திலே தான் இருக்கான், அதனால அவனுக்கு இந்த மேனர்ஸ் எப்படி சாப்பிடனாலும் ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா போர்க்களத்திலே சாப்பிடறவன் எப்படி சாப்பிடுவான், டைம் இருக்கிற போது வேக வேகமா சாப்பிடுவான். அப்புறம் போரையெல்லாம் வென்று அரசனான பிறகு ஒரு பெரிய சமையல்காரர், ரொம்ப பிரசித்தி பெற்ற சமையல்காரர், தன்னுடைய தலைமை சமையல்காரரா நியமனம் செய்கிறான். முதல் நாள் அவர் நல்ல சமையல் செய்து அப்படியே அந்த சில செஃப்ஸ் எல்லாம் பரிமாறுகிற விதமே ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறது. எல்லாத்தையும் பரிமாறி வச்சு இவனை உட்காந்து வைக்க, இவனுக்கு எப்படி ஆரம்பிச்சு எப்படி சாப்பிடணும்னு தெரியல. முதல் வேலையை ஒரு வாழைப்பழத்தை எடுத்து தோலை பிச்சு தூக்கி போட்டு அப்படியே உள்ள போட்டுட்டான். அந்த அந்த சமையல்காரருக்கு பொறுக்க முடியல. நீ ஒரு அரசனா, நீ ஒரு அரசன், உனக்கு சாப்பிட தெரியாத நீ அரசனா, இந்த வேலையிலிருந்து நான் விலகி கொள்கிறேன். அன்னைக்குதான் முதல் நாள். இன்னொரு அரசனா இருந்தா அவர் தலையை வெட்டியிருப்பான். ஆனா இந்த அரசன் புத்திசாலி. அவர் சொன்னா, எனக்கு சாப்பிட்றது எப்படின்னு தெரியாது, எங்க அப்பா அம்மாவே கிடையாது எனக்கு, நீங்க சொல்லி கொடுங்கன்னு சொன்னோம். இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் எப்போதும் கற்க தயாராக இருக்கிறோம், அதுதான் சிவன் சொல்லி தருகிற பாடம் என்று நான் சொன்னேன். நீ எனக்கு பாடம் சொல்லி தெரிய என்று மனைவியை பார்க்காத பார்த்து கேட்காத கணவர்கள் மிக குறைவு. குழந்தைகளை பார்த்து, ஓஹோ எனக்கு புத்தி சொல்ற அளவு நீ பெரிய ஆளாயிட்டியா என்று கேட்கிற அப்பாக்கள் அம்மாக்கள் உண்டு. ஆனா யார்கிட்ட வேணா பாடம் கத்துக்கொள்ள முடியும்? டெக்னாலஜி பையனுக்கு தான் தெரிஞ்சிருக்குன்னா நீங்க அவன்கிட்ட தான் போய் கேட்கணும். நான் எக்கானமிஸ்ட்ல ஒரு கார்ட்டூன் பார்த்தேன், ப்ரீகேஜி கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. ஹூ இஸ் கெவின் அப்படின்னு மிஸ் கேட்கிறாங்க. இந்த கெவின் இத்தினோண்டு ஒன்று இருக்கு, இத்தினோண்டு அது எழுந்திரிச்சு ஐ எம் கெவின்ங்குது. யுவர் ஃபாதர் ஆன் லைன் அப்படின்னு போனை கொடுக்குறாரு. கெவினுக்கு அவங்க அப்பா ஆபீஸ்ல இருந்து மிஸ்ஸோட போனுக்கு போன் பண்ணிருக்காரு. கெவின் போன் எடுத்து, ஹாய் டேட் அப்படின்றான். டிட் யூ சேஞ்ச் மை பாஸ்வேர்ட் அப்படின்னு அப்பா கேட்கிறார். அவருடைய ஆபீஸ் லேப்டாப்ல இவன் பாஸ்வேர்டை மாத்திருக்கான். அப்ப டெக்னாலஜி அவர்களுக்கு தான் தெரிகிறது என்றால், சிவன் முருகன் முன்னால் மரியாதையா உட்கார்ந்த மாதிரி நானும் ஆம்பளும் அவங்க முன்னாடி மரியாதையா உட்கார்ந்து சொல்லி கொடுத்தம்பி நான் தெரிஞ்சுக்கிறேன்னு கேட்பதில் ஒரு அவமானமும் கிடையாது. நாளைய வகுப்பறைகளே அப்படித்தான் இருக்கும். டீச்சர் வந்து முதுக காமிச்சுக்கிட்டு பிளாக் போர்டில் எழுதி எழுதி எழுதி பாட சொல்கிற வகுப்பறைகளாக நாளைய வகுப்பறைகள் இருக்கவே இருக்காது. எப்படி இருக்கும் என்றால், மிஸ் வந்து ஒரு வாரம் முன்னாடி சொல்லிடுவாங்க, we are going to discuss about acids and alkalis in the next week. நீங்களும் படிச்சுட்டு வாங்க, நானும் படிச்சுட்டு வரேன், ரெண்டு பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்படித்தான் நாளைய வகுப்பறைகள் இருக்கும். அதற்கு நம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கே தயாராக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த மாதிரியான புதுமையான கல்வி முறைகள் நமக்கு மிக மிக மிக கட்டாயமாக தேவை. அந்த அரசன் வந்து அந்த சமையல்காரர்ட்ட சொன்னான், நீங்க சொல்லிக் கொடுங்க நான் கத்துக்கிறேன்னு சொன்னான். அப்ப சமையல்காரர் சொல்லி கொடுத்தார், சாப்பிடுவது எப்படி, உணவை செய்வது எப்படி. அவன் மனத்தை குவித்து அதை கற்றுக்கொண்டான். ஒரு விஷயத்தை நல்லா கத்துக்கிட்டா போறோம், வாழ்க்கையில மற்ற பல பல விஷயங்களை தெரிந்து கொள்வது மிக எளிது. எப்படி என்றால், பல மொழிகள் தெரிந்திருக்க வேண்டும் என்றால் ஒரு மொழியாவது நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஒரு மொழி கூட நல்லா தெரியாதவங்களுக்கு ஒரு மொழியையும் கற்றுக்கொள்ளவே முடியாது. ஒன்றில் மனத்தை செலுத்தி அதில் சிறப்பாக ஃபோக்கஸ் பண்ணா நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும். இதுதான் இந்த மகாபாரத கதை சொல்லுகிறது. அதை விட முக்கியமாக, உணவை அலட்சியப்படுத்தக்கூடாது. இந்த பாடத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லி கொடுத்திருக்கிறோமா? அதற்கு அடிப்படையாக உணவை கொடுக்கிற விவசாயி வணங்கப்பட வேண்டியவன் என்பதை சொல்லி கொடுத்திருக்கிறோமா என்றால், நீங்க when you teach farming to them, அவனே அதை தெரிஞ்சுப்பான். அதனால இது மிக மிக மிக நல்ல முயற்சி. என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுகள் உங்களுக்கு. அப்ப நம்ம எப்ப பாரு நம்மளை கவனிச்சுட்டு இருக்காங்க, நான் ஜாஸ்தி மார்க் வாங்கணும், இவனை விட நான் பெட்டரா இருக்கணும், அந்த பிள்ளைய விட நான் பெட்டரா இருக்கணும் என்று போட்டி மனப்பான்மை இனிமேல் இந்த உலகத்துக்கு தேவையற்றது. எது தேவை என்றால், உன்னை கீழே தள்ளிட்டு தான் நான் முன்ன போவேன் என்பது அல்ல, நானும் நீயும் கையை பிடித்து கொண்டு முன்னால் போக முடியும் என்பதுதான் நாளைய உலகத்தினுடைய வெற்றி மந்திரமாக இருக்க போகிறது. நண்பர்களே, இந்தியர்களை பல அமெரிக்க நிறுவனங்கள் வேலைக்கு எடுக்கிறார்கள். அவர்கள் ஏன் எடுக்கிறார்கள் என்றால், இந்தியர்கள் புத்திசாலிகள், சட்டுன்னு ஒன்று கத்துக்கிறாங்க. ஆனா இந்தியர்கள் மேல அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, they don't function well in a team. ஒரு குழுவில செயலாற்ற அவங்களுக்கு தெரியல. அந்த குழுவில் இருக்கிற எல்லாரையும் விட நான் தான் பெரிய ஆள்னு காட்ட முயற்சிக்கிறார்களே தவிர the team has to win என்பது இல்லை. அதுக்கு தோனியை விட பெரிய எக்ஸாம்பிள் இருக்கவே முடியாது. Just think about மகேந்திர சிங் தோனி. Why is he such a big leader? அவர் நல்லா விளையாடினாரு. அவன் ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்டை பார்த்தா நமக்கே ஆசையா இருக்கு. அது மாத்திரம் காரணம் இல்ல, தான் வெற்றி பெற வேண்டும் என்பது அல்ல, தன்னுடைய அணி வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தவர் தான் மகேந்திர சிங் தோனி. அதனால்தான் உலக கோப்பையை ஒரே ஒரு தடவை ஜெயிச்சோமே அப்போ T20ல. அந்த கோப்பையை கேப்டனான தோனி தன் கையில் ஏந்தாமல் சச்சின் டெண்டுல்கரினுடைய கையிலே கொடுத்து அவர் ஓரமாய் போய் நின்றாரே, அவர் தான் சரியான தலைவர். இப்படிப்பட்ட தலைமை பண்புகளை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா முதல் விஷயம், அவனை விட நீ ஏன் மார்க் கம்மியா வாங்கின என்று கேட்காமல் இருப்பது. ஒரு குழுவாகத்தான் முன்னேற முடியும், அதை இந்த பள்ளி சொல்லிக் கொடுக்கிறது. இந்த மாதிரியான கல்வி முறைகள் உங்கள் குழந்தைகள் அதில் இருக்கிற போது பயப்படாதீர்கள். ஏனென்றால் நான் சொன்னது போல நீங்க முன்னாடி போறீங்க, நாளைய சமூகமே உங்கள் பின்னால் தான் வரப்போகிறது. இதுதான் நாளைய கல்வி முறையாக இருக்க போகிறது. நீங்க முன்னாடியே வந்துட்டீங்க, அதனால ரொம்ப நீங்க மகிழ்ச்சி அடையலாம். இந்த கல்வி முறையை பெற்றோர்கள் தெரிந்து கொள்வதை விட ஆசிரியர்கள் தெரிந்து கொள்வது இன்னும் கடினமானது. ஏனென்றால் அவர்கள் மனசுல ஆசிரியர்னா யாரு, ரெண்டு அடி வச்சிருவோம் கொன்று உட்காரு என்று சொல்லி பழக்கப்பட்ட தலைமுறை அது. ஆனால் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சுயம் இருக்கிறது, அவர்களை அன்பினால் தான் அவர்களை வெளியே கொண்டு வர முடியுமே தவிர கண்டிப்பினால் அல்ல என்று தெரிந்து கொண்டு பணியாற்றுகிற ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஆசிரியர்களை பத்தி ஒரு சின்ன கவிதை. தீபத்தை வணங்கினர் மக்கள், தீக்குச்சியை வணங்கினான் பித்தன். தீபம் இருக்க தீக்குச்சியை ஏன் வணங்குகிறாய் என்று பித்தனிடம் கேட்டேன். எரிவதை விட ஏற்றியது உயர்ந்தது என்று பித்தன் சொன்னான் என்று அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதை எழுதினார். ஒரு தீபத்தை ஏற்றுகிற வேலையை செய்து கொண்டிருக்கிற ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாவற்றையும் விட இந்த பள்ளியை கான்செப்டுவலைஸ் பண்ணி இந்த மாதிரியான ஒரு பெரும் நிர்வாகத்தை ஏற்படுத்தி பெற்றோர்கள்ட்ட பேசி பேசிதான் கன்வின்ஸ் பண்ணிருப்பாரு தாளாளர், அப்படித்தானே? ஒவ்வொரு பெற்றோரும் 1000 கேள்வி கேட்டிருப்பாங்க. எல்லாரிடமும் பொறுமையாக பேசி அவர்களின் நம்பிக்கையை பெற்று இதை நடத்தி கொண்டிருக்கிற பள்ளியின் தாளாளருக்கும் அவங்க பெற்றோர்கள் இங்க இருக்காங்க அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைவாக ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு நான் போயிடலான்னு நினைக்கிறேன். எங்க நடுவரில் அவர் இந்த பெல் அடிச்சு உக்காத்தி வச்சிருப்பாரு. ஆனா ரொம்ப முக்கியமான செய்தி, இவ்வளவு நேரம் கூட அதை சொல்லணுமா வேணாமா, ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருக்காங்களேன்னு யோசிச்சேன். ஆனா சொல்லணும்னு எனக்கு தோணுது, பேசிடலாம் தானே. ஒரு 9 வயசு குழந்தைக்கு பாண்டிச்சேரியில நடந்தது நமக்கு எவ்வளவு பெரிய பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பெற்றோர்களாக நாம் எப்படி கதி கலங்கி போயிருக்கோம்ல. நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மா வெளியில போனாக்க நான் விளையாடிட்டு இருப்பேன், வீட்டு வாசல்ல தான் விளையாடிட்டு இருப்பேன். வீட சின்ன வீடு, வாசல்ல தான் விளையாடிட்டு இருப்பேன். பக்கத்து வீட்டுக்காரம்மா கூப்பிட்டாலுமே இல்லம்மா பாரதி விளையாடுற பாத்துக்குங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சில சமயம் வர்றதுக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கூட ஆகும். எனக்கு காரெல்லாம் கிடையாது தானே, பஸ்ஸை பிடிச்சி அங்கே இங்கே பக்கத்து வீட்லேயே சோறு போடுவாங்க, நான் தெருவிலேயே விளையாடுவேன், எங்கள் அம்மா வந்தோடனே வீட்டுக்கு போவேன். இப்படி தானே நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம், இப்படி தானே அங்கே வாழ்ந்தோம் நாம. இன்னைக்கு ஒரு குழந்தையை ஒரு 2 நிமிஷம் வெளியில் விட முடியலைங்க. நம்ம எல்லாம் வசதி ஆயிட்டோம், எல்லா வீட்லேயும் கார் இருக்கு, எல்லா வீட்லேயும் பணம் இருக்கு. ஆனால் ஒரு குழந்தை வாசல்ல போய் விளையாடணும்னா அதற்கு அனுமதி கொடுக்காமல் வீட்டுக்குள்ளேயே அவர்களை அடைகாத்து வைக்கிற வாழ்க்கையை ஒவ்வொரு பெற்றோரும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அங்கே இறந்து போனாலே அந்த குழந்தை, அவளுக்காக அவங்க அப்பா அம்மா மாத்திரமா கண்ணீர் விட்டார்கள், ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு பாட்டியும் ஒவ்வொரு தாத்தாவும் ஒவ்வொரு ஆசிரியரும் கண்ணீர் விடுகிறார்கள். இப்படி ஒரு கொடுமை நடக்கலாமா ஒரு சமூகத்தில்? குழந்தைகளுக்கு ஒரு சமூகத்தில் பாதுகாப்பு இல்லை என்றால் அந்த சமூகத்துக்கு என்ன எதிர்காலம் இருக்கிறது? என்ன செஞ்சா அந்த குழந்தை, என்ன தவறு செய்தால்? ஒரு பிள்ளை வீட்டு வாசலுக்கு போக கூடாதா? அப்படி பார்க்கிற போது ஒரு ஒரு ஒரு வயதுக்கு வந்த பிறகு ஒரு பெண்ணிட்ட அப்படி நடந்து கொள்வது மிகப்பெரிய பாதகம். ஒண்ணுமே தெரியாத பிஞ்சு குழந்தைங்க ஐஸ்கிரீம் வாங்கித்தரேன் சாக்லேட் வாங்கித்தரேன் கூட்டிட்டு போய் சீரழிக்கிற சமூகமாக இந்த சமூகம் இருக்கிறது என்றால் நண்பர்களே நாம் எங்கே சென்று கொண்டிருக்கின்றோம்? இனி நிம்மதியாக நாங்கள் எப்படி தூங்க போகின்றோம்? எங்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா என்று தெரியாமல் ஒரு அம்மாவாக அல்லது பாட்டியாக ஒரு அத்தையாக சித்தியாக எப்படி நாம் வாழப்போகின்றோம்? அப்போ இதுக்கு என்ன காரணம்? அதுக்கெல்லாம் நான் போல, அதெல்லாம் நிறைய பேசணும், தனியா பேசலாம். ஆனால் இன்றைய பெற்றோர்கள் நீ என்ன மார்க் வாங்கின, நீ என்ன செஞ்சிட்டு இருக்க என்று பார்ப்பதை விட, உங்களுக்கு மகன்கள் இருந்தால் அந்த மகன்கள் அந்த ஒரு 16-15 அந்த வயசுல வர்ற போது அவங்க பிஹேவியர் ஏதாவது சேஞ்ச் இருக்கான்றத பார்க்கணும். ஏதோ ஒரு பழக்கம் இல்லாமல் அந்த அந்த அந்த மனிதர்கள் மிருகங்களாக மாறி இருக்கவே முடியாது. ஏதோ ஒரு பழக்கம் தான் மனிதனை, மிருகம் கூட அப்படி நடக்காதுங்க. நான் மிருகம்னு சொன்ன உடனே மிருகம்லாம் எவ்வளவோ நல்லது, அதெல்லாம் அது மிருகங்களினுடைய கம்யூனிட்டியில இப்படிப்பட்ட ரேப் நடக்கவே நடக்காது. நம்ம மிருகம் அதை சொல்லிட்டு இருக்கோம், அதெல்லாம் நல்லதா நடந்துட்டு இருக்கு. இவ்வளவு கேவலமான ஒரு பிஹேவியரை ஒரு இஃப் அ மேன் குட் ஷோ திஸ் பிஹேவியர், அவனுக்கு ஏதோ ஒரு பழக்கம் இருக்குன்னு தான் அர்த்தம். அந்த பழக்கத்தை விஷத்தை விதைப்பது போல சமூக மண்ணில் நாம் விதைத்துக் கொண்டிருக்கிறோம், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய மகன்களை மகள்களை கொஞ்சம் அந்த பிஹேவியர்ல ஒரு சின்ன வித்தியாசம் தெரிஞ்சா கூட, யார்ட்டையும் கலந்து பேசாம தனியா இருக்கானா, எப்ப பாரு போனையே பாத்துக்கிட்டு இருக்கானா. ஏன்னா இந்த பழக்கம் எல்லாம் வந்தா ஸ்மெல் கூட அடிக்காதீங்க. முன்னாடி எல்லாம் அந்த 11th 12th படிக்கும் போது பசங்க தம் அடிப்பாங்க, வீட்டுக்கு வந்தோம்னா அப்பா கண்டுபிடிச்சிருவாரு, ஸ்மெல்லாவது வரும். இந்த பழக்கத்தில் அது கூட கிடையாது, கண்டே பிடிக்க முடியாது. நீங்க கண்டுபிடிக்கிறது ஒரே ஒரு விஷயத்தினால்தான், உங்கள் அன்பு அவர்கள் மீது அரணாக, மழை நேரத்து குடையாக, பசி நேரத்து உணவாக உங்கள் அன்பு அவர்கள் மீது கவிந்தால்தான் நம் குழந்தைகளை இந்த ஆபத்திலிருந்து நம்மால் காப்பாற்ற முடியும். அரசாங்கம் காப்பாற்றணும், காவல்துறை காப்பாற்றணும், அதெல்லாம் செய்யணும். ஆனா நம்முடைய குழந்தைகளை முதலில் நாம் கவனத்தோடு பார்க்க வேண்டும். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிஹேவியரல் சேஞ்ச் இருக்கா என்பதை பெற்றோர்கள் முதலில், பள்ளி இரண்டாவதாக கவனிக்க வேண்டும். பள்ளி பெற்றோர்களை கூப்பிட்டு அவன்கிட்ட ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, அதை யார் நீ சொல்றதுக்கு, என் பிள்ளைய பத்தி சொன்னியான்னு சண்டை போடாம, இது ஆசிரியர் பெற்றோர் பிள்ளை மூணு ஒரு முக்கோணத்தினுடைய மூன்று புள்ளிகள் இணைந்துதான் செயலாற்ற முடியும், கைப்பிடித்து கொண்டுதான் முன்னேற முடியும். நம் குழந்தைகளோட நமக்கு வாழ்க்கையில என்னங்க இருக்கு, என்ன செல்வம் வந்து என்ன, என்ன பேர் வந்து என்ன, என்ன பதவி வந்து என்ன, நமக்கு ஒரே ஒரு விஷயம், நம்ம பிள்ளைங்க நல்லா இருந்தா போற, இதை தாண்டி ஏதாவது இருக்கா நமக்கு வாழ்க்கையில. அப்போ அந்த பிள்ளைகளினுடைய எதிர்காலமே ஒரு பாதாளத்துக்குள் அழிந்து விடக்கூடாது என்றால் கொஞ்சம் கூடுதலான கவனம். நம்ம போனை ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் பாக்குறோம் நமக்கு தெரியுமா? சும்மா நீங்களே போட்டு பாருங்க, உங்க போனை எவ்வளவு நேரம் பாத்திருக்கீங்க, அது என்ன ஒரு 5 நிமிஷம் பாத்திருப்பேன்னு நீங்க நினைப்பீங்க. நீங்க போன் ரெக்கார்ட போய் பாருங்க, குறைந்தது 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒவ்வொருவரும் போன்ல இருக்கும். நல்ல விஷயத்துக்காக இருந்தா பரவாயில்ல, அந்த அக்க போர், இந்த அக்க போர், இந்த கட்சி அந்த கட்சியில சேர்ந்துருச்சா, அவங்களுக்கு எங்களோட கூட்டணியா, இதெல்லாம் அவசியம்தான். ஆனா அளவுக்கு மீறி இதை செய்கிற போது நாம் எங்கே கவனத்தை வைக்க வேண்டுமோ அங்கிருந்து கவனத்தை வேற எங்கோ வைத்துக் கொண்டிருக்கோம். மத்தவங்க வீட்டு பிரச்சனை எல்லாம் பாத்துட்டு இருக்கோம், ஏய் உங்க வீடு பத்தி எரியுதுடா மாப்பிள, அதை நீ கவனிக்கவே இல்லையே.
1: அந்த உறவுகள் இதுவரை பாரதி பாஸ்கர் அவர்கள் ஆற்றிய உரையினை கேட்டீர்கள். தொடர்ந்து வானொலியில் மலர்கின்றது மடித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஜுனா கோணேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அம்பாந்தோட்டை திசமகரான பிரதேச செயலக பிரிவில் அமைந்துள்ள எல்லகல ஆரம்ப பாடசாலை வளாகத்தில் கடற்படையின் சமூக பணி திட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட மீள்நீர் சுத்திகரிப்பு நிலையம் நேற்று பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. வெலிகம பிரசபையின் 2027 ஆண்டுக்கான பாவேடு இன்று நடைபெற்ற வாக்கெடுப்பில் ஒரு மேலதிக வாக்கினால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. மாகாண சபை தேர்தல்கள் குறித்து சகல அரசியல் கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட எதிர்பார்த்துள்ளோம். தேர்தல் முறைமையில் காணப்படும் சட்ட சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையில் பாராளுமன்ற செயற்குழுவுக்கு பல யோசனைகளை முன்வைத்திருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். வவனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் பட்டிக்குடியிருப்பு கிராம அலுவலர் பிரிவுக்குட்பட்ட தமிழ் மக்களின் பூர்வீக எல்லை கிராமங்களில் ஒன்றான விண்ணாங்கம்பட்டி கிராமத்தை மீள குடியமைத்த நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அந்த பகுதி மக்கள் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துராசா ரவிகரன் அவர்களிடம் உருக்கமான வேண்டுகோள் ஒன்றினை முன்வைத்திருக்கிறார்கள். செட்டிக்குளம் கப்பச்சி கிராம மக்கள் நீண்ட காலமாக எதிர்கொண்டு வந்த போக்குவரத்து சிரமங்களுக்கு தீர்வு வழங்கும் வகையில் புதிய கப்பாச்சி பாலத்துக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையில் நடைபெற்றது. நீர்ப்பாசன திணைக்கழகத்தின் நிதியொதுக்கீட்டின் கீழ் 136 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்படும் இந்த பாலத்தின் மூலம் விவசாய குடும்பங்கள் உட்பட சுமார் 400 குடும்பங்கள் நேரடி பலனை பெற இருக்கின்றன. இலங்கையில் கொழும்பு துறைமுக நகரம் புதுப்பிக்கத்தக்க சக்தி, சுற்றுலாத்துறை, தொலைத்தொடர்பு மற்றும் உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல துறைகளில் புதிய பொருளாதார வாய்ப்புகள் இதனால் உருவாகியுள்ளதாக ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். நடப்பாண்டின் 2வது காலாண்டில் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட கடன்களின் அளவு 25.4% அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அதுடன் புவிசார் அரசியல் பதட்டங்கள், பணவீக்க அழுத்தங்கள், அதிக எரிபொருள் விலைகள் மற்றும் இறுக்கமான நிதி நிலைமைகள் போன்ற சவாலான உலகளாவிய சூழலுக்கு மத்தியிலும் 2026 ஆண்டின் முதல் பாதியில் இலங்கையின் நிதியமைப்பு ஸ்திரமாக கட்டியெழுப்பப்படுவதாக இலங்கையின் மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் கீழ் புதிதாக 75 எரிபொருள் டப்பிலியங்களை நிறுவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்கா தெரிவித்த விடயம் தொடர்பாக மேலதிக தகவல்கள் வந்துள்ளன. நடப்பாண்டின் முதல் 9 மாதங்களில் சிறுவர்கள் மீதான துஷ்பிரயோகம் மற்றும் வன்முறைகள் தொடர்பில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு மொத்தம் 9613 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அதிகார சபை மீண்டும் தெரிவித்துள்ளது. தண்டனை அனுபவிக்கும் மகா சங்கத்தினர் மற்றும் ஏனைய மதகுருமார்கள் சிறைச்சாலையினுள்ளும் வெளியிலும் அணிய வேண்டிய ஆடைகள் தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினை குறித்து ஆராய்வதற்காக அது தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவை உடனடியாக கூட்டுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா கோரிக்கை விடுத்திருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் மகன் யோசித ராஜபக்ச கடற்படையில் இணைவதற்கு தேவையான கல்வி தகமைகளை பூர்த்தி செய்யாத நிலையில் கடற்படையில் இணைக்கப்பட்டு பிரித்தானியாவின் சிறப்பு பயிற்சியை பெற்றதன் மூலம் அரசாங்கத்துக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் வழக்கு தொடர்பில் இன்று கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் அவர் முன்னிலையாகியிருக்கிறார். இதற்கிடையில் முன்னாள் முதற் பெண்மணி சிராந்தி ராஜபக்சாவுக்கு இறுதிய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட உள்ளதா என்பது குறித்து ஆராய்ந்து இன்று பிற்பகல் 2 மணிக்கு முன்னர் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரகம சிறைச்சாலை அத்தியட்சகர்களுக்கு இன்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கான வானூர்தி கொள்வனவுடன் தொடர்புடைய ஏபஸ் ஒப்பந்தத்தில் 100 மில்லியன் ரூபாய் கையூட்டல் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பான வழக்குக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இன்று கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றில் தற்போது முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்.
முறையற்ற ராஜேந்திர கடவுச்சீட்டை வைத்திருந்த குற்றச்சாட்டில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1,00,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்ட சசி வீரவன்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற ரணசிங்க முதியான் சொனகே சித்யா உதயந்தியின் தண்டனை தொடர்பான நடவடிக்கைகளை எதிர்வரும் 26ஆம் தேதி வரை ஒத்திவைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாம்பர சம்பத் தசநாயக்கா கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பான விவரங்களை தற்போது வெளியிட்டிருக்கிறது. தனது தாவர நாட்டு மேடையில் 15 வயதுடைய சிறுவன் ஒருவனை தொழிலாளியாக அமர்த்திய ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ஒருவரை கிக்கருகுடுவ போலீசார் நேற்று கைது செய்திருக்கிறார்கள். நீதிமன்றத்தை அவமதித்த குற்றத்துக்காக உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் சிறைத்தன்மை அனுபவித்து வரும் கலகொட அத்தே ஞானசார தேரரின் காவி ஆடையை களைவதை தடுப்பதற்கும் அவரை விடுவிப்பதற்கும் உயிர்த்தியாகம் செய்தாவது அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக உறுதியளித்து பௌத்த பிக்குகள் உள்ளிட்ட குழுவினர் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையிலிருந்து மெகசின் சிறைச்சாலை வரை பாத யாத்திரையை கடந்த 10ஆம் தேதி ஆரம்பித்தார்கள். இந்த நிலையில் இன்று 4வது நாளாகவும் தொடர்ந்து அந்த பாத யாத்திரை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அரசாங்கத்துக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் மற்றும் பௌத்த சாசனம் குறித்த கவலைகளை முன்வைத்த ஐக்கிய மக்கள் சக்தியின் உயர்மட்ட குழுவிடம் ஆதாரங்கள் இல்லாமல் எவரையும் குற்றம் சாட்டுவது பொருத்தமற்றது என்று மல்வத்து பீடத்தின் மாநாயக்க திப்பட்டுவாவே சுமங்கல தேரர் வலியுறுத்தியிருக்கிறார். கொழும்பு துறைமுக நகரில் வெளிநாட்டு முதலீட்டு நிறுவனங்கள் மற்றும் வர்த்தகர்களை அச்சுறுத்தி கப்பங்கோரும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறப்படும் சீன பிரஜையொருவர் மத்திய குற்றப்புணர்வு பணியகத்தினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கொழும்பில் உள்ள இரவு நேர களியாட்ட விடுதிகளுக்கு போதைப் பொருள் விநியோகித்ததாக கூறப்படும் 4 ஜமேக்கா பிரஜைகள் கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மன்னார் யாழ்ப்பாணம் வீதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் 1 உயிரிழந்திருப்பதோடு 3 பெண்கள் காயமடைந்திருக்கிறார்கள். ஜால தேசிய பூங்காவின் 1ம் மற்றும் 2ம் வலயங்கள் எதிர்வரும் அக்டோபர் 16ஆம் தேதி முதல் மீண்டும் திறக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மன்னார் மாவட்டத்தில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் 9 பாடங்களிலும் ஏ சித்திகளை பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் விருது வழங்கும் நிகழ்வு நேற்று மன்னார் வலய கல்வி பணிமனையின் மண்டபத்தில் நடைபெற்றிருக்கிறது. மேல் சப்ருகம மத்திய உவா வடமேல் வடமத்திய கிழக்கு மற்றும் தென்மாகாணங்களிலும் மன்னார் மற்றும் பவனியா மாவட்டங்களிலும் ஆங்காங்கே பலத்த இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் பலத்த மின்னல் தாக்கங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்திய செய்திகளில் இந்தியாவில் 1000கணக்கானோர் உச்சநீதிமன்றம் நோக்கி பேரணி நடத்தியிருக்கிறார்கள். வாக்காளர் பட்டியல் முறைகேடு தொடர்பில் தலைமை தேர்தல் ஆணையாளர் பதவி விலக வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இந்தியா கூட்டணி தலைவர்கள் தாக்கல் செய்த மனுவில் 14 பிழைகள் இருந்ததாக உச்சநீதிமன்ற பதிவாளர் அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்தியா கூட்டணியில் இருந்து வெளியேறிவிட்டதால் இனி அவர்கள் நடத்தும் போராட்டங்களில் தாங்கள் பங்கேற்க வேண்டிய அவசியம் இல்லை என்று திராவிட முன்னேற்ற கழகம் தெரிவித்துள்ளது. தலைநகரின் நிர்வாக மையமான புதுடில்லி மாவட்டத்தை அண்மைக்கால போராட்டங்கள் முற்றிலுமாக முடக்கியதை தொடர்ந்து ஜந்தர் மந்தர் இனி அங்கீகரிக்கப்பட்ட போராட்ட களமாக இருக்காது என்று டெல்லி காவல்துறை நேற்று அறிவித்தது. அதற்கு மாற்றாக புதுடில்லி மாவட்டத்துக்கு வெளியே 3 புதிய இடங்களை போராட்டங்களுக்கான புதிய இடங்களாக காவல்துறை அறிவித்துள்ளது. டெல்லியில் நடைபெற்ற போராட்டங்கள் தொடர்பாக வதந்திகளை பரப்பிய மற்றும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையிலும் பகிரப்பட்ட 300 பதிவுகளை நீக்க நகர காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. பிம்ஸ்டெக் கூட்டமைப்பின் 1வது உள்துறை அமைச்சர்கள் மாநாடு டெல்லியில் இன்று நடைபெறுகிறது. தமிழ்நாட்டின் முழுநேர ஆளுநராக நியமிக்கப்பட்ட ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேகருக்கு முதல்வர் விஜய் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். வீரமணி மீதான புகார்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் அவரிடமிருந்து காவல்துறையினருக்கு பண பட்டுவாடா செய்யப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் உள்ளிட்டவை குறித்து அருணிடம் அதிகாரிகள் கேள்வி எழுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. காவிரி நீர் விவகார வறட்சி காலங்களில் நீரை பயந்து கொள்வது குறித்து காவிரி நீர் மேலாண்மை ஆணையமே இறுதி முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. மேற்காசிய பிராந்தியத்தில் தொடர்ந்து வரும் போர்ச்சூழல் காரணமாக ஏர் இந்தியா நிறுவனம் வான்வழி கட்டுப்பாடுகளால் கடந்த ஆண்டை விட அதிக பாதிப்புகளை எதிர்கொண்டு வருகிறது.
இந்திய எல்லைக்கு சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மொங்லா துறைமுகத்தை விரிவுபடுத்தி நவீனமயமாக்குவதற்காக சீனாவுடன் சுமார் 3200 கோடி மதிப்பிலான சலுகை கடன் ஒப்பந்தத்தில் வங்கதேசம் கையொப்பம் விட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு எதிராக இன்ஸ்டாகிராமில் முன்வைக்கப்படும் விமர்சனங்கள் நீக்கப்படுவது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கடிதம் எழுதியிருக்கிறார். தமிழகத்தில் தமிழக வெற்றிக்கழக அரசு பெண்களுக்காக அறிவித்துள்ள வெற்றி பயணம் இலவச பேருந்து திட்டத்தை ரத்து செய்ய கோரி பெரம்பலூரில் தனியார் பேருந்து ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் மற்றும் ஓட்டோ ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். உலக போர் சூழல், கப்பல் வாடகை உயர்வால் பொள்ளாச்சி தென்னைமட்டை தொழில் கடும் நலிவை சந்தித்துள்ளதால் வட்டியில்லாத கடன் வழங்குமாறு அரசுக்கு உற்பத்தியாளர் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெங்காயம் உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலையேற்றத்தால் கடந்த செப்டம்பரில் இந்தியாவின் சில்லறை பணவீக்கம் 5.54% அதிகரித்துள்ளது. இதில் குறிப்பிடத்தக்க அம்சமாக இந்தியாவிலே அதிகபட்ச சில்லறை பணவீக்கம் தமிழகத்தில் பதிவாகியிருக்கிறது. வரத்து குறைந்துள்ளதால் ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் முருங்கைக்காய் விலை அதிகரித்து 1 கிலோ முருங்கைக்காயின் சில்லற விலை சராசரியாக 52 ரூபாய் வரை விற்பனையாகி வருகிறது. இனி சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 280 ரூபாய் குறைந்து 1,09,480 ரூபாவுக்கும் கிராமுக்கு 35 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,685 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளிலே உக்ரைனில் உள்ள 6 எரிசக்தி நிலையங்கள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. 33 பேர் காயமடைந்தார்கள். உக்ரைனின் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. எமனின் ஹவுதி கிளர்ச்சி குழுவின் தாக்குதலால் கவலைகள் அதிகரிக்கின்றன. மலேசியா தனது குடிமக்கள் உம்ரா புனித பயணத்தை ஒத்திவைக்கும்படி அறிவுறுத்தியிருக்கிறது. சவுதி அரேபிய விமான நிலையங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல் அதற்கு காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. சவுதி அரேபியா மீது கடந்த வார இறுதியில் நடத்தப்பட்ட தொடர் தாக்குதல்களுக்கு பதிலடியாக யமனில் ஈரான் ஆதரவு ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள சனாவில் சவுதி தலைமையிலான கூட்டுப்படையினர் வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இதில் ஒருவர் உயிரிழக்க 12 பேர் காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சவுதி அரேபியாவுக்கும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையிலான போரை ராஜீய ரீதியில் முடிவுக்கு கொண்டுவர தாங்கள் மத்தியஸ்தம் செய்ய தயாராக இருப்பதாக ஈரான் மீண்டும் அறிவித்திருக்கிறது. அமெரிக்க குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் ஜனநாயக கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இல்கான் ஒமாரின் வீட்டில் சோதனை நடத்தியிருக்கிறார்கள். பிரான்சில் 14 வயது சிறுவன் பள்ளி தலைமை ஆசிரியரையும் ஆசிரியர் ஒருவரையும் சுட்டு காயப்படுத்தியிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பிரான்சில் 100 கணக்கான பேரங்காடிகளில் இணைய தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளன. அங்குள்ள குளிர்சாதன பெட்டிகளும் உறைய வைக்கும் கருவிகளும் செயல்பட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. பல மில்லியன் யூரோ மதிப்புள்ள உணவுப் பொருட்கள் கெட்டு போயிருக்கலாம் என்று குறிப்பிடப்படுகிறது. கஃபூர், இன்டமாஷே, மொனோபுரி போன்ற மாபெரும் பேரங்காடிகளில் உட்பட சுமார் 400 கிளைகள் இதனால் பாதிப்படைந்திருக்கின்றன. பாகிஸ்தானின் வடமேற்கு மாகாணமான கைபர் பக்துங்காவில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்டதை தொடர்ந்து பதவி இழந்த முன்னாள் முதல்வர் சோஹேல் அப்ரிதி, சட்டப்பேரவைத் தலைவர் பாபர் சலீம் சுவாதி, பிடிஐ கட்சி மாகாண தலைவர் ஜுனைத் அக்பர் உள்ளிட்ட 8 முக்கிய தலைவர்களை காவல்துறையினர் காவலில் எடுத்து விசாரித்து வருகிறார்கள். ஈரானில் ஆட்சியாளர்களுக்கு எதிராக போராடிய இளைஞருக்கு மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கு ஒரு சில மணி நேரத்துக்கு முன்பு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவரது காதலியுடன் தொலைபேசியில் திருமணம் நடந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. மீண்டும் ஒருவரையொருவர் சந்தித்துக் கொள்ளவே முடியாது என்பது நன்கறிந்த காதலர்கள் சிறைச்சாலை தொலைபேசி வாயிலாக திருமண உறுதிமொழி எடுத்துக் கொண்டு முறைப்படி திருமணம் செய்து கொண்டார்கள். திருமணம் முடிந்ததும் இளைஞர் நேராக மரண தண்டனை நிறைவேற்றும் இடத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கலிமந்தானில் 3 மாதமாக புயமூட்டத்தால் தவிக்கின்ற மலேசிய கலிமந்தான் மக்கள் இந்தோனேஷிய அரசாங்கத்துக்கு எதிராக வழக்கை தொடர்ந்திருக்கிறார்கள். இந்தோனேஷியாவில் நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு முன்பே மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்க பள்ளிவாசிகளின் ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தும் திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
நேபாளத்தில் பெருவெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் வெளிநாட்டு மலையேறிகள் 100க்கும் அதிகமானோர் மாட்டிக்கொண்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. அவர்கள் வெவ்வேறு பகுதிகளில் இருப்பதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். இந்தோனேஷியாவின் பாலி தீவில் 3.6 கிலோகிராமுக்கு அதிகமான திரவ கொக்கைனுடன் பிரேசிலை சேர்ந்த பெண்ணொருவர் பிடிபட்டிருக்கிறார். அமெரிக்காவைச் சேர்ந்த பொருளாதார நிபுணர்கள் ரோபர்ட் இஹால், மைக்கேல் உட்போர்ட் இவர்களுக்கு 2026ஆம் ஆண்டின் பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சார்ஜருடன் கைபேசி இணைக்கப்படாமல் இருந்தாலும் சார்ஜரை மின்சார பிளக்கில் செருகி வைத்திருப்பதும் சில சந்தர்ப்பங்களில் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்ற எச்சரிக்கை தற்போது விடப்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், சர்வதேச டி20 போட்டிகளில் இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர் அபிஷேக் சர்மா புதிய சாதனையை படைத்திருக்கிறார். இந்தியா மேற்கிந்திய தீவுகளிடையான 4வது டி20 போட்டி நாளை ஹைதராபாத்தில் நடைபெறுகிறது. சீனாவில் நடைபெறும் ஷாங்காய் மாஸ்டர்ஸ் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் முன்னணி வீரரான ஸ்பெயினின் கார்லோஸ் அல்காராஸ் நேற்று அதிர்ச்சி தோல்வியை சந்தித்திருக்கிறார். இந்திய டென்னிஸ் வீராங்கனையும் கோவையைச் சேர்ந்தவருமான மாயா ராஜேஸ்வரன் ரேவதி தனது டென்னிஸ் போட்டிகளின் முதல் பட்டத்தை வென்று அசத்தியிருக்கிறார். அந்த வெற்றியின் மூலமாக அவர் இந்திய டென்னிஸ் நட்சத்திரம் சானியா மிர்சாவின் 22 ஆண்டுகால சாதனையையும் முறியடித்திருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 369.78 ரூபாய், இந்திய பெறுமதியில் 106.42 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 331 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.21 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 397.27 ரூபாய், இந்திய பெறுமதியில் 114.34 ரூபாய், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 437.47 ரூபாய், இந்திய பெறுமதியில் 125.91 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 231.97 ரூபாய், இந்திய பெறுமதியில் 66.76 ரூபாய். கேட்டது மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்சு பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டு கஷன் கறி இருக்கு,
3: அங்க போய் பார்த்தனா மரக்கறியண்டா அகத்தியில பொன்னாங்காடி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன்கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது. இங்க போங்க போங்க.
4: அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பரிசு லாச்சப்பலையில்
5: 11 13 ரூபாய் 75 மில்லி பாரி,
4: வீட்டி சூப்பர் ஸ்டோர் காலா கோனே சாசலில்
5: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Lyonnais.
4: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிசு லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
6: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:19, ஐக்கிய ராஜ்யத்தில் 10:19. தமிழொலியின் நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது. தேனும் பல நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக அல்ல பருகின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனையை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டேன். தேனும்பல நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசனை கொடுத்து வானொலி கொடுத்து வருகின்றார்கள் பரிசலாட்சியப்பள்ளியில் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோ சாசி பூசாரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் அவது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு முதலில்
2: இந்த அடியம்மா நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
3: இருக்கோ. இந்த அழகி போன மரக்கறிகளை நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன், இதுகளை எல்லாம் உங்களை குப்பையில போடுங்க.
2: அப்ப எங்க எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
3: அதுக்கு தானே லாட்சபல்ல
4: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், ஏற்கனவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க் சென்டரி, பாரிஸ், பத்தே. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினால் 1-42-5-1-85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
1: பொது பண்டிகை ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொண்டு பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டு பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு இறால், நண்டு, கணவாய், மீன் வகைகள் இவற்றோடு

0: பல வகைகள் பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். போன்று போன்றே மார்க்கெட் நிறுவனம். ஒரு முறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு போன்று போன்றே மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், போன்று பண்டே ராம் தரிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் போன்று பண்டே மார்க்கெட்.
1: பொண்ணு பண்டிகை மார்க்கெட் நேரம் சரியாக 11:23. ஐக்கிய ராஜ்யத்தில் 10:23. இந்த நேரத்தில் இன்றைய தேனும்பால நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வரும் பாடல்

0: பாடியவர் பத்மஸ்ரீ டி எம் எஸ் அவர்கள். பாடலை எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன். பாடலுக்கு இசை அமைத்தவர் திரைசு திலகம், கே வி மகாதேவன். வளர்ப்புறை என்ற திரையிலிருந்து பாடல் ஒலித்தது. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும்பால். பெரும்பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசனை கொடுத்து வானிலை கடத்து வருகின்றார்கள் பரிசலாட்சியப்படல் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோ சாசி பூசரி. இவர்கள் இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட். இப்பொழுது நேரம் சரியாக 11:27 ஐக்கியராஜ்யத்தில் 10:27. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடலாம்ப்பா.
2: இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி எலும்பு சாப்பிடுமா இருக்கும். இந்த ஊர்ல ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
3: உங்களுக்கு விஷயம் தெரியாதா? உங்கட ஆசிபுசரி ரச்சிதான். வெளிநாட்டுல இருந்து வாரவை எல்லாம் ஆசிபுசரி ரச்சியத்தான் அள்ளி கொண்டு போயினா.
1: சரி சரி, சாப்பிடுறது காணும், உடனே வெளுக்கிடப்பா, போவோம் ஆசிபுசரி.
4: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசி பூசரி. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கி செல்ல ஆசி பூசரி. மேலதிக விவரங்களுக்கு ஆசி பூசரி இலக்கம் 195 தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1042 5573 78.
0: ஆசிபூசரி நேரம் சரியாக 11:28 ஐக்கியராஜ்யத்தில் 10:28 இந்த நேரத்தில் இந்த பாடல்.

0: பாடலை இசையமைத்து பாடியவர் இசைஞானி இளையராஜா. பொன்னடியான் அவர்களுடைய கவிதை வரி அரண்மனை கிளியை திரையிலிருந்து பாடல் ஒலித்தது. நேரம் சரியாக 11:33 அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது திங்கள் முதல் வெள்ளி வரை 11:15 வானிலையில் வலம் வருகின்றது தேனும் பாலும். நேரம் சரியாக 11:33 ஐக்கியராட்சியத்தில் 10:33 இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள். ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனங்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பமடைந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

0: ஒலித்த பாடலை பாடியவர்கள் சிந்துக்குயில் சித்ராவோடு இணைந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடலை ஆற்றவர் கவிஞானி வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா, பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வீரா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில்
1: பாரிசு லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ், 16 பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SASLanga12@gmail.com.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேர்வு நிகழ்ச்சியில்

0: ஒலித்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ பாலா அவர்கள் இணைந்து ஜானகி அம்மா, பாடலை யாற்றவர் கவிஞானி வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் விஜயானந்த். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நானாண்டிமையில். நேரம் சரியாக 11:47 நிமிடம், ஐக்கியராட்சியத்தில் 10:47 நிமிடம். இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக தந்தவர்கள் இவர்கள்.
1: அப்பா, என்ன ஃப்ரிட்ஜ் வாங்க விட்டு மாதம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல, என்ன செய்யறது?
2: சரி சரி, எந்த காரம் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல, எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின்ற போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782-81-88-14. மறந்து விடாதீர்கள், ஜோய் 0782-81-88-14.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேர்வு நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

ஒலித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ பாலா அவர்கள், பாடலை ஆற்றவர் இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் அவர்கள், பாடலுக்கு இசையமைத்தவர் தேனிசை தென்றல்வா, பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் காலமெல்லாம் காத்திருப்பேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலா நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல்

ஒலித்த பாடலை பாடியவர்கள் ஜானகி அம்மாவோடு இணைந்து எஸ் பி பாலா அவர்கள் பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் உனக்காக பிறந்தேன். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பாலும். தேனும் பால நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த காண்பவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வந்தவர்கள் பரிசில் ஆட்சியப்பள்ளியில் அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்டோஸ் ஆசி பூஷரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டி மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் நன்றிகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில். மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஜனா கோணேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அம்பாந்தோட்டை திசமகராம பிரதேச செயலக பிரிவில் அமைந்துள்ள எல்லகல ஆரம்ப பாடசாலை வளாகத்தில் கடற்படையின் சமூக பணி திட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட மீள்நீர் சுத்திகரிப்பு நிலையம் நேற்று பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. வெலிகம பிரசபையின் 2027 ஆண்டுக்கான பாவேடு இன்று நடைபெற்ற வாக்கெடுப்பில் ஒரு மேலதிக வாக்கினால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. மாகாண சபை தேர்தல்கள் குறித்து சகல அரசியல் கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட எதிர்பார்த்துள்ளோம். தேர்தல் முறைமையில் காணப்படும் சட்ட சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையில் பாராளுமன்ற செயற்குழுவுக்கு பல யோசனைகளை முன்வைத்திருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். வவனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் பட்டிக்குடியிருப்பு கிராம அலுவலர் பிரிவுக்குட்பட்ட தமிழ் மக்களின் பூர்வீக எல்லை கிராமங்களில் ஒன்றான விண்ணாங்கம்பட்டி கிராமத்தை மீள குடியமைத்த நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அந்த பகுதி மக்கள் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துராசா ரவிகரன் அவர்களிடம் உருக்கமான வேண்டுகோள் ஒன்றினை முன்வைத்திருக்கிறார்கள். செட்டிக்குளம் கப்பச்சி கிராம மக்கள் நீண்ட காலமாக எதிர்கொண்டு வந்த போக்குவரத்து சிரமங்களுக்கு தீர்வு வழங்கும் வகையில் புதிய கப்பாச்சி பாலத்துக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையில் நடைபெற்றது. நீர்ப்பாசன திணைக்கழகத்தின் நிதியொதுக்கீட்டின் கீழ் 136 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்படும் இந்த பாலத்தின் மூலம் விவசாய குடும்பங்கள் உட்பட சுமார் 400 குடும்பங்கள் நேரடி பலனை பெற இருக்கின்றன. இலங்கையில் கொழும்பு துறைமுக நகரம் புதுப்பிக்கத்தக்க சக்தி, சுற்றுலாத்துறை, தொலைத்தொடர்பு மற்றும் உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல துறைகளில் புதிய பொருளாதார வாய்ப்புகள் இதனால் உருவாகியுள்ளதாக ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். நடப்பாண்டின் இரண்டாவது காலாண்டில் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட கடன்களின் அளவு 25.4% அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அத்துடன் புவிசார் அரசியல் பதட்டங்கள், பணவீக்க அழுத்தங்கள், அதிக எரிபொருள் விலைகள் மற்றும் இறுக்கமான நிதி நிலைமைகள் போன்ற சவாலான உலகளாவிய சூழலுக்கு மத்தியிலும் 2026 ஆண்டின் முதல் பாதியில் இலங்கையின் நிதியமைப்பு ஸ்திரமாக கட்டியெழுப்பப்படுவதாக இலங்கையின் மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் கீழ் புதிதாக 75 எரிபொருள் டப் நிலையங்களை நிறுவுவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்கா தெரிவித்த விடயம் தொடர்பாக மேலதிக தகவல்கள் வந்துள்ளன. நடப்பாண்டின் முதல் 9 மாதங்களில் சிறுவர்கள் மீதான துஷ்பிரயோகம் மற்றும் வன்முறைகள் தொடர்பில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு மொத்தம் 9613 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அதிகார சபை மீண்டும் தெரிவித்துள்ளது. தண்டனை அனுபவிக்கும் மகா சங்கத்தினர் மற்றும் ஏனைய மதகுருமார்கள் சிறைச்சாலையினுள்ளும் வெளியிலும் அணிய வேண்டிய ஆடைகள் தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினை குறித்து ஆராய்வதற்காக அது தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவை உடனடியாக கூட்டுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா கோரிக்கை விடுத்திருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் மகன் யோசித ராஜபக்ச கடற்படையில் இணைவதற்கு தேவையான கல்வி தகமைகளை பூர்த்தி செய்யாத நிலையில் கடற்படையில் இணைக்கப்பட்டு பிரித்தானியாவின் சிறப்பு பயிற்சியை பெற்றதன் மூலம் அரசாங்கத்துக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் வழக்கு தொடர்பில் இன்று கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் அவர் முன்னிலையாகியிருக்கிறார். இதற்கிடையில் முன்னாள் முதற் பெண்மணி சிராந்தி ராஜபக்சாவுக்கு இறுதிய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட உள்ளதா என்பது குறித்து ஆராய்ந்து இன்று பிற்பகல் 2 மணிக்கு முன்னர் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரகம சிறைச்சாலை அத்தியட்சகர்களுக்கு இன்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கான வானூர்தி கொள்வனவுடன் தொடர்புடைய ஏபஸ் ஒப்பந்தத்தில் 100 மில்லியன் ரூபாய் கையூட்டல் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பான வழக்குக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இன்று கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றில் தற்போது முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்.
முறியற்ற ராஜேந்திர கடவுச்சீட்டை வைத்திருந்த குற்றச்சாட்டில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1,00,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்ட சசி வீரவன்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற ரணசிங்க முதியான் சொலகே சித்யா உதயந்தியின் தண்டனை தொடர்பான நடவடிக்கைகளை எதிர்வரும் 26ஆம் தேதி வரை ஒத்திவைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாம்பர சம்பந்த் தசநாயக்கா கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பான விவரங்களை தற்போது வெளியிட்டிருக்கிறது. தனது தாவர நாட்டு மேடையில் 15 வயதுடைய சிறுவன் ஒருவனை தொழிலாளியாக அமர்த்திய ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ஒருவரை கிக்கருகுடுவ போலீசார் நேற்று கைது செய்திருக்கிறார்கள். நீதிமன்றத்தை அவமதித்த குற்றத்துக்காக உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் கலகுட அத்தே ஞானசார தேரரின் காவி ஆடையை களைவதை தடுப்பதற்கும் அவரை விடுவிப்பதற்கும் உயிர்த்தியாகம் செய்தாவது அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக உறுதியளித்து பௌத்த பிக்குகள் உள்ளிட்ட குழுவினர் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையிலிருந்து மெகசின் சிறைச்சாலை வரை பாத யாத்திரையை கடந்த 10ஆம் தேதி ஆரம்பித்தார்கள். இந்த நிலையில் இன்று 4வது நாளாகவும் தொடர்ந்து அந்த பாத யாத்திரை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அரசாங்கத்துக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் மற்றும் பௌத்த சாசனம் குறித்த கவலைகளை முன்வைத்த ஐக்கிய மக்கள் சக்தியின் உயர்மட்ட குழுவிடம் ஆதாரங்கள் இல்லாமல் எவரையும் குற்றம் சாட்டுவது பொருத்தமற்றது என்று மல்வத்து பீடத்தின் மாநாயக்க திப்பட்டுவாவே சுமங்கல தேரர் வலியுறுத்தியிருக்கிறார். கொழும்பு துறைமுக நகரில் வெளிநாட்டு முதலீட்டு நிறுவனங்கள் மற்றும் வர்த்தகர்களை அச்சுறுத்தி கப்பம் கோரும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறப்படும் சீன பிரஜையொருவர் மத்திய குற்றப்புணர்வு பணியகத்தினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கொழும்பில் உள்ள இரவு நேர களியாட்ட விடுதிகளுக்கு போதைப் பொருள் விநியோகித்ததாக கூறப்படும் 4 ஜமேக்கா பிரஜைகள் கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மன்னர் யாழ்ப்பாணம் வீதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருப்பதோடு 3 பெண்கள் காயமடைந்திருக்கிறார்கள். ஜால தேசிய பூங்காவின் 1ஆம் மற்றும் 2ஆம் வலயங்கள் எதிர்வரும் அக்டோபர் 16ஆம் தேதி முதல் மீண்டும் திறக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மன்னார் மாவட்டத்தில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் 9 பாடங்களிலும் ஏ சித்திகளை பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் விருது வழங்கும் நிகழ்வு நேற்று மன்னார் வலய கல்வி பணிமனையின் மண்டபத்தில் நடைபெற்றிருக்கிறது. மேல் சப்ருகம மத்திய உவா வடமேல் வடமத்திய கிழக்கு மற்றும் தென்மாகாணங்களிலும் மன்னார் மற்றும் பவனியா மாவட்டங்களிலும் ஆங்காங்கே பலத்த இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் பலத்த மின்னல் தாக்கங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்திய செய்திகளில் இந்தியாவில் 1,000,000 உச்ச நீதிமன்றம் நோக்கி பேரணி நடத்தியிருக்கிறார்கள். வாக்காளர் பட்டியல் முறைகேடு தொடர்பில் தலைமை தேர்தல் ஆணையாளர் பதவி விலக வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இந்தியா கூட்டணி தலைவர்கள் தாக்கல் செய்த மனுவில் 14 பிழைகள் இருந்ததாக உச்சநீதிமன்ற பதிவாளர் அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்தியா கூட்டணியில் இருந்து வெளியேறிவிட்டதால் இனி அவர்கள் நடத்தும் போராட்டங்களில் தாங்கள் பங்கேற்க வேண்டிய அவசியம் இல்லை என்று திராவிட முன்னேற்ற கழகம் தெரிவித்துள்ளது. தலைநகரின் நிர்வாக மையமான புதுடில்லி மாவட்டத்தை அண்மைக்கால போராட்டங்கள் முற்றிலுமாக முடக்கியதை தொடர்ந்து ஜந்தர் மந்தர் இனி அங்கீகரிக்கப்பட்ட போராட்ட களமாக இருக்காது என்று டெல்லி காவல்துறை நேற்று அறிவித்தது. அதற்கு மாற்றாக புதுடில்லி மாவட்டத்துக்கு வெளியே 3 புதிய இடங்களை போராட்டங்களுக்கான புதிய இடங்களாக காவல்துறை அறிவித்துள்ளது. டெல்லியில் நடைபெற்ற போராட்டங்கள் தொடர்பாக வதந்திகளை பரப்பிய மற்றும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையிலும் பகிரப்பட்ட 300 பதிவுகளை நீக்க நகர காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. பிம்ஸ்டெக் கூட்டமைப்பின் 1வது உள்துறை அமைச்சர்கள் மாநாடு டெல்லியில் இன்று நடைபெறுகிறது. தமிழ்நாட்டின் முழுநேர ஆளுநராக நியமிக்கப்பட்ட ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேகருக்கு முதல்வர் விஜய் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஜிம் வீரமணி மீதான புகார்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் அவரிடமிருந்து காவல்துறையினருக்கு பண பட்டுவாடா செய்யப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் உள்ளிட்டவை குறித்து அருணிடம் அதிகாரிகள் கேள்வி எழுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. காவிரி நீர் விவகார வறட்சி காலங்களில் நீரை பயந்து கொள்வது குறித்து காவிரி நீர் மேலாண்மை ஆணையமே இறுதி முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. மேற்காசிய பிராந்தியத்தில் தொடர்ந்து வரும் போர்ச்சூழல் காரணமாக ஏர் இந்தியா நிறுவனம் வான்வழி கட்டுப்பாடுகளால் கடந்த ஆண்டை விட அதிக பாதிப்புகளை எதிர்கொண்டு வருகிறது.
இந்திய எல்லைக்கு சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மொங்லா துறைமுகத்தை விரிவுபடுத்தி நவீனமயமாக்குவதற்காக சீனாவுடன் சுமார் 3200 கோடி மதிப்பிலான சலுகை கடன் ஒப்பந்தத்தில் வங்கதேசம் கையொப்பமிட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு எதிராக இன்ஸ்டாகிராமில் முன்வைக்கப்படும் விமர்சனங்கள் நீக்கப்படுவது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கடிதம் எழுதியிருக்கிறார். தமிழகத்தில் தமிழக வெற்றிக்கழக அரசு பெண்களுக்காக அறிவித்துள்ள வெற்றி பயணம் இலவச பேருந்து திட்டத்தை ரத்து செய்ய கோரி பெரம்பலூரில் தனியார் பேருந்து ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் மற்றும் ஓட்டோ ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். உலக போர் சூழல், கப்பல் வாடகை உயர்வால் பொள்ளாச்சி தென்னைமட்டை தொழில் கடும் நலிவை சந்தித்துள்ளதால் வட்டியில்லாத கடன் வழங்குமாறு அரசுக்கு உற்பத்தியாளர் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெங்காயம் உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலையேற்றத்தால் கடந்த செப்டம்பரில் இந்தியாவின் சில்லறை பணவீக்கம் 5.54% அதிகரித்துள்ளது. இதில் குறிப்பிடத்தக்க அம்சமாக இந்தியாவிலே அதிகபட்ச சில்லறை பணவீக்கம் தமிழகத்தில் பதிவாகியிருக்கிறது. வரத்து குறைந்துள்ளதால் ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் முருங்கைக்காய் விலை அதிகரித்து 1 கிலோ முருங்கைக்காயின் சில்லற விலை சராசரியாக 52 ரூபாய் வரை விற்பனையாகி வருகிறது. இனி சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 280 ரூபாய் குறைந்து 1,09,480 ரூபாவுக்கும் கிராமுக்கு 35 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,685 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளிலே உக்ரைனில் உள்ள 6 எரிசக்தி நிலையங்கள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. 33 பேர் காயமடைந்தார்கள். உக்ரைனின் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. எமனின் ஹவுதி கிளர்ச்சி குழுவின் தாக்குதலால் கவலைகள் அதிகரிக்கின்றன. மலேசியா தனது குடிமக்கள் உம்ரா புனித பயணத்தை ஒத்திவைக்கும்படி அறிவுறுத்தியிருக்கிறது. சவுதி அரேபிய விமான நிலையங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல் அதற்கு காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. சவுதி அரேபியா மீது கடந்த வார இறுதியில் நடத்தப்பட்ட தொடர் தாக்குதல்களுக்கு பதிலடியாக யமனில் ஈரான் ஆதரவு ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள சனாவில் சவுதி தலைமையிலான கூட்டுப்படையினர் வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இதில் 1 உயிரிழக்க 12 பேர் காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சவுதி அரேபியாவுக்கும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையிலான போரை ராஜீய ரீதியில் முடிவுக்கு கொண்டுவர தாங்கள் மத்தியஸ்தம் செய்ய தயாராக இருப்பதாக ஈரான் மீண்டும் அறிவித்திருக்கிறது. அமெரிக்க குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் ஜனநாயக கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இல்கான் ஒமாரின் வீட்டில் சோதனை நடத்தியிருக்கிறார்கள். பிரான்சில் 14 வயது சிறுவன் பள்ளி தலைமை ஆசிரியரையும் ஆசிரியர் ஒருவரையும் சுட்டு காயப்படுத்தியிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பிரான்சில் 100 கணக்கான பேரங்காடிகளில் இணைய தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளன. அங்குள்ள குளிர்சாதன பெட்டிகளும் உறைய வைக்கும் கருவிகளும் செயல்பட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. பல மில்லியன் யூரோ மதிப்புள்ள உணவுப் பொருட்கள் கெட்டு போயிருக்கலாம் என்று குறிப்பிடப்படுகிறது. கஃபூர், இன்டமாஷே, மொனோபுரி போன்ற மாபெரும் பேரங்காடிகளில் உட்பட சுமார் 400 கிளைகள் இதனால் பாதிப்படைந்திருக்கின்றன. பாகிஸ்தானின் வடமேற்கு மாகாணமான கைபர் பக்துன்காவில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்டதை தொடர்ந்து பதவி இழந்த முன்னாள் முதல்வர் சோஹெல் அப்ரிதி, சட்டப்பேரவைத் தலைவர் பாபர் சலீம் சுவாதி, பிடிஐ கட்சி மாகாண தலைவர் ஜுனைன் அக்பர் உள்ளிட்ட 8 முக்கிய தலைவர்களை காவல்துறையினர் காவலில் எடுத்து விசாரித்து வருகிறார்கள். ஈரானில் ஆட்சியாளர்களுக்கு எதிராக போராடிய இளைஞருக்கு மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கு 1 சில மணி நேரத்துக்கு முன்பு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவரது காதலியுடன் தொலைபேசியில் திருமணம் நடந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. மீண்டும் ஒருவரையொருவர் சந்தித்துக் கொள்ளவே முடியாது என்பது நன்கறிந்த காதலர்கள் சிறைச்சாலை தொலைபேசி வாயிலாக திருமண உறுதிமொழி எடுத்துக் கொண்டு முறைப்படி திருமணம் செய்து கொண்டார்கள். திருமணம் முடிந்ததும் இளைஞர் நேராக மரண தண்டனை நிறைவேற்றும் இடத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கலிமந்தானில் 3 மாதமாக புயமூட்டத்தால் தவிக்கின்ற மலேசிய கலிமந்தான் மக்கள் இந்தோனேஷிய அரசாங்கத்துக்கு எதிராக வழக்கை தொடர்ந்திருக்கிறார்கள். இந்தோனேஷியாவில் நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு முன்பே மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்க பள்ளிவாசல்களின் ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தும் திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
நேபாளத்தில் பெருவெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் வெளிநாட்டு மலையேறிகள் 100க்கும் அதிகமானோர் மாட்டிக்கொண்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. அவர்கள் வெவ்வேறு பகுதிகளில் இருப்பதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். இந்தோனேஷியாவின் பாலி தீவில் 3.6 கிலோகிராமுக்கு அதிகமான திரவ கொக்கைனுடன் பிரேசிலை சேர்ந்த பெண்ணொருவர் பிடிபட்டிருக்கிறார். அமெரிக்காவைச் சேர்ந்த பொருளாதார நிபுணர்கள் ரோபர்ட் இஹால், மைக்கேல் உட்போர்ட் இவர்களுக்கு 2026ஆம் ஆண்டின் பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சார்ஜருடன் கைபேசி இணைக்கப்படாமல் இருந்தாலும் சார்ஜரை மின்சார பிளக்கில் செருகி வைத்திருப்பதும் சில சந்தர்ப்பங்களில் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்ற எச்சரிக்கை தற்போது விடப்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், சர்வதேச டி20 போட்டிகளில் இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர் அபிஷேக் சர்மா புதிய சாதனையை படைத்திருக்கிறார். இந்தியா மேற்கிந்திய தீவுகள் இடையான 4வது டி20 போட்டி நாளை ஹைதராபாத்தில் நடைபெறுகிறது. சீனாவில் நடைபெறும் ஷங்காய் மாஸ்டர்ஸ் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் முன்னணி வீரரான ஸ்பெயினின் கார்லோஸ் அல்காராஸ் நேற்று அதிர்ச்சி தோல்வியை சந்தித்திருக்கிறார். இந்திய டென்னிஸ் வீராங்கனையும் கோவையைச் சேர்ந்தவருமான மாயா ராஜேஸ்வரன் ரேவதி தனது டென்னிஸ் போட்டிகளின் முதல் பட்டத்தை வென்று அசத்தியிருக்கிறார். அந்த வெற்றியின் மூலமாக அவர் இந்திய டென்னிஸ் நட்சத்திரம் சானியா மிர்சாவின் 22 ஆண்டுகால சாதனையையும் முறியடித்திருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு ஜூரோ இலங்கை பெறுமதியில் 369.78 ரூபாய், இந்திய பெறுமதியில் 106.42 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 331 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.21 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 397.27 ரூபாய், இந்திய பெறுமதியில் 114.34 ரூபாய், ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 437.47 ரூபாய், இந்திய பெறுமதியில் 125.91 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 231.97 ரூபாய், இந்திய பெறுமதியில் 66.76 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல், கார்ஷலா கோனேஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: எங்களுக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.

0: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
1: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
2: நேரம் சரியாக 12:18 ஐக்கிய ராஜ்யத்தில் 11:18. இந்த நேரத்தில் வானொலியில் வலம் பெறுகின்றது உதவுமா நிகழ்ச்சியினுடைய மறு ஒலிபரப்பு. தயவு செய்து அன்பர்களை, கடந்த வாரம் ஒலிபரப்பப்பட்ட, அதாவது கடந்த வாரம் இரவு அதாவது ஒலிப்பதிவு செய்த இசைப்புகளை அழிந்துவிட்ட காரணத்தில் அந்த நிகழ்வை உங்களுக்கு தர முடியாமல் இருப்பதற்கு மன வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு, அதற்கு முன்பாரம் இடம்பெற்ற உதவுமா நிகழ்ச்சியினுடைய மறு ஒலிபரப்பை தருகின்றோம்.
3: ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: தினமும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களே, வானலைகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது, நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.
1: வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலை என்றால் உண்மை தாங்கிட நாதி உண்டோ? தாங்கிட நாதி உண்டோ?
0: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்க

உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானலைகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு தயவுடன் தெரிவித்துக் கொள்ளுங்கள்.

0: என்றும் உதவுமா நிகழ்ச்சிக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே அன்பு வணக்கம் கூடன்.
1: பின்னாலே ஆரம்பம்
0: வார வாரம் அளித்து வருகின்ற இந்த நிகழ்ச்சியினூடாக பேராசிரியர் சச்சிதானந்த மையா அவர்கள் கலந்து சிறப்பித்து வருகின்றார். அவரை அன்புடன் இந்த நிகழ்ச்சியினூடாக வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.

0: சரி, மீண்டும் அவரது அழைப்பு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. சத்தத்தின் காரணமாக தொடர்பை துண்டித்து விட்டார்கள் நினைக்கிறேன். வணக்கம் பேராசிரியர் அவர்களே.
1: வணக்கம். வணக்கம் அன்பு தரசன் அவர்களே. எழுச்சியாக ஆரம்பிச்சீங்கள், அப்புறம் சத்தம்
0: இல்லையா? அது அந்த வேற ஒருத்தர் வரத நண்டு ஒருத்தரை கொண்டு வந்து வச்சு வேணுமெண்ட் அங்கால ஓட்ட போடுற மாதிரி சத்தம் போட்டு கொண்டிருக்கிறார்.
1: இந்த நேரமும்
0: வேணுமெண்ட் தானே? வேணுமெண்ட் தான் செய்யறது. இந்த நேரத்துல நாங்க நிகழ்ச்சி நடத்துவோம் தெரியுங்க. அவர்கள் வேணுமென்று சத்தம் போட்டு கொண்டிருக்கிறார். வந்தவர் இப்படி நியூஸ் வாசிக்கிறார்கள், சத்தம் போட வேண்டாம்.
1: இந்த டைம் ஒருத்தரும் வேலை செய்யக்கூடாது. அப்ப நீங்கள் தொழுவாமே
0: சரியா? அதுக்கு அடிச்சு வந்து இதை கொண்டிருக்காமல் வேணுமென்று செய்யறவங்களுக்கு கடவுள் பார்த்துக் கொள்ளுவான்னு நீங்க சொல்ல தொடங்க.
1: பத்து மணி சத்தம்
0: செய்யக்கூடாது. எங்களை எங்களை இயலாமையான அவர்கள் அவைக்கு தெரியும், நாங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டோம். சரியா, தொடருங்க.
1: வணக்கம் அன்பு நேயர்களே. ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப எழுச்சியாக ரொம்ப இதை ஆரம்பித்தார். அப்புறம் திடீர்னு நின்று போகணும்னு யோசனை வந்துட்டு என்ன, நாங்கள் வந்த இதயம் சம்பந்தமான விஷயத்தை இதயம். ஹலோ,
0: ஆமாம்மா, கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: ஆ, கேட்கு. ஓ, மறுபடியும்மா. அப்போ நாங்கள் அந்த நீங்கள் என்ன என்னத்தை பற்றி நாங்கள் கதைக்கு போகணும் என்று போன முறை சொல்லியிருக்க, நாங்கள் இந்த மாரடைப்புகளை பற்றி தான்
0: விசேட தினம் ஒன்று, அதாவது உலகெங்கிலும் இருதய நோய்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் மாரடைப்பை தடுத்த ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை ஊக்குவிக்கவும் செப்டம்பர் 29 உலக இருதய தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது.
1: ஓ, அதை பற்றி அந்த நல்ல நேரத்தில் நாங்கள் இதை சொல்லுகிறோம். ஆனால் கண்டிப்பாக நாங்கள் அதை வடிவாக சொல்லணும். வடிவா மீன்ஸ் உள்ளதாக உள்ளவோடு சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் என்று சொல்லி ஏதோ சொல்லிட்டு போயிடக்கூடாது என்றதில் எனக்கு ஒரு பயம் இருக்கு. நாங்கள் அது ஏற்கனவே போன கிழமை கதைச்ச பொழுது இதயத்தினுடைய அமைப்பை பற்றி பேசணும். அந்த அமைப்பு தெரிஞ்சால் தான் இணைந்த வாழ்க்கை பூர்வாக நாங்கள் பிறந்ததில் இருந்து இறக்குற வரைக்கும் எங்களுடைய இதயம் வேலை செய்ய கொண்டிருக்கிறது, இயங்கி கொண்டிருக்கிறது. அதனால் அதுக்கு இதயம் வந்துருக்கு. ஸோ அந்த இயங்கி கொண்டிருக்கிற பொருள் இதை பற்றி எங்களுக்கு வர வருத்தங்கள் தான் எங்களை வாழ்க்கையை தீர்மானிக்க அதை தீர்மானிக்கிறது. இதயத்தினுடைய தன்மை என்றது, இதயத்தின் தன்மை மீன்ஸ் அதை நாங்கள் எப்படி பேணுகிறோம். மனிதனை இதயம் தான் எங்களுக்கு மனிதனை இயக்குகிறது. அந்த இதயத்தை நாங்கள் எப்படி பேணுகிறோம், எந்த பொருளையும் நாங்கள் எடுக்கிற பொழுது பயன்படுத்துகிற பொழுது அதை பேணுகிற முறையில் தான் அந்த அதனுடைய நீடிப்பும் அதனுடைய தரமும் தொடர்ந்திருக்கும். அந்த நாங்கள் தொடர்பு கொள்வது அதை எதிர்ப்பு அந்த பேணுதல் என்ற பொருள். தந்தை தான் தந்தை தாய் பேன் என்று சொல்லுவோம். தந்தை தாய் தந்தை தாய் பேன். அப்போ உண்ட பேணும் உண்ட பேணினா பாதுகாத்து நல்ல முறையில் வச்சிருக்கணும் என்றுங்கிறது பேணிக்கொள்ள வேண்டும். அப்போ நாங்கள் அந்த இதயத்தை பேணிக்கொள்ள வேணும் என்ற தெரிஞ்சாதான் எங்களுக்கு இதயத்தை வர நோய்கள் தொடர்பாக விவரமாக விரிவாக விளக்கமாக எல்லாம் தெரிஞ்சு கொள்ளலாம். அதுக்கு நாங்கள் ஆரம்பத்திலேயே போன முறை சொன்ன பொழுது இதயத்தை பற்றி அமைப்புகளை பற்றி கதைத்தோம். அந்த அமைப்புகள் தொடர்பான நோய்கள் தான் மனிதனுக்கு வரக்கூடிய இதய நோய்கள். அப்படின்னு எடுத்தடுப்பில் தரிசனம் கேட்டது மாரடைப்பு திடீரென்று வருமா, இள வயதில் வருமானு கேள்வி எழுப்பியிருந்தீங்க. அப்போ அந்த மார்பு அடைப்பு மாரடைப்பு என்று நாங்கள் சொல்கிறதுலே ஒரு பலவித நோய்கள் இருக்குது. சின்ன சின்ன அந்த சொற்கள் வந்து மாறி உதாரணம் ஹார்ட் அட்டாக், மார் அடைப்பு, ஹார்ட் அட்டாக், இதய தாக்கம் என்று நாங்கள் சொல்கிறோம். இதயத்தான் இதயம் தாக்குது. ஆடை தாக்குது, இதயம் தனியே தாக்குறது. தனியே தாக்குறது தான் மனிதனை தாக்கும், உயிரினத்தை தாக்குறது. அல்லது இதயம் நின்று போகிறது ஒன்று, அதுதான் டக்குன்னு திடீரெண்டு வரும் ஒரு ஆள் காய்ச்சி ஒன்று பேர் பார்த்தா மயக்கம் போட்டு விழுந்துட்டு போயிடும். அப்படியே இருக்கும். இதயம் செயலந்து போகிறது. இன்னொன்று வந்து என்ன சொன்னால் எங்களை இதயத்தில் நின்று போகிறது திடீரெண்டு செயலந்து போகிறதுன்னு சொன்னால் என்னென்னா அது கார்டியோ அரெஸ்ட். കാർഡിയോ അറസ്റ്റ്. അപ്പൊ ഹാർട്ട് അറ്റാക്ക്, കാർഡിയോ അറസ്റ്റ്, രണ്ട് മുഖ്യമാണ് നോയകൾ. ഇന്നും ചില ചില നോയകൾ ഇതിലെ ഇരുക്ക് ചിന്ന ചിന്ന വ്യത്യാസം ഇരുക്ക്. അപ്പൊ പൊതുവാകെ ആളുകൾ ചാപ്പാട്ട മുറയാതെ വാർക്ക മുറയാതെ ഇന്ന് ഹാർട്ട് അറ്റാക്ക് അല്ലെങ്കിൽ കാർഡിയോ അറസ്റ്റ് എന്നത് വാർത്ത ഞങ്ങൾ പാർക്കണം. അപ്പൊ ഏതോ മാതിരി മരുത്തുകളോ ചൊല്ലുന്ന മാതിരി നാണിതയെല്ലാം ചൊല്ലിട്ട് പോയിട മുടിയാതെ എനിക്ക് മറിവ് വേണം, തേടൽ വേണം, ചൊല്ലണം വേണ്ടതായി ചൊല്றதும் എനിക്ക് ഭയമായി இருக்கு. എന്നാൽ ഇത് വാൾക്ക്. അപ്പൊ ഇത് ഞാൻ കേൾക്കുതാ?
0: നല്ലത്.
1: അപ്പൊ ഞങ്ങൾ അത് എന്നിട്ട് ചൊല്ല വരുമ്പോഴാണ്ട് ഇതയത്തിന്റെ അമപ്പ് തരിയാമൽ ഇതയത്തില് വേറെ നോയകൾ ഇപ്പൊ എങ്ങൾക്ക് ഇതയത്തെ പറ്റി ഞങ്ങൾ പാത്തം ഇതയത്തിന്റെ അമപ്പ് പറ്റി ഒരുതരം ഇതയം അവളവ് ഇരിക്കും അവനക്ക് പെരിയ ഇതയം ഉണ്ടാ ഞങ്ങൾ കഥക്കുന്ന ഞങ്ങൾ അപ്പഴി കഥക്കുന്നത് ശരിയെന്നേക്കും ഒരുതന്റെ ഇതയം അപ്പടി ഇരിക്കും ഒന്നെ ശരിക്കായി ഇരിക്കും.
0: കൈയളവ്
1: മനസ്സ് കണ്ട് കേൾവത് മുന്തിന കാലത്തില് കൈയളവ് മനസ്സ് എന്ന് ചൊല്ലി ഒരു ടി വി സീരിയൽ വന്നത് കേസ് പ്രകാശ് രാജും ഹീരാണ്ട് നടിച്ച പടം നല്ല അരുമയാണ് ബാലചന്ദ്രയുടെ തുടർ സീരിയൽ അത്. അപ്പൊ അതിന് പേര് കൈയളവ് മനസ്സ്. കൈയളവ് മനസ്സുമായിട്ടാണ് കൈയളവ് ഇതയം. അപ്പൊ എന്നോട് ഇതയം വന്നത് എങ്ങനെ കയ്യളവ് தான். அப்படி கையளவு இருக்கிற இதயத்தில் என்ன என்ன இருக்குன்றதை நாங்கள் பார்த்தோம். அப்படி பார்க்குற பொழுது அந்த நாடி நாளம் சோனையறை இதையறை இடது இதையறை வலது இதையறை வலது இட சோனையறை இடது சோனையறையெல்லாம் பார்த்தோம். அப்போ இதுகளெல்லாம் தெரிஞ்சுருக்கணும். அது தவிர அந்த வால்புகளை பற்றி பேசணும். அந்த வால்பு வந்து நாங்கள் வயது போகத்தான் கிட்டத்தட்ட வயது கூடும் பொழுது ஏறும்போது எப்படி இந்த வால்புகள் தங்களுடைய இயக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கின்றன அதை செயல் இழக்கின்றன பார்க்கிறது. நாங்கள் வந்து வேல் டென்ட் அடிக்க போ சேர்க்கிறதுலாம் நாங்கள் பார்க்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் அது இதே ஒன்று கையளவு சின்னந்தான். ஆனால் கையளவு சின்னதாக இருந்தாலும் அதுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் ஒன்று இருக்கிறத நாங்கள் போன முறை அடிப்பில் பார்த்தோம். அந்த இப்போ இதயத்தின் பேர் எங்களோட உடம்பின் உறுப்புகளுக்கு உடம்பின் பகுதிகளுக்கு ஆக்சிஜனையும் உணவு சத்துக்களை குறிப்பாக குளுக்கோஸ் எங்கே வரும்? நாங்கள் கடையில் எல்லாம் வாங்கிக்கிற குளுக்கோஸ் இல்லை. நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு சமீபார அடைஞ்ச முடிவில் கடைசியாக வர ஒரு விளைபொருள் எங்களுக்கு குளுக்கோஸ். அப்போ என்னென்ன பொருளை சாப்பிட்றோம்தான் நாங்கள் விளைபொருளும் அமையும். எல்லா எதை சாப்பிட்டாலும் குளுக்கோஸ் கண்டிப்பாக வரும். அது அதிகமாக கொஞ்சமாகன்றது அந்த சாப்பாடு பொருள் பொறுத்து. சில பொருளை சாப்பிட்டோம்னா அது கொழுப்பு தான் சமீபம் குளுக்கோஸும் பெறும். அந்த கொழுப்பு அசிட் கிளிசரோல்ன்றது நாங்கள் பார்த்தோம். லிப்பிட்ன்றது அதை சோட்டா சொல்கிறோம். அப்புறம் வச்சு வகையில் சாப்பிட்டோம் அந்த கொட்டை வகையில் வித வகையில் சாப்பிட்டோம்னா அங்கே அந்த புரதம் உண்டாகிறத நாங்கள் பார்க்கணும். அப்போ இந்த நாங்கள் குளுக்கோஸ் என்னன்னா கொழுப்புன்னு சொன்னேன்னா அண்ட் புரோட்டீன் புரதம் உண்டு சொன்னால் கூட இந்த எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கிற பொருள் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன். இந்த கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இதை சுருக்கமாக சொல்கிறாண்ட CHO. கார்பனுக்கு சி, ஹைட்ரஜனுக்கு ஹெச், ஆக்சிஜனுக்கு ஓ. அந்த CHO எந்த பொருளை பார்த்தா உண்டாலும் நாங்கள் CHO எழுதாமல் ஒரு பொருள் எழுதுறது முடியாது. அந்த இருசாயனவியலில் சூத்திரங்கள் என்று எந்த பொருளுக்கும் நாங்கள் படிக்கிற எந்த பொருளுக்குமே ரெண்டு விதமான பொருள் பௌதீக பெயர் என்று இருக்கு, இருசாயன பெயர் என்று இருக்கு. உயிரினங்களை எடுத்த முடிச்சா நாங்கள் ஏற்கனவே கதைச்சிருக்கோம். மனுஷனை பற்றி பேசுகிற பொழுது மனுஷன் வந்து என்ன சும்மா மனிதன் ஓகே, அது ஒரு விலங்கு. அப்போ விலங்கு என்று சொல்ல முதல் என்ன சொல்லுவோம்? உயிரினம். இது ஒரு மனிதன் ஒரு உயிர். விலங்குகள் இந்த குறிப்பில் வருகின்ற இது தாவரம் ஒரு பக்கம், விலங்கு ஒரு பக்கம். அந்த விலங்குகளே உயர் வகையான சிந்தனையுடைய அல்லது தெரிஞ்சு பார்க்கின்ற பொழுது அது மனிதனாக இருக்கலாம். அந்த மனிதன்லேயும் நாங்கள் இப்போ நாங்கள் எப்படி மனுஷனுக்கு பார்க்குறோமோ எங்களுக்கு தெரியுதோ அல்லது நாங்கள் நினைக்கிறோமோ அல்லது கருதுகிறோமோ எண்ணுகிறோமோ மனிதன் எப்படி இருப்பான்? நாங்கள் இப்போ பார்க்குற மனிதர்கள் தான் எப்போவுமே மனிதர்கள் அல்ல. அப்போ நாங்கள் இதற்கு முதல் எத்தனையோ ஆண்டுகள், சும்மா 10-100 ஆண்டெல்லாம் சொல்ல முடியாது, மில்லியன் கணக்குகள் தான். எங்களுக்கு கணக்கே பார்க்கறதுக்கு அவ்வளவு தூரமான நாட்கள் காலங்கள் இந்த கோடிக்கணக்கெண்டா சொல்லுவோம். அப்போ இந்த எத்தனை ஆண்டுகளாகுது மனிதன் உருவாகி, அப்போ அந்த மனிதனில் எத்தனை வகைன்னு நாங்கள் போன முறை பேசியிருந்தோம், கவிச்சிருந்தோம், சொல்லியிருந்தோம். ஸோ அது பாக்கி நாங்கள் இப்போ இருக்கிற மனிதர்களுக்கு எங்களுக்கு ஹோமோ சாபியன்ஸ் சாபியன்ஸ் நாங்கள் இப்போ நாங்கள் இருக்கிற பார்க்குற இப்போ அந்த இன்றைக்கு ஒன்று மீன் சொல்ல நவ் என்ற பொருள் இல்லை, இந்த காலத்தில் நாங்கள் எங்களோட வாழ்வு காலத்தில் நாங்கள் பார்க்கின்ற மனிதனுடைய பெயர் என்ன, ஹோமோ சாபியன்ஸ் சாபியன்ஸ். ஸோ எங்களுக்கு முதல் அப்படி எங்களுக்கு மீன்ஸ் அது எவ்வளோ லாங் பீரியட் நீண்ட ஆண்டுகளுக்கு முதல் இருந்த மனுஷன் எப்படி இருந்திருப்பான், எங்களை மாதிரி இருந்திருப்பான்னு சொல்ல முடியாது. எங்களை மாதிரி உறுப்பினருக்கும் உறுப்பு சின்ன இருந்திருக்கும். இப்போ முந்தின மனிதனுக்கு வால் இருந்திருக்கும், நாங்கள் வால் இல்லா குரங்குன்னு சொல்லுவோம். அப்போ வால் இல்லா குரங்கு வால் உள்ள குரங்கு, அப்போ வால் இல்லா குரங்கு வானரம் என்று பார்த்தோம். அந்த வால் இல்லா குரங்கு வகையில் எங்களுக்கு முந்தி வால் வால் இல்லா குரங்கு வால் உள்ள குரங்கு இருந்து வந்ததுக்கு ஒரு அடையாளம் என்னென்று சொன்னால், எங்களோட கைவிரல் ஏதாவது ஒரு விரலை எடுத்து குறிப்பாக நடுவிரல் எடுத்துக்கொள்வோம். இந்த நடுவிரலை கொண்டு போய் எங்களுடைய பிற்பகுதியில் அந்த குண்டி பகுதியில் ரெண்டு குண்டி சேர்ற இடம் இருக்குதுதான், இந்த அதுக்கு உண்மையான பேர் குண்டி காய்கள். குண்டி இந்த தமிழ் வந்து குண்டி காய்கள் என்று அதுக்கு பேர். அந்த ரெண்டு குண்டி காய்களும் இணைகிற இடத்துல போய் கையை வச்சு பார்த்தோம்னா அமர்த்தி பார்த்தோம், அவன் அமர்த்தினா அவன் அந்த முற்றுரை தான் எங்களுக்கு இருந்த வாளின் எச்சம், வாளின் எச்சம், வாளின் எச்சம் முந்தி இங்கே வாள் இருந்ததான் இது அதிப்பே இல்லையாம். அப்போ சின்ன பொருளாக பார்த்து அப்போ உயிரினத்தின் எந்த உறுப்பும் பயன்படுத்துறத பொறுத்து தான் அந்த உறுப்பு வளர்றதும் வளராமல் போகிறதும் அது பயன் இல்லாமல் போனாலும் வளர்ச்சி இல்லாமல் போகும். எங்களுக்கு உடம்பில் உள்ள பல உறுப்புகள் பயன்படுத்தப்படாமல் இருக்கிற நிலை இருக்குது. குறிப்பாக இந்த நாங்கள் சொன்ன அந்த அதுக்கு பேர் குயின் என்பு, அதுக்கு பேர் குயின் என்பு. அந்த வாளுக்கு பதிலாக பயன்படுத்துகிற என்புக்கு பேர் குயின் என்பு. நாங்கள் தொட்டு அமர்த்தினா அதை ஒரு கையை நல்ல எங்களே தங்களே என்று தாங்களே தடவி தொட்டு பார்க்கலாம் தானே, எப்படி இருக்குன்ற தட்டி பார்த்தோம்னா அது ஒரு மெல்லிசாக இருக்கும். அதுதான் கடைசியில் அது எங்கள்கிட்ட கால் அந்த முந்தின காலத்தில் வால் இருந்ததுக்கான ஒரு கால் காலண்டா என்ன காலண்டா. நாங்கள் நிறைய பொருளை நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம். காலண்டா இப்போ இத்தனை கால் நேரம், இப்போ பயனுண்ட கால், அந்த காலண்டா 60 நிமிஷத்துக்கு 4 பிரிக்கா அந்த கால் என்றது வருது. இன்னொன்று கால் என்று சொன்னால் பொழுது கண்ட கருது, வரும் பொழுது வருங்கால். அப்போ கால் என்று சொன்னால் இன்னொன்று தாங்கி பிடிக்கிறதே வரும், எங்களுக்கு அது தாங்கி பிடிக்குது. என்ன இந்த இப்போ கதைய வேலிக்கால், வேலிக்கால் என்று சொல்கிறோம், குத்துக்கால் குத்துக்கால்னெல்லாம் சொல்லுறாங்க. அந்த கால் என்று சொல்கிறதுகள் வந்து தாங்கிறத குறிக்கும். காலன்றதுக்கு நிறைய பொருள் இருக்கு. காலம்ன்றதுக்கு இன்னொரு பேர் நேரம், நேரத்தையும் காட்டும். அப்போ முந்தின காலத்தில் எங்களுக்கு இங்கே வால் இருந்தது அப்படி காலன்றதுக்கு நிறைய பொருள்லாம் நாங்கள் பார்க்கலாம். அப்போ நாங்கள் இதயத்தின் அமைப்பை பார்க்குற பொழுது எத்தனை தசைகள் இருக்குன்னு நாங்கள் கதைச்சோம். அந்த சைஸை பெரிய கேட்டோடு நீங்கள் சொன்னீர்கள் அந்த எத்தனை அறைகள் இருக்குது, இந்த ரெண்டு அறைக்கும் என்ன வித்தியாசம், இதய அறை இருக்குது ஓகே, இதய அறம் என்ன செய்யும், சோனி அறை என்ன செய்யும், வலது இது அறைக்கும் இடது இது அறைக்கும் என்ன வித்தியாசம், இடது சோனி அறைக்கும் வலது சோனி அறைக்கும் என்ன, எல்லாம் இருக்கு வித்தியாசங்கள். நாங்கள் சும்மா ஒரு இதயத்தை பார்த்துட்டு எல்லாம் ஒரு மாதிரி நினைக்கிறார் இது இருக்கு. அப்போ எங்களோட இதயத்தின் தொழில் என்ன, எங்களோட உடலின் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனையும் குளுக்கோஸையும் எடுத்து சொல்லுகிறது. கொண்டே கொடுக்குறது அப்படிங்கும் எப்படி இந்த காலத்தில் நாங்கள் ஆர்டர் பண்ணணும், எங்களுக்கு ஏதாவது வேணுமெண்டா சாப்பாட்டு பொருள் வேண்டி நம்ம ஆர்டர் பண்ணோம்னா அந்த கடைகளில் என்ன ரெஸ்ட் உணவகத்துக்கு நாங்கள் ஆர்டரை கொடுக்குறோமோ அந்த கொண்டு வந்து விநியோகிக்கப்படும். அப்போ ஆர்டரை கொடுத்தோன்னே அது கொண்டு வந்து வர்றது. அந்த நிறுவனங்கள் ரெஸ்டாரண்ட்கள் எங்களுக்கு உணவை விநியோகிக்கிறார்கள். அதேமாதிரி எங்களோட இதயம் எங்கள் உடலினோட உறுப்புகளுக்கு உடலின் பகுதிகளுக்கு ஆக்சிஜனையும் குளுக்கோஸையும் கொண்டு விநியோகிக்கணும். அதான் டெலிவரி பண்ணுறது, அதுன்ற டெலிவரியும் தான் அதன் பேர். அதான் பம்ப் அப்படி டெலிவரி பண்ணும், சும்மா டெலிவரி பண்ண முடியாது. போன முறை நாங்கள் காய்ச்சிருந்தோம் இந்த பம்ப் பண்ணுறதுன்னு சொல்லி, பம்ப் பண்ணுறதுன்னு சொன்னால் அதை நாங்கள் பிரிக்கிறான்னு சொல்லி சொல்கிறோம். ஒன்றை நாங்கள் ஃபோர்ஸாக அமர்த்தினா ஒரு பொருள் வெளியில் வரும், அதுதான் அந்த பிடிக்கு இருக்குன்னு சொல்கிறது கருத்து. உதாரணம் எங்களுக்கும் இந்த காலத்தில் கழிவுப்பொருட்கள் உடல் எல்லாம் சேர்ற பொழுது சில இடங்களில் சில விதமான புண்ணோயர் உருவாகும். அந்த புண் உருவாகிற பொழுது அதே எங்களுக்கு புண் உருவாகுது. புண் வந்த பிறகு அந்த புண்ணில் சிதல் இருக்கும், மஞ்சள் கலராக இருக்கும். அந்த மஞ்சள் கலர் கொஞ்சம் முத்தி முத்தி கொஞ்சம் இருக்கிற சிதல் வழியில் வரும். அந்த சிதல்ன்றது என்ன? அது ரத்தத்தினுடைய ஒரு பகுதி. என்ன வகையான ரத்தத்தினுடைய பகுதி? இந்த ரத்தம் எங்களுக்கு என்ன செய்யுது? எங்களுக்கு வந்து சக்தி, குளுக்கோசையும் ஆக்சிஜனும் தாரதும் மட்டுமில்லை, எங்களுக்கு ஒரு எங்களோட ஆமி, எங்கள் உடல்நிலையில் உள்ள இப்போ ஒரு நாட்டுக்கு ஆமி என்னத்துக்கு இருக்கு? எதிரிகள் படையெடுக்கும் பொழுது அந்த எதிரிகளை எதிர்த்து போராடுறதுதான் ஆமின்ற வேல். அதான் நாட்டின் காவலர்கள், நாட்டை மண்ணின் மந்தியர்கள், நாட்டை காக்கிறவர்கள் சொல்றது காரணம். அது மாதிரி எங்களுக்கு வந்து கிருமிகள் எங்களை தாக்குற பொழுது திருப்பி நாங்கள் அதை அந்த கிருமிகளை எதிர்க்கிறதுக்கு பேர் எங்களை ரத்தத்தில் இருக்கிற பகுதி நாங்கள் ஏற்கனவே கதைக்கிறதும் அது தரிசனம் பதிலஞ்சோன்னு நீங்கள் அந்த ஆமி மாதிரி இருக்கிற அந்த ரத்தத்தில் உள்ள பொருளுக்கு என்ன பெயர் நினைக்கிறீங்க? தரிசனம் இப்போ எங்களோட உடம்பின் இதயத்தின் ஆமியார்
0: ஆமி வந்து ரத்த நாடிகள் நாளங்கள்.
1: ஓ, ஆமின்ற தொழில் என்ன நினைக்கிறீங்க?
0: பாதுகாக்கிறது.
1: பாதுகாக்கிறது. அப்ப இதயமும் இந்த நாளும் நாடியும் எங்களை பாதுகாக்க ரெண்டும் பீயம் வைக்குது. அப்ப எங்களை பாதுகாக்கிறதாரு அந்த நாடன் நாளை ஓடுகின்ற ரத்தம். அந்த ரத்தத்தில் என்ன இருக்கு? நாங்க ரத்தம் உண்டா திரவம் உண்டு நினைக்கிறோம். திரவம் இல்லை, தண்ணி மாதிரி திரவமா ரத்தத்தை சொல்லிடலாம். பிரிட்டிஷ் திக்கட் அண்ட் ஓட்டர் என்று இங்கிலீஷ் ஒரு பழமொழி இருக்கு. அப்ப பிரிட்டிஷ் திக்கட் அண்ட் ஓட்டர் என்ற ரத்தம் வந்து தண்ணியோட கனமானது, பாரமானது. ஏனென்றா அதுல திண்மத்தன்மையும் இருக்கு. திண்மை திரவமா இருக்கு, அதுல திண்மத்தன்மை இருக்கு. அப்ப திரவமா இருக்கிற பொருள் திண்மத்தன்மையும் சேர்ந்து இருக்கிற போது அதுக்கான பெயர் வந்து பாகு. பாகு என்று பெயர். அப்ப உதாரணம் அவருக்கு இன்னொரு நல்ல தமிழ் பெயர் வந்து திரை பாகுத்தன்மை என்று நாங்க சொல்லுவோம். எள்ளுப்பாகு நாங்க இணைச்சு பார்ப்போம். எள்ளுப்பாகு இணைச்சா என்ன இருக்கும்?
0: ஒட்டக்கூடிய மாதிரி இருக்கும்.
1: லட்டு மாதிரி இறுக்கமா இருக்காது, கொஞ்சம் சொக்கா இருக்கும், எண்ணத்தன்மையா இருக்கும். அதான் பாகு. அப்ப எங்களுக்கு ரத்தமும் ஒரு பாகத்தன்மை தான் இருக்கும். எடுத்து நாங்க தண்ணியை பார்த்தோமே, எண்ணெயை பார்த்தோமே இருக்காது. தண்ணியாவோ எண்ணெயாவோ இருக்காது ரத்தம். ஏனென்று சொன்னா அதுக்கு பேர் திரவ விளையம். திரவத்தில் திண்மம் இருக்கிறது சூழ்நிலை. நாங்கள் திரவத்துக்கு ஒவ்வொரு பொருள் இருக்கு. இப்ப திரவம் என்று சொன்னா என்ன? திரவம் என்று சொன்னால் திண்மமா இருக்கிற பொழுது குளிரால உருகி வார படிவத்துக்கு பேர் திரவம். உதாரணம் பனிக்கட்டி உருகி அது தண்ணியாகுது. அப்ப பனிக்கட்டி உருவாக்க வாரது தண்ணி. அப்ப பனிக்கட்டி ஒரு திண்மம், வார தண்ணி வந்து ஒரு திரவம். இதே திரவம் வெப்பநிலை கூடி கொண்டு வர்ற பொழுது கிட்டத்தட்ட 100 °C ரெண்டு வெப்பம். அப்ப 100 °C வரைக்கும் அது வாயுவாயிடும். அப்ப திண்மம் திரவமாகி திரவம் வாயுவாகி போயிடுது. இப்படி இருக்கிற பொழுது அந்த திரவம் வாயுவாயிருக்கிறது திருப்பி நாங்கள் நீராவியை பிடிச்சி நாங்கள் பாருங்க இடத்தை புகையெல்லாம் வருதுன்னு வைக்கிறோம். அந்த புகையை ஒரு இடத்தை அடைச்சோம்னு சொன்னா அந்த இடத்த ஈரத்த துளிகள் எல்லாம் இருக்கும். அந்த புகைன்றது அந்த வாயுத்தன்மை திரவ நிலைக்கு வாரது பெயர் வந்து என்ன? ஒடுங்குதல் ரெண்டு பேர். ஒடுங்குதல் ஒடுங்குதல்ன்றா வாயுக்கள் நீராவியில் அகலமா புகை அங்கெங்கெல்லாம் பரவிக்கொண்டிருக்கும். அது எல்லாத்தையும் அமர்த்தி ஒரு இடத்த கொண்டு வரைக்க அது திரவமாகும். அப்ப வாயு திரவமாகற நிலைக்கு வந்த பேர் ஒடுங்குதல் ரெண்டு பொருள். ஒடுங்குதல் ரெண்ட கேள். அப்ப ஒடுங்குற பொருள் வந்து ஒடுங்குற பொருள்னா இப்ப திரவமா வந்துட்டு திரவத்தை நாங்கள் அங்க திண்மமாக்க போறோம். அப்ப தண்ணிய வந்து பிடிச்சுக்க வச்சோம்னா அது என்ன செய்யும்? குளிர்காலத்துல வெப்பநிலை போகாத இடத்துல அங்க பனிக்கட்டி ஆயிடும். அப்ப திரவம் வந்து திண்மமாகறது சொல்றது உறைதல். சில பொருளை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா டக்குன்னு ஸ்பிரிட் இதை ஒண்ணு எடுத்தோம்னு சொன்னா நாங்க பாக்கி கண்ணுக்கு இருக்கும். அடிச்சோம்னா அது டக்குன்னு மறைஞ்சு போயிடும், கண்ணுக்கு தெரியாம போயிடும். திண்மமா இருக்கிற போது பொருள் திரவம் ஆகாமல் நேரடியாகவே வாயு ஆயிடும். அதுக்கு பேர் வந்து பதாங்கம். பதாங்கம் அடைவர் சொற்கள் இப்படி வேறுபாடு. அதே மாதிரி தான் எங்களுக்கு இருக்கிற ரத்தம் வந்து திரவ விளையம். அதாவது திரவம் தான், தண்ணி மாதிரி தான், ஆனால் பட் அதில் கொஞ்சம் திண்மத்தன்மை இருக்கு, கட்டித்தன்மை இருக்கு. ஆன வழியாக தான் எங்கள்கிட்ட இதயம் பாதுகாப்பாக இருக்கு. எப்படி கடித்தன்மையா இருக்கு. அந்த கடித்தன்மையா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? மூன்று பொருள் காரணம். என்ன அந்த மூன்று பொருள் என்று சொன்னால், வெண்குருதி சிறுதணுக்கை, செங்குருதி சிறுதணுக்கை, குருதி சிறுதாட்டுகள். குருதி சிறுதாட்டுகள் எங்களுக்கு தெரியும், அது ஒரு முக்கியமான, அதுவும் ஒரு சின்ன ஒரு ஒரு பொடிக்காட்டு மாதிரி தான். வாமி வந்து வெண்குருதி சிறுதணுக்கை, அதை எங்கள்ட்ட உடம்புல கிருமிகள் வருது, கிருமியான அந்த பாக்டீரியாவா இருக்கலாம், வைரஸா இருக்கலாம், இப்படி எல்லாம் நாங்கள்
0: வெண்குருதி சிறுதுணைக்க குறையிற போதுதான் பல்வேறுபட்ட சிக்கல்கள் இதயத்துல ஏற்படுகிறது.
1: அந்த குருதி, அதை எந்த குருதி, நீங்க நல்ல ஒரு பாயிண்ட், அதுல ரெண்டா நாங்கள் அதை பிரிக்கலாம். என்ன ரெண்டா பிரிக்கலாம்? குருதி சிறுதுணைக்கு என்று சொன்னீங்க, அந்த குருதி சிறுதுணைக்கு வேற, குருதி சிறுதாட்டுகள் வேற. அப்ப சிறு குருதி கட்டுகள் வேறுல, இப்ப குருதி சிறுதாட்டுகளை பற்றி சொல்லிட்டு நான் அந்த குருதி நீங்க சொன்ன துணிக்கைகளை பற்றி பாரு. துணிக்கேண்டா என்ன சின்ன பொருள் ரெண்டா கருத்து. அப்ப சிறுதாட்டுகள் தட்டு தட்டு மாதிரி இருக்கும், இடியப்பத்திட்ட நாங்கள் பார்ப்போம், அது இடியப்பம் நாங்கள் புளிஞ்சு போற இடத்துல சின்ன சின்ன தட்டு மாதிரி இருக்கும், வெள்ளை வெள்ளையாம அந்த வெள்ளை மாதிரியுமா இருக்கிறத. இப்ப அதே மாதிரி நாங்கள் புண்ணுக்கு மருந்து கிட்டேக்க என்ன செய்வோம், புண்ணுக்கு மருந்து எல்லாத்தையும் பூசி போட்டு ஒரு என்ன தேவை, ஒரு துணியால கண்ணாடி மாதிரி, ஒரு சின்ன சின்ன ஓட்டை மாதிரி இருக்கிற ஒரு, அதுக்கு என்ன பேர், அந்த துணியால அதுக்கு நல்ல ஒரு பேர், அந்த துணியால் அந்த புண்ணை மூடுவோம். ஏன் அந்த புண்ணை அந்த துணியால நாங்கள் மூடுறோம்? ஏனென்று சொன்னா திண்மமா வருகிறதெல்லாம் அப்படியே தடைப்பட்டு நிற்காமல் வெளியில வரட்டும் அந்த இருக்கிற சின்ன சின்ன ஓட்டையால. அப்ப அந்த அதுக்கு நல்ல ஒரு பேர், புண்ணுக்கு நாங்கள் மறந்துகிட்டேக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொத்தா இருக்கும், சின்ன சின்ன ஓட்டை ஓட்டை மாதிரி அது இருக்கும், நல்ல ஒரு பேர் வருதுல
0: பிளாஸ்டிக் வருது, துணி மாதிரி இருக்கும், சின்ன
1: துணி மாதிரி, ஆனா ஓட்டை ஓட்டை மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன காரணம்? அதே மாதிரி தான் நீங்கள் அப்ப சொன்ன குருதி சிறுதடி பேர், குருதி சிறுதட்டுகளுடைய அமைப்பு அதுதான். அப்ப அது ஒரு காரணம், குருதி சிறுதட்டுகள் ஒரு காரணம். சத்தம் வந்து தென்மமாக பாகுத்தன்மையா இருக்கிறது. ஏன் அது பாகுத்தன்மையா? இப்ப எங்களுக்கு ஏதோ ஒரு உறைஞ்சியோ இடிபட்டோ அடிபட்டோ எங்களுக்கு உடம்புல ஒரு புண் உண்டாகுது, காயம், காயம் ஏற்படுது, அந்த காயம் புண்ணாகும். எப்ப நாங்கள் ஒரு காயத்தை புண்ணுன்னு சொல்லுவோம்? எல்லா காயத்தையும் நாங்கள் புண்ணுன்னு சொல்ல முடியாது. அப்ப புண்ணுன்னு சொன்னோடனே அங்க கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ரத்தம் வந்தோண்டு இருந்திருக்கு. அப்ப அப்படி ரத்தம் ஒரு புண்ணாலே அந்த பட்ட உடன் காயத்தாரு வர்ற பொழுது ரத்தம் வந்தோடனே இருக்கு. நாங்கள் பல விதமா ட்ரை பண்ணி பார்த்துட்டு
0: கண்டல் ரத்தம் சொல்வார்கள்,
1: ஓ கண்டல் ரத்தம் இருக்கு. அது கூடுதலாக ஒரு அந்த குருதி குழாய்கள் அமக உராய்வினால் பாதிக்கப்படுது. உராய்வுண்டா உண்டை பிடிச்சி நாங்கள் அமைத்து உறைஞ்சிருது, உறைஞ்சிருதான் உராய்வு. அப்ப உராய்வினால் தசப்பகுதி பாதிக்கப்படுறது, அந்த கண்டலா இருக்கிறது. அப்ப பாதிக்கப்படுறதுன்னு சொன்னா அந்த குருதி குழாய்கள், அந்த குருதி குழாய்களில் ஒரு தாக்கம் ஏற்படுற பொழுது அவிடத்தை பாதிக்கப்படும். ஏன்னா நாங்கள் எந்த இடத்துல எங்களுக்கு அந்த கண்டல் ரத்தம் வாரான்றது உடலின் பகுதியை பொறுத்து. என்ன பகுதினா சில இடத்தை நாங்கள் நெஞ்சில உறைஞ்சினால் எப்படி இருக்கு, நெஞ்சம் எங்களுக்கு நெஞ்சு மார்பு அந்த ஹார்ட் இது என்ன மிகவும் ஒரு தசை பிண்டம் முழுக்க முழுக்க சசியால் ஆனது எங்களுக்கு ரெண்டு உறுப்புகள் அந்த இதே மட்டும்தான். அந்த ஒரு தசைக்கட்டு நாங்கள் போன முறையுமே பார்த்து நாங்கள் இதயத்துக்கு வந்து மூன்று விதமான கவசங்கள் இருக்கு, தசைக்கட்டுகள். அந்த ஒவ்வொரு அப்படி தசைக்கட்டு இருக்கிறதான அது எங்களுக்கு இவ்வளோ பெரிய உடம்புக்கு நெஞ்சில் இருந்து கொண்டு எல்லா இடத்தையும் ரத்தத்தையும் கொடுக்குது, அங்கே கழிவார ரத்தத்தை வாங்கி கொள்றதும் இந்த சின்ன ஒரு இதயம். அப்போ அதுக்கு என்ன போய்
0: என்ன சொன்னீங்க?

0: இணைப்பை பெற முடியாமல் இருக்கிறது. அவரது இணைப்பை பெறுகின்ற விரையிலே நாம் இதை பார்க்கலாம். அதாவது காட்டுடெக் என்று சொல்லுகிறார்கள், மற்றது காட்ஃபெய்டியர், மற்றது கார்டியாக் அரெஸ்ட் என்று. இப்போ இதெல்லாம் என்ன என்ற மாதிரியான ஒரு விளக்கம் ஒன்றை பார்க்கலாம்.
1: அடைப்புகள் கொலஸ்ட்ரால் பிளாக்ஸா இருக்கலாம், இல்ல அந்த கொலஸ்ட்ரால் பிளாக்ஸ் ரப்சர் ஆகி அதுக்கு மேல ஏற்படுற பிளட் கிளாட்னால இந்த ரத்தம் 100% அடைப்பு ஏற்படுறதுதான் நம்ம ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம். மது அருந்துதல், நீரிழிவு நோய், பிளட் பிரஷர், ஹை பிளட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ், உடல் பருமன் ஜாஸ்தியா இருக்கிறது, செடென்டரி லைஃப் ஸ்டைல், கிட்னி நோய்கள், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் ஹார்ட் டிசீசஸ். சிகரெட் பிடித்தல், இதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் ஹார்ட் டிசீசஸ். ஸோ சிகரெட் பிடித்தலை ஸ்டாப் பண்ணால் என்ன ஆகும், அடுத்த 20 நிமிடங்களுக்குள்ள உங்களோட ஹார்ட் ரேட்டும் பிளட் ப்ரெஷரும் கிட்டத்தட்ட நார்மல் ஆகிடும். அடுத்த 2 வருஷத்துல வாஸ்குலர் டிசீஸுக்கான ரிஸ்க் ஃபேக்டர், அதாவது ஸ்ட்ரோக்கோ ஹார்ட் அட்டாக்கோ வர்றதுக்கான ரிஸ்க் வந்து 50% கம்மி ஆயிடும். அடுத்த 5 வருஷத்துல உங்களோட ரிஸ்க் வந்து யார் ஒருத்தர் புகையே பிடிக்கலையோ அவங்களோட ரிஸ்க் ஈக்குவல் ஆயிடுது. ஸோ தட் இஸ் ஹவு ஸ்டாப்பிங் smoking is very very important. ஹார்ட் அட்டாக்னா இருதயத்துக்கு போற ரத்த குழாயில ஏற்படுற அடைப்பின் காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் தான் ஹார்ட் அட்டாக். மற்ற உறுப்புகள் மாதிரியே இருதயத்துக்கும் ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம் போய் சேரணும் அது செயல்படுறதுக்காக. ஸோ இதை எடுத்துட்டு போற ரத்த குழாய்க்கு பேரு தான் கொரோனரி ஆர்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இருதயத்தோட மேல் பகுதியில, அதாவது ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் தி ஹார்ட், இருதயத்தோட மேல் பகுதியில எடுத்துட்டு போகிற ரத்த குழாய் தான் கொரோனரி ஆர்ட்ரிஸ். இதோட லூமன், இதோட இரத்த குழாய்க்குள்ள ஏற்படுற அடைப்புகள் கொலஸ்ட்ரால் பிளாக்ஸா இருக்கலாம், இல்ல அந்த கொலஸ்ட்ரால் பிளாக்ஸ் ரப்சர் ஆகி அதுக்கு மேல ஏற்படுற பிளட் கிளாட்னால இந்த ரத்தம் 100% அடைப்பு ஏற்படுறதுதான் நம்ம ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஏற்படும் போது ஹார்ட்டோட தசைக்கு, அதாவது ஹார்ட் மசிலுக்கு ரத்தம் போய் சீராக சேர்றது இல்லை. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது அந்த மசில், ஹார்ட் மசில் டேமேஜ் ஆகுது. ஸோ இதுதான் ஹார்ட் அட்டாக். ஸோ ஹார்ட் அட்டாக்ல நமக்கு எதிரி வெறும் கொலஸ்ட்ரால் மட்டும் கிடையாது, இந்த டைமும் கூட. ஒரு நிமிடமும் நம்ம வெயிட் பண்ண அந்த டேமேஜ் அதிகமாகிட்டே போகும். இப்போ 2வது டேர்ம், அதாவது கார்டியாக் அரெஸ்ட், இது ரெண்டும் ஒன்னா, ஹார்ட் அட்டாக் கார்டியாக் அரெஸ்ட் ரெண்டும் ஒன்னா அப்படின்னு பார்க்கலாம். கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிறது இருதயத்தை கிக் ஸ்டார்ட் பண்றதுக்காக ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் இருக்கு. அதாவது இருதயம் ஒரு நிமிடத்துக்கு 60-100 வாட்டி துடிக்கணும் அப்படிங்கிறது நார்மல். ஸோ இந்த மாதிரி துடிக்க ஹார்ட்டுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், அதாவது ஹார்ட்டோட உள்பகுதியில ஒரு எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் இருக்கு. ஸோ இதுல ஏதாவது பிரச்சனைகள், அதாவது ஒரு ஷார்ட் சர்க்கியூட் மாதிரியோ ஏற்பட்டு வர ப்ராப்ளம் தான் கார்டியாக் அரெஸ்ட். ஸோ இருதயம் முழுமையா துடிக்கிறதே நிறுத்திடும், அதுதான் கார்டியாக் அரெஸ்ட். ஸோ இப்போ ஹார்ட் அட்டாக் வந்து கார்டியாக் அரெஸ்டா மாறலாமா அப்படின்னு கேட்டா, எஸ் பாசிபிள். எப்படி அப்படின்னா, இப்போ ஹார்ட் அட்டாக் வரும்போது ஏற்பட்ட தசை அந்த இடத்துலேருந்து ஒரு அப்நார்மல் கரண்ட்ஸ், ஒரு சர்க்கியூட் வந்து ஹார்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகும். ஸோ இதை தான் வந்து நம்ம கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ எல்லா ஹார்ட் அட்டாக்ஸும் கார்டியாக் அரெஸ்டாக மாறுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ எல்லா ஹார்ட் அட்டாக்கும் கார்டியாக் அரெஸ்டாக மாற வாய்ப்புகள் இல்லை. நம்ம சரியான முறையில் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணால் இதை கண்டிப்பாக தடுக்க முடியும். 2வது விஷயம், கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக் மட்டுமே காரணம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 70% கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக்ஸ் காரணமா இருக்கலாம், பட் 30% வேற காரணங்களும் இருக்கு. வேற என்னெல்லாம் காரணங்கள் இருக்கலாம்னா, ஹார்ட்டோட மசில் டிசீஸ், ஸோ ஜெனட்டிக்கலா இது கார்டியோ மயோபத்திஸ்ன்னு சொல்லுவோம். 2வது, ஹார்ட்டோட எலக்ட்ரிக்கல் வயர்ஸ்ல ப்ராப்ளம், ஸோ அரித்மியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்கள்னால கூட கார்டியாக் அரெஸ்ட் வரலாம். 3வது, ஸ்ட்ரக்சரல் அப்நார்மலிட்டிஸ் ஆஃப் ஹார்ட். 4வது, இந்த இருதயம் செயல்படுறதுக்கு நமக்கு சில அயான்கள்ஸ் தேவை, சேனல்ஸ். அந்த சேனல்ஸ்ல ஏற்படுற மாற்றங்கள், சேனலோபத்திஸ்ன்னு சொல்லக்கூடிய மாற்றங்கள்னால கூட கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ 3வது விஷயம், இப்போ ஹார்ட் ஃபெயிலியர். ஸோ இப்போ ஹார்ட் அட்டாக் பத்தி பார்த்துருக்கோம், கார்டியாக் அரெஸ்ட்டை பற்றி பார்த்துருக்கோம், 3வது ஹார்ட் ஃபெயிலியர். ஸோ ஹார்ட் ஃபெயிலியர்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹார்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு துடிக்கலை அப்படின்னு. கண்டிப்பாக அது கிடையாது. ஹார்ட் ஃபெயிலியருங்கிற டேர்ம்னால பீப்புள் கெட் கன்ஃபியூஸ்ட், பட் ஆனால் அது அர்த்தம் கிடையாது. ஹார்ட் ஃபெயிலியரில் ஹார்ட் பம்ப் பண்ண தான் செய்யுது, துடிக்க தான் செய்யுது, ஆனால் எஃபெக்டிவாக துடிச்சு உடம்புக்கு தேவையான ரத்தத்தை வெளியில் அனுப்பலை, அதுதான் அதோட அர்த்தம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னா, ஒரு வாட்டர் மோட்டர் எடுத்துக்கலாம். மோட்டர் ஓட தான் செய்யுது, ஆனா எஃபெக்டிவான பிரஷரோட வெளியில வாட்டர் வரல அப்படிங்கறதுதான் ஒரு முற்கோட்டியா நாங்க சொல்லுவோம். சோ இதுதான் ஹார்ட் ஃபெயிலியர். சோ ஹார்ட் ஃபெயிலியர் இருந்தாலே ஹார்ட் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. சோ இப்ப நம்ம மூணு டிஃபரெண்டான டேர்ம்ஸ் பார்த்திருக்கோம். ஒன்னு ஹார்ட் அட்டாக், ரெண்டாவது ஹார்ட்டோட சடன் கார்டியாக் டெத் ஆர் கார்டியாக் அரெஸ்ட், மூணாவது ஹார்ட் ஃபெயிலியர். மூணுமே வேற வேற டிஃபரெண்டான ப்ராப்ளம்ஸ். இந்த மூணையும் கண்டறியறதுக்கு நமக்கு ஏதாவது அறிகுறிகள் தென்படுமா அப்படின்னு கேட்டா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா ஒரே நாளில் அது சடனாக வந்துடாது. ஸோ ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு சில வார்னிங் சைன்ஸ் இருக்கும். இதை இக்னோர் பண்ணுறதுனால தான் அந்த சடன் ஹார்ட் அட்டாக் டே அன்னைக்கு நமக்கு ஒரு மேசிவ் அட்டாக் அப்படின்னு சொல்லி நம்ம ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சிக்கு போகிறோம். ஸோ என்னெல்லாம் வார்னிங் சைன்ஸ் இருக்கலாம்? ஸோ இருதய நோய்க்கான வார்னிங் சைன்ஸ், நம்ம வேகமாக ஏதாவது செயல்படும் போது, மாடி ஏறும் போதோ வேகமாக நடக்கும் போதோ, நெஞ்சில் அழுத்தம், இறுக்கம், இல்லை மூச்சு திணறல், இல்லை தலை சுற்றல், இல்லை நெஞ்சு படபடன்னு அடிக்கிறது, இல்லை எக்ஸசிவ் டயர்ட்னஸ், இது எல்லாமே ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி ஹார்ட் சஃபர் ஆகும்போது நமக்கு தெரியக்கூடிய ஒரு வார்னிங் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். இதை இக்னோர் பண்ணாமல் இதை நம்ம கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணாலே ஒரு மேசிவ் சடன் ஹார்ட் அட்டாக்கை நம்மளால் தடுக்க முடியும். ரெண்டாவது, இது வர்றதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் யாருக்கெல்லாம் வரும், எப்பெல்லாம் வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எடுத்தால் சிலதெல்லாம் மாடிஃபேபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், சிலதெல்லாம் மாற்றமே முடியாத நான் மாடிஃபேபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரீமெச்சோர் அத்ரோஸ்க்ளரோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எப்போ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஆண் யாருக்காவது 55 வயசுக்கு கீழே இருதய நோய் ஏற்பட்டிருந்தாலோ, இல்லை ஒரு ஃபீமேல் பெண்ணுக்கு 60 வயசுக்கு கீழே இருதய நோய் ஏற்பட்டிருந்தாலோ, இப்போ மட்டும்தான் அந்த டிசீஸை வந்து நம்ம ஃபெமிலியல் ப்ரீமெச்சுவர் அத்ரோஸ்க்ளரோசிஸ்ன்னு சொல்ல முடியும். ஸோ இது வந்து பிகம்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபேமிலியிலேருந்து. அடுத்தது ரெண்டாவது பழக்க வழக்கங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக்கிங், சிகரெட் பிடித்தல், இதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் ஹார்ட் டிசீசஸ். அடுத்தது மது அருந்துதல், இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் ஹார்ட் டிசீசஸ். இதை தவிர்த்து துணை நோய்கள்னு சொல்லக்கூடிய கோமோபிட் கண்டிஷன்ஸ், அதாவது நீரிழிவு நோய், டயபெட்டிஸ் இல்லை ஹை பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம், மூன்றாவது ஹை பிளட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ், நாலாவது உடல் பருமன் ஜாஸ்தியாக இருக்கிறது ஒபிசிட்டி, ஐந்தாவது செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், நம்ம வேலைகள் கம்மியாக செஞ்சு இப்போ இருக்கிற டே டு டே லைஃப் ஸ்டைல்ஸ், ஆறாவது கிட்னி நோய்கள், ஸோ க்ரானிக் கிட்னி டிசீஸ், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் ஹார்ட் டிசீசஸ். ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ண என்னெல்லாம் பண்ணலாம்? ஸோ ஹார்ட் டிசீஸ் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் மேஜிக் ட்ரிக் எதுவுமே கிடையாது. ஸோ ஆனால் சில சில விஷயங்கள் நம்ம பண்ணுறது வந்து மேக்ஸ் அ வெரி பிக் இம்பேக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக்கிங், சிகரெட் பிடித்தல் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ சிகரெட் பிடித்தலை ஸ்டாப் பண்ணால் என்ன ஆகும், அடுத்த 20 நிமிடங்களுக்குள்ளே உங்களோட ஹார்ட் ரேட்டும் பிளட் ப்ரெஷரும் கிட்டத்தட்ட நார்மல் ஆகிடும். அடுத்த 2 வருஷத்தில் உங்களோட வாஸ்குலர் டிசீஸுக்கான ரிஸ்க் ஃபேக்டர், அதாவது ஸ்ட்ரோக்கோ ஹார்ட் அட்டாக்கோ வர்றதுக்கான ரிஸ்க் வந்து 50% கம்மி ஆயிடுது. அடுத்த 5 வருஷத்தில் உங்களோட ரிஸ்க் வந்து யார் ஒருத்தர் புகையே பிடிக்கலையோ அவங்களோட ரிஸ்க் ஈக்குவல் ஆயிடுது. ஸோ தட் இஸ் ஹவு ஸ்டாப்பிங் ஸ்மோக்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, உங்களோட துணை நோய்களை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது, ஹை பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், டயபெட்டிஸ், இது எல்லாமே ப்ரூவன் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் ஹார்ட் டிசீஸ். ஸோ இந்த துணை நோய்களை நம்ம கட்டுப்பாடோடு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு இருதய நோய் ஃபியூச்சரில் வர்றதை கண்டிப்பாக தவிர்க்க முடியும். ஸோ இதை தடுக்க நம்ம வேற என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினா ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நடக்கிறது பிடிக்கும், இல்லை எனக்கு ஸ்விம்மிங் பிடிக்கும், இல்லை எனக்கு சைக்கிளிங் பிடிக்கும், ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி ஒரு டேல 30 மினிட்ஸ் பண்ணால் கண்டிப்பாக இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ரெண்டாவது, நம்மளோட உணவில் உப்பின் அளவு கம்மியாக எடுத்துக்கிறது. ஆவரேஜ் இந்தியன் டயட்டில் வந்து ஒரு 10-15 grams ஆஃப் சால்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஸ்டடிஸ் சொல்லுது. ஸோ நாங்கள் ரெக்கமெண்டேஷன் இல்லை US-லேருந்து இல்லை எங்களோட இம்பார்ட்டண்ட்டான அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் இல்லை யூரோப்பியன் சொசைட்டி ஆஃப் கார்டியாலஜி, அவங்களோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னா ஒரு நாளைக்கு உப்பின் அளவு வந்து 5 gram-க்குள்ளே எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணும்போது நமக்கு இருதய நோய் ஃபியூச்சரில் வராமல் தடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இப்போ ஒருத்தருக்கு இருதய ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, இல்லை ஒருத்தருக்கு சடன் கார்டியாக் அரெஸ்ட் வந்திருக்கு, நம்மளால் என்ன பண்ண முடியும்? சடன் கார்டியாக் அரெஸ்ட்டை கண்டுபிடிக்க நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரு நார்மல் காமன் மேனாலேயே அதை பண்ண முடியும். என்ன பண்ணலாம், நீங்கள் ஒருத்தர் உங்கள் முன்னாடியே கீழே விழுறாரு அப்படின்னா அவரை போய் கூப்பிட்டு பாருங்க, அவர் ரெஸ்பாண்ட் பண்ணல, அவரோட ப்ரீதிங் அப்நார்மலா இருக்கு அப்படின்னா, தென் ஃபர்ஸ்ட் திங் யூ ஷுட் கால் ஃபார் ஹெல்ப், ஏன்னா உங்களால இது எல்லாத்தையும் பண்ண முடியாது. ரெண்டாவது, யூ ஷுட் அலர்ட் அண்ட் ஆம்புலன்ஸ் நியர்பை. மூணாவது, சிபிஆர்னு சொல்லக்கூடிய முதல் உதவி நீங்களே அப்போவே ஸ்டார்ட் பண்ணணும். ஏன் இதை அப்போவே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம டிலே பண்ற ஒரு ஒரு நிமிஷமும் அந்த கீழே விழுந்த நபரோட சர்வைவல் 10% குறையுது. ஒரு ஒரு நிமிஷத்துக்கும் 10% சர்வைவல் ரேட் கம்மி ஆகுது. ஸோ அதனால சிபிஆர்னு சொல்லக்கூடிய முதல் உதவி நீங்க அங்கேயே உடனே ஸ்டார்ட் பண்ணிடணும். அண்ட் இது வந்து ஒரு காமன் பிளேஸ்ல நடக்குது, அந்த பிளேஸ்ல வந்து உங்ககிட்ட அந்த இடத்துல வந்து AED, அதாவது ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டீஃபிபிரிலேட்டர் அப்படின்ற மிஷின் அங்க எங்கேயா இருக்கு அப்படின்னா, அதை எடுத்து யூஸ் பண்ணணும். அந்த AED மிஷின் யூஸ் பண்றதுக்கு நீங்க ஒரு டாக்டரா இருக்கணும் இல்ல முன் அனுபவமோ தேவை கிடையாது. அந்த மிஷினை எடுத்து அந்த கீழே விழுந்த நபரோட செஸ்ட்ல நம்ம பிக்ஸ் பண்ணாலே அந்த மிஷின் ஆட்டோமேட்டிக்கா அதை ரிதம் அனலைஸ் பண்ணி அதுவே ஷாக் கொடுக்கலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணி ஷாக்கை டெலிவர் பண்ண சொல்லும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணா போதும். ஸோ இதுக்கு என்னென்ன முக்கியமான காரணங்கள்னா, முன்னாடி நம்ம பேசின மாதிரியே இருக்கிற எல்லா ரிஸ்க் ஃபேக்டர்ஸுமே யங்கர் ஹார்ட் அட்டாக்ஸுக்கும் ரொம்ப காமன் தான். அதில் ரொம்ப ப்ரிவலண்டாக இருக்கிறது ஸ்மோக்கிங். இப்போ ஜென்ரேஷன்ஸில் என்ன ப்ராப்ளம்னா, இசிகரெட்ஸ் ஆர் சேஃபர்னு நினச்சிக்கிறாங்க. கண்டிப்பாக கிடையாது. அதில் அந்த நிக்கோட்டின் இஸ் ஸ்டில் தேர், ஸோ தட் டெஃபினெட்லி காசஸ் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ். ரெண்டாவது, நம்மளோட ப்ரெசன்ட் லைஃப் ஸ்டைல். ஸோ அடிக்குவேட் ஸ்லீப் இல்லாதது கூட ஒரு இம்பார்ட்டண்டான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அப்ராக்சிமேட்லி 7-9 ஹார்ஸ் பர் டே ஸ்லீப், அதுதான் நாங்கள் சொல்ற ரெக்கமெண்டேஷன். பட் இன்ஃபேக்ட் ஒரு 80-90% ஆஃப் இந்தியன்ஸ் இந்த 7-9 ஹார்ஸ் ஆஃப் ஸ்லீப் கண்டிப்பாக எடுத்துக்கிறது கிடையாது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நம்மளோட எத்தினிசிட்டி. எத்தினிசிட்டின்னா நம்மளோட ஜெனட்டிக் மேக்கப். ஸோ வெஸ்டர்னஸை கம்பேர் பண்ணுற போது நம்மளோட உடம்புல விசரல் ஃபேட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதுக்கு ஒரு ஃப்ரேஸே இருக்கு, டோஃபி அப்படின்னு சொல்லுவோம். தின் அவுட் சைட் பட் ஃபேட் இன்சைட். நம்ம பார்க்க ஒல்லியா இருந்தாலும் நம்ம உடம்புல ஆர்கன்ஸை சுத்தி, அதாவது உறுப்புகளை சுத்தி ஃபேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இது விசரல் ஃபேட். இது நார்மலா இருக்கிற கொழுப்பை விட ரொம்ப ஆக்டிவான கொழுப்பு. இது செக்ரீட் பண்ற ஹார்மோன்ஸ்னால நம்ம உடம்புல ஜாஸ்தி கொலஸ்ட்ரால் ப்ரொடக்ஷன் ஏற்படுது, ஜாஸ்தி கொலஸ்ட்ரால் பரிமாணம் ஏற்படுது. அண்ட் நம்மளுக்கு உடம்புல கார்டிசால் அதிகமா செக்ரீட் ஆகுது, உடம்புல பிளட் பிரஷர் அதிகமாகுது. ஸோ வி இன்வேரியபிளி ஹாவ் அ கொரோனரி ஆர்டரி டிசீஸ், அதாவது ஹார்ட் அட்டாக் ஒரு டீகேட் 10 வருஷம் முன்னாடியே நம்மளோட பாப்புலேஷன்ல நடக்குதுன்னு எங்களோட ரிசர்ச் சொல்லுது. ஒரு ஃபிட் அண்ட் ஹெல்த்தியா இருக்கிற ஒரு பர்சன், ரெகுலரா ஜிம்முக்கு போறவர், எந்த ஒரு கெட்ட பழக்கங்களும் இல்லாத ஒருத்தர், திடீர்னு ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும் போது சடனா கீழே விழுந்து இறந்துட்டாரு, ஒரு மேசிவ் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு நம்ம பல பத்திரிகைகள்ல காணொலிகள்ல இந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கடி கேட்கிறோம். இது உண்மையிலேயே ஹார்ட் அட்டாக் தானா இல்ல இது வேற ஏதாவதுனால ஏற்பட்டிருக்குமா அப்படின்னு நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிட்டா இருக்கிற பர்சன், அவருக்கு எந்த சிம்டம்ஸும் வார்னிங் சைன்ஸும் முன்னாடி இல்லை, இந்த மாதிரி சடனா கொலாப்ஸ் ஆகி கீழே விழுறாருன்னா அதுக்கு பேர் வந்து சடன் கார்டியாக் டெத் இல்ல கார்டியாக் அரெஸ்ட். இது ஹார்ட் அட்டாக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன் அப்படின்னா, ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு நாள்ல ஒரு நைட்ல ஃபார்ம் ஆயிடாது. அந்த கொலஸ்ட்ரால் டெபாசிஷன் இட் டேக்ஸ் டீகேட்ஸ் அப்படின்னு எங்க லிட்ரேச்சர்ல சொல்றாங்க. அதாவது 10-20 வருடங்கள் ஆனாதான் அந்த குழப்பு படிமானம் ஏற்பட்டு அந்த 90% அடைப்பு 100%ஆ மாறும் போது தான் அது ஹார்ட் அட்டாக்கா மாறுது அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி 80-90% அடைப்பு இருந்தா கண்டிப்பா அவருக்கு வார்னிங் சிம்டம்ஸ் சைன்ஸ் கண்டிப்பா இருந்திருக்கும். இது எதுவுமே இல்லாம ஒருத்தர் சடனா கொலாப்ஸ் ஆகிறாருன்னா அது கார்டியாக் அரெஸ்டா தான் இருக்கும். அதுக்கு காரணங்கள் பல்வேறு இருக்கு, ஹார்ட் அட்டாக் மட்டும் கிடையாது. பல்வேறு காரணங்கள்ல ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டா பாக்குறது நாங்க ஸ்ட்ரக்சரல் ஹார்ட் டிசீஸ், அதாவது இருதய மசில்ல ஏற்படுற ப்ராப்ளம்ஸ், கார்டியோ மயோபதீஸ். ஸோ அது வந்து ஒரு ஜெனட்டிக்கலி மீடியேட்டட் ஹார்ட் மசில் டிசீஸா இருக்கலாம், இல்ல இந்த சேனலோபதீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இருதயம் செயல்படுறதுக்கு தேவையான ஒரு அயான்ஸ்ல இருக்கிற ப்ராப்ளமா இருக்கலாம். ஸோ இதுதான் முக்கிய காரணங்கள் இந்த மாதிரி ஒரு ஹெல்தி ஃபிட்டா இருக்கிற ஒரு பர்சன் சடனா கொலாப்ஸ் ஆகிறதுக்கு. அண்ட் அது மேசிவ் ஹார்ட் அட்டாக்கா இருக்க வாய்ப்பு கிடையாது, அது சடன் கார்டியாக் டெத் ஆர் கார்டியாக் அரெஸ்டா தான் இருக்கும்.
0: தொடர்ந்து பேராசிரியர் அவர்களுடைய இணைப்பு கிடைத்திருக்கிறது, அவரை
2: நாங்கள் அந்த ஆங்கில சொற்களை கேட்டு கேட்டு பழக்கம் இல்லாதபடியால் அது ஒரு இங்கிலீஷ் சொல்ற மாதிரி இருக்குமே தவிர மற்றபடி அதுக்கான தூய தமிழ் சொற்களை தேடி பார்த்தோம்னா அந்த இங்கிலீஷ் விளங்குறத விட அந்த தூய தமிழ் விளங்காது. உதாரணம், நாங்கள் பெயின் என்று ஆற்று என்று கதைப்போம், பெயின் நாளம் ஆற்று என்ற நாடி, அதை அவர் அப்படி சொல்ற. அதை நாங்கள் இது நாடி என்று சொல்றது இலங்கை சொல்லு, இலங்கை தமிழ்ல நாடி நாளம் என்று சொல்லுவோம். அப்படி ஆனா இந்தியாவில நாளம் என்று சொல்றது இல்லை, தமணி சாரி நாடிக்கு வந்து த்ரோன்ல நாடி, ஆனா இந்தியாவில அதுக்கு பேர் தமணி. அந்த நாளமண்டத்துக்கு பெயின்னே அப்படியே சொல்லுவோம், நாளமண்ட சொல்லு பயன்படுது. அப்ப அதுவும் பண்ணது சொற்கள் இங்கிலீஷ்ல தான், அது எல்லாரும் இங்கிலீஷ் பீஸ் பேசுறது இல்லை, சொல்லிக் கொடுக்குற பொழுது அப்படி சொல்ல கொடுக்கப்பட்டிருக்கு. நாங்களுக்கு சில சொற்களை கலைக்கிற பொழுது பேனை என்று கலைக்கிறோம், பேனை என்பது இங்கிலீஷ் நினைச்சா கொண்டு அது சிக்கலாயிருக்கும். அது பேனாண்டு அம்மா சொல்றோம், அது உண்மையான பேனாண்ட முழங்கி கொண்டது சிவம் இல்லை. தூய தமிழ் தான் சொல்லணும், தூவல் தூவல்ன்றதான் அதுக்கு பேனைக்கு தமிழ். அப்ப அந்த தூவல் என்று யாருக்கு புழங்கும், தூவல் என்றா என்ன புழங்காது, தூவி என்றாலும் தூவி அல்லது தூவல் என்றா பேனைக்கு சரியான தமிழ், அது யாருக்கு புழங்கும். தமிழையும் மட்டும் தெரிஞ்சு கொண்டிருக்கிறார்கள் தான் அது புழங்கும். மட்டும்படி பேனான்றது, பேனான்றது எழுது பொருள் லட்டின்ல இருந்து வந்து பெனா, பெனாண்டா பட்ட மீனிங் ஆண்டா ஒரு தூவி, இந்த ஒரு இறகு. அந்த காலத்துல இறைய எடுத்து மயில தொட்டு எழுதுறதா என்ன பேனை, திருவள்ளுவரும் முப்பத்தொன்னு திருக்குறள் எழுதுனாரு, அதுதான் பெனா. பெனாண்டா லட்டின்ல இறகு, அதை நாங்கள் இங்கிலீஷ்ல பெனா பெண்ணு சொல்றோம், அதுக்கு பேனாண்டு தமிழ சொல்லிடுவோம். அது தூய தமிழாக்கணும் தூவி எழுதுனா அவர்களுக்கும் முழங்கா. ஸோ அவர் சொன்னது கூடுதலாக இந்தியாவில் உள்ளவர்களுக்கு அது புரியும் வேண்டாம், அந்த இந்திய தமிழ் சொல் ஆங்கில சொற்களாக இருக்கும். தமிழ் சொல்ல சொன்னால் அது புழங்க கஷ்டமாக இருக்க மாட்டதுக்காக அந்த ஆங்கில சொற்களே சொல்வதற்கு. அப்போ இந்தியாவை இலங்கை எடுத்துக்கொண்டால் இலங்கை தான் முதல் முதல் பாராட்டக்கூடிய விஷயம். இலங்கை பேராசிரியர்கள் இந்தியாவில் பாருங்கள், அந்த விஞ்ஞானங்க சம்பந்த எது சம்பந்தமான நூல்களை ஆங்கிலத்திலிருந்து தமிழ் மொழிபெயர்க்கிற பொழுதெல்லாம், அப்ப இலங்கையில அந்த மொழி பேசிக்கொண்டு இருக்கிறவர்கள் அந்த உண்மையான இது ஆங்கிலம் இது தமிழ் என்று பிரித்து சொல்லக்கூடிய சொற்கள் எல்லாம் இருக்கு. ஆனா இலங்கை தமிழருக்கு வந்து பேராசிரியர்களுக்கு அந்த தமிழ்ன்றது தூய தமிழா அல்லது இந்த சமஸ்கிருத தமிழா என்ற வில்லங்கம் பிரித்து அதற்கு இல்லை. இலங்கையில அந்த பிரச்சனை எழுந்த இல்லை, என்ன பிரச்சனை எழுந்த இல்லை, நாங்கள் இது கலைக்கிறது சமஸ்கிருதம், இது வட சொல்ல கலை சொல்றோம் என்று நாங்கள் இலங்கையில இணைக்கிறே இல்லை. ரெண்டாவது, அந்த இந்தியர்கள் அதாவது வட இந்தியாவுக்கு அதாவது பிராமணர்களுக்கு எதிராக நாங்கள் போராட்டம் செய்யும் என்ற ஒரு சூழ்நிலை இலங்கையில ஏற்படையில். ஆகவே அந்த வட சொல்லிடு இது நல்லதாமல் சொல்லுன்னு சொல்ற பழக்கம் இல்லை. ஆனா இந்தியாவில அப்படி இல்லை, அது ஒரு ஊட்டப்பட்ட இடையில ஊட்டப்பட்ட ஒரு விஷயம். இந்த சமஸ்கிருதத்தை உருவாக்கி நாட்கள் செய்த தமிழுக்கான கேடு கண்டு நினைச்சு கொண்டு, எங்களுக்கு கேடு செய்தவங்க நானும் கேடு செய்யணும்னு நினைச்சு கொண்டு அந்த சொற்களை கலைக்கக்கூடாது என்று சில சொற்களை உருவாக்கும். அது ஆளுக்கள் அறிவுப்படுத்த சொல்லுவா போயிட்டு சில நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ நாங்கள் நோய்களை பற்றி கதைக்க வைரஸ், வைரஸ் என்று நாங்கள் கதைக்கணும், பாக்டீரியா என்று கதைக்கணும், அதுக்கு நாங்கள் கிருமி என்று பொதுவாக சொன்னோம். ஆனால் இந்தியாவில் சொல்ற பொழுது வைரஸுக்கு நச்சு கிருமிகள், வைரஸ் எல்லாமே நச்சு கிருமிகளாக இல்லை, நல்ல கிருமிகளும் இருக்கு, பாக்டீரியாவும் நல்லது இருக்கு. எங்களோட உடம்புல வயிற்றுக்குள்ளேயெல்லாம் பாக்டீரியா இருக்கு, அந்த பாக்டீரியா நல்ல பாக்டீரியாவும் இருக்கு, கெட்ட பாக்டீரியாவும் இருக்கு. அப்ப பாக்டீரியா எல்லாம் துருவாக்கிருமிகள் என்று சொல்ல முடியாது. அதனாலதான் இளைஞர் இந்தியாவில் வைரஸுக்கு இன்னொரு சொல்ல போனேன், வன்மி, வன்மி என்று சொல்லுவேன். வன்மி யாருக்கு புரியும், வைரஸுக்கு தமிழ் சொல்ல வன்மி என்று யாருக்கும் புரியுமா, அதுக்கு விளங்குமா கஷ்டம். அப்ப தமிழ் என்று சொல்லி தமிழை உருவாக்கினதும் இது தமிழ்லாம் இல்ல சமஸ்கிருதம் தமிழ் தமிழ் சொன்ன இலங்கையிலும் தமிழ்ல வித்தியாசம் இருக்கு. அப்ப இலங்கையில உள்ள ஒரு அரசியல் அல்லது இந்த தமிழ்ல அதீத பற்று, அதீத பற்று உண்மைக்கு மாறான பற்று வச்சுக்கொண்டு தமிழை உயர்த்தி பேசுறதுக்காக சொல்வதை உருவாக்கி அதை கழிச்சது தமிழர்களுக்கே புரியாத சுற்றா போகுது. அதோட வந்து கிளாசிக் அந்த சமூகம் சார்ந்த அந்த மொழிபெயர்ப்புகள் வந்து சமூகம் சார்ந்த சொற்களாகவே போய்கொண்டு எப்படி என்று பார்த்து நாங்கள் ஏற்கனவே கதைச்சிருக்கிறோம். இலங்கையில சோறு என்று கதைக்கிறது சாதாரண பழக்கம், எங்கேயுமே சோறு என்று கதைப்போம், இஞ்சி செய்யமுண்டா ரைஸ் என்று சொல்லுவோம். சாதம் என்று சொல்றது இலங்கையில குறைவு, ஏன் சாதம் என்று சொல்றது இலங்கையில குறைவு அப்படின்னா அது ஒரு சமஸ்கிருதம், அது ஒரு சமூகத்தில் நான் வந்து சாதியை சேர்ந்தவன்றது அல்லது நான் தாழ்ந்த சாதி அல்லாதவன் என்றதை வெளிப்படுத்துறதுக்கு கையாளப்பட்ட ஒரு சொல்லு தான் இந்த சாதம் என்ற சொல். இளைஞரை சாதத்தை பற்றி யாருமே கவலைப்படுறதில்லை. சோறா இளைஞன் தான் சாதமா அப்படின்னு சொல்லிட்டு போறான். இளைஞரை கூடுதலா சாதம் என்றான் சொல்லுவார், ரைஸ் என்று சொல்லுவார். சோறு என்று சொன்னால் என்ற ஒரு பார்வை. அந்த சோறு என்று சொல்றது நல்ல தமிழ் என்றது பார்க்க முடியாது. ஆனா அது சாதி குறைஞ்ச ஆக்கள் தான் அதை சொல்லிடணும்னுட்டு அந்த சொல்ல சொல்றதை தவித்து கொள்றது. நாங்க அந்த சாதி அல்ல தாழ்ந்த சாதி அல்லன்னு சொல்றத காட்டுவதற்காக சாதத்தை அல்லது ரைஸை சொல்வார். எங்கேயுமே இந்தியாவில அந்த மத்திய நேரத்தில் சாப்பாடு தயார் என்று இருக்கும் அல்லது சாதம் ரெடியானு தான் இருக்கும். சோறு தயார்னு எங்குமே இருக்காது. ரைஸ் ரெடியா நீங்கள் செய்யணும், லஞ்ச் ரெடி ஓகே, சாதம் ரெடியும் இருக்கும். இந்தியாவில இளைஞரே அப்படி இருக்காது சாதம் வந்து பயன்படுத்துறது. இது நாட்டுக்கு நாட்டுக்கு அந்த சமூகம் சார்ந்த சொற்களை வந்து எப்பவுமே சமூகம் சார்ந்து வெளிப்படுத்துறது இருக்கு. இப்போ இவரும் இப்போ டாக்டர் பற்றி நான் பயன்படுத்தினார் நினைக்கிறேன். அவர் ரெப்ரசன்ட் போகணும் சொல்ற பொழுது இப்போ நான் சொல்ற மாதிரி அவர் சொல்ற மாதிரி நான் சொல்லியது அவரை சொல்ற மாதிரி ஒரு தொற்று சொல்ற மாதிரி எப்பவுமே நாங்கள் அந்த கெமிக்கல் பயாலஜிக்கல் டேம் உயிரியல் அல்லது இதுசான சொற்களை அப்படியே 100% பயன்படுத்தா கேட்கறவங்க விளங்கவில்லை. ஒன்று இது நிதானமானது. அப்போ என்ன தாமானது அடிப்படையை கொடுத்துட்டு அதுக்கான விளக்கத்தை கொடுக்க தானா விளங்கும். அந்த முறையில் தான் நான் ஐமன் டாக்டர் டாக்டர் டாக்டர் இல்லை. டாக்டர் படித்தவன், விஞ்ஞானம் படித்தவன், பயாலஜி படித்தவன், உயிரியல் படித்தவன், அந்த கருத்துல தான் இதில் பேசுகிறேன். இந்த தவிர நானும் டாக்டர் அது முந்தி எல்லாத்தையும் சொல்லணும்ன்ற நிகழ்ச்சியினுடைய நோக்கம் மக்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்களை கொடுத்தல், அது மொழி சார்ந்து பொருட்கள் சார்ந்து வாழ்வு சார்ந்துதான் இருக்கணும்ன்றது தான் என்னுடைய நோக்கம். என்னுடைய இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் சரிசன் நோக்கம் தான் எனக்கு வேறென்று நான் நம்புறேன். அந்த வகையில் தான் என்னுடைய பேச்சும் சொற்கள் கையாள்வதும் அமையவது. ஆங்கிலத்தையும் சொல்லி போட்டு போயிடலாம், சூப்பாக்காக எத்தனை பேருக்கு விளங்கன்றது ஒரு கேள்வி. ஆனால் இந்தியாவில் உள்ளவருக்கு அப்படித்தான் கேட்டது, அப்படித்தான் படித்தது, அப்படித்தான் சொல்லியிருந்தேன். இளைஞர்கள் அப்படி இல்லை. தமிழ் தமிழ்நாட்டில் மொழிபெயர்ப்பை கொண்டது பௌதிகம் என்று சொல்கிறோம். பிசிக்ஸ் என்றால் பௌதிகம். அப்படி இருந்தாலும் கூட அந்த பிசிக்ஸை இந்தியாவில் பௌதிகம் என்று சொல்கிறது இல்லை. விவசாயம் என்று சொல்கிறோம், விவசாயம் வந்து இந்தியாவில் சொல்கிறது இல்லை. இயற்பியல் என்று சொல்றது வேதியியல் என்று இயற்பியல் அச்சினி பௌதிகம். கெமிஸ்ட்ரிக்கு வந்து இரசாயனம் வந்து இறங்கியல் சொல்றது இந்தியாவில், அதுக்கு வந்து வேதியியல். அப்ப அந்த வேதியியல் வேதம் சம்பந்தமானதோ அப்படின்னு நாங்கள் பார்ப்போம். வேதவியல் வேற வேதியியல் வேற. இப்போ அந்த சொற்களே என்னுடைய முரண்பாடு. அது நாங்கள் ஆறு எப்பவுமே ஒரு விஷயத்தை கலக்கும் பொழுது நாங்கள் ஆறுக்கு சொல்றோம். என்னதை வச்சு தான் விஷயத்தை சொல்றோம். டொக்கரை கூப்பிட்டு டொக்கர் இந்த காட்டை கேட்கப்படுத்தி விளங்கப்படுத்த மாட்டேங்கிறது அவரை இப்படித்தான் சொல்லுவார். அது எத்தனை பேருக்கு விளங்கும்? இந்தியாவில் உள்ளவர்களுக்கு அந்த சொற்கள் விளங்கும், நடைமுறை உள்ள சொற்கள். இளைஞர்களுக்கு அது புரியாது, விளங்காது முழுக்க முழுக்க. அதுலேயே அவர் சொன்னதில் நீங்கள் சொன்ன மாதிரி சிறுவனை தேவன் சொன்ன மாதிரி அவர் ரெட் காப்ஸ் ஒயிட் காப்ஸ் தான் அவர் சொல்லுவார். பெண்கிறதுக்கு துணைக்காய் சிறுவனைக்கே என்று அது அந்த சொல்ற அதான் எப்பவுமே அந்த ஒரு பேசுன்ற பொழுது யாருக்கு பேசுறோம், என்னை பற்றி பேசுறோம், எப்படி பேசுறோம் அவருக்கு புரியும் என்று சொல்றதுதான் ஒரு பேச்சுடைய அடிப்படை. ஏதோ எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்ற ஐயர் மார் மந்திரம் சொல்ற மாதிரி சொன்னா யாருக்கு புரியும்? ஐயராக புரியும் அந்த மந்திரம் புரியுமோ தெரியாது. ஏன்னா அவர் எழுதி படிக்கிறது இல்லை. ஒரு ஆள் சொல்லி ஒப்பிக்க அவர் திருப்பி திருப்பி தலைமுறை தலைமுறையாக சொல்லி கொண்டு வரும். அது நாங்கள் இப்போ உதாரணம் ஒரு சொல்ல சொல்ற பொழுது அந்த சொல்ல நாங்கள் மாற்றி சொல்ற எதுவுமே இருக்கு. உதாரணம் சிலப்பதிகாரத்தில் வந்து அந்த அரசன் சொல்லுவார், கல்வனை கொன்று சிலம்பை கொணர்த்து. ஆனால் சிலம்பை கொண்டு கல்வனை கொணர்க என்று தான் அதை சொன்னது. அதாவது சிலம்பை எடுத்துக்கொண்டு அந்த கல்வனை கொண்டு வாண்டு சொல்லணும். அந்த சொன்னவன் மாற்றி சொல்லிட்டான், கல்வனை கொன்று சிலம்பை கொணர்த்து. கல்லனை கொண்டு போட்டு நீ சிலம்பை கொண்டு ஆரந்த கல்லன் அந்த கோபகம். அப்போ சொல்லுவதில் சொல்லி அது ஒவ்வொரு விளக்கத்தை கொடுக்க சிலப்பதிகம் அதால் தான் நடந்துனர் வந்தது சொல்ல மாறி சொன்னதால். என்ன கோவிலனை கொல்லாவிட்டால் என் சிலப்பதிகாரம் வந்திருக்க போது கண்ணை என் மாதிரி எரிக்கப்படுற. அது அதான் நம் சொற்கள் என்ன பிரிஞ்சு விடுறத பொறுத்து அது அந்த சொற்களை பயன்படுத்தும் போது யாருக்கு சொல்லணும் என்றது தான் நான் பயன்படுத்தணும். அதாவது எடுத்து படிச்சது எல்லாம் ஒப்பிச்சுட்டு போனால் பயாலஜி படிப்பிக்கிற டீச்சர் கெமிஸ்ட்ரி படிப்பிக்கிறது

0: கிடக்குண்டா இது சாமி மாட்டதான் அது ஒளி தப்பு அப்போ உச்சேன்னா அப்பாவுக்கு வெளியில வரும் அது எப்படி சொல்றது குழந்தை சொல்றது ஆறாவது சொல்றாங்க எனக்கு ஒரு கேள்வி தரிசனம் கேட்கணும் உண்டு நேயர்களை கேட்கணும் உண்டு நான் கலைக்கிற இது சொற்கள்
1: தெரிந்து கொள்வார்
0: அது எப்படி தெரிஞ்சு கொள்வார்
1: அந்த நீங்க சொல்ற விடியத்தைத்தான் அவர்கள் தான் நிற்கிறார்கள் இறுதிய நோய் அதனுடைய எப்படி உருவாகலாம் அதுக்கான குறிகள் அடையாளங்கள் என்ன இது என்பதற்கு வந்து சொல்லிக்கொண்டு போற போது ஓரளவு தெரிந்து கொள்வார்கள்
0: இப்போதான் அவர் சொல்லிட்டு போயிருப்பார் அவர் சொன்ன மாதிரி இந்த கோயில பிரசங்கம் செய்யே பார்ப்போம் கோயில் வழியா வந்து கதாபிரசங்க செய்வார் கதைகளை எல்லாம் சொல்வாரு அப்ப நாங்கள் ஒரு கோயில் பத்தத்துல கோயில் காலங்களே இரவுல போய் முத்திரம் முடிச்சு கேட்டோண்டே இருக்கும் அல்லது திருவம்ப காலத்துல இப்படி எப்படி கேட்போம் அவரு கேட்டு அவர் கதை விளங்குறது அந்த புராணம் படிக்கிறது அதுக்கு பலன் சொல்றது பயன் சொல்றதுன்னு சொல்றது அந்த பயன் சொல்றதெல்லாம் வேணும் புராணத்தை படிக்கிறவங்களுக்கு பயன் பயன் சொல்லுறார்கள் அது புலங்கேறது அப்படி சொல்லக்கூடிய பயன் விளங்குறதுதான் கேட்கு அதுல குண்டு கொண்டு பக்கத்துல கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க அதை விளங்குறதுதான் அது எனக்கு ஒரு இப்ப இல்லாம சொல்றாங்களா அதுக்கு விளங்கும் அப்படின்னு சொல்லி அதை பார்க்கறது அது மாதிரி எனக்கு அது என்ன என்ன தெரிஞ்சா இன்னும் இலகுவாப்படுத்தி சொல்லுவோம் நாங்கள் இப்ப உதாரணம் சொல்லிட்டோம் அதை வேக பற்றி பேச போறோம் இப்ப அவர் சொன்ன மாதிரி நான் கதை வேக பேசுறது அது எந்த வகையில் பயன் இருக்கும்னு தெரியல ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து வேகப்படுத்திட்டு வந்தாக்கா எல்லாருக்கும் அது பயன்படக்கூடியதா இருக்கும் அப்ப அதனால இதே அமைப்பை சொல்லாமல் வந்து இதே அமைப்பை அடத்தை எப்படி சொல்ல முடியும் மார்பு வேண்டாம் என்ன சொன்னா தான் மாரடத்தை எப்படி சொல்ல முடியும் சடன் அட்டாக் அதான் இதே திடீரென்று நின்று போதல் அதான் நாங்கள் தூங்கினோம் வாங்கிக்கோம் அந்த விளங்கினா ஓகே தான் பட் எல்லாருக்கும் விளங்குமா அது விளங்கினா சுத்தமா இருக்கும் ஸோ அதே திருப்பி எடுக்க ஒரு ஹார்ட் அட்டாக் அண்ட் காடி வைரஸ் எப்ப நீங்க போகணும் அதனாலே நோய்கள் இருக்கு சம்பந்தமான நோய்கள் நிறைய இருக்கு இதுல நாங்கள் பார்த்தது இந்த தட்டக்குழாய்கள் சம்பந்தமான நோய்கள் தான் அதுவும் தட்டக்குழாய்கள் இந்த இரத்த குழாய்கள் இதயத்துக்கு ரத்தம் கொண்டு போக கொண்டு வர குழாய்களை பற்றிய பேச்சுதான் நாங்கள் இப்ப பேசிக் கொண்டிருக்கோம் அந்த டாக்டரும் நீங்க சொன்ன நிகழ்ச்சியில சொல்லப்பட்டதும் அதுதான் இதயம் சார்ந்து முழு கருத்துட்டும் அதில் சொல்லப்படுது எங்களுக்கு மாரடைப்பண்டா என்ன அதாவது சாதாச்சாயக்கண்டா என்ன காடியோ அரஸ்டண்டா என்ன இது ரெண்டும் வந்து வித்தியாசமானது என்ன உதாரணம் ரெண்டுதான் ஹார்ட் அட்டாக் இதய மாரடைப்பு கார்டியோ அரெஸ்ட் இதய நிறுத்தம் உள்ளது கார்டியோண்டா இதயம் நிறுத்தம் அட்டாக் அந்த அரெஸ்ட் நின்று போகுது நின்று போகுது எங்களுக்கு லைட்டுக்கு வெளிச்சம் வேணும் மைக்கிற்கு சவுண்ட் வேணும் எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஏதாவது குணம் வேண்டி இருந்தா இயக்கம் வேணும்னா அந்த இயக்கத்துக்கு எங்களுக்கு பின்னோட்டம் வேணும் அதான் கரண்ட் எங்கள் உடம்புலேயும் கரண்ட்டு அந்த காலத்திலே கரண்ட்ல தான் இந்த உதாரணம் ஒரு தவளை எடுத்து ஆராய்ச்சி செய்த பொழுது அந்த ஒரு அந்த அந்த அந்த விஞ்ஞானிக்கு பேர் ஒரு மாக்கணியன்னு நினைக்கணும் மாக்கணியில் ஒரு இத்தியாசியம் அவர் தான் முதல்ல அந்த உயிரினங்களை வட்டி ஆராய்ச்சி செய்தவர் தவளை சும்மா கிடைக்குதுன்ட்டு தவளையை ஆராய்ச்சி செய்த பார்த்து அப்போ தவளையை ஆராய்ச்சி செய்த போது தவளை தோலை நாலு காலையும் எடுத்து தவளைன்ற காலு நாலு காலையும் ஒரு தோல்ல காலையை உள்ளிடத்து நாங்கள் எப்படி ஜேசுநாதரை சிறுவேலை அறையிறதுக்கு கையங்காலம் கட்டி ஆணியை அடித்தோமோ அதே மாதிரி இந்த தவளை கால்களை நாலு பக்கம் ஆணியால குத்தி போட்டு வயிற்று அப்படியே பட்டி பார்க்கறது எங்கே என்ன இருக்குன்னு பார்க்கறது அப்படி ஆராய்ச்சி செய்து போட்டு அதை மனிதனுக்கு பயன்படுத்துகிற பொழுது மனிதனுக்கு அப்படி இல்லையா அமைப்பு
1: இரண்டாவது உலக மாயுத்தத்தின் காலத்துல டாக்டர் மங்களா என்றவர் வந்து உயிரோடியே ஆட்களுக்கு சத்திர சிகிச்சை எல்லாம் செய்து ஆட்களுக்கு மாற்றி எல்லாம் செய்த ஒரு வரலாறு இருக்கிறது இல்ல அவரை பின்னர் அமெரிக்கா அவருடைய ஆய்வுக்காண்டி அவருக்கு தண்டனை கொடுக்காமல் தங்களுடைய நாட்டுக்கு கொண்டு போய் சேர்த்தார்கள் மங்களா என்றார் அவர் எந்த விதமான மயக்க மருந்து கொடுக்காமலே உயிரோடியே ஆகண்ட இதயத்தை வெட்டி மாற்றி எத்தனையோ பரிசோதனைகளை செய்து பார்த்திருக்கிறார்
0: நீங்கள் சில விஷயங்களை சொல்லுங்க என்ன உங்களுக்கு திரையண்ட அந்த ஐடியாக்கள் வேற இதுகளை சொல்லணும்
1: அது சொல்லிக்கொண்டு அந்த இதுல வந்து அந்த ஆராய்ச்சியை

0: வந்து அதாவது நாசியருடைய காலத்தில் எத்தனையோ பேருக்கு அவரை அப்படி எந்த விதமான மயக்க மருந்தும் கொடுக்காமல் வெட்டி பொருத்தி அவதானித்து அந்த தகவல்களை சேகரித்திருந்தார். அவரை யுத்தத்தின் பிறகு அமெரிக்கா மற்றவர்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுத்தது, அவரை நியூயோர்க்கு கொண்டு சென்றார்கள். அவரிடம் இருந்த அந்த ஆராய்ச்சி தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கு அப்ப அவருக்கு உதவியாக ஒரு யூத பெண்மணி தான் இருந்தார். அது பின்னர் திரைப்படமாகவும் அது வந்தது.
1: அருமையான கருத்து நீங்க சொல்றது. இந்த கருத்தை நீங்கள் ஹிட்லர் 2000 அவர் இந்த சில மயக்க மருந்து இல்லாமல் எல்லாம் இந்த ஆராய்ச்சி ஆரம்பிச்சப்ப பொழுது இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் உதாரணம் சார்ந்து பேசுறோம், இலங்கை சார்ந்து பேசுறோம். இலங்கையில இந்த விடுதலை புலிகள் இயக்கம் ஆட்சி நடத்துற குறிப்பிட்ட பகுதிகளில் மருத்துவங்கள் கரண்ட் இல்லை, அந்த கரண்ட் இல்லை, இந்த மருந்து இல்லை என்று அரசு அதை தடை செய்த பொழுதெல்லாம் உள்ளதை வச்சு அவரை உங்களை தெரியும், நாங்கள் வெளிச்சமான உண்டாகணும், விளக்கு ஒன்றும் இல்லை, மண்ணெண்ணெய் இல்லை, அப்ப என்ன இந்த பினாட்டை இதிலே செய்து என்ன செய்து திரு செய்து விளக்கு செய்த மாதிரி இருந்தது. அது மாதிரி சவுக்காரம் உண்டா எப்படி செய்யலாம், எல்லா சவுக்காரத்தையும் நிப்பாட்டி போயிட்டாங்களோ அதே மாதிரி கரண்ட்டுக்கு என்ன செய்யலாம், இந்த ஆபரேஷனுக்கு என்ன செய்யலாம். அப்போ அதாவது மயக்க மருந்து இல்லாத பொழுது வலியோடையே செய்ய வேண்டியதுதான் செய்ய வேண்டி இருந்தது. சில சின்ன சின்ன ஆப்ரேஷன் அதை செய்யப்படுற அந்த உட்படுத்தப்பட்டவரும் தாங்கிக் கொள்ள வேண்டியதான் அவருக்கு வருத்தம் மாறணுமோ, அந்த உயிரோட அந்த மயக்க மருந்து உணர்த்தி பிழைத்து போக செய்யற மருந்து இல்லாத நிலையில தான் செய்ய வேண்டிய சூழ்நிலை அமையிறது. இங்கே அந்த பொருள் கிடைக்காட்டி அப்படித்தான் செய்ய வேணும். அதுல வந்து அவர் வெற்றி ஆயிடுவார், அவர் வருத்தத்தில இருந்து துன்பத்தில இருந்து மீட்கப்படுவார். இது காலங்காலமாக இல்லாடாம இருக்கிறது. இது இப்ப நாங்கள் நீங்க சொல்றது ஐரோப்பாவை மையமாகப்படுத்தி அமெரிக்கா ஜோசியர் ஹிட்லர் ஹிட்லர் காலத்துல நல்ல வளர்ச்சி தான், வளர்ச்சின்றதுதான் இவ்வளவு ஆயுதங்களை கண்டுபிடிச்சு இவ்வளவு மற்றது. நீங்க சொன்ன விஷயத்த ரெண்டு விதம் இருக்கு, மயக்க மருந்து கொடுத்து ஆபரேஷன் செய்யவா, மயக்க மருந்து கொடுக்காமல் ஆபரேஷன் செய்யவான்றது ரெண்டு நோக்கம் இருக்கு. ஒன்று உண்மையா அவருக்கு பலி தெரியாம நல்ல முறையில வளர்த்தத்தை போக்காட்ட வேணும்ன்றது உண்மையான நோக்கம் வரும், மருத்துவரின்ற நோக்கம். ஆனால் அது செய்யறதுக்கு பின்னாலே அது செய்யற பொழுது துன்புறுத்தி வருத்தம் போக்காட்டுறதை விட ஆளை தாக்காட்டலாம்ன்ற மாதிரி நினைக்கிறது இருக்கு. ஹிட்லர் காலத்துல நீங்க சொல்ற அந்த ஜூதர்களுக்கு நடந்த விடயங்கள் அதே நாங்கள் எத்தனை நாள் கலைக்கிறதுக்கு வேணும், ஜூதர்களுக்கு நடந்த கொடுமைகள் சித்திர அதுக்கு என்ன சொல்றது, அந்த கேம்புகள்ல நடந்தது, அவர்களை உயிரோடு அப்படி எரிச்சது, எரிக்க முதல்
0: என்னென்ன
1: செய்த பயமுறுத்தி பிடிச்ச இடம் அந்த போலண்டும் போலண்டு பயமுறுத்தி பிடிச்சது. ரெண்டாவது ஆஸ்திரியாவை நான் வாரம் இடத்தை விட்டு இருந்தோடனே ஓகே கிளியர் ஆகினது அந்த ஆஸ்திரியாவும் போலண்டும் இல்லையென்றதுன்னா அங்க சண்டை நடந்திருக்கும். அப்ப பயத்துல ஓகே நாங்கள் சரண்டர் ரெண்டு மாதிரி நடந்த சூழ்நிலை அது, அதனால தான் பிடிச்சாங்க. அதோட இப்பவுமே உக்ரைனுக்கே போலந்து சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறது காரணம் எல்லாருக்கும் இதெல்லாம் நாங்கள் அதில் மர்மங்கள் சுயநல காரணங்கள் எல்லாம் எல்லா விஷயத்துக்கும் இருக்கிறதே இருக்கு. இப்போ நாங்கள் ரஷ்யாவில் சோவியத்தில் இருந்து அநேத்து தவிர்க்க 3 நாடுகள் பிரிஞ்சு போகிற பொழுதெல்லாம் ஏன் ஜெர்மனி அதுக்கு முன்னுக்கு நின்று நான் சப்போர்ட் பண்ணுறேன் நீங்கள் வாங்க பிரிஞ்சு என்று வந்ததுக்கெல்லாம் அவன் இனம் தானாக விட்டாலும் தன் சதையாடு பண்ற மாதிரி அவர்கள் நேருக்கு ஒரு காரணம் ஒருவருக்கு ஒரு ஆள் சப்போர்ட் பண்றாருன்றா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. சோவியன் குடும்பம் சும்மா ஆறாதுன்னு சொல்லி ஏதோ ஒரு நோக்கத்துல சப்போர்ட் பண்றது இருக்கும். மக்ரான் வந்து இப்போ உதாரணம் பாப்பாண்டர் வந்துட்டு போயிட்டு இவ்வளவு பிரச்சனைகள் என்னது எனக்கு எவ்வளவு அவர் இப்ப அவருக்கு இது கிடைக்க போகுது எலிசபெத் இது ஏதோ ஒரு மாலை கிடைக்க போகுதுன்றது இருக்கு. அப்போ அதே மாதிரி சிலர்கள் சில காரணங்களுக்காக செய்யப்படும் ஒவ்வொரு நோக்கங்கள் எல்லாரும் அப்படி செய்யறது இருக்கு. அப்போ அது ஒரு பிரமாதத்தை நாங்கள் இதயத்தை பற்றி செய்யும்போது அது எடுத்து ஏனோ அந்த ஆகட்டும் கூட டக்குன்னு சொல்லிட்டு போகும். ஏன்னா நாங்கள் வாச வரைக்கும் அந்த எங்களுக்கு இந்த இதய மாரடைப்பில் இருந்தும் இதயம் நின்று போகிறது இன்னும் அதில் இதயம் சார்ந்த நிறைய நோய்கள் இருக்கு. அதுகளை பற்றி நாங்கள் சொன்னால் போகும் ஒரு ஆளுக்கு இப்போ நாங்கள் இந்த காலத்தில் எல்லாமே எங்களுக்கு தகுந்த செய்யக்கூடிய வாழ்க்கை அமைஞ்சிடும். சில இடத்த காரை கூப்பிட்டு அந்த கல்லை கண்ட நாயை காணும், நாயை கண்டா கல்லை காணும்ன்ற மாதிரி இருக்கும். சிவகங்கை படத்துல அந்த கருத்தை திருச்சின்னு போட்டது ஒரு நாள் செந்தில் செந்தில் டக்குனு ஓடி வந்துட்டு கல்லு பாத்தி எடுத்துட்டு அண்ணே அண்ணன் கவங்க ஒன்று என்ன கல்லு கிடக்கோ அந்த நாயக்கானது ஆக்கள் நிற்கிறது என்ன கல்லு கண்டா நாயக்கடுத்து அறிகிறதுக்கு தான் கல்லு அது நாயக்கானது என் அறிவானது அது இல்லை உண்மையான அது இந்த பொருள் அந்த கல்லு கண்டா நாயக்கானும் நாயக்கண்டா கல்ல காணும் என்பது இந்த பொருள் போற பொருள் ஆயிரம் முறை போய் போய் சொல்லி ஆயிரம் போய் சொல்லி கல்யாணம் கட்டணும்னு சொல்றதெல்லாம் திரிக்கப்பட்ட விளக்கம்
2: சட்டத்துக்கு புறம்பாக
3: அந்த உறவுகள் இதுவரை கடந்த செவ்வாய்க்கிழமைக்கு முதல் வாரம் இடம்பெற்ற உதவுமா நிகழ்ச்சியினுடைய மறு ஒலிபரப்பினை இதுவரை கேட்டீர்கள். தொடர்ந்து வானொலியில் மதிய பிரதான செய்திகள்.
4: கலந்துகூடிய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்து நிற்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக
5: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
6: NWLULAGA நூலகம் நூலகம்.
5: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
7: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
5: விடாது இங்க போங்க போங்க.
8: ஆம் அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
9: 11 à 13 rue Caille 75 000 de Paris
8: VT Superstore Gare la Gonesse Sasselil
9: 5 rue Marcel Cerdan 95 140 Gare la Gonesse
8: Mélodie et Tordre Gélèque VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lacom Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5, கார்டன்ஸ்ட் ஸ்ட்ராஸ், 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விட்டு வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனைத் தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் காஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து புதிதாக கடன்களை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். மண்முனை மேற்கு வவுணதீவு பிரசபைக்கு முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று நேற்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது.
1: மண்முனை மேற்கு வவுணதீவு பிரதேச செயலகத்திற்கு முன்பாக பாடசாலை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு வலியுறுத்தியும் அண்மையில் வீதி விபத்தில் உயிரிழந்த ஆசிரியை மதிவதனி கமலநாதனின் மரணத்திற்கு நீதி கோரியும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. நீதிக்கான மக்களின் குரல் அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
2: கனரக வாகனங்கள் மிக வேகமாக செல்வதன் காரணமாக எங்களுடைய மக்கள் வந்து பாரிய அளவு சிரமங்களை எதிர்நோக்கின்றார்கள். இந்த பாதைகள் வந்து மிக குறுகிய பாதைகள். அந்த பாதையால அந்த வாகனம் செல்வதாக இருந்தால் அதற்கு வந்து சைட் கொடுத்து ஓரமாக செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது.
3: கனரக வாகனங்கள் பாடசாலை ஆரம்பிக்கும் போதும் பாடசாலை விடும் போதும் மிகவும் வேகமாக செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இதை சுலபமாக இதை வந்தந்த நேரங்களில் போகாம தடுப்பதற்கு உரிய அதிகாரிகள் ஏற்பாடு செய்து வருமாறு சரியான நடவடிக்கை எடுத்து நிறுத்தி தருமாறு மிகவும் அன்பாக கேட்டுக் கொள்கின்றோம்.
1: இதனைத் தொடர்ந்து தங்களது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை மண்முனை மேற்கு பிரதேச செயலாளரிடம் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கையளித்தனர்.
0: தொடர்ந்து அம்பாந்தோட்டை திசமகராம பிரதேச செயலக பிரிவில் அமைந்துள்ள எல்லகல ஆரம்ப பாடசாலை வளாகத்தில் கடற்படையின் சமூக பணி திட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட மீள்நீர் சுத்திகரிப்பு நிலையம் நேற்று பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. திசமகராம பிரதேச செயலக பிரிவில் உள்ள எல்லகல ஆரம்ப பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட அந்த பகுதி மக்களின் அன்றாட நீர் தேவைகள் லுலுகம் வெகர நீர்வளங்கள் திட்டத்தின் ஊடாக பூர்த்தி செய்யப்பட்டு வந்த போது சிறுநீரக நோயாளர்கள் பதிவாகும் அந்த பகுதி மக்களுக்கு சுத்தமான குடிநீரை வழங்குவது பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாத பிரச்சனையாக இருக்கிறது. அதற்கமைய இந்த தேவையை அடையாளம் கண்டு சுகாதார அமைச்சின் தலைமையில் இலங்கை கடற்படையின் தொழில்நுட்ப மற்றும் தொழில்சார் பங்களிப்புடன் பெரேரா அண்ட் சன்ஸ் தனியார் நிறுவனத்தின் நிதி பங்களிப்புடனும் எல்லகல ஆரம்ப பாடசாலை வளாகத்தில் இந்த நீர் சுத்திகரிப்பு நிலையம் நிறுவப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த மீள் நீர் சுத்திகரிப்பு நிலையம் நிறுவப்பட்டதன் மூலம் இலங்கை கடற்படையின் பங்களிப்புடன் இதுவரை 1162 மீள் நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக கையளிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. வெலிகம பிரசபையின் 2027 ஆண்டுக்கான பாதீடு இன்று நடைபெற்ற வாக்கெடுப்பில் ஒரு மேலதிக வாக்கினால் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. சபையின் தவிசாளர் சட்டத்தரணி சிந்தக கேவ பதின தலைமையில் ஆளும் தரப்பினரால் இந்த பாதீடு இன்று சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வாக்கெடுப்பில் பாதீட்டுக்கு ஆதரவாக 22 வாக்குகளும் எதிராக 23 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. இதன்படி பொது எதிர்க்கட்சி குழுவின் ஆதரவுடன் ஒரு மேலதிக வாக்கினால் பாதீடு தோற்கடிக்கப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தல்கள் குறித்து சகல அரசியல் கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட எதிர்பார்த்திருக்கிறோம். தேர்தல் முறைமையில் காணப்படும் சட்ட சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையில் பாராளுமன்ற செயற்குழுவுக்கு பல யோசனைகளை ஏற்கனவே முன்வைத்திருக்கிறோம் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஆராயும் பாராளுமன்ற விசேட செயற்குழுவில் முன்னிலையாகி பல யோசனைகளை முன்வைத்து விட்டோம். பழைய தேர்தல் முறைமையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்தலாம் என்று சட்டமாதிபர் திணைக்களம் முன்வைத்துள்ள திருத்த பரிந்துரைகளுக்கு இணையாக யோசனைகளை நாங்களும் முன்வைத்திருக்கிறோம். முன்வைக்கப்படும் யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை விரைவாக ஆராய்ந்து உறுதியான தீர்மானத்தை எடுக்குமாறு செயற்குழுவிடம் வலியுறுத்தியிருக்கிறோம். மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் மாகாண சபைகள் இயங்குவது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. மாகாண சபை தேர்தல் குறித்து தீர்மானம் எடுக்கும் அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடையாது. ஏனென்றால் 2017 இயற்றப்பட்ட புதிய தேர்தல் முறைமையின் அம்சங்கள் பூர்த்தி செய்யப்படாத காரணத்தால் எந்த தேர்தல் முறைமைக்கு அமைய மாகாண சபை தேர்தலை நடத்துவது என்பதில் தற்போது சிக்கல் காணப்படுகிறது. தேர்தல் முறைமை குறித்து பாராளுமன்றத்தின் ஊடாக உறுதியான தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட வேண்டும். அப்போதுதான் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் உத்தியோகமாக தீர்மானங்களை எம்மால் எடுக்க முடியும். பாராளுமன்ற செயற்குழு விரைவான தீர்மானத்தை எடுக்கும் என்று எதிர்பார்த்திருக்கிறோம். பெண் பிரதித்துவம் தொடர்பில் செயற்குழு முன்வைத்த விடயங்களை கருத்தில் கொண்டு அதற்குரிய யோசனைகளை முன்வைத்திருக்கிறோம். தற்போது இளைஞர் பிரதித்துவம் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. அது குறித்தும் யோசனைகளை முன்வைப்போம். இந்த விடயம் குறித்து அரசியல் கட்சியுடன் எதிர்வரும் நாட்களில் கலந்துரையாடலில் ஈடுபட தீர்மானித்திருக்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டார். வவனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் பட்டிக்குடியிருப்பு கிராம அலுவலர் பிரிவுக்குட்பட்ட தமிழ் மக்களின் பூர்வீக எல்லை கிராமங்களில் ஒன்றான விண்ணாங்கம்பட்டி கிராமத்தை மீளக்கூடியமற்ற நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அந்த பகுதி மக்கள் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன் அவர்களிடம் உருக்கமான வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த பகுதி மக்களின் முறையீட்டுக்கு அமைவாக கடந்த 11 நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அந்த விண்ணாங்கம்பட்டி பகுதிக்கு நேரில் சென்று நிலைமைகளை ஆராய்ந்தார். இதன்போதே அந்த பகுதி மக்கள் தமது கிராமத்தை மீள்குடியமற்ற நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அத்தோடு தமது மீள்குடியேற்றத்துக்காக தடையாக வனவளத் திணைக்களம் செயற்பட்டு வருவதாகவும் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனிடம் அந்த பகுதி மக்களால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த விண்ணாங்கம்பட்டி கிராமத்தினை மீள குடியேற்றுவது தொடர்பில் தம்மால் கவனம் செலுத்தப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் இதன்போது தெரிவித்தார். வவுனியா வடக்கு பிரதிசீலாளர் பிரிவில் பட்டிக்குடியிருப்பு கிராம அலுவலர் பிரிவுக்குட்பட்ட விண்ணாங்கம்பட்டி கிராமத்தில் பூர்வீகமாக வாழ்ந்த மக்கள் கடந்த 1984 காலப்பகுதியிலிருந்து தமது சொந்த இடங்களிலிருந்து இடம்பெயர்ந்ததாக விண்ணாங்கம்பட்டி கிராம மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனிடம் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக 1984 அயற்கிராமமான ஓதியமலையில் 32 தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டமை மற்றும் பட்டிக்குடியிருப்பில் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட படுகொலை சம்பவங்களை அடுத்து விண்ணாங்கம்பட்டி கிராமத்தில் பூர்வீகமாக வாழ்ந்த தமிழ் குடும்பங்கள் இடம்பெற வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்ததாகவும் அந்த பகுதி மக்களால் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிற்பாடு வவுனியா வடக்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கிராமங்கள் பலவும் மீள்குடியேற்றப்பட்ட போதும் விண்ணாங்கம்பட்டி கிராமம் மாத்திரம் இதுவரை மீள்குடியேற்றம் செய்யப்படாமல் காணப்படுவதாக அந்த பகுதி மக்கள் சுட்டிக்காட்டினார்கள். இத்தகைய சூழலில் சில குடும்பங்கள் அந்த கிராமத்தில் அமைந்துள்ள தமது பூர்வீக காணிகளில் குடியேறி வசித்த போது அவ்வாறு மீள குடியேறிய மக்களை வனவளத் திணைக்களத்தினர் அங்கிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றியதாகவும் அந்த பகுதி மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் முறையீடு செய்துள்ளார்கள். அதேவேளை தமது பூர்வீக வாழ்விடமான அந்த கிராமத்தில் தம்மை மீள்குடியமற்றுமாறு தாம் கிராம அலுவலர் மற்றும் வவுனியா வடக்கு பிரதேச செயலரிடம் பல தடவைகள் முறையிட்ட போதும் இதுவரை மீள்குடியமற்றுவதற்கு எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் மக்களால் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த விண்ணாங்கம்பட்டி கிராமம் மீள்குடியமற்றப்படாததால் அந்த பகுதிக்குரிய மக்கள் தற்போது அயற்கிராமங்களில் உறவினர்களது வீடுகளிலும் வாடகைக்கும் தங்கி வாழ்வதாகவும் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் தெரியப்படுத்தினார்கள். எனவே தமது பூர்வீக வாழ்விடமான விண்ணாங்கம்பட்டி கிராமத்தினை மீள்குடியமர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு மக்கள் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை ஒன்றையும் முன்வைத்தார்கள். அந்த பகுதியில் அந்த பகுதி மக்களின் கோரிக்கைகளையும் குறைபாடுகளையும் கேட்டறிந்து கொண்டதோடு அந்த மக்களின் பூர்வீக வாழ்விட காணிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன் இதன்போது பார்வையிட்டார். அத்தோடு வனவள திணைக்களம் விண்ணாங்கம்பட்டி கிராம மக்களுடைய பூர்வீக வாழ்விட காணிகளை அபகரித்து வைத்துக் கொண்டு அவர்களை அங்கு மீள்குடியேற விடாமல் தடுப்பதை தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தெரிவித்தார். மேலும் இதுவரை மீள்குடியமர்த்தப்படாத விண்ணாங்கம்பட்டி கிராமத்தின் மீள்குடியேற்றம் தொடர்பில் வவனியா வடக்கு பிரதேச செயலாளர் மற்றும் வவனியா மாவட்ட செயலாளர் என உரிய தரப்பினரின் கவனத்துக்கு கொண்டு வருவதோடு பாராளுமன்றத்திலும் இது தொடர்பில் வலியுறுத்தப்படும் என்று தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் விண்ணாங்கம்பட்டி கிராமத்தை மீள்குடியமர்த்துவது தொடர்பில் தம்மால் தொடர்ச்சியாக கவனம் செலுத்தப்படும் என்ற வாக்குறுதியையும் அந்த மக்களுக்கு வழங்கியிருக்கிறார். செட்டிக்குளம் கப்பச்சி கிராம மக்கள் நீண்ட காலமாக எதிர்கொண்டு வந்த போக்குவரத்து சிரமங்களுக்கு தீர்வு வழங்கும் வகையில் புதிய கப்பச்சி பாலத்துக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையில் நடைபெற்றிருக்கிறது. பல வருடங்களாக கப்பச்சி உட்பட பல கிராம மக்களுக்கு பயன்படக்கூடிய முறையான வீதி வசதிகள் இல்லாதிருந்த நிலையில் இதுகுறித்து அவதானம் செலுத்தி கப்பச்சி குளத்தை அண்டிய வீதியை பயன்படுத்தக்கூடிய வகையில் இந்த புதிய பாலத்தை கட்டி மக்களிடம் கையளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. நீர்ப்பாசன திணைக்கழகத்தின் நிதியொதுக்கீட்டின் கீழ் 136 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்படும் இந்த பாலத்தின் மூலம் விவசாய குடும்பங்கள் உட்பட சுமார் 400 குடும்பங்கள் நேரடி பலனை பெற உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. கப்பச்சி குளத்தின் வான்நீர் இலகுவாக வெளியேறும் வகையில் இந்த பாலமும் வீதியும் அமைக்கப்பட உள்ளன. இதன் நீளம் 260 மீட்டர் ஆகும் என்பதோடு 90 நாட்களுக்குள் இதன் நிர்மாண பணிகளை நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டிருக்கிறது. கடந்த காலத்தில் ஏற்பட்ட நித்வா சூறாவளி காரணமாக நிலவிய வெள்ளப்பெருக்கால் வீதியும் தற்காலிக பாலமும் கடுமையாக சேதமடைந்திருந்தன. இதனால் மக்கள் அந்த வீதியை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டு அவர்களின் அன்றாட செயற்பாடுகளுக்கும் இடையூறுகள் ஏற்பட்டிருந்தன. இலங்கையில் கொழும்பு துறைமுக நகரம் புதுப்பிக்கத்தக்க சக்தி, சுற்றுலாத்துறை, தொலைத்தொடர்பு மற்றும் உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல துறைகளில் புதிய பொருளாதார வாய்ப்புகள் உருவாகியிருப்பதாக ஜனாதிபதி ஆண்ட்ரகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து தேசிய மற்றும் சர்வதேச கவனத்தை ஈர்க்கும் வகையில் நடைபெற்ற 2026 இலங்கை பொருளாதார மற்றும் முதலீட்டு மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டிருக்கிறார். முதலீடுகளுக்கு வந்த சூழலை உருவாக்குவதற்காக வெளிப்படைத்தன்மை கொண்ட நிர்வாக முறைமையை பேணுதல், தேவையான சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை உருவாக்குதல் மற்றும் அத்தியாவசிய உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துதல் ஆகியவற்றுக்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் வர இருக்கும் வரவு செலவு திட்டத்திலும் இதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுடன் இணைந்து சிறப்பாக செயல்படக்கூடிய வலுவான வணிக சமூகம் நாட்டுக்கு அவசியமானது என்று குறிப்பிட்ட ஜனாதிபதி அதில் இணைந்து கொள்ளுமாறு அனைத்து தரப்பினருக்கும் அழைப்பினையும் விடுத்திருக்கிறார். நடப்பாண்டின் 2வது காலாண்டில் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட கடன்களின் அளவு 25.4% அதிகரித்திருப்பதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த 2025 இதே கால பகுதியுடன் ஒப்பிடுகையில் இந்த அதிகரிப்பு பதிவாகியுள்ளதாக மத்திய வங்கியின் அறிக்கை குறிப்பிடுகிறது. கடந்த ஆண்டு இதே கால பகுதியில் குடும்பங்களுக்கான கடன் அதிகரிப்பு 15% குறைவாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடும்பங்களுக்கான மொத்த கடன்களில் 49% அதிகமான பங்கு மேல் மாகாணத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கான நிதி வசதிகள் மற்றும் தங்கத்தை அடகு வைத்து பெறப்படும் கடன்கள் ஆகியவை முக்கிய இடத்தை பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புவிசார் அரசியல் பதட்டங்கள், பணவீக்க அழுத்தங்கள், அதிக எரிபொருள் விலைகள் மற்றும் இறுக்கமான நிதிநிலைமைகள் போன்ற சவாலான உலகளாவிய சூழலுக்கு மத்தியிடம் 2026 முதல் பாதியில் இலங்கையின் நிதியமைப்பு ஸ்திரமாக கட்டியெழுப்பப்படுவதாக இலங்கையின் மத்திய வங்கி வெளியிட்ட ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. தொடர்ச்சியான பொருளாதார மீட்பு, மேம்பட்ட நிதியியல் செயல்திறன் மற்றும் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களால் பராமரிக்கப்படும் போதிய மூலதனம் மற்றும் எரிபொருள் சேமிப்புகள் ஆகியவற்றால் நாட்டின் நிதி ஸ்திரத்தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அந்த ஆய்வில் தெரிய வந்துள்ளது. வர்த்தகம், சுற்றுலா, வெளிநாட்டு ஊழியர்களின் பணப்பரிமாற்றம், மூலதன பாய்வு மற்றும் வெளிநாட்டு நிதிநிலைமைகள் ஆகியவற்றை சார்ந்திருப்பதால் இலங்கை வெளிப்புற பொருளாதார அதிர்ச்சிகளுக்கு நாடு அதிகளவில் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் இருப்பதாகவும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. தீவிரமடைந்து வரும் புவிசார் அரசியல் பதற்றங்கள், குறிப்பாக மத்திய கிழக்கு மோதல், உயர்ந்து வரும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள், கால்நடை தொடர்பான அபாயங்கள் மற்றும் உலகளாவிய பொருளாதார நிச்சயமற்ற தன்மை ஆகியவை உள்நாட்டு பொருளாதாரத்துக்கு தொடர்ந்து ஆபத்துக்களை ஏற்படுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதிப்பீட்டு காலத்தில் தனியார் துறை கடன் வளர்ச்சி துரிதம் அடைந்தது. குறிப்பாக குடும்ப கடன்கள், வாகன கடன்கள் மற்றும் தங்கப்பிணைய கடன்கள் ஆகியவற்றில் அதிக வளர்ச்சி காணப்பட்டுள்ளதாகவும், இது கடன் இடைவெளியை விரிவுபடுத்தி முறையான அபாயங்கள் உருவாவதற்கான கவலைகளை உயர்த்தியுள்ளதாக மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. ரியல் எஸ்டேட் விலைகளும் தொடர்ந்து உயர்ந்து வந்த வேளையில் பிணிய மதிப்புகளின் ஏற்ற இறக்கம் மற்றும் பணவீக்க அழுத்தங்கள் ஆகியவை வளர்ந்து வரும் சிக்கல்களை மேலும் அதிகரிப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் தீவிரமடைந்த பதற்றமான காலங்களில் உள்நாட்டு வெளிநாட்டு நாணய சந்தை தளமில்லைக்குள்ளானது. இது அமெரிக்க டாலருக்கு எதிராக ரூபாயின் மதிப்பு சரிவதற்கு வழிவகுத்துள்ளது. பின்னர் சுற்றுலா, ஏற்றுமதி மற்றும் வெளிநாட்டு ஊழியர்களின் பணப்பரிமாற்றம் ஆகியவற்றின் தொடர்ச்சியான வரவு காரணமாக நிலைமைகள் சற்று மேம்படலாயின என்று தெரிவித்துள்ளது. நுகர்வு, வர்த்தகம், கட்டுமானம், நிதி சேவைகள் மற்றும் வெளிநாடு தொடர்பான நடவடிக்கைகளுக்கான கடன்கள் காரணமாக 2026 இரண்டாவது காலாண்டில் இந்த துறையின் கடன் வளர்ச்சி ஆண்டுக்கு 23.6% எட்டியுள்ளதாகவும், மொத்த நிலை 3 கடன்களின் விகிதம் ஒரு வருடத்துக்கு முந்தைய 11.9% 9.1% குறைந்துள்ளது. ஆனாலும் வேகமான கடன் வளர்ச்சிக்கு மத்தியில் சாத்தியமான கடன் அபாயங்களை சுட்டிக்காட்டும் விதமாக நிலை 2 கடன்கள் அதிகரித்துள்ளதை அந்த அறிக்கை சிறப்பித்து காட்டியிருக்கிறது. நிதி நிறுவனங்கள் வாகன நிதியளிப்பு மற்றும் தங்க பிணைய கடன்களால் பெரிதும் தூண்டப்பட்டு ஆண்டுக்கு 45% என்ற வலுவான கடன் வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாகவும், டிட்வா சூறாவளி மற்றும் மத்திய கிழக்கு மோதலால் பாதிக்கப்பட்ட கடன் வாங்கியவர்கள் மீதான தாக்கம் இந்த துறைக்குட்பட்ட பலவீனங்களை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்தியுள்ளதாக அந்த அறிக்கை குறிப்பிடுகிறது. திறன் மற்றும் நிதி சேர்க்கையை உயர்த்தியுள்ள டிஜிட்டல் நிதி சேவைகளின் வளர்ந்து வரும் முக்கியத்துவத்தையும் இந்த ஆய்வு சுட்டிக்காட்டியுள்ளது. இருந்தாலும் டிஜிட்டல் இணைப்பின் விரைவான விரிவாக்கம், சைப்ரெக்ஸ் அச்சுறுத்தல்கள், செயல்பாட்டு சீர்குலைவுகள் மற்றும் மூன்றாம் தரப்பு அபாயங்களுக்கான வெளிப்பாட்டை அதிகரித்துள்ளதாகவும், இதனால் சைபர் மீள்தன்மை நிதி ஸ்திரத்தன்மையின் முக்கிய அங்கமாக மாறியுள்ளதாக தெரிவித்துள்ளது. எதிர்காலத்தை பார்க்கும்போது தற்போதைய பொருளாதார மீட்சி நீடிப்பதோடு நிதியியல் ஒருங்கிணைப்பு முன்னேறி வேகமான கொள்கை செயல்படுத்துதல் தொடர்கின்ற வரையில் நிதி ஸ்திரத்தன்மைக்கான பார்வையானது நேர்மறையாக இருக்கும் என்று மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. புவிசார் அரசியல் மற்றும் நிதிச்சந்தை நிச்சயமற்ற தன்மைகள் உள்ளிட்ட வெளிப்புற முன்னேற்றங்கள் மற்றும் கடன் விரிவாக்க துறை சார்ந்த குவிப்பு மற்றும் உருவாகி வரும் சைபர் அபாயங்களால் ஏற்படும் உள்நாட்டு பலவீனங்களை சார்ந்துள்ளது. எனவே நிதி ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதில் தொடர்ச்சியான கண்காணிப்பு மற்றும் சரியான நேரத்தில் கொள்கை தலையீடுகள் முக்கியமாக இருக்கும் என்று மத்திய வங்கி குறிப்பிட்டிருக்கிறது. எனவே நிதி நிறுவனங்கள் முழுவதும் வலுவான மூலதனம் மற்றும் திரவத்தன்மை சேமிப்புகளை பராமரித்தல், கால்நடை தொடர்பான மற்றும் சைபர் அபாயங்களின் மேலாண்மையை வலுப்படுத்தல், தீர்மான மற்றும் அவசரகால தேர்தலை கட்டமைப்புகளை மேம்படுத்துதல் மற்றும் கடன் விரிவாக்க அடிப்படை பொருளாதார நடவடிக்கை மற்றும் அபாய நிலைகளுக்கு ஏற்றவாறு இருப்பதை உறுதி செய்தல் ஆகியவற்றில் நிதித்துறையின் முன்னுரிமைகள் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. முறையான பலவீனங்கள் உருவாவதை தணிப்பதற்கும் நிதியமைச்சின் அதிர்ச்சியை தாங்கும் திறனை வலுப்படுத்துவதற்கும் நடுத்தர காலத்தில் நிதி ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதற்கும் இந்த முயற்சிகள் அத்தியாவசியமானவை என்று மத்திய வங்கி தெரிவித்திருக்கிறது. அதற்கிடையில் சர்வதேச நாணய நிதியம் தனது அண்மைய உலக பொருளாதார கண்ணோட்ட அறிக்கையில் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி வீதம் 2026 4%, 2027 3.7% இருக்கும் என்று கணித்திருக்கிறது. இது அடுத்த ஆண்டுகளில் பொருளாதார வளர்ச்சியில் படிப்படியான தணிவு ஏற்படுவதை குறிக்கிறது. உலக பொருளாதார கண்ணோட்டம் நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் மீண்டலும் திறன் அவசரமான தீர்மானங்கள் என்ற தலைப்பிலான சர்வதேச நாணய நிதியத்தின் 2026 அக்டோபர் அறிக்கையின்படி 2025 பதிவான 5% வளர்ச்சியுடன் ஒப்புடுகையில் இலங்கையின் பொருளாதாரம் குறைவான வேகத்திலேயே எதிர்காலத்தில் வளரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவுக்கான ஸ்ரீலங்கன் விமான சேவைகள் சகலதும் இந்த மாதம் 18 வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் உத்தியோகமாக அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே ரியாத்துக்கான விமான சேவை இடைநிறுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது சவுதி அரேபியாவுக்கான சகல சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. தமாம் விமான நிலையம் தாக்கப்பட்டதால் அங்கு எழுந்துள்ள பதற்றம் மற்றும் அவசர நிலை கருதியே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. விமான பயணிகள் மற்றும் விமான பணியாளர்களின் பாதுகாப்புக்கு ஸ்ரீலங்கன் விமான சேவை எப்போதும் முன்னுரிமை அளிப்பதாகவும் தற்போதைய நிலைமை வர்த்தக விமான பயணங்களை முன்னெடுப்பதற்கு பாதுகாப்பானதா என உறுதிப்படுத்தப்பட்டவுடன் விமான சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்றும் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த தீர்மானத்தினால் பயணிகளுக்கு ஏற்படும் கஷ்டங்களுக்கு ஸ்ரீலங்கன் விமான சேவை தனது வருத்தத்தையும் தெரிவித்திருக்கிறது. மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கு தமது பயண முகவர்களை தொடர்பு கொள்ளுமாறும் அல்லது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தொலைபேசி ஊடாகவும் அல்லது www.srilankan.com என்ற இணையதளத்தின் ஊடாகவும் தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் கீழ் புதிதாக 75 எரிபொருள் ரப்ப நிலையங்களை நிறுவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா தெரிவித்தார். இலங்கை பொருளாதாரம் மற்றும் முதலீட்டு உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், தனியார் எரிபொருள் விநியோகஸ்தர்களை அதிக அளவில் சார்ந்துள்ள பகுதிகளில் புதிய எரிபொருள் ரப்ப நிலையங்களை அமைப்பதற்கான இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார். களஞ்சியங்களில் எரிபொருள் கையிருப்பில் இருந்தும் சில தனியார் நிறுவனங்கள் அதன் விநியோகத்தை கட்டுப்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இவ்வாறான நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று தெரிவித்த ஜனாதிபதி, தனியார் நிறுவனங்கள் இலங்கையின் எரிபொருள் சந்தையில் அறிமுகப்படுத்தப்பட்டதன் நோக்கம் போட்டியை ஊக்குவிப்பதே என்று குறிப்பிட்டார். ஆனாலும் சில தனியார் நிறுவனங்களால் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் விலைகளுக்கு இணையாக எரிபொருளை விற்பனை செய்ய முடியாத நிலை காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். நடப்பாண்டின் முதல் 9 சிறுவர்கள் மீதான துஷ்பிரயோகம் மற்றும் வன்முறைகள் தொடர்பில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு மொத்தம் 9613 முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதில் அதிகபட்சமாக 1554 முறைப்பாடுகள் கடந்த செப்டம்பர் மாதத்தில் மாத்திரம் பதிவாகியிருக்கிறது. சிறுவர்கள் மீதான பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பில் 364 முறைப்பாடுகளும் கடுமையான பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பில் 114 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. வன்முறைகள் மற்றும் குற்றங்கள் தொடர்பில் வன்புணர்வு சம்பவங்களுடன் தொடர்புடைய 169 முறைப்பாடுகளும் சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பில் 8 முறைப்பாடுகளும் சிறுவர் கடத்தல் தொடர்பில் 40 முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளன. மேலும் போதைப்பொருள் கடத்தலில் சிறுவர்களை பயன்படுத்துதல் தொடர்பில் 37 முறைப்பாடுகளும் சிறுவர்களுக்கு எதிரான வதைத்தல் தொடர்பில் 1889 முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சமூகம் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் தொடர்பில் இளம் பருவ கருத்தரிப்பு தொடர்பாக 51 முறைப்பாடுகளும் சிறுவர் திருமணங்கள் தொடர்பாக 9 முறைப்பாடுகளும் போதைப்பொருள் குற்றங்கள் தொடர்பாக 99 முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளன. அத்துடன் இணையவழி சிறுவர் வன்முறைகள் தொடர்பில் 196 முறைப்பாடுகளும் குடும்ப வன்முறைகள் தொடர்பில் 46 முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. தண்டனை அனுபவிக்கும் மகாசங்கத்தினர் மற்றும் ஏனைய மதகுருமார்கள் சிறைச்சாலையின் உள்ளும் வெளியிலும் அணிய வேண்டிய ஆடைகள் தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினை குறித்து ஆராய்வதற்காக அது தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவை உடனடியாக கூட்டுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா கோரிக்கை விடுத்திருக்கிறார். பொது நிர்வாகம், நீதி மற்றும் சிவில் பாதுகாப்பு பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவை உடனடியாக கூட்டுமாறு சபாநாயகர் ஊடாக அந்த குழுவின் தலைவரிடம் எதிர்க்கட்சித் தலைவர் கடிதம் மூலம் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக அவரது அலுவலகம் தெரிவித்துள்ளது. தண்டனை அனுபவிக்கும் மதகுருமார்களின் ஆடை தொடர்பான சர்ச்சைக்கு தீர்வு காணும் வகையில் இதுகுறித்த தற்போதைய நிலையியல் கட்டளைகளில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான பரிந்துரைகளை முன்வைக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா சுட்டிக்காட்டியிருக்கிறார். அத்துடன் இந்த விதியை நடைமுறைப்படுத்துவதோடு தொடர்புடைய அனைத்து தரப்பினரையும் துறைசார் மேற்பார்வை குழுவின் முன்னிலையில் முன்னிலையாகுமாறும் அழைப்பு விடுக்குமாறும் அவர் தனது கடிதத்தில் வலியுறுத்தியிருக்கிறார். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த இத்தகைய சந்தர்ப்பங்களில் சட்டவாக்க சபையின், அதாவது நாடாளுமன்றத்தின் செயற்திறன் மிக்க பங்களிப்பும் தலையீடும் அவசியம் என்று எதிர்கட்சித் தலைவர் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் மகன் யோசித ராஜபக்ச மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் வசந்த கர்ணகுட ஆகியோருக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை இந்த மாதம் 29ஆம் தேதி வரை ஒத்திவைக்க கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி ரசந்த கொடவெல இன்று உத்தரவு பிறப்பித்தார். வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிணையில் உள்ள இருவரும் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்தார்கள். இதன்போது வழக்கை எதிர்வரும் 29ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உத்தரவிட்ட நீதிபதி அன்றைய தினம் இருவரையும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அறிவித்தார். 2006ஆம் ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 2007 ஜூன் 8ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் ஜோசித ராஜபக்சாவை பிரித்தானியாவில் உள்ள ரோயல் கடற்படை பயிற்சி கல்லூரியில் நடைபெற்ற இளம் அதிகாரிகளுக்கான பயிற்சி நெறியில் பங்கேற்க செய்வதற்கு முறையற்ற வகையில் ஏற்பாடுகளை செய்ததன் மூலம் அரசுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக வசந்த கர்ணகுட மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையின் மூலம் முறையற்ற அனுகூலத்தை பெற்றதாக ஜோசித ராஜபக்சா மீதும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இருவருக்கும் எதிராக மொத்தம் 8 குற்றச்சாட்டுகளை கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு முன்வைத்துள்ளது. முன்னாள் முதற் பெண்மணி சிரந்தி ராஜபக்சாவுக்கு இறுதிய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளதா என்பது குறித்து ஆராய்ந்து இன்று பிற்பகல் 2 மணிக்கு முன்னர் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரகம சிறைச்சாலை அத்தியட்சகருக்கு உத்தரவிட்டார். சிறிலிய சபிய வங்கிக் கணக்கு தொடர்பான மோசடி வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது.
4: அரசு வங்கியொன்றிலிருந்து 100 லட்சம் ரூபாயை பெற்று அதனை முறைகேடான வகையில் பயன்படுத்தியமையினூடாக ஊழல் மற்றும் பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் குற்றம் இழைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டு தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கு கொழும்பு பிரதான நீதவான் அசங்கேஸ் போதர்கம முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சந்தேக நபர் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் திறந்த இருதய அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாகவும் அதனை ஒரு விசேட காரணமாக கருதி பிணை வழங்குமாறும் இன்றைய வழக்கு விசாரணையில் சந்தேகநபரான சிரந்தி ராஜபக்ச சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் சில்வா நீதிமன்றத்தில் விடயங்களை முன்வைத்தார். எனினும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் அத்தகைய விடயம் தொடர்பில் முறைப்பாட்டாளர் தரப்பு அறிந்திருக்கவில்லை என நீதிமன்றத்துக்கு அறிவித்தார். விடயங்களை ஆராய்ந்த நீதவான் வழக்கை இன்று பிற்பகல் 2 மணிக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக அறிவித்து சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு குறித்த உத்தரவை பிறப்பித்தார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுழுவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்த போது இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கலின் போது 100 மில்லியன் ரூபாயை லஞ்சமாக பெற்றுக் கொண்டமை தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் ஆஜர்படுத்துவதற்காக அவர் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். சந்தேக நபரான நாமல் ராஜபக்ச கடந்த செப்டம்பர் 4ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இதனிடையே உரிய கல்வி தகுதிகளின்றி கடற்படை அதிகாரியாக இணைக்கப்பட்டு பிரித்தானியாவில் பயிற்சி பாடநெறியில் இணைந்தமையினூடாக அரசாங்கத்துக்கு நட்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டி யோசித ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கும் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது.
0: தொடர்ந்து ஏபஸ் விமானங்களை கொள்முதல் செய்ததில் லஞ்சம் பெற்ற சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவை எதிர்வரும் 27ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியல் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்தது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகளும் சந்தேக நபரின் சட்டத்தரணிகளும் முன்வைத்த சமர்ப்பணங்களை பரிசீலித்த கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். முறையற்ற ராஜேந்திர கடவுச்சீட்டை வைத்திருந்த குற்றச்சாட்டில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்ட சசி வீரவன்ச என்று அழைக்கப்படும் ரணசிங்க முதியான் சோலாகே சிர்ஜியா உதயந்தியின் தண்டனை தொடர்பான நடவடிக்கைகளை எதிர்வரும் 26ஆம் தேதி வரை ஒத்திவைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அவர் இதனை இந்த உத்தரவினை பிறப்பித்தார். இந்த வழக்கில் பிரதிவாதியான சசி வீரவன் சாவால் பிரதிவாதி சார்பில் முன்னணியான சட்டத்தரணை முன்வைத்த கோரிக்கையை பரிசீலித்த நீதவான் மேல்நீதிமன்றில் தாக்கல் செய்துள்ள மேன்முறையீடு தொடர்பான நடவடிக்கைகளின் பதிவுகளை எதிர்வரும் 26ஆம் தேதிக்குள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு பிரதிவாதி தரப்பில் முன்னிலையான சட்டத்தரணிகளுக்கு உத்தரவு பிறப்பித்தார். அத்துடன் அந்த மேன்முறையீட்டு வழக்கு நேற்று மேல்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருந்ததால் வழக்கை வேறொரு தேதிக்கு ஒத்திவைக்குமாறு சட்டத்தரணி கோரிக்கை விடுத்திருந்தார். கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் 27ஆம் தேதி முறையற்ற ராஜேந்திர கடவுச்சீட்டை வைத்திருந்த குற்றச்சாட்டில் சிசி வீரவன்ச குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. அபராதத்தை செலுத்த தவறினால் மேலும் 6 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் அப்போது உத்தரவிடப்பட்டது. இந்த நிலையில் இந்த தீர்ப்பை 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 11ஆம் தேதி மேன்முறையீட்டு நீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாமர சம்பந்த் தசநாயக்கா கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பான விவரங்களை வெளியிட்டுள்ளது. ரத்தின கல் வியாபாரிகளிடம் லஞ்சம் கோரி பெற்றதாகவும் பொஸ்பெட் ஏற்றுமதியில் ஈடுபட்ட நிறுவனங்களிடமிருந்து 1 மில்லியன் ரூபாய் பெற்றதாகவும் அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதன்படி ரத்ரகல் வியாபாரி ஒருவரிடம் 12 லட்சம் ரூபாய் லஞ்சம் கோரிய அவர் அதில் 5 லட்சம் ரூபாயை பெற்றதாக கூறப்படுகிறது. மேலும் வேறு இரு ரத்ன கல் வியாபாரிகளிடம் முறையே 10 லட்சம் மற்றும் 2 லட்சம் ரூபாய் லஞ்சம் கோரி பெற்றதாகவும் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. மற்றதொரு குற்றச்சாட்டின்படி லங்கா போஸ்பெட் நிறுவனத்தின் ஊடாக போஸ்பெட் ஏற்றுமதி செய்வதற்காக 3 நிறுவனங்கள் உரிய நடைமுறைகளை பின்பற்றாமல் தெரிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த ஏற்றுமதி ஏற்பாடுகளை முன்னெடுப்பதற்கும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் தேவையான அனுமதிகளை பெறுவதற்கும் சாம்பர சம்பத் உதவியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதற்கு பிரதி உபகாரமாக அந்த நிறுவனங்கள் முறையே 59 லட்சம், 22 லட்சம் மற்றும் 3 லட்சம் ரூபாய் என்று மொத்தம் 84 லட்சம் ரூபாயை வழங்கியதாக கூறப்படுகிறது. இந்த பணம் அவரது முன்னாள் தனிப்பட்ட செயலாளரின் வங்கிக் கணக்கில் வைப்பிலிடப்பட்டு சாமர சம்பந்தின் அரசியல் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. சாமர சம்பந்த் தசநாயக்கா நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டார். பின்னர் கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் எதிர்வரும் அக்டோபர் 23ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளார். இந்த போஸ்பெட் ஏற்றுமதி தொடர்பான விசாரணையில் அவரது முன்னாள் தனிப்பட்ட செயலாளரான சுமதிபால லியனராட்சியும் முன்னதாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் பிந்தி கிடைத்த தகவல்களின்படி நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பந்த் தசநாயக்கா இன்று மீண்டும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். உவா மாகாண முதலமைச்சராக பதவி வைத்த காலத்தில் மாகாண சபைக்கு சொந்தமான 6 நிலையான வைப்பு கணக்குகளை முதிர்வு தேதிக்கு முன்னர் மீளப்பெற்று அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்படுத்தியதாக கூறப்படும் மற்றொரு குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பந்த் தசநாயக்கா இன்று சிறைச்சாலை அதிகாரிகளால் மேல்நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார். இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் அவருக்கு எதிராக மேல்நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. தனது தாவர நாட்டு மேடையில் 15 வயதுடைய சிறுவன் ஒருவனை தொழிலாளியாக அமர்த்திய ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ஒருவரை கிகுருகடுவ போலீசார் நேற்று கைது செய்தார்கள். கைது செய்யப்பட்டவர் பசரை பிபிடுகம பகுதியைச் சேர்ந்த 57 வயதுடையவர். 7ஆம் வகுப்பு வரை மாத்திரமே கல்வி கற்றுள்ள இந்த சிறுவன் 15 வருடங்களும் 10 மாதங்களும் நிரம்பியவர் என்றும் நோயுற்ற தாய் மற்றும் தாயாரின் அக்காவுடன் வசித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சிறுவனின் தந்தை குடும்பத்தை பிரிந்து சென்று விட்டார். பாதல் கும்பர பிரதி செயலகத்துக்கு கிடைத்த தகவலின் பேரில் இந்த சந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் மகேஷ் செனரட்னாவின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக கிகுருகடுவ போலீஸ் நிலைய பதில் பொறுப்பதிகாரி உப போலீஸ் பரிசோதகர் சரத் நேரடிய விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார். நீதிமன்றத்தை அவமதித்த குற்றத்துக்காக உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் சிறைத்தன்னை அனுபவித்து வரும் கலகுட அத்தே ஞானசார தேரரின் காவி ஆடையை களைவதை தடுப்பதற்கும் அவரை விடுவிப்பதற்கும் உயிர்த்தியாகம் செய்தாவது அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக உறுதியளித்து பௌத்த பிக்குகள் உள்ளிட்ட குழுவினர் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையிலிருந்து மெகசின் சிறைச்சாலை வரை பாத யாத்திரையை கடந்த 10ஆம் தேதி ஆரம்பித்தார்கள். இந்த நிலையில் இன்று 4வது நாளாகவும் தொடர்ந்து அந்த பாத யாத்திரை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது.
5: பாத யாத்திரை இன்று காலை வரக்காப்புல ஸ்ரீ போதி ருக்காராம விகாரையிலிருந்து ஆரம்பமானது.

0: விஜய பாத யாத்திரையை நிட்டம்பூ வரை முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது.
1: தொடர்ந்து அரசாங்கத்துக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் மற்றும் பௌத்த சாசனம் குறித்த கவலைகளை முன்வைத்த ஐக்கிய மக்கள் சக்தியின் உயர்மட்ட குழுவிடம் ஆதாரங்கள் இல்லாமல் எவரையும் குற்றம் சாட்டுவது பொருத்தமற்றது என்று மல்வத்துவ பிடத்தின் மாநாயக்க திப்பட்டுவாவ சுமங்கல தேரர் வலியுறுத்தினார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும்ப பண்டார தலைமையிலான குழுவினர் நேற்று மல்வத்து மாநாயக்க தேரரை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார்கள். இதன்போது அந்த குழுவினரால் இந்த அரசாங்கத்தின் மீதான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட போதே மாநாயக்க தேரர் அவற்றை நிராகரித்து கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். சட்டமூலங்கள் நிறைவேற்றப்படும் வரை பௌத்த மதம் மற்றும் துறவிகள் தொடர்பில் இடைக்கால ஏற்பாடுகளை செய்ய நிறைவேற்று அதிகாரம் மிக்க ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல இதன்போது சுட்டிக்காட்டினார். அதற்கு பதிலளித்த மாநாயக்க தேரர் இது தொடர்பான சட்டங்கள் குறுகிய காலத்தில் கொண்டுவரப்படும் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். அரசாங்கத்தின் மக்கள் ஆதரவு சரிந்து வருவதாகவும் பௌத்தர்களின் நலன்களை புறந்தள்ளி சிறுபான்மையினர் வாக்குகளை பெற முயற்சிகள் நடப்பதாக எதிர்கட்சி பிரதிகள் அப்போது குற்றம் சாட்டினார்கள். அத்துடன் சமூக ஊடகங்களில் பௌத்த பிக்குகளுக்கு எதிராக அவதூறுகள் பரப்பப்படுவதாகவும் தெரிவித்தார்கள். சமூக ஊடக அவதூறுகளுக்கு அரசாங்கத்துடன் தொடர்புடையவர்களே காரணம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரா கூறிய போது அதனை மறுத்த மாநாயக்க தேரர் ஆதாரங்கள் இன்றி குறிப்பிட்ட அரசியல் கட்சியை குற்றம் சாட்டுவது பொருத்தமற்றது என்று சுட்டிக்காட்டினார். நாம் அவ்வாறு கூறக்கூடாது என்று குறிப்பிட்ட அவர் யார் செய்திருந்தாலும் அது தவறான விடயம் என்று அவர் குறிப்பிட்டார். பௌத்த மதம் தலவீனப்படுத்தப்படலாம் என்று அஞ்சுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் இதன்போது குறிப்பிட்டார்கள். இதற்கு பதிலளித்த மாநாயக்க தேரர் பௌத்த நிகழ்வுகளுக்கான கட்டுப்பாடுகள் குறித்து முன்னர் கூறப்பட்ட குற்றச்சாட்டுகள் எதுவும் நடைமுறையில் உண்மையாகவில்லை என்றும் அரசு தலைவர்கள் பௌத்த மற்றும் ஏனைய மத நிகழ்வுகளில் தொடர்ந்து பங்கேற்று வருவதை சுட்டிக்காட்டி நிதானமாக செயற்படுமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தினார். தற்போதைய அரசியல்வாதிகளை பழைய வன்முறை சம்பவங்களுடன் இணைத்து பேச முற்படக்கூடாது என்றும் அவர்கள் தலதா மாளிகையின் மீது குண்டு தாக்குதல்கள் மேற்கொண்டதாக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்க முடியாது என்று குறிப்பிட்ட அவர் விடுதலை புலிகளைப் போன்று மக்கள் விடுதலை முன்னணி தலதா மாளிகை மீது குண்டு தாக்குதல் நடத்தவில்லை என்றும் இது தொடர்பாக முன்னாள் தியவதன நிலமே நிரஞ்சன் விஜயரண்ண உண்மைக்கு புறம்பான கூற்றுக்களை கூறி வருவதாகவும் மல்வத்து பீடத்தின் பீடாதிபதி திப்பட்டுவாவ ஸ்ரீ சித்தாந்த சுமங்கல தேரர் தெரிவித்திருக்கிறார். கொழும்பு துறைமுக நகரில் வெளிநாட்டு முதலீட்டு நிறுவனங்கள் மற்றும் வர்த்தகர்களை அச்சுறுத்தி கப்பங்கோரின் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறப்படும் சீன பிரஜையொருவர் மத்திய குற்றப்புணர்வு பணியகத்தினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சீனாவை தளமாக கொண்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவுடன் தொடர்புடைய முக்கிய உறுப்பினர் என்று கூறப்படும் இந்த சந்தேக நபர் நீண்ட காலமாக இலங்கையில் தங்கியிருந்ததாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். துறைமுக நகரில் இடம்பெற்றதாக கூறப்படும் கப்பங்கோரல் மற்றும் அச்சுறுத்தல் சம்பவங்கள் தொடர்பாக கிடைத்த பல முறைப்பாடுகளின் அடிப்படையில் மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். இதன்போது கைது செய்யப்பட்ட சந்தனபரிடமிருந்து பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 4 போலி கடவுச்சீட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் பிற நபர்களின் பெயர்களில் வழங்கப்பட்ட கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி இந்த சந்தனபர் இலங்கையில் சட்டவிரோதமாக தங்கியிருந்ததாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளார்கள். அம்பலாங்கொட குலிகொட பகுதியில் ஐஸ் மற்றும் குஷ் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
2: கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் அம்பலாங்குடி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர் அம்பலாங்குடி குளிகொட கலகுடவத்த பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய மீனவர் ஆவார். சந்தேக நபர் இன்று பலபிட்டி நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார்.
1: தொடர்ந்து கொழும்பில் உள்ள இரவு நேர களியாட்ட விடுதிகளுக்கு போதைப் பொருள் விநியோகித்ததாக கூறப்படும் 4 ஜமேக்கா பிரஜைகள் கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று கொள்ளுப்பட்டியில் உள்ள உணவகம் மற்றும் வணிக வளாகம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது 1 கிலோகிராமுக்கு அதிகமான போதைப் பொருட்களுடன் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்டவர்களில் 2 பெண்களும் அடங்குவதாக காவல்துறை ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. மன்னார் யாழ்ப்பாணம் வீதியில் இடம்பெற்ற பேருந்துபத்தில் ஒருவர் உயிரிழந்திருப்பதோடு மூன்று பெண்கள் காயமடைந்தார்கள். அடம்பன் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பள்ளமடு பகுதியில் மன்னார் நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி அந்த பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. விபத்தில் காயமடைந்த மூன்று பெண்களும் ஆண் ஒருவரும் மன்னார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார்கள். இதன்போது சிகிச்சை பெற்று வந்த ஆண் உயிரிழந்து போனார். உயிரிழந்தவர் 49 வயதுடைய பல்லவராயன் கட்டு பகுதியைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்படுகிறது. விபத்துடன் தொடர்புடைய பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டிருப்பதோடு சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. கடந்த வருடம் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த மிக்சாரே கஜா என்று அழைக்கப்படும் அருணவிதான கமகையின் மகன் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி ஒன்றுடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தங்காலை பிரிவு குற்றப்பிணைவு பிரிவு அதிகாரிகளால் இந்த நபர் நேற்று கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவரிடமிருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி ஒன்று கைப்பற்றப்பட்டிருக்கிறது. யால தேசிய பூங்காவின் முதலாம் மற்றும் இரண்டாம் வலயங்கள் எதிர்வரும் அக்டோபர் 16 முதல் மீண்டும் திறக்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
2: நிலவிய கடும் வறட்சியான நிலைமைக்கு மேலதிகமாக வனவிலங்குகளின் இனப்பெருக்க காலம் காரணமாக அவற்றுக்கு தேவையான சுதந்திரமான சூழலை உருவாக்குதல் மற்றும் பூங்காவின் வீதி கட்டமைப்பில் உள்ள திருத்த வேலைகளை முன்னெடுத்தல் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கடந்த செப்டம்பர் 14 குறித்த வலயங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டன.
1: தொடர்ந்து மன்னார் மாவட்டத்தில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் 9 பாடங்களிலும் ஏசித்திகளை பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் விருது வழங்கும் நிகழ்வு நேற்று மன்னார் வலய கல்வி பணிமனையின் மண்டபத்தில் நடைபெற்றிருக்கிறது. மன்னார் மாவட்ட பொறியியலாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் பொறியியலாளர் விமலேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மன்னார் வலய கல்வி பணிப்பாளர் வலண்டைன் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்திருந்தார். மேலும் உதவி கல்வி பணிப்பாளர் வழிகாட்டுதலிலும் பாடசாலை அதிபர்கள் மற்றும் கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்புடனும் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. சாதாரண தர பரீட்சையில் சிறந்த பெறுபர்களை பெற்ற கல்வியில் சாதனை படைத்த மாணவர்களை பாராட்டி அவர்களின் எதிர்கால கல்வி பயணத்துக்கு ஊக்கம் அளிப்பதையும் ஏனைய மாணவர்களையும் சிறந்த கல்வி சாதனைகளை நோக்கி முன்னுர தூண்டுவதையும் நோக்கமாக கொண்டு இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மாணவர்களின் திறமைகளை அங்கீகரித்து அவர்களின் எதிர்கால வெற்றிக்கு ஊக்கமளிக்கும் இத்தகைய முயற்சிகள் கல்வி வளர்ச்சிக்கும் சமூக முன்னேற்றத்துக்கும் வலு சேர்க்கின்றன. மேல் சப்ரகமுக மத்திய ஊவா வடமேல் வடமத்திய கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களிலும் மன்னார் மற்றும் பவனியா மாவட்டங்களிலும் ஆங்காங்கே பலத்த இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் பலத்த மின்னல் தாக்கங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
3: மேல் மத்திய சப்ரகமுக ஊவா தென் மாகாணங்களின் சில பகுதிகளில் 100 முதல் 150 மில்லிமீட்டர் வரையான கனமழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது.
4: தென்கிழக்கு வங்காள விரிகுடாவினை அனுமித்த கடற்பரப்பில் நிலவிய குழப்பமான வானிலை நிலைமை இன்று குறைந்த காற்றழுத்த பிரதேசமாக வலுவடையக்கூடும். இந்த காற்றழுத்த பகுதியின் தாக்கம் காரணமாக குறிப்பாக இலங்கையிலும் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளிலும் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக இன்று எதிர்வரும் சில நாட்களில் இந்த நிலைமை நீடிக்கக்கூடும். எனவே இது தொடர்பில் அவதானத்துடன் இருக்குமாறும் மீனவர்கள் கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களை கேட்டுக் கொள்கின்றோம். குறிப்பாக மேல் சபரகமுக மத்திய ஊவா தென் மாகாணங்களின் சில பகுதிகளில் 100 முதல் 150 மில்லிமீட்டர் வரையிலான மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளிலும் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று பிரதானமாக வடகிழக்கு திசையிலிருந்து வீசும். காற்றின் வேகம் மணிக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வரை காணப்படலாம். எவ்வாறாயினும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் கடற்பரப்புகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். இதனால் கடல் கொந்தளிப்பாக மாறக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடல்சார் பயணங்களில் ஈடுபடுபவர்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும். குறிப்பாக பிற்பகலுக்கு பின்னர் நாடு முழுவதும் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன. எனவே இது தொடர்பில் அவதானத்துடன் இருந்து தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்கின்றோம்.
5: எதிர்வரும்
3: சில நாட்களுக்கு மழை வீழ்ச்சி அதிகரித்து

0: முடியாது. எனினும் மாதாந்த மழை வீழ்ச்சி முறைமையை ஆராயும் போது இந்த மாதத்திலும் குறிப்பாக கடந்த சில மாதங்களிலும் எல்நினோவின் தாக்கத்தை அவதானிக்க முடிகின்றது. தற்போது அதிகரித்துள்ள மழை வீழ்ச்சி மேலும் 2 அல்லது 3 நாட்கள் நீடிக்கக்கூடும். அதற்கு பின்னர் மீண்டும் வளமையான இடைப்பருவ மழை காலத்துக்கு உரிய வானிலை நிலைமைகள் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த மாதத்தை பொறுத்தவரையில் மழை வீழ்ச்சி அதிகரித்தும் குறைந்தும் காணப்பட்டாலும் பெரும்பாலும் பிற்பகல் வேளைகளிலேயே மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: நிலவும் கனமழையுடனான வானிலையால் 9 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேகாலை, பதுளை, கொழும்பு, கண்டி, மாத்தளை, நுழையா, ரத்தினபுரி, மாத்தளை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களின் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கடந்த வருடம் ஏற்பட்ட டித்வா சூறாவளியினால் பாதிப்பை எதிர்கொண்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவகம் அறிவுறுத்தியுள்ளது. அத்துடன் மலையக பகுதிகளில் வாகனங்களில் செல்லும் சாரதிகளும் மண்மாடுகளுக்கு அருகிலுள்ள வீடுகளில் வசிப்போரும் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கனமழையினால் கிங், நில்வலா, கலு மற்றும் கலனி ஆகிய ஆறுகளின் நீர்மட்டங்கள் உயர்வடைந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீரியல் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் பொறியியலாளர் எல்.எஸ். சூரியபண்டார தெரிவித்துள்ளார். கனமழையினால் கிங், நில்வலா, கலு மற்றும் கலனி ஆகிய ஆறுகளின் நீர்மட்டங்கள் உயர்ந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீரியல் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் பொறியியலாளர் எல்.எஸ். சூரியபண்டார தெரிவித்துள்ளார். இதேவேளை கடும் மழையால் அனர்த்த நிலைமை ஏற்பட்டால் அதனை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சம்பத் கொட்டுவேகோட தெரிவித்தார்.
2: தொடர்ந்து தமிழ் தேசிய அரசியல் சிந்தனை பரப்பில் ஆழமான தடம் பதித்தவரும் மூத்த சட்டத்தரணியும் அரசியல் ஆய்வாளரும் எழுத்தாளரும் கல்வியாளருமான குப்புளானைச் சேர்ந்த ஜோதிலிங்கம் அவர்களின் இறுதி நிகழ்வுகள் நேற்று அவர் பிறந்த குப்புளான் மண்ணில் இடம்பெற்றது.
1: சட்டத்தரணியும் அரசியல் ஆய்வாளருமான ஜோதிலிங்கம் தனது 70வது வயதில் காலமானார். அன்னாரின் இறுதி கிரியைகளில் சட்டத்தரணிகள், அரசியல்வாதிகள், ஊடகவியலாளர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். அரசியல் ஆய்வாளரான சட்டத்தரணி ஜோதிலிங்கத்தின் இறுதி கிரியைகள் யாழ்ப்பாணம் குப்புளான் காடா கடமை இந்து மயானத்தில் நடைபெற்றது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை காலங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
4: நேரம் சரியாக 2:22 ஐக்கியராஜ்யத்தில் 1:22. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளில் தொடர்கின்றது இந்திய செய்திகள். இந்திய செய்திகளுக்கு அரசனை வழங்குகின்றார்கள் பரிசில் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் வி.டி. கேஷன்கரி. அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனிஸில் அமைந்துள்ள வி.டி. சூப்பர் ஸ்டோர் இரண்டு நிறுவனங்களுக்கும் நன்றிகள். இந்தியாவில் ஆயிரக்கணக்கானோர் உச்ச நீதிமன்றம் நோக்கி பேரணி நடத்தியிருக்கின்றார்கள். வாக்காளர் பட்டியல் முறைகேடு தொடர்பில் தலைமை தேர்தல் ஆணையர் பதவி விலக வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இந்திய கூட்டணி தலைவர்கள் தாக்கல் செய்த மனுவில் 14 பிழைகள் இருந்ததாக உச்சநீதிமன்ற பதிவாளர் அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்திய கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டதால் இனி அவர்கள் நடத்தும் போராட்டங்களில் நாங்கள் பங்கேற்க வேண்டிய அவசியம் இல்லை என்று திராவிட முன்னேற்றக் கழகம் தெரிவித்துள்ளது. தலைநகரின் நிர்வாக மையமான புதுடில்லி மாவட்டத்தை அண்மைக்கால போராட்டங்கள் முற்றிலுமாக முடக்கியதைத் தொடர்ந்து யந்தர் மந்தர் இனி அங்கீகரிக்கப்பட்ட போராட்டக் களமாக இருக்காது என்று டெல்லி காவல்துறை நேற்று தெரிவித்துள்ளது. அதற்கு மாற்றாக புதுடில்லி மாவட்டத்துக்கு வெளியே 3 புதிய இடங்கள் போராட்டங்களுக்கு புதிய இடங்களாக காவல்துறை அறிவித்துள்ளது. இந்தியாவில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். தலைநகர் புதுடில்லியில் தடை செய்யப்பட்ட யந்தர் மந்தர் பகுதிக்குள் அவர்கள் நுழைந்ததே அதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது.

டெல்லியில் நடைபெற்ற போராட்டங்கள் தொடர்பாக வதந்திகளை பரப்பிய மற்றும் பொது அமைதிக்கே குந்தகம் விளைவிக்கும் வகையிலும் பகிரப்பட்ட 300 பதிவுகளை நீக்க நகர காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. பிம்ஸ்டெக் கூட்டமைப்பின் முதலாவது உள்துறை அமைச்சர்கள் மகாநாடு டெல்லியில் இன்று நடைபெற்றது. தமிழ்நாட்டின் முழு நேர ஆளுநராக நியமிக்கப்பட்ட ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகருக்கு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஜெம்பீரமணி மீதான புகார்களை மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் அவரிடமிருந்து காவல்துறையினருக்கு பணப்பட்டுவாடா செய்யப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளில் உள்ளிட்டவை குறித்து அரணிடம் அதிகாரிகள் கேள்வி எழுப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. காவிரி நீர் விவகாரத்தில் வறட்சி காலங்களில் நீரை பகிர்ந்து கொள்வது குறித்து காவிரியின் நீர் மேலாண்மை ஆணையமே இறுதி முடிவு எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் தொடர்ந்து வரும் போர்ச்சூழல் காரணமாக ஏர் இந்தியா நிறுவனம் வான்வெளி கட்டுப்பாடுகளால் கடந்த ஆண்டை விட அதிக பாதிப்புகளை எதிர்கொண்டு வருகின்றது. இந்திய எல்லைக்கு சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மொங்க்லா துறைமுகத்தை விரிவுபடுத்தி நவீனமயமாக்குவதற்கு சீனாவிடம் சுமார் 3,200 கோடி மதிப்பிலான சலுகை கடன் ஒப்பந்தத்தில் வங்கதேசம் கையொப்பமிட்டுள்ளது. பாரசீக வளைகுடாவின் ஹோர்முஸ் நீரிணை வழியாக 22 இந்திய மாலுமிகளுடன் சென்ற 2 வணிக கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. லடாக்கில் உள்ள 28 முக்கிய இடங்களுக்கு புவியியல் பகுதிகளுக்கும் இந்தியா அதிகாரப்பூர்வ பெயர்களை நிர்ணயித்ததற்கு சீனா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. தமிழக வெற்றிக்கழக அரசிற்கு எதிராக இன்டஸ்கிராமில் முன்வைக்கப்பட்ட விமர்சனங்கள் நீக்கப்படுவது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கடிதம் எழுதி அனுப்பி வைத்துள்ளார். தமிழகத்தில் தமிழக வெற்றிக்கழக அரசு பெண்களுக்காக அறிவித்துள்ள வெற்றி பயணம் இலவச பேருந்து திட்டத்தை ரத்து செய்யக்கோரி பெரம்பலூர் தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். உலக போர்ச்சூழல் கப்பல் வாடகை உயர்வால் பொள்ளாச்சி தென்னைமட்டை தொழில் கட்டும் நலிவை சந்தித்துள்ளதாக வட்டியில்லா கடன் வழங்கும் மாறு அரசுக்கு உற்பத்தியாளர்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெங்காயம் உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் வெளியேற்றத்தினால் கடந்த செப்டம்பரில் நாட்டின் சில்லறை பணவீக்கம் 5.54% அதிகரித்துள்ளது. இதில் குறிப்பிடப்பட்ட அம்சமாக நாட்டிலேயோ அதிக சில்லறை பணவீக்கம் தமிழகத்தில் 6.8% பதிவாகியுள்ளது. வரத்து குறைந்துள்ளதால் ஒட்டன் சந்திரம் காய்கறி சந்தையில் முருங்கைக்காயின் விலை அதிகரித்து 1 கிலோ முருங்கைக்காயின் சில்லறை விலை சராசரியாக 52 ரூபாய் வரை விற்பனையாகி வருகின்றது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 280 ரூபாய் குறைந்து 1,09,480க்கு விற்பனை செய்யப்படுகின்றது.
தங்கம் விலை கிராமுக்கு 35 ரூபா குறைந்து ஒரு கிராம் 13,685 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாரிஸிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளில் தொடர்கின்றது உலக செய்திகள். உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், அவர்களுக்கும் எமது நன்றிகள். உக்ரைனில் உள்ள 6 எரிசக்தி நிலையங்கள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. 33 பேர் காயமடைந்தார்கள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் இல்லை. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எரிசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதலை உடனே நிறுத்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அறிவித்திருக்கின்றார். மத்திய கிழக்கில் விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஏமனின் கவுதி கிளர்ச்சி குழுவின் தாக்குதலால் கவலை அதிகரித்துள்ளது. மலேசியா தனது குடிமக்கள் உம்ரா புனித பயணத்தை ஒத்திவைக்கும்படி அறிவுறுத்தியிருக்கின்றது. சவுதி அரேபிய விமான நிலையங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல் இதற்கு காரணமாக அமைகின்றது. சவுதி அரேபியா மீது கடந்த வார இறுதியில் நடத்தப்பட்ட தொடர் தாக்குதல் பதிலடியாக ஏமனில் ஈரான் ஆதரவு கைதி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள சானாவில் சவுதி தலைமையிலான கட்டுப்பாட்டு கூட்டுப்படையினர் வான்வழி தாக்குதல் நடத்தினர். இதில் ஒருவர் உயிரிழந்தார், 12 பேர் காயமடைந்துள்ளார்கள். சவுதி அரேபியாவுக்கு கைதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையிலான போரை ராஜ்ய ரீதியில் முடிவுக்கு கொண்டுவர தாங்கள் மத்தியஸ்தம் செய்ய தயாராக இருப்பதாக ஈரான் மீண்டும் தெரிவித்துள்ளது. அமெரிக்க குடி நுழைவுத்துறை அதிகாரியில் ஜனநாயக கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இல்ஹான் ஓமரின் வீட்டில் சோதனை நடத்தியுள்ளார்கள். பிரான்சில் 14 வயது சிறுவன் பள்ளி தலைமை ஆசிரியரையும் ஆசிரியர் ஒருவரையும் சுட்டு காயப்படுத்தியதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். இருவரும் ஆபத்தான நிலையில் இல்லை. ஓபான் என்ற ஊரில் உள்ள ஜோசப் லகனால் நடுநிலை பாடசாலையில் அந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பிரான்சில் நூற்றுக்கணக்கான பேரங்காடிகளில் இணைய தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளன. அங்குள்ள குளிர்சாதன பெட்டிகளை முறையும் வைக்கும் கருவிகளும் செயல்பட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பல மில்லியன் ஜீரோ மதிப்புள்ள உணவுப் பொருட்கள் கெட்டு போயிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. பேரங்காடிகள் உட்பட சுமார் 400 கிளைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. பாகிஸ்தானின் வடமேற்கு மாகாணமான ஹைபர் பஹதுன்காவில் அவசர நிலை அமுல்படுத்தப்பட்டதை தொடர்ந்து பதவி இழந்த முன்னாள் முதல்வர் சோஹைல் அப்துரி, சட்டப்பேரவை தலைவர் பாபர் சலீம் இஸ்வாதி, பிடிஐ கட்சி மாகாண தலைவர் ஜானே அக்பர் உள்ளிட்ட 8 முக்கிய தலைவர்களை காவல்துறையினர் காவலில் எடுத்துள்ளார்கள். ஈரானில் ஆட்சியாளருக்கு எதிராக போராடிய இளைஞருக்கு மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கு ஒரு சில மணி நேரத்துக்கு முன்பு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவரது காதலியுடன் தொலைபேசியில் திருமணம் நடத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளவோ முடியாது என்பது நன்கு அறிந்த தகவல்கள். சிறைச்சாலை தொலைபேசி வாயிலாக திருமணம் உறுதிமொழி எடுத்துக்கொண்ட முறைப்படி திருமணம் செய்து கொண்டார்கள். இத்தாலியில் இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு புறப்பட இருந்த குவாண்டாஸ் விமானத்தில் மூட்டைப்பூச்சிகள் கண்டுபிடிக்கப்பட்டதனால் பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஹலிமந்தானில் 3 மாதமாக புகை மூட்டத்தினால் தவிக்கும் ஹலிமந்தான் மக்கள் இந்தோனேசிய அரசாங்கத்துக்கு எதிராக வழக்கு தொடுத்திருக்கின்றார்கள்.
இந்தோனேஷியாவில் நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு முன்பே மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்க பள்ளிவாசல்களில் ஒலிபெருக்கியை பயன்படுத்தும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் பெருவெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் வெளிநாட்டு மலையேறிகள் 100க்கும் அதிகமானோர் மாட்டிக்கொண்டிருப்பதாக தெரிய வருகின்றது. இந்தோனேஷியா பாலித்தீவில் 3.6 கிலோகிராமுக்கு அதிகமான திரவ கொக்கைனுடன் பிரேசிலை சேர்ந்த பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அமெரிக்காவை சேர்ந்த பொருளாதார நிபுணர்கள் ரோபர்ட் ஹிகால், மைக்கேல் உட்வர்ட் ஆகியோருக்கு 2026 ஆண்டின் பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. சொகுசு கப்பலிலிருந்து கடலில் குதித்ததாக கூறப்படும் ஒரு பெண் 20 மணி நேரத்துக்கு பிறகு உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். எல்சாபுலோர் நாட்டை சேர்ந்த அவருக்கு வயது 44. சார்ஜருடன் கைபேசி இணைக்கப்படாமல் இருந்தாலும் சார்ஜரை மின்சார பிளாக்கில் செருகி வைத்திருப்பது சில சந்தர்ப்பங்களில் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என தெரிவிக்கப்படுகின்றது. தொடர்கின்றது விளையாட்டு செய்திகள். சர்வதேச டி20 போட்டியில் இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர் அபிஷேக் சர்மா புதிய சாதனை படைத்துள்ளார். இதுவரை இந்திய அணிக்காக 65 டி20 போட்டிகளில் விளையாடியுள்ள அபிஷேக் சர்மா 36 ஓட்டங்கள் எடுத்துள்ளார். அதில் 14 அரைச்சதங்கள் மற்றும் 3 சதங்கள் அடங்கும் அவரது அதிகபட்ச ஸ்கோர் 135. இந்தியா மேற்கிந்திய தீவுகள் இடையேயான 4வது டி20 போட்டி நாளை ஹைதராபாத்தில் நடைபெறுகின்றது. சீனாவில் நடைபெறும் சாங்காய் மாஸ்டர் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் முன்னணி வீரரான ஸ்பெயினின் கார்லோஸ் அல்காராஸ் நேற்று அதிர்ச்சி தோல்வியை கண்டுள்ளார். இந்திய டென்னிஸ் வீராங்கனையும் கோவையை சேர்ந்தவருமான மாயா ராஜேஸ்வரன் திரைபதி தனது டென்னிஸ் போட்டிகளில் முதல் பட்டத்தை வென்று அசத்தியுள்ளார். அந்த வெற்றியின் மூலம் அவர் இந்திய டென்னிஸ் நட்சத்திரம் சோனியா மிஷாவின் 22வது ஆண்டு கால சாதனையை முறியடித்திருக்கின்றார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றுக்கான சொனை வழங்குகின்றார்கள் TRTTamilmoli.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் அத்தோடு எமது வானொலியில் வலம் வருகின்ற அனுசரண நிகழ்ச்சியாகவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசுரிக்கின்றோம். ஒரு ஹீரோ இலங்கையில் 369 ரூபா 78%, இந்தியாவில் 106 ரூபா 42 பைசா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 331 ரூபா, இந்தியாவில் 95 ரூபா 21 பைசா. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 397 ரூபா 27%, இந்தியாவில் 114 ரூபா 34 பைசா. ஒரு ஐக்கியராஜ பவன் இலங்கையில் 437 ரூபா 47%, இந்தியாவில் 125 ரூபா 91 பைசா. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 231 ரூபா 97%, இந்தியாவில் 66 ரூபா 76 பைசா. இதுவரை டிஆர்டி தமிழொலியில் மத்திய பிரதான செய்திகளை கேட்டீர்கள். மத்திய பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் இலங்கை செய்திகளுக்கு புத்தகங்களை விற்றுவரும் நூலகம் நிறுவனத்தினர், இந்திய செய்திகளுக்கு பரிசல் ஆட்சியப்பள்ள அமைந்திருக்கும் பிடி காசன்கரை, கார்லஸ் கோணேசில் அமைந்துள்ள மீட்டி சூப்பர் ஸ்டோர் 2 நிறுவனங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ், GMPH நிறுவனத்தினர், இந்த 3 நிறுவனங்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை செய்யும் எடுத்து கேட்டுக் கொண்டிருந்த அனைத்து அன்புறவுகளுக்கும் நன்றிகள்.

நேரம் சரியாக 2:39 ஐக்கியராச்சியத்தில் 1:39 டிஆர்டி தமிழொலியில் அறிவித்தல்கள். அறிவித்தல்களில் முதலில் மரண அறிவித்தல் ஒன்று.

சமீபத்தில் வட்டுக்கோட்டையை பிறப்பிடமாகவும் பிரான்ஸ் பரிசை வதிப்பிடமாக கொண்டிருந்த டிபிஆர் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளரும் டிஆர்டி தமிழ் ஒலி வானொலியின் பிரமுகருமான திரு தேவராஜா தேவ மனோகரன் அவர்கள் 2 அக்டோபர் மாதம் வெள்ளிக்கிழமை இரவினடி சேர்ந்தார் என்பதனை ஆழ்ந்த கவலையுடன் அறிய தருகின்றோம். அன்னார் காலம் சென்றவர்களான தேவராஜா ஞானாம்பிகை தம்பதிகளின் அன்பு மகனும் மாணிக்கம் அன்னபூரணம் தம்பதிகளின் அன்பு மருமகனும் சசிகலா அவர்களின் அன்பு கணவரும் பிரவீன் அவர்களின் பாசமிகு தந்தையாரும் பிரான்சில் வசிக்கும் தேவ ஞானம் தேவ சுரேன் தேவ பிரியன் தேவ நரேந்திரன் தேவகாந்தன் சந்திரவதனா ஆகியோரின் அன்பு சகோதரனும் லோகேஸ்வரன் இலங்கை மலர்விழி கனடா காலம் சென்றவர்களான சச்சிதானந்தம் பஞ்சலிங்கம் ஆகியோரின் அன்பு மைத்துனரும் ஆவார். அன்னாரின் நியமிக்கிறீர்கள் 15 அக்டோபர் மாதம் வியாழக்கிழமை காலை 9 தொடக்கம் 11:30 வரை இறுதி கிரிகைகள் நடைபெற்று பின்னர் 12 2 வரை அஞ்சலி இடம்பெற்று 95 மார்சல் சம்பத் 93,430 பில்டனூஸ் என்ற முகவரியில் அமைந்துள்ள மயானத்தில் தகனம் செய்யப்படும். பார்வைக்கான நேரம் இன்று 13 அக்டோபர் மாதம் செவ்வாய்க்கிழமை 3:00 to 4:00 வரை 95 93,430 வில்டனூஸ் என்ற முகவரியில் அமைந்துள்ள இடத்தில் பார்வைக்கு வைக்கப்படுகின்றது. ராம் இலக்கம் 5 ஜோன்ஸ் ரோலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. ராம் இலக்கம் 5 ஜோன்ஸ் ரோல் என்ற திரைப்படத்தில் இறங்கவும் அருகாமையில் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். இவ்வறிவித்தலை மீண்டும் ஒரு முறை அறிய தருகின்றோம். தாயகத்தில் வட்டுக்கோட்டையை பிறப்பிடமாகவும் பிரான்சை பரிசை வதிவிடமாக கொண்டிருந்த டிபிஆர் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளரும் டிஆர்டி தமிழொலி வானொலியின் பிரமுகருமான திரு தேவராஜா தேவ மனோகரன் அவர்கள் 2 அக்டோபர் மாதம் வெள்ளிக்கிழமை இரவினடி சேர்ந்தார் என்பதனை ஆழ்ந்த கவலையுடன் அறிய தருகின்றோம். அன்னார் காலம் சென்றவர்களான தேவராஜா ஞானாம்பிகை தம்பதிகளின் அன்பு மகனும் மாணிக்கம் அன்னபூர்ணம் தம்பதிகளின் அன்பு மருமகனும் சசிகலா அவர்களின் அன்பு கணவரும் பிரவீன் அவர்களின் பாசமிகு தந்தையாரும் பிரான்சில் வசிக்கும் தேவ ஞானம் தேவ சுரேன் தேவ பிரியன் தேவ நரேந்திரன் தேவகாந்தன் சந்திரபதனா ஆகியோரின் பாசமிகு சகோதரனும் லோகேஸ்வரன் இலங்கை மலர்விழி கனடா காலம் சென்றவர்களான சச்சிதானந்தம் பஞ்சலிங்கம் ஆகியோரின் அன்பு மைத்துனரும் ஆவார். அன்னாரின் நியமிக்கிறீர்கள் 15 அக்டோபர் மாதம் வியாழக்கிழமை காலை 9 தொடக்கம் 11:30 வரை இறுதி கிரிகைகள் நடைபெற்று பின்னர் 12:00 to 2:00 அஞ்சலி இடம்பெற்று 95 மார்சல் சம்பத் 93,430 வில்டனூஸ் என்னும் முகவரியில் அமைந்துள்ள மயானத்தில் தகனம் செய்யப்படும். அதற்கு முதல் இன்று 13 அக்டோபர் மாதம் செவ்வாய்க்கிழமை 3:00 to 4:00 வரை 95 மார்சல் சம்பத் 93,430 பில்டனூஸ் என்னும் முகவரியில் அமைந்துள்ள இடத்தில் பார்வைக்கு வைக்கப்படும். டிராம் இலக்கம் 5 ஜோன் ஷரல் என்ற தரிப்பிடத்தில் இறங்கவும் அருகாமையில் அமைந்துள்ளது. இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். தகவல் குடும்பத்தினர் அன்பு மனைவி திருமதி சசிகலா தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 06-19-25-54-74 அன்பு மகன் பிரவீன் 06-03-28-69-48 தொலைபேசி இலக்கத்தை மீண்டும் அறிய தருகின்றேன். அன்பு மனைவி சசிகலா 06-19-25-54-74 அன்பு மகன் பிரவீன் 06-03-28-69-48 இப்பிரிவு துயரில் டிஆர்டி தமிழலி குடும்பமும் பங்கெடுத்துக் கொள்வதுடன் ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றது. இதுவரை தாயகத்தில் வட்டுக்கோட்டையை பிறப்பிடமாகவும் பிரான்சை வதிவிடமாக கொண்டிருந்த டிபிஆர் டிரான்ஸ்போர்ட்
உரிமையாளரும் டிஆர்டி தமிழொலி வானொலியின் பிரமுகருமான தேவராஜா தேவ மனோகரன் அவர்களுடைய மரண அறிவித்தலை கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒளிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 2:45. ஐக்கிய ராஜ்யத்தில் 1:45 தொடர்ந்து வானொலியில் வருகின்றது இசையும் தாலாட்டும். இந்த நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குகின்றார் விஜய் ராஜேந்திரம் அவர்கள். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வானொலியில் இதோ தொடர்கின்றது இசையும் தாலாட்டும்.

சேரமும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் திலகம் ஏஸ் ராஜா அவர்களுக்கும் மற்றும் சகோதர அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். இப்பொழுது முதல் உங்கள் நேசத்தோடும் பாசத்தோடும் காற்றலிகளில் இருந்து உங்கள் வாசல் தேடி வரும்.

0: காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி செவ்வாய் தோறும் பிற்பகல் 2:30 3 மணி வரை உங்களை தாளாட்டிக் கொண்டிருக்கின்றது இசையும் தாளாட்டும். இன்றைய நிகழ்ச்சியிலும் உங்களுக்கு பிடித்த பாடல்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைவோம்.
1: வானத்து நிலவை நான் கேட்கவில்லை, என் விழி பார்வையில் நீ இருந்தால் போதும். உலகத்து செல்வம் நான் கேட்கவில்லை, உன் மெல்லிய புன்னகை எனக்கு கிடைத்தால் போதும்.
2: I love you.

சுட சுட சுவைத்து மகிழ்ந்திட அழைக்கிறது வர்ஷா உணவகம். உங்கள் வீட்டு உணவைப் போல் சுவையும் வாசனையும் மிகுந்த உணவுகளை சுவைத்து மகிழ்ந்திட அழைக்கிறது வர்ஷா உணவகம். பசித்தவர்கள் பசியாடை புன்னகையுடன் விடைபெறுவதற்கு அழைக்கிறது வர்ஷா உணவகம். மண் வாசனை

கோபங்களும் சொல்லில் அடங்காத நேசமும் எண்ண முடியாத ஆசைகளும் உன் அருகில் மௌனமாக கருகிறது. உதடுகள் திறக்க தயங்கும் வார்த்தைகளில் உயிராய் உன்னை சுமக்கின்ற என் மௌனம் பேசும் மொழியை என்றாவது நீ புரிந்து கொள்வாய்.

0: திருப்பதி சென்றால் வரம் கிடைக்கும். உங்கள் குடும்ப விழாக்களுக்கு திருப்பதி வந்தால் பலன் கிடைக்கும். அகவை திருநாள், பூப்பினித நீராட்டு விழா, திருமணம், அனைத்து மங்களகரமான நிகழ்வுகளையும் காலத்துக்கு ஏற்ப படம் பிடித்து தர காத்திருக்கிறார்கள். திருப்பதி வீடியோ உங்கள் இளமையையும் இளமைக்கான வாழ்வையும் முதுமையிலும் பார்த்து ரசிக்க அலைங்கள் மகேசனின் திருப்பதி வீடியோவை. குடும்ப விழாக்களுக்கு திருப்பதி வந்தாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்.
1: நான் இசையமைப்பாளர் என்று பேசுகின்றேன். இசையும் தாளாக்கும் நிகழ்ச்சியை நான் இப்போது கேட்டுக் கொண்டிருக்கின்றேன். நீங்களும் கேளுங்கள்.
0: காட்டிலைகளில் மிதந்து வந்து உங்கள் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

வானம் கடலை தேடும் தூரத்திலே என் விழிகள் உன்னை தேடுது பார். காலங்கள் பல கடந்தாலும் என் நெஞ்சம் உன்னை மறவாது காதல. மூச்சு காற்றில் உன் பெயர், நிலவு ஒளியில் உன் உருவம் தெரிந்து கொண்டே

காண்பதற்கு தடை போட்ட போதும் மனதுக்கு தாள் போட முடியவில்லை. உள்ளம் ஒன்னே நினைக்கின்றது. மழை சாரலாய் நீ அன்பை பொழிய வாழ வேண்டும் என்ற ஆசையே என்

கேட்பது இசையும் தாளாட்டம். இரவு நேரமும் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து பயணித்த நேயர்களுக்கும் கலையரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த அன்பு அறிவிப்பாளர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். தொடர்ந்து ஆரம்பமாக இருக்கின்றது உங்கள் விருப்பம். தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்தி உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளுங்கள் நேயர்களே.

0: വിജി.
1: അന്നുറവുകളിൽ വിജയരാജേന്ദ്രം അവർകൾ തയ്യാറെത്തി തോത്ത് വഴങ്കിയ இசையும் தாலாற்று நிகழ்ச்சியினை இதுவரை கேட்டீர்கள். வருகிற செவ்வாய்க்கிழமை வரை பொறுமையாக காத்திருங்கள்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 3:18, ஐக்கிய ராஜ்யத்தில் 2:18. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானிலையில் மலர்கின்றது.

0: கொண்டு
1: உங்களுடைய அந்த நன்றி சொல்லி அந்த பிரார்த்தனைக்கு முதல் நன்றியை சொல்லிக் கொண்டு ஆனா குளிர்ந்து வாங்கிட்டு தான் பெரிய சிக்கல்.
0: வீட்டுக்குள்ள கொள்ளிட்டுதா?
1: இல்ல இல்ல வெளியில வீட்டுக்குள்ள இப்ப ஹீட்டர் எல்லாம் போட்டு வாங்கியாச்சு தானே. எங்களுக்கு எல்லாம்
0: மலைப்பாடு
1: எங்களுக்கு நாங்களே போடலாம்ன்றா. எங்களுக்கு வந்து
0: காசல் வரப்போகுது.
1: ஓ காசு வேறுமா? நான் அது பரவாயில்ல, அதுக்காக காசை பார்த்துட்டு நாரி பெருத்த முதுகு பெருத்ததுல மண்டியை போடுறது. ஓ அவ்வளோ அதுக்கு பெரிய சிக்கல் தானே. கொஞ்சம் வயதுகள் குறைஞ்ச காலகட்டங்கள் பரவாயில்ல, ஒரு 18-25 வயதுக்கு
0: என்ன பாட்டு கேட்க போறீங்க? பாட்டை சொல்லி
1: கொடுக்கிராப்தம் படத்துல சாவித்ரி என்ன பாட்டு அவன் படம் தானே. அப்ப இருக்கு அதுல எல்லாம் நல்ல பாட்டு தான். அப்ப இந்த பாட்டு என்ன நேத்து பறிக்க ரோஜா
0: குட்டி எழுதின பாட்டு.
1: ஓ அது பாட்டு நல்ல சவுந்தரராஜன் நல்ல வடிவ படிச்சிருக்கிறார். ஆனா நல்ல படம் அது சாவித்ரி தான் நடத்தவாக ஆனா தோல்வி பேடாஞ்சி வச்சு அந்த படம். எல்லாம் நல்ல
0: பாட்டு பார்க்க மாட்டேன்.
1: அதுதான் அதான் என்ன சாவித்ரியையும் அவர் ரெண்டு பேரையும் அவை படங்கள்ல ஜோடியாக நடிக்கவே அண்ணன் தங்கையாக நடிக்கிறது.
0: படம் தான் அந்த படம் தான் அவைக்கு ஒரு வாழ்க்கையில மறக்க முடியாது. பெயும் அறைக்கு விட்டாலும் அழுதன் தான் சொல்லுங்கள்.
1: என்னென்ன
0: இசைக்கு வாழ்பயிற்சிக்கு என்ன போடணும், அதுக்கு என்ன போடணும், மீசையில பாயைக்கு என்ன கொடுக்கணும், குதிரை உடைக்கு என்ன கொடுக்கணும், எவ்வளவு சிந்தனையில இருந்து பாவம்.
1: ஆனா எல்லாரும் வந்து அவர் ரெண்டுபேரும் விஸ்வநாதன் ராமமூர்த்தியும் சேர்ந்து இசை அமைச்சு கொண்டிருந்த ரெண்டுபேரும் பிரிஞ்ச உடனே
0: வயலின் விட்டுவான்.
1: ஓ வயலின் விட்டுவான் யாரு சொல்றீங்க?
0: ராமமூர்த்தி
1: அவர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி வயலின் விட்டுவான். ஆனா இவர் ரெண்டு பேரும் பிரிஞ்சது இப்ப ரெண்டு பேரும்
0: ஒண்டு பிரிஞ்ச வேண்டியது தெரியல. சோரம் 1000 படங்கள் அடிச்சிருக்கிறார் ரெண்டு பேரும். 1000 அடிச்சது 1100 பிரிஞ்சவர்கள்.
1: ஆனா அதுல என்ன ராஜா இப்ப முக்கிய பிரச்சனை என்னன்னா, இப்ப ரெண்டு பேரும் இசை கொடுக்கல எல்லா படங்களும் நல்ல மாதிரி வந்துச்சு. ஆனா ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம். பிரிஞ்சதுக்கு பிறகு பவர்ஃபுல்லா வந்தவருண்டா விஸ்வநாதன்
0: தான்.
1: ஓ ராமமூர்த்திக்கு அவ்வளவு இடம் கிடைக்க இல்ல என்ன பிறகு அவன் பிரிஞ்சதுக்கு பிறகு. ஓ விஸ்வநாதன் நல்ல இதுக்கு இடத்துக்கு இடத்தை பிடிச்சிட்டாரு. பிடிச்சு நல்ல மாதிரி நிறைய படங்களுக்கு இசை கொடுத்து கொண்டிருந்தார்.
0: நல்ல மனுஷன், நல்ல பண்பாடு.
1: ஓ
0: இசைதான் தனக்கு கண்ணும் கருத்துமாக
1: கண்ணதாசனும் அவரும் ரெண்டு பேரும் ஒரே கூட்டாளி யாரு. அதான் கண்ணதாசன் இது ஒரு ப்ரோக்ராம்ல சொல்ற டே விஸ்வா பாட்டு இசையமைக்கவனோட இப்படித்தானு சொல்லுவேன். அதான் அப்படி நல்ல கொஞ்சம் படிப்பு குறைஞ்சவர் என்ன விஸ்வநாதன் அறிவு இருக்குதானே கல்வி. அதை அவர் சொல்றாரு கண்ணதாசன் சொல்றாரு அவர் கொஞ்சம் அந்த கல்வி
0: படிக்கிற படிப்பு கல்வி இல்ல.
1: ஓ
0: இங்கிலீஷ் அறிவு இங்கிலீஷ் நாலேஜ் அந்த
1: பிளைட்ல எல்லாம் போண்டா போய்க்குள்ள கூட ஏதோ பகுதிகள்
0: இருக்கு.
1: ஓ போய் ரெண்டு பேரும் பிளைட் நல்ல பகுதிகள் விட்டு அண்ணதாசனோட சேர்ந்து அதைகளில் ஞாபகம் பாத்திரம் தானே அந்த சேனல்ல அனமாய்ப்பு எல்லாம் மறந்துட்டேன். சரி பரவாயில்ல
0: வயசு போயிட்டு மறந்துட்டோம். கோட்டையிலே குடி வரக்கணும்னு சொல்றேன். ஆனா டக்கண்டு அந்த நாளையிலும் டக்கண்டு குடிப்பேன். பாட்டு எல்லாம் வரியெல்லாம் படப்படன்னு
1: பாடுவேன்.
0: இப்ப எல்லாம் மறதி. மறதிக்கு காரணம் பயம்.
1: இது ராஜா மற்றது இப்ப விஸ்வநாதனாக்கள் இது எல்லாருக்கும் அந்த அந்த இசை அந்த மட்டு போடுறதுக்கு முக்கியம் அவைக்கு அந்த ஹார்மோனியை பெட்டிதான்.
0: ஹார்மோனிய பெட்டிலாம் எடுப்பார்கள். அரிகம் அபவதனி அந்த இவளுக்கு சுரங்களுக்கு செண்டை அடிச்சு வர மாட்டுக்கார வேலன் உடனே அவருக்கு அகையில ஒரு கம்பையை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறது. அப்படி எடுப்பாரு. அவருக்கு தலையைக்கு வராதான் அவர் இசையமைப்பாளர்.
1: அதை மற்றது இன்னொன்று அவருக்கு அந்த இசை அந்த மட்டு போட குடுக்கல கண்ணதாசன் சொல்றது என்னன்னா மட்டு போட கூட ஹார்மோனிய பெட்டியை முதல் தூக்கி போடுறா இங்க இல்ல வேற பெட்டியை

0: வச்சிரு வேற. ஓ, வெத்தில வெத்தில வாய்க்குள்ள போட்டா தான் அவருக்கு அப்படியே நல்ல அந்த நம்மட்டு போடுறதுக்கு அந்த இது வருமா?
1: வாளிக்கும் அப்படித்தான், வெத்தில போடுறது சங்கர் சொல்லி
0: பேசுறீங்க. ஓ, ரெண்டு பேரும் அப்படித்தானே? ஓ, வாளியும் வெத்தில தான், நல்லா வெத்தில சாப்பிடுவீங்க.
1: வாய் வாய் கல்லுக்கல் எல்லாம் அந்த காவி.
0: ஓ, இல்ல என்ன மஞ்சள் அடி சோப்புன்ற மாதிரி உள்பக்கம் கரப்பா இருக்கும். சரி ராஜா, பாட்டை கேட்போம்.
1: ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள்.
0: நன்றி, உங்களோட ஹாய்க்கு மிக்க மகிழ்ச்சி ராஜா. பாட்டை கேட்போம். நன்றி
1: நன்றி.

0: ஒலித்த பாடலை ராஜ்கோபால் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். ஜெர்மனியிலிருந்து நேரம் சரியாக 2:30 ஆகியவற்றில் 3:30 இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் பாபா, யோசரி மகாராஜா கிடைக்கிறேன்.
0: வணக்கம் யோசரி அம்மா, நலமா இருக்கீங்களா?
1: என்ன
0: சாப்பாடு?
1: இன்னைக்கு முருங்கைக்காய் வரையும், முருங்கைக்காய் கறியும், கத்திரிக்காய் வெள்ளக்கறி, இறைச்சாம்பல்.
0: இவ்வளவு நேற்று நான் சாப்பிட்டேன். மற்றது கத்திரிக்காய் பால் கறி, முருங்கைக்காய்
1: குழம்பு
0: அதெல்லாம் இருந்தது. வெள்ளிக்கிழமை நடுவில் அப்பளம் மிளகா சாப்பிடக்கூடாது, அது வயிறு வீங்க வைக்கும். பக்கண்டு அப்பளம்
1: என்ன
0: பாட்டு சொல்லுங்க.
1: பாடுவீங்க
0: அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன்.
1: அழகன் முருகன் அது இப்ப கேட்கலாமா?
0: அதான் இப்ப கேக்குற பாட்டு இப்ப எங்க கேட்கலாம் தானே?
1: என்ன
0: பாட்டு உங்களை நலந்தானா உதிச்சா நலந்தான எழுதி வைங்க. மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? ராமனைத்தன ராமனடி மனதில உதிக்கிற பாடலியம்மா கேளுங்க, மனதில உங்கள நெஞ்சில இருந்து வர. இப்ப ராஜாட்ட 1000 பாடல் இருக்கும், இருந்து வருமாம்மா அந்த பாடு. என்னென்ன கட்டத்துக்கு
1: என்னென்ன
0: அப்படி கேட்க வேண்டிய உங்களுக்கு சட்டம் இல்ல. நீங்க ஆசைப்படுகிற பாடல், உங்களுக்கு பிடித்த பாடல், உங்களை நெஞ்ச விட்டு அகலாத பாடல்களை கேட்கறதான் உங்கள் விருப்பம். ஆகவே நீங்களா ராமன் இத்தனை ராமன் சூப்பர் பாட்டு. அது இத்தனை ராமன் வாரார், கண்ணதாசன் எப்படி கண்டுபிடிக்கிறார் அந்த ராமன்? கோசல ராமன், தசர ராமன்,
1: அவருக்கு அந்த பழைய தத்துவ பழைய தத்துவ பாடல்கள் எல்லாம் பாடி முடிச்சு
0: போட்டாங்க படிக்கிறது. அதெல்லாம் விட்டுட்டு கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா அந்த பாட்டு? இத்தனை பாடல்கள் இருக்கு, லட்சக்கணக்கான பாடல் உங்களுக்காக இருக்கின்றது. உங்க நெஞ்ச விட்டாகல, அதை கூட நீங்க 8 வயதுலேருந்து பாடல் கேட்டு இருப்பீங்க. அந்த பாடல்கள் எல்லாம் நீங்க மறக்க கூடாதம்மா. விருப்பமான பாடல்கள் எல்லாம் இருக்கின்றது. சுசிலா சொர்க்கத்தில் முத்தாரத்தில் ஒரு 30 முத்துகள் சேர்த்து வைத்திருந்தேன். அந்த பாடல் எல்லாம் மறக்க இயலாத பாடல்கள் அம்மா.
1: அதோட
0: காதல் பாட்டு, காதல் பாட்டு. கண்கள் இரண்டும் உன்னை கண்டு தேடுமோ, அடுத்தது நெஞ்ச மரபு என்ன என்ன பாட்டு என்ன ஒரு பாட்டு என்ன இன்னும் டக்கு டக்கு டக்கு டக்குன்னு வரும், மற்ற தடத்தை அப்படியே வரும். நெஞ்சம் மறவாத பாடல் உங்களை நெஞ்சம் மறப்பதில்லை என்ற பாடல், அந்த பாடல்கள்லாம் சும்மா அந்த மாதிரி கேட்டீங்களா சும்மா ஆசையா இருக்கும் கேட்டுறது சாப்பிடன்றது கேட்க ரசிக்க. இப்ப சுசிலாமா உங்களை கண்ணுக்கு வர போறா.
1: நன்றி.

ஒழித்து பாடலை சுசில் அம்மா பாடியிருந்தார். கவியரசர் கண்ணதாசன் விசை அமைத்திருந்தார். மெல்லிசை மாமன் ரேமஸ்ரீ. இந்த நேரத்தில் இணைந்திருக்கின்றார் எங்களுடைய சுவிசில் இருந்து திருமதி குணநாயகி அவர்கள். வணக்கம் குணநாயகி. குணநாயகி எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கிறோம் சகோதரம். நீங்களும் அப்படியே சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆச்சா, என்ன பாட்டு? என்ன கண்ணதாசனை போல ஒரு கவிஞர் நான் காணவே இல்லை. கோசலராமன், தசரதராமன், அம்மாவுடையண்டா அம்மாண்ட பிள்ளையண்டா கோசலராமன், அப்பாண்ட பிள்ளையண்டா தசரதராமன். என்ன கரிசியப்பா, என்ன கல்யாணம், என்ன கவிதையப்பா, என்ன வாழ்த்துகள். அனந்தராமன் கடைசியாக ஒன்று, அனந்தராமன் அப்படியே ஒன்றது முடிச்சு விட்டார். பாடு சீதாராமன், ராஜாராமன், வெற்றி எல்லாத்தையும் தருவது ஸ்ரீ ஜெயராமன். அந்த ஜெயான்னு ஜெயமன் பெயர் இருந்தால் அப்படிலாம் கொஞ்சம் வெற்றிக்கார வெற்றி பாடுவேன். ஏழு தான் வெற்றி வெற்றி வெற்றி ராம ஜெயம். குணநாயகி என்ன பாட்டுக்கு போகிறீங்க? இன்னும் நல்லமாக இருக்கிறீங்களா? அப்படி சுவிஸ் தண்ணி அப்படி இனிக்குதா, குளிக்குதா, புளிக்குதா? அப்படியா, ஒரே மாதிரி தான் இருக்கா? மலிவுக்காண்டி வந்து போர்டர்ல போய் வாங்குறவுள்ள ஜெமங்காரம் அப்படிதான், ஜெமங்காரம் அப்படித்தான் போய் வாங்கி கொண்டு வர்றது. மற்ற எங்கட எவியோன் தண்ணி அதுகள் கிறிஸ்டலின் எல்லாரும் பேத்திக்கு ஒரு பெற்ற அவங்களுக்கு அந்த அதை பெற்ற கொண்டாடுவதற்காக வந்தீங்க சுவிஸுக்கு. அப்ப என்ன பாட்டு கேட்க போறீங்க அந்த கொண்டாட்டத்தில்? சங்கீதவானில் சந்தோஷம் ஆடும் என்ற பாடல் என்ன வாணியம்மாவோட எங்கட பாலா குட்டி பாடினது. அது அந்த பாட்டு எழுதினவரம்மா? ஓ, அந்த அந்த பாட்டை எழுதினவர் ஒரு இசையமைப்பாளர் தான், எஸ் ஏ ராஜ்குமாரில் தான் எழுதினவர். அவர் வந்து நல்ல கட்டிக்காரன், நல்ல இசையிலும் பயங்கர கட்டிக்காரன். தகப்பன் தான் கூறு அவருக்கு. தகப்பன் பாட்டுகளெல்லாம் எடுத்து இவர் எழுதி கொடுப்பேறாம், இவர் வாங்கி போட்டு பஞ்சியில் விட்டுருவேறாம். அப்போ அது தகப்பன் சொல்வேறாம், நான் அதில் வழி கொடுத்துட்டு இருப்பேன் அந்த பாட்டு எல்லாம் வந்து. அப்படியே அப்பா நீயும் பெரிய வீரன் ஆகிட்டியா? அப்படி எப்படியோ இருக்கோ அப்படியோ அதெல்லாம் அது கடவுளின் பயன் தான். கடவுள் செய்கிற என்னத்தை சொல்கிறானோ அதை தான் நாங்கள் செய்யவோம். சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் அந்த பாட்டை கேட்குறீங்க, பிள்ளைகளோட சேர்ந்து கேட்க போகிறீங்க. எல்லா பக்கத்தாலும் வரைக்குதுகள், எல்லா பக்கத்தாலும் டெலிஃபோன் அடிச்சா நான் இங்கே போய் தூக்குறேன். உங்களோட பாட்டை ஒளிபரப்புற சகோதரம் இணைந்து கொண்டு சிறப்பித்துமே நன்றி.

0: ஒலித்த பாடலை திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் ஒரு கரைத்தது ஒன்றும் வழியால் வரவில்லை என்று சொல்லுகின்றார்கள். என்ன தவறு என்று தெரியவில்லை, பார்ப்போம். அந்த நேரத்தில் இணைந்திருக்கின்ற அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜண்ணா.
0: வணக்கம் ஸ்ரீ புஷ்பா, நலமா இருக்கிறீங்களா? நல்ல சுகமா
1: இருக்கிறேன்.
0: உயிர் துடிப்பு காதல் மன்னன், காவிய தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவன்.
1: பெருந்தலைவன்
0: பாமர மக்களை ஆட்டி வைப்பேன் நான். தனக்கண்டெழுதின பாடல் அவர் சௌதரி, தாயார மகிழ்ச்சி படுத்தி, காவிய தாயின் இளைய மகன், காவிய பெண்களின் பெருந்தலைவன். அவர் வந்து எத்தனை பேர் சுத்தி சுத்தி தவண்டி அடிச்சு எத்தனை நேரம் கடிதம் அவருக்கு பெருமா வீட்டு, அதெல்லாம் கடைசியா வந்து மாட்டின அவருடைய மகளுக்கு என்ன பேர் கடைசியா, அந்த கடைசி மகள் நல்லா பேசுவான் மகடையில, கண்ணதாசன் கண்ணதாசன் போல இருப்பா, விசாலி தான் கடைசி மகள். அவர் அவரும் ஒரு புலவர், தாய்க்காரி ஒரு புலவர். நன்றியம்மா, உங்களுக்கான பாடல் தருகின்றேன், கேட்டு மாளுங்கள்.
1: என்ன
0: ரெண்டு பேர் நிக்கிறார்கள், அதெல்லாம் கதையை.
1: ஓகேம்மா.
0: அவர் சகோதரி கேட்ட பாடல் இப்பொழுது வானலையில் மலர்கின்றது, ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு என்ற பாடல். இந்த குரலை பாருங்கள், கண்ணதாசனுடைய குரலா, சௌந்தரராஜனுடைய குரல் கண்ண

ஒலித்த பாடலை சுகதி புஷ்பா அவர்கள் விரும்பிக்கொண்டிருந்தார். அவரை தொடர்ந்து வைபரோடாக மீண்டும் எங்களுடைய மேரி மேக்டலின் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் மேரி. நலமா இருக்கிறீங்களா மேரி? நாங்களும் நலமா இருக்கிறோம் சகோதரி. நல்ல சவுண்டா வருது உங்களோட சவுண்டு. என்ன பாடலமாக கேட்க போறீங்க? அடே எங்க அப்பா, நல்ல பாட்டு கேக்குறீங்க. தாய் வீட்டுக்கு வா தங்கச்சி. தாய் வீட்டுக்கு வர சொல்றீங்க உங்களோட தங்கச்சிய. இன்றைய அம்மாளாச்சு. எத்தனை தங்கச்சி உங்களுக்கு? ஒன்று உண்டு தான், ஆசைக்கு உண்டு. அடே கடவுளே, தாய் தாய் வீட்டுக்கு வா தங்கச்சி. என்னம்மா? இன்னைக்கு நீங்க சொல்லித்தாரீங்க என்ன அன்பு சகோதரன் படத்தில். ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுக்கான பாடல் வருகின்றது. இன்னும் ஒருவர் நிற்கிறார், அவரையும் உங்களோட இணைக்க போறோம். நன்றி.

0: அடுத்த பாடலை திருமதி மேரி மெக்லின் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜண்ணா.
0: வணக்கம் பிரியமா, நலமா இருக்கிறீங்களா?
1: நல்லா
0: இருக்கிறோம், நன்றி. என்ன பாடலோடு இணைந்திருக்கிறீங்க
1: இன்னைக்கு? வந்து பாக்கிய லட்சுமி படத்துல,
0: பாக்கிய லட்சுமி
1: அந்த படம் நினைக்கிறேன். ஆமா, அந்த படத்துல மாலை பொழுதின் மயக்கத்திலே
0: என்ன விளையாட்டு?
1: இன்னைக்கு பழைய பாட்டு தான்.
0: பழைய பாட்டு ஞாபகம் வந்துருது.
1: ஆமா,
0: அந்த பாடலை கேட்க போறீங்க?
1: ஆமா.
0: ஓகே, உங்களுக்காக நேரம் காணாத அந்த பாடலை தருகின்றோம். கேட்டு மாலைகள், நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் பிரேமா ஹைலாயநாதன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானலையில் மலர்கின்றது. சுசிலாமா கண்ணதாசன்

இந்த பாடலுக்கு வாய் அசைத்தவர் சவார் ஜானகி அவர்கள். சவார் ஜானகியினுடைய குரல் ஒரு கம்பீரமான குரல், அதே உச்ச ஸ்தாயிலே இந்த பாடலை சுதிலாமாவும் அதே குரலுக்கு ஏற்ற மாதிரி பாடியிருக்கின்றார். அவருக்கும் நன்றிகள். இந்த பாடலை கேட்ட பிரேமாவுக்கு நன்றிகளை அணிந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் அவரது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்கின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம் நேயர்களே, மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசில் ஆட்சியப்பாளர் அமைந்திருக்கும் பி டி கேஷன் கரி. அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனேஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர், இரண்டு நிறுவனங்களுக்கும் உமது நன்றிகள். யாழ்ப்பாணம் வடமராட்சி கழக சம்பியன்பட்டு வடக்கில் உள்ள சென்ட் பிலிப் நெரிஸ் முன்பள்ளியின் வருடாந்த விளையாட்டு விழாவில் செம்மணி புதைகுழி நேதி ஹோரி வினோத உடை அணிந்த சிறுவன் பார்வையாளர்களையும் விருந்தினர்களையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளார். மண்முனை மேற்கு பவனதீவு பிரதேசபைக்கு முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று நேற்று முன்னெடுக்கப்பட்டது. அம்பாந்தோட்டை திசமகமாற பிரதேச செயலக பிரிவில் அமைந்துள்ள எல்லாகல ஆரம்ப பாடசாலை வளாகத்தில் கடற்படையின் சமூக பணி திட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட பின் மேல்நீர் சுத்திகரிப்பு நிலையம் நேற்று புதன்கிழமை பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்டத்தில் புதிதாக நியமனம் பெற்ற கிராம உத்தியோகத்தர்கள் தமக்கு கிடைத்துள்ள அரச நியமனத்தை அரிய வாய்ப்பாக கருதி அர்ப்பணிப்புடனும் நேர்மையுடனும் பொதுமக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார். வெலிகம பிரதேசபை 2027 ஆண்டுக்கான பட்ஜெட்டு இன்று நடைபெற்ற வாக்கெடுப்பில் ஒரு மேலதிக வாக்கினால் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியம் தனது அண்மைய உலக பொருளாதார கண்ணோட்ட அறிக்கையில் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் 2026 ஆண்டில் 4%, 2027 3.7% இருக்கும் என்று கணித்துள்ளது. ஏர்பஸ் விமானங்களை கொள்முதல் செய்ததில் லஞ்சம் பெற்ற சம்பவம் தொடர்பில் சந்திக்க பேரில் விளக்கமறியில் வைக்கப்பட உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை எதிர்வரும் 27 வரை மீண்டும் விளக்கமறியில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. முறையற்ற ராஜதந்திர கட்டவச்சீட்டு வைத்திருந்த குற்றச்சாட்டில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு 2 சிறை தண்டனையும் 1,00,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்ட சசி வீரவன்சா என்று அழைக்கப்பட்ட ரணசிங்க முடியன் செலேசா உயந்தியின் தண்டனை தொடர்பாக நடவடிக்கைகளை எதிர்வரும் 26 வரை ஒத்திவைக்குமாறு உத்தரவு இடப்பட்டுள்ளது. தனது தாவர நாட்டு மேடையில் 15 சிறுவனுடைய சிறுவனொருவனை தொழிலாளியாக அமர்த்திய ஓய்வு பெற்ற ராணுவ வீரன் ஒருவரை கிக்குடுவ போலீசார் நேற்று கைது செய்துள்ளார்கள். நீதிமன்றத்தை அவமதித்த குற்றத்திற்காக உயர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் கலகுட அத்தஞான தேரரின் காவி ஆடையை களைவதை தடுப்பதற்கு அவரை விடுவிப்பதற்கும் உயிர் தியாகம் செய்தாவது அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக உறுதியளித்த பௌத்த பிக்குகள் உள்ளிட்ட குழுவினர் கண்டி சிறை தலிதா மாளிகையிலிருந்து மெகசன் சிறைச்சாலை வரை பாத யாத்திரையாக கடந்த 10 ஆரம்பித்தனர். இந்நிலையில் இன்று செவ்வாய்க்கிழமை 4வது தொடர்ந்து குறித்த பாத யாத்திரை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மன்னார் மாவட்டத்தில் கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சையில் 9 பாடங்களிலும் ஏசித்திகளை பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் விருது வழங்கும் நிகழ்வு நேற்று மன்னார் வலிய கல்வி பணிமனையின் மண்டபத்தில் நடைபெற்றது. தமிழ் தேசிய அரசியல் சிந்தனை பரப்பில் ஆழமான தட்டம் பதித்தவரும் மூத்த சட்டத்தரணியும் அரசியல் ஆய்வாளருமான எழுத்தாளரும் கல்வியாளருமான கொப்பலானை சேர்ந்த ஸ்ரீ ஜோதிலிங்கம் அவர்களின் இறுதி நிகழ்வு நேற்று அவர் பிறந்த குப்பலான் மண்ணில் இடம்பெற்றது. இந்தியாவில் ஆயிரக்கணக்கானோர் உச்ச நீதிமன்றம் நோக்கி பேரணி நடத்தி இருக்கின்றார்கள். வாக்காளர் பட்டியல் முறைகேடு தொடர்பில் தலைமை தேர்தல் ஆணையாளர் பதவி விலக வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி உள்ளார்கள். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இந்திய கூட்டணி தலைவர்கள் தாக்கல் செய்த மனுவில் 14 பிழைகள் இருந்ததாக உச்சிமன்ற பதிவாளர் அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்தியாவில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். தலைநகர் புதுடில்லியில் தடை செய்யப்பட்ட யந்தர் மந்தர் பகுதிக்குள் அவர்கள் நுழைந்ததே அதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது. மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் தொடர்ந்து வரும் போர் சூழல் காரணமாக ஏஆர் இந்தியா நிறுவனம் வான்வெளி கட்டுப்பாடுகளால் கடந்த ஆண்டை விட அதிக பாதிப்புகளை எதிர்கொண்டு வருகின்றது.
அரசிக வளைகுடாவின் கோஸ் நீர்முனை வழியாக 22 இந்திய மாலுமிகளுடன் சென்ற இரு வணிக கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலக போர்ச்சூழல் கப்பல் வாடகை உயர்வால் பொள்ளாச்சி தென்னை மட்டை தொழிலில் கடும் நலிவை சந்தித்ததனால் வட்டியில்லா கடன் வழங்குமாறு அரசுக்கு உற்பத்தியாளர்கள் தரப்பில் கோரிக்கை விடப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 280 ரூபாய் குறைந்து 1,09,480 விற்பனை செய்யப்படுகின்றது. தங்கம் விலை கிராமுக்கு 35 ரூபாய் குறைந்து 1,13,685 விற்பனை செய்யப்படுகின்றது. தொடரும் உலக செய்திகள். உக்ரைனில் 6 எரிசக்தி நிலையங்கள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது. 33 பேர் காயமடைந்தார்கள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கின் விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. யமனின் கவுதி கிளர்ச்சி குழுவின் தாக்குதலால் கவலை அதிகரித்துள்ளது. சவுதி அரேபியா மீது கடந்த வார இறுதியில் நடத்தப்பட்ட தொடர் தாக்குதலால் பதிலடியாக யமன் ஈரான் ஆதரவு ஹைடி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள ஷானாவில் சவுதி தலைமையிலான கூட்டுப்படையினர் வான்வெளி தாக்குதலை நடத்தியுள்ளார்கள். இதில் ஒருவர் உயிரிழந்தார், 12 பேர் காயமடைந்துள்ளார்கள். பாகிஸ்தானின் வடமேற்கு மாகாணமான ஹைபர் பக்துன்காவாவில் அவசர நிலை அமுல்படுத்தப்பட்டதை தொடர்ந்து பதவி இழந்த முன்னாள் முதல்வர் சோஹேல் அப்ரிஜி, சட்டப்பேரவைத் தலைவர் பாபர் சலீம் ஸ்வாதி, பிடிஐ கட்சியை சேர்ந்த மாகாண தலைவர் ஜூன் அக்பரை உள்ளிட்ட 8 முக்கிய தலைவர்கள் காவல்துறையினரால் காவலில் எடுத்துள்ளார்கள். ஈரானில் ஆட்சியாளருக்கு எதிராக போராடிய இளைஞருக்கு மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கு ஒரு சில மணி நேரத்துக்கு முன்பு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவரது காதலியுடன் தொலைபேசியில் திருமணம் நடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கலிமந்தானில் 3 மாதமாக புகை மூட்டத்தினால் தவிக்கும் கலிமந்தான் மக்கள் இந்தோனேசிய அரசாங்கத்திற்கு எதிராக வழக்கு தொடுத்திருக்கின்றார்கள். இந்தோனேசியாவில் நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு முன்பே மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்க பள்ளிவாசல்களில் ஒலிபரப்பி பயன்படுத்தும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவை சேர்ந்த பொருளாதார நிபுணர்கள் ரோபர்ட் கால், மைக்கேல் உட்போர்ட் ஆகியோருக்கு 2026 ஆண்டின் பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு வழங்கி அறிவிக்கப்பட்டுள்ளது. சொகுசு கப்பலிலிருந்து கடலில் குதித்ததாக கூறப்படும் ஒரு பெண் 20 மணி நேரத்துக்கு பிறகு உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். சார்ஜருடன் கைபேசி இணைக்கப்படாமல் இருந்தாலும் சார்ஜரை மின்சார பிளக்கில் செருகி வைத்திருப்பது சில சந்தர்ப்பங்களில் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சர்வதேச T20 போட்டிகளில் இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர் அபிஷேக் சர்மா புதிய சாதனை படைத்துள்ளார். இந்தியா மேற்கிந்திய தீவுகளை இடையான 4வது T20 போட்டி நாளை ஹைதராபாத்தில் நடைபெற இருக்கின்றது. இந்திய டென்னிஸ் வீராங்கனை கோபையை சேர்ந்தவருமான மாயா ராஜேஸ்வரன் ஸ்ரீபதி தனது டென்னிஸ் போட்டிகளில் முதல் பட்டத்தை வென்று அசத்தியுள்ளார். அந்த வெற்றியின் மூலமாக அவர் இந்திய டென்னிஸ் நட்சத்திரம் சோனியா மிர்சாவின் 22 ஆண்டுகால சாதனையையும் முறியடித்திருக்கின்றார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீரம். இன்றைய நாணய மாற்றுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் TRTTamilnadu.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலிய மறு ஒலிபரப்பை மற்றோடு எமது வானொலியில் விளம்பருகின்ற அனுசரணை நிகழ்ச்சியாகவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசுரிக்கின்றோம். ஒரு ஈரோ இலங்கையில் 369.72 ரூபாய், இந்தியாவில் 106.42 ரூபாய். ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 331 ரூபாய், இந்தியாவில் 95.21 ரூபாய். ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 397.27 ரூபாய், இந்தியாவில் 114.34 ரூபாய். ஒரு ஐக்கியராஜ பவுண்ட் இலங்கையில் 437.47 ரூபாய், இந்தியாவில் 125.91 ரூபாய். ஒரு கனடியன் டாலர் 331.97 ரூபாய், இந்தியாவில் 66.76 ரூபாய். இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசு லாட்சியப்பள்ள அமைந்திருக்கும் பி டி கேஷன் கரி அவர்கள் சகோதர நிறுவனமான அமைந்துள்ள BT சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தின் 2 நிறுவனங்களுக்கும் அவரது இதயபூர்வமான நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
2: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
3: VT Superstore, Gare La Gonée, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
3: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre, Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: நேரம் சரியாக 4:14 ஐக்கிய ராஜ்யத்தில் 3:14. இந்த வேளையில் பிரதி செவ்வாய்க்கிழமை தோறும் 4:10 to 5 வரை வானிலையில் வலம் பெறுகின்றது சிந்தனை சிறகுகள். சிந்தனை சிறகு நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குகின்றார் விஜய் ராஜேந்திரம் அவர்கள். அவர்களோடு மூட்ட கலைஞர்கள் ரஜினி கோபாலசிங்கம் தீபன் அவர்கள் இணைந்து குரல் கொடுக்கின்றார்கள். இதோ நிகழ்ச்சி.

தமிழ் ஒலி நிகழ்ச்சியின் வரிசையில் தொடர்ந்து வானொலிக்கு வருகின்றது. சிந்தனை சிறகுகள். இந்த நிகழ்ச்சியை செய்மடுக்க காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள்.

0: உங்களுடைய மன மகிழ்ச்சிக்கும் வாழ்க்கையில் உங்களுடைய வளர்ச்சிக்கும் நல்ல சிந்தனைகளை விதைக்க வேண்டும். அந்த சிந்தனைகள் ஒவ்வொன்றும் உங்களுடைய மகிழ்ச்சிக்கும் உயர்ச்சிக்கும் வெற்றி படிகளாக அமையும். இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போதே மன மகிழ்ச்சிக்கும் உயர்ச்சிக்குமாக நல்ல சிந்தனையை மலரவிடுவோம்.
1: வழிகாட்டும் சிந்தனைகள்
2: வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக மாற்ற முயற்சி செய்யுங்கள். வாழ்க்கை தானாகவே மகிழ்ச்சியானதாக மாறும் என்று காத்திருக்கும் வரை நீங்கள் எப்போதும் செயலற்ற நிலையிலேயே இருப்பீர்கள். உங்கள் வேலை, உறவுகள் அல்லது சூழல் மாறும் போது வாழ்க்கை சுவாரஸ்யமாகும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையில் நிலைமை அதற்கு நீர் மாறாது. நீங்களே அதில் சுவாரஸ்யத்தை கண்டறிய தீர்மானிக்கும் போதுதான் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக மாறுகின்றது. இன்றிலிருந்து என்ன நடக்கப் போகின்றது என்று யோசிப்பதற்கு பதிலாக இதை எப்படி மகிழ்ச்சியாக கழிப்பது என்பதை தேர்ந்தெடுங்கள். வாழ்க்கை என்பது பார்வையாளர் இருக்கையில் அமர்ந்து வேடிக்கை பார்க்கும் ஒன்றல்ல. சிந்தித்தல் அல்லது சிந்தனை என்பது மூளையில் முதன்மையாக இடம்பெறும் ஓர் அடிப்படை செயற்பாடு. சிந்தித்தலின் ஊடாகத்தான் மனித வாழ்க்கை இயங்குகின்றது. நல்ல சிந்தனைகளை படிப்போம், கேட்போம், வாழ்வை ஒளி நிறைந்ததாக மாற்றுவோம். நட்புகளால் நீங்கள் விரும்பப்பட வேண்டுமென்றால் முதலில் உங்களையே நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் தனித்துவமான குணாதிசயங்களை ரசிக்க பழகுங்கள். நீங்கள் நேசிக்கும் விடயங்களை ஒருபோதும் கேள்வி செய்யாதீர்கள். தோல்வி அடையும் போது உங்களை நீங்களே கைவிட்டு விடாதீர்கள். காரியங்கள் சிறப்பாக நடக்கும் போது அதை சரியாக கொண்டாடுங்கள். அனைத்துக்கும் மேலாக மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் உங்கள் மீதே தொடர்ந்து ஆர்வம் காட்டுவதுதான். அதாவது அடுத்ததாக இவர் என்ன செய்ய போகின்றார் என்று உங்களை பற்றியே வியப்புடன் பார்ப்பது. எல்லோராலும் விரும்பப்பட முயற்சிக்கும் முன் ஒரே ஒருவரிடம் என்று அதை தொடங்குங்கள். உங்கள் செல்வாக்கை பூஜ்ஜியத்திலிருந்து ஒன்று என்ற நிலைக்கு உயர்த்துங்கள். அந்த முதல் ரசிகர் நீங்களாகவே இருக்கலாம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிந்தனை சிறகுகள். நிகழ்ச்சியை தொடர்ந்து வருவது
1: அறிவியல் அரங்கம்.
2: ஒரு கைப்பிடி உப்பு ஒரு பேரரசை நடுங்க வைத்தது. நாம் தினமும் பயன்படுத்தும் ஒரு சாதாரண பொருள் உப்பு. ஆனால் 1930ஆம் ஆண்டில் அதே உப்பு இந்திய விடுதலை போராட்டத்தின் மிகப்பெரிய அடையாளங்களில் ஒன்றாக மாறியது. எப்படி? பிரச்சனை உப்பு மட்டுமில்லை. அப்போது பிரிட்டிஷ் அரசு இந்தியாவில் உப்பு உற்பத்தி மற்றும் விற்பனையை கட்டுப்படுத்தியது. உப்பின் மீது வரியும் விதிக்கப்பட்டிருந்தது. இதனால் ஏழை முதல் பணக்காரர் வரை அனைவரையும் பாதிக்கும் மறுபடியமாக உப்பு இருந்தது. மகாத்மா காந்தி இதை வெறும் பொருளாதார பிரச்சனையாக பார்க்கவில்லை. சாதாரண மக்களையும் போராட்டத்தில் இணைக்கக்கூடிய ஒரு விடயம் என்று

0: பிரிட்டிஷ் உப்பு சட்டத்துக்கு எதிரான சத்தியாகிரகத்தின் அடையாளமாக மாறியது. ஒரு பேரரசின் சட்டத்தை எதிர்க்க பெரிய ஆயுதம் தேவையில்லை, ஒரு கைப்பிடி உப்பே போதுமானது. ஆனால் உண்மையான புயல் அதற்கு பிறகுதான் வந்தது. தண்டியில் காந்தி உப்பு சட்டத்தை மீறிய பிறகு நாடு முழுவதும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட தொடங்கினர். பெண்கள் உட்பட பலரும் சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டனர். உப்பு சட்டத்தை மீறுதல், வெளிநாட்டு பொருட்களை புறக்கணித்தல் போன்ற நடவடிக்கைகள் தீவிரமடைந்தன. பிரிட்டிஷ் அரசு கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டது. காந்தியும் கைது செய்யப்பட்டார். ஆனால் ஒருவரை கைது செய்வது எளிது, ஒரு மக்கள் இயக்கத்தை எப்படி கைது செய்வது? இதுதான் உப்பு சத்தியாகிரகத்தின் மிகப்பெரிய வலிமை. அது வெறும் உப்புக்காக நடந்த போராட்டம் அல்ல, அது மக்களுக்கு ஒரு செய்தியை கொடுத்தது. அநியாயமான சட்டம் என்றால் அதை அமைதியான முறையில் எதிர்க்கலாம். ஒரு சாதாரண மனிதனும் வரலாற்றின் ஒரு பகுதியாக முடியும். ஒரு பெண்ணும் போராட்டத்தின் முன்னணியில் நிற்க முடியும். ஒரு கிராமமும் எதிர்ப்பின் மையமாக மாற முடியும். உப்பு ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்த சின்னமாக மாறியது என்றால், உப்பு பணக்காரர்களுக்கு மட்டும் தேவையானது அல்ல, அது அனைவருக்கும் தேவையானது. அதனால் காந்தி தேர்ந்தெடுத்த இந்த போராட்டம் இந்தியாவின் சாதாரண மக்களுக்கும் விடுதலை போராட்டத்துக்கும் இடையே ஒரு நேரடி தொடர்பை உருவாக்கியது. அதுவே அதன் மிகப்பெரிய அரசியல் வலிமை. ஒரு கைப்பிடி உப்பின் பாடம் வரலாற்றில் பெரிய மாற்றங்கள் எப்போதும் பெரிய ஆயுதங்களால் மட்டுமே உருவாகவில்லை. சில நேரங்களில் ஒரு சிறிய செயல் ஒரு பெரிய கேள்வியை எழுப்பும். ஒரு கைப்பிடி உப்பு இந்த நாட்டில் சட்டத்தை உருவாக்கும் அதிகாரம் யாருக்கு என்ற கேள்வியை மக்களின் முன் கொண்டு வந்தது. அதனால் தான் தண்டி நடை பயணம் இந்திய விடுதலை போராட்டத்தின் மிக முக்கியமான திருப்பு முனைகளில் ஒன்றாக நினைவு கூறப்படுகின்றது. ஆயுதம் இல்லாமல் போராடலாம், வன்முறை இல்லாமல் எதிர்க்கலாம். ஒரு சாதாரண மனிதனாலும் வரலாற்றை மாற்றும் இயக்கத்தில் பங்கேற்க முடியும். ஒரு கைப்பிடி உப்பு ஒரு பேரரசுக்கு எதிரான மிகப்பெரிய சவாலின் அடையாளமாக மாறியது.
1: வசனிக்கும் விருந்தாக பிறவி செவ்வாய் தோறும் மாலை 4:10 ஒளிபரப்பாகின்றது சிந்தனை சிவகுகள். சிவகுகள் நீங்கள் சிந்திக்க, சிரிக்க, ரசிக்க பல விதமான தேவைகளின் தகவல்களோடு சிந்தனை சிவகுகள். சிவகுகள் பல குரல்கள் ஒன்றாக சங்கமித்து உங்களை சந்தோஷப்படுத்த செவ்வாய் கிழமைகளில் மாலை 4:10 சிந்தனை சிவகுகள். சிவகுகள் இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கான நிகழ்ச்சி.

0: தமிழ் ஒலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சியில் தொடரும் சில நிமிடங்களை அலங்கரிக்க
1: வருகிறது.
0: நான் படித்த சுவைத்த எழுதிய கவிதைகள் இங்கே மலர இருக்கின்றன.
2: பெண்ணின் அழகு. பெண்ணுக்கு அழகு என்பது முகத்தில் பூசும் சாயமல்ல, கண்ணாடி முன் நின்று தன்னை அழகுபடுத்துவதும் அல்ல. அவள் மனம்தான் அவளின் உண்மையான அழகு. பொறாமை இல்லாமல், பொய்யில்லாமல், பிறர் மனதை குழப்பாமல் தன் மனசாட்சிக்கு நேர்மையாக வாழ்வது. வீழ்ந்தவளை பட்டி கொடுத்து வழியில் இருப்பவளின் கண்ணீரை துடைத்து பிறர் கஷ்டத்தில் தன் இதயத்தை தாங்களாக்கி நிற்பது, அதுதான் பெண்ணின் அழகு. நட்பென்றால் முன்னால் சிரித்து பின்னால் பேசுவது அல்ல. உன் தோழி இல்லாத இடத்திலும் அவளுடைய பெயரை யாரிடமும் விட்டுக் கொடுக்காமல் அவளுக்காக உண்மையாக நிற்பது, அதுதான் உண்மையான நட்பு. அன்பென்றால் தேவையான நேரத்தில் மட்டும் அருகில் இருப்பதல்ல. அவள் மீது தவறான வார்த்தை விழும் போது அவள் இல்லாத இடத்திலும் அவளுடைய உண்மையை காப்பது, அதுதான் உண்மையான அன்பு. மென்மையான இதயம் இருக்கட்டும், ஆனால் முதுகெலும்பும் இருக்கட்டும். அன்பு இருக்கட்டும், ஆனால் அடிமைத்தனம் வேண்டாம். மரியாதை இருக்கட்டும், ஆனால் சுயமரியாதையை யாரிடமும் அடக்கு வைக்காதே. யாரையும் ஏமாற்றாமல், யாருடைய மனதையும் குழப்பாமல், யாருக்காகவும் உன்னை இழக்காமல் நான் நானாகவே இருப்பேன் என்று வாழ். அந்த திமிர் ஆணவத்தின் திமிர் அல்ல, தன் உண்மையை விட்டுக் கொடுக்காத ஒரு பெண்ணின் சுயமரியாதை. உண்மையான நட்பு, உண்மையான அன்பு, தூய்மையான மனம், பிறரை தாங்கும் இதயம், தன்னை இழக்காத தைரியம், இவை அனைத்தையும் சுமந்து திமிரோடு வாழும் பெண்ணை விட அழகானவள் யார்? அவள் வெறும் பெண் அல்ல, அவளே ஒரு அழகு, அவளே ஒரு தைரியம், அவளே ஒரு தனித்துவம், அவளே ஒரு வரலாறு.

அதை மலை விண்ணில் பெருமகில் கூடியே நின்ன வெண்ணிலா ஒளியினில் தூரலும் துள்ள மண்ணில் பெருங்காற்று சீரியே மோத வந்தடை மலையென பூமி தவிக்க பூக்கள் அசைந்தாட பூவையும் தாழ நீக்கண மிருகங்கள் தாரமாய் ஆள ஈரமண் வாசனை நாசியில் ஏற ஊரெங்கு பாயும் வெள்ளப்பெருக்கே சொத்துவும் தூரல்கள் நெஞ்சினை தீண்ட கட்டுக்கடங்காத காதலும் தூண்ட பழைய நினைவுகள் மீண்டிங்கு பொங்க களியும் துளியினில் நெஞ்சமும் எழுந்த பனியும் நடுங்கிட பாயுது நீரே தினமும் தொடருதே ஓய்வில்லா மாறியே விரும்பி அணை திட்ட மாறியும் என்று வெறுத்தால் மாறுதே நில்லாமல் பெய்து தமிழ் தாய்மொழி என்றால் கவிதை ஒரு கர் அந்த கவிதைகளை பாவி வருகின்றது பேனா முனை புதிய பூமியை தோண்டியே புதையலை தேடியே யாவரும் போவது வீணில்லவோ நமதுடை நெஞ்சினில் ஆழ்ந்து நாம் தேடிடில் நாளுமே தோன்றுமே பேரொழியே கற்றவை கண்டவை காலத்தின் பாதையில் பெற்றவை நல்லவை தீயவையும் இற்றன ஈந்தவை வேண்டி பெற்றவை எண்ணிலா சுவடுகளாய் நிற்குமன்றோ போட்டி புகழ்ந்தவர் தூட்டி இகழ்ந்தவர் வந்தனை செய்தவர் வதைத்தவருள் ஆற்றலின் பாடமாய் நெஞ்சில் உறைந்தது ஆயிரம் ஆயிரம் எண்ணங்களே உள்ளுரை வாழ்வினில் உள்ளதே புதியலாய் வெள்ளென பூவுலகில் அலைவோர் மெல்லவே நன்மையை அள்ளி எடுத்துட்டு தீயதை மாய்ப்பதே மேன்மை என்றோம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி டிஆர்டி தமிழ் ஒலியில் சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு

சபாநாயகன் பழி வாங்கவில்லை, சபாநாயகியே வாழ்க்கையை மாற்றி பதிலடி கொடுத்த. 1976 மூன்று முடிச்சு. 1976 கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான மூன்று முடிச்சு ரஜினிகாந்த், கமலஹாசன், ஸ்ரீதேவி மூவரும் இணைந்து ஆரம்பகால முக்கியமான திரைப்படங்களில் ஒன்று. ஆனால் மூன்று பெரிய நட்சத்திரங்கள் நடித்த படம் என்ற இன்றைய பார்வையுடன் இதை பார்த்தால் அதன் உண்மையான தன்மை தவறிவிடும். படம் உருவான நேரத்தில் இவர்களின் திரை அந்தஸ்துகள் முற்றிலும் வேறாக இருந்தன. குறிப்பாக ஸ்ரீதேவி குழந்தை நட்சத்திரத்திலிருந்து வளர்ந்து தமிழ் சினிமாவில் கதாநாயகியாக தன்னை நிலைநிறுத்த தொடங்கியிருந்த காலகட்டம் அது. படத்தின் தொடக்கத்தில் கமல் நடித்த, அதாவது கமலின் பெயராக பாலாஜிக்கும் ஸ்ரீதேவியின் செல்விக்கும் இடையே காதல் உருவாகின்றது. அவர்களுடன் இருக்கும் பிரசாத் என்ற பாத்திரத்தில் ரஜினி வருகின்றார். படகு பயணத்தின் போது பாலாஜி நீரில் விழும் தருணம் கதையையே தலைகீழாக மாற்றுகின்றது. அவனை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு இருந்தும் பிரசாத் செயல்படாமல் இருப்பது வழக்கமான காதல் முக்கோண கதையை மிகவும் இருந்த பாதைக்கு அழைத்துச் செல்கின்றது. கமல் படம் முழுவதும் கதையை வழிநடத்துவார் என்ற எதிர்பார்ப்பையே அந்த சம்பவம் உடைத்து விடுகின்றது. அதற்கு பிறகுதான் பாலச்சந்தர் செய்த மிக சுவாரஸ்யமான திரைக்கதை மாற்றம் தொடங்குகின்றது. செல்வியை அடையலாம் என்று நினைக்கும் பிரசாத்தின் கணக்குப்படி கதை நகரவில்லை. மாறாக செல்வி அவனுடைய தந்தையை திருமணம் செய்து கொள்கின்றாள். தன்னை ஒரு பெண்ணாக அடைய நினைத்த மனிதனுக்கு உறவு முறையிலேயே அணுக முடியாத இடத்தில் நின்று பதிலளிக்கின்றார். மூன்று முடிச்சு என்ற தலைப்பில் உள்ள திருமணம் முடிச்சே இங்கே காதலின் நிறைவாக இல்லாமல் கதையின் அதிகார சமநிலையை மாற்றும் கருவியாக மாறுகின்றது. இந்த திரைக்கதை அமைப்பு அன்றைய தமிழ் சினிமாவின் வழக்கமான பழி வாங்கும் படங்களில் இருந்து வேறுபட்டது. செல்வி கையில் ஆயுதம் எடுக்கவில்லை, பிரசாத்தை தேடிச் சென்று தாக்கவும் இல்லை. அவனுடைய ஆசையே அவனுக்கு எதிரான மன ரீதியான தண்டனையாக மாற்றுகின்றாள். திருமணத்துக்கு பிறகு அவள் அவனுக்கு குடும்ப உறவுக்குள் வேறொரு இடத்தை பெறுவதால் பிரசாத் செய்த தவறை மறந்து இயல்பாக வாழ முடியாத சூழல் உருவாகின்றது. கதாநாயகியின் முடிவே படத்தின் இரண்டாம் பாதியை இயக்குவது அந்த காலத்துக்கு குறிப்பிடத்தக்க எழுத்து முறையாக இருந்தது. ரஜினியின் ஆரம்பகால எதிர்மறை சாயல் கொண்ட கதாபாத்திரங்களில் பிரசாத் முக்கியமான இடம் பெற்றது. பின்னாளில் தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய கதாநாயகர்களில் ஒருவராக மாறியவரை நினைத்து பார்க்கும்போது பெண் மீது ஆசை, பொறாமை, சுயநலம் ஆகியவை கலந்த மனிதராக அவரை பாலச்சந்தர் பயன்படுத்திய விதம் இன்னும் சுவாரஸ்யமாக தெரிகின்றது. அதே நேரத்தில் கமலின் பாத்திரத்தை கதையின் ஆரம்பத்திலேயே விலக்கிவிட்டு ஸ்ரீதேவி ரஜினியுடையான உளவியல் மோதலை முன்னிலைப்படுத்தியதும் வழக்கமான நட்சத்திர கணக்குகளை பின்பற்றாத முடிவு. இன்று மூன்று முடிச்சு பற்றி பேசும்போது ரஜினி, கமல், ஸ்ரீதேவி மூவரும் ஒரே படத்தில் நடித்தார்கள் என்பதே முதலில் நினைவுக்கு வருகின்றது. ஆனால் படத்தின் உண்மையான சுவாரஸ்யம் அந்த நட்சத்திர சேர்க்கையில் மட்டுமில்லை. காதலியை இழந்த ஆண் பழிவாங்கும் கதை எளிதாக மாறியிருக்கக்கூடிய இடத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணையே தனது வாழ்க்கையின் அடுத்த முடிவை எடுத்து எதிராளியின் இடத்தை மாற்றிவிடுகின்றாள். திருமணத்தின் மூன்று முடிச்சு காதலை இணைப்பதற்கு பதிலாக ஒரு மனிதரின் கணக்கியே முற்றிலுமாக உடைத்த திரைப்படம் என்பதால் தான் இந்த படம் இன்னமும் தனியாக நினைவில் நிற்கின்றது. அந்தாதி பின்பற்றி எழுதிய பாடல் இது முடியும் வரிகளில் அடுத்த வரி தொடங்கும். இதுபோல் எந்த ஜென்மத்திலும் எவருமே எழுத முடியாது, யாரும் நெருங்க முடியாத கண்ணதாசன் அவர்கள். மவுத்போகம் இசையுடன் ஜெயச்சந்திரன், வாணிஜியராம் அவர்களின் அழகான குரல், ரஜினி அவர்களின் வில்லத்தனமான முகபாவம், எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்களின் குரல் ரஜினி அவர்களுக்கு அற்புதமாக பொருந்தும் பாடல் கேட்போமா?

வசனிக்கும் இருந்தாக பிறவி செவ்வாய் தோறும் மாலை 4:10 ஒளிபரப்பாகின்றது சிந்தனை சிவகுகள். சிவகுகள் நீங்கள் சிந்திக்க சிரிக்க ரசிக்க பலவிதமான தேவைகளின் தகவல்களோடு சிந்தனை சிவகுகள். சிவகுகள் பல குரல்கள் ஒன்றாக சங்கமித்து உங்களை சந்தோஷப்படுத்த செவ்வாய் கிழமைகளில் மாலை 4:10 சிந்தனை சிவகுகள். சிவகுகள் இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கான நிகழ்ச்சி.

0: தான் தங்கள் பெயர்களோடு சேர்த்து அதிகமாக சூட்டியுள்ளனர்.
1: தமிழர்களுக்கு தாய்மொழியில் அவ்வளவு பத்து.
0: இந்த நிகழ்ச்சியில் தமிழின் சிறப்புகளை
1: ஒவ்வொரு வாரமும் சுருக்கமாக தர இருக்கின்றோம். மரபு என்னும் இயற்பெயரை கொண்ட காலமாக புலவர் கும்பகோணத்துக்கு அருகே சோழர்களது தலைநகரங்களில் ஒன்றாக விளங்கிய பழையாறையின் ஒரு பகுதியுமான நாதன் கோவில் என்ற ஊரில் பிறந்தார். இவ்வூரில் நந்திபுரம் விண்ணகரம் என்ற பெருமாள் கோயிலும் உள்ளது. ஒரு சிலர் விழுப்புரத்துக்கு அருகே உள்ள 8000 என்ற ஊரில் பிறந்தவர் என்றும் கூறுவர். தொடக்கத்தில் வைணவ பார்த்தனரான இவர் திருவரங்கம் என்ற திருக்கோயில் மடைப்பள்ளியில் சமையல்காரராக பணிபுரிந்து பின் திருவாணிக்காக சிவன் கோயிலில் மடைப்பள்ளியில் பணிபுரிந்தார். இச்சமயத்தில் தான் இவர் சைவத்தை தழுவினார். அன்னை அகிலாண்டேஸ்வரியின் திருவருளால் தமிழ் மொழியில் சிறந்த புலமையை பெற்றார். ஆசுகவி, வசைகவி, சிலேடை பாடல், எமகண்டம் போன்றவற்றை பாடுவதில் வெள்ளமை பெற்றவர் காலமேக புலவர் ஆவார். கருமையான மேகம் மழை பொழிவது போல் கவிமழை பொழிவதில் வல்லவராக திகழ்ந்தமையால் இவரை காலமேகம் என அழைத்து சிறப்பித்தனர். இவர் கிறிஸ்துவுக்கு பின் 15 நூற்றாண்டின் இடைப்பகுதியில் வாழ்ந்தார். திருவாணிக்கா இறைவன் மீது திருவாணிக்கா உலா என்ற சிற்றிலக்கிய நூலினையும் கடல் விலாசம் என்ற நூலையும் இயற்றினார். இவரது தனிப்பாடல்கள் தமிழ் நாவலர் சரிதை, தனிச்செய்யும் சிந்தாமணி, பெருந்தொகை, தனிப்பாடல் திரட்டு என்ற நூல்களில் இடம்பெற்றுள்ளன. தமிழ் புலவர்களிலேயே கால மேகத்துக்கு தனிச்சிறப்புண்டு. மேகம் நீராக்கி மழை பொழிவதைப் போல காலமேகம் சொன் மழை பொழிவதிலேயே வல்லவர். அந்த சொன் மழையும் கவிமழையாக பெருக்கெடுத்தோடியது. கங்கையும் காவிரியும் நீர்பெருக்கால் பெருமை பெற்றன. காலமேகமோ சொற்பெருக்கானாகிய கவிப்பெருக்கால் பெருமை பெற்றார். சோழ நாடு சோறுடைத்து என்பர் பெரியார். கலை வளர் சோழ திருநாட்டில் பிறந்த கால மேகத்திடமோ கவி உடைத்து என்றும் சொல்லலாம். மடை தொழில் செய்த அவரிடம் மடை திறந்த வெள்ளம் போல் கவி பெருக்கெடுத்தோடியது. காவிரியில் நீர் வற்றியிருக்க கூடும், ஆனால் கால மேகத்திடம் கவி வளம் வற்றவில்லை. சோமசுந்தர கடவுள் நிகழ்த்தியதோ திருவிளையாடல், கால மேகம் நிகழ்த்தியதோ சொல் விளையாடல். இன்னும் முன்னே 700, 800 கவிபாடும் திறன் படைத்த காலமேகம் தனிப்பாடல்களில் அன்றி சிற்றிலங்கியங்கள் சிலவும் யாத்துள்ளார். பேசு கவியாகிய இவர் ஆசுகவியும் ஏசுகவியும் இவற்ற மொழிகளாம் சேடையும் பாடுவதில் வல்லவர். ஒரே பாடலில் புகழ்ச்சியும் இருக்கும், இகழ்ச்சியும் இருக்கும். வினாவிடை அமைப்பிலும் பல பாடல்களை யாத்துள்ளார். முடங்கள் எனப்படும் கவிதை கடிதமும் படைத்துள்ளார் இவர். நகை அவலம் வீரம் என பல்சுவை பாடல்களையும் படைத்தளித்துள்ளார். சிவையை பற்றி மிகுதியாக பாடியிருப்பினும் நாராயணையும் நாவினிக்க பாடியுள்ளார். சைவ பெரியார் வழியில் பல தலங்களுக்கு சென்று மூர்த்தியையும் மூர்த்தி குடிகொண்ட இடத்தின் கீர்த்தியையும் பாடி பரவியுள்ளார். புலவர்கள் கொடுத்தோரை புகழ்ந்தும் கொடாத கருமிகளை இகழ்ந்தும் பாடுவர். இவரும் இதற்கு விதிவிலக்கல்லர் என காட்டியுள்ளார். காலமுகத்தின் கவிமலை தன் மொழியிலும் பரவி புகழ் பரவட்டும். பக்த காளிதாஸ் திரைப்படத்தில் கண்ணதாசன் ஒரு பாடல் எழுதியிருப்பார். அம்மா யார் தருவார் இந்த அரியாசனம், புவியரசரோடு இறக்கும் ஒரு சரியாசனம். இந்த கருத்து அமைந்த பாடலை கலைமகள் வணக்கம் பகுதியில் காலமுக புலவர் பாடியிருக்கின்றார். மன்னர் திருமலையாரின் அவையில் அரியணை 2 முழம் வளர்ந்து இடமளித்த போது கவி காலமாக புலவர் பாடிய பாடல் இது. வெள்ளை கலை உடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை தமிழத்தில் வீற்றிருப்பாள், வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனம் வைத்தாள். வெண்ணிற ஆடியை உடுத்தியும் வெண்ணிறம் மடிய நகைகளை அணிந்தும் வெள்ளை தாமரை பூவினில் வீற்றிருக்கின்ற பலமான கலைமகளே, தூய்மையான அரியணை மீது அமர்ந்திருக்கும் மன்னரோடு என்னையும் சமமாக வீற்றுக்க வைத்திடும் இருக்கையை அமைத்து அருளி அவள் செய்தவள், என் தாயான நீயே சரஸ்வதி தாயே என்று பாடியிருப்பார் காலமுக புலவர்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் ஒளி. காற்றலைகளில் மிதந்து வருகிறது சிந்தனை சிறகுகள்.
0: நிகழ்ச்சியை தொடர்கிறது சிறுகதை.
3: கதை சொல்ல போற கதை சொல்ல போறேன்.
4: என்ன கதைப்பா?
3: ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு ராஜாவா?
4: ஒரே ஒரு ராஜாவா? ஊர்ல வேற யாரும் இல்லையா?
3: இருக்காங்க.

அமைதியாக மலர்கின்றது. கனவாகி போன காதல். மாதேஸ்வரன் தனது அறையின் ஜன்னல் அருகே அமைதியாக அமர்ந்திருந்தான். வெளியில் காற்றில் அசைந்த மரக்கலைகளை பார்த்துக் கொண்டிருந்தாலும் அவன் கண்களுக்கு முன்னால் தெரிந்தது இனியாவின் முகம்தான். ஒரு வாரமாக அவன் சரியாக சாப்பிடவில்லை, தூங்கவில்லை, தொழிலுக்கு செல்லவில்லை, தினமும் குடித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் இதுவரை எந்த கெட்ட பழக்கமும் இருந்ததில்லை. அவனுக்கு இருந்த ஒரே சொந்தம் அவனுடைய அம்மா. அப்பா இல்லை, உடன் பிறந்தவர்கள் யாரும் இல்லை. தனியாக தொழில் செய்து அம்மாவை மகிழ்ச்சியாக வைத்திருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் அம்மாவுக்கு அடுத்தபடியாக இடம் பிடித்தவள் தான் இனியா. அவளை அவன் காதலித்தது ஒரு பெண்ணை காதலிப்பது போல இல்லை, தன்னுடைய எதிர்காலத்தையே காதலிப்பது போல காதலித்தான். அவள் கல்லூரியில் படித்த காலத்தில் அவளுக்கு தேவையான அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்தான். அவளுடைய முதல் செல்போனையும் அவன் தான் வாங்கி கொடுத்தான். விலை உயர்ந்த ஆடைகள் வாங்கி கொடுத்தான். அவள் அணியும் செருப்பை கூட அவனே தேர்ந்தெடுத்து வாங்குவான். விடுமுறை நாட்களில் இருவரும் தியேட்டர், பீச், ஹோட்டல் என்று உலகத்தையே மறந்து சுற்றி திரிந்தார்கள். இனியாவின் தோழிகளுக்கும் மாதேஸ்வரன் நன்றாக தெரியும். அவளுடன் கூட அவன் பலமுறை வெளியே சென்றிருக்கின்றான். அவள் தோழிகளிடம் கூட, என்னை பார்த்துக்கிறதுக்கு மேல என்னை விட என் காதலைத்தான் இவர் பார்த்துப்பார் என்று இனியா பெருமையாக சொல்வாள். ஒரு நாள் அவன் கையை பிடித்துக் கொண்டு, நீதான் என் உலகம் என்றாள். நாங்கள் ரெண்டு பேரும் 100 வருஷம் சேர்ந்து வாழ வேண்டும், 4 குழந்தைகள் பெற வேண்டும், 2 ஆண் பிள்ளைகள் உன்னை மாதிரி, 2 பெண் பிள்ளைகள் என்னை மாதிரி என்று அவள் சிரித்தாள். அந்த சிரிப்பை பார்த்துக் கொண்டே மாதேஸ்வரன் தன்னுடைய வாழ்நாளையே அவளிடம் கொடுத்து விட்டான். புதிதாக வீடு கட்டிய போதும், இந்த வீடு நம்மட வீடு, நாங்கள் வாழப்போற வீடு என்று சொல்லி அவளுடன் ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து வாங்கினான். அவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகின்றது என்ற நம்பிக்கையில் அவள் அணிய வேண்டிய புடவைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வைத்திருந்தான். இவருடைய கனவுகளும் அழகாகவே சென்று கொண்டிருந்தன. இனியாவின் அக்காவுக்கு திருமணம் நடக்கும் வரை, அக்காவின் திருமணம் முடிந்ததும் அடுத்தது எங்களுடைய கல்யாணம் என்று இருவரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் 6 மாதங்கள் கடந்தும் இனியாவின் வீட்டில் திருமணம் பற்றிய பேச்சே வரவில்லை. எங்களுடைய விஷயத்தை வீட்டில் பேசினீ என்று மாதேஸ்வரன் கேட்டார். பேசுறேன் என்றாள் அவள். ஆனால் அந்த வீட்டில் ஏற்கனவே வேறு ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருந்தது. மாதேஸ்வரன் நல்லவன் தான், ஆனால் உனக்கு இதை விட நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அவளுக்கு அம்மாவை தவிர வேறு யாரும் இல்லை. அவனுடைய தொழிலுக்கு நாளைக்கு என்ன ஆகும் என்றே தெரியாது. சுரேஷ் வெளிநாட்டில வேலை செய்யறான். அவனை நீ திருமணம் செய்தால் நீ வெளிநாட்டிலேயே ராணி மாதிரி வாழலாம். வார்த்தைகள் மெதுவாக இருந்தாலும் அவை இனியாவின் மனதை மாற்ற ஆரம்பித்தன. ஒரு நாள் சுரேஷ் அவளை பார்க்க வந்தான். அவன் வசதி, அவன் தோற்றம், அவன் வெளிநாட்டு வாழ்க்கை, அவன் காட்டிய எதிர்காலம் எல்லாமே இனியாவின் மனதில் ஒரு புதிய ஆசையை உருவாக்கியது. அவள் மனதில் முதல் முறையாக ஒரு கேள்வி எழுந்தது, மாதேஸ்வரனா சுரேஷா? அந்த ஒரு கேள்விதான் அவளுடைய காதலியின் முடிவாக மாறியது. மாதேஸ்வரன் அவளை அழைத்தால் ஆபீஸ் வேலை, பிறகு பேசுறேன் என்றாள். அவன் சந்திக்க அழைத்தால் நேரம் இல்லை என்றாள். அவன் கேள்வி கேட்டால் எதுக்கு இவ்வளவு கேள்வி கேட்கிறீர்கள் என்றால் அவனுக்கு எதுவுமே புரியவில்லை. ஆனால் அவன் காதல் அவளுடைய மாறிய குரலையும் நம்ப மறுத்தது. ஒரு நாள் அவன் வாங்கி கொடுத்த ஸ்கூட்டியை அவன் வீட்டு வாசலில் கொண்டு வந்து நிறுத்தினாள். எனக்கு இது வேண்டாம், நீங்களே வச்சுக் கொள்ளுங்கள். மாதேஸ்வரன் அவளை பார்த்தாள். ஏன் இனியா? அவள் எதுவும் சொல்லவில்லை. அந்த நாளில் இருந்து அவள் அவனை தவிர்க்க ஆரம்பித்தாள். 1 மாதம் கழித்து அவனுடைய செல்போனில் ஒரு குறும் செய்தி வந்தது. என்ன மன்னிச்சுடு, எனக்கு வேற வழி தெரியல. அதற்கு கீழே ஒரு திருமண அழைப்புதல், மணமகன் சுரேஷ், மணமகள் இனியா. அந்த நிமிடத்தில் மாதேஸ்வரனுக்கு உலகமே அமைதியாகிவிட்டது. அவன் அழவில்லை, கத்தவில்லை, எதையும் உடைக்கவில்லை. அவன் வெறுமனமே அந்த அழைப்புதலை பார்த்துக் கொண்டிருந்தான். பிறகு மெதுவாக சொன்னான், நான் அவளுக்காக ஒரு வாழ்க்கையை கட்டினேன். அவள் வேறு ஒருத்தனுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்டாள். திருமணம் முடிந்தது. சில மாதங்களில் இனியா வெளிநாட்டுக்கும் சென்று விட்டாள். அவளுடைய வாழ்க்கை புதிய பாதையில் சென்றது. ஆனால் மாதேஸ்வரனுடைய வாழ்க்கை ஒரு இடத்தில் நின்று விட்டது. அவன் சாப்பிடவில்லை, தொழிலுக்கு செல்லவில்லை, நண்பர்களை சந்திக்கவில்லை. குடிப்பதில் தான் அவன் தன்னுடைய வழியை மறக்க முயன்றான். அவனுடைய அம்மா அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருந்தாள். ஒரு நாள் அவன் அறைக்குள் சென்றாள். அவன் தலைமுடியை மெதுவாக கோதினாள். என்னப்பா, அவள் போயிட்டா? மாதேஸ்வரன் தலையை தாழ்த்தினான். அவள் போனதுக்காக நீயும் போயிடக் கூடாது. அவன் கண்கள் கலங்கின.
அம்மா, அவளுக்காக நான் எவ்வளவு கனவு கண்டேன் தெரியுமா? அவன் அலமாரியை திறந்தான். அவளுக்காக வாங்கிய புடவைகள், பரிசுகள், புகைப்படங்கள், திருமணத்துக்காக வாங்கிய பொருட்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து அம்மாவின் முன்னால் வைத்தான். இதெல்லாம் அவளுக்காக வாங்கினேன் அம்மா. அவ்வளவுதான், அவன் உடைந்து போனான். அம்மாவை கட்டி பிடித்துக் கொண்டு கதறி அழுதான். என்னை ஏன் இப்படி ஏமாத்திட்டா அம்மா? அம்மாவாலும் கண்ணீரை அடக்க முடியவில்லை. அவளுடைய முதுகை தடவி கொண்டே, அவள் உன்னை விட்டு போனது உன்னுடைய குறை இல்லையப்பா என்றாள். சில நேரம் கழித்து மாதேஸ்வரன் அமைதியானான். கண்ணீரை துடைத்துக் கொண்டு அம்மாவை பார்த்தான். அம்மா, ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சு கொண்டேன். என்னப்பா? அவள் என்னை ஏமாத்திட்டாள். ஆனா, அவன் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். நான் அவளை ஒரு நாளும் ஏமாத்தில்லை. அம்மா அவனை பார்த்தாள். அதுதான் என் வாழ்க்கையில நான் பெருமைப்படுகின்ற ஒரே விஷயம். அவன் மெதுவாக சிரித்தான். அவள் என்னை வேண்டாம் என்று சொல்லிட்டா சரி, அது அவளுடைய வாழ்க்கை. அவள் சந்தோஷமாக இருக்கட்டும். நான் அவளை சபிக்கவே மாட்டேன். அவளுடைய வாழ்க்கையை நான் கெடுக்க மாட்டேன். ஏனென்றால் நான் காதலித்தது உண்மையான காதல். அம்மாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. மாதேஸ்வரன் அவளுடைய கையை பிடித்தார். என்னை விட்டு போகாத ஒருத்தி எனக்கு இருக்கிறாள் அம்மா, அது நீதான். அம்மா அவனை அணைத்துக் கொண்டாள். அந்த நாளிலிருந்து அவன் மீண்டும் வாழ ஆரம்பித்தான். குடிப்பதை விட்டான். தொழிலை பார்த்தான். அம்மாவுடன் சிரிக்க ஆரம்பித்தான். பழைய புகைப்படங்களை அழிக்கவில்லை, ஆனால் அவற்றை பார்த்து அழுவதையும் நிறுத்திவிட்டான். ஏனென்றால் அவன் புரிந்து கொண்டிருந்தான். சிலர் நம் வாழ்க்கைக்குள் வந்து நம் காதலை கற்றுக் கொடுக்கின்றார்கள். சிலர் நம் வாழ்க்கையை விட்டு வெளியேறி நம்மை நாமே எப்படி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கின்றார்கள். இனியா அவனை விட்டு சென்றான். ஆனால் அவனுடைய உண்மையான காதலை அவளால் எடுத்துச் செல்ல முடியவில்லை. மாதேஸ்வரன் ஏமாற்றப்பட்டான். ஆனால் அவன் ஏமாற்றுக்காரனாகவே மாறவில்லை. அவன் காதலில் தோற்றான். ஆனால் மனிதனாக வென்றான். அவன் கடைசியாக தன்னிடம் சொல்லிக் கொண்டது ஒன்று ஒன்று, என்னை வேண்டாம் என்று சென்றவளை நான் இழந்திருக்கலாம், ஆனால் என்னை விட்டு போகாது என் அம்மாவையும் என்னுடைய உண்மையையும் நான் இன்னும் வைத்திருக்கின்றேன். அதனால் என் வாழ்க்கை முடிந்து விடவில்லை. இப்போதுதான் என் வாழ்க்கை மீண்டும் தொடங்குகின்றது. ஒன்றாக சங்கமித்து உங்களை சந்தோஷப்படுத்த செவ்வாய் கிழமைகளில் மாலை 4:10 சிந்தனை சிவகுகள். இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கான நிகழ்ச்சி.

நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. டிஆர்டி தமிழ் ஒலியில் சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிறது உங்கள் எங்கள் மனதை தொட்ட பாடல். அரிதான தமிழ் பட பாடல்கள் வரிசையில் துலாபாரம் படத்திலிருந்து ஜி தேவராஜன் இசையில் கவியரசரின் வரிகளில் டி எம் எஸ் பி சுசீலா அவர்களின் தெய்வீக குரல்களில் பாடிய பாடல் ஒன்றுதான் இன்று நீங்கள் கேட்க இருக்கிற பாடல். குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்பதாலோ என்னவோ அந்த குழந்தைக்கு பாடும் தாலாட்டு பாடலில் பெற்றோர் தம் ஆழ்மனத்து சுமைகளை இறக்கி வைக்கின்றார்கள். இன்பமானாலும் துன்பமானாலும் பகிர்ந்து கொள்கின்றார்கள். இது வேறு முரண்பட்ட கண்ணோட்டத்தில் தலைவனும் தலைவியும் தம் எண்ண ஓட்டங்களை ஒரு இனிமையான தாலாட்டு பாடலில் சொல்வது கண்ணதாசன் வரிகளில் இன்பமா துன்பமா இரண்டு பக்கமும் அலை பாய்கின்றது நம் மனம். பூஞ்சுட்டு கன்னங்கள் பொன்மணி தீபத்தில் பால் பொங்கல் பொங்குது தண்ணீரிலே. குழந்தையின் சிலமையான பால் போன்ற கன்னங்கள் எளிமையான வீட்டில் தீபத்தின் ஒளியில் மின்னுவது தண்ணீரில் பால் பொங்கல் பொங்குவது போல் தோன்றுகின்றது மனைவிக்கு. பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாத இருப்பதை கொண்டு நிறைவடையும் மனம் கொண்டவள் அவள். பொங்கல் பிறந்தாலும் தீபம் எரிந்தாலும் ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே. இந்த ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே. அவனோ சித்தாந்த ரீதியாக சிந்திப்பவன். உண்மை நிலையை நினைத்து விரக்தியான மனநிலையில் பாடுகின்றான். மெலைக்கும் மடவுக்கும் உள்ள வேறுபாடு இவர்கள் உணர்வில் அது பாடல் முழுவதும் எதிரொலிக்கின்றது. ஆனால் இனிமை துளியும் குறையாமல் சுசீலாமா குரலும் டிஎம்எஸ் குரலும் இணைந்து தந்த முரண்பட்ட தாலாட்டு பாடல் ஜி தேவராஜன் அவர்களின் இனிய இசையில். உயிரே கனவுடன் பறக்கும் ஒருவரை தரைக்கு கொண்டு வரும் செயல், கனவுகளை முடிந்தவரை நிஜத்துக்கு பக்கத்தில் வைக்கும் துலாபார முயற்சி, கண்ணதாசன் அவர்கள் அதை இந்த பாடலில் செய்திருக்கின்றார். கேட்போமா?

0: அவற்றை நிரவும் சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சியை கேட்கிறீர்கள்.
1: இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை செவிமடுத்த நேயர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியோடு காத்திருக்கும் சகோதர அறிவிப்பாளரை வரவேற்று உங்களிடமிருந்து இப்போது அன்போடு

0: அன்பு உறவுகள், இதுவரை சிந்தனை சுரங்குகள் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியிருந்தார் விஜய் ராஜேந்திரம் அவர்கள், அவர்களுடைய மூட்ட கலைஞர்கள் ரதினி கோபால சிங்கம் தீபன் அவர்கள் இணைந்து கொண்டு குரல் கொடுத்தார்கள். அன்புறவுகள், இதுவரை சிந்தனை சிறகு நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். தொடர்ந்து வானொலியில் விளம்பரம் இருக்கின்றது. ஒரு சில வர்த்தக விளம்பரங்களை தொடர்ந்து ஜெர்மனிய நேரம்.
1: பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட் 1 Avenue Edouard Bayon 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட். தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 0142 0541 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
2: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும்
0: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
2: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
2: மேலதிக தொடர்புகளுக்கு
0: 65
2: மேலதிய தொடர்புகளுக்கு
0: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
2: தரத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: பரிசு லாட்சியத்தில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், சாதனைகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை. இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில் குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். சரி மகாலில் மேலதிக விவரங்களுக்கு ஷோரி மகால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலில் ஷெரி மகால்.
3: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604 707 சைபர் 1 57 அல்லது 604 902 சைபர் 3 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com.
4: உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 5:05 ஐக்கிய ராஜ்யத்தில் 4:05. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது. ஜெர்மனிய நேரம், ஜெர்மனி நேர நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கிறீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான உறவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு, செவ்வாய் வியாழன் வெள்ளி ஆகிய 3 தினங்கள் உங்கள் இல்லம் தேடியே வருகின்றது ஜெர்மனிய நேரம். 5 மணியிலிருந்து 6 மணி வரை வழமைபோல் இன்றும் உங்களுக்காக ஒரு பாடல் காத்திருக்கின்றது. அந்த பாடலிருந்து நான் கேட்கும் கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து அந்த சொல்லினுடைய முதல் எழுத்து மாறாமல் இருக்க 2வது பகுதிக்கான விடையோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இதோ உங்களுக்கான கேள்வியை தருகின்றேன். பூமியில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தானாக கிடைக்கக்கூடியவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, பூமியில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தானாக கிடைக்கக்கூடியவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, தேர்தல்களில் மக்கள் அதிகாரம் உள்ளவர்களாக தங்களை காட்டுவதற்காக பிடிக்காத வேட்பாளர்களுக்கு கொடுக்கக்கூடியதை நீங்கள் விடையாக பெறலாம். அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வியாக அமைந்திருக்கின்றது. அன்பு உறவுகளே, பூமியில் பிறக்கும் குழந்தைகளுக்கு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தானாக கிடைக்கக்கூடியவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, இந்த பூமியில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தானாக கிடைக்கக்கூடியவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, தேர்தல்களில் மக்கள் அதிகாரம் உள்ளவர்களாக, ஒரு தேர்தலுக்கு எவ்வளவு கொடுக்கிறார்கள் அன்பர்களே, 5000 என்று இந்த கடைசியாக கொடுத்துருக்கிறார்கள். 5000, ஒரு சாரி, ஒரு காமாட்சி விளக்கு, கடைசியாக நடைபெற்ற மதுரந்தம் மற்ற தொகுதி 2 தொகுதியில் இருந்து கொடுத்துதான் இந்த வாக்கை பெற்றிருக்கிறார்கள் என்று நான் கூறவில்லை அன்பர்களே. பத்திரிகை செய்தி கூறுகின்றது, மற்றது எல்லாருடைய பேச்சுக்களை கேட்டாலும் தெரிகின்றது. தேர்தலில் மக்கள் அதிகாரம் உள்ளவர்களாக தங்களை காட்டுவதற்காக அவர்கள் வாய்விட்டு கேட்கிறாள், என்ன எங்களுக்கு தெரியலையா, லஞ்சம் தந்தாதான் நாங்கள் போடுவோம், நீங்கள் தந்தா அதுக்கு டோக்கன் எல்லாம் கொடுத்து அப்படி செய்கிறார்கள். பிடிக்காத வேட்பாளர்களுக்கு கொடுக்கக்கூடியதை விடையாக பெறலாம். இந்த காசு கொடுக்காதவர்களுக்கு கொடுக்க மாட்டார்கள், போட மாட்டார்கள், வாக்கு போட மாட்டார்கள். அப்போ அது என்ன? இதோ அதற்கான பாடலை உங்களுக்காக ஒலிபரப்புகின்ற அன்பு உறவுகளே, இன்று நீங்கள் நேற்று அன்று சொன்ன விடைகளும் துண்டாக நீங்கள் சந்திக்கக்கூடிய விடையை சந்திக்கிறதற்கான விடையாக அல்ல.

கேட்டீர்கள். ஒலித்த பாடலிருந்து நான் கேட்ட கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். புவியில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கு தானாக கிடைக்கக்கூடியவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, தேர்தல்களில் மக்கள் அதிகாரம் உள்ளவர்களாக தங்களை காட்டுவதற்காக பிடிக்காத வேட்பாளர்களுக்கு கொடுக்கக்கூடியதை நீங்கள் விடையாக உருவாக்கலாம். அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வியாக அமைந்திருக்கின்றது. அன்பு உறவுகளே, விடை தெரிந்தால் நீங்கள் விரைவாக இணைந்து கொண்டு சிறப்பியுங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் நீங்கள் வைபரில் சைவ் செய்து வராதீர்கள். அன்புறவுகளை வாட்ஸ்அப்பில் வாங்கல். அன்புறவுகளை குணநாயகியை உரையாடியதும் மேரி மெக்லின் உரையாடியதும் அங்கே வானொலியில் வலம் வரவில்லை என்று கேட்டவர்கள் கூறுகின்றார்கள். தயவுசெய்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்க. வாட்ஸ்அப்புக்கான தொலைபேசி இலக்கத்தை உங்களுக்கு இப்பொழுது தருகின்றேன். பிடிக்கக்கூடியவர்கள் வாட்ஸ்அப் இலக்கத்தை பிடியுங்கள். 0533-689-56-59 வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம் 0533, அது உங்களுக்கு தெரிந்தது. 689-86-59-29 இந்த இலக்கத்தில் நீங்கள் பிடித்தால் நீங்கள் கரைப்பது மற்றவருக்கும் தெரியும். மற்றொன்று, நாங்கள் நான் தனியே இருந்து அலற்ற மாதிரி இருக்கும் ஒன்று. நான் கதை மற்றவர் கதைக்காக நான் கதை சென்றிருக்கும்போது அவர்கள் கேட்டிருக்கும்போது அவர்களுக்கு ராஜாவுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிட்டு தனியே இருந்து கதைக்கிறார் என்று சொல்லுவார்கள். அந்த நிலைக்கு உருவாகாமல் வைபரில் நீங்கள் வர வந்தால் உங்களோட வீட்டில் நீங்கள் வானொலியை விட்டு கேட்டு பாருங்கள். குரல் வழியால் வருகிறதாண்டு சில நேரங்களில் அது தடைப்படுகின்றது. அன்பு உறவுகளே, எங்களுடைய குறைபாடாகவும் இருக்கலாம். நாங்கள் அதை பார்க்காமல் உங்களோடு உரையாடுகின்ற நேரத்தில் அதை பார்க்காமல் விட்டாலும் அது வானொலிக்கு வலம் பெறாமல் இருக்கும். நேரம் சரியாக 5:15 ஐக்கிய ராஜ்யத்தில் 4:15 விடையோடு நீங்கள் இணைந்து கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் தெரிவித்துக் கொண்டேன். அந்த தொலைபேசி இலக்கங்களில் நீங்கள் தொடர்பு கொண்டு உடனடியாக இணைந்து கொள்ளலாம். அன்பு உறவுகளே,

0: நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிசில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி விகிதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரெட் ஸ்ட்ராஸ் 3098
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-09-920-5858.
0: சுவிசிலே VTS Finance GmbH.
2: நேரம் சரியாக 5:18. ஐக்கியராஜ்யத்தில் 4:18. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவு அவருடைய தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை. அவரை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவு. வணக்கம்.
3: வணக்கம் மதனா.
2: வணக்கம் மதனா. நலமா இருக்கிறீங்களா மதனா?
3: ஆமாம், நலமா இருக்கோம். நீங்கள்?
2: நாங்களும் உங்களோட புண்ணியத்துல நலமா இருக்கிறோம் மதனா.
3: புண்ணியம் செய்திருக்கோம்.
2: நீங்க செய்திருக்காம இருப்பீங்களா மதனா? எவ்வளவு எங்களுக்கு கோபி கொண்டு வந்துடுறீங்க. அப்ப அந்த புண்ணியம் எல்லாம் எங்க போய் சேர? பிள்ளையில தான் சேரும். அது அது என்ன அது? நாங்க 4 பேர் குடிச்சு போட்டு சூப்பர் கோபியடா சொன்னாலே உங்களுக்கு உள்ள அப்படியே குடியிருக்கும்.
3: வரும்
2: என்ன எல்லாருடைய மனதையும் துன்பப்படுத்த கூடாது,
3: சந்தோஷப்படுத்துவோம்.
2: சொல்லி மன்னிச்சு கொள்ளுங்களா, நான் சொல்லல முன்பகுதியும் சொல்லல பின்பகுதியும்.

0: இல்லையா, நான் பேந்து நான் கேட்க இல்லையில.
1: அது பரவாயில்ல, நீங்க உங்க ஹெட் பண்ணல, நீங்க எடுத்துட்டு வந்திருப்பீங்க தானே. பாசம் சொல்றீங்க, அம்மா அப்பாக்கு தாரா கிடைக்கிறது பாசம். ஓகே, அந்த பாசத்தை எடுத்து
0: பாசத்துல இருந்து பானம் என்று சொல்ற நவைக்கு அந்த
1: குடிவகையில தண்ணி பானம் கொடுக்கறது.
0: நீங்க
1: ரசம் வைக்கிறீங்களா வீட்டுல? எத்தனை மிளகா போடுவீங்க?
0: கணக்கு ரெண்டுக்கு மிஞ்சி போடுமா?
1: ரெண்டு சத்த மிளகா
0: குடிங்க.
1: என்ன போடுறது?
0: நீங்க
1: சொல்றீங்க பாசம் பானம் என்று சொல்றீங்களா? நன்றி சௌதரி.
0: நன்றி அண்ணா.
1: அவர் சௌதரி உடும்புராய் தங்கச்சி. அவரை தொடர்ந்து அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அவருடைய தொடர்பு என்ன முதலாவது தொடர்பு துண்டிக்குது? அடுத்த அன்புறவை வணக்கம்.
2: வணக்கம்
1: உதயன். தான் இதுக்கு போட சொல்ல போ உதயன் சொன்னீங்கன்னா பெரிய கட்டிக்காரனா இருப்பீங்க.
2: நான் உரிமை என்று சொல்லி எடுத்து உதாசீனம் என்று சொல்லி.
1: உரிமை என்ன? உரிமை
2: குழந்தைகளுக்கு உரிமையே, அவர்களுக்கு உரிமையே, அது வளர வளர அவைகளுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் தானே.
1: உரிமையிலிருந்து
2: வாக்காளர்களை உதாசீனப்படுத்துவார்.
1: உதாசீனப்படுத்துறது நன்றி. வாழ்த்துகள் உதய். அவர் உதயன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். உதயனை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் பிரேமா. பிரேமா தான் அடிக்க போறா பாப்பம். பிரேமா 1 2 3 4வது வந்திருக்கிறீங்க பாப்பம். பிரேமா
3: என்னாச்சு?
1: நாடு ஏன் நாடு எடுக்கிறீங்க?
3: நாடு பிறந்த குழந்தைக்கு தானா கிடைக்கிறது அந்த நாடு?
1: ஓ,
3: இந்த குழந்தை எங்க பிறக்குதோ அந்த இடத்துல நாடு நெசிஞ்சு கிடைக்கும் தானே? அப்படி நாடு எடுத்து நான் என்னால என்ன சொல்றது?
1: என்னத்தை சொல்லுவோம்? நாதாரி என்ன சொல்லுவோம்? ஐயோ
3: என்று போட்டுங்க.
1: இதுக்கு நீதி என்ன வரும்?
3: அன்னையும் வந்தது.
1: அன்னையும் வந்தது. தாய்மடி அன்பால் வந்தது. தேவி சொன்னதா? அடிதடி அண்ணன்
3: நினைக்கிறேன்.
1: அவர் பிரேம் அவர்கள் இணைந்து கொண்டார் 4வது அன்புறவாக. அவருக்கும் நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வேகமாக இணைந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே. உங்களுக்கு நிகழ்ச்சி 1 மணிக்கு அளப்பொழுது, அதில் 10 நிமிஷம் ஓடிட்டுது, 15 நிமிஷம் ஓடிட்டுது. உங்களுடைய வரவை எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் அன்பு உறவுகளே.
4: செல்நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய

சார்ந்த மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஈரோ சஜ்ஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்ற சேவையை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கே ஈரோ சஜ்ஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஈரோ சஜ்ஜன், 0160 20 29 47, அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667 20 40 சைபர் சைபர். பாரிஸ் லாட்சபலில் யூகையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் எஸ்ஏஎஸ் லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ், 16 பாரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0142 41 77 67, அல்லது 0650 26 21 15. மின்னஞ்சல் முகவரி எஸ்ஏஎஸ் லங்கா 12@gmail.com.

0: நேரம் சரியாக 5:32 ஐக்கிய ராஜ்யத்தில் 4:32 இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புரா வணக்கம்.
1: வணக்கம் மதனா.
2: வணக்கம் மதனா, சொல்லுங்கள் மதனா.
1: மொழி வந்ததா? மொழி
2: மொழி வரையில்
1: நினைக்கிறீங்களா?
2: மொழி வரையில் பிள்ள, மொழி மொழி வரையில்.
1: அப்ப மொழியில இருந்து மொத்ததலன்ற மொத்தலட்ட அடிக்கிறது,
2: அடிக்கிறது மொத்து மொத்தன் மொத்துறது
1: மொத்துறது. அதாவது தாயின் இருந்து அனுபவம் இருக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கு
2: தாய் அன்னையெல்லாம் சொல்லிடணும் தானே. தாலாட்டு சொல்லி தாக்குதல் சொன்னவ, தாறு மாற சொன்னவ, தாய் சொல்லி இருப்பாய்மடி
1: சொல்லிட்டு
2: நன்றி வாழ்த்துகள். அவர் வந்தனா தயாளன் அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா வணக்கம்.
3: வணக்கம் ராஜண்ணா.
2: வணக்கம், சொல்லுல
3: என்னன்னு சொல்லி சொன்னா அன்றைக்கு பாசம் வந்திருக்கு போல.
2: வந்துரு பாசம்.
3: ஓ, அப்ப நான் வந்து என்னன்னா, அந்த இப்ப நாங்க ஒரு குழந்தை பிறந்தோம்னா குடியுரிமை சட்டபூர்வமான உரிமை எல்லாம் கிடைக்கிறதானே,
2: வராது.
3: நன்றி அண்ணா.
2: நன்றி. அவர் சகோதரி ராணி சம்பந்தர் அவர்கள் உரிமையோடு வந்திருந்தார், அவரை தொடர்ந்து வந்திருக்கும் அடுத்த அன்புரா வணக்கம்.
4: என்ன
2: செய்வாங்க
4: ₹5,000
2: என்ன அவர் மீனா மகேஸ்வரன், அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா வணக்கம்.
5: வணக்கம் ராஜா, நலமா
2: இருக்கிறீங்களா?
5: மத்தியானம் வடிவா சாப்பிட்டு இதுவரைக்கும் உடுப்பு கொஞ்சம் அயன் பண்ணிட்டு
2: பெரிய வேலை உங்களோட உடுப்பு நீங்க தான் பண்ணி கொடுப்பீங்க?
5: இல்ல, சில அயன்
2: பண்ணுவேன், பண்ணி ஹெல்ப் பண்ணுவீங்க.
5: ஆமா,
2: அவர் காசு 50,000
5: அவர் 50,000 இல்ல, அவர் காட்டு வந்துடுவார்.
2: அடியுண்டு உங்கள விருப்பது காடி ராதா என்ன ராதா உனக்கு இல்லாததா கதைக்க வழிக்கிட்ட அப்படி கதைக்கலாம் என்ன உங்களோட உள்ளம் மலை அப்படி மலர்ந்து வரும் தாமரப்பு மாதிரி அப்படி ஒரு அப்பா கிடைக்க நான் குடுத்துல வச்சிருக்கோம்
5: தருவேன் நான் எடுத்த சொல் வந்து தியாகம்
2: தியாகம் எடுத்துக்கிறீங்களா
5: தியாகத்துல இருந்து நான் திருப்பம் என்று சொல்லி
2: திருப்பம் சொல்றீங்க தியாகம் தியாகம் திருப்பம் இல்லையே வேற இல்லையே நீங்க வந்ததானே வேற நீங்க வந்ததானே வேற நீங்க பாருங்க
5: சரியோ தவறோ தெரியலையே ஆனா நல்லா
2: எல்லாரும் பிள்ளையா தான் சொல்றீங்க உள்ள நான் என்ன செய்ய
5: என்னங்கண்ணா
2: எல்லாரும் பிள்ளையா தான் சொல்றீங்க என்ன உரிமை
5: சொன்னாடு
2: சொல்லவா பிரேமா
5: தாய்
2: சொன்னவா மீனா
5: தாயும் தாய் நாடும் வருவோம் தெரியாது தாய் நாடு என்னன்னு
2: தெரியல சத்யராஜன் நடிக்க படம் புள்ள தாய் நாடு
5: என்னன்னா
2: தாய்நாடு சத்யராஜன் நடிக்க படம் உங்களோட நான் படுற பாடு
5: ஆறு
2: பேர் கஷ்டப்பட்டு வந்துட்டீங்க கட்டிக்காரியர் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சகோதரர்
5: நன்றி அண்ணா
2: ஆனா முன்பாதி விட கிட்ட கிட்ட நெருங்கிட்டீங்களா ஒரு சனிக்கிழமை இருக்குது
5: நவராத்திரி
2: விழா மூன்றாவது நாள்
5: இன்றைக்கு
2: யோசிரிமா துர்க்கியம்மாவுக்கு பாட்டு பாடினுவா
5: சாமான்கள் வாங்குவோம்
2: துர்க்கியம்மாக்கு இன்னும் கடலையும் அவலையும் வாங்கி போட்டு சர்க்கரையும் போட்டு குழஞ்சி போட்டு சாப்பிடுறது அப்புறம் என்ன சாமான்
5: மோதகம் அவிக்கலாம்
2: அதான் சர்க்கரையும் அவலையும் என்ன மோதம்
5: எல்லாமே அதுக்குள்ளதான் சொல்லிட்டு வருது
2: நல்லெண்ணி வந்து கிடக்குது 20 பட்டி அங்கால கிடக்குது வெங்காயம் கிடக்குது பயத்தங்காய் கிடக்குது அங்கால எல்லாம் கிடக்குது வந்து போய் மலிவை வாங்குங்க ஓடு ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க
5: கேட்டு
2: பயத்தங்காயும்
5: நன்றி
2: அவர் சகோதரி ராதா அவர்கள் ராதாவை தொடர்ந்து சகோதரி ஷியாமலா அவர்கள் வாட்ஸ்அப்ல வந்திருக்கிறார் வணக்கம் ஷியாமலா
6: Thank you. வணக்கம் ராஜண்ணா, நல்லமா இருக்கிறீங்களா?
2: நல்லா இருக்கு. அண்ணனுக்கு என்ன ஒரு அண்ணன் ஆண்டவன் அண்டே
6: குரல் வரையில
2: உங்களா குரல் அடிவாங்க போறீங்க நீங்க? எல்லாரும் குரல் வரையில குரல் வரையில என்ன போட்டு
6: நான் போட்டு கேக்குறேன்.
2: குரல் என் குரல் வலி என் விரல் வலி என்ன சொல்றீங்க?
6: என்னத்துக்கு
2: சும்மா ஜாக்கலையும் கொல்றதுக்கு?
6: நீங்க
2: வருது
6: என்ன
2: சொல்ற பழமொழி இருக்கு?
6: நல்லெண்ணில
2: இருந்து எல்லாம் கிடக்கு, எல்லாம் கொண்டு போட்டுட்டு
6: இருக்கேன். நல்லெண்ணையும் வெங்காயமும் அப்ப வேண்டிக்கணும்.
2: இப்பயும் நல்லெண்ணெய் கிடக்கு.
6: நடந்து
2: போற அளவுக்கு மூணு இறைச்சி கடை கிடக்கு.
6: இறைச்சி
2: கடை
6: நடந்து
2: போகலாம் அந்த ரோட்டால.
6: எனக்கு
2: வேண்டாம்.
6: நாளம் வந்து கொண்டு வர
2: கூடுதலாக பம்பளைகளுக்கும் வருது.
6: இல்ல ராஜண்ணா, இலங்கையில வந்து நோய் என்று நாங்க பெருசா கேள்விப்பட்டது குறைவ. அப்ப நாங்க இருந்த காலம்
2: அந்த சோம்பேறியா இருக்கிறவங்கதான் காட்டுக்கு வருது.
6: இப்ப இங்க தண்ணி எல்லாம் கிணத்துல இங்க தண்ணி எல்லாம் அங்க வாளியில காவி கொண்டு போவோம். அதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ் மாரி
2: தான்.
6: அதெல்லாம் எங்களுக்கு முந்தி தெரியாது. இப்பதான் அதை யோசிக்கலாம்.
2: மாட்டுக்கு புள்ளி சேர்க்கிறது,
6: தண்ணி அள்ளிக்கொண்டு வாண்டா சண்டை புடிச்சு அழுகுறது,
2: மாட்டுக்கு புள்ள சேர்க்கிறது, பால் அரிசி ஊத்துறது, புள்ள அரிசி மா தூள் மாவுடிக்கிறது,
6: ஒரு நாளைக்கு அஞ்சு கொத்து மா அடிச்சிருக்கிறது.
2: அப்புறம் என்ன கிட்டிக்கு ஆறி?
6: அப்ப இங்க அப்படி இப்ப செய்ய சொன்னா செய்ய மாட்டோமே.
2: இப்ப 5:47 போச்சு. என்ன விட கண்டுபிடிச்சீங்க சியாமலா? நீங்க தான் இப்ப கட்டிக்காரியா வர போறீங்க. என்ன விட கண்டுபிடிச்சீங்க?
6: நான் கட்டிக்காரியா இல்ல உங்களோட கேள்வி.
2: இப்ப வர வர நீங்க மொக்கா தான் பாருங்க. ஏன்னு தெரியா
6: மொக்குது? வயசு போனா மொக்கா போயிடும்.
2: உண்மையாவா?
6: ஓ
2: என்ன அப்படி போய் சொல்றீங்க?
6: படைச்சவன்
2: வாய்க்கு மண்ணை அள்ளி போடுறான், எப்படியோ புடி சோறையாவது போட மாட்டீங்களா?
6: ஏதோ அவன்
2: படைச்சவன் படியெழுப்பான்,
6: படைச்சவன்
2: படியெழுப்பான். அதை பற்றி சிந்திக்காதீங்க. உங்களை மாதிரி இவ்வளவு பேர் வயதானவர்கள் என்ன மாதிரி வாழ்றார்கள்?
6: போயிட்டாங்க தருவினும் நாங்க அந்த அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க 10,000 கட்ட வேணும். பேந்த அவர் இறந்துட்டு அறிஞ்சா அடிப்பினும் தாங்க வந்து எடுக்கட்டாண்டு. அப்ப எனக்கு 2-3 தரம் அடிச்சவே நான் புது நம்பரா இருந்தது அப்ப நான் எடுக்க இல்ல. அப்ப பேந்தாவே கடிதம் போட்டிருந்துச்சு, நம்படி வண்டியில எடுக்க போறோம்,
2: வண்டியில வந்து எடுக்க போறோம், நீங்க வண்டியில தாரண்டா தாங்க மரியாதையோட
6: உரிமையோட
2: கிட்டத்தட்ட சம்பந்தப்பட்டது.
6: உரிமையில இருந்து என்னத்த சொல்லலாம்?
2: உரிமை உங்களுக்கு ரிமோ அடிக்கணும் யாரோ
6: உதவாக்கற
2: வராது.
6: நான்
2: போடமாட்டேன். உரிமை சொன்னவர் உதயன், பிரேமா நாடு சொன்னது, மீனா தாய் சொன்னது,
6: நன்றி
2: வாழ்த்துகள்.
6: அவர்
2: ஷியாமலா தங்கச்சி கதைச்சா, அவரை சொன்னது அடுத்த தங்கச்சி வந்திருக்கிறா. வணக்கம்.
7: வணக்கம் அண்ணா.
2: வணக்கம் பா. பாத்தீங்களா, கடவுளுக்கு தெரியுது நீங்க தங்கச்சி. எப்படி இருக்கீங்க தங்கச்சி?
7: வெள்ளிக்கிழமை
2: நன்றி
7: வாழ்த்துக்கள்.
2: வாழ்த்துக்கள் சகோதரம்.
7: நன்றி, வணக்கம்.
2: அவர் சௌதரி சுபாசினி. சுபாசினியை தொடர்ந்து வாட்ஸ்அப்புகள் வந்திருக்கிறா எங்கட தங்கச்சி. அடுத்த தங்கச்சி வாட்ஸ்அப்புகள். எப்படி இருக்கிறீங்கள்?
8: கடவுளே சோமா இருக்கிறேன் ராஜா அண்ணா.
2: நல்லா இருக்கிறீங்களா?
8: நல்லா இருக்கிறேன்.
2: இப்ப இவ்வளவு நேரம் போனீங்க?
8: உண்மையாவா
2: என்ன செய்த
8: நான் வெளியில போய் வந்தேன். எனக்கு ஒரு மனத்தியாலும் எனக்கு ஒரு மெடிடேஷன் கிளாஸ் ஒரு செவ்வாய் நடக்கும்.
2: அங்க போய் நீங்க அன்பான அறிவிப்பாளருக்கு வணக்கம், எங்க அன்பான ராஜா என்று சொல்றேன்னா நீங்க உங்களோட கதை கேக்க அங்கேயும் அன்பு தான் பாவிக்கிறீங்களோ கடவுளுக்கு தான் தெரியும்.
8: நம்பிக்கட்டுட்டேன்
2: எதிர்மறையான சொற்களை பாவிக்க கூடாது. இப்ப எதிர்மறையான சொல்ல நான் பாவிக்காம இத்தோட நிகழ்ச்சி உங்களோட நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போறேன். என் சகோதரங்கள் எல்லாம் என்னை விட்டுட்டு இங்கே போயிட்டு
8: என்ன
2: செய்யுங்க கோலம் போட்டு
8: அவையில எனக்கு தெரியாது. நான் உண்மையா கடை அம்மாலாச்சியே ஒவ்வொரு நாளும் தான் கும்பிடுறேன். நான் நவராத்திரியில மட்டும் கும்பிடுறேன் தெரியும். அப்ப நான் எதுவும் செய்யவில்ல. வீடு சுத்தமா நீட்டா எல்லாம் இருக்கு. ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு 10,000
2: வைப்பினா
8: அது அப்படி அப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி ஆஜானா. அப்ப நாங்கள் அவையில ஒடிச்சு இல்லையில ஏதோ ஒரு காரணம் வந்தாத்தான் இருக்கும். அப்ப
2: சாரதியின் பாட்டு நிகழ்ச்சி இருக்குது.
8: வியாழக்கிழமை
2: எனக்கு ராஜா நீங்க நம்பி நம்பி நடக்கிறீங்க. அவா எல்லாரோட
8: சண்டை
2: நல்லா கதைக்குள்ள நல்லா பழகிட்டு கதைக்கு.
8: கொஞ்ச காலமா நான் அப்படியே நெகட்டிவான ஒரு சொல்லு
2: வாயில வராது. உங்களுக்கு வாழ்த்துக்கள். என்ன எடுத்துனீங்க விட விட என்ன எடுத்துனீங்க
8: சுவாசினி அக்கா சொன்ன மாதிரிதான். சுவாசினி தங்கச்சி
2: அவ வந்து உரிமையில இருந்து
8: அதுல இருந்து நீங்க எல்லாம் பிள்ளைன்றீங்க
2: உள்நோக்கம் சொல்றீங்க. சந்திச்சா இந்த விடையோட வருவோம். நன்றி வாழ்த்துகள் சகோதரன்.
0: இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய பொழுது மாத்திரமல்ல அடுத்த நாள் பொழுதும் உங்களுக்கு உற்சாகமான பொழுதாக மலர இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு திருவுக்கு வழிபட்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றோம். வணக்கம் திரு.
9: வணக்கம். நிலமா இருக்கிறீங்க தானே?
0: நீங்க?
9: நானும் நிலமாக இருக்கிறோம். ஓடி ஓடி வந்து நான் உங்களை உங்களை நிகழ்ச்சி செய்யத்தான்.
0: நன்றி அம்மா.
10: உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
11: எத்தனை பேருக்கு?
10: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
11: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வரும்பட்டாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
10: ஓ அப்படி என்ன, டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. வெரி நைஸ், தேங்க்யூ.
12: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடல் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 65 மேலதிய தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பரிசு லாட்சியில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனிகள் முதல் பல் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இதுபோது மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 9 51 15 82 3 அல்லது 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலை ஷெரிமஹால். கனடா வன்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 கடை காலை 10:30 இரவு 9 வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிய விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வன்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 604 707 01 57 அல்லது 604 902 0344. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
1: கிரீஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிசில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
2: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ட்ராசர் 3098 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
1: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
2: பெறபேசி இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858
1: சுவிசிலே VTS Finance GmbH.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா? இதுவரை நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பில் இருந்த ராஜா அன்னைக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது முதல் 3 மணி நேரங்கள் உங்களுடன் நான் பயணம் செய்ய இருக்கிறேன். 6 மணியிலிருந்து 7 மணி வரை எனது தெருவில் சில திரைசை பாடல்கள், 7 மணியிலிருந்து 8 மணி வரை தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி, 8 மணியிலிருந்து 9 மணி வரை கவிதை பாடும் நேரம், அதனைத் தொடர்ந்து இரவு பிரதான செய்திகள், உதவுவோமா என்று TRT நிகழ்ச்சிகள் தொடர்ந்து இடம்பெறும். அனைத்து நிகழ்ச்சிகளும் இணைந்திருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு முதலாவதாக எனது தெருவில் வரும் பாடல் வரிசையிலே வழமை போல வந்து நான் வந்து ஒரு கதை மாதிரி சொல்லுவது, இன்று வந்து நான் வந்து ஒரு உண்மையிலேயே நடைபெற்ற ஒரு சம்பவம் என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக இருக்கிறேன். என்ன சம்பவம் என்று சொல்லி சொன்னால், ஒரு ஹிட்லருடைய ஒரு கதை ஒன்றைத்தான் நான் சொல்கிறதுக்கு இருக்கிறேன். ஹிட்லர் வந்து அவற்றை அந்த சபை கூட்டம் நடந்து கொண்டு இருக்கும்போது அது அங்கே வந்து நிறைய பிரதானிகள் அவருடைய வந்து அவரோட உதவுபவர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கும்போது ஹிட்லர் என்ன செய்தாராம், ஒரு கோழியை பிடித்து கொண்டு வந்தாராம். அந்த கோழியை கொண்டு வந்துட்டு என்ன செய்தாராம், ஒவ்வொரு இறகுகளாக அந்த கோழியின் இறகுகளை பித்து பித்து பித்து போட்டுக்கொண்டே இருந்தாராம். அந்த கோழியோ வலியால் வந்து துடித்து துடித்து அது வலி தாங்க முடியாமல் இரத்தமும் இதுவுமாக இருந்துச்சு தான். அந்த முழு இறகுகளையும் பித்து போட்ட பிறகு என்ன செய்தார்னு சொன்னால், அந்த கோழியை விட்டோன்னா அது கோழி ஓடி போய் ஒரு மூளைக்குள்ள பயந்து நடுங்கி போய் இருந்துச்சு தான். அந்த நேரம் பார்த்து அந்த ஹிட்லர் என்ன செய்தாராமன்னு சொன்னால், தன்னை பாக்கெட்டில் இருந்து கொஞ்சம் அரிசி துணிக்கைகளோ அல்லது கோதுமமா அந்த உணவுகளை கொஞ்சம் போடவாம். அது அந்த அவ்வளோ நேரமும் பயந்து நடுங்கி வேதனையால் தவித்து கொண்டிருந்த கோழி வந்து என்ன செய்யுச்சு, அந்த உணவுகளை கண்ட உடனே எல்லாத்தையும் மறந்து, இவ்வளவு நேரம் பட்ட வேதனை துன்பங்கள் அனைத்தையும் மறந்து அந்த உணவை போய் சாப்பிட்டுச்சு தான். அப்படி சாப்பிடக்கல வந்து அப்போ அதை பார்த்த உடனே வந்து இவர் ஹிட்லர் வந்து அந்த தன்னோட இருந்தவர்களுக்கு சொன்னாராம், இதுதான் அரசியல், இந்த அரசியலும் வந்து இப்படித்தான் இருக்க வேணும். அந்த என்னன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் எவ்வளவு துன்பப்படுத்தி எவ்வளவு நாங்கள் துன்பப்படுத்துகிறோமோ அவ்வளவு துன்பப்படுத்தி நாம் பிற ஒரு சின்ன சலுகைகளை தூக்கி வீசும் போது அந்த மக்கள் வந்து எங்கள்ட காலுக்கு கீழே நிற்பார்கள். அதை வந்து நாங்கள் கவனத்தில் வச்சு கொண்டு தான் நாங்கள் இந்த கோழிக்கு இவ்வளவு துன்பத்தை கொடுத்தாலும் அந்த கோழி சாப்பாடை போட்டோன்னு எப்படி வந்து இந்த காலுக்குள்ள வந்து நிற்கிதோ அதே மாதிரி தான் இந்த மக்களும் வந்து நாங்கள் எவ்வளவு துன்பம் கொடுத்தாலும் அந்த அராஜக ராச்சியம் என்று சொல்லி அதுக்கு வந்து இந்த கோழி தான் உதாரணம் என்று சொல்லி வந்து சொன்னதென்று சொல்லி அந்த இவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு மனுஷன் அந்த மனுஷன் என்றதை நான் கூறிக்கொண்டு முதலாவதாக எனது தெருவில் வரும் பாடலை உங்களுக்கு தருவதற்கு இருக்கிறேன். முதலாவதாக என வரும் பாடலை பார்ப்பதற்கு முதல்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரைசை பாடல்கள். கலியக நேரம் சரியாக 6:18. அந்த வகையிலே நான் அடுத்ததாக வந்து ஒரு இதை சொல்வதற்கு இருக்கிறேன். என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு ஏசி திருத்துற ஒருவர் வந்து ஏசி திருத்துவதற்காக ஒரு இடத்துக்கு போனாராம். ஒரு கம்பெனி ஒன்றுக்கு தான் போயிருக்கிறார் ஏசி திருத்துவதற்கென்று. அங்கே ஏசி திருத்த போகும்போது அவர் என்ன செய்தாராம், போய் பார்த்த உடனே அவருக்கு விளங்கிட்டது இதில் என்ன பிழை இருக்கிறதுன்றதை டக்கண்டு கண்டுபிடித்துட்டார். உடனே கண்டுபிடித்த உடனே அவர் என்ன செய்தார், கடகடகடன்ட்டு அந்த ஏசியின் வயர்களை கலட்டி பூட்டி எல்லாம் செய்து போட்டு அவர் கேட்டார். என்னன்னு சொல்லி சொன்னால், தனக்கு வந்து இது வந்து அந்த இந்த வயர்கள் தான் சின்ன மிஸ்டேக் ஆகிருக்குது, நான் அதை சரியாக்கி விடுறேன்னு சொல்லி டக்கண்டு போன ஒரு 5-10 நிமிஷத்துலேயே அந்த இதை வந்து திருத்தி விட்டார். திருத்தி போட்டு அவர் சொன்னார் என்னென்னு சொல்லி சொன்னால், தனக்கு திருத்தினதுக்காக 200 ரூபா சரி ரூபாவோ இரோவோ என்னவோ வைப்பாம் அதில் வந்து தர சொல்லி சொன்னார். அப்படி சொல்லிக்கல அவர் கேட்டாராம், நீ என்ன வந்தாய், வந்த ஒரு 5 நிமிஷம் இல்லை, இதை திருத்தி போட்டு இன்னும் 5 நிமிஷத்துக்கு 200 ரூபாவா, அப்படி எல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு 50 யூரோ காசை மட்டும்தானே அவருக்கு கொடுத்தார். அப்போ ஏன்னு சொல்லி சொன்னால், 200 ரூபா கூடிட்டுது உனக்கு, அப்படி உனக்கு தர முடியாது. அப்போ அவர் வந்து அந்த ஏசி திருத்துறவர் வந்து சரியான ஒரு மன வருத்தத்தோடு வந்து வெளியே போயிட்டார். அடுத்த முறை என்ன செய்தார், வேறு ஒரு இடத்துக்கு இப்படி ஏசி திருத்துவதற்கு வேறு ஒரு டெக்னிக்கல் வேலைக்கு டெக்னாலஜி வேலைக்கு கூப்பிடைக்கலை. இவ அதே அந்த வேலை திருத்துறவர் வந்து டெக்னீஷியன் வந்து என்ன செய்தார்னு சொல்லி சொன்னால், அங்கே போனார். அவர் வந்து அந்த வயர் அதை கலட்டி பார்த்தார், அதை கலட்டி பார்த்தார், இதை கலட்டி பார்த்தார், ஒவ்வொன்றா மெல்ல மெல்ல மெல்ல செய்து ஒரு 2 மணித்தியாலத்தை அப்படி செய்து அவருக்கு வேர்த்தெல்லாம் ஒழுகி பெரிய இதை பட்டோன்னே அதை பார்த்து கொண்டு வந்து, ஓ இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார் அப்படின்னு சொல்லி போட்டு 200 ரூபா கேட்டதுக்கு பதிலாக 250 ரூபா காசும் இன்னும் ஒரு 50 ரூபாவை கூட வச்சு கொடுத்து விட்டாராம். ஏன்னு சொல்லி சொன்னால், பாவம் நீங்கள் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு வேலை செய்தாண்ட. அந்த இதில் இருந்து நாங்கள் என்னென்னு சொல்லி, இதே மாதிரி தான் நாங்கள் வந்து அந்த உண்மையான ஒரு திறமையான ஆளர் வந்து ஒரு ஆள் வந்து டக்கன் ஒரு இதை செய்யக்கல வந்து அங்கே மதிப்பில்லாமல் இருக்கும். சிலர் வந்து அங்கே ஒரு இடத்த போய் ஒரு வேலையை வந்து ஒரு இழுத்து அடிச்சு அப்படி இப்படி செய்யல, அந்த முதலாளியின் பார்வையில் இருக்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால், இவர் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாரண்டு. ஆனால் அப்படி என்று சொல்லி இல்லை, ஒரு உண்மையிலே ஒரு கஷ்டப்பட்டு செய்கிற வேலைக்கும் ஒரு திறமையை கொண்டு அந்த திறமையை கண்டுபிடிச்சு செய்கிற வேலைக்கும் உள்ள மதிப்பு வந்து வேறுபடுகுது. அப்படி நாங்கள் ஒரு நாளும் செய்யக்கூடாது. அந்த ஒரு தொழிலின் திறமைக்குத்தான் நாங்கள் மதிப்பு கொடுக்கணுமே தவிர அந்த நேரத்தை கணக்கெடுக்க முடியாது. அந்த ஒரு வேலையை எங்களால் செய்ய முடியாத படியால் தான் நாங்கள் வந்து

0: വൺകുവർക്ക് വന്ന് 15 വർഷം ആ പോയിട്ട് ഒരു ഒഴുങ്കാന വീടില്ല, ഒരു ലൈസൻസ് കൂടെ എടുക്കില്ല. ഞാൻ ഇതിനെ ഉള്ളിത്ത് കൊണ്ടുപോയോ
1: എന്നാണ് ചുമ്മാ എന്തിനാലും ഇരിക്കില്ലേ വിഷയത്തെ പറഞ്ഞാട്ട പോറേ. ஐயோ உனக்கு தெரியாதப்பா, இந்திரா டிரைவிங் லைசன்ஸுக்கு போனாப்பா லைசன்ஸும் எடுத்து கொடுக்குறாங்களப்பா, புது வீடும் வாங்கி கொடுக்குறாங்களப்பா, வீடு வாங்குறது லோனும் எடுத்து கொடுக்குறாங்களப்பா. ஒரே கல்ல செண்டு மங்க அடிச்சிட்டு வர பொருள் இப்ப உண்ட கதைக்கு இப்ப எல்லாம் தெரியா வர போதும்.
2: ஆமாம், வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக்கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம் உனக்கு நம்ம சரி திறமை.

0: எனது தெருவில் வரும் அடுத்த பாடலை கேட்டு பார்ப்போம்.
1: நீ ரொம்ப தைரியமானவள். ஒருத்தராவது கேட்டீங்களா அந்த தைரியத்துக்கு நான் என்ன விலை கொடுத்தேன்?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது திரையிசை பாடல்கள். எனது தெரிவில் சில திரையிசை பாடல்கள். கலியக நேரம் சரியாக 6:29. அடுத்ததாக சிறு ஆன்மீக குறிப்பு ஒன்றை பார்ப்போம். என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ பலவிதமான தோஷங்கள் எல்லாம் இருக்குது. அதை வந்து அந்த பலவிதமான தோஷங்களை வந்து ஆலயங்களை நாங்கள் போய் செய்வோம். நாகதோஷம், ராகு கால தோஷம், மற்றது வந்து சூரிய தோஷம், மற்ற அந்த குழந்தைகள் கிடைக்கணும், இப்படி இப்படி நிறைய நிறைய தோஷங்கள் இருக்கு, நிறைய நிறைய இதுகள் இருக்கும். அப்போ சில நேரத்தில் வந்து அந்த திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆவதற்காக தோஷம் உண்டு. அப்படி நிறைய நிறைய பூசைகள் வந்து தோஷங்கள் கழித்து நடைபெறும். அப்படி மன்னித்துக் கொள்ளுங்கள், அப்படி நடைபெறும் போது எங்களது குருக்களை யாவர் சொல்வார்கள் வந்து ஒரு இந்த இந்த ஒரு பிரசாதங்களை கொடுத்து இதை வந்து சுமங்கலி பெண்களுக்கு கொடுங்களண்டு. அப்போ அதை வந்து இப்போ நீங்கள் வந்து மறந்து போயும் வந்து இந்த செயலை நீங்கள் செய்து விடாதீர்கள், வேண்டி விடாதீர்கள். என்னன்னு சொல்லி சொன்னால், 60 வயசுக்கு உட்பட்ட பெண்கள் வந்து நீங்கள் இப்படி இந்த தோஷம் கழித்து போட்டு அதை சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்க சொல்லி கொடுப்பதை நீங்களும் வந்து 60 வயதிற்கு மேற்பட்ட பெண்களை பார்த்து அந்த சுமங்கலி பெண்களுக்கு இந்த தானங்கள் அந்த அந்த பிரசாதங்கள் அதுகளை கொடுக்கலாமே தவிர 60 வயதிற்கு உட்பட்ட பெண்கள் வந்து கொடுப்பதை நீங்கள் தவித்துக் கொள்ளுங்கள். ஆனால் உங்களுக்கு யாராவது தந்தாலும் அந்த தோஷம் சம்பந்தப்பட்ட அந்த வெத்தில பார்க்கு அந்த தாம்பூலம் அந்த வெத்திலை பார்க்காது அது எல்லாத்தையும் சேர்த்த தானமாக கொடுக்கணும்னு சொல்லி ஜோதிடர் சொல்லிட்டாருன்றதுக்காண்டி நாங்கள் போய் அந்த ஆன்மீக பரிகாரங்களை செய்வோம். பரிகாரங்களை செய்து போட்டு சொல்வார்கள், இதை இத்தனை பெண்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லி சொல்லும்போது ஒரு 5 பெண்களுக்கு கொடுங்கல, 5 பெண்களை பார்த்து கொடுக்கல. நீங்கள் கொடுப்பவர்களும் 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள், அப்படி 60 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது அவர்களும் வந்து வாழ்ந்து கழித்து பேர் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் என்று கண்டு எல்லாம் அந்த ஒரு முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருப்பார்கள். அவர்களை ஒன்றுமே செய்யாது. ஆனால் 60 வயசுக்கு உட்பட்ட பெண்கள் வந்து அப்போது தான் தங்களது பிள்ளைகளை வாழ வைக்கிறதுக்குரிய ஆயத்தங்கள் செய்திருப்பார்கள். அவர்களது பேர பிள்ளைகள் மருமகள் மகள் மாரின் வயிற்றிலே உருவாகி இருப்பார்கள். அப்போ அந்த நேரங்களில் வந்து இந்த தோஷம் கழித்த பரிகாரம் செய்யப்பட்ட அந்த பிரசாதங்களை நீங்கள் வீட்டுக்கு வேண்டி கொண்டு போவது அவ்வளவு சிறப்பல்ல என்று சொல்லி கூறிக்கொண்டு அடுத்ததாக வந்து எனது தெருவில் வரும் பாடலை கேட்டு பார்ப்போம். இதோ எனது தெருவில் வரும் அடுத்த பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது திரையிசை பாடல்கள். எனது தெருவில் சில பாடல்கள். கலியக நேரம் சரியாக 6:37. அடுத்ததாகவும் ஒரு சிறு குறிப்பு. நாங்கள் எல்லோர் வீட்டிலேயும் வந்து கடிகாரம், நேரம் பார்ப்பதற்கு கடிகாரம் இல்லாத வீடுகளே இல்லை. அந்த கடிகாரத்தை கூடி நாங்கள் மாட்டுவது, கடிகாரத்தை கூடி நாங்கள் அதை எந்த திசையில் மாட்டுவது என்பதில் நாங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேணும். நாங்கள் வடக்கு திசை பார்க்குற மாதிரி கடிகாரத்தை மாட்டும்போது, அதை வைக்கும்போது எங்களுக்கு வந்து நல்ல ஆரோக்கியம் மற்றும் பொருளாதாரம் கிடைக்கும். அந்த வடக்கு திசையில் அந்த நாங்கள் பார்க்கும் அந்த மணி கடிகாரம் வந்து வடக்கு திசையை நோக்கியபடி இருக்க வேணும். அப்போ நாங்கள் தெற்க பாக்கியக்கில் கடிகாரம் வடக்கு, நாங்கள் தெற்கு நின்று பார்த்தோம், தெற்கு திசை நின்று பார்த்தோம் என்றால் அந்த கடிகாரம் வந்து வடக்கு திசை நோக்கி இருக்க வேணும், வடக்கு திசையை பார்க்க வேணும். அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமும் பொருளாதாரமும் கொடுக்குமா. மற்ற கிழக்கு திசையில் கடிகாரத்தை மாட்டும்போது பிள்ளைகள், அப்போ கிழக்கு திசையில் நாங்கள் கடிகாரம் மாட்டும்போது என்று சொல்லியிருக்கல, நாங்கள் மேற்கு பக்கமாக தான், கிழக்கு பக்கமாக மேற்கு பக்கம் நின்னோன்னு கிழக்கு பக்கமாக பார்க்கும்போ, மேற்கு பக்கம் பார்க்கும்போது அது கிழக்கு பக்கமாக, கிழக்கு பக்கம் அந்த கடிகாரத்தின் வடிவம் கிழக்கை நோக்கி இருக்க வேணும். அப்போ மேற்கு திசையில் நாங்கள் கொழுவினாத்தான் கிழக்கை நோக்கி அது பார்க்கும். அப்போ நாங்கள் அப்படி பார்க்கல, கிழக்கை நோக்கி பார்க்க வேணும். அப்படி பார்க்கல வந்து குழந்தைகளின் படிப்பு மற்ற வேலையெல்லாம் சிறப்பாக அமையுமா. மேற்கு திசையில் மாட்டும்போது வீட்டிலே வந்து அமைதியான சூழ்நிலை வந்து மாறும். தெற்கு திசை பார்க்குற மாதிரி நாங்கள் ஒரு காலமும் அந்த கடிகாரத்தை மாட்டுவது கூடாது. தெற்கு திசை நோக்கி அந்த கடிகாரத்தை மாட்டும்போது எங்களுக்கு வீட்டிலே வந்து தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன இதுகள் வரும். அது அப்போ ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் வந்து எமக்கு வந்து நல்லதொரு காலத்தை, நல்லதொரு விடிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அதனால் வந்து நாங்கள் ஒவ்வொரு சின்ன விஷயங்களையும் வந்து முன்னோர்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் அதை வந்து செய்திருப்பார்கள். இப்போ சொல்லுவார்கள், வடக்கு தெற்கா படுக்கக்கூடாது கூடாதுன்னு சொன்னால் அது வந்து விஞ்ஞான ரீதியாகவும் இருக்குது. என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த காந்த திசை அது வந்து இழுக்கும்போது எங்களுக்கு வந்து அந்த தூக்கம் வந்து கலையும். அப்போ ஆனால் அது வந்து தூக்கத்துக்கு கெடுதிய நேரத்தில் சொல்லுவார்கள், வடக்கு தெற்கா படுப்பது கூடாது. அதை நாங்கள் வந்து புரிந்து கொள்ளாமல் சில நேரம் அப்படி படுக்கும்போது தேவையில்லாத கனவுகள் அப்படியான இதுகள் வந்து எங்களை வந்து சூழும். அப்போ ஒரு நாளும் அந்த வடக்கு தெற்கா எல்லாம் படுக்கப்போது. அதே மாதிரி தான் இந்த கடிகாரம் மாட்டுவது என்பதும் வந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது. அது வந்து அதை வந்து நாங்கள் பார்த்து அது சின்ன விஷயத்தை செய்து பார்க்குறதால வந்து எங்களுக்கு வந்து எந்த விதம் பொருளாதார செலவும் ஏற்பட போவதில்லை. எங்களுக்கு ஒரு விஷயம் நல்லதுன்னு சொல்லி நாங்கள் அதை அறிந்து கொண்டமாயிருந்தால் அதை நாங்கள் செய்து பார்ப்பதில் தப்பில்லை. ஒரு சிரிப்பு கூடி மற்றவரை துன்புறுத்தவில்லையன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் எங்களுக்காக ஒரு நல்ல விஷயத்தை செய்யக்கில் வந்து அதில் வந்து ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். ஒருக்கா ரை பண்ணி பார்க்குறதுல வந்து எந்த தப்பும் இல்லை. நாங்கள் நம்பிக்கையோடு செய்யணும், எதை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்வோம். நாங்கள் தினமும் வந்து விபூதி பூசி விட்டு தூங்க போவோம். அல்ல கிறிஸ்தவர்களாக இருந்தால் ஒரு ஜெபமாலை ஜெபமோ அல்லது ஜெபமாலையை தலையில் கையில் வைத்துக்கொண்டோ தலைக்கு கீழே வைத்துக்கொண்டோ தூங்கும் போது அவர்கள் நினைப்பார்கள், ஒன்றைக்கு நான் நல்ல நிம்மதியான தூக்கம் கொள்ளுவேன் என்று. ஆனால் தப்பி தவறி சில நேரங்களில் நாங்கள் மறந்து போய் விபூதி பூசாமலோ அல்லது மாதாவையோ ஜேசுநாதரையோ கும்பிடாமல் படுத்த அண்டைக்கண்ண திடீரென்று ஏதாவது கனவுகள் வரும் அல்லது ஏதாவது ஒரு நித்திர குழப்பங்கள் வரும். அப்போ யோசிப்போமோ, இன்றைக்கு ராவுக்கு படுக்கைகள் நாங்கள் சாமி கும்பிடாமல் படுத்து விட்டோமோ, அது ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி எங்கள் நம்பிக்கையை வந்து நாங்கள் இதிலேயும் நாங்கள் நம்பிக்கையை வந்து 100% நம்பிக்கை வைத்து நாங்கள் செய்தமாயிருந்தால் கட்டாயம் வந்து நாங்கள் நினைப்பது எதுவோ அதுவாகவே மாறிவிடுவோம். அதால் வந்து நாங்கள் நல்லதையே நினைக்கணும், நல்லதையே செய்யணும், எங்களுக்கு நல்லதே நடக்கும் என்று சொன்னால் இந்த கடிகாரம் மாற்றுறதையும் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. தெற்கு திசை நோக்கி இல்லாமல் மற்றபடி மற்ற எந்த திசையில் மாட்டினாலும் உங்களுக்கு நல்ல, உங்களோட வீட்டில் இருக்கிற கடிகாரத்தை எல்லாத்தையும் ஒருக்கா செக் பண்ணி பாருங்க, எந்த திசை நோக்கி இருக்குதுன்னு. நீங்க அப்படி தெற்கு திசை நோக்கி இருந்தா நீங்க கடிகாரத்தை மாட்டி போட்டு யோசிங்கயோ திரு சொன்னாவே கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசமா இருக்குதுன்னு சொல்லி என்ன பாராட்டாட்டியும் பரவாயில்லை. நீங்க மனதுக்குள்ள நீங்க எல்லோரும் சந்தோஷமா இருக்க வேணும்ன்றதுக்காண்டி நான் இதை சொல்றேன். அடுத்ததாக எனது தெருவில் வரும் பாடலை கேட்டு பார்ப்போம். இதோ எனது தெருவில் வரும் பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது திரை இசைப்பாடல்கள். எனது தெரிவிலே கலியாக நேரம் சரியாக 6:47. அந்த வகையிலே அடுத்ததாக அந்த செல்வ வளத்தை தரக்கூடிய சில சீனுவா வாஸ்து பரிகாரங்களை பார்த்துக்கொள்ளுவோம். இப்போ சில நேரங்களில் வந்து நாங்கள் சில பொருட்களை கண்டு வேண்டும் போது எங்களே அறியாமலே ஒரு பொருட்களை பார்த்த உடனே நாங்கள் வேண்டி விடுவோம். அதுகின்ற அர்த்தம் எங்களுக்கு புரியாது. ஆனால் அந்த ஒரு சின்ன சிலையை கண்ட உடனே நாங்கள் வேண்டுவோம். ஆனால் அதை வேண்டி போட்டு வீட்டை கொண்டு வந்ததுக்கு பிறகு எதேச்சியாக சில நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அப்போ பிறகு நாங்கள் அதை தேடி பார்க்கும்போது அது வந்து ஒரு வீட்டுக்கு நல்லதை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ அந்த சீனுவா ஜோதிட பரிகாரத்தில் அவங்க சொல்லுவாங்கள அந்த அவங்க சொல்லுவாங்க எப்படி ஒன்று சொல்லிச்சுன்னா, அந்த மஞ்சள் பூ பரிகாரம் ஒன்று சொல்லுங்க. அந்த வீட்டுக்கு அங்கே பிரதான வாசலுக்கு நேராக அந்த நாங்கள் எங்கள்கிட்ட கதவை திறந்து நாங்கள் வெளியே போகும் போது அந்த மஞ்சள் பூ மஞ்சள் நிறத்திலே வந்து பூ மரம் வேண்டி ஒரு சாடி இந்த மஞ்சள் நிற பூக்கள் வந்து நிறைய இருக்குது. அந்த ஓரளவு அளவான சாடியிலேயே அப்படியே நிறைஞ்சு கொத்து கொத்து அப்படியே மஞ்சளாக இருக்கும். அதை நாங்கள் சமர் காலத்தில் வந்து அந்த பூ மர பூச்சாடியோடையே வேண்டி நாங்கள் வாசலில் வைக்கும்போது நாங்கள் வெளியால் போகும்போது அந்த மஞ்சள் பூவை பார்க்கும்போது எங்கள் மனதில் வந்து ஒரு விதமான ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஐயோ நல்ல வடிவாக பூத்திருக்குதேன்னு ஒரு நாங்கள் நினைப்போம். ஒருக்கா தொட்டு பார்க்கணும் போல இருக்கும். அப்போ அந்த மஞ்சள் பூ வந்து ஒரு நல்லொரு ஒரு சுபீட்சத்தை கொடுக்கும். இப்போ ஒரு இனி குளிர்காலம் தொடங்கிச்சுதுன்னு சொன்னால் நாங்கள் அந்த பூக்களை வந்து வேண்டி வைக்க முடியாது. என்ன பூக்கள் எல்லாம் பலதா போயிடும். அதால வந்து நீங்கள் அந்த சமர் காலத்தில் வந்து அந்த மஞ்சள் பூவை வேண்டி வைக்கலாம். விண்டர் காலத்தில் வந்து அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் பூக்கள் வந்து அந்த அதை மாதிரி உயிர் துடிப்பு இருக்காது. ஆனாலும் வந்து எங்கள்ட பார்வை அதில் படும்போது எங்களுக்கு எங்களே அறியாமல் ஒரு ஒரு சொல்லுவேன் நம்ம அந்த நாங்கள் வெளியால் போயேக்கல எங்களுக்கு முழுவியலத்துக்கு இருக்குதுன்னு சொல்லி அதை பார்க்கல எங்களையும் அறியாமல் ஒரு சந்தோஷம் பெறும். அப்போ அந்த சந்தோஷத்துக்காக நாங்கள் அந்த விண்டர் காலத்தில் எங்களுக்கு கிடைக்காத நேரத்தில் வந்து நாங்கள் அந்த இந்த பிளாஸ்டிக் பூக்களை வந்து நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக வந்து நான் சொல்கிறோம் அந்த நீர் முதலாவது வந்து அந்த மஞ்சள் பூ பரிகாரம் அந்த மஞ்சள் பூ வந்து வீட்டுக்கு பிரதான வாசலில் வைக்கணும். அடுத்தது வந்து நீர் அம்சம். இப்போ நீரை வந்து நாங்கள் உங்களோட வீட்டின்ற வடக்கு திசையில் வந்து இப்போ சிலர் வந்து மீன் தொட்டி வைப்பார்கள். ஆனால் சிலருக்கு வந்து மீன் தொட்டி வைப்பதற்கு விருப்பம் இல்லை. ஏன்னு சொல்லி சொன்னால் அந்த மீன் தொட்டியை பராமரிப்பது கஷ்டம். அப்போ அது நிறைய அந்த சிக்கல்கள் இருக்குது. என்னடா வேலை பழுவோளோடு எங்களுக்கு அந்த மீன் தொட்டிக்கதுகளை வைத்து சமாளிப்பதற்கு வந்து எங்களுக்கு வந்து முடியாது. அப்போ அப்படியானவர்கள் வந்து மீன் தொட்டி வைக்க முடியாமல் விட்டால் நீங்கள் வந்து ஒரு ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் வந்து அதுக்குள்ளே வந்து அந்த கலர் கலர் கல்லுகள் அந்த போலைகள் அந்த ஒரு வித்தியாசமான மணியல் மாதிரி அதை போட்டுட்டு உங்களோட வீட்டில் வந்து வடக்கு திசையில் அந்த வீட்டுக்குள்ளே அந்த உங்களோட வரவேற்பறையில் வடக்கு திசையில் ஒரு அழகுக்கு பிளாஸ்டிக் பூக்கள் எல்லாம் போட்டு அந்த தண்ணியை வைத்தாலும் வந்து அது வந்து தொழில் வளர்ச்சிக்கு மற்றது வந்து வருமான வளர்ச்சிக்கு அந்த கல் அந்த அதை பார்க்கல நீங்கள் களைத்து போய் வீட்டை வந்திருக்கும் போது கூட அந்த இதை பார்க்கல வந்து உங்களை அறியாமலே உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த தண்ணீரில் அந்த கலர் கலராக பார்க்கல அந்த வீட்டில் வடக்கு திசையில் வந்து வைக்கணும். மற்றது வந்து அந்த சீனுவா நாணயம் இருக்குது தானே, அந்த துளை போட்ட நாணயம், அந்த மூன்று நாணயத்தை வந்து சிவப்பு நூலால் கட்டி நல்ல வடிவாக பின்னி வைத்திருப்பார்கள். அதை வந்து நாங்கள் வந்து நீங்கள் உண்மையாகவே நீங்கள் அதை செய்து பாருங்கள். அந்த காசு வந்து கதவில் உள்பக்கமாக பிடியில் போட்டு விடலாம், இல்லாட்டி வந்து நீங்கள் பேசில் வைக்கலாம். அது எல்லாம் நம்பிக்கை தான், நம்பிக்கை இல்லாமல் எதுவுமே இல்லை. அதையும் வைத்திருப்பது அந்த மூன்று நாணயங்கள் துளையிட்ட நாணயங்களை சிவப்பு நூலாலே ஒன்றிணைக்கப்பட்டு அந்த நாணயத்தை வந்து உங்கள்கிட்ட பேசிலையோ இல்லாட்டி வந்து அந்த வீட்டு கதவின் படி கதவிலையோ கட்டி தொங்க விடலாம். அடுத்ததாக வந்து நாங்கள் வந்து வீட்டு
வீட்டில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் கூட்டுகிற இப்போ வீட்டில் வந்து தும்புத்தடியோ அந்த விளக்கு மாறோ என்ன ஓண்டா என்ன எதுவாக இருந்தாலும், நாங்கள் வந்து அந்த கூட்டி முடிந்ததுக்கு பிறகு அந்த நிலத்தோட முட்டினபடி நாங்கள் அந்த துடப்பங்களை வைக்கக்கூடாது. அது வந்து அந்த பூமியும் வந்து ஒரு தெய்வம் தான், அந்த பூமியை நாங்கள் தொட்டு கும்பிடுகிறோம். அப்போ அந்த அழுக்கான இதை வந்து பூமியில் இங்கே பாருங்கள், இங்கே வெளிநாட்டில் வந்து இவர்கள் வந்து இங்கே வந்து ஒரு நாளும் அந்த துடப்பங்கள் இதுகள் எல்லாத்தையும் நிலத்தில் முட்டுற மாதிரி வைக்க மாட்டார்கள், ஆணி அடித்து மேலே கொழுவுற மாதிரி தான் வைத்திருப்பார்கள். அவர்களே அந்த ஊத்தியான அந்த இது வந்து நில அழுக்கு வந்து பூமிக்கு பூமி தாக்கி படக்கூடாதுன்ற ஏதோ ஒரு சாத்திரத்திலே அவர்கள் செய்கிறார்கள். அதுதான் உண்மை. அந்த துடைப்பங்களை வந்து நாங்கள் வந்து நிலத்திலே வந்து படும்படி வைக்கக்கூடாது. எங்கள்ட பூமி தாயை வந்து நாங்கள் வந்து கௌரவிக்க வேணும், வணங்க வேணும். அந்த துடைப்பங்கள் எல்லாம் அந்த ஆணி அடித்து ஒரு நூலை கட்டி மேலே கொழுவி விட வேணும். அப்போத்தான் அந்த அது அப்படி செய்வது தான் நல்ல அழுக்கான இதை வந்து கீழே வைக்கக்கூடாது. அடுத்தது வந்து நீங்கள் எப்பயும் வந்து கதவை திறந்து பொழுதுபட்டோன்னே சிலர் வந்து இந்த லைட் போடுறதுக்கு கொஞ்சம் பஞ்சிப்படுவார்கள், இன்னும் இருட்டையில் கொஞ்சம் தாளை போடுவோம் கொஞ்சம் தான். ஆனால் உண்மையிலேயே கதவை திறந்தோன்னே அந்த வாசல் வந்து எப்பயும் வெளிச்சமாக இருக்க வேணும். மாலை ஆனதும் நீங்கள் சாமி விளக்கு ஏற்றுறீங்களோ ஏற்றலையோ லேட்டாக ஏற்றுறீங்களோ அதை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் வீட்டில் லைட்டை போடுங்க. வீட்டில் வெளிச்சம் வந்தால் தான் வீட்டுக்கும் நல்ல. மற்றது வந்து வீட்டு எப்பயும் வந்து ஒரு வீடு வீட்டில் நீங்கள் கதவை திறக்கும் போது உங்களுக்கு ஒரு நறுமண சூழல் இருக்க வேணும். சந்தன குச்சோ என்னவோ நீங்கள் வீடு வந்து நல்ல வாசமாக இருக்கணும். அதுக்குத்தான் நான் நெடுகளும்னு சொல்வது அந்த பச்சை கற்பூரம். அந்த பச்சை கற்பூரம் வந்து நீங்கள் வந்து கதவை திறந்தீங்களோன்னு சொல்லிச்சுன்னா நல்லா கம கமண்டு வாசமாக இருக்கும். அது உங்களையும் அறியாமல் அந்த சாம்பிராணி வாசமோ சந்தனக்குச்சி வாசமோ எல்லாம் வந்து உங்களையும் அறியாமல் வந்து ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு என்னென்னு சொல்வது ஒரு சுகந்தமான நினைவுக்கு கொண்டு போகும். அதால் வந்து நீங்கள் வந்து அந்த வீடை வந்து இப்பையும் வந்து வாசமாக வைத்திருப்பதை பழக வேணும். அது அது வந்து வீட்டுக்கு வந்து சிறப்பு என்று சொல்லி கூறிக்கொண்டு அடுத்ததாக எனது தெருவில் வரும் பாடலை கேட்டு பார்ப்போம். இதோ எனது தெருவில் வரும் அடுத்த பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த பாடல் ஒலி கேட்டுக்கொண்டிருந்த பாடலுடன் நிறைவு பெறுவது எனது தெருவில் பெறும் திரைசே பாடல்கள். கலியாத நேரம் சரியாக 6:59. அடுத்த நிகழ்ச்சி ஆரம்பமாகும் வரை ஒரு விளம்பர இடைவேளைக்கு சென்றுவிட்டு வருவோம்.
1: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கபினாக்கில் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு புள்ள வருது, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த தங்கச்சி தங்கச்சி
2: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
3: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். குரேஷன் விழா மோபரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0774-0440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0766-24-0440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
4: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலை போல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், ரால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 Avenue பால் வயோன், குற்றூரியே 93180 லாக்குர்னோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 0783-20-49-85 அல்லது 0787-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
5: உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலி. TRT தமிழொலியில் அடுத்து வரும் நிகழ்ச்சிகள் ஆரம்பமாவதற்கு முன்பு கலியக நேரம் சரியாக 7 மணி 4 நிமிடங்கள். அடுத்ததாக வருவது

0: சுவையையும் அறிவின் விருந்தையும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு உங்களிடம் வருவது தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி. வளமை போல் உங்களுக்கு உங்களிடம் கேட்பதற்காக பலதரப்பட்ட கேள்விகள், பலதரப்பட்ட தரவுகளுடன் உங்களுடன் உங்களுக்காக நான் தயாரித்து கொண்டு வந்திருக்கிறேன். இப்பொழுது முதல் 8 மணி வரை தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிப்பதற்காக உங்களது அழைப்பை நோக்கி எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் கலையகத்தில். அந்த வகையிலே தமிழோடு விளையாடு நிகழ்ச்சிக்கு தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைப்பதற்காக வந்திருக்க நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு.
0: வணக்கம் ரோசாலி. நலமாக இருக்கிறீங்களா? ஒழுங்காக வருகுது தானே? நல்ல சத்தமா வருது தானே? ஓகே, அதான் இல்ல ஏன்னு சொல்லி சொன்னா இல்ல இப்போ ஒரு ஆக்கள் அடிச்சு சொல்லிச்சுன்னா வானொலி வரவில்லை என்று ஜோயசரி அம்மா சொன்னா. ஆனா அவரது வீட்டில் தான் ஏதாவது பிரச்சனையோ தெரியவில்லை. ஆனா எனக்கு வானொலி நல்லாக நன்றாக இங்க நான் எடுத்து போட்டு பார்த்து நன்றாக வருகிறது. அப்ப அவர்களது வீட்டில் தான்
1: ஏதாவது இது கொஞ்சம் தள்ளி கிள்ளி வச்சுட்டு இருப்பாங்களோ என்னன்னு தெரியல.
0: ஓகே, நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு கொஞ்சம் நெடுகளும் ஆனால் அவளை சொல்லுத்தா அவன் அவளை சொல்லுத்தான்னு கேட்காமல் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன் பார்ப்போமே. நீங்கள் எப்படி சொல்லி ஒரு சொல்லுறீங்களு பார்ப்போம். இப்போ இந்த இது ஒரு ஒரு வகை நிலம், சரியா? இந்த நிலத்தை வந்து இப்போ நான் உங்களுக்கு சுலபமாக நீங்கள் விடைய சொல்வதற்காக நான் சுலபமாக சொல்லித்தான். ஒரு நல்ல பூமி, வளமான நிலம், ஒரு நல்ல பூமி, எப்படி அந்த நல்ல பூமி என்று சொல்லிக்கலாம். இப்ப நல்ல பச்சை பசையில் இருக்கிற இடத்தை எப்படி சொல்லலாம்? நானாவில தொடங்கும் அந்த இடம் இடத்தை இப்படி
1: சொல்லுவான்.
0: நன்னிலம், நன்னிலம், உண்மையா கட்டிக்காரி நீங்க அத நன்னிலம். மற்றது வந்து ஒரு மழை பெய்யும், மழை வந்து மழை மழை மழைக்காலம் இருக்குது தானே, அந்த காலத்தை நாங்கள் எப்படி சொல்லுவோம்? மழைக்காலத்தை நாங்கள் எப்படி சொல்லுவோம்? மாவன் அவல தொடங்கும் ரெண்டு எழுத்து சொல்லுத்தான். நான் உங்களுக்கு உதவி
1: செய்யறேன்.
0: மழைக்காலத்தை நாங்கள் இப்படி ஒரு ஒரு சொல்லு உங்கண்ட நாட்டிலே அப்படி சொல்வார்களோ தெரியல, ஆனா நான் எங்கண்ட இலங்கை தமிழ்ல நாங்கள் அப்படி ஒரு சொல்லி சொல்லுவோம். மாவன் அவல தொடங்கும் ரெண்டு எழுத்து சொல்லுத்தான். மழைக்காலத்தை இப்படி சொல்லுவோம், இந்த காலம் என்று சொல்லுவோம். இப்ப பூ பூக்குற காலம் அதுகள் எல்லாத்தையும் சொல்லுவோம். வசந்த காலம் அப்படி வந்து சொல்லுவோம். ஓ, அப்படி சொல்லுவோம். ஏன்னா இந்த மழை நல்லா தொடங்கின உடனே இப்ப இந்த டிசம்பர் மாதங்கள்ல மழை தொடங்கிட்டு தொடங்கும் தானே டிசம்பர் அன்னைக்குல நல்லா மழை மழை மழை காலம். அந்த மழை காலத்தை நாங்கள் இப்படி சொல்லுவோம்.
1: சரி,
0: அதை பார்ப்போம். யாராவது வந்து சொல்லுவினாம் அதை நாங்கள் பார்ப்போம், அப்படியே விடுவோம். அடுத்தது வந்து இப்போ ஒரு அழகு அல்லாட்டி என்னென்னு சொல்கிறது ஒரு நுட்பம், இந்த பாடலில் வந்து இப்படி ஒரு இப்படி அழகாக இருக்கிறது, இப்படி ரசனையாக இருக்கிறதுன்றத ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு சொல்ல சொல்லி நான் அவளை ஒரு சொல்ல சொல்லி சொல்லுவினேன். இப்படி அல்லது ஒரு இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஆள் வந்து நல்ல அன்பாக கதைத்தால் இப்படி கதைக்கிறார்கள் என்று சொல்லுவோம். நான் அவளை தொடங்கும்
1: நன்றாக
0: கதைக்கிறார், நன்றாக நயமாக கதைப்பார்கள். நயமானக்குல அந்த நயம் என்றது அழகுன்றதுக்கு வரும். சரி, அப்ப நான் இனி அடுத்ததா வந்து உங்கள்ட்ட நான் கேட்கிறேன் வளமையா போலதான். எனக்கு வந்து சீனாவில தொடங்குற நாலு நாலு சொற்கள் சொல்லுங்க. அவன் சீனாவில தொடங்குற சீனா வரிசையில உள்ள நாலு சொற்கள் சீனா. சீனா இப்ப சிகப்புக்கு வர சீனா.
1: சீரகம்,
0: அது சீ என்ன?
1: சிகப்பு.
0: சரி, சிவப்பு,
1: சிகப்பு.
0: இப்ப அந்த மலையின் உச்சியையும் இப்படி சொல்லலாம். சிவாஜி கணேசனையும் இப்படி சொல்லுவார்கள். நடிப்பின்
1: சிகரம்,
0: சிகரம். அடுத்தது இன்னொன்று சொல்லுங்க. இன்னும் ரெண்டு சொல்லுங்க. அப்ப ஒன்று சொல்லுங்க. வண்டில இருக்கிறது
1: சக்கரம்,
0: அது சக்கரம் இல்ல, அது வேற இன்னொரு மொழியில சொல்லுவோம் நாங்கள். சில்லு, சில்லு. இன்னும் ஒன்று சொல்லுங்க.
1: சில்,
0: சிட்டிகை சிட்டிகை
1: சிட்டிகை வந்து
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி. தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி கலந்து கொள்வதற்காக வந்திருக்கும் அடுத்த நேயரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: மன்னிக்கவும் திரு, அது எனக்கு தான் வேலை செய்யலாம். எனக்கு வேலை செய்யுது, எனக்கு தான் கேட் பண்ணு பண்ணும் வேலை செய்தா போல நான்
0: நானும் கொஞ்சம் பயந்துட்டேன்.
2: என்னன்னு
0: அது பற்றி பிரச்சனை இல்ல. சரி, நீங்க வந்த நீங்களும் வந்து நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுங்க. ஓகே.
2: மழைக்காலத்தை
0: மாரிகாலம் என்று சொல்றது. மற்றது வந்து இப்ப நாம வந்து உங்கள்ட்ட கேக்குறேன்னா, இப்ப கோழி கோழி எல்லாத்தையும் சேர்ந்த இடத்த கோழி பண்ணி என்று சொல்லுவோம், இல்ல கோழி கூடன்னு சொல்லுவோம். அல்லது பாம்பு
2: புட்டு
0: புட்டு கரடி சிங்கம்
2: கரடி சிங்கம் காட்
0: கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி அம்மா. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். திருப்பி வாருங்கள். நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம்.
0: இல்லையம்மா. சரி, ஓகே ஓகே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி. கலையோர கலையக நேரம் சரியாக 7:12. நான் இப்போது வந்து வானிலையில் வந்து ஒரு நீங்கள் இதை அறிந்து பலர் அறிந்திருக்கலாம், சிலர் அறிந்திருக்க மாட்டீர்கள். நான் இது ஒரு கேள்வியாக கேட்கிறேன். நாங்கள் இப்போது இந்த உலகத்திலே 2026 இருக்கிறோம். 2026 இப்போ முடிய போகுது. ஆனால் இந்த உலகத்தில் வந்து ஒரே ஒரு நாடு மட்டும் 2019 நிற்கிறது. வழிவா கேளுங்க, இந்த உலக நாங்கள் எல்லோரும் இப்போது 2026 முடிவடைய போகுது. இந்த 2026 முடிவடைவதற்கு இன்னும் 3 மட்டுமே இருக்குது. ஆனால் இந்த உலகத்திலே ஒரே ஒரு நாடு மட்டும் இன்னும் 2019 இருக்கிறது. அந்த நாடு எது? அதை நீங்கள் கண்டுபிடித்து சொல்ல வேணும். நீங்கள் தேடி பார்த்தால் என்ன, எப்படி செய்தால் என்ன, நீங்கள் எனக்கு வந்து சொல்லணும். 2019 நடைபெறுகிற நாடு எந்த நாடு என்று. அந்த வகையிலே நீங்கள் அடுத்ததாக தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்க நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் வதனி மோகன். நலமா இருக்கிறீங்க தானே?
3: நலம் நலம் நலம்.
0: நானும் நலமாக இருக்கிறேன்.
3: உங்களுடைய ஒரு கேள்வி ஒன்று கேட்க போறேன்.
0: கேளுங்க, தாராளமா கேட்கலாம்.
3: இந்த கில்லற்ற கதை சொன்னீங்களோ, அது உண்மையோ?
0: ஓ, அது உண்மையாமே. நான் அந்த கதை வந்த சொன்னா அந்த அந்த இன்னொன்று சொல்றோம். அந்த அதாவது வந்து அந்த ஒரு அந்த ஆணவம் ஆணவம் ஆட்சி ஆட்சி ஆட்சி ஆணவம் தான் அது.
3: ஆனா நான் அறிஞ்சிருந்தேன், அந்த ஹிட்லர் வந்து இந்த விலங்குகளை சித்திரவதை செய்வதை அவர் விரும்புற இல்லையன்னு சொல்லித்தான் நான் அறிஞ்சிருந்தேன்.
0: விரும்புற இல்லையன்னு சொல்லி சொன்னா இது வந்து அந்த அரசியல் அரசியல் இதுக்காக அந்த என்ன சொல்லுவாங்க பாபம், அது என்ன, அந்த முழு விவரத்தையும் பாருங்க. அந்த ஒரு ஜெர்மனிய தலைமைச் செயலகத்தில் பரபரப்பாக இருந்தது. அதாவது வந்து ஹிட்லரின் அமைச்சர்கள் தளபதிகள் மற்றும் ஆலோசகர்கள் அனைவரும் மாநாட்டு அறையில் வந்து கூடியிருந்தவையாம். அப்ப வந்து அந்த பொருளாதார நெருக்கடி மக்கள்ட அது அது திருப்தி அந்த எப்படி அந்த அந்த என்னடா ஹிட்லர்ன்ற ஆட்சி வந்து ஒரு பயங்கரமான ஆட்சி தானே, அப்படியான ஆட்சி நடந்து அந்த அதான் ஆட்சி நடந்து கொண்டிருக்கல இந்த மக்களை வந்து எப்படி கட்டுப்பாட்டில வைத்திருக்கணும் என்ற விவாதம் நடைபெற்று கொண்டிருந்ததா, அந்த விவாதம் நடந்து கொண்டு இருக்கேக்கல தான் டக்கண்டு அந்த கதவு திறக்கப்பட்டது. அப்ப ஹிட்லரின் கையில அந்த உயிருள்ள உயிரோட உள்ள ஒரு கோழி இருந்ததா, அப்ப எல்லாரும் வந்து ஆச்சரியமா பார்த்து வராம ஏன் இந்த நாட்டை ஆளும் சர்வாதிகாரி இப்படி கோழியோட வாராருண்டு, அவர் வந்து அந்த கோழியோட வந்துதான் இறக்க இறக்க பிடிச்சு கொண்டு ஒவ்வொரு ஒரு இறகுகளாக பிச்சு பிச்சு போட்ட வர ஏன்னு சொல்லி சொன்னா அந்த உதாரணத்துக்கு அவர் வந்து அந்த அடிமையா வைத்திரு எப்படி இந்த மக்களை வந்து நாங்கள் வந்து கட்டுப்பாட்டில் வைத்திருக்கலாம், இவ்வளவு மக்கள் வந்து அந்த அதிருப்தி அந்த கஷ்டப்பட்டு இருக்கேக்கல வந்து எப்படி என்ன எப்படியும் பிச்சு போ இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் கொஞ்சம் சாப்பாடை போட்டோன்னா திருப்பி வந்து காலடியில நிப்பினம்ன்றதுக்காகத்தான் கொடுங்கோல்ல நடந்த ஒரு சம்பவம் தான் இது.
3: நயவஞ்சகம்
0: அழகாக ஏமாற்றுவது, வஞ்சகம்ன்றது வந்து வஞ்சகம்ன்றது வந்து சூது சூழ்ச்சி அது அந்த என்ன சொல்றது அந்த வஞ்சகம்
3: செய்யறதுன்றது
0: நய வஞ்சகம் சொல்லி சொல்றது என்ன சொன்னா நயம் நயம்ன்ற அழகாக கதைச்சு மாற்றுறது. நயவஞ்சகன் வஞ்சகன் சொல்றது ஒரு அத்தகன் நயவஞ்சகன் சொன்னா அந்த நல்ல இனிக்க இனிக்க பேசி போட்டு தேனை கத்தியில தடவி போட்டு குத்துற மாதிரி தான் அந்த முதுகுல குத்துறது இதன்றதுன்றது எல்லாத்துக்கும் தான் சேர்த்து நயவஞ்சகன் சொல்றது. நயமாக பேசி ஏமாற்றுபவன் தான் நயவஞ்சகன்.
3: மாதங்கள்
0: இருக்கு தெரியுமா?
3: தெரியல, ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுனா நாளைக்கு மாதமும் கூடி இருக்கும்.
0: பதிமூன்று மாதம் தான் அங்க இருக்கிற மாதம். மாதம் வந்து 13 மாதம் தான். அவ வந்து என்ன சொல்லி சொன்னா அங்கத்த நாட்டு கலண்டரத்தான் அவர்கள் உபயோகிக்கிறார்கள். இன்றைக்கு வந்து அங்க வந்து 2019 ஆண்டு கணக்குல தான் போய் கொண்டிருக்குது. நாங்க 26 வந்துட்டோம், அவர்கள் இன்னும் 2019 தான் இருக்கிறார்கள். வந்து அதாவது கொஞ்சம் ஆச்சரியமா இருந்ததா நான் பல இடங்கள்லயும் அதை தேடி புதடி பார்த்தேன். அந்த எதியோப்பியா நாடு தனக்கண்டே ஒரு தனக்கண்டு ஒரு தனித்துவமான கலண்டரை வச்சிருக்கணுமா, அது வந்து அந்த அது வந்து 7-8 ஆண்டுகள் 7 முதல் 8 ஆண்டுகள் வரை பின்பே பின்னுக்கு தானே தங்கி இருக்கா.
3: எழுதுங்க
0: பாப்பம். மற்றது வந்து நீனா நினைக்கிறதுக்கு வர நீனா, மற்றது வந்து
3: உப்பண்ணா
0: புனிதத்துக்கு வர பூனா
3: பூனா
0: என்ன சொல்லு
3: கரி வீர நிராகரிப்பு
0: நிராகரிப்பு இன்னும் உண்டு. ஜூனா
3: ஜூனா
0: ஜூனா ஜூனா யுத்தத்துக்கு வர ஜூனா
3: ஜூனா ஜூனா
0: ஓ வானா
3: வானா
0: ரூனா
3: ஆறு ஆறுக்கு ஆறுக்கு
0: வர ரூனா
3: லீனா
0: பாம்பு லீனா தூணா
1: தூணா
0: இத்தென்ன
1: இத்தென்ன மர ஐயோ ஜூனா வானா ரூனா லீனா தூனா இத்தென்ன என்னடா ஐயோ நேரம் இருக்குது பாருங்க வரேன் ஐயோ
0: அப்ப நீங்க பாத்துக்கொண்டு வரீங்களா
1: பாத்துக்கொண்டு வரேன் நன்றி வணக்கம்
0: நன்றி வணக்கம்

0: உங்களோடு விளையாடும் நிகழ்ச்சி கலியக நேரம் சரியாக 7:21. அந்த வகையில வாட்ஸ்அப் ஊடாக வந்திருக்கும் சியாமலாவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு, நலமா இருக்கிறீங்களா?
0: ஓம் நலமாக இருக்கிறேன், நன்றி. நீங்க நலமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நாங்களும் நலமா இருக்கோம், நன்றி.
0: பதிமூன்று
1: மாதம் இருக்கணும் ஜெகன் கேட்டிருக்கோம் நினைக்கிறேன்.
0: பதிமூன்று மாதம்

0: உருவாகினது. இன்டர்நெட் வந்து நாங்க முதல்ல வந்து என்ன பெயர்ல வந்து உருவாகினதுன்றது அத நாங்க அத அப்படியே இருக்கட்டும். இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு எழுத்து தாரம் கண்டுபிடிக்கிறீங்களா?
1: என்ன எழுத்துக்கள் கொடுத்த நீங்க?
0: ஜூனா, யுத்தத்துக்கு வர ஜூனா.
1: ஓ,
0: வானா,
1: வலியுறுத்து. அப்படி என்று
0: வலியுறுத்து, வலியுறுத்து.
1: நான் ஏதோ ஒரு சொல்லு கூட எழுதிட்டேன், அப்ப அதுல யோசிச்சு கொண்டிருந்தேன்.
0: இல்ல இல்ல, வலியுறுத்து வானா.
1: யூனா, வூணாவும் எழுதி வச்சிருக்கிறேன்.
0: இல்ல இல்ல, நான் ஊனா சொல்ல ஜூனா தான் சொன்னேன். நான் தூணா தூணா சொன்னேன்.
1: நான் எழுதி வச்சிருக்கிறேன். சரியா, எனக்கு ஓகே.
0: நான் உங்களை கேக்குறேன். இப்ப வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, இன்னும் இது சொல்ல தரேன் உங்களுக்கு
1: இன்னொண்டு.
0: காவென்னா,
1: காவென்னா
0: ரெண்டு சுழி. இன்னா,
1: மன்னனுக்கு வர,
0: மன்னனுக்கு வர்றது. இந்த என்ன,
1: பந்துக்கு வர. இந்த என்ன,
0: உம்மன்னா அம்மாக்கு வர. உம்மன்னா
1: அம்மாக்கு வர. உம்மன்னா
0: தானா,
1: தம்பிக்கு வர. தானா
0: மீனா,
1: மிளகுக்கு வரதா?
0: ஓ, மிளகு, மிளகுக்கு வர. மீனா
1: என்னது? மின்காந்தம்,
0: மின்காந்தம், மின்காந்தம் என்றது சரியான பதில். அடுத்தது வந்து நான் உங்களுக்கு உங்கள்ட்ட ரெண்டு இது கேட்குறேன். நான் சொல்கிற தரவை வைத்து நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும். ஈனா வரிசையில் தொடங்கும்.
1: ஓ,
0: அந்த என்னென்னு சொல்கிறது, இந்த ஒரு இப்போ பிள்ளையை, சிலர் பிள்ளையையும் அப்படி சொல்வார்கள். இப்போ காதலர்களும் இப்படி சொல்வார்கள். இப்போ ஒரு இனி இல்லையன்ற ஒரு பாசத்தோட அந்த உயிரை குறிக்கிற ஒரு சொல்லு இப்படி ஈனாவில் தொடங்கும். இப்படி சொல்லி சொல்லுவார்கள்.
1: ஓ,
0: இப்படி இப்ப என்னன்னு சொல்றோம், இப்ப காதலரை அல்லது பிள்ளையை கூப்பிடும் ஒரு அழகான சொல். என் இப்படி சொல்லுவினா, இப்படி இந்த ஒரு அன்பான ஒரு ஒரு ஆத்மீகமான ஒரு சொல்லு. ஒரு
1: தெரிஞ்ச சொல்லுதான்
0: ஈனாவில் தொடங்குது. அந்த அப்ப சரி,
1: எழுத்து
0: வருது, மெய்யெழுத்து, குரில் நடுல எல்லாம் சொல்லல. ஈனாவில தொடங்குது அஞ்செழுத்து,
1: அஞ்செழுத்துல.
0: சரி, அத விடுங்க. நாங்க அதாவது வாங்க. இப்ப நான் மற்ற கேள்வி என்ன என்ன இப்ப இதோண்டு கேட்டு நானும் என்ன பெயர், என்ன பெயர்ல இன்டர்நெட் ஆரம்பிக்கப்பட்டது?
1: சயின்ஸ் ஃபவுண்டேஷனால ஆரம்பிக்க, டிசிபி அந்த முறை இல்லையா?
0: இல்ல, தேடி பாத்துட்டு வாங்க. வரிவா தேடி பாருங்க. ஓகே,
1: சரியா, நன்றி,
0: நன்றி, வணக்கம்.

0: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம் பெற்றுக்கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி. கலியாக நேரம் சரியாக 7:20. அந்த வகையிலே தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வந்திருக்கும் நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு.
0: வணக்கம் வதனி. நலமாக இருக்கிறீர்கள் தானே?
1: ஆமா, நாங்கள் நலமா இருக்கிறோம். நன்றி. நீங்கள்?
0: நானும் நலமாக இருக்கிறேன்.
1: பதிமூன்றாவது மாசம் வந்து அதுல 12 மாசமும் 30 நாள் வருதாம். 13 மாசத்துல 5-6 நாள் தானம் வரும்.
0: ரைட், ஓகே.
1: அதனாலதான் அது நல்லா பிந்தி பிந்தி
0: அது வந்து அவை வந்து என்ன சொல்லுங்க.

0: அவியல் வந்து அந்த இதான் நீ நம்ம அந்த தங்கன நாட்டு இதைத்தான் வச்சிருக்கிறோமா புது வருடங்க வருடப்பிறப்புகள் வந்து ஒவ்வொன்ற ஒன்றுக்கும் மாறுமே தவிர மற்றபடி வந்து மற்றது வந்து ஒன்றும் இல்ல.
1: இன்டர்நெட் வந்து
0: ஓ அதுதான் அப்போ நெட் 1969 ஓ 69 வந்தது. அதுதான் அடுத்த அதே மாதிரி நான் ஒரு இந்த கேள்வியை கேட்குறேன். என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ வந்து இப்போ இல்லாட்ட வரும் பாருங்க அதுக்கு முதல் நான் உங்களுக்கு ஒரு இதை தரம் கண்டுபிடிக்கிறீங்களா? வானா இத்தன்னா அத்தைக்கு வர இத்தனா மானா தூணா மற்றது அரும்புக்கு வர டூனா
1: என்னவோ திருவம்பரு
0: அரும்புக்கு வர டூனாவை நீங்கள் எடுக்கல
1: தொடங்குது
0: மருத்துவம். ஐயோ அதான்
1: போறோம்
0: இது என்னண்டு வார வந்து புஷ்பவதி ஒரு திருப்பி கட் பண்ணிட்டு எடுங்க பாபம்மனோ வரம்புறங்க அப்பன் மருத்துவமே. ஓகே அவ புஷ்பவதி அவர்கள் உங்களது தொலைபேசி அழைப்பு தவறுதலாக வர துண்டிக்கப்பட்டு விட்டது நீங்கள் திருப்பாவம் அழைத்துக் கொள்ளுங்க. நான் அடுத்ததா வந்து உங்களுக்கு உங்கள்கிட்ட கேட்கிறேன் என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப நான் சொல்லுறத வைத்து நீங்கள் வந்து சொல்லுங்க சரியா? மனிதனை போல சிந்திக்கும் கணனி அது என்ன சொல்வது?
1: மனிதனை போல சிந்திக்கும் கணனி
0: இப்ப தற்காலிகமாக இதுதான் ஓடிக்கொண்டிருக்குது. ஏஐ ஏஐ அடுத்தது வந்து கேக்குறேன் என்னன்னு சொல்லி சொன்னா உங்கள்ட்ட வந்து நான் வரேன். இப்ப வந்து ஒரு இதை வந்து நான் பெரிய கேள்வியாக கேட்பேன்.

0: இதுவும் ஒரு சாதனை, இதுல ஏறுவதும் ஒரு சாதனை. அது என்னவா இருக்கும்? இதுல வந்து முதலாவது எழுத்து மட்டும் மாறுமே, ரெண்டு சொல்லு, ரெண்டுக்கும் ஒரே சொல்லுத்தான் வரும். அடுத்த ரெண்டு, முதலாவது வந்து இதுவும் ஒரு சாதனை ஏறுவத, அடுத்தது வந்து இது மீனுக்கும் வீசுவார்கள், சிலர் மனிதர்களுக்கும் வீசுவார்கள். மற்றது இதுவும் ஒரு சாதனை. வலைன்னு
1: சொல்லிட்டீங்க.
0: அடுத்தது வந்து நான் கேக்குறேன் என்னன்னு சொல்லி சொன்னா, சிம் கார்டு, அந்த சிம் கார்டுக்கு என்ன சரியான தமிழ்?
1: சிம் கார்டுக்கு,
0: ஓ சிம் கார்டுக்கு என்ன சரியான தமிழ்ன்றதை நீங்க சொல்லணும்.
1: சிம் கார்டுக்கு
0: தேடி பார்த்துட்டு வரீங்களோ?
1: வரும், சொல்றேன் சிம் கார்டு. தேங்க் யூ, எல்லாம் பார்த்த மாதிரி தெரியல. சிம் கார்டுக்கு எல்லாம் பார்த்து வச்சிருந்தேனா.
0: சிம் கார்ட், நல்ல தமிழ்,
1: நல்ல தமிழ்.
0: நீங்க அதை யோசிச்சு கொண்டு யோசிச்சு கேட்கல. நான் இன்னொரு கேள்வி ஒன்றது வானொலியில தவள விடுகிறேன்.
1: என்னன்னு
0: சொல்லி சொன்னா, ஒரு கடல் கடல் வாழ் உயிரினம் உண்டு, ஒரு கடல்வாழ், அது என்ன நான் சொல்லுறேன், அந்த கடல்வாழ் உயிரினம் என்னன்னு கேட்கிறேன். அந்த கடல்வாழ் உயிரினம் என்ன செய்யுமான்னு சொல்லி சொன்னா, வேற வேற கடல்வாழ் உயிரினங்கள் இந்த குட்டிய பிடித்து வைத்து கொண்டு பேரம் பேசுமாம். அந்த பேரம் பேசுறதுன்னு சொன்னா, அந்த தனக்கு உணவுக்காக, அந்த ஓ அத அதுக்கு பதிலா உணவு பெறம் பிடித்து வைத்து கொண்டு தனக்கு இந்த தாயிட்ட பேரம் பேசுற மாதிரி, தனக்கு ஏதாவது உணவு தந்தாதான் இந்த குட்டிய விடுவேன் சொல்லி செய்யறதா. அப்படி ஒரு ஒரு நீர் உயிரினம் இருக்கு, அது என்ன உயிரினம் என்று நான் கேக்குறேன். இப்ப இதுக்கு நீங்க இதுக்கு சொல்லுங்க. சரி,
1: என்ன
0: வேற வேற எல்லாம் தெரியுது? அப்ப நீங்க யோசிச்சுட்டு தான் பெறவனும். சரி, அடுத்ததுக்கு சொல்லுங்க. ப்ளூடூத்துக்கு என்ன தமிழ்?
1: ப்ளூடூத் மின்னூக்கி.
0: சரி, அப்ப சிம் கார்டுக்கு கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க.
1: இது என்ன?
0: சரிவட்டை. ஓகே, கட்டிக்காரு. நன்றி, மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி. தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி கலந்து கொள்வதற்காக வந்திருக்கும் அடுத்த நேயரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: மீண்டும் பதனி வந்திருக்கிறேன்.
0: மீண்டும் பதனி வந்திருக்கிறீங்கள். சரி, நான் உங்கள்ட்ட கேட்கிறேன்.
2: இன்னொரு
0: சொல்லுத்தாரம் பாருங்க.
2: இந்த பொறம்ப இப்ப அந்த சிம் கார்டுக்கு என்ன சொன்னதா?
0: சரிவட்டை.
2: சரிவட்டையா?
0: ஓ, சரிவட்டை தான் சிம் கார்டுக்கு.
2: ஓகே.
0: சிசிடிவிக்கு?
2: சிசிடிவி கேமராக்கு என்னது?
0: அது எப்படி சொல்றது
2: எனக்கு?
0: அது நீங்க தேடி பார்த்துட்டு வாங்கோ.
2: அதுதான்.
0: ஓகே, அது கொஞ்சம் தேடி தான் பார்க்க வேணும். நான் இப்ப அந்த ஒரு கேள்வி ஒன்று கேட்டேன், பாத்தீங்களா? ஒரு நீர்வாழ் உயிரினம் வந்து சின்ன குட்டியெல்லாம் பிடிச்சு கொண்டு அதுன்ற தாயிட்ட பேரம் பேசுமா, தனக்கு ஏதாவது உணவு தந்தாத்தான் இவற்றை வந்து நான் தான் விடுவேன். அது அதை என்ன உயிரினம் என்று சொல்லி அதை நீங்க கண்டுபிடிங்க. அதுக்கு முதல் நான் கேட்கிற கேள்விகளுக்கு நீங்க சின்ன சின்ன கேள்விகளுக்கு நீங்க எனக்கு விட சொல்ல போறீங்க. ஓகே, இதுல வந்து நான் சொல் கேட்கிறேன் என்னன்னு சொல்லி சொன்னா, திரிபடுகம் எந்த மூன்று பொருள்கள் ஆனது?
2: திரிபடுகம்,
0: ஓ திரிபடுகம் வந்து மூன்று பொருட்களால் ஆனது. அது எந்த மூன்று பொருட்கள் அதுவும் தேடணுமா உங்களுக்கு? சரி, அப்ப மூன்று உணவு பொருட்களை சேர்ந்ததுதான் அந்த திரிபடுகம். அது எந்த மூன்று பொருட்கள்? சரி, அதே அப்படியாவே நிக்கட்டும். நான் வந்து இதுல வந்து நீங்க மூன்று எடுத்து சொல்லு. தோளிலே சுமப்பது, இது முதலாவது கேள்வி. தோளிலே சுமப்பது, அடுத்த சொல்லும் மனைவிய குறிப்பது. மூன்று எழுத்து சொல்லு, இந்த முதலாவது எழுத்து மட்டும் மாறும்.
2: மனைவிய
0: குறிப்பதை கண்டுபிடிங்க பாப்பா. அல்ல, தோளிலே என்ன சுமப்போம்? தோளில சுமப்பதே சொல்லலாம். இப்படி தலையிலே சுமக்கலாம், தோளிலே சுமக்கிறது இல்ல, தலையிலே சுமக்கலாம். பாரம். அப்ப மனைவிய குறிப்பது பாரம், தாரம். அடுத்த கேள்வி இதே மாதிரி. ஒரு தடவை என்பது இப்படி, ஒரு தடவை என்பதை இப்படி சொல்லலாம். ஒரு தடவை என்றத ஒரு இப்படியும் சொல்லலாம். அடுத்தது வந்து நிறைவேறாமல் இருப்பது, உண்டை நிறைவேறாமல் இருப்பதையும் இப்படி சொல்லலாம். இது ரெண்டு எழுத்து. ஒரு தடவை, ஒரு தடவை என்பதை இப்படி சொல்லலாம், ஒரு ஒன்று சொல்லி இப்படி செய்யலாம். அடுத்தது வந்து நிறைவேறாமல் இருப்பது, நிறைவேறாமல் இருப்பதையும் இப்படி சொல்லலாம். ஓ, முதலாவது முறை, ஒரு தடவை என்பது முறை. அப்ப நிறைவேறாமல் இருப்பது, நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடும் நிகழ்ச்சி கலியங்க நேரம். சரியாக 7:38. அந்த வகையிலே வாட்ஸ்அப் ஊடாக வந்திருக்கும் புஷ்பவதி அவர்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் திரு, உங்களையும் நான் அன்போடு வரவேற்றுக் கொண்டு.
0: நலமாக இருக்கிறீங்க தானே?
3: நல்ல நலமாக இருக்கிறேன். நன்றி. எனக்கு இந்த சரியான வியப்பா இருக்குது. ஒரு கடல் ஒரு உயிரினம் இப்படியும்
0: செய்யுது. அது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப என்ன, இப்ப இது வந்து தமிழோடு விளையாடன்னு சொல்லி சொல்லியக்கல வந்து இதெல்லாம் பலதரப்பட்ட விஷயங்களை நாங்க கதைக்குப்பதுதானே தமிழோடு விளையாடுறது. அது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த அந்த அந்த உயிரினம் வந்து என்ன செய்யுமான்னு சொல்லி சொன்னா, தண்ட குட்டி இல்லாத பிற குட்டிகளை பிடித்து அவற்றை உணவு பெறுவதற்காக பேரம் பேசும் கருவியாக பயன்படுத்துதான். அதை வந்து ஒரு கேமரா, இவை வந்து இதை வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஒரு கருவி கேமரா மூலம்
3: கண்டுபிடிச்சிருக்கிறான்.
0: இல்ல, அது வந்து அந்த அந்த குட்டியை பிடிச்சு போட்டு அந்த குட்டி வந்து தாண்ட தாயிட்ட போக விடாமல் தடுத்து வச்சு போட்டு அதுக்கு பதிலாக வேறு ஒரு உணவை உணவை பெற்றா கொண்டு கொடுத்தா தான் அந்த குட்டியை விடும். தொந்தரவு செய்த சம்பவங்களும் இருக்கா. அந்த குறிப்பாவில அந்த இது வந்து அமெரிக்காவில காணப்படும் சவுத்தோன் சி ஓட்டல் இடத்துலதானா கூடவா கூடவா இருக்கா நீங்க சொல்லுங்க. இத கடலோடையும் சம்பந்தப்பட்டது. விளிம்பன்னு சொல்லலாம். விளிம்போடையும் விளிம்போடையும் சம்பந்தப்பட்டது. ஓரம், தனக்கு மீறி வீண்செலவு செய்வது,
3: என்னன்னு சொல்றது.
0: இப்படியான செலவுகள் சொல்லுவோம்.
3: ஆடம்பரம்.
0: ஆடம்பரம், ஓகே.
3: ஆடம்பரத்தில்
0: மற்றது வந்து நீங்கள் எனக்கு வந்து சொல்லணும். நான் என்ற சொல்லுக்கு வந்து ரெண்டு விதமான பொருள் சொல்ல வேணும்.
3: உடனடியாக
0: பெண்களை இப்படி இப்படி இப்படி சொல்லிகளை இப்படி இப்படி சொல்லுவார்களே, இப்படி இருக்கிறார்கள், இப்படி சில மனப்பெண்கள். அப்படி இல்ல, அதுவும் இல்ல. நான் என்ற அகந்தை,
3: நான் என்ற
0: வெட்கப்படுவதை சொல்வது, வெட்கம் வெட்கம், நாணி
3: தோணுவது.
0: அப்ப இன்னொரு நான் சொல்லுங்க பாப்பா. நன்றி வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி. கலையக நேரம் சரியாக 7:42. அந்த வகையிலே வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் வதனா, வைபர் ஊடாக வந்திருப்பவர். இப்ப கேக்குதா? பொறுங்க,
3: என்னது கண்டுபிடிச்சீங்க? அந்த இது வந்து நீர், கடல் நீர் நாய்கள்.
0: கடல் நீர் நாய்கள், அந்த கடல் நீர் நாய்கள் தானே அந்த தங்களோட குட்டியே இல்லாத புற குட்டிகளை பிடிச்சி வச்சுக்கொண்டு பேரம் பேசுமா?
3: பேரம் பேசுறேன்.
0: நீங்க அப்ப இதுல இப்ப பாத்து கண்டுபிடிச்சீங்க?
3: என்ன வீட்டுல இருக்கிற ஹோல் அந்த?
0: சரி, ஓகே. ஒரு
3: இன்னொன்று,
0: அப்ப அடுத்தது வந்து நான் வந்து ஒன்று கேட்குறேன். என்னன்னு சொல்லி சொன்னா, இப்போ புத்தர் இருக்கிறார் தானே, புத்தர்கிட்ட முடியிலே என்ன இருக்குது?
3: அது இது நத்தை.
0: எத்தனை நத்தை இருக்குது?
3: 106 நினைக்கிறேன். என்னண்டா 106
0: நினைக்கிறேன். 108 நத்தைகள் இருக்குது. மற்றது வந்து நான் கேக்குறேன் என்னன்னு, இன்னொன்னு சொல்லு வந்து இடக்கரடக்கல் ஈனா டானா இக்கன்னா கானா ரானா டானா இக்கன்னா கானா இல்லைன்னா இடக்க இடக்கரடக். எனக்கு அது வாயில வருது இல்ல. இடக்கரடக்கல், இடக்கரடக்கல் என்றா என்ன? என்ன? சரி, அவன் அப்படி யாரும் தேடுறவே தேடிக்கொண்டு வரட்டும். நான் வந்து உங்களுக்கு நான் கேக்குற கேள்விக்கு வந்து நீங்க ஈனாவில சொல்ல வேணுமே. திருமகள்,
3: என்ன
0: சொல்லுங்க? செய்தி எல்லாம் பெறும் கையூட்டு பெற்றார், கையூட்டு பெற்றார் எல்லாம் பெறும்
3: பெற்றார்.
0: கையூட்டுல ஈனாவில சொல்லணும். அது அது தொடங்குறது வந்து லானாவே தான். ஒரு குறிக்கோள், குறிக்கோளை எப்படி சொல்வது ஈனாவில? இலக்கு, இலட்சியம். இலக்குன்றது வந்து குறிக்கோள், அது வந்து ஒரு இலக்குன்றது வந்து ஒரு நோக்கம், அது அடைய வேணும் என்று சொல்லி இருக்கிறது. லட்சியம்ன்றது ஒரு வெறியன், அந்த குறிக்கோளா இருக்கணும். குதிரைகளுக்கு இருக்கிற ஒரு சுழி, குதிரைகளுக்கு இருக்கும் சுழி. ஈனாவில தான் தொடங்கும், குதிரைக்கு இருக்கிற சுழியா அப்படி சொல்வது. அப்ப தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வாரீங்களோ?
1: அதை
0: சொல்லுங்க.
1: தகுதி வழக்கு போட்டிருக்கு, அது வந்து இந்த பலரும் கூடும் அவையில் அல்லது நாகரிகமான சூழலில் வெளிப்படையாக சொல்லத்தகாத அநாகரிகமான சொற்களை மறைத்து
0: ஒரு சபையில வந்து நாங்கள் ஒரு பத்து பேர் இருக்கைக்குல வந்து அந்த ஒரு ஒரு அநாகரிகமான சொல்ல சொல்லாமல் அதை மறைச்சு சொல்லுவது, அதை சொல்லாம மறைச்சு அதை வேற மாதிரி சொல்வது, அந்த அந்த கதையை விட்டு வேற கதைக்கு போவது, சம்பந்தம் இல்லாம பேசுறது சொல்ல வந்து சொல்லுவின இடக்கு மடக்கா பேசுறதுன்றது. ஆனா உண்மையில வந்து அந்த இடக்கு மடக்கா பேசுறதுன்றது அந்த இடக்கரடக்கல்ன்றதுலதான் வந்தது, அந்த அந்த அந்த விஷயத்தை விட்டு வேற ஒரு விஷயத்துக்கு போறது, அதுக்கு தான் அந்த சொல்லி சொல்றது. அப்ப நீங்க வந்து அந்த இதுக்கு ஒருக்கா எனக்கு கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. குதிரைகளுக்கு இருக்கும் சுழி. ஓகே ஓகே, கலந்த சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடும் நிகழ்ச்சி கலியோரம். கலியக நேரம் சரியாக 7:48. அந்த வகையிலே வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம் திரு.
0: வணக்கம். என்னத்தை கண்டுபிடிச்சீங்க? இடக்கடக்கல்
4: ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு தனியா சொல்லணும்டா, நீங்க கூட்டத்துக்குல இருக்கிறீங்க என்று சொன்னா உங்களை தனியா கூப்பிட்டு சொல்ல வேணும்.
0: ஓகே,
4: ரகசியமா
0: சொல்றது அந்த மன அந்த இதா சொல்றது, அந்த அந்த இடத்துல அநாகரிகமான முறையில சொல்லாமல்
4: சொல்லாம நாகரிகமா சொல்றது.
0: நீங்க அடுத்ததா வந்து நீங்க அந்த சொல்லுங்க,
4: குதிரை இது வந்து முடிச்சுளிகள் என்று சொல்றதா?
0: இல்ல, ஈனாவில தொடங்குது.
4: அந்த இல்ல, நீங்க குதிரைக்கு,
0: அதான் குதிரைக்கும் தான், குதிரைக்கும் ஈனாவிலதான் தொடங்குது.
4: ஈனாவிலான் தொடங்குது.
0: ஓ, குதிரைகளுக்கு இருக்கும் சுழி.
4: அப்ப ராஜசுழி என்று சொல்றதோ?
0: இல்ல,
4: அது வேற,
0: அது வேற. சரி, அப்ப அடுத்ததை அடுத்ததை சொல்லுங்க. முத்திரைக்கு ஈனாவில,
4: ராஜாக்கள்
0: இளவரசர்கள் இதைத்தான் கொடுப்பார்களாம் முத்திரைக்கு பதிலா. முத்திரையும் இதுவும் உண்டு. தெரியுமே, நல்லா தெரியுமே உங்களுக்கு, நல்லா தெரியுமே. இலச்சனை பாத்தீங்களே உங்களுக்கே நான் எடுத்து கொடுக்க வேண்டி கிடக்குது. விளங்கல காப்பியங்களின் உட்பிரிவு. அதுவும் ஈனாவிலதான் தொடங்கும்.
4: இலக்கியம் அல்ல, இலக்கணம் அப்படி எதுவும்
0: இல்ல. இல்ல இல்ல,
4: அப்போ என்னட்ட கேட்டதுக்கு என்ன விட?
0: என்ன கேட்டீங்க? என்ன கேட்டான்?
4: குழந்தை காதலர்கள் சொல்லுற
0: அதுக்கு இன்னுயிர்.
4: என்னது
0: இன்னுயிரே? எழுத்துக்களை தோடம்பளத்துக்கு வர தோவண்ணா, கிணறுக்கு வர கீனா, தானா பட்டத்துக்கு வர டானா,
4: ஓம்
0: ரூணா அறத் அற ராணாவில வர ரூணா,
4: என்ன
0: அடுத்தது வந்து நான் ஒன்று கேக்குறேன், அடுத்தது அப்ப அடுத்ததை சொல்லுங்க பாப்பா. என்னன்னா திருப்பி கம்பிக்கு வர திருப்பியும் காணா, மூணா மூணாண்டா முத்துக்கு வர முத்துக்கு வர மூணா, அக்காக்கு வர அக்கண்ணாக்கு வர அட்டண்ணாக்கு அடுத்த டீனா,
4: டீனா
0: ஓகே.
4: என்னது கண் காணாம புரியா
0: இல்லையே,
4: மூணாவில் தொடங்குமா?
0: மூணாவில் தான் தொடங்கும்.
4: என்னது என்ன ஒரு கண்ணண்டு முடியும்,
0: கண்ணண்டு முகக்கண்ணாடி, முகக்கண்ணாடி. அடுத்தது அடுத்தது பாருங்க, இன்னொன்று தாரன் இன்னைக்கு ஒரு ஆக்கள் எல்லாம் எல்லாத்துலேயும் குறைவாக இருக்கணும் தெரியாது, நாளையான அந்த இதுகள் சம்பவங்கள் அதுகள் இதுகளோ என்னோ, அதில் சரஸ்வதி பூஜை
4: அதுவும் உண்டு, நவராத்திரி
0: நவராத்திரி எல்லாரும் விளக்கு வைக்கிற நேரம் தானே. அடுத்தது இல்லைங்க, லானா லானாண்டா பாம்பு லானா, செப்புக்கு வர சேனா, மானா மண்ணுக்கு வர மானா, இர்ரென்னா
4: கருவத்துக்கு வர
0: ஓ இர்ரென்னா, டூனா ஆடுக்கு வர டூனா, இச்சென்னா
4: ஆச்சிக்கு வர
0: ஆச்சிக்கு வர இச்சென்னா, மூண்டு சுழி இன்னென்னா,
4: மூண்டு சுழி இன்னென்னா
0: ஓ கணக்கு தரேன்,
4: ஒன்பது
0: பதினாறு
4: பதினாறு.
0: அடுத்தது என்ன வரும்,
4: பதினாறு டக்கு மனதில் வராதே,
0: யோசிச்சுதான் வரணும் பாருங்க, பிரச்சனை இல்லை தொடர்பில் நின்றே கணக்கு பாருங்க. ஒன்று நாலு ஒன்பது பதினாறு
4: இல்ல மூன்று பெண்ணங்கள் ஆறு கூடுது இல்ல ஓ ஆறு இல்ல அஞ்சு கூடுது, மூன்று அஞ்சு ஏழு ஒன்பது பதினாறு ஒன்பது இருபது இருபத்தஞ்சு
0: இருபத்தி அஞ்சு
4: சரியா?
0: சரி இருபத்தஞ்சு தான். நான் நீங்க அப்படி பாத்தீங்க, இது எப்படி இப்படி எப்படி நாம ஓரண்டு
4: அதுவும்
0: சரிதான் இப்ப எல்லாம் ஒன்றுதான் எப்படி என்றாலும் ஒன்றுதான். சரி, எனக்கு வந்து நீங்க வந்து இப்படியே நீங்க சொல்லுவீங்க பாருங்க. சமண காப்பியங்கள் எது ரெண்டு சொல்லுங்க பாப்பா.
4: என்ன சாமான்?
0: சமண காப்பியங்கள்.
4: சமண காப்பியம் இதுல நீ கேக்கலடாக்கண்டு வேலை.
0: அப்ப பௌத்த காப்பியங்கள். சரி, அப்ப அதை விட நான் இன்னொரு சுலபமா
4: கேக்குறேன். பௌத்த காப்பியம் என்ன? குண்டலகேசி
0: மணிமேகலையும் குண்டலகேசியும். வைணவ காப்பியம்
4: சிவகசிந்தாமணி.
0: வைணவ சிவகசிந்தாமணி சமண காப்பியத்துல வரும். வைணவ காப்பியம் வந்து கம்பராமாயணம். சைவ காப்பியம் வந்து பெரிய புராணம்.
4: சைவ காப்பியம்.
0: இஸ்லாமிய காப்பியம் வந்து சீரா புராணம். கிறிஸ்தவ காப்பியம் வந்து தேம்பாவணி.
4: அது கிறிஸ்தவ காப்பியம்.
0: ஓ, தேம்பாவணி வந்து கிறிஸ்தவ காப்பியம்.
4: என்னென்னத்துக்கு
0: வரையில ஓ மேடம், நான் இன்னொரு கணக்கு கொண்டு வச்சிருந்தேன். ஒரு செகண்ட்.

0: சொல்லலேன, அது வந்து குதிரைகளுக்கு இருக்கும் சுழி வந்து இலச்சுழி.
1: குதிரையின் உடல் மற்றும் முகத்தில் காணப்படும் முடிச்சுளிகள் அதன் இயல்பு, குணம் மற்றும் அதிர்ஷ்டத்தை அறிய பாரம்பரியமாக பயன்படுத்தப்படுகிறது.
0: இலச்சுழி என்ன சொல்றது?
1: தேடி பார்ப்போம்.
0: இலச்சுழி என்ன அடிச்சு பாத்தீங்களா வரும்?
1: அப்ப இல்ல, அதை விட தெரிஞ்சு அடிச்சு பாக்குறது வேற விஷயம்.
2: அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க, பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
3: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
2: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70 ரூ பிலிப் டிஜெரா பாரிஸ் 18.
4: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
2: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06 52 66 30 01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
3: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
5: செல்நகரில் எம்எவர் நிறுவனமான
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி. தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியில் குளுசி என்றா என்னன்னு சியாமலாட்ட நான் உங்கள்கிட்ட கேக்குறோம். குளுசி
1: என்ன சாமான்?
0: கூனா லீனா சீனா குளுசி.
1: மவுலீனா?
0: ஓ, மவுலீனா. மவுலீனா,
1: மவுலீனா என்னது? அந்த இலச்சுழி சொன்னீங்கல்ல?
0: ஓ, இலச்சுழியோ?
1: அது இருந்தா தானே அந்த குதிரைய வேண்டினா உங்களோட வீட்டுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குமா?
0: ஆ, அதான் அந்த அந்த அந்த இலச்சுழி இருக்கிறதா பார்த்து வேண்டணும்.
1: இலச்சுழி இருக்கிறதா வாங்கணும். அதுக்கு என்னது லட்சுமி சுழி என்றும் பேர் இருக்க.
0: அதான் நான் இதுல நான் எழுதி வச்சிருக்கேன். என்ன சொன்னா, குதிரைகளுக்கு இருக்கும் சுழி, அதுக்கு இலச்சுழி என்று எடுத்து
1: வச்சிருக்கிறேன்.
0: காப்பியங்களின் உட்பிரிவு என்னன்னு இளம்பகம் என்று சொல்றது
1: என்ன சாமன்?
0: காப்பியங்களின் உட்பிரிவு கேட்டேன் நானே, அது இளம்பகம் என்று சொல்றது.
1: இளம்பகம்
0: என்ற காப்பியங்களின் உட்பிரிவு. அந்த குளுசி என்று கேட்டேன், குளுசி என்றதை கண்டுபிடிச்சிங்களா?
1: குளுசி என்றா பெரிய மிடா,
0: அந்த பெரிய மண் பானையை தான் குளுசி என்று சொல்றது.
1: அந்த சொல்லுக்கு பானை, சமைக்கும் பாத்திரம் அல்லது பெரிய மிடா என்று அர்த்தம் என்று போட்டு.
0: ஓகே ஓகே, கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, மீண்டும் அடுத்த வாரம் சந்தித்துக் கொள்வோம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. கலைய நேரம் சரியாக 8:02. அந்த வகையில வந்திருக்கு நேரே அழைத்துக் கொள்ளுகிறேன். கவிதை பாடு நேரத்துக்கு வந்தாரா இதற்கு வந்தாரா என்று தெரியவில்லை, பார்ப்போம். வணக்கம்.
6: வணக்கம்
0: திரு. இத்துடன் நிறைவு பெறுவது தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி.
5: வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஈரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஈரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலி விலையில் வாங்கித் தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஈரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஈரோ சஜன், சைபர் 1 60 20 29 47, அல்லது கை தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர். பரிசு லாட்சபலில் யூஇ கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவு பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 பரிஸ்பத்து. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் 1 42 41 77 67, அல்லது சைபர் 6 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி சிஆர்டி தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் கலியக நேரம் சரியாக 8:06. அந்த வகையிலே அடுத்ததாக டிஆர்டி நிகழ்ச்சிகளின் வரிசையிலே அடுத்து வர இருப்பது

0: கவிதை பாடும் நேரம். நீங்கள் எழுதிய கவிதைகள், படித்து சுவைத்த கவிதைகள் எதுவாக இருந்தாலும் உங்களது கவிதைகளுக்காக நான் காத்திருக்கிறேன். இன்று என்னோ தெரியவில்லை, நவராத்திரி பூஜைகள் இடம்பெற்று கொண்டிருப்பதால் நேயர்களின் வரவு குறைவாக இருப்பது பரவாயில்லை. வரும் நேயர்களை நான் அன்புடன் அரவணைத்து உங்களது கவிதைகளை கேட்பதற்காக இங்கு காத்திருக்கிறேன். அந்த வகையிலேயே தனது கவிதையை தருவதற்காக வந்திருக்கும் முதலாவது நேயரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் அம்மா.
1: வணக்கம் திரு, நான் யுவதேரி குணராஜா கிடைக்கிறேன்.
0: ஏன் உங்களுக்கு டெலிபோன் வேலை செய்ய இல்ல? நீங்க ஒரு நிப்பாட்டிட்டு போட்டு பாத்தீங்களா?
1: டப்லெட் ஒன்றுக்கு அதே போடுறேன், அதுக்கும் விட்டு விட்டு தான் வருகிறது.
0: போட்டீங்களா இருந்தா ஏதாவது இன்டர்நெட் ஏதாவது பிரச்சனையா இருந்தாலும் அது சரியா வந்திருக்கு.
1: அது இன்டர்நெட் போட தெரியாது, அந்த இன்டர்நெட்ல இருக்கிறாடி போட்டு போடாது, எனக்கு போட மாட்டேன்.
0: சரி, அல்லாட்டி நீங்க என்ன செய்யணும்? ஒரு
1: நடக்குது. ஒரு புத்தகத்துல அவங்களுக்கு வணக்கம் கூறிக்கொண்டு ஜார்ஜ் வந்துட்ட புத்தகத்துல இருந்து ஒரு ஆக்கம் நான் தொடரட்டும். அந்த கவிதை தரப்போறேன்.
0: தொடரட்டும். ஓகே,
1: தொடரட்டும்.
0: சரி, தாங்க உங்களது
1: கவிதையை. வேறு செய்யாடியும்
0: விளங்கல
1: ஏடியோ வேறு செய்யாட்டியும் நான் தொடர்ல இருக்க முடியாது. உங்களுக்கு கேட்கும் தானே?
0: எனக்கு கேக்குது, எனக்கு வருகுது.
1: சரி சரியடா. தொடரட்டும் கவிதை. தூண்டில் போட்டவரை தேடி கண்டுபிடித்தவரை நாடி கூண்டிலிட்டது தொடரட்டும், தொடரட்டும். தூண்டில் போட்டவரை தேடி கண்டுபிடித்தவரை நாடி கூண்டிலிட்டது கூண்டிலிட்டது தொடரட்டும், தொடரட்டும். ஆண்டாண்டு தோறும் மாந்தர் மனம் கெடுத்து பணம் கொடுத்து ஏமாற்றி பாலாக்கி வென்ற ஆட்சிக்காரர்களின் அம்பலம் இடற்படட்டும். ஆண்டாண்டு தோறும் மாந்தர் மனம் கெடுத்து பணம் கொடுத்து ஏமாற்றி பாலாக்கி வந்த ஆட்சி கதிரைகளின் அம்பலம் இடற்படட்டும், இடற்படட்டும். வேண்டும் வேண்டும் என்று வம்சம் தொடரை இனப்போர் தூண்டி துவம்சமாக்கிய நாட்டை மர்ம செய்த சூறையாக்கியது சுடர் விட்டு எரிந்து பரவட்டும், பரவட்டும். வேண்டும் வேண்டும் என்று வம்சம் தொடர இனப்போர் தூண்டி துவகமாக்கிய நாட்டை வறுமை செய்த சூறையாக்கியது சுடர் விட்டு எரிந்து பரவட்டும், பரவட்டும். கஞ்சிக்கு வழியின்றி பட்டவர் நெஞ்சம் குளிரட்டும். வயிறு வலிக்க உண்டு வளர்ந்த வண்டவாளம் கொண்டு கொண்டு திரிந்த களியாட்டம் உயோடு பாவத்தின் சம்பளமும் தொடரட்டும், தொடரட்டும். கஞ்சிக்கு வழியின்றி பட்டவர் நெஞ்சம் குளிரட்டும். வயிறு வலிக்க உண்டு வளர்ந்த வண்டவாளம் கொண்டு கொண்டு திரிந்த களியாட்டம் உயோடு பாவத்தின் சம்பளமும் தொடரட்டும், தொடரட்டும். நன்றி, வணக்கம் திரு.
0: நன்றி அம்மா உங்களது கவிதைக்கும். ஆமாம் நேயர்களே, உங்களது ரசனையும் பங்கேற்பும் இருக்க நமது இந்த பயணம் இன்னும் பல உயரங்களை தொட்டு தொடரட்டும். தொடர்ந்து இருங்கள் இந்த வானொலியுடன். வானத்தின் விண்மீன்களின் பயணம் போல வார்த்தைகளின் வழியே நம் பயணம் தொடரட்டும். வானத்தின் விண்மீன்களின் பயணம் போல வார்த்தைகளின் வழியே நம் பயணம் தொடரட்டும். காலங்கள் பல கலந்தாலும் காற்றில் கலந்த இசை போல நம் பந்தம் என்றும் எக்காலமும் தொடரட்டும். ஏடுகளின் பக்கங்கள் தீர்ந்தாலும் எண்ணங்களின் ஊற்றுக்கண் வராது. மழை நின்றாலும் மண்ணின் நீரம் மாறுவதுண்டோ? ஏடுகளின் பக்கங்கள் தீர்ந்தாலும் எண்ணங்களின் ஊற்றுக்கண் வராது. மழை நின்றாலும் மண்ணின் நீரம் மாறுவதுண்டோ? அதுபோல நமது இந்த அன்பு பகிர்வும் தொடரட்டும். சோகங்கள் கரைந்தோட சுவாரஸ்யங்கள் அரங்கேற செய்திகளும் சிந்தனைகளும் சீராக பரிமாறப்பட நம் தேசத்து இதயங்களின் துடிப்பாய் இந்த ஒலிபரப்பு இன்று நாளையும் என்றென்றும் தொடரட்டும். உங்களது கவிதைக்கு நன்றி அம்மா. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி நன்றி. உங்களோட கவிதையா கவிதா கவிஞாயினி கவிதையாயினி வருகிறதுமில்ல கவிதாயினி கவிதாயினி சரியா?
0: ஓமாம் சரிதானம்மா.
1: கவிதாயினிக்கு எனது நிறைந்த வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தொட வேண்டும் தொடர்ந்தும் உங்கள் சேவையும் தொட வேண்டும். நாங்கள் மகிழ்வாக வருவோம்.
0: குண்ணநாயி அம்மா இருக்கிற அவாவையும் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு பாடலை தருகிறேன்.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி வணக்கம்
1: நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். கவிதை பாடும் நேரத்தில் தனது கவிதையை தருவதற்காக வந்திருக்கும் வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு குணநாயகி பசுவதி.
0: வணக்கம். நலமாக இருக்கிறீர்கள் தானே?
1: ஓ நல்ல சுகமா இருக்கிறேன், நல்ல இருக்கிறேன். அப்போது 3 மணிக்கு ஒரு பாட்டு கேட்டேன், எனது குரல் வெளியால போகவில்லை.
0: ஓ பொறுங்க, இப்ப நான் ஒரு அதுக்கு முருக்க செக் பண்ணி பாக்குறேன். ஒரு நிமிஷம் பொறுங்க, வாரம் பிறகுதான் பாக்குறேன்.
1: ஓ நீங்க தான்
0: இல்லை, உங்களுக்கு வருது இல்லை, உங்களோட குரல் நல்ல வடிவாக வருது, தெளிவாக வருது.
1: இல்லை மற்றவைக்கு போகுதா?
0: ஓ நான் எந்த தொலைபேசியிலே நான் உங்களது குரலை என்ன வானொலியை போட்டு பார்த்தேன், வானொலி வருகிறது, வானொலியில் உங்களோட குரல் வருகிறது. நலம் நலம். ஓ நீங்கள் அங்கே நிற்கிறபடியே நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியலையாக்குமே என்ன?
1: அப்போது வர கிடைக்கல, வெளியில போட்டோம். அடை உண்ட போக வேண்டியது என்ன போட்டேன், இந்த கவிதைக்காரர் பங்கு
0: பெற்று இன்றைக்கு எல்லாரும் சரியான கொஞ்சம் குறை வேணும்னு சொல்லிக்கினா நினைக்கிறேன். சரஸ்வதி பூசைக்கு தெரியல, அக்களை கொஞ்சம் காண இல்லை, கொஞ்சம் குறைவாகத்தான் வந்தார்கள்.
1: வந்தார்களா?
0: ஓகே, நீங்கள் என்ன கவிதை இன்றைக்கு தர போறீங்க?
1: சொல்லிவிடு வெள்ளி நிலவே.
0: நல்ல உண்மைக்கு உண்மைக்கு அந்த தலைப்பு வந்து உனக்கு உண்மையிலே அந்த மனதை தொடுகிற தலைப்புகள் எல்லாமே நல்ல தலைப்பு. உண்மையா சொல்லிவிடு
1: வெள்ளி நிலவே.
0: வெள்ளி நிலவே. தாருங்கள் உங்களுக்கு கவிதையை.
1: கச்சை குழல் விரித்த காரிகையே, மலரினும் மெல்லிய பூந்தளிய பூவையே. கச்சை குழல் விரித்த காரிகையே, மலரினும் மெல்லிய பூந்தளிய பூவையே. மகரந்தம் சுமக்கும் மாந்தளிர் மங்கையே, குங்குமமாய் சிவந்த அதரங்கள் துடிக்க. மகரந்தம் சுமக்கும் மாந்தளிர் மங்கையே, குங்குமமாய் சிவந்த அதரங்கள் துடிக்க. ஆவலாய் நோக்கும் அத்தை மகளே, ஆவலாய் நோக்கும் அத்தை மகளே. புன்னகை அரசியாய் மென்னகை புரிபவளே, புன்னகை அரசியாய் மென்னகை புரிபவளே. கொஞ்சி அணைக்கவா பிஞ்சு தேவதியே, புன்னகை அரசியாக மின்னகை புரிபவளே. கொஞ்சி அணைக்கவா பிஞ்சு தேவதியே. அஞ்சாமல் சொல்லிவிடு வெள்ளி நிலவே. அஞ்சாமல் சொல்லிவிடு வெள்ளி நிலவே. நன்றி.
0: நன்றி. உண்மைதான், அன்புக்கு உண்மையா. இரவின் மடி ஏகாந்தமாய் மிதந்து கொண்டிருக்கும் இந்த அமைதியான வேளையிலே உங்கள் மனதில் ஆழத்தில் புதைந்திருக்கும் நினைவுகளை தட்டியெழுப்ப குணநாயகி அவர்கள் தந்த கவிதைக்கு நான் ஒரு பதில் கவிதை. கண்ணீர் மறைத்து கவலைகள் சுமந்து காத்திருக்கும் இரவின் காவல்காரனோ, என் தவிப்பை நீயாவது சொல்லிவிட மாட்டாயா வெள்ளி நிலவே? சொல்லிவிடு வெள்ளி நிலவே. நான் சுமக்கும் ரகசியங்களை நீ பார்த்தாயா? தொலைவில் உறங்கும் என் நிலவுக்கு என் துயரத்தை ஒரு வார்த்தை சொல்லிவிடு வெள்ளி நிலவே. நேரலையில் இணைந்திருக்கும் உங்கள் எல்லோருக்குமாகவும் சொல்லிவிடு வெள்ளி நிலவே. உங்கள் இணைப்புக்கு நன்றி, உங்கள் கவிதைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம், வெகு சீக்கிரத்தில் வந்து விடுங்கள், உங்களுக்காக காத்திருக்கிறோம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். கதைத்தது நன்றி. நன்றி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். கவிதை பாடும் நேரத்து கவிதை பாடும் நேரம் அது அந்த பசுபதி குண்ணன் ஐ அவர்கள் தந்த கவிதைக்காக ஒரு பாடல் ஒன்றை கேட்போம்.

0: அவர்களது பாடலை கவிதை பாட வந்திருப்பவர்களை இணைத்துவிட்டு அவர்களுக்கான பாடல்களை பின்பு தருகிறேன். அந்த வகையிலே தனது கவிதையை தர வந்திருக்க நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்
0: சண்முகநாதன். உங்களை நீண்ட நாட்களாக காணவில்லை. கவிதை பாடு நேரத்துக்கு நீங்க கலந்து கொள்ளவே வரவில்லையே. ஏன் கேட்டு கொண்டிருக்கிற நீங்க வாரதில்ல? சோம்பரித்தனம் கூடாது. நீங்க இப்ப சுறுசுறுப்பா இருக்க வேண்டிய காலம். அதுதானே, நீங்க இப்ப குழந்தை பிள்ளை. துள்ளி குதிச்சு கொண்டு கவிதை பாடு நேரத்துல வந்து கலந்து கொள்ளணும். தடியால தட்டி தட்டி தட்டி தட்டி எடுக்க வேண்டியதானே. இந்த குருவிக்கு தட்டுறீங்க தானே தடியால, அதே மாதிரி புத்தகத்தையும் தட்டி தட்டி எடுத்து வையுங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நான் காத்து கொண்டிருப்பேன் உங்களோட குரலுக்காக. ஆனா நீங்க வரவில்லை. நீங்க நலமா இருக்கிறீங்க தானே? ஓம், நான் நலமாக இருக்கிறேன். நன்றி. என்ன கவிதை தர போறீங்கள்?
1: வேகத்தில் எழும்பும் தூசிகள்.
0: வேகத்தில் எழும்பும் தூசிகள்.
1: தூசிகள்.
0: ஓகே, தாருங்கள் உங்களது கவிதையை.
1: நிலத்து மணல் குதிரைகள் ஓடுகையில் சிதறி பரவும். நிலத்து மணல் குதிரைகள் ஓடுகையில் சிதறி பரவும். தெருவோர கஞ்சல் வாகனங்களின் வேகத்தில் எழுந்து வரக்கும். தெருவோர கஞ்சல் வாகனங்களின் வேகத்தில் எழுந்து வரக்கும். எனது குறிக்கோளை நோக்கி நான் ஓடுகையிலும் தூசிகள் பறக்கின்றன பின்னாலே. இப்படி எப்படி? எனது குறிக்கோளை நோக்கி நான் ஓடுகையிலும் தூசிகள் பறக்கின்றன பின்னாலே. எனது வேகத்தில் எரிச்சல் பொறாமைகளை திரும்பி பார்க்க நேரம் கிடைப்பதில்லை. எனது வேகத்தில் எரிச்சல் பொறாமைகளை திரும்பி பார்க்க நேரம் கிடைப்பதில்லை. முன்னால் சில பேர் பாராட்டுகிறார்கள் முயற்சியின் அருமை அறிந்தவர்கள் அவர்கள். முன்னால் சில பேர் பாராட்டுகிறார்கள் முயற்சியின் எருமை அறிந்தவர்கள் அவர்கள். பின்னாலும் தூசிகள் சுய முயற்சி இல்லாதவை, ஆற்றுக்கு எழும்புவை, அது படுக்க படுப்பவை. பின்னாலும் தூசிகள் சுய முயற்சி இல்லாதவை, ஆற்றுக்கு எழும்புவை, அது படுக்க படுப்பவை. காற்று அதை பற்றி கவலைப்படுவதில்லை, நானும் கவனம் கொள்வதில்லை. காற்று அதை பற்றி கவலைப்படுவதில்லை, நானும் கவனம் கொள்வதில்லை. ஓட்டுவார் ஓட்டுவதாலும் தூற்றுவார் தூற்றுவதாலும் எனது வேகம் தணிவதில்லை. ஓட்டுவார் ஓட்டுவதாலும் தூற்றுவார் தூற்றுவதாலும் எனது வேகம் தணிவதில்லை. எனது முயற்சி வாகனம் முன்னேறிக்கொண்டே இருக்கிறது. எனது முயற்சி வாகனம் முன்னேறிக்கொண்டே இருக்கிறது. நன்றி. இது
0: நன்றி. உண்மைதான். இந்த நெடுஞ்சாலை, இந்த வீதிகளிலே இரவுகளில் எத்தனையோ மனிதர்கள் ஏதோ ஒரு இலக்கை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வேகம் அழகானது தான். ஆனால் அந்த வேகத்தின் பின்னால் ஒவ்வொருவருக்கும் மறைந்திருக்கிற தனிமையும் வலியும் ஒருவருக்குமே தெரியாது. அதை உங்களது கவிதைக்கு ஒரு பதில் கவிதையாக, வேகமாய் நகரும் வாழ்வினில் நாம் கடந்து செல்லும் பாதைகளில் எல்லாம் காலத்தின் காலடிகள் பதிந்த அடையாளம். வேகமாய் நகரும் வாழ்வினிலே நாம் கடந்து செல்லும் பாதைகளில் எல்லாம் காலத்தின் காலடிகள் பதிந்த அடையாளம் வேகத்தில் எழும் தூசிகள். இலக்கை தொடும் அவசரத்தில் நம் கண்களை மறைக்கும் புகைகள். காத தூரம் கடந்த பின்பும் காலடியில் சுவடுகளாய் நீடிக்கும் நினைவுகள். யாரோ ஒருவரின் விடை பெறுதலில் காற்றிலே கரைந்து போன வார்த்தைகள். பார்த்து பழகிய கணங்களையெல்லாம் பயணத்தின் நடுவே புதைத்து செல்லும் புழுதி புயல்கள். வேகமாய் எழுந்து மறைவதற்கே வாழ்க்கை என்றால் இந்த கணத்தில் உங்களை நிறுத்தி செல்லும் நாம் ஞாபகம் யாருடையது? அதுவும் ஒரு புயலின் புயலின் வேகம்தான்.

0: நாடு நேரம், கலியக நேரம் சரியாக 8:23. அந்த வகையில் தனது கவிதையை தருவதற்காக வைபரோடாக ராஜன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம் ராஜன்.
1: வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறேன், நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: ஓமாக்கா, நாங்கள் எல்லாரும் நல்ல சுகத்தோடு இருக்கோம். அது போல நீங்க எல்லாம் நல்ல சுகத்தோடு இருக்கணும் வேண்டிக் கொண்டு.
0: நன்றி.
1: வளமை போல படிச்சதுல பிடிச்ச கவிதை
0: தாருங்கள் உங்களது கவிதையை.
1: நல்ல உள்ளங்களை நினைப்பதற்கும் தான் பொய்களுக்கு அன்பு, நல்ல உள்ளங்களை நினைப்பதற்கும் தான் பொய்களற்ற அன்பை அள்ளி தருவதற்கும் தான் இந்த வாழ்க்கை. இருள் சூழ்ந்த பாதையிலும் ஒளியாய் வந்து வழிகாட்டும் கருணை உள்ளமே உலகுக்கு அழகு. இருள் சூழ்ந்த பாதையிலும் ஒளியாய் வந்து வழிகாட்டும் கருணை உள்ளமே உலகுக்கு அழகு. உள்ளங்கை அளவில் உள்ளது உள்ளம், உள்ளங்கை அளவில் உள்ளது உள்ளம். உற்று உணர்ந்தாலோ உழைப்பின் சின்னம், உற்று உணர்ந்தாலோ உழைப்பின் சின்னம். உண்மையை உரைத்திட உள்ளத்தில் கை வைப்பார், உண்மையை உரைத்திட உள்ளத்தில் கை வைப்பார். உறுதியாய் உணர்த்திட உண்மையும் இதுவென்று. உயிர் வாழும் காலத்தில் உயர்வாக நிலைத்திடுவோம், உயிர் வாழும் காலத்தில் உயர்வாக நினைத்திடுவோம். உயரங்கள் தொட்டாலும் உயர்த்தி விட்டவரை மதித்து விடுவோம், உயரங்கள் தொட்டாலும் உயர்த்தி விட்டவரை மதித்திடுவோம். மலரை போல சிரிக்கும் மனதின் துயர் துடைக்கும் எல்லை இல்லா அன்பை ஈர்த்து மகளும் நல்ல உள்ளம். மலரை போல் சிரிக்கும் மனதின் துயர் துடைக்கும் எல்லை இல்லா அன்பை ஈந்து மகளும் நல்ல உள்ளம். கஷ்டமென்று வந்தவர்க்கு கை கொடுத்து தூக்கிவிடும் இஷ்டப்பட்டு வாழ வைக்கும் ஈகை கொண்ட தெய்வம் இது. கஷ்டமென்று வந்தவர்க்கு தூக்கிவிடும் இஷ்டப்பட்டு வாழ வைக்கும் ஈகை கொண்ட தெய்வம் இது. காணாமல் போன உன் நிழலை தேடி கண்ணீர் வரிகளாய் கடலை பெருகும், காணாமல் போன உன் நிழலை தேடி கண்ணீர் வரிகள் கடலாய் பெருகும். பேசும் மொழியெல்லாம் மௌனமாய் மாறி நெஞ்சுக்குள் எஞ்சும் வெறும் ஞாபக கூடுகள். பேசும் மொழியெல்லாம் மௌனமாய் மாறி நெஞ்சுக்குள் எஞ்சும் வெறும் ஞாபக கூடுகள். காலம் கடந்து காயம் ஆறாதோ கண்மூடி திறந்தால் உன்முகம் காணாது. காலம் கடந்தும் காயம் ஆறாதோ கண்மூடி திறந்தால் உன்முகம் காணாதோ. இழந்தோம் என்ற வழி மட்டும் நெஞ்சினிலே, இழந்தோம் என்ற வழி மட்டும் நெஞ்சினிலே எப்போது எரியும் ஒரு தீயாய். இழப்பு நமக்கு கற்றுக் கொடுக்கும் எப்படி வாழ வேண்டும் என்பதை, இழப்பு நமக்கு கற்றுக் கொடுக்கும் எப்படி வாழ வேண்டும் என்பதை. இழந்தவை நமக்கு நினைவு படுத்தும் இழப்பின் வலி என்ன என்பதை. இழந்தவை நமக்கு நினைவுபடுத்தும் இழப்பின் வலி என்ன என்பதை. என் கண்ணீர் சிந்துகிறதே ஒவ்வொரு நாளும், என் கண்ணீர் சிந்துகிறதே ஒவ்வொரு நாளும். வார்த்தைகள் அற்று நிற்கிறது என் இதயம், வார்த்தைகள் அற்று நிற்கத்தில் வழி தரும் இந்த மௌனத்தில் நீ விட்டு சென்ற நினைவுகளே இன்று எனக்கு பெரும் பலமாய் இருக்கின்றன. நீ பிற்று சென்ற நினைவுகளே இன்று எனக்கு பெரும் பலமாய் இருக்கின்றன. தூரத்தில் போனாய் என்று மனம் சொல்லவில்லை, தூரத்தில் போனாய் என்று மனம் சொல்லவில்லை. என் நிழலாக நீ என்னுடனே இருக்கிறாய், நிழலாக நீ என்னுடனே இருக்கிறாய். கண் மூடும் கணங்களிலெல்லாம் உன்முகம் தேடுது, கண் மூடும் கணங்களிலெல்லாம் உன்முகம் தேடுது. என் அப்பா என்னும் அன்பு தெய்வம் நீ, என் அப்பா என்னும் அன்பு தெய்வம் நீ. என் உலகத்தில் வேர் நீயாக இருந்தாய், என் உலகத்தில் வேர் நீயாக இருந்தாய். இன்று நான் விழும்போது தாங்க நீ இல்லையே, இன்று நான் விழும்போது தாங்க நீ இல்லையே. உன் காலடி சுவடுகளை தேடி தேடி, உன் காலடி சுவடுகளை தேடி தேடி என் கண்ணீர் சிந்துகிறதே ஒவ்வொரு நாளும், என் கண்ணீர் சிந்துகிறதே ஒவ்வொரு நாளும். வார்த்தைகள் அற்று நிற்கிறது என் இதயம், வலி தரும் இந்த மௌனத்தில் நீ விற்று சென்ற நினைவுகளை இன்று என்றும் எனக்கு பெரும் பலமாக இருக்கின்றன. வார்த்தைகள் அற்று நிற்கிறது என் இதயம், வலி தரும் இந்த மௌனத்தில் நீ விட்டு சென்ற நினைவுகளை இன்று எனக்கு பெரும் பலமாய் இருக்கின்றன. தூரத்தில் போனாய் என்று என் மனம் சொல்லவில்லை. நன்றி அக்கா.
0: நன்றி. உண்மைதானே, இந்த காலை முதல் இரவு வரை நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எதை தேடுகிறோம், எதை இழக்கிறோம்? எப்போதோ தொலைத்த புன்னகைய மீண்டும் மீண்டும் எங்கள் முகத்தில் வரவழைக்கிறதுக்காக போராடுகிறோம். இந்த அப்படியான இந்த வாழ்க்கை, இதுக்கு இந்த இதற்கு பெயர் தான் இந்த வாழ்க்கை. விடியல் தொடங்கும் நாடகம் இது, விழியில் விரியும் பாதையும் இது. காலம் வரையும்

0: ஓவியத்தில் வண்ணம் தீட்டும் பயணம் இது. தோல்விகள் தந்த பாடங்களை சுமந்து தளர்ந்து போகாத நெஞ்சங்களை நினைத்து சிரிப்புக்கும் கண்ணீருக்கும் நடுவே ஊசலாடும் ஒரு விசித்திரமான கூத்துத்தான் இந்த வாழ்க்கை. எல்லோரும் எல்லாவற்றையும் பெற்று விடுவதில்லை, பெற்றவர்கள் எல்லோரும் மகிழ்ந்து விடுவதும் இல்லை. இருப்பினும் நாளை என்ற ஒரு சிறு நம்பிக்கையில் நாட்களை நகர்த்தி செல்லும் அற்புதமான மேடைதான் இந்த வாழ்க்கை. இன்று உங்களை சிரிக்க வைத்தது எது, அல்லது உங்கள் மனதை தொட்ட சிறிய தருணம் எது? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களும் வண்ணங்களும் சேர்ந்தது தான் இந்த வாழ்க்கை. நன்றி ராஜன், உங்களது கவிதைக்கு மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி அக்கா.
0: நன்றி, நன்றி, வணக்கம்.

0: அத்தித்தமிழொலி அத்தித்தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். கலையக நேரம் சரியாக 8:29. ஒரு விளம்பர இடைவேளைக்கு சென்றுவிட்டு வருவோம்.
1: ஒரு கவிதை சொல்வாயா?
2: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
3: 60 பேருக்குன்னா எங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
4: என்ன சமயலோ உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ண, லாட்சப்பிலுக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
3: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesse.
3: Mélodie et Tordre-Brelaké, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre-Bru, Tolibisilakam, Saïveroundre, Napade, Saïveroindé, Saïverele, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்தே இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். கலையக நேரம் சரியாக 8:34. அந்த வகையில் தனது கவிதையை தருவதற்காக வந்திருக்கும் நேர அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
8: வணக்கம் திருவகா.
7: ஓம் நலமா இருக்கிறேன் சாரோ. நீங்க நலமா இருக்கிறீங்களா?
8: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்களும் சுகமா இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு.
7: நன்றி நன்றி.
8: நாம் தரப்போறது மௌனம்.
7: மௌனம் ரொம்ப நல்ல விஷயம்.
8: ஆமா, மௌனம். மௌனத்தில் மலரும் பெண் வாழ்க்கை தந்த வலிகளை வார்த்தைகளின்றி சுமந்தவள். மௌனத்தில் மலரும் பெண் வாழ்க்கை தந்த வலிகளை வார்த்தைகள் என்று சுமந்தவள். கண்ணீரை மறைத்து கொண்டு காலத்தோடு நடக்க கற்றவள். கண்ணீரை மறைத்து கொண்டு காலத்தோடு நடக்க கற்றவள். துணியாக வந்தவர் தூரம் போனாலும் அவள் கனவுகள் மட்டும் தூரம் போகவில்லை. துணியாக வந்தவர் தூரம் போனாலும் அவள் கனவுகள் மட்டும் தூரம் போகவில்லை. வெள்ளை ஆடைக்குள் கூட வண்ணமான இதயம் உண்டு. வெள்ளை ஆடைக்குள் கூட வண்ணமான இதயம் உண்டு. விதி மாற்றிய வாழ்க்கைக்குள் விடாமுயற்சியின் வெளிச்சம் உண்டு. விதி மாற்றிய வாழ்க்கைக்குள் விடாமுயற்சியின் வெளிச்சம் உண்டு. கண்ணீர் விழுந்த இடமெல்லாம் நாளை மலர்கள் மலரட்டும். கண்ணீர் விழுந்த இடமெல்லாம் நாளை மலர்கள் மலரட்டும். அவள் வாழும் ஒவ்வொரு நாளும் அவளுக்கான புதிய விடியலாகட்டும். அவள் வாழும் ஒவ்வொரு நாளும் அவளுக்கான புதிய விடியலாகட்டும். அவர் தனித்து விடப்பட்டவர் அல்ல, அவர் தனித்து விடப்பட்டவர் அல்ல. வாழ்க்கையை மீண்டும் எழுதும் தைரியமான நபர். நன்றி, வணக்கம்.
7: நன்றி, உண்மைதான். சில சமயங்களில் ஆயிரம் வார்த்தைகள் பேச முடியாததை ஒரே ஒரு சிறிய மௌனம் பேசிவிட்டு போய்விடும். வார்த்தைகள் தோற்று போகும் இடத்தில்தான் அந்த மௌனம் வந்து தன் ராஜ்யத்தையே தொடங்குகிறது. உங்களது கவிதைக்காக நான் தரும் கவிதை, வார்த்தைகள் யாவும் வாசல் கடந்து செல்ல வாசல் வழியே வந்து நிற்கும் தனிமை, பேச துடிக்கும் தொண்டையை அடைத்து பேதலித்து நிற்கும் இதயத்தின் அமைதி. வார்த்தைகள் யாவும் வாசல் கடந்து செல்ல வாசல் வழியே வந்து நிற்கும் தனிமை, பேச துடிக்கும் தொண்டையை அடைத்து பேதலித்து நிற்கும் இதயத்தின் அமைதி. சில மௌனங்கள் கோபத்தை காட்டும், சில மௌனங்கள் வலிகளை மறைக்கும், இன்னும் சில மௌனங்களோ சொல்ல முடியாத காதலை சுமந்து நிற்கும். சில மௌனங்கள் கோபத்தை காட்டும், சில மௌனங்கள் வலியை மறைக்கும், சில மௌனங்களோ சொல்ல முடியாத காதலை சுமந்து நிற்கும். எல்லாவற்றையும் சத்தமாக சொல்லிவிட முடியாது. சில உண்மைகள் மௌனத்தின் மொழியில்தான் அழகாக தெரியும், சில உண்மைகள் மௌனத்தின் மொழியில்தான் அழகாக தெரியும். வார்த்தைகள் வலிக்கும் போது மருந்தாய் வந்து அமரும் மகத்தான வரம் அது. உண்மைதானே, மௌனம் என்பது ஒரு இனிய மொழி. நன்றி, நன்றி. நல்ல கவிதை, உங்களோட கவிதை, நல்ல அருமையான கவிதை.
8: உங்களது நல்ல அருமையாக இருந்தது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி கேக்கா.
7: நன்றி, கலந்து அடுத்த கலந்து சிறப்பீங்க. நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடு நேரம். கலையக நேரம் சரியாக 8:38. அந்த வகையிலே தேவி அவர்களுக்கு அவர்கள் வந்து அம்மாவை பற்றின ஒரு கவிதை ஒன்று. அம்மா என்றாலே உலகிலே அத்தனை பாசங்களும் நிபந்தனையற்ற அன்புக்கும் ஒரே ஒரு முகவரி உண்டென்றால் அது அம்மாதான். தேவி தனது அம்மாவுக்காக கவிதை கேட்டிருந்தார். அவரது உடல்நிலை சரியில்லாதபடியினால் அவர் இந்த கவிதை. எத்தனை பெரிய உயரத்தை தொட்டு விட்டாலும் அன்னையின் மடியில் தூங்கும் அந்த அமைதி எங்குமே கிடைப்பதில்லை. அம்மா என்றாலே நாங்கள் அம்மாவாகி விட்டாலும் நாங்களும் தேடுவது அம்மாவின் பாசத்தை தான். உலகம் நம்மை எதிர்த்து நின்றாலும் உயிர் கொடுத்து நம்மை தாங்கும் கேடயம் அம்மா. வார்த்தைகள் இல்லாவிட்டாலும் வலி உணரும். வானம் தொட்டாலும் உயரமாக தோன்றும் மடி. கண்களில் கண்ணீர் துளியை கண்டால் தன் உயிரியே இரையாக தரும் தெய்வம். கண்களில் கண்ணீர் துளியை கண்டால் தன் உயிரையே இரையாய் தரும் தெய்வம். நாம் உறங்கும் வரை விழித்திருந்து நமக்காக மட்டுமே வாழும் ஜீவன் அது. நாம் உறங்கும் வரை விழித்திருந்து நமக்காக வாழும் நமக்காக மட்டுமே வாழும் ஜீவன் அது. அவள் தாளாட்டில் தீராத வலியும் தீரும். அவள் ஸ்பரிசத்தில் அத்தனை கஷ்டங்களும் மாயமாகும். இதற்கு வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு நேயர்களுக்கும் அம்மாவின் ஞாபகம் மனதை நெருடுகிறது அல்லவா? ஒவ்வொரு தினமும் கொண்டு அம்மாவை பற்றி நினைக்கும் போது ஒரு தூய்மையான பரிபூர்ணமான அன்பு என்றால் அம்மாதான் என்று சொல்லி கூறிக்கொண்டு ஒரு விளம்பர இடைவேளைக்கு சென்று விட்டு கவிஞர்கள் தந்த கவிஞர்கள் கவிதாயினிகளுக்காக என்னால் முடிந்தவளை ஒரு இரு பாடலை தர முயற்சிக்கிறேன். ஒரு விளம்பர இடைவேளைக்கு சென்று விட்டு வருவோம்.
1: பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜிந்தாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள் மரக்கறி வகைகள் பொன்னாங்கானி வல்லாரை முருங்கை இலை அகத்தி இலை குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள் அத்தோடு ரால் நண்டு கணவாய் மீன் வகைகள் இவற்றோடு பல வகைகள் பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டே மார்க்கெட். தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 பாரிஸ் பத்தே. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 0142 42 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
2: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும்
1: இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள் மரக்கறி வகைகள் கடல் உணவு பொருட்கள் பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
2: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வான்கூவரில் யாழ் களஞ்சியம்.
3: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
2: மேலதிக தொடர்புகளுக்கு
4: 7265 Fraser Street, Vancouver, Canada.
3: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்து தருகின்றோம்.
2: மேலதிக தொடர்புகளுக்கு
3: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778-882-40-39 அல்லது 604-375 0075.
2: மேலதிக தொடர்புகளுக்கு
3: மறந்து விடாதீர்கள் வான்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
2: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வான்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடு நேரம். அந்த கலியங்க நேரம் சரியாக 8:44. அந்த வகையிலே பசுபதி குணநாயி அவர்கள் தந்த கவிதைக்கான பாடல் இதோ.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். கவிதை பாடும் நேரத்தில் கவிதைகளை தந்த கவிஞர்களுக்கும் கவிஞானிகளுக்கும் ஏற்ற வகையில் ஓரிரு பாடலை தருவதற்கு முயற்சி செய்கிறேன். அந்த வகையிலே அடுத்து மௌனத்தின் கவிதைக்காக இந்த பாடலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இதுவரை நேரமும் இடம்பெற்றது கவிதை பாடும் நேரம். தங்களது கவிதைகளை தந்த கவிஞர்களுக்கும் கவிஞானிகளுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்து கொண்டு, கடந்த 3 மணி நேரமாக என்னுடன் பயணம் செய்த அனைத்து அன்பு நேயர்களுக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் அடுத்த வாரம் உங்களுடன் கலந்து சிறப்பிக்க வேண்டுமென்ற ஆவலுடன் இனிய இரவு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: பரிசு லாட்சத்திலே ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரீ கை, பாரிஸ், 10 லா ஷாப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி, சைபர் 9 51 15 82, சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள், பாரிஸ் லா ஷாப்பலில் ஷெரிமஹால். கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடன் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604 707 சைபர் 1 57 அல்லது 604 902 சைபர் 3 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH
2: தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம்.com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
1: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்து நிற்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்திலே ஊடாக.
3: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGA நூலகம் நூலகம்.com.
3: In
4: மீன்லேக்கே மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
5: ஐயோ ராஜா, லாட்சப்பிலுக்கு வந்து நான்
6: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
5: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காடி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
4: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
5: விடாதீங்க, போங்க போங்க.
7: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
8: 11 à 13 rue Caille 75 000 du Paris
7: Vicky Superstore Gala Gonesse Sasselil
8: 5 rue Marcel Cerdan 95 140 Garges-lès-Gonesse
7: Mélodie et Tordre-Gelke Vicky Cash and Curry Paris La Chapelle Tordre Televisi Lacom Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து புதிதாக கடன்களை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். மண்முனை மேற்கு பவனதீவு பிரஸ் சபைக்கு முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று நேற்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது.
1: மண்முனை மேற்கு பவனதீவு பிரதேச செயலகத்திற்கு முன்பாக பாடசாலை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு வலியுறுத்தியும் அண்மையில் வீதி விபத்தில் உயிரிழந்த ஆசிரியை மதிவதனி கமலநாதனின் மரணத்திற்கு நீதி கோரியும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. நீதிக்கான மக்களின் குரல் அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
2: கனரக வாகனங்கள் மிக வேகமாக செல்வதன் காரணமாக எங்களுடைய மக்கள் வந்து பாரிய அளவு சிரமங்களை எதிர்நோக்கின்றார்கள். இந்த பாதைகள் வந்து மிக குறுகிய பாதைகள். அந்த பாதையாலே அந்த வாகனம் செல்வதாக இருந்தால் அதன் அதற்கு வந்து சைட் கொடுத்து ஒரு ஓரமாக செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது.
3: கனரக வாகனங்கள் பாடசாலை ஆரம்பிக்கும் போதும் பாடசாலை விடும் போதும் மிகவும் வேகமாக செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இதை சுலபமாக இதை வந்த அந்த நேரங்களில் போகாமல் தடுப்பதற்கு உரிய அதிகாரிகள் ஏற்பாடு செய்துமாறு சரியான நடவடிக்கை எடுத்து நிறுத்தி தருமாறு மிகவும் அன்பாக கேட்டுக் கொள்கின்றோம்.
1: இதனைத் தொடர்ந்து தங்களது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை மண்முனை மேற்கு பிரதேச செயலாளரிடம் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கையளித்தனர்.
0: தொடர்ந்து அம்பாந்தோட்டை திசமகராம பிரதேச செயலக பிரிவில் அமைந்துள்ள எல்லகல ஆரம்ப பாடசாலை வளாகத்தில் கடற்படையின் சமூக பணி திட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட மீள்நீர் சுத்திகரிப்பு நிலையம் நேற்று பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. திசமகராம பிரதேச செயலக பிரிவில் உள்ள எல்லகல ஆரம்ப பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட அந்த பகுதி மக்களின் அன்றாட நீர் தேவைகள் லுணுகம் வெகர நீர்வளங்கள் திட்டத்தின் ஊடாக பூர்த்தி செய்யப்பட்டு வந்த போதிலும் சிறுநீரக நோயாளர்கள் பதிவாகும் அந்த பகுதி மக்களுக்கு சுத்தமான குடிநீரை வழங்குவது பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாத பிரச்சினையாக இருக்கிறது. அதற்கமைய இந்த தேவையை அடையாளம் கண்டு சுகாதார அமைச்சின் தலைமையில் இலங்கை கடற்படையின் தொழில்நுட்ப மற்றும் தொழில்சார் பங்களிப்புடன் பெரேரா அண்ட் சன்ஸ் தனியார் நிறுவனத்தின் நிதி பங்களிப்புடனும் எல்லகல ஆரம்ப பாடசாலை வளாகத்தில் இந்த நீர் சுத்திகரிப்பு நிலையம் நிறுவப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த மீள் நீர் சுத்திகரிப்பு நிலையம் நிறுவப்பட்டதன் மூலம் இலங்கை கடற்படையின் பங்களிப்புடன் இதுவரை 1162 மீள் நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக கையளிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. வெலிகம பிரதேச சபையின் 2027 ஆண்டுக்கான பாதேடு இன்று நடைபெற்ற வாக்கெடுப்பில் ஒரு மேலதிக வாக்கினால் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. சபையின் தவிசாளர் சட்டத்தரணி சிந்தக கேவ பதிரின தலைமையில் ஆளும் தரப்பினரால் இந்த பாதேடு இன்று சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வாக்கெடுப்பில் பாதேட்டுக்கு ஆதரவாக 22 வாக்குகளும் எதிராக 23 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. இதன்படி பொது எதிர்கட்சி குழுவின் ஆதரவுடன் ஒரு மேலதிக வாக்கினால் பாதேடு தோற்கடிக்கப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தல்கள் குறித்து சகல அரசியல் கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட எதிர்பார்த்திருக்கிறோம். தேர்தல் முறைமையில் காணப்படும் சட்ட சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையில் பாராளுமன்ற செயற்குழுவுக்கு பல யோசனைகளை ஏற்கனவே முன்வைத்திருக்கிறோம் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஆராயும் பாராளுமன்ற விசேட செயற்குழுவில் முன்னிலையாகி பல யோசனைகளை முன்வைத்து விட்டோம். பழைய தேர்தல் முறைமையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்தலாம் என்று சட்டமாதிபர் திணைக்களம் முன்வைத்துள்ள திருத்த பரிந்துரைகளுக்கு இணையாக யோசனைகளை நாங்களும் முன்வைத்திருக்கிறோம். முன்வைக்கப்படும் யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை விரைவாக ஆராய்ந்து உறுதியான தீர்மானத்தை எடுக்குமாறு செயற்குழுவிடம் வலியுறுத்தியிருக்கிறோம். மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் மாகாண சபைகள் இயங்குவது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. மாகாண சபை தேர்தல் குறித்து தீர்மானம் எடுக்கும் அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடையாது. ஏனென்றால் 2017 இயற்றப்பட்ட புதிய தேர்தல் முறைமையின் அம்சங்கள் பூர்த்தி செய்யப்படாத காரணத்தால் எந்த தேர்தல் முறைமைக்கு அமைய மாகாண சபை தேர்தலை நடத்துவது என்பதில் தற்போது சிக்கல் காணப்படுகிறது. தேர்தல் முறைமை குறித்து பாராளுமன்றத்தின் ஊடாக உறுதியான தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட வேண்டும். அப்போதுதான் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் உத்தியோகமாக தீர்மானங்களை எம்மால் எடுக்க முடியும். பாராளுமன்ற செயற்குழு விரைவான தீர்மானத்தை எடுக்கும் என்று எதிர்பார்த்திருக்கிறோம். பெண் பிரதித்துவம் தொடர்பில் செயற்குழு முன்வைத்த விடயங்களை கருத்தில் கொண்டு அதற்குரிய யோசனைகளை முன்வைத்திருக்கிறோம். தற்போது இளைஞர் பிரதித்துவம் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. அது குறித்தும் யோசனைகளை முன்வைப்போம். இந்த விடயம் குறித்து அரசியல் கட்சிகளுடன் எதிர்வரும் நாட்களில் கலந்துரையாடலில் ஈடுபட தீர்மானித்திருக்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டார். வவனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் பட்டிக்குடியிருப்பு கிராம அலுவலர் பிரிவுக்குட்பட்ட தமிழ் மக்களின் பூர்வீக எல்லை கிராமங்களில் ஒன்றான விண்ணாங்காம்பட்டி கிராமத்தை மீளக்கூடியமற்ற நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அந்த பகுதி மக்கள் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன் அவர்களிடம் உருக்கமான வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த பகுதி மக்களின் முறையீட்டுக்கு அமைவாக கடந்த 11ஆம் தேதி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அந்த விண்ணாங்கம்பட்டி பகுதிக்கு நேரில் சென்று நிலைமைகளை ஆராய்ந்தார். இதன்போதே அந்த பகுதி மக்கள் தமது கிராமத்தை மீள்குடியமற்ற நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அத்தோடு தமது மீள்குடியேற்றத்துக்காக தடையாக வனவளத் திணைக்களம் செயற்பட்டு வருவதாகவும் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனிடம் அந்த பகுதி மக்களால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த விண்ணாங்கம்பட்டி கிராமத்தினை மீள குடியேற்றுவது தொடர்பில் தம்மால் கவனம் செலுத்தப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் இதன்போது தெரிவித்தார். வவுனியா வடக்கு பிரதி செயலாளர் பிரிவில் பட்டிக்குடியிருப்பு கிராம அலுவலர் பிரிவுக்குட்பட்ட விண்ணாங்கம்பட்டி கிராமத்தில் பூர்வீகமாக வாழ்ந்த மக்கள் கடந்த 1984ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து தமது சொந்த இடங்களிலிருந்து இடம்பெயர்ந்ததாக விண்ணாங்கம்பட்டி கிராம மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனிடம் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக 1984ஆம் ஆண்டில் அயற்கிராமமான ஓதியமலையில் 32 தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டமை மற்றும் பட்டிக்குடியிருப்பில் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட படுகொலை சம்பவங்களை அடுத்து விண்ணாங்கம்பட்டி கிராமத்தில் பூர்வீகமாக வாழ்ந்த தமிழ் குடும்பங்கள் இடம்பெற வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்ததாகவும் அந்த பகுதி மக்களால் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிற்பாடு வவுனியா வடக்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கிராமங்கள் பலவும் மீள்குடியேற்றப்பட்ட போதும் விண்ணாங்கம்பட்டி கிராமம் மாத்திரம் இதுவரை மீள்குடியேற்றம் செய்யப்படாமல் காணப்படுவதாக அந்த பகுதி மக்கள் சுட்டிக்காட்டினார்கள். இத்தகைய சூழலில் சில குடும்பங்கள் அந்த கிராமத்தில் அமைந்துள்ள தமது பூர்வீக காணிகளில் குடியேறி வசித்த போது அவ்வாறு மீள குடியேறிய மக்களை வனவளத் திணைக்களத்தினர் அங்கிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றியதாகவும் அந்த பகுதி மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் முறையீடு செய்துள்ளார்கள். அதேவேளை தமது பூர்வீக வாழ்விடமான அந்த கிராமத்தில் தம்மை மீள்குடியமற்றுமாறு தாம் கிராம அலுவலர் மற்றும் பவனியா வடக்கு பிரதிநிதிகளிடம் பல தடவைகள் முறையிட்ட போதும் இதுவரை மீள்குடியமற்றுவதற்கு எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் மக்களால் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த விண்ணாங்கம்பட்டி கிராமம் மீள்குடியமற்றப்படாததால் அந்த பகுதிக்குரிய மக்கள் தற்போது அயற்கிராமங்களில் உறவினர்களது வீடுகளிலும் வாடகைக்கும் தங்கி வாழ்வதாகவும் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் தெரியப்படுத்தினார்கள். எனவே தமது பூர்வீக வாழ்விடமான விண்ணாங்கம்பட்டி கிராமத்தினை மீள்குடியமற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு மக்கள் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை ஒன்றையும் முன்வைத்தார்கள். அந்த பகுதியில் அந்த பகுதி மக்களின் கோரிக்கைகளையும் குறைபாடுகளையும் கேட்டறிந்து கொண்டதோடு அந்த மக்களின் பூர்வீக வாழ்விட காணிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன் இதன்போது பார்வையிட்டார். அத்தோடு வனவள திணைக்களம் விண்ணாங்கம்பட்டி கிராம மக்களுடைய பூர்வீக வாழ்விட காணிகளை அபகரித்து வைத்துக் கொண்டு அவர்களை அங்கு மீள்குடியேற விடாமல் தடுப்பதை தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தெரிவித்தார். மேலும் இதுவரை மீள்குடியமர்த்தப்படாத விண்ணாங்கம்பட்டி கிராமத்தின் மீள்குடியேற்றம் தொடர்பில் வவனியா வடக்கு பிரதி செயலாளர் மற்றும் வவனியா மாவட்ட செயலாளர் என உரிய தரப்பினரின் கவனத்துக்கு கொண்டு வருவதோடு பாராளுமன்றத்திலும் இது தொடர்பில் வலியுறுத்தப்படும் என்று தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் விண்ணாங்கம்பட்டி கிராமத்தை மீள்குடியமர்த்துவது தொடர்பில் தம்மால் தொடர்ச்சியாக கவனம் செலுத்தப்படும் என்ற வாக்குறுதியையும் அந்த மக்களுக்கு வழங்கியிருக்கிறார். செட்டிக்குளம் கப்பச்சி கிராம மக்கள் நீண்ட காலமாக எதிர்கொண்டு வந்த போக்குவரத்து சிரமங்களுக்கு தீர்வு வழங்கும் வகையில் புதிய கப்பச்சி பாலத்துக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையில் நடைபெற்றிருக்கிறது. பல வருடங்களாக கப்பச்சி உட்பட பல கிராம மக்களுக்கு பயன்படக்கூடிய முறையான வீதி வசதிகள் இல்லாதிருந்த நிலையில் இதுகுறித்து அவதானம் செலுத்தி கப்பச்சி குளத்தை அண்டிய வீதியை பயன்படுத்தக்கூடிய வகையில் இந்த புதிய பாலத்தை கட்டி மக்களிடம் கையளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. நீர்ப்பாசன திணைக்கழகத்தின் நிதியொதுக்கீட்டின் கீழ் 136 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்படும் இந்த பாலத்தின் மூலம் விவசாய குடும்பங்கள் உட்பட சுமார் 400 குடும்பங்கள் நேரடி பலனை பெற உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. கப்பச்சி குளத்தின் வான்நீர் இலகுவாக வெளியேறும் வகையில் இந்த பாலமும் வீதியும் அமைக்கப்பட உள்ளன. இதன் நீளம் 260 மீட்டர் ஆகும் என்பதோடு 90 நாட்களுக்குள் இதன் நிர்மாண பணிகளை நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டிருக்கிறது. கடந்த காலத்தில் ஏற்பட்ட நிர்வா சூறாவளி காரணமாக நிலவிய வெள்ளப்பெருக்கால் வீதியும் தற்காலிக பாலமும் கடுமையாக சேதமடைந்திருந்தன. இதனால் மக்கள் அந்த வீதியை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டு அவர்களின் அன்றாட செயற்பாடுகளுக்கும் இடையூறுகள் ஏற்பட்டிருந்தன. இலங்கையில் கொழும்பு துறைமுக நகரம் புதுப்பிக்கத்தக்க சக்தி, சுற்றுலாத்துறை, தொலைத்தொடர்பு மற்றும் உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல துறைகளில் புதிய பொருளாதார வாய்ப்புகள் உருவாகியிருப்பதாக ஜனாதிபதி ஆண்ட்ரகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து தேசிய மற்றும் சர்வதேச கவனத்தை ஈர்க்கும் வகையில் நடைபெற்ற 2026 இலங்கை பொருளாதார மற்றும் முதலீட்டு மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டிருக்கிறார். முதலீடுகளுக்கு உகந்த சூழலை உருவாக்குவதற்காக வெளிப்படைத்தன்மை கொண்ட நிர்வாக முறைமையை பேணுதல், தேவையான சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை உருவாக்குதல் மற்றும் அத்தியாவசிய உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துதல் ஆகியவற்றுக்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் வர இருக்கும் வரவு செலவு திட்டத்திலும் இதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுடன் இணைந்து சிறப்பாக செயல்படக்கூடிய வலுவான வணிக சமூகம் நாட்டுக்கு அவசியமானது என்று குறிப்பிட்ட ஜனாதிபதி அதில் இணைந்து கொள்ளுமாறு அனைத்து தரப்பினருக்கும் அழைப்பினையும் விடுத்திருக்கிறார். நடப்பாண்டின் 2வது காலாண்டில் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட கடன்களின் அளவு 25.4% அதிகரித்திருப்பதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த 2025 ஆண்டின் இதே கால பகுதியுடன் ஒப்புடுகையில் இந்த அதிகரிப்பு பதிவாகியுள்ளதாக மத்திய வங்கியின் அறிக்கை குறிப்பிடுகிறது. கடந்த ஆண்டு இதே கால பகுதியில் குடும்பங்களுக்கான கடன் அதிகரிப்பு 15% குறைவாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடும்பங்களுக்கான மொத்த கடன்களில் 49% அதிகமான பங்கு மேல் மாகாணத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கான நிதி வசதிகள் மற்றும் தங்கத்தை அடகு வைத்து பெறப்படும் கடன்கள் ஆகியவை முக்கிய இடத்தை பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புவிசார் அரசியல் பதட்டங்கள், பணவீக்க அழுத்தங்கள், அதிக எரிபொருள் விலைகள் மற்றும் இறுக்கமான நிதி நிலைமைகள் போன்ற சவாலான உலகளாவிய சூழலுக்கு மத்தியிலும் 2026 ஆண்டின் முதல் பாதியில் இலங்கையின் நிதியமைப்பு ஸ்திரமாக கட்டியெழுப்பப்படுவதாக இலங்கையின் மத்திய வங்கி வெளியிட்ட ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. தொடர்ச்சியான பொருளாதார மீட்பு, மேம்பட்ட நிதியியல் செயல்திறன் மற்றும் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களால் பராமரிக்கப்படும் போதிய மூலதனம் மற்றும் எரிபொருள் சேமிப்புகள் ஆகியவற்றால் நாட்டின் நிதி ஸ்திரத்தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அந்த ஆய்வில் தெரிய வந்துள்ளது. வர்த்தகம், சுற்றுலா, வெளிநாட்டு ஊழியர்களின் பணப்பரிமாற்றம், மூலதன பாய்வு மற்றும் வெளிநாட்டு நிதிநிலைமைகள் ஆகியவற்றை சார்ந்திருப்பதால் இலங்கை வெளிப்புற பொருளாதார அதிர்ச்சிகளுக்கு நாடு அதிக அளவில் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் இருப்பதாகவும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. தீவிரமடைந்து வரும் புவிசார் அரசியல் பதட்டங்கள், குறிப்பாக மத்திய கிழக்கு மோதல், உயர்ந்து வரும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள், கால்நடை தொடர்பான அபாயங்கள் மற்றும் உலகளாவிய பொருளாதார நிச்சயமற்ற தன்மை ஆகியவை உள்நாட்டு பொருளாதாரத்துக்கு தொடர்ந்து ஆபத்துக்களை ஏற்படுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதிப்பீட்டு காலத்தில் தனியார் துறை கடன் வளர்ச்சி துரிதம் அடைந்தது. குறிப்பாக குடும்ப கடன்கள், வாகன கடன்கள் மற்றும் தங்கப்பிணைய கடன்கள் ஆகியவற்றில் அதிக வளர்ச்சி காணப்பட்டுள்ளதாகவும், இது கடன் இடைவெளியை விரிவுபடுத்தி முறையான அபாயங்கள் உருவாவதற்கான கவலைகளை உயர்த்தியுள்ளதாக மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. ரியல் எஸ்டேட் விலைகளும் தொடர்ந்து உயர்ந்து வந்த வேளையில் பிணிய மதிப்புகளின் ஏற்ற இறக்கம் மற்றும் பணவீக்க அழுத்தங்கள் ஆகியவை வளர்ந்து வரும் சிக்கல்களை மேலும் அதிகரிப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் தீவிரமடைந்த பதற்றமான காலங்களில் உள்நாட்டு வெளிநாட்டு நாணய சந்தை தளம்பல்லைக்குள்ளானது. இது அமெரிக்க டாலருக்கு எதிராக ரூபாயின் மதிப்பு சரிவதற்கு வழிவகுத்துள்ளது. பின்னர் சுற்றுலா, ஏற்றுமதி மற்றும் வெளிநாட்டு ஊழியர்களின் பணப்பரிமாற்றம் ஆகியவற்றின் தொடர்ச்சியான வரவு காரணமாக நிலைமைகள் சற்று மேம்படலாயின என்று தெரிவித்துள்ளது. நுகர்வு, வர்த்தகம், கட்டுமானம், நிதி சேவைகள் மற்றும் வெளிநாடு தொடர்பான நடவடிக்கைகளுக்கான கடன்கள் காரணமாக 2026 ஆண்டின் இரண்டாவது காலாண்டில் இந்த துறையின் கடன் வளர்ச்சி ஆண்டுக்கு 23.6% எட்டியுள்ளதாகவும், மொத்த நிலை 3 கடன்களின் விகிதம் ஒரு வருடத்துக்கு முந்தைய 11.9% 9.1% குறைந்துள்ளது. ஆனாலும் வேகமான கடன் வளர்ச்சிக்கு மத்தியில் சாத்தியமான கடன் அபாயங்களை சுட்டிக்காட்டும் விதமாக நிலை 2 கடன்கள் அதிகரித்துள்ளதை அந்த அறிக்கை சிறப்பித்து காட்டியிருக்கிறது. நிதி நிறுவனங்கள் வாகன நிதி அளிப்பு மற்றும் தங்க பிணைய கடன்களால் பெரிதும் தூண்டப்பட்டு ஆண்டுக்கு 45% என்ற வலுவான கடன் வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாகவும், டிட்வா சூறாவளி மற்றும் மத்திய கிழக்கு மோதலால் பாதிக்கப்பட்ட கடன் வாங்கியவர்கள் மீதான தாக்கம் இந்த துறைக்குட்பட்ட பலவீனங்களை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்தியுள்ளதாக அந்த அறிக்கை குறிப்பிடுகிறது. திறன் மற்றும் நிதி சேர்க்கையை உயர்த்தியுள்ள டிஜிட்டல் நிதி சேவைகளின் வளர்ந்து வரும் முக்கியத்துவத்தையும் இந்த ஆய்வு சுட்டிக்காட்டியுள்ளது. இருந்தாலும் டிஜிட்டல் இணைப்பின் விரைவான விரிவாக்கம், சட்ரிக்ஸ் அச்சுறுத்தல்கள், செயல்பாட்டு சீர்குலைவுகள் மற்றும் மூன்றாம் தரப்பு அபாயங்களுக்கான வெளிப்பாட்டை அதிகரித்துள்ளதாகவும், இதனால் சைபர் மீள்தன்மை நிதி ஸ்திரத்தன்மையின் முக்கிய அங்கமாக மாறியுள்ளதாக தெரிவித்துள்ளது. எதிர்காலத்தை பார்க்கும்போது தற்போதைய பொருளாதார மீட்சி நீடிப்பதோடு நிதியியல் ஒருங்கிணைப்பு முன்னேறி வேகமான கொள்கை செயல்படுத்துதல் தொடர்கின்ற வரையில் நிதி ஸ்திரத்தன்மைக்கான பார்வையானது நேர்மறையாக இருக்கும் என்று மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. புவிசார், அரசியல் மற்றும் நிதிச்சந்தை நிச்சயமற்ற தன்மைகள் உள்ளிட்ட வெளிப்புற முன்னேற்றங்கள் மற்றும் கடன் விரிவாக்க துறை சார்ந்த குவிப்பு மற்றும் உருவாகி வரும் சைபர் அபாயங்களால் ஏற்படும் உள்நாட்டு பலவீனங்களை சார்ந்துள்ளது. எனவே நிதி ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதில் தொடர்ச்சியான கண்காணிப்பு மற்றும் சரியான நேரத்தில் கொள்கை தலையீடுகள் முக்கியமாக இருக்கும் என்று மத்திய வங்கி குறிப்பிட்டிருக்கிறது. எனவே நிதி நிறுவனங்கள் முழுவதும் வலுவான மூலதனம் மற்றும் திரவத்தன்மை சேமிப்புகளை பராமரித்தல், கால்நடை தொடர்பான மற்றும் சைபர் அபாயங்களின் மேலாண்மையை வலுப்படுத்தல், தீர்மான மற்றும் அவசரகால தயார்நிலை கட்டமைப்புகளை மேம்படுத்துதல் மற்றும் கடன் விரிவாக்க அடிப்படை பொருளாதார நடவடிக்கை மற்றும் அபாய நிலைகளுக்கு ஏற்றவாறு இருப்பதை உறுதி செய்தல் ஆகியவற்றில் நிதித்துறையின் முன்னுரிமைகள் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. முறையான பலவீனங்கள் உருவாவதை தணிப்பதற்கும் நிதியமைச்சின் அதிர்ச்சியை தாங்கும் திறனை வலுப்படுத்துவதற்கும் நடுத்தர காலத்தில் நிதி ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதற்கும் இந்த முயற்சிகள் அத்தியாவசியமானவை என்று மத்திய வங்கி தெரிவித்திருக்கிறது. அதற்கிடையில் சர்வதேச நாணய நிதியம் தனது அண்மைய உலக பொருளாதார கண்ணோட்ட அறிக்கையில் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி வீதம் 2026 4% 2027 3.7% இருக்கும் என்று கணித்திருக்கிறது. இது அடுத்த ஆண்டுகளில் பொருளாதார வளர்ச்சியில் படிப்படியான தணிவு ஏற்படுவதை குறிக்கிறது. உலக பொருளாதார கண்ணோட்டம் நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் மீண்டெழும் திறன் அவசரமான தீர்மானங்கள் என்ற தலைப்பிலான சர்வதேச நாணய நிதியத்தின் 2026 அக்டோபர் அறிக்கையின்படி 2025 பதிவான 5% வளர்ச்சியுடன் ஒப்பிடுகையில் இலங்கையின் பொருளாதாரம் குறைவான வேகத்திலேயே எதிர்காலத்தில் வளரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவுக்கான ஸ்ரீலங்கன் விமான சேவைகள் சகலதும் இந்த மாதம் 18 வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் உத்தியோகமாக அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே ரியாத்துக்கான விமான சேவை இடைநிறுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது சவுதி அரேபியாவுக்கான சகல சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. தமாம் விமான நிலையம்

www.srilankan.com என்ற இணையதளத்தின் ஊடாகவும் தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் கீழ் புதிதாக 75 எரிபொருள் ரப்பில்லியங்களை நிறுவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா தெரிவித்தார். இலங்கை பொருளாதாரம் மற்றும் முதலீட்டு உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், தனியார் எரிபொருள் விநியோகஸ்தர்களை அதிக அளவில் சார்ந்துள்ள பகுதிகளில் புதிய எரிபொருள் ரப்பில்லியங்களை அமைப்பதற்கான இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார். களஞ்சியங்களில் எரிபொருள் கையிருப்பில் இருந்தும் சில தனியார் நிறுவனங்கள் அதன் விநியோகத்தை கட்டுப்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இவ்வாறான நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று தெரிவித்த ஜனாதிபதி, தனியார் நிறுவனங்கள் இலங்கையின் எரிபொருள் சந்தையில் அறிமுகப்படுத்தப்பட்டதன் நோக்கம் போட்டியை ஊக்குவிப்பதே என்று குறிப்பிட்டார். ஆனாலும் சில தனியார் நிறுவனங்களால் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் விலைகளுக்கு இணையாக எரிபொருளை விற்பனை செய்ய முடியாத நிலை காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். நடப்பாண்டின் முதல் 9 மாதங்களில் சிறுவர்கள் மீதான துஷ்பிரயோகம் மற்றும் வன்முறைகள் தொடர்பில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு மொத்தம் 9613 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதில் அதிகபட்சமாக 1554 முறைப்பாடுகள் கடந்த செப்டம்பர் மாதத்தில் மாத்திரம் பதிவாகியிருக்கிறது. சிறுவர்கள் மீதான பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பில் 364 முறைப்பாடுகளும் கடுமையான பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பில் 114 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. வன்முறைகள் மற்றும் குற்றங்கள் தொடர்பில் வன்புணர்வு சம்பவங்களுடன் தொடர்புடைய 169 முறைப்பாடுகளும் சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பில் 8 முறைப்பாடுகளும் சிறுவர் கடத்தல் தொடர்பில் 40 முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளன. மேலும் போதைப்பொருள் கடத்தலில் சிறுவர்களை பயன்படுத்துதல் தொடர்பில் 37 முறைப்பாடுகளும் சிறுவர்களுக்கு எதிரான பதைத்தல் தொடர்பில் 1889 முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சமூகம் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் தொடர்பில் இளம் பருவ கருத்தரிப்பு தொடர்பாக 51 முறைப்பாடுகளும் சிறுவர் திருமணங்கள் தொடர்பாக 9 முறைப்பாடுகளும் போதைப்பொருள் குற்றங்கள் தொடர்பாக 99 முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளன. அத்துடன் இணையவழி சிறுவர் வன்முறைகள் தொடர்பில் 196 முறைப்பாடுகளும் குடும்ப வன்முறைகள் தொடர்பில் 46 முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. தண்டனை அனுபவிக்கும் மகாசங்கத்தினர் மற்றும் ஏனைய மதகுருமார்கள் சிறைச்சாலையின் உள்ளும் வெளியிலும் அணிய வேண்டிய ஆடைகள் தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினை குறித்து ஆராய்வதற்காக அது தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவை உடனடியாக கூட்டுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா கோரிக்கை விடுத்திருக்கிறார். பொது நிர்வாகம், நீதி மற்றும் சிவில் பாதுகாப்பு பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவை உடனடியாக கூட்டுமாறு சபாநாயகர் ஊடாக அந்த குழுவின் தலைவரிடம் எதிர்க்கட்சித் தலைவர் கடிதம் மூலம் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக அவரது அலுவலகம் தெரிவித்துள்ளது. தண்டனை அனுபவிக்கும் மதகுருமார்களின் ஆடை தொடர்பான சர்ச்சைக்கு தீர்வு காணும் வகையில் இதுகுறித்த தற்போதைய நிலையியல் கட்டளைகளில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான பரிந்துரைகளை முன்வைக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா சுட்டிக்காட்டியிருக்கிறார். அத்துடன் இந்த விதியை நடைமுறைப்படுத்துவதோடு தொடர்புடைய அனைத்து தரப்பினரையும் துறைசார் மேற்பார்வை குழுவின் முன்னிலையில் முன்னிலையாகுமாறும் அழைப்பு விடுக்குமாறும் அவர் தனது கடிதத்தில் வலியுறுத்தியிருக்கிறார். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த இத்தகைய சந்தர்ப்பங்களில் சட்டவாக்க சபையின், அதாவது நாடாளுமன்றத்தின் செயற்திறன்மிக்க பங்களிப்பும் தலையீடும் அவசியம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் மகன் யோசித ராஜபக்ச மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ஆஃப் த வசந்த கர்ணகொட ஆகியோருக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை இந்த மாதம் 29 வரை ஒத்திவைக்க கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி ரசந்த கொடவெல இன்று உத்தரவு பிறப்பித்தார். வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிணையில் உள்ள இருவரும் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்தார்கள். இதன்போது வழக்கை எதிர்வரும் 29 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உத்தரவிட்ட நீதிபதி அன்றைய தினம் இருவரையும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அறிவித்தார். 2006 செப்டம்பர் 1 முதல் 2007 June 8 வரையான காலப்பகுதியில் ஜோசித ராஜபக்சாவை பிரித்தானியாவில் உள்ள ரோயல் கடற்படை பயிற்சி கல்லூரியில் நடைபெற்ற இளம் அதிகாரிகளுக்கான பயிற்சி நெறியில் பங்கேற்க செய்வதற்கு முறையற்ற வகையில் ஏற்பாடுகளை செய்ததன் மூலம் அரசுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக வசந்த கர்ணகொட மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையின் மூலம் முறையற்ற அனுகூலத்தை பெற்றதாக ஜோசித ராஜபக்சா மீதும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இருவருக்கும் எதிராக மொத்தம்

0: எட்டு குற்றச்சாட்டுகளை கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு முன்வைத்துள்ளது. முன்னாள் முதற் பெண்மணி சிரந்தி ராஜபக்சாவுக்கு இறுதிய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளதா என்பது குறித்து ஆராய்ந்து இன்று பிற்பகல் 2 மணிக்கு முன்னர் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரகம சிறைச்சாலை அத்தியட்சகருக்கு உத்தரவிட்டார். சிறிய சவிய வங்கிக் கணக்கு தொடர்பான மோசடி வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது.
1: அரசு வங்கியொன்றிலிருந்து 100 லட்சம் ரூபாயை பெற்று அதனை முறைகேடான வகையில் பயன்படுத்தியமையினூடாக ஊழல் மற்றும் பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் குற்றம் இழைத்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டு தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கு கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதர்கம முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சந்தேக நபர் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் திறந்த இருதய அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாகவும் அதனை ஒரு விசேட காரணமாக கருதி பிணை வழங்குமாறும் இன்றைய வழக்கு விசாரணையில் சந்தேகநபரான சிரந்தி ராஜபக்ச சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் சில்வா நீதிமன்றத்தில் விடயங்களை முன்வைத்தார். எனினும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் அத்தகைய விடயம் தொடர்பில் முறைப்பாட்டாளர் தரப்பு அறிந்திருக்கவில்லை என நீதிமன்றத்துக்கு அறிவித்தார். விடயங்களை ஆராய்ந்த நீதவான் வழக்கை இன்று பிற்பகல் 2 மணிக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக அறிவித்து சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு குறித்த உத்தரவை பிறப்பித்தார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்த போது இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கலின் போது 100 மில்லியன் ரூபாவை லஞ்சமாக பெற்றுக் கொண்டமை தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் ஆஜர்படுத்துவதற்காக அவர் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். சந்தேக நபரான நாமல் ராஜபக்ச கடந்த செப்டம்பர் 4 தேதி கைது செய்யப்பட்டார். இதனிடையே உரிய கல்வி தகுதிகளின்றி கடற்படை அதிகாரியாக இணைக்கப்பட்டு பிரித்தானியாவில் பயிற்சி பாடநெறியில் இணைந்தமையினூடாக அரசாங்கத்துக்கு நட்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டி யோஷித ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கும் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது.
0: தொடர்ந்து ஏபஸ் விமானங்களை கொள்முதல் செய்ததில் லஞ்சம் பெற்ற சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவை எதிர்வரும் 27 தேதி வரை மீண்டும் விளக்கமறியல் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்தது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகளும் சந்தேக நபரின் சட்டத்தரணிகளும் முன்வைத்த சமர்ப்பணங்களை பரிசீலித்த கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். முறையற்ற ராஜேந்திர கடவுச்சீட்டை வைத்திருந்த குற்றச்சாட்டில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்ட சசி வீரவன்ச என்று அழைக்கப்படும் ரணசிங்க முதியான் சொலாகே சிர்ஜியா உதயந்தியின் தண்டனை தொடர்பான நடவடிக்கைகளை எதிர்வரும் 26 தேதி வரை ஒத்திவைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவர் இதனை இந்த உத்தரவினை பிறப்பித்தார். இந்த வழக்கில் பிரதிவாதியான சசி வீரவன் சாவால் பிரதிவாதி சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி முன்வைத்த கோரிக்கையை பரிசீலித்த நீதவான் மேல்நீதிமன்றில் தாக்கல் செய்துள்ள மேன்முறையீடு தொடர்பான நடவடிக்கைகளின் பதிவுகளை எதிர்வரும் 26 தேதிக்குள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு பிரதிவாதி தரப்பில் முன்னிலையான சட்டத்தரணிகளுக்கு உத்தரவு பிறப்பித்தார். அத்துடன் அந்த மேன்முறையீட்டு வழக்கு நேற்று மேல்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருந்ததால் வழக்கை வேறொரு தேதிக்கு ஒத்திவைக்குமாறு சட்டத்தரணி கோரிக்கை விடுத்திருந்தார். கடந்த 2022 மே மாதம் 27 தேதி முறையற்ற ராஜேந்திர கடவுச்சீட்டை வைத்திருந்த குற்றச்சாட்டில் சிசி வீரவன்ச குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. அபராதத்தை செலுத்த தவறினால் மேலும் 6 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் அப்போது உத்தரவிடப்பட்டது. இந்த நிலையில் இந்த தீர்ப்பை 2026 ஜூன் 11 மேன்முறையீட்டு நீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாமர சம்பந்த் தசநாயக்கா கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பான விவரங்களை வெளியிட்டுள்ளது. ரத்தின கல் வியாபாரிகளிடம் லஞ்சம் கோரி பெற்றதாகவும் பொஸ்பெட் ஏற்றுமதியில் ஈடுபட்ட நிறுவனங்களிடமிருந்து 1 மில்லியன் ரூபாய் பெற்றதாகவும் அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதன்படி ரத்ரகல் வியாபாரி ஒருவரிடம் 12 லட்சம் ரூபாய் லஞ்சம் கோரிய அவர் அதில் 5 லட்சம் ரூபாயை பெற்றதாக கூறப்படுகிறது. மேலும் வேறு இரு ரத்ன கல் வியாபாரிகளிடம் முறையே 10 லட்சம் மற்றும் 2 லட்சம் ரூபாய் லஞ்சம் கோரி பெற்றதாகவும் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. மற்றதொரு குற்றச்சாட்டின்படி லங்கா போஸ்பேட் நிறுவனத்தின் ஊடாக போஸ்பேட் ஏற்றுமதி செய்வதற்காக 3 நிறுவனங்கள் உரிய நடைமுறைகளை பின்பற்றாமல் தெரிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த ஏற்றுமதி ஏற்பாடுகளை முன்னெடுப்பதற்கும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் தேவையான அனுமதிகளை பெறுவதற்கும் சாம்பர சம்பத் உதவியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதற்கு பிரதியுபகாரமாக அந்த நிறுவனங்கள் முறையே 59 லட்சம், 22 லட்சம் மற்றும் 3 லட்சம் ரூபாய் என்று மொத்தம் 84 லட்சம் ரூபாயை வழங்கியதாக கூறப்படுகிறது. இந்த பணம் அவரது முன்னாள் தனிப்பட்ட செயலாளரின் வங்கிக் கணக்கில் வைப்பிலிடப்பட்டு சாமர சம்பந்தின் அரசியல் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. சாமர சம்பந்த் தசநாயக்கா நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டார். பின்னர் கொழும்பு பிரதம நிதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் எதிர்வரும் அக்டோபர் 23 வரை விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளார். இந்த போஸ்பேட் ஏற்றுமதி தொடர்பான விசாரணையில் அவரது முன்னாள் தனிப்பட்ட செயலாளரான சுமந்திபால லியனராட்சியும் முன்னதாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் பிந்தி கிடைத்த தகவல்களின்படி நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கா இன்று மீண்டும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். உவா மாகாண முதலமைச்சராக பதவி வைத்த காலத்தில் மாகாண சபைக்கு சொந்தமான 6 நிலையான வைப்பு கணக்குகளை முதிர்வு தேதிக்கு முன்னர் மீளப்பெற்று அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்படுத்தியதாக கூறப்படும் மற்றொரு குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கா இன்று சிறைச்சாலை அதிகாரிகளால் மேல் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார். இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் அவருக்கு எதிராக மேல் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. தனது தாவர நாட்டு மேடையில் 15 வயதுடைய சிறுவன் ஒருவனை தொழிலாளியாக அமர்த்திய ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ஒருவரை கிகுருகடுவ போலீசார் நேற்று கைது செய்தார்கள். கைது செய்யப்பட்டவர் பசறை பிபிடுகம பகுதியைச் சேர்ந்த 57 வயதுடையவர். 7ஆம் வகுப்பு வரை மாத்திரமே கல்வி கற்றுள்ள இந்த சிறுவன் 15 வருடங்களும் 10 மாதங்களும் நிரம்பியவர் என்றும் நோயுற்ற தாய் மற்றும் தாயாரின் அக்காவுடன் வசித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சிறுவனின் தந்தை குடும்பத்தை பிரிந்து சென்று விட்டார். பாதல் கும்பர பிரதி செயலகத்துக்கு கிடைத்த தகவலின் பேரில் இந்த சந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் மகேஷ் செனரட்னாவின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக கிகுருகடுவ போலீஸ் நிலைய பதில் பொறுப்பதிகாரி உப போலீஸ் பரிசோதகர் சரத் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார். நீதிமன்றத்தை அவமதித்த குற்றத்துக்காக உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் சிறைத்தண்டை அனுபவித்து வரும் கலகுட அத்தே ஞானசார தேரரின் காவி ஆடையை களைவதை தடுப்பதற்கும் அவரை விடுவிப்பதற்கும் உயிர்த்தியாகம் செய்தாவது அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக உறுதியளித்து பௌத்த பிக்குகள் உள்ளிட்ட குழுவினர் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையிலிருந்து மெகசின் சிறைச்சாலை வரை பாத யாத்திரையை கடந்த 10ஆம் தேதி ஆரம்பித்தார்கள். இந்த நிலையில் இன்று 4வது நாளாகவும் தொடர்ந்து அந்த பாத யாத்திரை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது.
2: பாத யாத்திரை இன்று காலை வரக்காப்புல ஸ்ரீ போதி ருக்காராம விகாரையில் இருந்து ஆரம்பமானது. இன்றைய பாத யாத்திரையை நித்தம்புவ வரை முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து அரசாங்கத்துக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் மற்றும் பௌத்த சாசனம் குறித்த கவலைகளை முன்வைத்த ஐக்கிய மக்கள் சக்தியின் உயர்மட்ட குழுவிடம் ஆதாரங்கள் இல்லாமல் எவரையும் குற்றம் சாட்டுவது பொருத்தமற்றது என்று மல்வத்துவ பீடத்தின் மாநாயக்க திப்பட்டுவாவ சுமங்கல தேரர் வலியுறுத்தினார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும்பம் பண்டார தலைமையிலான குழுவினர் நேற்று மல்வத்து மாநாயக்க தேரரை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார்கள். இதன்போது அந்த குழுவினரால் இந்த அரசாங்கத்தின் மீதான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட போதே மாநாயக்க தேரர் அவற்றை நிராகரித்து கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். சட்டமூலங்கள் நிறைவேற்றப்படும் வரை பௌத்த மதம் மற்றும் துறவிகள் தொடர்பில் இடைக்கால ஏற்பாடுகளை செய்ய நிறைவேற்று அதிகாரம் மிக்க ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல இதன்போது சுட்டிக்காட்டினார். அதற்கு பதிலளித்த மாநாயக்க தேரர் இது தொடர்பான சட்டங்கள் குறுகிய காலத்தில் கொண்டுவரப்படும் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். அரசாங்கத்தின் மக்கள் ஆதரவு சரிந்து வருவதாகவும் பௌத்தர்களின் நலன்களை புறந்தள்ளி சிறுபான்மையினர் வாக்குகளை பெற முயற்சிகள் நடப்பதாக எதிர்கட்சி பிரதிகள் அப்போது குற்றம் சாட்டினார்கள். அத்துடன் சமூக ஊடகங்களில் பௌத்த பிக்குகளுக்கு எதிராக அவதூறுகள் பரப்பப்படுவதாகவும் தெரிவித்தார்கள். சமூக ஊடக அவதூறுகளுக்கு அரசாங்கத்துடன் தொடர்புடையவர்களே காரணம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துப பண்டாரா கூறியபோது அதனை மறுத்த மாநாயக்க தேரர் ஆதாரங்கள் இன்றி குறிப்பிட்ட அரசியல் கட்சியை குற்றம் சாட்டுவது பொருத்தமற்றது என்று சுட்டிக்காட்டினார். நாம் அவ்வாறு கூறக்கூடாது என்று குறிப்பிட்ட அவர் யார் செய்திருந்தாலும் அது தவறான விடயம் என்று அவர் குறிப்பிட்டார். பௌத்த மதம் பலவீனப்படுத்தப்படலாம் என்று அஞ்சுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் இதன்போது குறிப்பிட்டார்கள். இதற்கு பதிலளித்த மாநாயக்க தேரர் பௌத்த நிகழ்வுகளுக்கான கட்டுப்பாடுகள் குறித்து முன்னர் கூறப்பட்ட குற்றச்சாட்டுகள் எதுவும் நடைமுறையில் உண்மையாகவில்லை என்றும் அரசு தலைவர்கள் பௌத்த மற்றும் ஏனைய மத நிகழ்வுகளில் தொடர்ந்து பங்கேற்று வருவதை சுட்டிக்காட்டி நிதானமாக செயற்படுமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தினார். தற்போதைய அரசியல்வாதிகளை பழைய வன்முறை சம்பவங்களுடன் இணைத்து பேச முற்படக்கூடாது என்றும் அவர்கள் தலதா மாளிகையின் மீது குண்டு தாக்குதல்கள் மேற்கொண்டதாக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்க முடியாது என்று குறிப்பிட்ட அவர் விடுதலை புலிகளை போன்று மக்கள் விடுதலை முன்னணி தலதா மாளிகை மீது குண்டு தாக்குதல் நடத்தவில்லை என்றும் இது தொடர்பாக முன்னாள் தியவதன நிலமே நிரஞ்சன் விஜயரண்ண உண்மைக்கு புறம்பான கூற்றுக்களை கூறி வருவதாகவும் மல்வத்து பீடத்தின் பீடாதிபதி திப்பட்டுவாவ ஸ்ரீ சித்தாந்த சுமங்கல தேரர் தெரிவித்திருக்கிறார். கொழும்பு துறைமுக நகரில் வெளிநாட்டு முதலீட்டு நிறுவனங்கள் மற்றும் வர்த்தகர்களை அச்சுறுத்தி கப்பங்கோரின் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறப்படும் சீன பிரஜையொருவர் மத்திய குற்றப்புணர்வு பணியகத்தினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சீனாவை தளமாக கொண்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவுடன் தொடர்புடைய முக்கிய உறுப்பினர் என்று கூறப்படும் இந்த சந்தேக நபர் நீண்ட காலமாக இலங்கையில் தங்கியிருந்ததாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். துறைமுக நகரில் இடம்பெற்றதாக கூறப்படும் கப்பங்கூரல் மற்றும் அச்சுறுத்தல் சம்பவங்கள் தொடர்பாக கிடைத்த பல முறைப்பாடுகளின் அடிப்படையில் மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். இதன்போது கைது செய்யப்பட்ட சந்தேகநபரிடமிருந்து பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 4 போலி கடவுச்சீட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் பிற நபர்களின் பெயர்களில் வழங்கப்பட்ட கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி இந்த சந்தேகநபர் இலங்கையில் சட்டவிரோதமாக தங்கியிருந்ததாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளார்கள். அம்பலாங்கொட குலிகொட பகுதியில் ஐஸ் மற்றும் குஷ் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
3: கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் அம்பலாங்குடி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர் அம்பலாங்குடி குளிகொட கலகுடவத்த பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய மீனவர் ஆவார். சந்தேக நபர் இன்று பலபிட்டி நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார்.
0: தொடர்ந்து கொழும்பில் உள்ள இரவு நேர களியாட்ட விடுதிகளுக்கு போதைப் பொருள் விநியோகித்ததாக கூறப்படும் 4 ஜமேக்கா பிரஜைகள் கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று கொள்ளுப்பட்டியில் உள்ள உணவகம் மற்றும் வணிக வளாகம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது 1 கிலோகிராமுக்கு அதிகமான போதைப் பொருட்களுடன் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்டவர்களில் 2 பெண்களும் அடங்குவதாக காவல்துறை ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. மன்னார் யாழ்ப்பாணம் வீதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருப்பதோடு 3 பெண்கள் காயமடைந்தார்கள். அடம்பன் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பள்ளமடு பகுதியில் மன்னார் நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி அந்த பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. விபத்தில் காயமடைந்த 3 பெண்களும் ஆண் ஒருவரும் மன்னார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார்கள். இதன்போது சிகிச்சை பெற்று வந்த ஆண் உயிரிழந்து போனார். உயிரிழந்தவர் 49 வயதுடைய பல்லவராயன் கட்டு பகுதியைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்படுகிறது. விபத்துடன் தொடர்புடைய பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டிருப்பதோடு சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. கடந்த வருடம் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த மிக்சாரே கஜா என்று அழைக்கப்படும் அருணவிதான கமகையின் மகன் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி ஒன்றுடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தங்காலை பிரிவு குற்றப்புணர்வு பிரிவு அதிகாரிகளால் இந்த நபர் நேற்று கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவரிடமிருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி ஒன்று கைப்பற்றப்பட்டிருக்கிறது. யால தேசிய பூங்காவின் முதலாம் மற்றும் 2 வலயங்கள் எதிர்வரும் அக்டோபர் 16 தேதி முதல் மீண்டும் திறக்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
3: நிலவிய கடும் வறட்சியான நிலைமைக்கு மேலதிகமாக வனவிலங்குகளின் இனப்பெருக்க காலம் காரணமாக அவற்றுக்கு தேவையான சுதந்திரமான சூழலை உருவாக்குதல் மற்றும் பூங்காவின் வீதி கட்டமைப்பில் உள்ள திருத்த வேலைகளை முன்னெடுத்தல் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கடந்த செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி குறித்த வலயங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டன.
0: தொடர்ந்து மன்னார் மாவட்டத்தில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் 9 பாடங்களிலும் ஏசித்திகளை பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் விருது வழங்கும் நிகழ்வு நேற்று மன்னார் வலய கல்வி பணிமனையின் மண்டபத்தில் நடைபெற்றிருக்கிறது. மன்னார் மாவட்ட பொறியியலாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் பொறியியலாளர் விமலேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மன்னார் வலய கல்வி பணிப்பாளர் வலண்டைன் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்திருந்தார். மேலும் உதவி கல்வி பணிப்பாளர் வழிகாட்டுதலும் பாடசாலை அதிபர்கள் மற்றும் கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்புடனும் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. சாதாரண தர பரீட்சையில் சிறந்த பெறுபர்களை பெற்ற கல்வியில் சாதனை படைத்த மாணவர்களை பாராட்டி அவர்களின் எதிர்கால கல்வி பயணத்துக்கு ஊக்கம் அளிப்பதையும் ஏனைய மாணவர்களையும் சிறந்த கல்வி சாதனைகளை நோக்கி முன்னுற தூண்டுவதையும் நோக்கமாக கொண்டு இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மாணவர்களின் திறமைகளை அங்கீகரித்து அவர்களின் எதிர்கால வெற்றிக்கு ஊக்கமளிக்கும் இத்தகைய முயற்சிகள் கல்வி வளர்ச்சிக்கும் சமூக முன்னேற்றத்துக்கும் வலு சேர்க்கின்றன. மேல் சப்ரகமுவ மத்திய ஊவா வடமேல் வடமத்திய கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களிலும் மன்னார் மற்றும் பவனியா மாவட்டங்களிலும் ஆங்காங்கே பலத்த இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் பலத்த மின்னல் தாக்கங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
2: மேல் மத்திய சப்ரகமுவ ஊவா தென் மாகாணங்களின் சில பகுதிகளில் 100 முதல் 150 மில்லிமீட்டர் வரையான கனமழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது.
4: தென்கிழக்கு வங்காள விரிகுடாவினை அனுமித்த கடற்பரப்பில் நிலவிய குழப்பமான வானிலை நிலைமை இன்று குறைந்த காற்றழுத்த பிரதேசமாக வலுவடையக்கூடும். இந்த காற்றழுத்த பகுதியின் தாக்கம் காரணமாக குறிப்பாக இலங்கையிலும் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளிலும் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக இன்று எதிர்வரும் சில நாட்களில் இந்த நிலைமை நீடிக்கக்கூடும். எனவே இது தொடர்பில் அவதானத்துடன் இருக்குமாறும் மீனவர்கள் கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களை கேட்டுக் கொள்கின்றோம். குறிப்பாக மேல் சபரகமுவ மத்திய உவா தென் மாகாணங்களின் சில பகுதிகளில் 100 முதல் 150 மில்லிமீட்டர் வரையிலான மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளிலும் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று பிரதானமாக வடகிழக்கு திசையிலிருந்து வீசும். காற்றின் வேகம் மணிக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வரை காணப்படலாம். எவ்வாறாயினும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் கடற்பரப்புகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். இதனால் கடல் கொந்தளிப்பாக மாறக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடல்சார் பயணங்களில் ஈடுபடுபவர்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும். குறிப்பாக பிற்பகலுக்கு பின்னர் நாடு முழுவதும் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன. எனவே இது தொடர்பில் அவதானத்துடன் இருந்து தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு கேட்டுக்
5: கொள்கின்றோம்.
2: எதிர்வரும் சில நாட்களுக்கு மழை வீழ்ச்சி அதிகரித்து காணப்படும் எனவும் அதன் பின்னர் வளமையான இடைப்பருவ மழை நிலைமையை எதிர்பார்க்க முடியும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
4: தற்போது நாம் 2வது இடைப்பருவ மழை காலத்தை கடந்து கொண்டிருக்கின்றோம். முன்னர் குறிப்பிட்ட குறைந்த காற்றழுத்த பிரதேசத்தின் தாக்கத்தால் அடுத்த சில நாட்களில் இந்த வானிலை நிலைமை மேலும் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கமே இன்று எதிர்வரும் சில நாட்களில் மின்னல் தாக்கங்களுக்கான வாய்ப்பு அதிகமாக காணப்படும். எல்நினோ நிலைமையின் தாக்கத்தை நாம் நீண்டகால அடிப்படையில் கருத்தில் கொள்கின்றோம். இந்த நிலைமையின் தாக்கம் இல்லை என கூற முடியாது. எனினும் தற்போதைய நிகழ்வில் எல்நினோவின் தாக்கம் எந்த அளவுக்கு உள்ளது என்பதை துல்லியமாக குறிப்பிடவும் முடியாது. எனினும் மாதாந்த மழை வீழ்ச்சி முறைமை ஆராயும் போது இந்த மாதத்திலும் குறிப்பாக கடந்த சில மாதங்களிலும் எல்நினோவின் தாக்கத்தை அவதானிக்க முடிகின்றது. தற்போது அதிகரித்துள்ள மழை வீழ்ச்சி மேலும் 2 அல்லது 3 நாட்கள் நீடிக்கக்கூடும். அதற்கு பின்னர் மீண்டும் வளமையான இடைப்பருவ மழை காலத்துக்கு உரிய வானிலை நிலைமைகள் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த மாதத்தை பொறுத்தவரையில் மழை வீழ்ச்சி அதிகரித்தும் குறைந்தும் காணப்பட்டாலும் பெரும்பாலும் பிற்பகல் வேளைகளிலேயே மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
2: நிலவும் கனமழையுடனான வானிலையால் 9 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேகாலை, பதுளை, கொழும்பு, கண்டி, மாத்தளை, நுழலியா, ரத்தினபுரி, மாத்தறை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களின் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கடந்த வருடம் ஏற்பட்ட டித்வா சூறாவளியினால் பாதிப்பை எதிர்கொண்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. அத்துடன் மலையக பகுதிகளில் வாகனங்களில் செல்லும் சாரதிகளும் மண்மாடுகளுக்கு அருகிலுள்ள வீடுகளில் வசிப்போரும் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கனமழையினால் கிங், நில்வலா, கலு மற்றும் கலனி ஆகிய ஆறுகளின் நீர்மட்டங்கள் உயர்வடைந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீரியல் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் பொறியியலாளர் எல் எஸ் சூரிய பண்டார தெரிவித்துள்ளார். கனமழையினால் கிங், நில்வலா, கலு மற்றும் கலனி ஆகிய ஆறுகளின் நீர்மட்டங்கள் உயர்ந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீரியல் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் பொறியியலாளர் எல் எஸ் சூரிய பண்டார தெரிவித்துள்ளார். இதேவேளை கடும் மழையால் அனர்த்த நிலைமை ஏற்பட்டால் அதனை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சம்பத் கொட்டுவேகோட தெரிவித்தார்.
0: தமிழ் தேசிய அரசியல் சிந்தனை பரப்பில் ஆழமான தடம் பதித்தவரும் மூத்த சட்டத்தரணியும் அரசியல் ஆய்வாளரும் எழுத்தாளரும் கல்வியாளருமான குப்புளானைச் சேர்ந்த ஜோதிலிங்கம் அவர்களின் இறுதி நிகழ்வுகள் நேற்று அவர் பிறந்த குப்புளான் மண்ணில் இடம்பெற்றது.
2: சட்டத்தரணியும் அரசியல் ஆய்வாளருமான சி ஜோதிலிங்கம் தனது 70வது வயதில் காலமானார். அன்னாரின் இறுதி கிரியைகளில் சட்டத்தரணிகள், அரசியல்வாதிகள், ஊடகவியலாளர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். அரசியல் ஆய்வாளரான சட்டத்தரணி சி ஜோதிலிங்கத்தின் இறுதி கிரியைகள் யாழ்ப்பாணம் குப்புளான் காடா கடம்பை இந்து மயானத்தில் நடைபெற்றது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். இந்தியாவில் ஆயிரக்கணக்கானோர் உச்சநீதிமன்றம் நோக்கி பேரணி நடத்தியிருக்கிறார்கள். வாக்காளர் பட்டியல் முறைகேடு தொடர்பில் தலைமை தேர்தல் ஆணையாளர் பதவி விலக வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஆளும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சாதகமாக வாக்காளர் பட்டியல் திருத்தப்பட்டதென்று எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. 130 மில்லியனுக்கு அதிகமானோர் வாக்காளர் பட்டியல் இருந்து நீக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மரணம் அடைந்தவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள் அல்லது தொடர்பு கொள்ள முடியாதவர்கள் மட்டுமே பட்டியல் இருந்து நீக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தொடர்ந்து கூறி வருகிறது. வாக்காளர் பட்டியலின் சிறப்பு தீவிர மறு ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி உள்ளிட்டோர் நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார்கள். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி இந்தியா கூட்டணி தலைவர்கள் தாக்கல் செய்த மனுவில் 14 பிழைகள் இருந்ததாக உச்சநீதிமன்ற பதிவாளர் அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் கோடிக்கணக்கில் வாக்காளர்கள் பெயர் நீக்கம் முறைகேடுகள் நடந்ததாக கூறி தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு எதிராக எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
7: வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் கடந்த ஆண்டு பிப்ரவரியில் தொடங்கப்பட்டது. இதையடுத்து தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் மொத்தம் 14 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. இந்த விவகாரத்தில் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் பதவி விலக வலியுறுத்தி இந்தியா கூட்டணி மற்றும் காக்ரோச் ஜனதா கட்சி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. இந்நிலையில் டெல்லி பாரகம்பா சாலையில் இருந்து உச்சநீதிமன்றம் நோக்கி இந்தியா கூட்டணி தலைவர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நேற்று தேசிய கொடிகளுடன் பேரணி சென்றனர். இதையடுத்து திரு மல்லிகார்ஜுன கார்கே, திரு ராகுல்காந்தி, செல்வி மம்தா பானர்ஜி, திரு அகிலேஷ் யாதவ், திரு தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட 11 தலைவர்கள் உச்சநீதிமன்ற வளாகத்திற்குள் சென்று அதிகாரப்பூர்வமாக மனுவை தாக்கல் செய்தனர். அந்த மனுவில் திரு ஞானேஷ்குமார் தன்னிச்சையாக எடுத்த முடிவுகளை சட்டவிரோதம் என அறிவிக்க வேண்டும், அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமைதியான ஆர்ப்பாட்டங்களுக்கு விதிக்கப்படும் கட்டுப்பாடுகள் குறித்தும் இந்த மனுவில் அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே காங்கிரஸ் கட்சியும் திரு ராகுல்காந்தியும் நாட்டின் நீதித்துறையை அச்சுறுத்த முயற்சிப்பதாக பாஜக எம்பி திரு அனுராக் தாக்கூர் குற்றம் சாட்டியுள்ளார்.
0: இந்தியா கூட்டணியில் இருந்து வெளியேறிவிட்டதால் இனி அவர்கள் நடத்தும் போராட்டங்களில் தாங்கள் பங்கேற்க வேண்டிய அவசியம் இல்லை என்று திராவிட முன்னேற்ற கழகம் தெரிவித்துள்ளது.
8: தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் பதவி விலக கோரி இந்தியா கூட்டணி சார்பில் நடைபெறும் போராட்டத்தில் திமுக பங்கேற்கவில்லை என்றும், திமுகவின் தோல்விக்கு எஸ்ஐஆர் காரணமல்ல என்றும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியிருந்தார். இந்நிலையில் அவரது கருத்துக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள திமுக தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், தமிழ்நாட்டில் வலுவாக இருந்த பாஜக எதிர்ப்பு கூட்டணியை சீர்குலைத்தவர் தாவேக அடிமை மாணிக்கம் தாகூர் என கடுமையாக விமர்சித்துள்ளது. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆரால் மக்களின் வாக்குரிமை பறிபோகாமல் இருக்க தங்களால் இயன்றவரை திமுகவினர் பாடுபட்டனர் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் அங்கம் வகித்துக் கொண்டே தினமும் திமுக குறித்து திரு மாணிக்கம் தாகூர், திரு கிரிஷ் சோடங்கர், திரு பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் தெரிவித்த கருத்துக்களால் கூட்டணியின் நற்பெயரும் ஒற்றுமையும் பொதுவெளியில் கேள்விக்குள்ளானது என்றும், வேறு கட்சியின் ஸ்லீப்பர் செல்களாக அவர்கள் செயல்பட்டார்கள் என்றும் திமுக கடுமையாக சாடியுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் பதவி விலக கோரி நடைபெறும் போராட்டத்தில் திமுக எம்பிக்கள் பங்கேற்கவில்லை என்று கூற திரு மாணிக்கம் தாகூருக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று திமுக கேள்வி எழுப்பியுள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆருக்கு எதிராக போராடிய இளைஞர்கள் தாவேக அரசால் கைது செய்யப்பட்ட போது, திமுக எம்பிக்கள் அவர்களை விடுவிக்க கோரி போராட்டம் நடத்திய போது காங்கிரஸ் என்ன செய்து கொண்டிருந்தது என்றும் திமுக வினவியுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதமே திரு ஞானேஷ்குமாரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சிகளின் சார்பில் அளிக்கப்பட்ட நோட்டீஸில் திமுக எம்பிக்கள் கையெழுத்திட்டுள்ளனர் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பதவிக்காக காங்கிரஸ் புல்லுருவிகள் செய்த துரோகத்தை அடுத்து இந்தியா கூட்டணியிலிருந்து திமுக வெளியேறிவிட்டதாகவும், எனவே இனி அவர்கள் முன்னெடுக்கும் போராட்டங்களில் இணைய வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை என்றும் திரு மாணிக்கம் தாகூரின் கருத்துக்கு பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது.
0: தலைநகரின் நிர்வாக மையமான புதுடில்லி மாவட்டத்தை அண்மைக்கால போராட்டங்கள் முற்றிலுமாக முடக்கியதைத் தொடர்ந்து யந்தர் மந்தர் இனி அங்கீகரிக்கப்பட்ட போராட்டக் களமாக இருக்காது என்று டெல்லி காவல்துறை நேற்று அறிவித்தது. அதற்கு மாற்றாக புதுடில்லி மாவட்டத்துக்கு வெளியே 3 புதிய இடங்களை போராட்டங்களுக்கான புதிய இடங்களாக காவல்துறை அறிவித்திருக்கிறது. இதுநேரத்தில் அதனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இன்றும் யந்தர் மந்தரை நோக்கி போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். இதில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள்.
9: வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் நடந்த முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று திரு ஞானேஷ்குமார் பதவி விலக வலியுறுத்தி கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி மற்றும் பல்வேறு மாணவர் அமைப்பினர் டெல்லியில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதை ஒடுக்க போலீசார், துணை ராணுவப்படை, மத்திய ஆயுதப்படை என 35,000 மேற்பட்டோர் குவிக்கப்பட்டுள்ளதால் அங்கு அசாதாரண சூழல் நிலவுகிறது. திரு ஞானேஷ்குமார் பதவி விலகும் வரை போராட்டம் ஓயாது என சிஜேபி அறிவித்துள்ளது. இதையடுத்து டெல்லி காவல்துறையின் வேண்டுகோளை ஏற்று மத்திய ஆயுதப்படை பாதுகாப்பை வரும் 20 வரை நீட்டித்து உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே டெல்லியில் போராட்டம் நடத்துவதற்கான இடங்களின் பட்டியலில் இருந்து நேற்று ஜந்தர் மந்தர் நீக்கப்பட்டது. அதற்கு பதிலாக புராரி மைதானம், கிழக்கு டெல்லி சிபிடி மைதானம் ஆகியவற்றில் போராட்டம் நடத்திக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டது. இதை கண்டித்து இன்று ஜந்தர் மந்தரில் தேசிய கொடியுடன் போராட்டம் நடத்திய சிஜேபி நிர்வாகிகள் திரு சௌரப் தாஸ், திரு அசுதோஷ் ரங்கா, திரு அஜிங்கியா ஷிண்டே உள்ளிட்ட 11 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களின் கைபேசிகளை பறிமுதல் செய்துள்ள போலீசார் வழக்கறிஞர்களை சந்திக்கவும் அனுமதிக்கவில்லை என சிஜேபியின் சட்ட ஆலோசகர் திரு புஷ்ப் சர்மா குற்றம் சாட்டியுள்ளார். ஜந்தர் மந்தர் பகுதியை போராட்டம் நடத்துவதற்கான இடமாக உச்சநீதிமன்றம் ஏற்கனவே அங்கீகரித்திருந்த நிலையில் தற்போது அது பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருப்பதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. போராட்டம் நடத்த அனுமதிக்கப்பட்ட ராம்லீலா மைதானம் வரும் டிசம்பர் 28 வரை முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதால் இந்த ஆண்டு இறுதி வரை அங்கு போராட்டம் நடத்த இயலாது என கூறப்படுகிறது. குப்பை கிடங்குகளுக்கு அருகில் உள்ள புராரி மற்றும் சிபிடி மைதானங்களில் போராட்டம் நடத்த நாள் 1,87,000 ரூபாய் வரை கட்டணம் செலுத்த வேண்டும். இதனால் இனி டெல்லியில் போராட்டமே நடத்த முடியாமல் போகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக மாணவர் அமைப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனிடையே காந்தி மைதானம், ராஜீவ் சவுக், மெட்ரோ உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மாணவர் சங்கத்தினர் திரு ஞானேஷ்குமார் பதவி விலக வலியுறுத்தி போராட்டம் நடத்தினர். கடந்த 10ஆம் தேதி நடந்த போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர்களை விடுவிக்க கோரி உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 10ஆம் தேதி சிஜேபி போராட்டத்தின் போது பெண் பத்திரிகையாளர்கள் பாலியல் ரீதியாக போலீசாரால் தாக்கப்பட்டது தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றம் நாளை விசாரிக்கிறது. உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி போலீசார் மாணவர்களை தாக்கியது, மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டது, தொலைத்தொடர்பு சேவை துண்டிக்கப்பட்டது ஆகியவை தொடர்பான வழக்கு நாளை மறுதினம் விசாரணைக்கு வருகிறது. இந்நிலையில் எஸ்ஐஆர் முறைகேடு தொடர்பாக ஆலோசனை நடத்தும் வகையில் காங்கிரஸ் சார்பில் இன்று மாலை நடைபெற்ற தேநீர் விருந்தில் முக்கிய எதிர்க்கட்சிகளின் தலைவர்களும் மாணவர் அமைப்புகளின் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர்.
0: தொடர்ந்து டெல்லியில் நடைபெற்ற போராட்டங்கள் தொடர்பாக வதந்திகளை பரப்பிய மற்றும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையிலும் பகிரப்பட்ட 300 பதிவுகளை நீக்க நகர காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு எதிரான போராட்டத்தின் போது பெண் பத்திரிகையாளரை காவல் அதிகாரி பாலியல் ரீதியாக துன்புறுத்துவதாக சித்தரிக்கும் புனியப்பட்ட காணொலியை பரப்ப செயற்கை நுண்ணறிவு AI செயலிகளை பயன்படுத்தியதாக 24 வயது இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த கைதுக்கு சில தினங்களுக்கு பிறகு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. டெல்லியில் நடைபெற்ற இந்த போராட்டங்களால் 2000 கோடி ரூபாய் அளவில் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவிக்கிறார்கள். இத்தொடர்பாக டெல்லியில் உள்ள வர்த்தகம் மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பின் தலைவர் பிரியஸ் கோயல் காவல் ஆணையருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக கோரி டெல்லியில் கடந்த சில நாட்களாக போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. கடந்த 10ஆம் தேதி நடைபெற்ற போராட்டத்தின் போது பல பகுதிகளில் உள்ள கடைகளை உள்ளூர் அதிகாரிகள் மூடுமாறு தெரிவித்தார்கள். சில இடங்களில் போலீசார் மற்றும் நிர்வாகத்தினர் அழுத்தம் கொடுத்தார்கள். இதனால் பல்வேறு இடங்களில் வர்த்தகம் முற்றிலும் முடங்கியது. இதன் காரணமாக டெல்லி முழுவதும் சுமார் 2000 கோடி ரூபாய் வர்த்தக இழப்பு ஏற்பட்டதாக அவர்கள் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்கள். எனவே போராட்டங்களின் போது கடைகளை மூடுமாறு வர்த்தகர்களை கட்டாயப்படுத்தக்கூடாது. சந்தைகள் தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். நவராத்திரி மற்றும் ராம்லீலா நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் தீபாவளி பண்டிகை நெருங்குகிறது. இதனால் சந்தைகளில் வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரிக்கும். இத்தகைய சூழலில் கடை அடைப்பு அல்லது பிற இடையூறுகள் ஏற்பட்டால் விற்பனை பாதிக்கப்படும். எனவே மீண்டும் இதுபோன்ற இடையூறுகள் ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2000 ரூபாவுக்கு மேற்பட்ட UPI வணிக பரிவர்த்தனைக்கான கட்டண நடைமுறை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
10: 2000 ரூபாய்க்கு மேல் நடைபெறும் வியாபாரிகளின் UPI பரிவர்த்தனைகளுக்கு 0.4% வரை கட்டணம் விதிக்கப்படும் என இந்திய தேசிய பண பரிவர்த்தனை கழகம் அறிவித்தது. நாளை மறுநாளில் இருந்து குறைந்தபட்சம் 0.4% 75,000 ரூபாய்க்கு மேற்பட்ட வணிக பண பரிமாற்றத்திற்கு 300 ரூபாய் வரையும் கட்டணம் விதிக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. இதற்கு எதிராக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் கருப்பு பட்டை இணைந்து வியாபாரம் செய்யும் போராட்டங்களை நடத்தின. நேற்று ஒருநாள் முழுவதும் UPI பரிவர்த்தனையை தமிழ்நாடு முழுவதும் வணிகர்கள் புறக்கணித்தனர். இதனால் மீண்டும் பண பரிவர்த்தனை முறைக்கே மாறப்போவதாகவும் சில கடைகளில் UPI பரிவர்த்தனைக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கப் போவதாகவும் வணிகர் அமைப்புகள் தெரிவித்தன. ஆயுத பூஜை, தசரா, தீபாவளி என அடுத்தடுத்து பண்டிகைகள் வரும் நிலையில் UPI பண பரிமாற்றங்களுக்கு கட்டணம் வசூலித்தால் அது பெருமளவில் இழப்பை ஏற்படுத்தும் என வணிகர்கள் தெரிவித்து வந்தனர். இது தொடர்பாக 20க்கும் மேற்பட்ட வர்த்தகத்துறை பிரதிநிதிகள் கடந்த 30ஆம் தேதி மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்து கூறியதுடன் கட்டணம் விதிப்பதை ஒத்திவைக்க வலியுறுத்தினர். இதையடுத்து 2000 ரூபாய்க்கு மேற்பட்ட UPI பரிமாற்றங்களுக்கு கட்டணம் வசூலிப்பதை தீபாவளி வரை ஒத்திவைத்துள்ளதாக இந்திய தேசிய பண பரிவர்த்தனை கழகம் அறிவித்துள்ளது.
0: தொடர்ந்து பிம்ஸ்டெக் கூட்டமைப்பின் முதலாவது உள்துறை அமைச்சர்கள் மாநாடு டெல்லியில் இன்று நடைபெற்றிருக்கிறது. வங்களா விரிகுடா எல்லையொட்டிய நாடுகள் மற்றும் அண்டை நாடுகளிடையே பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட பிம்ஸ்டெக் கூட்டமைப்பில் இந்தியா, இலங்கை, வங்கதேசம், மியான்மர், நேபாளம், பூட்டான் மற்றும் தாய்லாந்து ஆகிய 7 நாடுகள் உறுப்பினர்களாக இருக்கின்றன. இந்த நிலையில் உறுப்பு நாட்டு அமைச்சர்களுக்கு அழைப்பு விடுத்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று வெளியிட்டுள்ள எக்ஸ்வல தலைப்பதிவில் முதலாவது உள்துறை அமைச்சர்கள் மாநாடு இந்தியாவில் நடைபெறுவதை கௌரவமாக கருதுகிறோம். அக்டோபர் 13ஆம் தேதி நடைபெறும் இந்த மாநாட்டுக்கு வருகை தர உள்ள உறுப்பு நாடுகளின் உள்துறை அமைச்சர்கள் மற்றும் பிரதிநிதிகளை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாநாடு பயங்கரவாதம், எல்லை கடந்த குற்றம், போதைப்பொருள் கடத்தல், சட்டவிரோத பண பரிவர்த்தனை, இணைய அச்சுறுத்தல் உள்ளிட்ட சமூக விரோத செயல்பாடுகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்வதற்கான உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துகிறது. துணிச்சலான ஒத்துழைப்பு மூலம் வலிமையான பாதுகாப்பான வங்களா விரிகுடா பிராந்தியத்தை உருவாக்குவோம் என்று உறுதியேற்போம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் முழுநேர ஆளுநராக நியமிக்கப்பட்ட ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேகருக்கு முதல்வர் விஜய் தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்.
7: கேரள மாநில ஆளுநராக இருந்த அவர் கடந்த மார்ச் மாதம் தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநராக நியமிக்கப்பட்ட நிலையில் தற்போது நிரந்தர ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். திரு அர்லேக்கர் தமிழ்நாட்டிற்கு மாற்றப்பட்டதை தொடர்ந்து சிக்கிம் மாநில ஆளுநராக இருந்த திரு ஓம் பிரகாஷ் மாத்தூர் கேரள ஆளுநராக மாற்றப்பட்டுள்ளார். இந்நிலையில் சிக்கிம் ஆளுநராக திரு துஷ்யந்த் கௌதமும், ஒடிசா ஆளுநராக ஜார்க்கண்ட் மாநில பாஜக மூத்த தலைவர் திரு பிரஜ் மோகன் ராமும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல கர்நாடக ஆளுநராக டாக்டர் சுதா யாதவும், உத்தராகண்ட் ஆளுநராக டாக்டர் தால் சிங் பிசேனும் நியமிக்கப்பட்டிருப்பதாக குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள திரு அர்லேக்கருக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
0: தொடர்ந்து ஜெம் வீரமணி மீதான புகார்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், அவரிடமிருந்து காவல்துறையினருக்கு பண பட்டுவாடா செய்யப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் உள்ளிட்டவை குறித்து போலீஸ் அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.
7: ஜெம் கிரானைட்ஸ் உரிமையாளர் வீரமணி கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக ஏராளமான சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்ததாக வெளியான தகவல் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதையடுத்து அவர் மீது 6 போக்சோ வழக்குகள் உட்பட 7 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதுடன் குண்டர் சட்டமும் பாய்ந்தது. மேலும் வீரமணிக்கு உடந்தையாக இருந்ததாக அவரது வீட்டில் வேலை செய்து வந்த சாந்தி, அவரது கணவர் மகேந்திர சிம்ஹன், ஜெம் கிரானைட்ஸ் முன்னாள் ஊழியர் கணேசன் உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்தனர். இதனிடையே ஜெம் வீரமணி தொடர்பான பென்டிரைவ் ஆதாரங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பே சென்னை மாநகர காவல் ஆணையரகத்திடம் கொடுக்கப்பட்டதாகவும், ஆனால் போலீசார் சரிவர விசாரிக்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்தது. மேலும் இந்த பிரச்சனையை மூடி மறைக்க வீரமணியிடமிருந்து 10 கோடி ரூபாய் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டதாக திடுக்கிடும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதையடுத்து இந்த விவகாரம் குறித்து ADGP சென்னை மாநகர முன்னாள் காவல் ஆணையருமான திரு அருணிடம் சிறப்பு விசாரணை குழுவினர் விசாரணை மேற்கொண்டனர். சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேபோல் கோவை IGயும் சென்னையின் முன்னாள் கூடுதல் காவல் ஆணையருமான திரு கண்ணன், DGP அலுவலகத்தின் நிர்வாகப் பிரிவு IGயும் சென்னை மத்திய குற்றப்பிரிவு முன்னாள் கூடுதல் ஆணையருமான திருமதி ராதிகா ஆகியோரிடமும் விசாரணை நடைபெற்றது. தமிழ்நாடு போலீஸ் அகாடமி ADGP ஆக இருந்த திரு அருண், IG திரு கண்ணன் ஆகியோர் சமீபத்தில் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டனர். இந்நிலையில் அவர்களிடம் நேரில் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் சந்தேக நபராக உள்ள பிரகாஷ் என்பவரின் வங்கிக் கணக்கில் 20 கோடி ரூபாய் இருந்தது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது தலைமறைவாக உள்ள அவரை கைது செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வழக்கின் விசாரணை நிலை அறிக்கையை வரும் 26ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.
0: தொடர்ந்து காவிரி நீர் விவகாரத்தில் வறட்சி காலங்களில் நீரை பயந்து கொள்வது குறித்து காவிரி நீர் மேலாண்மை ஆணையமே இறுதி முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது.
8: 2026-27 பாசன ஆண்டில் நிலவும் வறட்சியை கருத்தில் கொண்டு காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுபடி தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிலுவை நீரான 11.7 TMC தண்ணீரை உடனடியாக திறந்து விடுமாறு கர்நாடகாவுக்கு உத்தரவிடக் கோரி தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த அவசர இடைக்கால மனுவை நீதிபதிகள் திரு விக்ரம்நாத் மற்றும் திரு அப்ரேஷ்குமார் சிங் ஆகியோர் அடங்கிய அமர்வு நேற்று விசாரித்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு முகுல் ரோஹத்கி, கடந்த 7ஆம் தேதி வரையிலான கணக்குப்படி தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 11.7 TMC நிலுவை நீரை கர்நாடகா உடனடியாக திறந்துவிட உத்தரவிட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். விலிகுண்டலு சோதனை மையத்தில் அடுத்த 10 நாட்களுக்கு தினமும் 1.3 TMC வீதம் தண்ணீர் வருவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வாதிட்டார். காவிரி ஒழுங்காற்றுக்குழு தற்போதைய நீர் திறப்பை 4000 கன அடியிலிருந்து 3000 கன அடியாக குறைத்துள்ளதாகவும், இந்த குறைந்த நீரை கொண்டு தமிழகத்தின் சம்பா சாகுபடி பயிர்களை காப்பாற்ற முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். கர்நாடக அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு ஷியாம் திவான், கர்நாடகாவின் பல மாவட்டங்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். பெங்களூரு உள்ளிட்ட முக்கிய நகரங்களின் குடிநீர் தேவைகளுக்காக மட்டுமே 45 TMC நீர் தேவைப்படுகிறது என்றும், தற்போதைய மொத்த இருப்பே 57 TMC தான் என்றும் அவர் வாதிட்டார். கர்நாடகாவிற்கு இனி மழை பெய்ய வாய்ப்பில்லை என்றும், ஆனால் தமிழகத்திற்கு நவம்பர் மாதத்தில் வடகிழக்கு பருவமழை மூலம் நீர் கிடைக்க வாய்ப்புள்ளதாக திரு ஷியாம் திவான் சுட்டிக்காட்டினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், இந்த ஆண்டு போதிய மழை இல்லாததால் இரு மாநிலங்களுமே வறட்சியை சந்தித்துள்ளன என்றனர். அணைகளில் போதிய தண்ணீரே இல்லாத போது நிலுவையில் உள்ள 11 டிஎம்சி நீரை திறந்துவிட எப்படி உத்தரவிட முடியும் என்று தமிழக தரப்பை பார்த்து கேள்வி எழுப்பினர். ஒவ்வொரு முறையும் கர்நாடகா தண்ணீர் திறக்கவில்லை என தமிழகம் கூறுவதையும், ஆனால் தாங்கள் உத்தரவை விட கூடுதலாக நீர் திறந்துள்ளதாக கர்நாடகா தரவுகளை சமர்ப்பிப்பதாகவும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். வறட்சி காலங்களில் நீரை பகிர்ந்து கொள்வது குறித்து காவிரி நீர் மேலாண்மை ஆணையமே இறுதி முடிவை எடுக்க வேண்டும் என்று கூறிய அவர்கள் வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர்.
0: மேற்காசிய பிராந்தியத்தில் தொடர்ந்து வரும் போர்ச்சூழல் காரணமாக ஏர் இந்தியா நிறுவனம் வான்வழி கட்டுப்பாடுகளால் கடந்த ஆண்டை விட அதிக பாதிப்புகளை எதிர்கொண்டு வருகிறது. இதனால் நீண்ட தூர விமான பாதைகள், அதிக எரிபொருள் பயன்பாடு மற்றும் செலவுகள் அதிகரித்துள்ளதாக ஏர் இந்தியா நிறுவனத்தின் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இந்திய எல்லைக்கு சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மொங்லா துறைமுகத்தை விரிவுபடுத்தி நவீனமயமாக்குவதற்காக சீனாவுடன் சுமார் 3200 கோடி ரூபாய் மதிப்பிலான சலுகை கடன் ஒப்பந்தத்தில் வங்கதேசம் கையொப்பமிட்டிருக்கிறது. சட்டோகிராம் துறைமுகத்துக்கு அடுத்தபடியாக வங்கதேசத்தின் இரண்டாவது பெரிய துறைமுகமாக விளங்கும் மொங்லாவில் சரக்கு கையாளும் திறன் மற்றும் உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் நோக்கில் இரண்டு புதிய கொண்டெய்னர் முனையங்கள் மற்றும் சரக்கு யாட்கள் அமைக்க இந்த நிதி பயன்படுத்தப்பட உள்ளது. பசூர் நதிக்கரையில் அமைந்துள்ள இந்த மொங்லா துறைமுக பகுதியில் கடந்த 2015 ஆண்டு இருதரப்பு ஒப்பந்தத்தின் கீழ் இந்தியாவுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த 110 ஏக்கர் அளவிலான சிறப்பு பொருளாதார மண்டல திட்டத்தை முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசு கடந்த ஆண்டு ரத்து செய்திருந்தது. இந்தியாவுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதியில் குறிப்பிட்ட காலத்துக்குள் கட்டுமான பணிகள் தொடங்கப்படவில்லை என்று கூறி திட்டம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் தற்போது சீனாவுடன் இந்த புதிய கடன் ஒப்பந்தம் கையொப்பமாகியுள்ளது கூடுதல் கவனத்தை பெற்றிருக்கிறது. பாரசீக வளைகுடாவின் ஹோர்முஸ் நீரிணை வழியாக 22 இந்திய மாலுமிகளுடன் சென்ற இரண்டு வணிக கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்து இந்திய வெளியுறவு அமைச்சகம் நேற்று வெளியிட்டிருக்கிற செய்திக்குறிப்பிலே, ஹோர்முஸ் நீரிணை வழியாக 11 இந்திய மாலுமிகளுடன் ஞாயிற்றுக்கிழமை சென்ற MD பெட்ரோ டொல்பின் என்ற கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் இரண்டு மாலுமிகள் காணாமல் போயுள்ளதான தகவல்கள் கிடைத்துள்ளது. அதேபோல் மார்ஷல் தீவு நாட்டு கொடி பொருந்திய MD வல்தேரா என்ற வணிக கப்பல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் கப்பலில் பயங்கர தீ ஏற்பட்டது. இருந்த போதும் அதில் இருந்த 11 இந்திய மாலுமிகளும் பத்திரமாக மீட்கப்பட்டதாக தகவல் கிடைத்துள்ளது. மீட்பு பணி மற்றும் காணாமல் போன இரண்டு இந்திய மாலுமிகளை தேடும் பணியில் ஈடுபட்டு வரும் ஓமான் நாட்டு அதிகாரிகளுடன் மஸ்கட்டில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் தொடர்ந்து தொடர்பில் இருந்து வருகிறார்கள். இந்திய மாலுமிகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருகிறது. வணிக கப்பல்கள் மீது தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வரும் இதுபோன்ற தாக்குதல் மிகுந்த கவலை அளிக்கிறது. இதை இந்தியா கடுமையாக கண்டிக்கிறது. வணிக கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும். சர்வதேச கடல்வழி தடங்களில் சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு கப்பல்கள் சுதந்திரமாக எந்தவித தடையுமின்றி சென்று வருவதை உறுதிப்படுத்த வேண்டும். போருக்கு பேச்சுவார்த்தை மற்றும் ராஜீய ரீதியிலான தீர்வு கண்டு போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. லடாக்கில் உள்ள 28 முக்கிய இடங்களுக்கும் புவியியல் பகுதிகளுக்கும் இந்தியா அதிகாரப்பூர்வ பெயர்களை நிர்ணயித்ததற்கு சீனா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அந்த பகுதிகள் சீனாவுக்கு சொந்தமானவை என்று சீன வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் மாவ்னிங் தெரிவிக்கிறார். இந்தியாவின் நடவடிக்கை சட்டவிரோதமானது என்றும் அது எல்லை பகுதிகளின் நிலையை மாற்றாது என்றும் அவர் தெரிவித்தார். அக்டோபர் 2 தேதி 28 இடங்களையும் இந்தியா அதன் அதிகாரப்பூர்வ வரைபடத்தில் அடையாளப்படுத்தியது. அவற்றில் இந்தியா சீனா எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அருகில் உள்ள கோக்ரா, ஹொட் ஸ்பிரிங் ஆகிய முக்கிய இடங்களும் அடங்குகின்றன. அதிகாரப்பூர்வ வரைபடங்களை ஒருங்கிணைக்கவும் இடங்களை துல்லியமாக அடையாளம் காணவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக இந்திய தரப்பு தெரிவித்துள்ளது. கோக்ரா, ஹொட் ஸ்பிரிங் ஆகியவை 2020 ஆண்டு இந்திய சீன படைகளுக்கு இடையே ஏற்பட்ட எல்லை பதற்றத்தின் போது முக்கிய சர்ச்சைக்குரிய இடங்களாக இருந்தன. கிழக்கு லடாக்கில் 2020 ஆண்டு இருநாட்டு படைகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. பின்னர் 2022 ஆண்டில் இருதரப்பும் சில பகுதிகளிலிருந்து படைகளை மீட்டுக் கொள்ளும் நடவடிக்கைகளை தொடங்கியிருந்தன. தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு எதிராக இன்ஸ்டாகிராமில் முன்வைக்கப்படும் விமர்சனங்கள் நீக்கப்படுவது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கடிதம் எழுதியுள்ளார்.
8: ஜென்சி இளைஞர்களை குறிவைத்து இன்ஸ்டா, யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக ஊடகங்கள் மூலம் தாவேக தொடர்ந்து பதிவுகள் மற்றும் வீடியோக்கள் வெளியிட்டதாக திமுக ஏற்கனவே குற்றம் சாட்டியிருந்தது. இந்நிலையில் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவுக்கு திருமதி கனிமொழி எழுதியுள்ள கடிதத்தில் தாவேக அரசுக்கு எதிராக இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வைக்கப்படும் விமர்சனங்கள் மற்றும் பதிவுகள் தொடர்ந்து முடக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தாவேக அரசுக்கு எதிரான சமூக வலைதள பதிவுகள் நீக்கப்படுவது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ள திருமதி கனிமொழி மாற்று கருத்துகளையும் விமர்சனங்களையும் வெளியிடும் பயனர்களின் கணக்குகள் முடக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். தாவேக மற்றும் அதன் ஆதரவாளர்களால் பரப்பப்பட்ட போலி செய்திகள் குறித்து நடவடிக்கை எடுக்காத டிஜிட்டல் நிறுவனங்களுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக தாக்கல் செய்த ரிட் மனு நிலுவையில் உள்ள நிலையில் தமிழக அரசுக்கு எதிரான விமர்சனங்களை அந்த நிறுவனங்கள் நீக்க தொடங்கியுள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதிகாரத்தில் உள்ளவர்களை விமர்சிப்பதற்காக எந்த ஒரு குடிமகனும் தனது டிஜிட்டல் குரலை இழக்க நேரிடக்கூடாது என்று தமது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ள திருமதி கனிமொழி இந்த விவகாரத்தில் மாநில காவல்துறை மற்றும் அரசு அதிகார அமைப்புகள் தவறாக பயன்படுத்தப்படுகிறதா என்பது குறித்து விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் இந்த பிரச்சினை தொடர்பாக மெட்டா நிறுவனத்திடம் விளக்கம் கோர வேண்டும் என்றும் திருமதி கனிமொழி மத்திய அரசிடம் கேட்டுக் கொண்டுள்ளார்.
0: தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழக அரசு பெண்களுக்காக அறிவித்துள்ள வெற்றி பயணம் இலவச பேருந்து திட்டத்தை ரத்து செய்ய கோரி பெரம்பலூரில் தனியார் பேருந்து ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் மற்றும் ஓட்டோ ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த அறிவிப்பினால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள்.
7: தமிழக அரசு கடந்த 2ஆம் தேதி மகளிருக்கான இலவச பேருந்து பயண திட்டத்தை வெற்றி பயணம் என்ற பெயரில் விரிவுபடுத்தியுள்ளது. பெண்கள் மத்தியில் இதற்கு வரவேற்பு இருந்தாலும் மறுபக்கம் பல ஆயிரம் ஆட்டோ தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை இத்திட்டம் தலைகீழாக மாற்றியமைத்துள்ளது. வெற்றி பயணம் திட்டத்தில் எக்ஸ்பிரஸ், டீலக்ஸ், LSS மற்றும் 40 கிலோமீட்டர் வரை செல்லும் புறநகர் பேருந்துகளும் இலவசமாக்கப்பட்டுள்ளன. இதனால் கிராமப்புற நகர்ப்புற வழித்தடங்களில் இயங்கும் ஆட்டோ ஓட்டுநர்கள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர்.
11: போராடித்தான் 4 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிட் பண்ணி அது வந்து ஒரு போராட்டம் மாதிரி தான். அந்த சிஎன்ஜி டேங்க் ஃபுல் பண்றது வந்து போராட்டம் மாதிரி தான். ஆனா மொத்தத்தில் சார், இப்ப இந்த போன 2ஆம் தேதியா அது வந்து எங்க வாழ்வாதாரமே போச்சு.
7: சிஎன்ஜி நிரப்ப நீண்ட நேரம் காத்திருக்கும் சூழல், மறுபுறம் கால் டாக்ஸிகளின் தொழில் போட்டி, இவைகளால் திணறி வரும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வெற்றி பயணம் திட்டம் தினசரி சவாரியையும் தற்போது அடியோடு முடக்கிவிட்டதாக அவர்கள் கவலை
12: தெரிவித்துள்ளனர். குடும்ப சூழலை காப்பாற்ற ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க போலாம் இந்த மாதிரி பிரச்சனை, சவாரியே இருக்க மாட்டேங்குது. மன உளைச்சல், ரொம்ப மன உளைச்சல். ரொம்ப ஏன்னா ஒருவர் எங்க கூலி வேலை வளர்ந்தோட அது மாதிரி நம்மளுக்கு தெரிய மாட்டேது. இருந்தாலும் ஒரு நாளைக்கு 400 ரூபாய் 800 ரூபாய் எடுத்து போது ரொம்ப சிரமமா இருக்கு. வீட்டு வாடகை, பிள்ளைக்கு படிப்பு செலவு, நம்ம நிறைய கம்யூனிட்டுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல.
7: பெண்களுக்காக தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ள வெற்றி பயணம் திட்டத்தை தாங்கள் எதிர்க்கவில்லை என்று கூறியுள்ள ஆட்டோ ஓட்டுநர்கள் அதே சமயம் தங்களின் வாழ்வாதாரத்தையும் அரசு கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்.
0: தொடர்ந்து உலக போர் சூழல், கப்பல் வாடகை உயர்வால் பொள்ளாச்சி தென்னைமட்டை தொழில் கடும் நலிவை சந்தித்துள்ளதால் வட்டியில்லாத கடன் வழங்குமாறு அரசுக்கு உற்பத்தியாளர் தரப்பில் கோரிக்கை விடப்பட்டுள்ளது.
8: மூலப்பொருட்கள் தட்டுப்பாடு, ஏற்றுமதி முடக்கம், ஒழுங்குமுறை விதிமுறைகள் உள்ளிட்டவைகளால் பொள்ளாச்சியில் தென்னை நார் மற்றும் கயிறு தொழில் கடும் சரிவை சந்தித்துள்ளது. இதனால் உற்பத்தியாளர்கள் கடும் நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் காயர் உற்பத்தியாளர்கள் கலந்து கொண்ட கலந்தாலோசனை கூட்டம் பொள்ளாச்சி அருகே கெடுமேடு பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் உற்பத்தியாளர்களுக்கு வட்டியில்லா கடன் வழங்க அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காய்ந்த தென்னை மட்டைக்கு அதிகபட்சமாக 20 ரூபாயும் பச்சை மட்டைக்கு 22 ரூபாயும் என விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அரசு அலுவலகங்களில் தென்னை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை பயன்படுத்துமாறு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது.
0: தொடர்ந்து வெங்காயம் உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலையேற்றத்தால் கடந்த செப்டம்பரில் நாட்டின் சில்லறை பணவீக்கம் 5.54% அதிகரித்துள்ளது. இதில் குறிப்பிடத்தக்க அம்சமாக இந்தியாவிலே அதிகபட்ச சில்லறை பணவீக்கம் தமிழகத்தில் பதிவாகியுள்ளது.
13: நாட்டிலேயே தமிழ்நாட்டில்தான் விலைவாசி உயர்வு அதிகம் இருப்பது தற்போது அம்பலமாகியுள்ளது. தேசிய அளவிலான பணவீக்க விகிதம் என்பது தேசிய அளவில் கிராமப்புறங்களில் விலைவாசி உயர்வு 6.8% நகர்ப்புறங்களில் 4.88% இருப்பதாகவும் புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசின் புள்ளி விவரத்தால் தற்போது பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. கிராமப்புறங்களில் விலைவாசி உயர்வு அதிகம் என்பது தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. விலைவாசி உயர்வு 7.17% நகர்ப்புறங்களில் 6.53% தற்போது இருப்பதாக புள்ளி விவரம் மூலம் தெரிய வந்துள்ளது. நகர்ப்பகுதிகளை விட கிராமங்களில் அரிசி, கோதுமை உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலை என்பது தற்போது அதிகம் உயர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய அளவில் நகர்ப்புறங்களில் உணவுப் பொருள் விலை உயர்வு 7.1 1.8%, கிராமங்களில் விலை உயர்வு என்பது 8.06% உள்ளது. நாட்டிலேயே உணவுப் பொருட்களின் விலையும் தமிழ்நாட்டில் தான் அதிகம் என்று செப்டம்பர் பணவீக்க ஆய்வில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பரில் தமிழ்நாட்டில் உணவுப் பொருட்கள் விலை உயர்வு விகிதம் 10.62% உள்ளதாக ஒன்றிய அரசின் தகவல் மூலமாக தற்போது தெரிய வந்துள்ளது. ஆந்திர பிரதேசத்தில் உணவுப் பொருள் விலை உயர்வு விகிதம் 10.18%, ஒடிசாவில் 9.58%, கர்நாடகாவில் 9% இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் தான் அதிக சதவீதத்தில் தற்போது இது இருப்பது தெரிய வந்துள்ளது. நாட்டிலேயே மிசோரம் மாநிலத்தில் தான் விலைவாசி உயர்வு குறைவாக, அதாவது 2.85% இருப்பது தெரிய வந்துள்ளது. பருவமழை பொய்த்தது, உற்பத்தி குறைவு, போக்குவரத்து செலவு அதிகரிப்பு போன்றவை விலைவாசி உயர்வுக்கு காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தாவேக அரசு உரிய நடவடிக்கை எடுக்காததும் பாதிப்புக்கு காரணம் என்று தெரிய வந்துள்ளது. விலைவாசி உயர்வை தாவேக அரசு கட்டுப்படுத்த தவறியிருப்பது தெரிய வந்திருக்கிறது. திமுக ஆட்சியில் 2025 2.77% இருந்த தமிழ்நாட்டின் பணவீக்க விகிதம் தற்போது 6.81% அதிகரித்துள்ளது. நாட்டிலேயே தமிழ்நாட்டில்தான் விலைவாசி அதிகம் உயர்ந்துள்ளதாக ஒன்றிய அரசின் புள்ளி விவரம் தகவல் மூலம் தற்போது தெரிய வந்திருக்கிறது.
0: தொடர்ந்து தமிழ்நாட்டில் கடந்த காலங்களில் ஒரு யூனிட் மின்சாரத்தை 13 ரூபாவுக்கு கொள்முதல் செய்த நிலையில் மின்மிகை மாநிலமாக இருந்த தமிழகத்தில் தற்போது ஒரு யூனிட் மின்சாரத்தை தனியாரிடமிருந்து 35 ரூபாவுக்கு கொள்முதல் செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்று அரசியல் கட்சி தலைவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள்.
10: தாவேக ஆட்சி அமைந்த பிறகு தமிழ்நாடு முழுவதும் மின்தடை அதிகரித்துள்ளதால் சிரமத்திற்கு ஆளாகியுள்ள மக்கள் நாள்தோறும் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மின் பற்றாக்குறையை சமாளிக்க வெளிச்சந்தையில் இருந்து 4500 MW மின்சாரம் கொள்முதல் செய்யப்போவதாக அறிவித்த மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கடந்த திமுக ஆட்சியில் குறைந்த விலையில் போடப்பட்ட கொள்முதல் ஒப்பந்தங்களை ரத்து செய்துவிட்டு 1 யூனிட் மின்சாரத்தை 35 ரூபாய்க்கு கொள்முதல் செய்ய புதிதாக ஒப்பந்தம் செய்துள்ளார். யூனிட் 1க்கு 11 முதல் 20 ரூபாய்க்கு போடப்பட்ட கொள்முதல் ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிட்டு தமிழக வரலாற்றிலேயே இல்லாத வகையில் யூனிட் 1க்கு 35 ரூபாய் என அதிக விலைக்கு மின் கொள்முதல் ஒப்பந்தம் செய்வதில் மெகா ஊழல் நடைபெற்றுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ஏற்கனவே 500,000 கோடி ரூபாய் கடனில் மிதக்கும் தமிழக மின்சார வாரியத்தை மேலும் கடனில் மூழ்கடித்து தனியாருக்கு தாரை வார்க்க இந்த அரசு திட்டமிடுகிறதோ என்ற ஐயம் தமிழக மக்கள் மத்தியில் எழுந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பணத்தை கொள்ளையடிக்கவே வெளிச்சந்தையில் அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்கப்படுவதாக தேர்தல் பிரச்சாரத்தில் முழங்கிய திரு விஜய் ஆட்சிக்கு வந்த பின் மின்சாரத்தை அதிக விலைக்கு வாங்குவது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தாவேக அரசின் மின் கொள்முதல் இதுவரையில் இல்லாத உச்சம் என தெரிவித்துள்ள பாமக தலைவர் திரு அன்புமணி ஏற்கனவே 2.47 லட்சம் கோடி ரூபாய் கடனில் தத்தளிக்கும் மின்சார வாரியத்துக்கு மேலும் 1 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டு இன்னும் ஓராண்டு கூட செயல்பட முடியாமல் முடங்கிவிடும் என்று எச்சரித்துள்ளார். தூத்துக்குடி மற்றும் வடசென்னை அனல் மின் நிலையங்களில் வெறும் 5 ரூபாய்க்கு உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரத்தை எதற்காக 7 மடங்கு அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் திரு TRB ராஜா வினவியுள்ளார். கடந்த ஆட்சியில் மிக குறைந்த விலையில் போடப்பட்ட ஒப்பந்தங்களை ரத்து செய்த பிறகு 1 யூனிட்டுக்கு 35 ரூபாய் என்ற விலையில் கொள்முதல் செய்வது ஏன் என வினவியுள்ள முன்னாள் அமைச்சர் திரு PTR பழனிவேல் தியாகராஜன் இதற்கு நிர்வாக திறமையின்மையோ ஊழலோ அல்லது ரெண்டுமே காரணமாக இருக்கலாம் என குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கிடையே சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் மின்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி திமுக ஆட்சியில் 75% இருந்த மின் உற்பத்தி திறன் தாவேக ஆட்சியில் 34% வீழ்ச்சி அடைந்து விட்டதாக கூறினார். 20 ரூபாய்க்கு மின் கொள்முதல் செய்தபோதே தம்மை ராஜினாமா செய்ய வலியுறுத்திய திரு நிர்மல்குமார் இப்போது என்ன செய்ய போகிறார் என்று கேட்டவர் என்ன CM ப்ரோ யூனிட்டுக்கு 35 ரூபாய் என்று பாட்டு பாடலாமா என்றும் வினவினார்.
14: இப்ப இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் நாங்க இவ்வளவு யூனிட் இல்ல இவ்வளவு மெகாவாட் இன்ன விலைக்கு வாங்குறோம் இந்த அமைச்சர் வெளிப்படையா சொல்லியிருக்கார? இந்த அரசாங்கம் அறிவிச்சிருக்கா? எதையுமே சொல்லல, முழுமையா மறைக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் கேட்டா அதிக விலை கொடுத்து வாங்குறதுக்கான அந்த சூழல் தான் காரணம். வெளியில சொன்னா அதிகமான விலைகள் நம்ம சொல்ல வேண்டிய சூழல் ஏற்படுங்கிறதுனாலதான் எதையுமே அவங்க மறைக்கிறாங்க. நீங்க பாருங்க, 2.5 லட்சம் கோடி கடன் சொன்னாங்க, 5 வருஷம் முடியும் போது அது 5 லட்சம் கோடி கடந்து போகும் அந்த கடன்.
10: இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு நிர்மல்குமார் காற்றாலை மின் உற்பத்தி 3000 MW குறைந்ததும் NLC-யிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய 1800 MW மின்சாரம் வராததும் தான் இப்பிரச்சனைக்கு காரணம் என்றார். ஒன்றிய தொகுப்பில் இல்லை என்று கூறியதால் தான் அதிக விலைக்கு வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்.
15: NLC-யிலிருந்து நம்ம ஒன்றிய தொகுப்பிலிருந்து வர வேண்டிய பவர் வந்து 1850 MW வரல. கடந்த மாதத்திலிருந்து விண்டு பவர்ல நம்ம பண்ண டைஅப்ல இருந்து 3500 MW இருந்து 500 MW வருது, 3000 MW வரல. சோ இது ரெண்டும் சேர்த்தாலே நமக்கு வந்து ஏற்கனவே நம்ம இருந்த டைஅப் நம்மளுடைய டைப்ல ஏற்கனவே நம்ம வந்து வாங்கிட்டு இருந்த பவர்ல இருந்து 4850 மெகாவாட் வந்து நமக்கு வரல. சோ இதனாலதான் டிமாண்ட் நமக்கு இப்ப சடன் டிமாண்ட் இப்ப இன்க்ரீஸும் இவ்வளவு இருக்கு.
10: வெளிச்சந்தையில் இம்மாதம் 31ஆம் தேதி வரை மட்டுமே மின்சாரம் கொள்முதல் செய்ய உள்ளதாகவும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார்.
0: தொடர்ந்து சேலத்தில் மின்கட்டணம் 10% அதிகமாக விதிக்கப்படுவதை கண்டித்து மின்வாரிய அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டார்கள்.
9: தமிழ்நாடு முழுவதும் கடந்த 4 மாதங்களாக மின்கட்டணம் பல மடங்கு கூடுதலாக கணக்கிடப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளன. சேலத்தில் இந்த மாதம் பல வீடுகளுக்கு 10,000 முதல் 25,000 ரூபாய் வரை கூடுதலாக கட்டணம் விதிக்கப்பட்டுள்ளது.

0: இது பல தடவை நாங்களும் எடுத்து எல்லாத்திலயும் சொல்லி ஏஇ பார்த்து எல்லாம் எழுதி கொடுத்தா சார் இதா பாத்துக்கிறோம் அதான் பாத்துக்கிறாங்க உங்களுக்கு நாங்க பண்ணி தரோங்க நீங்க எழுதி கொடுத்துட்டு போங்க மீட்டர் சரியில்லைங்க எடுத்த இந்த ரீடிங் எடுக்கிற ஆளுங்க சரியில்லை அவங்க கேட்டை பூட்டிட்டு போயிட்டாங்க அவர் தப்பா போட்டு போயிட்டாரு அவர் நாங்க சஸ்பெண்ட் பண்றோம் இது இதனால எங்களுக்கு என்ன பயன் மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க.
1: அதிக கட்டணம் விதிக்கப்பட்ட நிலையில் சிறிது குறைத்து செலுத்துமாறு அதிகாரிகளே கூறுவது சட்டப்படி சரியானதா என்று மின் நுகர்வோர் கேள்வி எழுப்பினர்.
2: உடையப்பட்டி ஆபீஸ் வாங்க நாங்க குறைச்சு பண்ணிக்கலாம் மேடம் கிட்ட எல்லாம் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி நாங்க வர சொன்னாங்க. போய் பேசினதுக்கு 25,098 ரூபா வந்திருக்குமா 2,000 ரூபா குறைச்சிக்கிறோம் மீது 23,000 சில்லற கட்டுங்க அப்படின்னாங்க. சரிம்மா நீங்க 2,000 குறைச்சிக்கிறீங்கன்னு இல்ல இதுக்கு மட்டும் உங்களுக்கு குறைக்கிறதுக்கு எங்க இருந்து ரூல்ஸ் வந்தது 23,000 நாங்க எப்படி கட்டுவோம் அப்படின்னு கேட்டதுக்கு நாங்க இதை மெயின் கட் பண்ணிடுவோம் நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்க அப்படின்னு வச்சு மிரட்டுறாங்க. அங்க இருக்கிற அதிகாரிகளும் வந்து மிரட்டுறாங்க.
1: பல மடங்கு அதிகமாக கட்டணம் விதிக்கப்படுவது குறித்து புகார் கொடுத்தால் பிரச்சனை ஏதாவது வருமோ என்று பலரும் அச்சத்துடன் இருப்பதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர்.
3: தொடர்ந்து வரத்து குறைந்துள்ளதால் ஒட்டன் சத்திரம் காய்கறி சந்தையில் முருங்கைக்காய் விலை அதிகரித்து ஒரு கிலோ முருங்கைக்காயின் சில்லறை விலை சராசரியாக 52 ரூபாய் வரை விற்பனையாகி வருகிறது.
4: திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சத்திரத்தை சுற்றியுள்ள மார்க்கம்பட்டி இடையக்கோட்டை கப்பல்பட்டி தேவத்தூர் கொத்தையம் அம்பிலிக்கை விருப்பாச்சி சத்திரப்பட்டி பகுதிகளில் அதிக அளவில் முருங்கைக்காய் சாகுபடி செய்யப்படுகிறது. இங்கிருந்து வெளி மாவட்டம் மற்றும் கேரளாவுக்கு அதிக அளவில் விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்நிலையில் தற்போது முருங்கை சீசன் இல்லாததால் உள்ளூர் வரத்து வெகுவாக குறைந்துள்ளது. இதனால் கடந்த வாரம் கிலோ 16 ரூபாய்க்கு விற்ற முருங்கைக்காயின் விலை நேற்று 52 ரூபாய்க்கு விற்பனையானது.
5: முருங்கைக்காய் விலை இன்னைக்கு 52 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. இதே இது போன வாரம் போன மாசத்துல இந்த தேதியில 16 ரூபாய் 17 ரூபாய்க்கு காய் நிறைய வந்துச்சு. ஆனா இப்ப மழை இல்லாதனால வரவு ரொம்ப குறைஞ்சு போச்சு. மார்க்கெட்டுக்கு போன வர வந்ததுல கால்வாசி பங்குகூட வர்றது கிடையாது.
4: போதிய மழை இல்லாததால் முருங்கைக்காய் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சீசன் இல்லாததால் பொங்கல் பண்டிகை வரை முருங்கைக்காய் விலை மேலும் அதிகரிக்கவே வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர்.
3: இனி சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் குறைந்து 1,09,480 ரூபாவுக்கும் கிராமுக்கு 35 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,685 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 245 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் இனி தொடர்கின்றது. உலகச் செய்திகள்.
6: பாகிஸ்தானின் கைபர் பக்துங்குவா மாகாண முதலமைச்சர் சோஹைல் அஃப்ரிடியை பதவி நீக்கிவிட்டு தடுத்து வைத்துள்ளதோடு மாகாண அரசை கலைத்துள்ளதை அந்நாட்டின் அரசு உறுதி செய்துள்ளது. சிறையில் உள்ள முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் கட்சியைச் சேர்ந்த சோஹைல் அஃப்ரிடி இம்ரான்கானை விடுவிக்க கோரி போராட்ட பேரணியை வழிநடத்தி வந்தார். இதற்கிடையே பாகிஸ்தான் தெஹ்ரிக் இ இன்சாப் கட்சி இந்த அவசர நிலையை ஓர் ஆட்சி கவிழ்ப்பு என்று கண்டித்துள்ளது. காசாவில் நடத்தப்பட்ட இஸ்ரேலிய தாக்குதலில் குறைந்தது 2 பாலத்தீனர்கள் கொல்லப்பட்டதாக அங்குள்ள சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காசாவின் தெற்கு பகுதியில் தீவிரவாதியை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்தது. ஞாயிற்றுக்கிழமை இரவில் மவாசி பகுதியில் உள்ள ஒரு கூடாரத்தின் மீது நடத்தப்பட்ட மற்றொரு இஸ்ரேலிய தாக்குதலில் 3 கொல்லப்பட்டதை தொடர்ந்து இந்த சம்பவம் நடந்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மனித குலத்திற்கு தொடர்ந்து நன்மையாக விளங்குவதை உறுதி செய்ய மேலும் நடவடிக்கைகள் வேண்டும் என்று மைக்ரோசாப்ட் நிறுவன தலைவர் பிராட் ஸ்மித் கூறியுள்ளார். பால் அல்லது சலவை இயந்திரங்களை காட்டிலும் குறைவாகவே தற்போது செயற்கை நுண்ணறிவு ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது என்று அவர் பிபிசியிடம் தெரிவித்தார்.
3: உக்ரைனில் உள்ள 6 எரிசக்தி நிலையங்கள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. 33 பேர் காயமடைந்தார்கள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் இல்லாமல் போய்விட்டது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எரிசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதலை உடனே நிறுத்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அறிவித்தார். அடுத்த சில மணி நேரத்தில் ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலஸ்கி கூறுகிறார்.
7: கார்கிப் நகரில் நேற்று இரவு நடந்த சம்பவமானது யுக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா இன்னும் நிறுத்தவில்லை என்பதற்கான நினைவூட்டலாக அமைகிறது. சைரன்கள் ஒலித்ததை தொடர்ந்து எங்கு தாக்குதல் நடத்தப்படும் என்று கேட்டுக்கொண்டே இந்த பெண் படம் பிடித்துக் கொண்டிருந்தார். நல்வாய்ப்பாக அவர் உயிர் தப்பினார். ஒரு கடை மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டனர், 20 மேலானோர்.

0: அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் வரையறுக்கப்பட்ட போர் நிறுத்தத்தை அறிவித்த சில மணி நேரங்களுக்கு பிறகு இவை நிகழ்ந்தன. ட்ரூத் சமூக ஊடகத்தில் டிரம்ப் வெளியிட்ட பதிவில், ரஷ்யா மற்றும் யுக்ரைன் இடையிலான போரில் எரிசக்தி கட்டமைப்புகள் மீதான தாக்குதல் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வருகிறது, இருதரப்பினரும் ஒப்புக்கொண்டுள்ளனர், இதனை மீற வேண்டாம் என்று குறிப்பிட்டிருந்தார். யுக்ரைனின் மின் கட்டமைப்பு மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை யுக்ரைன் குறிவைத்தது. ரஷ்யா தனது தாக்குதல்களை நிறுத்தினால் தாமும் நிறுத்த தயார் என யுக்ரைன் தெரிவித்துள்ளது. எனினும் அதிபர் டிரம்பின் இந்த அறிவிப்பு என்பது அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு ஆச்சரியத்தை அளித்ததாக தெரிகிறது.
1: ரஷ்யாவின் எரிசக்தி உள்கட்டமைப்பு மீதான தாக்குதல்களை தவிர்க்க யுக்ரைன் தயாராக உள்ளது. அதே நேரம் ரஷ்யாவும் அதுபோன்ற தயார் நிலையை வெளிப்படுத்தி அமெரிக்க அதிபருடன் எட்டப்பட்ட ஒப்பந்தத்தை மதித்து நடக்கும் என எதிர்பார்க்கிறோம்.
2: அவர்கள் உடனடியாக அதனை நிறுத்த வேண்டும்.
0: இது அமெரிக்கா யுக்ரைன் இடையேயான உறவில் பதற்றத்தை ஏற்படுத்திய ஒரு வார இறுதியாக இருந்தது.
2: ஒப்பந்தம் செய்யக்கூடிய ஒரு புதிய தலைவர் அவர்களுக்கு கிடைப்பது நல்லது என பரிந்துரைக்கிறேன்.
0: ஈரானில் நிலவும் போரினால் அதிகரித்த எரிபொருள் விலையை கட்டுப்படுத்தவே ரஷ்ய டீசல் மீதான ஏற்றுமதி தடைகளை டிரம்ப் நீக்கியதாக பலர் நம்புகின்றனர். இதன் காரணமாகவே சர்ச்சை எழுந்தது. கியவ் நகரில் மின் கட்டமைப்பு தகர்க்கப்பட்டதால் தெருக்களும் வீதிகளும் இருள் சூழ்ந்து காணப்பட்டன. இங்குள்ள பலருக்கும் மின்சாரம், வெப்பமூட்டும் வசதி அல்லது தண்ணீர் கிடைக்கவில்லை. ஏனெனில் தண்ணீரை இறைக்க மின்சாரம் தேவை. வரவிருக்கும் குளிர்கால மாதங்கள் மிகவும் கடுமையாக இருக்கும் என யுக்ரைனியர்கள் தயாராகி வந்தனர். எனவே இந்த போர் நிறுத்தம் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஆனால் இது வெற்றிகரமாக செயல்பட்டாலும் போர் முடிவுக்கு வந்துவிடப் போவதில்லை. தலைநகரை நோக்கி மேலும் பல ட்ரோன்கள் ஏவப்பட்டதன் மூலம் இந்த யதார்த்தம் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் 2 மணி நேரத்திற்குள் கார்கிவ் நகரின் முக்கிய மின் நிலையம் தாக்குதலுக்கு உள்ளானது. இதனால் இந்த போர் நிறுத்தம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற கேள்வியை யுக்ரைனியர்கள் எழுப்புகின்றனர்.
3: தொடர்ந்து, மத்திய கிழக்கில் விமான போக்குவரத்து கடுமையாக பாதிப்படைந்துள்ளது. எமனின் ஹவுதி கிளர்ச்சி குழுவின் தாக்குதலால் கவலைகள் அதிகரிக்கின்றன.
4: ஈரானின் ஆதரவை பெற்றுள்ள ஹூதி கிளர்ச்சியாளர்கள் சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் அமைந்துள்ள கிங் காலித் சர்வதேச விமான நிலையம் உள்ளிட்ட அந்நாட்டின் பல விமான நிலையங்களை இலக்காக கொண்டு கடந்த சில நாட்களாக தொடர் தாக்குதல்களை முன்னெடுத்துள்ளனர். இந்த தாக்குதல்களில் பலஸ்டிக் ஏவுகணைகள், குரூஸ் ஏவுகணைகள், ஆளில்லா விமானங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த 2 வார கால பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் குறைந்தது 18 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 300க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதனையடுத்து கிங் காலித் சர்வதேச விமான நிலையத்தை தொடர்ந்து மூடி வைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். தம்மாம், ஜித்தா விமான நிலையங்களும் தற்போது மூடப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்கா, கனடா, பிரித்தானியா, தென்கொரியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து உள்ளிட்ட நாடுகள் ஹூதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதல்களில் அச்சுறுத்தல்களை கருத்தில் கொண்டு சவுதி அரேபியாவுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு தமது பிரஜைகளுக்கு அறிவுறுத்தியுள்ளன. ஹூதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதில் சவுதி அரேபியாவின் வான் பாதுகாப்பு ஏவுகணை தொகுதி உரிய முறையில் செயல்பட தவறியமை தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஏமனிலிருந்து ரியாத் வரை சுமார் 1000 கிலோமீட்டர் தூரம் பயணித்து வந்த குறித்த ஏவுகணைகள் தொடர்பில் எச்சரிக்கை சமிக்ஞைகள் விடுக்கப்படாமை குறித்தும் உள்நாட்டு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சவுதி வட்டாரங்களை மேற்கொட்காட்டி அல் ஜசீரா செய்தி சேவை செய்தி வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் வளைகுடா பிராந்தியத்தின் கூட்டு பாதுகாப்பு தற்காப்பு நடவடிக்கைகளை மீண்டும் செயல்படுத்துமாறு ஐக்கிய அரபு ராஜ்யம் கோரிக்கை விடுத்துள்ளது. தாக்குதல்களை தொடர்ந்து சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானுக்கான பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் வழக்கமாக தங்கியிருக்கும் பாதுகாப்பான இல்லங்களிலிருந்து மற்றொரு பாதுகாப்பான இல்லத்திற்கு அடிக்கடி மாற்றப்படுவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 41 வயதான இளவரசர் கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற இரத்ததான நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் மீண்டும் ஊடகங்கள் அல்லது பொதுமக்கள் முன்னிலையில் தோன்றவில்லை. இதனிடையே வடக்கு ஏமனின் ஆதா பிராந்தியத்தின் வான்பரப்பில் பறந்து கொண்டிருந்த சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான ஆளில்லா விமானம் ஒன்றை சுட்டு வீழ்த்தியுள்ளதாக ஹூதி கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான விங் லுங் ரக ஆயுதம் தாங்கிய உளவு விமானமே இவ்வாறு சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஹூதி ராணுவ பேச்சாளர் யாயா ஷரே தெரிவித்துள்ளார். குறித்த விமானம் எதிரி ராணுவம் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது தாம் அதனை இலக்கு வைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளாா். இவ்வாறானதொரு பின்னணியில் ஹேமனின் ஓதி கிளர்ச்சியாளர்கள் மிகவும் மோசமாக நடந்து கொள்வதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவுக்கும் ஓதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையிலான மோதல் தொடர்பில் அமெரிக்கா முன்னெடுக்க உள்ள நடவடிக்கைகள் குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே டிரம்ப் இதனை தெரிவித்துள்ளார். ஹூதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளில் சவுதி அரேபியாவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து பரிசீலித்து வருவதாக டிரம்ப் முன்னதாக தெரிவித்திருந்தார். எனினும் இது தொடர்பில் இதுவரை எந்தவொரு தீர்மானத்தையும் அவர் அறிவிக்கவில்லை. எவ்வாறாயினும் நவம்பர் மாத ஆரம்பத்தில் நடைபெறவுள்ள அமெரிக்க இடைக்கால தேர்தலுக்கு முன்னர் டிரம்ப் நிர்வாகம் மற்றொரு போரில் தலையிடுவதை தவிர்க்கும் என அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதேவேளை ஈரானின் தலைமைத்துவத்தை இலக்காக கொண்டு அமெரிக்கா முன்னெடுத்த நடவடிக்கைகள் அளவுக்கு அதிகமாக சென்றிருக்கக்கூடும் என டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஹோலியோ மாநிலத்தின் யங்ஸ்டவுன் நகரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் சவுதி அரேபியா மீது நடத்தப்படும் தாக்குதல்களை ஒளிப்பிடம் எடுத்த அமெரிக்க பிரஜைகள் சிலர் சவுதி பாதுகாப்பு படையினரின் பொறுப்பில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டில் உள்ள அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. மோதல்கள் தொடர்பான தகவல்களை படம் பிடித்தல், இணையத்தில் பதிவேற்றல் அல்லது பகிர்தல் ஆகியவற்றை தவிர்க்குமாறு சவுதி அரசாங்கம் அந்நாட்டு மக்களுக்கும் வெளிநாட்டு பிரஜைகளுக்கும் எச்சரிக்கை விடுத்துள்ள பின்னணியிலே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதேபோல தற்போது நிலவும் பதற்றமான சூழ்நிலையை தொடர்ந்து உலக சந்தையில் மசக எண்ணெய் விலை இன்று காலை 10 மணியளவில் $105 கடந்துள்ளது. பிரித்தானியாவின் பிரெண்ட் சந்தையில் ஒரு பீப்பாய் மசக எண்ணெய் விலை $105.5 பதிவாகியுள்ளது. WTI சந்தையில் ஒரு பீப்பாய் மசக எண்ணெய் விலை $95.69 பதிவாகியுள்ளது. நைஜீரியாவின் மெர்பன் சந்தையில் ஒரு பீப்பாய் மசக எண்ணெய் விலை $112.2 பதிவாகியுள்ளது.
3: தொடர்ந்து லுஃப்தான்சா, ஏர் பிரான்ஸ், KLM உள்ளிட்ட பல அனைத்துலக விமான நிறுவனங்கள் ரியாத்துக்கான விமான சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தியிருக்கின்றன. அமெரிக்காவின் டெல்டா விமான நிறுவனம் அடுத்த ஆண்டு மார்ச் வரை ரியாத்துக்கான சேவையை தொடங்குவதை ஒத்திவைத்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மிகுந்த கவனத்துடன் விமானங்களை இயக்கும்படி விமான போக்குவரத்து அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளார்கள். பாதிக்கப்பட்ட பகுதிகளை தவிர்க்க ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் இடையிலான சில விமான சேவைகள் நீண்ட மாற்றுப்பாதையில் இயக்கப்படுகின்றன. இதனிடையே ரியாத் அனைத்துலக விமான நிலையம் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை மூடப்பட்டுள்ளது. வார இறுதியில் அங்கு நடத்தப்பட்ட தாக்குதலில் 13 பேர் கொல்லப்பட்டார்கள், 300க்கு அதிகமானோர் காயம் பெற்றார்கள். சவுதி அரேபியாவின் விமான நிலையங்களை தவிர்க்கும்படி ஹவுதிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள்.
5: சனிக்கிழமை காலை சவுதி அரேபியாவின் மிகவும் பரபரப்பான விமான நிலையங்களில் ஒன்றில் உலகம் முழுவதிலும் இருந்து வந்த நூற்றுக்கணக்கான மக்கள் தங்களின் விமானத்திற்காக காத்திருந்தபோது இந்த அதிர்ச்சி சம்பவம் நடந்தது. மக்கள் கூட்டம் நிறைந்த விமான முனையத்தை தாக்கி ஏவுதனையால் 1 டசனுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர், 300க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அவசர கால சேவைகள் நிலைமையை கையாள முடியாமல் திணறியதாக தெரிவிக்கப்பட்டது. ஹூதி குழுவினர் சனிக்கிழமையன்று நடந்த தாக்குதலுக்கு மட்டுமல்லாமல் கடந்த வியாழக்கிழமை அதே விமான நிலையத்தில் நடந்த தாக்குதல், நேற்றிரவு நடந்த மற்றொரு தாக்குதலுக்கும், அரசுக்கு சொந்தமான எரிவாயு ஆலை ஒன்று நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் தாங்களே காரணம் என நேற்றிரவு பொறுப்பேற்றுள்ளனர்.
1: எல்லாம் வல்ல இறைவனின் உதவியுடன் கடந்த 24 மணி நேரத்தில் எங்கள் ஆயுத குழுவினர் பல பாலிஸ்டிக் ஏவுகணைகள், விங் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி 4 தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். முதல் நடவடிக்கை ரியாத்தில் உள்ள கிங் காலித் விமான நிலையத்தையும், இரண்டாவது நடவடிக்கை ஆரம்கோ எரிவாயு ஆலையையும் குறிவைத்தது.
5: சவுதி அரேபியாவுக்கு தெற்கே அமைந்துள்ள ஏமனின் பெரும்பகுதிகளை ஹூத்திகள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஏமனில் கடுமையான உள்நாட்டு போர் நடைபெற்று வருகிறது. ஒருபுறம் ஹூத்தி கிளர்ச்சி குழுவினரும், மறுபுறம் சவுதி அரேபியாவின் ஆதரவை பெற்ற சர்வதேச அங்கீகாரம் பெற்ற அரசு படைகளும் மோதலில் ஈடுபட்டு வருகின்றன. கடந்த 2 ஆண்டுகளாக ஏமனில் நீடித்து வந்த பலவீனமான போர் நிறுத்தம் தற்போது முறிந்துள்ளது. கடந்த மாதம் கடலோர பகுதிகளில் ஹூத்தி குழுவினர் வேகமாக முன்னேறியதால் செங்கடலில் சவுதி அரேபியாவின் கப்பல்களுக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. சவுதி அரேபியா வான்வெளி தாக்குதல்கள் மூலம் பதிலடி கொடுத்தது. இந்த வார இறுதியில் ஹூத்திகளும் தொடர்ந்து பதிலடி கொடுத்து வருவதை பார்க்க முடிந்தது. சவுதி அரேபியாவின் நட்பு நாடாக இருக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ரியாத் விமான நிலையம் மீதான தாக்குதலை கண்டித்தார். ஆனால் இந்த மோதலில் அமெரிக்கா தலையிடும் என்று அவர் கூறவில்லை.
6: இது மிகவும் மோசமானது என்று நினைக்கிறேன்.
7: சவுதிகள் தங்களை தாங்களே தற்காத்துக் கொள்ள முடியுமா?
6: அவர்களால் தற்காத்துக் கொள்ள முடியும். சவுதிகள் சிறந்த வீரர்கள் தான். ஆனால் அந்த தாக்குதல்
0: வரலாற்றில் மிக மோசமானது என கருதுகிறேன்.
5: கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலான காலத்தில் சவுதி அரேபியா மண்ணில் நடத்தப்பட்ட மிக கடுமையான தாக்குதல் இதுவாகும். இதில் உயிரிழந்தவர்களின் சிலரின் அடையாளங்கள் தற்போது வெளியிடப்பட்டு வருகின்றன. அவர்களில் ஒருவர் சிரியாவை சேர்ந்த 4 குழந்தைகளின் தாயான புதைனா ஒபைதா. தனக்கு தொடர்பே இல்லாத ஒரு மோதலில் அவர் உயிரிழந்துள்ளார். ஆனால் அந்த மோதல் தற்போது ஆபத்தான வகையில் தீவிரமடைந்து வருவதாக தெரிகிறது.
3: மலேசியா தனது குடிமக்கள் உம்ரா புனித பயணத்தை ஒத்திவைக்கும்படி அறிவுறுத்தியிருக்கிறது. சவுதி அரேபிய விமானியங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல் அதற்கு காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. நடத்தப்பட்ட இதுவரையான தாக்குதல்களில் அதில் மலேசியர்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை. எமனின் கவுதி குழு தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது. புனித மக்கா நகரில் எந்த தாக்குதலும் இல்லை. இருந்தாலும் சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு நிலவரம் தொடர்ந்து கவலைக்குரியதாக உள்ளதாக மலேசியா சுட்டிக்காட்டியிருக்கிறது. இதற்கிடையே சவுதி அரேபியாவில் தங்கள் நாட்டு புனித பயணிகள் மிகவும் கவனமாக இருக்கும்படி இந்தோனேஷியாவும் கேட்டிருக்கிறது. அதிக அபாயமுள்ள இடங்களை தவித்து அதிகாரிகளின் வழிகாட்டுதலை பின்பற்றி நடந்து கொள்ளுமாறு இந்தோனேஷியா தெரிவித்திருக்கிறது. சவுதி அரேபியா மீது கடந்த வார இறுதியில் நடத்தப்பட்ட தொடர் தாக்குதல்களுக்கு பதிலடியாக யமனில் ஈரான் ஆதரவு கவுதி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள சனாவில் சவுதி தலைமையிலான கூட்டுப்படையினர் வான்வழி தாக்குதல் நடத்தினார்கள். இதில் ஒருவர் உயிரிழந்தார், 12 பேர் காயமடைந்துள்ளார்கள். சவுதி அரேபியாவுக்கும் கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையிலான போரை ராஜீய ரீதியில் முடிவுக்கு கொண்டுவர தாங்கள் மத்தியஸ்தம் செய்ய தயாராக இருப்பதாக ஈரான் மீண்டும் அறிவித்துள்ளது. 2 இஸ்லாமிய நாடுகளுக்கு இடையிலான மோதல் இஸ்ரேலின் நலன்களுக்கே வழிவகுக்கும் என்றும் பதற்றத்தை தணிக்க இருதரப்பினரிடையே பேச்சு நடத்த ஈரான் தயாராக உள்ளதாகவும் அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகை தெரிவித்தார். அமெரிக்க குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் ஜனநாயக கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இல்கான் ஒமாரின் வீட்டில் சோதனை நடத்தியுள்ளார்கள். வேறொரு குற்றவியல் விசாரணையின் ஒரு பகுதியாக நீதிமன்ற அனுமதியோடு வாஷிங்டன் வட்டாரத்தில் உள்ள அவரது வீட்டில் சோதனை நடத்தப்பட்டதாக அமெரிக்க நீதித்துறை கூறியது. இருந்தாலும் விசாரணை குறித்த கூடுதல் விவரத்தை அது வெளியிடவில்லை. அதிபர் டொனால்ட் டிரம்பை கடுமையாக விமர்சித்து வருபவர் திருமதி ஓமார், அரசியல் எதிரிகளை குறிவைப்பதற்காக டிரம்ப் நிர்வாகம் சட்ட அமலாக்க அமைப்புகளை பயன்படுத்துவதாக திருமதி ஓமார் குற்றம் சாட்டியிருக்கிறார். தாம் தவறெதுவும் செய்யவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். அமெரிக்காவில் இடைத்தவணை தேர்தல் நெருங்கும் வேளையில் திருமதி ஒமாரின் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டுள்ளது. அதன் பின்னணியில் அரசியல் தலையீடு இருக்கக்கூடும் என்ற கவலை ஜனநாயக கட்சியினரிடையே எழுந்துள்ளது. பிரான்சில் 14 வயது சிறுவன் பள்ளி தலைமை ஆசிரியரையும் ஆசிரியர் ஒருவரையும் சுட்டு காயப்படுத்தியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இருவரும் ஆபத்தான நிலையில் இல்லை. ஓபான் என்ற ஊரில் உள்ள ஜோசப் லக்னல் நடுநிலை பள்ளியில் அந்த சம்பவம் நடந்தது. தாக்குதலுக்கும் அண்மைய வாரங்களில் உயர்நிலை மாணவர்கள் நடத்தி வரும் ஆர்ப்பாட்டங்களுக்கும் தொடர்பில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தார்கள். சந்த நபர் கித்தார் பையில் துப்பாக்கியை வைத்து பாடசாலைக்கு எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. அவர் குறைந்தது 4 முறை துப்பாக்கிச் சூடு நடத்தியதாகவும் ஆசிரியரும் மாணவர்களும் இருந்த வகுப்பறைக்குள் அவர் சுட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பள்ளி ஊழியர் ஒருவர் சிறுவனிடம் இருந்து துப்பாக்கியை பறித்தார். கொலை முயற்சி தொடர்பில் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. சிறுவனுக்கு எப்படி துப்பாக்கி கிடைத்தது என்பது கண்டுபிடிக்கப்படும் என்று பிரெஞ்சு உள்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். பிரான்சில் 100 கணக்கான பேரங்காடிகளில் இணைய தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளன. அங்குள்ள குளிர்சாதன பெட்டிகளும் உரிய வைக்கும் கருவிகளும் செயல்பட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. பல மில்லியன் யூரோ மதிப்புள்ள உணவுப் பொருட்கள் கெட்டு போயிருக்கலாம். கவூர், இன்டமாஷே, மொனோப்ரி போன்ற மாபெரும் பேரங்காடிகள் உட்பட சுமார் 400 கிளைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. குளிர்சாதன அமைப்புகளை தொலைவில் இருந்து இயக்க பயன்படுத்தப்படும் மென்பொருள் இந்த இணைய தாக்குதலில் குறிவைக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் அதிகாரிகள் இணைய குற்ற விசாரணையை தொடங்கியுள்ளார்கள். பாதிக்கப்பட்ட பேரங்காடிகள் குளிர்சாதன அமைப்புகளை மீண்டும் வழக்கெல்லைக்கு கொண்டுவர மும்முரமாக முயல்கின்றன. உணவு பாதுகாப்புக்கு அனைத்து நிலைகளிலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் உணவு வேளாண்மை ஆணையர் தெரிவித்தார். தாக்குதலுக்கு அவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பாகிஸ்தானின் வடமேற்கு மாகாணமான கைபர் பக்துன்காவில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்டதை தொடர்ந்து பதவியிழந்த முன்னாள் முதல்வர் சோஹெல் அப்ரிதி, சட்டப்பேரவைத் தலைவர் பாபர் சலீம் சுவாதி, பிடிஐ கட்சி மாகாண தலைவர் ஜனைத் அக்பர் உள்ளிட்ட 8 முக்கிய தலைவர்கள் காவல்துறையினர் கைது செய்து தங்கள் காவலில் எடுத்துள்ளார்கள். பயங்கரவாத அச்சுறுத்தல் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை காரணம் காட்டி கைபர் பக்துன்வா மாகாணத்தில் அந்த நாட்டு அதிபர் ஆசிப் அலி ஜர்தாரி அவசரநிலை மற்றும் ஆளுநர் ஆட்சியை நேற்று முன்தினம் அமல்படுத்தினார். இதையடுத்து சிறையில் உள்ள முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் பிடிஐ கட்சி தலைமையிலான மாகாண அரசு கலைக்கப்பட்டது. மேலும் அரசின் உயர் பொறுப்புகளில் ஒட்டுமொத்த பணியிட மாற்றங்களும் உடனடியாக மேற்கொள்ளப்பட்டன. இதன் தொடர்ச்சியாக இம்ரான்கானின் விடுதலையை வலியுறுத்தி தலைநகர் இஸ்லாமாபாத்தை நோக்கி பேரணியில் ஈடுபட்டிருந்த சொஹைல் அப்ரிதி உள்ளிட்ட தலைவர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். இதன் டிஎம் மாகாணத்தில் அவசரநிலை அமல்படுத்தப்பட்டது அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது மற்றும் மக்களின் ஜனநாயக தீர்ப்பை பறிக்கும் செயல் என்று குற்றம் சாட்டி பெஷாவார் உயர்நீதிமன்றத்தில் நேற்று மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஆளுநர் ஆட்சி அமுலாக்கியுள்ளதை தொடர்ந்து ஆளுநர் பைசல் கரீம் குந்தி தலைமையில் பெஷாவாரில் உள்ள அவரின் மாளிகையில் உயர்நிலை பாதுகாப்பு குழுவின் முதல் ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்றது. மத்திய உள்துறை அமைச்சர் மொஹிசின் நக்வி, பெஷாவார் படைப்பிரிவு தளபதி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் பயங்கரவாதத்துக்கு எதிரான தேடுதல் தடுப்பு நடவடிக்கைகள் எந்தவித தடையுமின்றி தொடர உறுதியேற்கப்பட்டது. மேலும் காவல்துறை மற்றும் பயங்கரவாத தடுப்பு பிரிவினருக்கு நவீன ஆயுதங்கள், கவச வாகனங்கள் மற்றும் போதிய தளவாடங்களை வழங்கி அவர்களின் செயல்திறனை அதிகரிக்க தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஈரானில் ஆட்சியாளர்களுக்கு எதிராக போராடிய இளைஞருக்கு மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கு ஒரு சில மணி நேரத்துக்கு முன்பு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவரது காதலியுடன் தொலைபேசியில் திருமணம் நடந்த சம்பவம் அங்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மீண்டும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளவே முடியாது என்பது நன்கு அறிந்த காதலர்கள் சிறைச்சாலை தொலைபேசி வாயிலாக திருமண உறுதிமொழி எடுத்துக்கொண்டு முறைப்படி திருமணம் செய்து கொண்டார்கள். திருமணம் முடிந்ததும் இளைஞர் நேராக மரண தண்டனை நிறைவேற்றும் இடத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அரிரேஷா சிபாகி அவருக்கு வயது 25, மசத் கோசினி அவருக்கு வயது 22. இருவரும் காதலர்கள். அரசுக்கு எதிரான போராட்டத்தின் போது 2026 துவக்கத்தில் அரிரேஜா சிபாகி கைது செய்யப்பட்டிருந்தார். இதில் சிபாகிக்கு மரண தண்டனையும் கோசினிக்கு 5 கடுங்காவலும் பிறப்பிக்கப்பட்டது. விரைவில் சிபாகிக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுவிடும் என்ற அச்சத்தில் கெசானி சிறையிலே திருமணம் செய்ய அனுமதி கோரியிருந்தார். அதிகாரிகள் அனுமதி அளித்ததன் அடிப்படையில் ஞாயிற்றுக்கிழமை இருவரது தந்தையும் உடனிருக்க சிறைச்சாலையில் உள்ள தொலைபேசி வாயிலாக இருவரும் திருமண உறுதிமொழி ஏற்று மனம் முடித்துக் கொண்டார்கள். மனித உரிமைகள் வழக்கறிஞர் இந்த திருமணத்துக்கு உதவி செய்திருந்தார். கெஷானி வீட்டிலிருந்து குரான், சில இனிப்புகள் மற்றும் ஒரு சிவப்பு ரோஜா மட்டம் பாரம்பரிய வரதட்சணையாக கொடுக்கப்பட்டது. திருமணம் குறித்து செபாகியிடம் கூறப்பட்ட போது அவர் கண்ணீர் விட்டு கதறியதாகவும் வழக்கறிஞர் கூறினார். இந்த முடிவு குறித்து கெஷானி கூறுகையில் நான் செபாகியை காதலிக்கிறேன் என்று கூறியதையும் பகிர்ந்துள்ளார். இந்த திருமணத்தின் போது அங்கிருந்த சில சிறை ஊழியர்களும் கண்ணீர் விட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்த தகவல் அறிந்த பலரும் இதுபோன்ற துணிச்சலான முடிவெடுக்க கொசேனிக்கு எவ்வாறு தைரியம் பிறந்தது என்ற கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள். செபாகி நேற்று அதிகாலை அவருடன் போராடியவர்களுடன் சேர்த்து தூக்கிலிடப்பட்டுள்ளார். ஏற்கனவே மரண தண்டனை நிறைவேற்ற நாள் குறிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு கோமா நிலையில் இருந்தவர் மீண்டெழுந்த நிலையில் மரண தண்டனை அவருக்கு நிறைவேற்றப்பட்டுள்ளது. இத்தாலியில் இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு புறப்பட இருந்த குவாண்டஸ் விமானத்தில் மூட்டை பூச்சிகள் கண்டுபிடிக்கப்பட்டதால் பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக விமானம் பேர்த்தில் இருந்து ரோமுக்கு சென்றது. அது சுமார் 17 பயணம். பயணிகள் பலரும் மூட்டைப்பூச்சி கடியால் அவதிப்பட்டார்கள். அரிப்பை குறைக்க சிலருக்கு ஒவ்வாமைக்கான மருந்து வழங்கப்பட்டது. பிறகு அந்த மருந்தும் தீந்து போனதாக தெரிய வருகிறது. போயிங் 787 ட்ரீம் லைனர் விமானத்தின் சாதாரண வகுப்பு இருக்கைகள் சிலவற்றில் மூட்டைப்பூச்சிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. முழுமையான சுத்திகரிப்பு பணிகளுக்காக கான்டாக்ட்ஸ் அந்த விமானத்தை சேவையிலிருந்து தற்காலிகமாக நிறுத்தியது. பாதிக்கப்பட்ட பயணிகளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்ட குவாண்டஸ் அவர்களுக்கு தங்குமிடம் கொடுத்து 2 மாற்று பயணத்துக்கும் ஏற்பாடு செய்தது. மூட்டைப்பூச்சி கடியால் அரிப்பு ஏற்படலாம். இருந்தாலும் அதனால் கடுமையான உடல்நல பிரச்சனை ஏற்படுவது அரிது என்று தெரிவிக்கப்படுகிறது. மலேசியாவின் கலிமந்தானில் 3 புய் மூட்டத்தால் தவிக்கும் கலிமந்தான் மக்கள் இந்தோனேஷிய அரசாங்கத்துக்கு எதிராக வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். களிமந்தான் குடியிருப்பாளர்களை பிரதிநிதிக்கும் குழு ஒன்று வழக்கு தொடுத்துள்ளது. அரசாங்கம் அலட்சியமாக நடந்து கொள்வதாக அந்த குழு குற்றம் சாட்டுகிறது. நீதிமன்ற விசாரணை இந்த வாரம் தொடங்கியதாக குழுவின் வழக்கறிஞர் தெரிவித்தார். இந்தோனேஷிய அதிபர் பிரபோவா சுபியாந்தோ உட்பட 27 பேருக்கும் அரசாங்க அமைப்புகளுக்கும் எதிராக இந்த வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. பல மாதங்களாக அடர்ந்த புகையை சுவாசித்து வருவதால் சுகாதாரம் பாதிக்கப்பட்டதாக மக்கள் குற்றம் சாட்டினார்கள். புகை மூட்டத்தால் பிள்ளைகள் 2 மாதங்களாக பாடசாலைக்கு செல்லவில்லை என்பதையும் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்தோனேஷியாவில் காட்டுத்தீ அடிக்கடி நடக்கிறது. இந்த ஆண்டு வறண்ட வானிலை, தண்ணீர் பற்றாக்குறை ஆகியவற்றால் தீயை கட்டுப்படுத்துவது இன்னமும் சிரமமாகியிருக்கிறது. இந்தோனேஷியாவில் 1972 முதன் முதலில் காட்டுத்தீ பிரச்சனை எழுந்தது. ஒவ்வொரு ஆண்டும் புகை மூட்டம் இந்த வட்டார மக்களை வாட்டி விதைக்கிறது. இந்தோனேஷியாவில் நடுக்கம் ஏற்படுவதற்கு முன்பே மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்க பள்ளிவாசல்களின் ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தும் திட்டம் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் நடுக்கங்கள் அடிக்கடி ஏற்படுவதால் மக்கள் பலரை காப்பாற்ற இந்த திட்டம் வழிவகுக்கும் என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன்பு 5 ஆண்டு கால சோதனை மேற்கொள்ளப்படும். உலகிலே அதிக முஸ்லிம் மக்கள் வாழும் இந்தோனேஷியாவில் ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல்கள் உள்ளன. அவற்றின் ஒலிபெருக்கிகள் மூலம் தினமும் தொழுகைக்கான அழைப்பு விடுக்கப்படுகிறது. தற்போது சோதனைக்காக சில பள்ளிவாசல்களின் ஒலிபெருக்கிகள் நிலநடுக்கத்தை கண்டறியும் கருவிகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டம் உஸ்பெகிஸ்தானிலும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பேரிடர் எச்சரிக்கை கருவிகளை பொருத்தும் சோதனை அங்கு 272 பள்ளிவாசல்களில் நடைபெறுகிறது. இந்த கருவிகள் மூலம் வெள்ளம், நிலச்சரிவு, பனிச்சரிவு போன்ற பேரிடர்கள் குறித்து மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்படும். நேபாளத்தில் பெருவெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் வெளிநாட்டு மலையேறிகள் 100 அதிகமானோர் மாட்டிக்கொண்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. அவர்கள் வெவ்வேறு பகுதிகளில் இருப்பதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். வார இறுதியில் புத்தி கந்தகி ஆற்றில் நிலச்சரிவு ஏற்பட்டு நீரோட்டம் தடைப்பட்டது. அதனால் பெருவெள்ளம் ஏற்பட்டது. மலையேறும் பாதைகளையும் பாலங்களையும் வெள்ளம் அடித்து சென்றிருக்கிறது.
8: இது மழையினால் ஏற்பட்டதாக தெரியவில்லை. பருவமழை காலத்தின் இறுதிக்கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். அந்த பகுதியில் பெரிய அளவில் மழை ஏதும் பெய்யாத நிலையிலும் திடீரென புடி கண்டக்கி ஆற்றில் பெருமளவிலான குப்பைகளும் கழிவுகளும் அடித்து வரப்பட்டன. மலைப்பகுதிகளில் ஏற்பட்ட ஒரு பெரிய நிலச்சரிவு அவற்றின் ஓட்டத்தை தடுத்திருந்ததாகவும் பின்னர் அந்த தடை உடைந்து நீரும் கழிவுகளும் கீழ் நோக்கி பாய்ந்து வந்ததாகவும் பின்னர் தெரிய வந்தது.
9: தொடர்ந்து
3: இந்தோனேஷியாவின் பாலித்தீவில் 3.6 கிலோகிராமுக்கு அதிகமான திரவ கொக்கைனுடன் பிரேசிலைச் சேர்ந்த பெண்ணொருவர் பிடிபட்டுள்ளார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படலாம். அந்த 36 வயது பெண் கடந்த செவ்வாய்க்கிழமை பிரேசில் இருந்து பாலி வந்திறங்கிய சிறிது நேரத்தில் கைது செய்யப்பட்டார். அவரது உடைமைகளில் இருந்த ஷம்பு உள்ளிட்ட 7 போத்தர்களில் திரவ கொக்கைன் இருந்தது. பாலியல் பறிமுதல் செய்யப்பட்ட ஆக அதிகமான திரவ கொக்கைனில் இதுவும் ஒன்று என்று காவல்துறை தெரிவித்தது. போதைப் பொருளை பாலியில் உள்ள ஒருவரிடம் ஒப்படைக்கும்படி பிரேசிலில் உள்ள ஒருவர் தம்மிடம் கூறியதாக அந்த பெண் தெரிவித்தார். அதற்காக $50,000 தருவதாக கூறப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தோனேஷியாவில் போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிராக கடுமையான சட்டங்கள் உள்ளன. கடத்தல்காரர்களுக்கு மரண தண்டனையும் விதிக்கப்படலாம். போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுகளில் வெளிநாட்டினர் பலர் இந்தோனேஷியாவில் மரண தண்டனையை எதிர்நோக்கின்றார்கள். இருந்தாலும் பல ஆண்டுகளாக அங்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படவில்லை. அமெரிக்காவைச் சேர்ந்த பொருளாதார நிபுணர்கள் ரோபர்ட் ஈகோல், மைக்கேல் உட்வர்ட் ஆகியோருக்கு 2026 ஆண்டின் பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. பேரியல் பொருளாதார ஸ்திரப்படுத்தலில் நுண்ணியல் பொருளாதார அடித்தளங்கள் குறித்த ஆய்வுக்காக இந்த விருது அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சொகுசு கப்பலிலிருந்து கடலில் குதித்ததாக கூறப்படும் ஒரு பெண் 20 மணி நேரத்துக்கு பிறகு உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறார். எல் சல்வடோர் நாட்டைச் சேர்ந்த அவருக்கு வயது 44. சம்பவம் கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை நடந்தது. கிரேக்கத்தின் ஸ்கின்தோஸ் தீவுக்கு அருகே பயணம் செய்து கொண்டிருந்த ஒடிசி ஆஃப் த சீஸ் கப்பலிலிருந்து அவர் குதித்ததாக கூறப்படுகிறது. கப்பலிலிருந்து இறங்க விரும்பியதால் குதித்ததாக அவர் பின்னர் மீட்பு படையினரிடம் தெரிவித்தார். தகவல் கிடைத்ததும் 2 கடலோர காவல் படகுகளும் கடற்படை ஹெலிகாப்டரும் தேடுதலில் இறங்கின. அருகில் இருந்த மற்ற கப்பல்களும் உதவின. சுமார் 20 மணி நேரத்துக்கு பிறகு சரக்கு கப்பல் ஒன்று மிதவையில் இருந்த பெண்ணை கண்டுபிடித்தது. அப்போது அவர் முழு சுயநினைவுடன் இருந்ததாக கிரேக்க கடலோர காவல்படை தெரிவித்தது. அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவருக்கு மனநல பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. சார்ஜருடன் கைபேசி இணைக்கப்படாமல் இருந்தாலும் சார்ஜரை மின்சார பிளக்கில் செருகி வைத்திருப்பது சில சந்தர்ப்பங்களில் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்ற எச்சரிக்கை விடப்படுகிறது. குறிப்பாக பழுதடைந்த சார்ஜர்கள், சேதமடைந்த மின்சார பிளக்குகள் மற்றும் தளர்வான மின் இணைப்புகள் காரணமாக மின்சாரம் பாய்ந்து வெப்பம் அதிகரிக்கலாம். இதனால் மின்சார கோளறுகள் ஏற்படுவதோடு சில சூழ்நிலைகளில் தீ விபத்துக்கும் அது வழிவகுக்கலாம். எனவே கைபேசியை சார்ஜ் செய்த பின்னர் சார்ஜரை மின்சார பிளக்கில் இருந்து அகற்றுவது பாதுகாப்பான பழக்கம் என்று தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சேதமடைந்த சார்ஜர்கள் மற்றும் தளர்வான மின் இணைப்புகளை பயன்படுத்துவதை தவிர்த்து மின்சார பாதுகாப்பு தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுவது அவசியம் என்று வலியுறுத்தப்படுகிறது. ஜப்பானின் நாரா நகரத்திலே மான்கள் மனிதர்களுடன் இயல்பாக வாழுகின்றன. ஆனால் இணைதேடும் பயணத்தில் ஆண் மான்களுக்கு இடையே கடும் போட்டியும் சண்டையும் தொடங்குகின்றது. ஒரு ஆண் மான் தன் எதிரியை வீழ்த்தி பெண் மான்களை அடையும் வாய்ப்பை எப்படி பெறுகிறது? இது தொடர்பான பார்வை.
9: காலை பரபரப்பான நேரத்தில் இங்கு பயணிப்பவர்கள் அனைவரும் இரண்டு கால்களில் நடப்பவர்கள் அல்ல. சிகா மான்கள் இந்த நகரத்தில் மிகவும் வசதியாக வாழ்கின்றன. அவை விரும்பிய இடங்களுக்கெல்லாம் சுதந்திரமாக சுற்றித் திரிகின்றன. மனிதர்களுக்கும் மான்களுக்கும் இடையிலான இந்த புரிதல் பல தலைமுறைகளாக தொடர்கிறது. இன்று அவை பிரபலங்களாகவே மாறிவிட்டன. அவற்றுக்கு பிரத்யேக மான் உணவுகளை மனிதர்கள் கைகளால் கொடுக்கின்றனர். ஆனால் ஒவ்வொரு இலையுதிர் காலத்திலும் இந்த அமைதி குலைகிறது. பெண் மான்களுக்காக ஆண் மான்கள் சண்டையிடத் தொடங்குகின்றன. இதனால் அவை மனிதர்களுக்கு ஆபத்தாக மாறுகின்றன. விபத்துக்களை தவிர்ப்பதற்காக அவற்றின் கொம்புகள் அகற்றப்படுகின்றன. வசந்த காலத்தில் அவை மீண்டும் வளர்ந்துவிடும். ஆனால் தற்காலிகமாக கொம்புகள் இல்லாததால் இந்த மான்கள் நகரத்தில் யாரையும் காயப்படுத்தும் ஆபத்து இல்லாமல் வாழ முடிகிறது. ஆனால் துணையை தேடும் இந்த ஆண் மான்களுக்கு இப்போது ஒரு பிரச்சனை உள்ளது. இந்த ஆண் மானின் தேடல் அதனை நகர மான்களின் கூட்டம் சரியான இடம். ஆனால் அவை பாதுகாக்கப்படுகின்றன. நகரத்திற்கு வெளியில் இருந்து வந்த ஒரு ஆண் மானால் அதன் பெரிய கொம்புகள் பார்ப்பவர்களை அச்சுறுத்தும் வகையில் உள்ளன. அதன் இந்த தோரணை போட்டிக்கான அழைப்பாகும். தனது உடல் வலிமை, திறமை மற்றும் விடாமுயற்சியையே அது நம்ப வேண்டியுள்ளது.

0: எந்த ஆயுதமும் இல்லாத நிலையிலும் அது தனது போட்டியாளரை வீழ்த்திவிட்டது. வெற்றியாளர்களுக்குத்தான் பெண் மான்களுடன் இணைய வாய்ப்பு கிடைக்கும்.
1: இனி விளையாட்டுச் செய்திகளில், சர்வதேச டி20 போட்டிகளில் இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர் அபிஷேக் சர்மா புதிய சாதனை படைத்திருக்கிறார். இதுவரை இந்திய அணிக்காக 65 டி20 போட்டிகளில் விளையாடியுள்ள அபிஷேக் சர்மா 2036 ஓட்டங்கள் எடுத்துள்ளார். அதில் 14 அரை சதங்கள் மற்றும் 3 சதங்கள் அடங்கும். அவரது அதிகபட்ச ஸ்கோர் 135 ஓட்டங்கள். இந்தியா மேற்கிந்திய தீவுகள் இடையான 4வது டி20 போட்டி நாளை ஹைதராபாத்தில் நடைபெறுகிறது. சீனாவில் நடைபெறும் சங்காய் மாஸ்டர்ஸ் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் முன்னணி வீரரான ஸ்பெயினின் கார்லோஸ் அல்காராஸ் நேற்று அதிர்ச்சி தோல்வியை கண்டார்.
2: ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நடைபெற்ற 3வது சுற்று ஆட்டம் ஒன்றில் அல்காரஸ் தரவரிசையில் 39வது இடத்தில் உள்ள பெல்ஜியம் வீரர் ஜிசோ பெர்க்ஸ் உடன் பல பரீட்சை நடத்தினார். தொடக்கம் முதலே இருவரும் மாறி மாறி புள்ளிகளை குவித்ததால் ஆட்டத்தில் அனல் பறந்தது. டை பிரேக்கர் வரை நீடித்த போட்டியின் முதல் செட்டை ஜிசோ பெர்க்ஸ் போராடி கைப்பற்றினார். போட்டியின் 2வது செட்டிலும் அல்காரஸ் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இறுதி வரை ரசிகர்களுக்கு விருந்தாக அமைந்த இப்போட்டியில் ஜிசோ பெர்க்ஸ் 7-5 என்ற நேர்செட் கணக்கில் வெற்றி பெற்று கால் இறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். மற்றொரு போட்டியில் ரஷ்ய வீரர் டேனில் மெத்வதேவ் செக் குடியரசின் டாலிபர் ஸ்வார்சினாவை 6-2 6-3 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார்.
1: தொடர்ந்து இந்திய டென்னிஸ் வீராங்கனையும் கோவையைச் சேர்ந்தவருமான மாயா ராஜேஸ்வரன் ரேவதி தனது டென்னிஸ் போட்டிகளில் முதல் பட்டத்தை வென்று அசத்தியிருக்கிறார். அந்த வெற்றியின் மூலமாக அவர் இந்திய டென்னிஸ் நட்சத்திரம் சானியா மிர்சாவின் 22 ஆண்டுகால சாதனையை முறியடித்திருக்கிறார். போர்த்துக்கலில் நடைபெற்ற மகளிருக்கான W35 டென்னிஸ் போட்டியின் இறுதி சுற்றில் மாயா 6-4 6-2 என்ற நேர்செட்களில் ஸ்பெயினின் செலியா செர்வினோ ரூயிலை வீழ்த்தி ஞாயிற்றுக்கிழமை சாம்பியன் ஆனார். 17 வயதான மாயா தொழில்முறை டென்னிஸில் வென்ற முதல் சாம்பியன் பட்டம் இதுவாகும். W35 போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இடம் இந்திய வீராங்கனை என்ற சாதனையை அவர் படைத்திருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோர்வ இணையதளமான www.trttamilolli.com. இந்த இணையத்தினூடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 369 ரூபாய் 78% இந்திய பெறுமதியில் 106 ரூபாய் 42%. ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 331 ரூபாய் இந்திய பெறுமதியில் 95 ரூபாய் 21%. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 397 ரூபாய் 27% இந்திய பெறுமதியில் 114 ரூபாய் 34%. ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 437 ரூபாய் 47% இந்திய பெறுமதியில் 125 ரூபாய் 91%. ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 231 ரூபாய் 97% இந்திய பெறுமதியில் 66 ரூபாய் 76%. கேட்டது டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற விடமான சுவிஸ் VTS பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து புதிதாக கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள். சுவிஸில் உள்ள VTS பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: சுயாட்டி தமிழ் ஒலி
1: ஒலி ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: கதவை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன்.
1: சுவிஸ் நேரம்.

0: உங்களுடன் நாங்கள்
1: நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன், நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். இதற்கெனை கொள்வதும் கொண்டு கோயிலில் வைப்பதும் கொள்கை உமக்கின்றால் உம்முடன் கூடியிருப்பதும்
0: தினமும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களை வாரலைகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம். தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானலைகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு தயவுடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம்.

மீண்டும் நேர்களுக்கு அன்பு வணக்கங்களுடன் வளமை போல் இன்றும் தொடர்கின்றது. உதவுவோமா?

0: வணக்கம் நேயர்களே, வார வாரம் இந்த நேரத்திலே உதவுமா நிகழ்ச்சியின் ஊடாக பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்கள் கலந்து சிறப்பித்து வருகின்றார். இன்று தவிர்க்க முடியாத காரணத்தினால் அவரால் கலந்து கொள்ள முடியாத சூழலில் இன்று பேராசிரியர் பரமேஸ்வரன் அவர்கள் தயாரித்து தந்திருக்கின்ற குறிஞ்சிமான் செய்யுள் நாடகத்தை இந்த நிகழ்ச்சியினூடாக நாம் இன்று தருகின்றோம். அவருக்கும் நன்றிகளை தெரிவித்து அவரை வரவேற்கின்றோம்.
1: இந்தியாவிலிருந்து மதுரை காமராசர் பல்கலைக்கழக தொலைநிலை கல்வி இயக்கக தமிழ்துறை தலைவர் டாக்டர் க. பரமேஸ்வரன் இணைப்பில் இணைந்திருக்கின்றேன். நான் எழுதிய குறிஞ்சிமான் செய்யுள் நாடக காப்பியம் பார்த்து வருகின்றோம். இன்றைய நிலையிலே நான்காம் அங்கம் நான்காம் களத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். இங்கு வேடரசனும் மயிலனும் ரகசிய பேச்சு அசுரதேவன் அருகில் நிற்க என்ற வகையிலே நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். இந்த நிலையிலே வேடரசனுடைய படைத்தளபதி தட்சிணாமூர்த்தி அவர்கள் உள்ளே வருகிறார்கள். அவர் வருகின்ற பொழுது மாபெரும் திறமை வாய்ந்த மிகப்பெரிய வீரர்களை எல்லாம் மரபில் நிற்க செய்துவிட்டும் சில பேர்களை சில படை பயங்கரமான வீரர்களை எல்லாம் பதுங்கு குழியில் வைத்துவிட்டும் அவர் மட்டும் தனியாக ஆலோசனையில் கலந்து கொள்வதற்காக வருகின்றார். வருகின்ற பொழுது அதே ஒரு காவல் படை வீரன் வந்து கவனித்து விடுகின்றான். இதை கவனித்த படைத்தளபதி தட்சிணாமூர்த்தி அவர்கள், ஆகா, நமது உத்திகளை கண்டுபிடித்து விட்டானே, இவன் மயிலனுடைய ஆளா இருக்குமோ என்று அவனை உற்று நோக்குகிறார். அந்த படை வீரன் வந்து அருகில் வருகிறார். வந்தவுடன் தட்சிணாமூர்த்தி படைத்தளபதியாரே, உங்களுக்கு நம் முன்னோர்களுடைய ஒரு பழமொழி தெரியுமா, புலி பதுங்குவது பாய்வதற்குத்தான், பயத்தியல் பயத்தால் அல்ல என்று கூறியவுடன் அவருக்கு வந்து ஒரு துணிவு வந்து விட்டது. ஆனால் இந்த எதிரிகளுடைய மத்தியில் நமது விசுவாசமான வீரர்களும் படை வீரர்களும் இங்கு கலந்திருக்கின்றார்கள், ஆகவே வேடரசனை காப்பாற்றி விடலாம் என்று உள்ளே ஆலோசனையில் கலந்து கொள்ள செல்கிறார். அங்கு கலந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது நெடுநேரமாக இவர் தட்சிணாமூர்த்தி படைத்தளபதி தளபதி வராததை கண்டு, வேடரசன் வராததை கண்டு, அந்த மறைவில் நின்ற வீரர்கள் எல்லாம் பதுங்கி இருந்த வீரர்கள் எல்லாம் உள்ளே வருகின்றனர். இதனை கண்ட அந்த சூழ்ச்சி செய்த அந்த அமைச்சன் மயிலன் பயந்து நடுங்குவது போல அரசனிடம் நடுங்குகின்றான். அப்பொழுது அரசன் அந்த மயிலனை பார்த்து, எதிரிகளை கண்டு நாம் எதற்கு பயப்பட வேண்டும், நடுங்க வேண்டாம் என்று அவருக்கு வந்து வீர வசனங்களை உரையாற்றுகின்றார், அவர்களுக்கு வந்து தைரியப்படுத்துகின்றார். இதுதான் இந்த நிகழ்வு. இந்த நிகழ்வுகள் எல்லாம் நிலை மண்டில ஆசிரியப்பா செய்யுள் வடிவங்களாக புனையப்பட்டுள்ளன. இதை பாடுதல் மூலம் இனிமை பிறக்கின்றன.
2: டாக்டர் க. பரமேஸ்வரம் முருகன் மீது எழுதிய குறிஞ்சிமான் செய்யுள் நாடகம், செய்யுள் நாடக காப்பியம் பகுதி 50.

தாயன் தராதோ வெறுத்திடும் குன்றது. தப்பிட இன்னல் தீப்போக்குதி, தருபவ இன்னல் வருவான். தருமுன் அறிவுறும் பரிதலும் வருந்தும் தெரியவும் உளவிய விதியே அசுரதே வணங்கிப்படை தளபதியான் போற்றித மின்னகு பெருமூயிலமே தப்பிதி இல்லாம் எவிடம் பிணியான் தவமனும் தாங்கிட

இந்தியாவிலிருந்து மதுரை காமராசர் பல்கலைக்கழக தொலைநிலை கல்வி இயக்கக தமிழ்துறை தலைவர் டாக்டர் கா பரமேஸ்வரன் இணைப்பில் இணைந்திருக்கின்றேன். நாம் எழுதிய குறிஞ்சிமான் செய்யுள் நாடக காப்பியம் பார்த்து வருகின்றோம். இன்றைய நிலையிலே நான்காம் அங்கம் முடிந்து ஐந்தாம் களம் ஆரம்பித்து விட்டது. இரவிலே இன்னும் அந்த ரகசிய பேச்சு முடியவில்லை. நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அப்பொழுது பரமேஸ்வர குலகுரு முனிவர் வந்து வருகிறார், வந்து அந்த ஆலோசனை குழுவில் சேர்ந்து கொள்கின்றார். அவ்வாறு இருக்கின்ற பொழுது வேடரசனிடம் அந்த மயிலனின் சூழ்ச்சிகளை சொல்ல வேண்டும், அவனுடைய சூழ்ச்சிகளை சொல்ல வேண்டும் என்று நினைத்து வேடரசனிடம் உரையாற்றுகின்றார். அதாவது இந்த மயிலன் என்ன செய்தான் தெரியுமா, எனக்கு வந்து இந்த சிவபெருமானை வணங்குகின்ற பொழுது சாம்பிராணி போடுவதற்கு தூவ கலையத்தை கொடுத்து அடுப்புல நான்கு கெங்குகளை அள்ளி வா என்றால் இவன் என்ன செய்தான் தெரியுமா, எதிரிகள் நுழைய முடியாத மாபெரும் மரங்கள் நிறைந்த அந்த அடர்ந்த காட்டில் உள்ள கடம்ப வனங்களில் உள்ள அந்த கடம்ப மரங்களை எல்லாம் தீயிட்டு கொளுத்தி கொண்டிருந்தான். அது எரிகின்ற அந்த நெருப்பையும் அந்த புகையும் கண்டு ஓடி பார்த்தால் பயங்கரமாக அந்த மரங்கள் எதிரிகள் நுழைய முடியாத அந்த காடுகளை அழித்துக் கொண்டிருந்தான். என்ன என்று கேட்டால், நான் நீங்கள் நெருப்பு எடுத்துட்டு வர சொன்னீர்கள், அதனால் நெருப்பு வைக்கிறேன், அதனை எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்று கூறினான். அடப்பாவி, ஒரு நான்கு கெங்குகளை அடுப்புல இருந்து எடுத்துட்டு வர சொன்னா ஒரு காட்டையை அழிக்கிறான் என்று நான் சிவபெருமானுடைய அந்த சக்தியினால் மலையை வரவ வைத்து அந்த காடுகளில் உள்ள தீயெல்லாம் அழித்து விட்டு அந்த நுழைய முடியாத அந்த கடம்ப வனத்தை காப்பாத்தி விட்டான். இவனது செய்கையை பற்றியா பத்தி தெரியுமா அரசே என்று சொன்னவுடன் வேடரசன், ஆகா ஆகா, உங்களுடைய அந்த சிவபெருமானுடைய அருள் அந்த சக்தியை உலகிற்கு காட்ட வேண்டும் என்பதற்காகவே இந்த மயிலன் அதை செய்திருக்கின்றான், பரவாயில்ல, அதனால் உங்களுடைய பெருமை உலகமெங்கும் எச்சியது என்று அந்த மயிலன் அந்த அவனை பற்றி பெருமையாக பேசுகிறார். இவ்வாறு அந்த பேசுகின்ற செய்தியினை, அதாவது நிலைமண்டில ஆசிரியப்பா செய்யுள் வடிவங்கள் மூலம் வருவதை பாடுவதன் மூலம் இனிமை பிறக்கும்.

நாங்கு காவலர், அடிமின் அடிமின் காவலரில் பலர். மயிலனும் விட்டான், மயிலன் அடிப்பரே.

டாக்டர் கா பரமேஸ்வர முருகன் மீது எழுதிய குறிஞ்சி மாம் செய்யுள் நாடக காப்பியம் பகுதி 56 மைலன். தெளிதனன் ஜென்னினன் நசரதேவனன் தெளிமகனுக்கு வள்ளியை நற்மணம் செய்வன் கெடுபயல் முனிவ தடு

பரமேஸ்வரன் முருகன் மீது எழுதிய குறிஞ்சிமான் செய்யுள் நாடகம், செய்யுள் நாடக காப்பியம் பகுதி 57.

0: அடிமை நானே ஒன்றும் வேண்டாம், பிடியில் தொண்டனே சேவகன் மணி.
1: பொய்யன் நானே.

0: ரமேஸ்வரன் முருகன் மீது எழுதிய குறிஞ்சிமான் செய்யுள் நாடக காப்பியம் பகுதி 58. குமரன் கேடு நினைத்தாய், வேடர்சருக்கு கேடு நினைத்தாய், காப்பேன் வேடரசரை இருங்கள், இவனை பாதாள குடியில் தவளை தன்வாயால் கெடுமே இதுவோ அவனை அடித்தால் செப்புவன் உன்னை.
1: ஐந்தாம் அங்கம் முதற்களம் முற்றிற்று.
0: இரண்டாம் களம்
2: இரவு.

பட்டர் காபரமேஸ்வரன் முருகன் மீது எழுதிய குறிஞ்சி ஒன்றாம் செய்யுள் நாடக காப்பியம் பகுதி 59. சீரிய தூயவர் திருத்தம் தொழுதும் தேமர் தவத்திடும் தேடு சித்தமம் பயிர்க்குமாம் போற்றிப்படியே இத்தனை அழைப்போம் தப்புவதுமில்லை மண்ணினில் பயிர்ஷி வித்தகம் கனியோம் வந்தன் திருமணம் தந்ததோ

0: கற்பரமேஸ்வரன் முருகன் மீது எழுதிய குறிஞ்சி மாம்சையுள் நாடக காப்பியம் பகுதி 60. குமரன் பொருந்திய பொழுதில் தடுத்தேன் அதனை சுவாமி மலையும் கைவசம் உண்டு தவம் சுவாமி செய்திட பரமேஸ்வருக்கு. பங்கு சிறுவயதிலே பொறுப்பயன் எட்டிய சொத்து சிறுகுன்று பழனி அம்மலையாகும். வாலிப வயதில் எட்டிய சொத்து வேலியும் திருத்தணி இருப்பது காணும். வியர்வை சிந்தி உழைத்திட்ட சொத்து வியக்கும் பழமுதிர் சோலையாகும். தன்மையோ தன்மை பெரும் தன்மை மயிலன் முகம் சோர்ந்து அழுது நிற்காயோ தன்மை பெரும் தன்மை
1: தன்மை பெரும்
0: வாழ்வள்ளி மணாளன் குமரன் பார்க்க
1: தன்மையோ தன்மை பெரும் தன்மை
0: பரமேஸ்வர முனிவர் பார்க்க வள்ளி மணாளன் அறுபடை வீட்டு உரிய குமரனே பொறுப்பது கடனே இருப்பது குன்றே கந்தனே கடம்பனே சண்முகனே பழனிப்பால மந்தரனே சுப்பிரமணியனே முருகா மருகா வேலே கோழிக்கொடியேனே அன்பனே அருளே

0: காட்டிலும் திருச்செந்தூரிலும்
1: மட்டர் கவரமே சொல்லும் முருகன் மீது எழுதிய குறிஞ்சிமான் செய்யுள் நாடகம் செய்யுள் நாடக காப்பியம் பகுதி 9.

இன வராதுவன் கிளம்பு மீர் வந்தது கோழி கொடிய மறக்கா துதடா விடினும் பார்த்து பொருள் கொடன் தரவள நன்றிடை காணல் வருந்து மெங்கள் தரத்தையில் தருமோ தந்திர குயவன் மயிலன் மகர்க்கே எந்தன் மகள்மான் விழியை திருமணம் மற்றது நடத்தவே ஆசை மன்னவர் மற்றது நடத்தவும் மனதையே முற்றும் ஏற்பவனே.

0: மரணம்
1: அசுரதேவன்
0: கெரிதுவை முருகன்
1: அதுபோல் வேலும் நஞ்சுண்டு மறந்திடும் மயிலன் நன்றென கைதியாம் மயிலன் நன்றென கைதியாம்
0: அசுரதேவன்
1: ஒன்றென கைதியாம்

0: நேர்கள் இதுவரை கேட்டது குறிஞ்சிமான் செய்யுள் நாடகம். தொகுத்து தந்திருந்தார் பேராசிரியர் பரமேஸ்வரன் அவர்கள்.
1: தெளிதனஞ்சென்னினன் நசரதேவனன் தெளிமகனுக்கு வள்ளியை நற்பணம் செய்வன் கெடுபயல் முனிவ தடுப்பது இலவே நடுவழி நடக்கும் கரப்படை காக்கும்.

0: தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப woli@mediacorp.com.sg.
1: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
1: வணக்கம் சிங்கே.

0: வணக்கம் சிங்கே. இந்தியன் திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது ஏ ரஹ்மான். கே ஜேசுதாஸ் அந்த பாடலை வழங்கியிருந்தாரு.
1: ஓகே, உங்களுக்காக எடுத்த எடுப்புல UEFA சாம்பியன்ஸ் லீக் முடிவுகளோட நாங்க வந்திருக்கோம்.
0: ஆமா,
1: சுட சுட முடிவுகளை ஒன்னொன்னா சொல்ல போறோம், நல்லா கேட்டுக்கங்க. லென்ஸ் ஸ்பாட்டிங் லிஸ்பன் சந்தித்த அந்த ஆட்டத்தின் இறுதி நிலவரம். லென்ஸ் 0 ஸ்பாட்டிங் லிஸ்பன் 2.
0: சாபா ஸ்லாவியா பிரஹாவை சந்தித்த ஆட்டத்துல சாபா 2 கோல்களை புகுத்தி ஆட்டத்தை வென்றிருக்காங்க.
1: 4-1 அப்படிங்கிற அபார வெற்றி அடைஞ்சிருக்காங்க பார்சிலோனா. அவங்க கலாடாசராயை சந்திச்சாங்க.
0: லிப்சிக் PSV சந்திச்ச ஆட்டத்துல லிப்சிக் 1 கோல் புகுத்தி ஆட்டத்தை வென்றிருக்காங்க.
1: மான்செஸ்டர் யுனைடெட் அத்லெட்டிகோ மட்ரிட் பொருதிய அந்த ஆட்டத்தின் இறுதி நிலவரம். அத்லெட்டிகோ மட்ரிட் 2 மான்செஸ்டர் யுனைடெட் 0. முதல் நிமிடத்துல பாப்லோ பரியோஸ் மற்றும் 79th நிமிடத்துல எண்டோ மோலா லுக்மன் அடித்த கோலின்களின் வாயிலா அத்லெட்டிகோ மட்ரிட் 2-0 அப்படிங்கிற கோலின்களை ஜெயிச்சிட்டாங்க. இதுல யுனைடெட்க்கு 74th நிமிடத்துல லெனி யோரோ வாயிலா சிவப்பு அட்டையும் வழங்கப்பட்டது.
0: அணியை சந்திக்க போறாங்க.
1: ஷக்தார் டோனெஸ் AEK அணியை சந்திக்க போறாங்க.
0: பெல் ஸ்போர்ட்டோவையும் சந்திக்க போறாங்க. ரோமா ரியல் மாட்ரிட்டை சந்திக்க போறாங்க. அதோடு ஸ்லோவன் பிரஸ்லாவியா ஸ்டுட்கார்ட் சந்திக்க போறாங்க. ஆஸ்டன் வில்லா ஃபெனம்பர்க் சந்திக்க போறாங்க.
1: மான்செஸ்டர் சிட்டி பாரிஸ் சென் ஜெர்மன் பொருந்தும் ஆட்டமும் நடைபெறும். போரு கிளிண்ட் மற்றும் டாட்மண்ட் இவங்க சந்திக்கும் ஆட்டமும் நாளை இடப்போறோம். அந்த முடிவுகளை நாளைக்கு உங்களுக்கு நாங்க தெளிவா சொல்றோம். சரியா?
0: எங்கப்பா இவ்வளவு ஆட்டங்கள் இருக்கின்றன. இந்த ஆட்டங்களின் நிலவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தொடர்ந்து ஒளி 96.8 இணைந்துருங்க. சரி, இப்ப வாங்க விருப்ப பாடல் தொகுப்புக்கு நாம போயிடலாங்க.
1: பராசக்தி அந்த படத்திலிருந்து அடுத்த பாடல் வரப்போகுது. MS ராஜேஸ்வரி பாடிய இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தனபாக்கியம் சொன்னாங்க அவங்களுக்கான பாடலாக அது இடம்பெறும்.
0: கல்யாண பரிசு திரைப்படத்தில் இருந்து அடுத்தவங்களுக்காக பாடல் இடம்பெறவிருக்கின்றது. AM ராஜா P சுசிலா பாடிருக்கும் இந்த பாடலை மகேஸ்வரி விரும்பி கேட்டிருக்காங்க. வாங்க அவங்களோட சேர்ந்து பாடல்களை விரும்பி கேட்கலாம். இது உங்கள் ஒலி 96.8
1: கேட்டாலே பரவசம்.

0: சொல்றீங்க? தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
1: ஆமா,
0: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
2: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
0: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் சிங்கே.

0: டாம்பஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ். சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டாம்பஸ் ஸ்நாக்ஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. ஜாக் சலாம் இந்தியா 300க்கும் மேற்பட்ட கடைகள். ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 பத்து நாட்கள் தீபாவளி விற்பனை. தீபாவளி விற்பனை குடும்பத்தோட வாங்க அனுமதி இலவசம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
3: வணக்கம் சிங்கே.

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி உள்ள மகிழ சமைக்க உதவும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்
2: நேரம் இப்பொழுது காலை 6:24 இன்னும் சில வினாடிகளே உள்ளன ரவி நாம வந்து இப்ப வாழ்க்கையில ஒரு மனிதரை பார்க்கும் பொழுதோ இன்னொரு நபரை பார்த்து நம்ம அவங்களுக்கு வந்து சரியான முறையில நடத்தலன்னா என்ன செய்வோம்
3: அது நல்லா இருக்காது இல்ல
2: ஆமா நல்லா இருக்காது இல்லையா மறுபடியும் நம்ம ஏசிடுவோம் இல்லாட்டி ஏதாச்சும் சொல்லுவோம் இல்லையா
3: நம்ம எதிர்பார்த்த மாதிரி அவங்க சேவையை வழங்கலன்னு சொன்னா அல்லது வேலையை செய்யலன்னு சொன்னா இயல்பாவே வார்த்தையை விடுறது சில பேருக்கு பழக்கமா இருக்கலாம்
2: அது மட்டும் இல்ல சில பேருக்கு வந்து அந்த ஷார்ட் டெம்பர் அப்படினு சொல்லுவாங்க சுருக்கு சுருக்குன்னு கோபம் வரும் எதுக்குமே வந்து பொறுமை கிடையாது யாரை பார்த்தாலும் எடுத்துறிஞ்சு விழுவாங்க கட்டிடுவாங்க இல்லையா
3: இது யாரையும் மனசு வச்சு பேசுற மாதிரி இருக்கே
2: யாரையும் மனசுல வச்சு பேசல இந்த மாதிரி நபர்கள் பல பேரு நம்மளுடைய சமுதாயத்துல நடமாடிக்கிட்டு இருக்காங்க
3: இருக்கலாம்
2: ஆமா இப்ப என்னன்னா நாம மனிதர்கள் இந்த மாதிரி செஞ்சிடலாம் ஆனா செயற்கை நுண்ணறிவை செய்யக்கூடாது அப்படின்னு சமீபத்துல ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க
3: எனக்கு அதை பார்த்தோன்னே ஒண்ணுமே புரியல ஒரு கட்டத்துல யோசிச்சேன் ஏன் இந்த மாதிரி செயற்கை நுண்ணறிவை சொல்லிது அதாவது கிளாட் அப்படிங்கிற செயற்கை நுண்ணறிவு என்ன சொல்லிருக்குன்னா தயவு செஞ்சு என்கிட்ட தகாத முறையில வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க திட்டாதீங்க அப்படி நீங்க செய்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய கணக்க தடை செஞ்சிருவேன் அப்படின்னு நான் சொல்லுதான்
2: ஆமா
3: ஒரு பக்கம் யோசிச்ச என்ன தைரியம் அதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுது அப்படின்னு பயன்படுத்தும் போது அது புண்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா அப்ப மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கும்
2: கண்டிப்பா இருக்கும் அதுவும் ஒரு விதமான இப்ப செயற்கை நுண்ணறிவா இருக்கட்டும் சரி கணினியா இருக்கட்டும் சரி எல்லாமே மனிதர்கள் உருவாக்குனது தானே அப்ப நம்மளுடைய உணர்வுகளும் அதுக்கும் ஒரு பங்கு இருக்கும் இல்லையா ஒரு விழுக்காடு இருக்கும்
3: நீங்க என்ன வந்து இந்திரன் படத்துல வர வசீகரன் மாதிரி பேசுறீங்க
2: அத மனசுல வச்சுதான் நான் பேசிட்டு இருக்கேன் நம்ம இந்திரன் மாதிரி
3: எல்லாருமே இந்திரன் மாதிரி தான் செயல்படுறோம்
2: ஆமா
3: இப்ப வாழ்க்கை
2: அத சொல்லுங்க இப்ப செயற்கை நுண்ணறிவை நம்ம திட்டுறோம்னா நம்ம செயற்கை நுண்ணறிவு மேல நம்ம வந்து எரிஞ்சு விழுறோம்னா அப்ப நிஜ வாழ்க்கையில நமக்கு எங்க பொறுமை இருக்கும்
3: அது உண்மைதான் ஆனா அப்பதான் நான் யோசிச்சு பார்த்தேன் நானே எத்தனை தடவை தருமா போன் வேலை செய்யணும் இது வேற அப்படின்னு சொல்லியிருப்பேன் அது வந்து மடிக்கணினி வேலை செய்யலனா நேரம் கிட்ட நேரத்துல என்ன சிந்திக்க
2: வச்சிருக்கு பலரையும் இந்த காலை வேளையில சிந்திக்க வச்சிருக்கோம் அப்படின்னு நாம நம்புவோம் இன்றில இருந்து மற்றவர்களை நாம எப்படி நடத்துறோம் எப்படி பேசுறோம் அப்படிங்கறத ஞாபகத்துல வைத்து
0: இருக்கின்றது சாங்கி நோக்கி செல்லும் PIE தாம்சன் சாலை எக்ஸிட் அங்கே போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ் இன்னும் கிளம்பலையா பாரு என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு கவலைய விட முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் முல்தானி மிட்டி முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி சருமத்தில் உள்ள பிசு பிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தன முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாரா இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் ஃபேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம் இதெல்லாம் எங்க கிடைக்கும் நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும் மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை சிங்கப்பூர்

0: தட்டி சொல்ல தட்டாதே அந்த படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. அதுக்கு முன்னால நான் போட்ட சவால் படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெற்றது.
1: ஒலி 96.8 போக்குவரத்து நிலவரம்.
2: நேரம் இப்பொழுது காலை 6:37 ஆகிவிட்டது. போக்குவரத்து பொறுத்தவரையிலும் சாங்கியை நோக்கி செல்லும் PRE தாம்சன் ரோட் எக்ஸிட் அங்கே வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
7: சிங்கப்பூரர்களே, நீங்கள் தயாரா? வாங்க போகலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஹங்சோ, மெட்ரிட் உட்பட பற்பல நகரங்களுக்கு நீங்கள் விமான பயணங்களை மேற்கொள்ளலாம். டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி வழி 2027 நீங்கள் பயணம் செய்ய திட்டமிடலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஸ்கூட் விமான சேவைகளின் வழி நீங்கள் பயணம் செய்யும் போது பயண முகவர்கள், பங்காளிகள், ஆதரவாளர்கள் வழங்கும் கவர்ச்சிகரமான சலுகைகளை அனுபவிக்கலாம். பிரமிக்க வைக்கும் சலுகைகளும் தினசரி பரிசுகளும் உங்களுக்கு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி அக்டோபர் 23 25 வரை சன்டெக் கன்வென்ஷன் சென்டர் ஹால் 401-403 வரை. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் cne.asia/timetofly.
0: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.
0: வணக்கம் சிங்கே.
2: இன்றைய பொன்மொழிய அனுப்பி வச்சிருக்காரு சுவாச்சுக்காங்கல இருந்து நேயர் மனோ.
0: மாற்றம். வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் முதலில் நம் எண்ணங்கள் மாற வேண்டும். எண்ணங்கள் மாறினால் செயல்கள் மாறினால் பாதை மாறும். அந்த மாற்றமே ஒரு நாள் வெற்றியாக மாறும்.
2: ஆரம்ப காலகட்டத்துல மாற்றம் அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு நம்ம செயல்பட்டோம்னா வாழ்க்கை பிடிச்ச மாதிரி மாறும்.
0: இந்த மாற்றத்தை பத்தி பேசுறதுனால ஸ்ருதி ஹாசன் இருக்காங்களே, அவங்க ஒரு முறை சொன்ன அற்புதமான ஒரு பண்பை பத்தி சொல்லணும்னு ஆசைப்படுறேன்.
2: சொல்லுங்க.
0: இப்போ நம்ம கைகளை ஒன்றுக்கு ஒன்றா பிடிச்சு கொள்ளும் போது பொதுவாவே நமது வலது கை இடது கை மேல இருக்கும்.
2: ஆமா,
0: நம்ம கை தானே. அதுவே இடது கைய வலது கை மேல கொண்டு போகும்போது அது ஒரு மாற்றம். ஆனா அதே கை வித்தியாசமா இருக்கும். அப்படிதான் வாழ்க்கையும், அதே கைகள் தான். நீங்க உங்க பார்வையை மாத்திக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை வித்தியாசமா கூட அமையலாம்.

0: ஷான் ரோல்டன் இசையமைத்து சைந்தவியோடு சேர்ந்து பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது கட்டா குஸ்தி இரண்டு திரைப்படத்திலிருந்து. அதற்கு முன்பு சாய் அபயங்கர் ஸ்ருதி ஹாசனோடு இணைந்து பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது.
1: ஒலி ஒன்பதாம் ரேட்ல இப்ப வானிலை நிலவரம், இடியுடன் கூடிய மழையை இன்று நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தால்.
0: அதோடு PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 107 145 இடைப்பட்டிருக்கிறது. இது ஆரோக்கியமற்ற நிலை.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
3: பொன்னையும் பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்து இருக்கிறோம்.
4: ஒரு நிமிட குளியலை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியே தான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா ஒரு நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலனா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
5: குட் பியூரிஃபையர், இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
6: எல்லா நாளும் நல்ல நாளே.
7: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
8: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
7: M1க்கு மாறின கை தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
8: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
7: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
8: கை தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
7: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
8: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
7: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
1: நிறைந்த புண்டகை
0: ஆரோக்கிய சாமி ஆரோக்கிய குறிப்பு சொல்லுவாங்க.
1: சஜினி, வயசு ஆக ஆக உங்க மூளை சுருங்க கூடாது அப்படின்னு
0: நினைக்கிறீங்களா?
1: வயசு ஆக ஆக உங்களுடைய தோல் சர்மம் சுருங்கி போய் பாக்குறதுக்கு ரொம்ப வயசானமா இருக்க கூடாதுன்னு ஆசைப்படுறீங்களா?
0: ஆமா.
1: வயசு ஆக ஆக உங்க உடல்ல இருக்கிற கொழுப்பு சத்த நீங்க பர்ன் செய்யறதுக்கு கடினமா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா?
0: ஆமா.
1: அப்போ இந்த மூணுக்குமே நீங்க முக்கியமா விட வேண்டிய ஒரு பழக்கம் என்னவென்றால் மதுபானம் அருந்துவது. நீங்க செய்யுங்க சொல்ல வரல, பொதுவா யாரெல்லாம் செய்யறாங்களோ அத சொல்ல வர.
0: நேர்களே, மதுபானம் அருந்துதல் எந்த விதத்திலயும் உங்க உடலுக்கு எந்த நன்மையும் கொடுக்காது. எனவே இந்த பழக்கத்தை நீங்க விட்டீங்கன்னா படிப்படியாக உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படுவது, உங்களுடைய தோல் சர்மம் மேம்படுவது இதெல்லாம் நீங்க பாப்பீங்க.
1: இந்த இடத்துல பெருமையா நாங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான தகவல்
0: என்னன்னா,
1: சஜினிக்கும் சரி எனக்கும் சரி மதுபானம் அருந்துற பழக்கமே கிடையாது.
0: ஆமா.
1: அதனாலதான் நீங்களாம் வெளியில பார்க்கும் போது பாக்குறதுக்கு இவ்வளவு இருக்கீங்கன்னு சில பேர் சொல்லுவீங்க தெரியுமா? எங்களுடைய ரகசியமே இதுதான்.
9: ஆமா.

0: ஸ்ரீ பிரசாதின் இசையில் வீரம் திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. மகிழினி மணிமாறன், புஷ்பவனம் குப்புசாமி மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
1: ஜோதி ஸ்டார் புஷ்பக்கடை வழங்கும் லவிஸ்டா காஃபி பரிசாவின் அப்படின்னு சொன்னா, 7 மணிக்கு மேல நாங்க கேட்க போற கேள்விக்கு டா டா டான்னு நீங்க பதில் சொன்னோம், அவ்வளவுதாங்க.
0: 7 மணி செய்திகளுக்கு பிறகு நாங்க உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். இது உங்கள் வணக்கம் சிங்கை.
2: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. MCE நோக்கி செல்லும் AYE பெனாய் சாலைக்கு பிறகு TPE PIE செல்லும் வழியில் பாசிரி டிரைவ் 8 அங்கேயும் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. காரண வாகனங்கள் பழுதாகியுள்ளன. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: தொலைக்காட்சி
7: அட
6: வானொலி
7: அடடா
6: மின்னிலக்கம்
7: பிரமாதம். ஆனா என்னோட வியாபாரம் சின்னது.
6: அது போதும்.
4: உங்க வியாபாரத்தோட அங்கீகாரத்தையும் நம்பகத்தன்மையையும் வளர்க்க மீடியாகாப் வழங்குகிற நம்பகமான தொலைக்காட்சி வானொலி மின்னிலக்கம் ஆகிய தளங்களின் மூலம் பயன்பெறுங்க.
6: ஆரம்பிக்க நீங்க தயாரா?
4: சிறந்த வளர்ச்சிக்கு பெரிய பிராண்டாக இருக்க அவசியம் இல்லை. மீடியாகாப் வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழையுங்க. 6333398888 மின்னஞ்சல் முகவரி MAE@mediacorp.com.sg. போங்க MediaCorp.sg/ReadySetGrow.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம். காலை மணி 7, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சனி. சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சர் சவுதி அரேபியாவுக்கான அனைத்து பயணங்களையும் ஒத்திவைக்குமாறு சிங்கப்பூரர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. ஜூலை மாதத்திலிருந்து அங்கு விமான நிலையங்களையும் எரிசக்தி உள்கட்டமைப்புகளையும் குறிவைத்து அதிகளவில் ஏவுகணை வானூர்தி தாக்குதல்கள் நடத்தப்படுவதை அமைச்சர் சுட்டியது. ஏற்கனவே சவுதி அரேபியாவில் இருக்கும் சிங்கப்பூரர்கள் மன்னர் கலித் அனைத்துலக விமான நிலையத்தையும் அதிக அபாயம் உள்ள பிற பகுதிகளையும் முற்றிலும் தவிர்க்கும்படி அமைச்சர் வலியுறுத்தியது. அதோடு நாட்டிற்குள் அவசியமற்ற பயணங்களை தவிர்க்கவும் கேட்டுக் கொள்ளப்பட்டது. சவுதி அரேபியாவில் இருக்கும் சிங்கப்பூரர்கள் வெளியுறவு அமைச்சின் இணையப்பக்கத்தில் பதிந்து கொள்ளவும் நினைவூட்டப்பட்டது. சிங்கப்பூரில் புகை மூட்டத்தால் செலேத்தார் விமான நிலையத்திலிருந்து கடந்த வாரம் 16 விமானங்கள் திருப்பிவிடப்பட்டன. பார்க்கும் தூரம் குறைந்தது அதற்கு காரணம். நிலவரத்தை பொறுத்து சில விமான நிறுவனங்கள் சேவைகளை ரத்து செய்தன அல்லது மாற்றியமைத்தன. சிங்கப்பூர் சிவில் விமான போக்குவரத்து ஆணையமும் சாங்கி விமான நிலைய குழுமமும் அந்த தகவலை தந்தன. சாங்கி செலேத்தா விமான நிலையங்கள் தொடர்ந்து வழக்கம் போல் செயல்படுகின்றன. மூட்டம் மோசமடைந்தால் கூடுதல் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். சிங்கப்பூரும் பின்லாந்தும் செயற்கை நுண்ணறிவு நிர்வாகம், பாதுகாப்பு ஆகியவற்றில் ஒத்துழைப்பை ஆழப்படுத்த வருகின்றன. பின்லாந்து வெளியுறவு அமைச்சர் இலேனா வெல்டனன் சிங்கப்பூருக்கு மேற்கொண்ட பயணத்தின் போது இருதரப்பும் அதனை மறு உறுதிப்படுத்தின. இரு நாடுகளும் குவாண்டம் தொழில்நுட்பம் உள்ளிட்ட வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளையும் ஆராயும் என்று கூட்டறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டது. செயற்கை நுண்ணறிவு பாதுகாப்பாக உருவாக்கப்பட்டு பயன்படுத்த வேண்டும் என்பதை இரு நாடுகளும் விரும்புவதாக வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் ஃபேஸ்புக் பதிவொன்றில் குறிப்பிட்டார். சிறிய வர்த்தகங்கள் அவற்றின் செயல்பாடுகளை மேம்படுத்த உதவும் வகையில் 3 செயற்கை நுண்ணறிவு திட்டங்களை சிங்கப்பூர் அறிமுகம் செய்கிறது. அந்த திட்டங்களில் 12,000 இடங்கள் ஒதுக்கப்படும். வர்த்தகங்கள் தரவை நிர்வகிக்கவும் அன்றாட பணிகளில் தானியக்கத்தை அறிமுகம் செய்யவும் AI தீர்வுகளை சோதிக்கவும் திட்டங்கள் உதவியாக இருக்கும். AI தொழில்நுட்பத்தை வெற்றிகரமாக பயன்படுத்தி வர்த்தகத்தை மேம்படுத்திய சிறிய நடுத்தர நிறுவனங்களை அங்கீகரிக்கும் நிகழ்ச்சியில் திட்டங்கள் குறித்து அறிவிக்கப்பட்டது. AI கருவிகளும் திட்டங்களும் இருப்பது மட்டுமே போதாது. அவற்றை சிறப்பாக பயன்படுத்துவதற்கான திறன்களும் வர்த்தகங்களுக்கு தேவைப்படுகின்றன என்று தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு அமைச்சர் ஜோசபின் தியோ சொன்னார். சவுதி அரேபியாவின் அரசாங்கத்திற்கு சொந்தமான எண்ணெய் நிறுவனம் மீது புவியீர்ப்பு ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. கிழக்கு பகுதியில் உள்ள தெஹரான் நகரில் அமைந்துள்ள நிறுவனத்தின் நிர்வாக அலுவலகத்தின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. அதில் 3 மாடிகள் சேதமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டது. தாக்குதலால் வளாகத்தில் தீ பற்றிக் கொண்டதாகவும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் கூறப்பட்டது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சவுதி அரேபிய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானுடன் பேசியதாக கூறியுள்ளார். ஆனால் அவர் உரையாடல் குறித்து கூடுதல் விவரங்களை தெரிவிக்கவில்லை. ஏமனில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சி குழுக்கு எதிராக சவுதி அரேபியாவுக்கு அமெரிக்கா ஆதரவு அளிக்குமா என்பதையும் அவர் குறிப்பிடவில்லை. ஹவுதி கிளர்ச்சி குழு மிகவும் மோசமாக நடந்து கொள்வதாக அதிபர் டிரம்ப் சொன்னார். அடுத்த மாதம் நடைபெறவுள்ள அமெரிக்க இடைத்தவணை தேர்தலுக்கு முன்னதாக எரிசக்தி விலைகளை உயர்த்த முயற்சிப்பதாக அந்த குழுவின் மீது அவர் குற்றஞ்சாட்டினார். ஈரானின் உத்தரவின் பேரில் அவர்கள் இவ்வாறு செயல்படுவதாகவும் திரு டிரம்ப் குறிப்பிட்டார். போப் லியோவிற்கு நுரையீரல் புற்றுநோய் இருப்பதாகவும் அவரது வலது நுரையீரலின் ஒரு பகுதியை அகற்றுவதற்கான அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாகவும் வத்திக்கன் தெரிவித்துள்ளது. 90 நிமிட அறுவை சிகிச்சை நேற்று மேற்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து போப்பிற்கு நுரையீரல் புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது. போப் லியோ மருத்துவமனையில் ஒரு வாரம் தங்கி ஓய்வெடுப்பார் என்று தெரிவிக்கப்பட்டது. அமெரிக்க பயணம் திட்டமிட்டபடி நடைபெறும் என்றும் வத்திக்கன் சொன்னது.
2: சொல்லும் பொருளும். நெக்லிஜென்ஸ், அலட்சியம். கட்டடங்களின் தீ பாதுகாப்பு விதிமுறைகளில் அலட்சியமாக நடந்து கொள்ளும் நிறுவனங்கள் கடும் விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும். நெக்லிஜென்ஸ், அலட்சியம்.
1: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
3: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
4: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா 20வது ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள், 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசி வெடிங் பிரியாணி தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா தீபாவளி விற்பனை, அனுமதி இலவசம். மெட்ரா

0: டாம்பஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டாம்பஸ் ஸ்நாக்ஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
2: வணக்கம் சிங்கை, ஆதரவு BYD.
3: COE விலை அதிகமா இருக்குன்னு நினைச்சு கவலையா இருக்கீங்களா? BYD வழி சிறந்த சலுகைகளை பெறலாம்.
4: 11,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளர்களுக்கான பலன்களை பெறலாம். அதோடு 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் மூலம் பயன் பெறலாம்.
3: இன்று BYD காட்சியகத்திற்கு போங்க.

0: வணக்கம் சிங்கே.
1: சலீம் திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. விஜய் ஆண்டனி இசையமைத்து சுப்ரியா ஜோஷியோடு சேர்ந்து அந்த பாடலை வழங்கியிருந்தாரு
0: அனிருத். இவ்வார் நட்சத்திரம் அவருடைய இசையில வெளிவந்த பாடல்களை தான் அடுத்தடுத்து நம்ம கேட்க போறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காகவே இந்த பாடல்களை எடுத்து வச்சிருக்கோம்.

0: நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு, அதுக்கான வேலைகளையும் பார்த்தாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆலோசனை வழங்கினாரா. இப்போ வாழ்க்கையில எல்லாமே ஒரு கட்டத்துல நமக்கு கிடைக்கும், ஆனா எது நமக்கு ஒத்து வரும், எதை செய்தா நாம சிறப்பான முறையில வாழ்க்கையில சிறந்து விளங்கலாம் அப்படிங்கறத யோசிச்சு செயல்பட்டோம்னா வாழ்க்கை பிரமாதமா இருக்கும்னு சொன்னாராம்.
1: நல்ல வேலை அவர் இசைத்துறையில இறங்கினாரு, அவருக்கு நடிப்பு வராது அப்படின்னு நான் சொல்ல வரல. அவருடைய இசை அவ்வளவு சிறப்பாக இருக்கின்றது. நாம வந்து நேற்று பேசியிருந்த மாதிரி அவ்வளவு அற்புதமான பாடல்களா அவரு வழங்கி இருக்காரு. நடன பாடலா இருக்கட்டும் சரி, காதல் பாடல்களா இருக்கட்டும் சரி, வெவ்வேறு பிரிவை சார்ந்த பாடல்களை வந்து அவரு நமக்காக வழங்கி இருக்காரு. அப்ப அவருக்கு சிறந்தது இசைதான். அந்த வரிசையில இன்னும் கொஞ்சம் நேரத்துல அவருடைய பாடல்களை நாம கேட்க போறோம். இப்ப வாங்க போக்குவரத்து நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: வளையல்கள் அணியும் போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இரண்டு மெலிதான வளையல்கள், அதற்கு நடுவுல கொஞ்சம் அகலமான ஒரு வளையல், இதுவே உங்க கைக்கு ரொம்ப அழகான சமநிலையை கொடுக்கும். வெவ்வேறு வடிவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எல்லாமே ரொம்ப கனமா இருந்தா உங்க கை

0: புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
1: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
0: விலை எப்படி?
1: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
2: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002221 96. செல்லுங்கள் newmtechgroup.com.
3: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை.
3: வணக்கம் சிங்கே.

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: சிங்கப்பூரர்களே, நீங்கள் தயாரா? வாங்க போகலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஹங்ஜோ, மெட்ரிட் உட்பட பற்பல நகரங்களுக்கு நீங்கள் விமான பயணங்களை மேற்கொள்ளலாம். டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி வழி 2027 ஆண்டில் நீங்கள் பயணம் செய்ய திட்டமிடலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஸ்கூட் விமான சேவைகளின் வழி நீங்கள் பயணம் செய்யும் போது பயண முகவர்கள், பங்காளிகள், ஆதரவாளர்கள் வழங்கும் கவர்ச்சிகரமான சலுகைகளை அனுபவிக்கலாம். பிரமிக்க வைக்கும் சலுகைகளும் தினசரி பரிசுகளும் உங்களுக்கு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி அக்டோபர் 23 தேதியிலிருந்து 25 தேதி வரை சன்ஜெக் கன்வென்ஷன் சென்டர் ஹால் 401 முதல் 403 வரை. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் cne.asia/timetofly.
3: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
5: சிங்கப்பூரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் வண்டஷாப் திருவிழா அக்டோபர் 14 தேதி வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பிட்டா, கிரோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் ஊ, ஏசப்யோ என இன்னும் பல 70 வீடுகள் வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளன. பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14 தேதி வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு, இன்றே செல்லுங்கள் wondershop.sg.
6: ஜோதி ஸ்டோ புஷ்ப கடை வழங்கும் பரிசா கொடுக்க நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப சுலபங்க. நாங்க கேக்குற கேள்விக்கு சரியான பதில நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசு.
7: அண்மையில சீனாவை சேர்ந்த ஒரு இன்ஃபுளுசர், சமூக உலக பிரபலம் அப்படின்னு கூட சொல்லலாம்,
6: உடற்பயிற்சி சார்ந்த ஒரு இன்ஃபுளுசர் இல்லையா?
7: சரியா சொன்னீங்க. அவங்க பெர்லின் மேரத்தான் அப்படிங்கிற போட்டியில கலந்துகிட்டாங்க. அங்க ஒரு சர்ச்சை நடைபெற்றது. அந்த சர்ச்சை என்னன்னு தெளிவான விளக்கத்தை 30 வினாடிக்குள்ள குரல் பதிவா அனுப்பி வைக்கிறேன்னு பரிசு.
6: ஆஹா, இது ரொம்ப சுலபமாச்சே. இந்த குரல் பதிவுல நீங்க என்ன சொல்லணும்னா, பெர்லினில் நடைபெற்ற அந்த ஓட்டப்பந்தயத்துல சீனாவை சேர்ந்த இந்த உடற்பயிற்சி இன்ஃபுளுசருக்கு நடந்த சர்ச்சை என்ன?
7: தெளிவா இருக்கணும், 30 நிமிடக்குள்ள இருக்கணும். அதை மனசுல வச்சுக்கிட்டு வாட்ஸ்அப் அனுப்ப வேண்டிய எண்
6: 9 6 7 8 8 9 6 8.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: இசைஞர் இளையராஜா இசையில் சலங்கை ஒலி காதல் ஓவியம் திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்காக பாடல்கள் ஒலித்தன.
2: சஜினி, சில நேரத்துல என்ன நடந்தாலும் வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம் நம்மில் பல பேருக்கு இருக்கும்.
0: ஆமா,
2: இப்போ PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு ஆரோக்கியமற்ற நிலையை எட்டிருச்சு.
0: ஆமா,
2: ஆனா 200 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சில வதந்திகள்லாம் சொல்லுது.
0: அது மட்டும் இல்ல, இது அடுத்த வருஷம் வரையிலும் நீடிக்கலாம் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது.
2: கேக்குறதுக்கே பயங்கரமா இருக்குல்ல. இப்படிப்பட்ட சூழல்ல நம்மள பாதுகாத்துக் கொள்வது ரொம்ப முக்கியம். அதுக்கு N95 ரக முகக்கவசங்கள் அணிந்தீங்களா சிறப்பா இருக்கும்னு பரிந்துரைக்கப்படுது.
0: அடடா, இப்ப நான் N95 முகக்கவசங்களை எங்க போய் தேடுறது அப்படின்னு கேக்குறீங்களா? நாங்க இப்ப உங்களுக்கு தகவல்களை சொல்றோங்க.
2: நீங்க கர்ப்பிணி பெண்களா இருந்தீங்கன்னு சொன்னா, அல்லது 7-16 வயதிற்கு உட்பட்ட பிள்ளைகளா இருந்தீங்கன்னு சொன்னா, அதோட உங்களுக்கு ஏற்கனவே மருத்துவ பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னா, இலவசமா நீங்க இந்த N95 ரக முகக்கவசங்களை பெற்றுக்கொள்ளலாம். எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா,
0: மக்கள் கழக மன்றங்கள்ல நீங்க இந்த முகக்கவசங்களை பெற்றுக்கொள்ளலாம். மேல் விவரங்களுக்கு நீங்கள் www.pa.gov.sg என்ற இணையதளத்தை நாடலாம்.
2: அதுவே நீங்க பயணிய தலைமுறை, மிருடேக்கா தலைமுறை, சாசின் ஆரஞ்சு அட்டை, சாசின் நீல அட்டை, அதோட MFEC அட்டை, அதோட காம் கே உதவி, இந்த பிரிவுகளை சேர்ந்த நபர்களா இருந்தீங்கன்னு சொன்னா,
0: உங்களுக்கு அருகில் உள்ள போக்குவரத்து நிலையங்கள்ல இருக்கிற தானியக்க இயந்திரங்கள்ல இருந்து நீங்க இந்த முகக்கவசங்களை பெற்றுக்கொள்ளலாம். அதோடு சமூக சேவை அலுவலகங்களிலும் பெற்றுக்கொள்ளலாம். மக்கள் கழக மன்றங்களிலும் உங்களுக்காக இந்த முகக்கவசங்கள் வழங்கப்படும்.
2: பெற்றுக்கொள்ளுங்க, பாதுகாப்பாயிருங்க, அதாங்க முக்கியம்.
3: 96.8 போக்குவரத்து நிலவரம்.
0: நேரம் இப்பொழுது காலை 7:37 ஆகவிருக்கின்றது. போக்குவரத்து பொறுத்தவரையிலும் துவாசை நோக்கி செல்லும் PIE சீமை ரோடிற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. PIE நோக்கி செல்லும் BKE, KJE-க்கும் SLE-க்கும் இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: பாரம்பரியம் உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள் அழையுங்கள். 8430-4950-84304950 வைர வசீகரத்திற்கு D3 டைமண்ட்ஸ். பவர் யோர் டிசைர்.
0: சமைக்க
8: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லங்க, பெரும்பாலும் பெரியவங்களுக்கும் பொரியல்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா பல நேரங்கள்ல இந்த மாதிரி பொரியல்ல அதிகமான எண்ணெய் இருக்கும் போது எப்படி இதை சாப்பிடுது அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்படலாம். அதுக்கு உங்களுக்கு தேவை உப்பு.
9: உப்பு கருவாடு உறவச்ச சோறு ஊட்டி விட நீ புதுமையானது.
0: பொரியலுக்கும் எண்ணெய்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? எந்த உணவை பொறிக்கிறதா இருந்தாலும் சூடான எண்ணெயில கொஞ்சம் உப்ப தூவி அதன் பிறகு அந்த உணவை நீங்க பொறிச்சீங்கன்னா அதுல எண்ணெய் கோர்க்காது. அப்படி பொறிக்கும் போது பொரியலோட நேரம் அழகா இருக்க கொஞ்சம் மஞ்சள் தூளையும் சேர்த்து பொறிச்சீங்கன்னா பொரியல் சாப்பிடறதுக்கு மட்டும் இல்ல கண்டுக்கும் அழகா இருக்கும்.
10: ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ்.
11: பூ போல மென்மையான இட்லி, சுட சுட மொறுவலான தோசை. ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், ஆரோக்கியமான காலை உணவு நொடியில் தயார்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
0: வணக்கம் சிங்கை.

0: ஒரு நிமிடம் படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க, அதுக்கு முன்னால நினைவெல்லாம் நித்யா படத்துல இருந்து பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. சமீபத்துல பெர்லின் அங்க நடைபெற்ற ஓட்டப்பந்தயத்தின் போது சீனாவை சேர்ந்த ஒரு உடற்பயிற்சி நிபுணர், சொல்ல போனா இவங்க ஒரு இன்ஃபுளுசர், சமூக ஊடக பிரபலம், இவங்க செய்த ஒரு காரியம் உலகத்தால பேசப்படுது, ஒரு சர்ச்சை, அது என்ன அப்படிங்கறத எங்களுடைய கேள்வி இல்லையா.
1: ஹலோ, என் பேரு தாஷினி. நீங்க கேள்விக்கிட்டு இருந்தீங்க அந்த மேரத்தானை பத்தி. ஸோ அந்த மேரத்தான் வந்து இன்ஃப்ளூயன்சர் என் அவங்க வந்து மேரத்தானில் பங்கு பெற்றாங்க. அப்போ என்னாச்சுன்னா அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு ஒரு பைசிக்கிளில் பாதி தூரம் போயிருக்காங்க. அண்ட் தென் ரேஸை வந்து அவங்க பர்சனல் பெஸ்ட்டை விட பெட்டராக செஞ்சிருந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. யா, ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சிட்டோன்னே அவங்க அந்த ஆர்கனைசர்ஸ் வந்து அவங்களோட டைமிங்கை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டாங்க. தென் அவங்களோட ஸ்பான்சரும் அவங்களோட கான்ட்ராக்டை மீட் பண்ணிட்டாங்க. எஸ்,
2: முழு கதையே நம்ம தர்ஷினி சொல்லிட்டாங்க. வாழ்த்துக்கள் தர்ஷினி.
0: இதுக்குதான் தர்ஷினி மாதிரி எல்லா தகவல்களையும் படிச்சு தெரிஞ்சு புரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நேரத்துல தேவைப்படும் நமக்கு தெரியாது. சரி, இப்ப இவங்க செய்த காரியம் பக்கமா வருவோம். உங்க கருத்து என்ன தர்ஷினி?
2: இவங்க செய்தது முற்றிலும் தவறு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? உங்களுக்கு உடல் நலம் சரியில்லைன்னா நீங்க போட்டியில இருந்து விலகிடணும். அது என்ன, நீங்க வந்து பைக்ல ஏறி பாதி தூரத்தை கடந்து அதுக்கப்புறம் போட்டி முடிந்த பிறகு
0: உண்மையான நல்ல வீரருக்கு அழகு எல்லாரும் பார்க்கும் போது சரியா செய்யறதில்ல, யாரும் பார்க்கா விட்டாலும் சரியா நடந்துக்கிறது தான்.
2: நேர்மையோட நடந்ததுதான் சிறப்பு.
0: அத அவங்க தவறிட்டாங்கன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கவலையா இருக்கு. ஏன்னா போட்டியின் அடிப்படையே நேர்மை.